0: ஆசிய நாடுகள் முழுவதும் உங்கள் முஸ்லிம் வானொலி
1: muslimvanoli.com.
0: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் இறை நினைவில் மன அமைதி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் ஆதில் ஹசன் அவர்கள்.
2: ரப்புடைய அத்தாட்சிகளை கண்ணால் பார்க்கணும். நீங்க குர்ஆன்ல ஒரு ஆச்சரியமான ஒரு அத்தியாயம் பார்ப்பீங்க, சூரா மரியம். சூரா மரியம் வந்து முழுக்க முழுக்க கிறிஸ்தவர்கள் அந்த சூராவை படிச்சுட்டாங்கன்னா அழுவாங்க அவங்க. ஏனென்றால் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி இந்த அளவுக்கு ஷிலாகித் உலகத்தில் யாரும் சொல்ல இயலாது. அரபிகள் கூட, யா அரபிகள் எதை நோண்டுவாங்க, அரபி அஜ்மின்னு பேசுவாங்க. அது என்ன, எங்கள் அரபி பெண் கிடைக்கலையா, மரியம் தான் கிடைச்சாங்கன்னு கேட்கல. ஏன் என்றால் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அப்படி அந்த அளவுக்கு
0: அவங்களுடைய. நேர்கள் இதுவரை அல் குர்ஆன் ஓத கேட்டீர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர

0: முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்து கொள்ளலாம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக காலை 6:01.
1: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் இப்பொழுது முதல் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்து கொள்ளலாம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி.
2: உன்னை துண்டித்து விட்டு போகிறவனோடு நீ சேர். ஏனென்றால் அவனுடைய இரத்த உறவு. உன்னை அவன் துண்டித்து விட்டு போகிறான் என்றால் நீ போய் சேர வேண்டும். ஒரு நபித்தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் சேர்ந்து போகிறேன், ஆனால் அவர்கள் என்னை வெட்டுகிறார்கள். என்னுடைய இரத்த உறவுகளோடு நான் சேர்ந்து போகிறேன், அவர்கள் என்னை வெட்டுகிறார்கள். நான் அவர்களுக்கு நல்லது செய்து கொண்டே இருக்கிறேன், ஆனால் அவர்கள் எனக்கு கெடுதிதான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவனோ அவர்களோடு நீ தொடர்ந்து உன்னுடைய உறவை மெயின்டைன் பண். நீ சொல்வது போல நீ இருந்தால் அவர்களுடைய முகத்திலே நீ சுடுசாம்பலை அள்ளி வீசியவன் போலாவாய். உனக்கு அல்லாஹுடைய புறத்திலிருந்து ஒரு உதவியாளர் இருந்து கொண்டே இருப்பார். சுபஹானல்லாஹ். அந்த சுடுசாம்பலை நீ அவருடைய முகத்தில் அள்ளி வீசியவன் போல என்று சொன்னால், அவர்கள் உணரக்கூடிய முறையில் இந்த இரத்த உறவின் முக்கியத்துவத்தை அவர்கள் உணரக்கூடிய முறையில் நீ நடந்து கொள்கிறாய். அல்லது நீ உன்னை பாவத்திலிருந்து பாதுகாத்து அவர்கள் பாவத்தில் விழுந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற கருத்துக்களை தரும் என்று உலமாக்கள் சொல்கிறார்கள்.

اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால், அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் அவனுடைய புனித பூமியில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ, அதுபோன்று அல்லாஹ் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தோஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. இன் அல்லாஹ் யஃபஅலு மா யஷா ويخلق ما يشاء ويختار ما يشاء. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடியதை செய்வான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடியதை படைப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்ததில் நாடியதை தேர்ந்தெடுப்பான். அல்லாஹ்விற்கென்று தனி முறை இருக்கிறது, யாரும் அந்த முறையில் கேள்வி கேட்க முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏழு வானங்களை படைத்தான். அந்த ஏழு வானங்களில் அல்லாஹ் ஏழாவது வானத்தை விசேஷப்படுத்தினான். ஏன் என்று கேட்க முடியுமா? முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கோடான கோடி மலக்குகளை படைத்தான். பைத்துல் மஅமூர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏழாவது வானத்தில் அல்லாஹ் பைத்துல் மஅமூரை வைத்திருக்கிறான். அந்த பைத்துல் மஅமூரில் 70,000 மலக்குகள் ஒவ்வொரு நாளும் உள்ளே நுழைகிறார்கள் அல்லாஹ்வை தொழுவதற்காக. மீண்டும் அந்த இல்லத்திலிருந்து அவர்கள் திரும்பி வந்தால் மீண்டும் நுழைவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படாது. உலகம் ஆரம்பித்ததிலிருந்து உலகம் முடியும் வரை ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குகள் செல்கிறார்கள் என்றால் மலக்குகளுடைய எண்ணிக்கை என்ன? அவ்வளவு கோடிக்கணக்கான மலக்குகளை அல்லாஹ் படைத்தாலும் மூன்று மலக்குகளை அல்லாஹ் விசேஷப்படுத்தினான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யார்? சாஹிபுல் வஹி, வஹிக்குரிய சொந்தக்காரர், அல்லாஹ்விடத்திலிருந்து வஹியை கொண்டு வருவார். இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் சாஹிபு சூர், சூரை ஊதக்கூடிய மலக். மீகாயில் யார்? சாஹிபுல் கதர், மலையை நிர்ணயிக்கக்கூடிய, மலைக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்ட மலக். இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குகளில் மூன்று மலக்குகளை அல்லாஹ் விசேஷப்படுத்தினான். ஏனென்று கேட்க முடியுமா? முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எத்தனையோ கோடிக்கணக்கான மனிதர்களை உலகம் ஆரம்பித்ததிலிருந்து இனிமேலும் படைக்கப் போகிறான். அத்துணை பேரிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்களை, ரசூல்மார்களை அவர்களிடமிருந்தே அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். வானத்திலிருந்து அவர்கள் அனுப்பப்படவில்லை. இந்த பூமியில் மனிதர்களும் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் யார்? நபிமார்களும் ரசூல்மார்களும். அத்துணை ரசூல்மார்கள் நபிமார்களை அல்லாஹ் அனுப்பினாலும் அதில் ஐந்து பேரை மட்டும் அல்லாஹ் விசேஷப்படுத்தினான். உலுல் அஸ்மி மினர் ருசுல், ஐந்து நபிமார்கள் விசேஷமானவர்கள் எல்லா நபிமார்களை விடவும். யார் அவர்கள்? நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபி மூசா, நபி ஈசா, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஐந்து நபிமார்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசேஷமாக்கினான் எல்லா நபிமார்களை விடவும். அந்த ஐவரில் அல்லாஹ் இருவரை தன்னுடைய நண்பராக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். ஹலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த இருவரிலும் அல்லாஹ் ஒருவரை மேலும் விசேஷப்படுத்தினான். அவரை போன்ற படைப்பை அல்லாஹ் இந்த பூமியில் அவர்களுக்கு முன்னாலும் படைக்கவில்லை, இனிமேலும் அல்லாஹ் படைக்கப் போவதில்லை. யார் அவர்கள்? இந்த பூமியில் நாம் இருக்கிறோமோ அந்த பூமியில் பிறந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி அல்லாஹ்வுடைய தேர்ந்தெடுப்புகள் நீண்டு கொண்டே போகும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 12 மாதங்களை படைத்தான். அதில் ரமதானை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். எத்தனையோ இரவுகளை அல்லாஹ் ஆக்கினான். அந்த இரவு லைலத்துல் கத்ருடைய இரவை அல்லாஹ் விசேஷப்படுத்தினான். அப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியில் பல இடங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கினான். அந்த இடங்களில் தன்னுடைய ஊராக, தன்னுடைய அருள் முழுமையாக இருக்கக்கூடிய ஊராக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுத்தான் மக்காவை. மக்கா அல்லாஹுவால் புனிதப்படுத்தப்பட்டது, அல்லாஹுவால் தன்னுடைய ஊராக தேர்ந்தெடுக்கப்பட்டது. அந்த ஊரில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காபாவை ஆக்கினான். காபா அல்லாஹ்வுடைய இல்லம். எத்தனையோ இல்லங்கள் இந்த பூமியில் அமைக்கப்பட்டாலும் அல்லாஹ்வுடைய இல்லமாக

الأميين رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين. அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், அவனே எழுதவும் படிக்கவும் தெரியாத அந்த மக்களிடத்தில் இருந்து அவர்களிலிருந்து அவர்களுக்கு அவனுடைய அத்தா வசனங்களை ஓதி காட்டி அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவர்களுக்கு வேதத்தையும் அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆனையும் ஹிக்மத் ஹிக்மத் என்றால் அந்த குர்ஆனை விளங்குவதற்காக அல்லாஹ் அந்த நபிக்கு கொடுத்த பிற ஞானங்கள், அது ஹதீத் என்று நாம் சொல்வோம். அந்த குர்ஆனையும் ஹதீதையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பவராகவும் அவனே அனுப்பினான் என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் இதுக்கு முன்னால் தெளிவான வழிகேட்டிலே இருந்த போதிலும் அல்லாஹ் அவர்களுக்கு இப்படி ஒரு தூதரை அனுப்பினான் என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அது சூரத்துல் ஜும்மா 2வது வசனம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய தூதரை ஒரு ஆசிரியராக இங்கே அறிமுகப்படுத்துகிறான். இந்த மக்களுக்கு அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதி காட்டி அவர்களை தூய்மைப்படுத்தி அவர்களுக்கு குர்ஆனையும் ஹதீதையும் கற்றுக் கொடுக்கக்கூடியவராக அல்லாஹ் அனுப்பினான் அப்படி என்று ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு ஆசிரியராக அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதரை இங்கே அறிமுகப்படுத்துகிறான். சூரா பக்கராவினுடைய 151வது வசனத்திலே அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், கமா அர்சல்னா ஃபீக்கும் ரசூலன் மின்கும், அவ்வாறே உங்களிலிருந்தே உங்களில் ஒருவரை நாம் தூதராக அனுப்பினோம், அவர் எத்துலு அலைக்கும் ஆயாத்தினா, அவர் எங்களுடைய வசனங்களை உங்களுக்கு ஓதி காட்டுவார், வயு ஜக்கீக்கும் உங்களை பரிசுத்தப்படுத்துவார், வயு அல்லிமுக்கும் உல் கிதாப உல் ஹிக்மா, குர்ஆனையும் ஹிக்மத்தையும் அவர் உங்களுக்கு கற்றுத்தருவார், வயு அல்லிமுக்கும் மாலம் தகூனு தலமோன், மேலும் நீங்கள் அறியாமல் இருந்ததையும் அவர் உங்களுக்கு கற்றுத்தருவார் என்று இந்த சூரத்துல் பக்கராவினுடைய 151வது வசனத்திலே அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா மேலும் ஒரு விஷயத்தை, நீங்கள் அறியாமல் இருப்பதையும் அல்லாஹ் உங்களுக்கு இந்த நபி மூலமாக கற்றுத்தர இருக்கிறான் என்ற தகவலையும் அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். ஆக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆசிரியராக நமக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். அந்த ஆசிரியரை போன்று எந்த ஒரு ஆசிரியரையும் நாம் காண முடியாது. ஏனென்றால் முஸ்லீம் கிரந்தத்திலே 1478வது ஹதீதாக பதிவாயிருக்கக்கூடிய ஒரு ஹதீத், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, இன்னல்லாஹ யபஅஸ்னி முஅன்னிதன் வலா முதஅன்னிதன், இன்னல்லாஹ லம் யபஅஸ்னி முஅன்னிதன் வலா முதஅன்னிதன் வலாகின் பஅஸ்னி முஅல்லிமன் முயஸ்ஸிரன். அல்லாஹ்வு தஆலா என்னை உங்களுக்கு சிரமப்படுத்தக்கூடிய ஒருவனாகவோ சுமைகளை தரக்கூடிய ஒருவனாகவோ அனுப்பி வைக்கவில்லை. அல்லாஹ் என்னை உங்களுக்கு மிக இலகுவாக கற்றுத்தரக்கூடிய ஒரு ஆசிரியனாக என்னை அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்போ இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை அல்லாஹ் உங்களுக்கு மிக இலகுவாக கற்றுத்தரக்கூடிய ஒரு ஆசிரியனாக என்னை அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான், உங்களுக்கு சிரமப்படுத்தக்கூடியவனாக கஷ்டப்படுத்தக்கூடியவனாக அல்லாஹ் என்னை உங்களுக்கு அனுப்பல அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் எந்த ஒரு சடங்கு சம்பிரதாயத்தை எடுத்தாலும் அது ஒரு மனித சக்திக்கு அப்பால் அது இருக்காது, நமக்கு முடியுமான அளவுக்கு தான் அது இருக்கும். அப்படித்தான் அல்லாஹ் வந்து இந்த மார்க்கத்தை வச்சிருக்கிறான். இங்கே அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சூரத்துல் பக்கராவில் சொல்லும்போது, அல்லாஹு யுரீது பிக்குமுல் யுஸ்ர் வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர், அல்லாஹ் உங்களுக்கு லேசத்தான் விரும்புகிறான், கஷ்டத்தை விரும்பலைங்கிறான் அல்லாஹ். இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை உங்களுக்கு ஒரு சிரமப்படுத்தக்கூடியவனாக கஷ்டத்தை சுமத்தக்கூடியவனாக அல்லாஹ் அனுப்பவில்லை, உங்களுக்கு இலகுவாக கற்றுத்தரக்கூடியவனாக அல்லாஹ் என்னை அனுப்பியிருக்கிறான் அப்படி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க.

சடங்குகளை எடுத்து பார்த்தாலும் நம்ம பிரயாணத்தில் இருக்கும்போது நமக்கு சேர்த்து தொழுகிறதுக்கு சுருக்கி தொழுகிறதுக்கு நமக்கு சலுகை தரப்படுது. நம்ம ஒரு பிரயாணத்திலேயே நோயில் இருந்தால் நோன்பை விட்டுட்டு பிறகு அதை கலாச்சேவதற்கு நமக்கு சலுகை தரப்படுது. தயமம் செய்கிற சட்டங்கள்,

ஜும்மாவிலே இடையில பேச முடியும். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து காட்டினாங்க. யார் அவர், ஏன் வெயில நிற்கிறாரு அப்படி என்று கேட்கிறார் ஜும்மாவை நிப்பாட்டிட்டு. அப்போ ஒருத்தர் சொல்றாரு, இமாம் பேசினா மறுமொழி சொல்லலாம் மௌமும்களுக்கு. அவர் சொல்றாரு, அவர் வந்து அவர் பேரு அபு இஸ்ராயில், அவர் வந்து நேர்ச்சி வச்சிருக்கிறார். என்ன நேர்ச்சி வச்சுக்கண்டா, உட்கார்றதில்ல, கீழே உட்கார்றதில்ல, நிழல்ல இருக்கிறதில்ல, வெயில தான் இருக்கிறது, யார்கிட்டையும் பேசுறதில்ல, மௌன விரதம், அதோட நோன்பு, இவ்வளவு சேர்த்து அவர் வச்சுக்கிட்டு நிற்கிறாரு அப்படி என்று அந்த ஒரு நபி தொழர் அவரை பற்றி விவரம் சொல்றார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அவரை வந்து நிழல்ல உட்கார சொல்லுங்க, வெயில நிக்கணுங்கிறது தன்னை வருத்திக்கிறதுக்கு அல்லாஹ்கிட்ட எந்த தேவையும் கிடையாது. பேசாம இருக்கிறதெல்லாம் தப்பு, அப்படி ஒரு மௌன விரதம் கிடையாது. மக்கள்கிட்ட அவரை பேச சொல்லுங்க, உட்கார சொல்லுங்க, நின்றுகிட்டு தன்னை வருத்தி கொள்ளக்கூடாது, உட்கார சொல்லுங்க, நிழல் எடுக்க சொல்லுங்க, நோன்பை மட்டும் தொடர சொல்லுங்க. அது இருக்குது, நோன்பு வைக்கிறதுங்கிறது இருக்குது, அதை மட்டும் தொடர சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் அவர் வந்து உட்கார்ந்துடுறார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இலகுவைத்தான் நமக்கு தெரிவித்து தராங்க. ஒரு தடவை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகும்போது ஒட்டகத்தை வச்சுக்கிட்டு நடந்து, ஒட்டகத்தை கையில் பிடிச்சிக்கிட்டு நடந்து போகிறாங்க. ஒரு வாப்பா மகனும் போகிறாங்க. உங்க விஷயம் என்ன, வயசானவர் நடந்து போறாரு, ஏன் நடந்து போறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நேர்ச்சி வச்சுக்கிறோம், ஹஜ்ஜிக்கு நடந்து போகிறதாக நேர்ச்சி வச்சுக்கிட்டோம், மதீனாவிலேருந்து மக்காவுக்கு நடந்து போகிறதாகவே நேர்ச்சி வச்சுக்கிட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அந்த நேர்ச்சி செல்லுபடியாகாது, ஏறிப்போங்க. உங்களை நீங்கள் வருத்திக்கிறதுக்கு அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது, உங்களை நீங்கள் வருத்திக்கிறதுக்கு அல்லாஹ்க்கு எந்த தேவையும் கிடையாது, ஏறிப்போங்க. இலகுவான ஒன்று இருக்கும்போது சிரமப்படக்கூடாதுங்கிறாங்க. இன்னைக்கு நம்ம கேள்விப்படுறோம், பாகிஸ்தான்லேருந்து நடையாக ஹஜ்ஜிக்கு வந்தார், அதை ஃபேஸ்புக்கில் போட்டு அந்த கவர்மெண்ட்டு கூட அதை பெரிய அவார்டு கொடுத்து அவரை பெருசாக டிவியில் காட்டி நடந்து வந்தார், ஹஜ்ஜிக்கு நடந்தார், இந்தியாவிலேருந்து நடந்து வந்தாங்க, புஷ் சைக்கிள் ஐரோப்பாவிலேருந்து புஷ் பைக்கில் என்ன செஞ்சாங்க, ஹஜ்ஜிக்கு வந்தாங்க, இதெல்லாம் போட்டு என்ன செய்கிறாங்க, காட்டிக்கிட்டு பார்த்தீங்களா, இது இஸ்லாமே இல்லையே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவே இல்லையே. லேசு ஒன்று இருக்கும்போது உன்னை யார் சிரமப்படுத்த சொன்னா, அல்லாஹ் அப்படி சிரமப்படுத்த சொன்னான், இன்னைக்கு நடப்பவனியாக அவங்க ஆலயங்களுக்கு வணங்கக்கூடிய அந்த கடவுள் இருக்கக்கூடிய கோயிலுக்கெல்லாம் நடந்து போகக்கூடிய கலாச்சாரத்தை நாங்கள் பார்க்கலாம். இஸ்லாம் இதை சொல்லித்தருதா, செருப்பும் போடாமல் இந்த சுடுமணலில் நடந்து போக சொல்லி இஸ்லாம் சொல்லுதா, உன்னை நீ வருத்திக்க சொல்லுதா, இல்லை. அதுக்குள்ளே கொஞ்சம் பேர் ஃபேஸ்புக்கில் பெயர் எடுத்துக்கிட்டு வீவர்ஸை கூட்டிக்கிட்டு காசு எடுக்கிறதுக்காக வேண்டி இலங்கையை சுற்றி நடக்கிறான்னு கொஞ்சம் பேர், மகர் கொடுக்கிறது ஜனாதிபதிக்கு மகர் கொடுக்கிறதுக்கு இங்கேருந்து நடைபகுதையாக புஷ் சைக்கிள் ஓடிக்கிட்டு ஒரு பொண்ணு போகுதான், அதுக்கு பின்னால் கொஞ்சம் பேர் வீடியோ கேமரா, அது கொமெண்ட்ஸு, அதுக்கு வேறு லைக்கு, எங்கே இருக்குது, ஏ அந்த மகஜரை வந்து போஸ்ட் பண்ண போய் சேராதா, இல்லை பஸ்ஸில் போய் கொடுத்த போய் கிடைக்காதா, அது என்ன புஷ் சைக்கிளில் போகிறது. இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுது, நம்ம சிரமப்படுத்த சொல்லலையே. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இலகுவான விடயம் ரெண்டு இருக்கும், ரெண்டும் ஹலாலாக இருக்குமா இருந்தால் அதில் ரொம்ப இலகுவானதை தேர்ந்தெடுப்பாங்க. ரெண்டு விஷயம் இருக்குது, அது ரெண்டுமே ஹலாலு, அதில் ஒன்று ரொம்ப இலகுவானதுன்னா இலகுவானத்தை எடுத்துருப்பாங்க, சிரமப்படுத்த தேவையில்லையே, சிரமம் தேவையில்லையே. அப்போ இஸ்லாமிய மார்க்கம் ரொம்ப இலகுவானது, மக்களுக்கு பின்பற்றத்துக்கு தகுதியானது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நான் வந்து முஅல்லிமன் முயஸ்ஸிரன், ரொம்ப லேசாக உங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு ஆசானாகத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறேன், ஒரு ஆசிரியராக வந்திருக்கிறேன் தவிர சிரமப்படுத்தலாம், அப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது, ஊசி இதுக்குள்ளால ஏற்றி அதுக்குள்ளால எடுங்க, நெஞ்சை ஒட்டிக்கோங்க, கத்தியால் குத்திக்கோங்க. இன்னைக்கு முஸ்லீம்கள் என்ற பேரில் தலப்பா கட்டிக்கிட்டு ராத்திப் என்ற பேரில் தர்காக்களை வந்து ராத்தி போட்டு குத்து நடத்துகிறாங்க, இஸ்லாம் சொல்லித்தருதா, அப்படி எதுவுமே கிடையாது. அப்போ இலகுவாக நமக்கு விஷயத்தை சொல்லித்தராங்க. இஸ்லாமிய மார்க்கம் அழகாக தான் இருக்குது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃப்ளெக்சிபிளாக அழகாக மக்களுக்கு அழகாக வந்து மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாங்க. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா ஆலே இம்ரானினுடைய 110வது வசனத்தில் சொல்லும்போது, குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்நாஸ், இந்த சமுதாயத்தில் இந்த மக்களுக்காக வெளியாக்கப்பட்ட ஒவ்வொரு சமுதாயத்துக்குள்ளேயும் நீங்கள் தான் ரொம்ப சிறந்தவர்களாக இருக்கின்றீர்கங்க. தமுருன பில் மஅரூஃப் வதன்ஹவுன அனில் முன்கர் வதுஃமினூன பில்லாஹ், நீங்கள் நன்மை ஏவுறீங்க, தீமையை தடுக்கிறீங்க, அல்லாஹ்வை ஈமான் கொள்றீங்க. வலவ ஆமன அஹ்லுல் கிதாபி லகான கைரன் லஹும் மின்ஹுமுல் முஃமினூன வஅக்தரஹுமுல் ஃபாஸிகூன். அல்லாஹ் தஆலா தொடர்ந்து என்ன சொல்றான்னு சொன்னால், இந்த வேதம் கொடுக்க, அதான் நபி வரும்போது ஏற்கனவே வேதம் கொடுத்தவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்க நிறைய பேர் வந்து இஸ்லாத்துக்கு ஏற்றுக்கிட்டாங்க.

காபி பின் மாலிக் ரலி அல்லாஹு அன்ஹு பண்றவங்கல்ல, வேதத்திலே பழைய வேதத்திலே இருந்தவங்க, கிறிஸ்தவர்களாக இருந்தவங்க. அந்த கிறிஸ்தவத்தின் வேதத்தின்படி இறுதி தூதர் வருவார், அவர்கிட்ட போகணும்னு இருக்குது. அது தெரிஞ்சவங்க வந்து ஏற்றுக்கிட்டாங்க. சிலர் பிடிவாதமாக இருந்தாங்க, சிலர் மாற்றப்பட்டு இருந்துச்சு. அப்போ அல்லாஹ்வுடைய வசனம் சொல்லுது, ஒல வாமன் அஹுலுல் கிதாப், இந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்களும் ஈமான் கொள்வாராக இருந்தால் லக்கான கைரன் லகும், அது அவர்களுக்கு சிறந்ததாக இருக்கும், அது அவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். மின்ஹுமுல் மூமினூன், அவர்களில் மூமின்களும் இருக்கிறார்கள். அந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அந்த வேதத்தை நம்பிக்கிட்டு இருந்துட்டு அல்லாஹ்வை சரியா ஈமான் கொண்டு இறுதி நபி வந்தா அதையும் ஏற்றுக்கொள்ளணும் என்கிற மூமின்களும் இருக்கிறார்கள். வாக்தர்ஹுமுல் ஃபாசிக், என்றாலும் நிறைய பேர் வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டே மறுக்கக்கூடிய பாவிகளாக இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா இந்த வசனத்தில் சொல்லி காட்டுறான். இது வந்து ஆலி இம்ரானினுடைய 110வது வசனம். இதில் நம்மளும் கற்றுக் கொடுக்கக்கூடியவங்கிறத அழகாக சொல்லி காட்டுறான். நீங்கள் நன்மையை ஏவுறீங்க, தீமையை தடுக்கிறீங்க. நன்மை ஏவுதல் தீமையை தடுத்தல் என்பது ஒரு அழகிய ஒரு ஆசானுடைய ஒரு செயல். அந்த செயலை நம்மளுக்கும் அல்லாஹ் தஆலா அந்த பண்பு இருக்குதுங்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா சூரத்து தௌபாவில் 128வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா அந்த நபி அந்த ஆசான் எப்படி இருப்பார் தெரியுமா, லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், மூமின்களே நிச்சயமாக உங்களில் இருந்த ஒரு தூதர் உங்களிடம் வந்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். அவர் அசீசுன் அலைஹிமா அனித்தும், உங்களுக்கு துன்பமாகிவிட்டால் அது அவருக்கு வருத்தம் கொடுக்கும். இந்த மக்களுக்கு துன்பம் வரும்போது அது அவருக்கு வருத்தம் கொடுக்கும். ஹரீசுன் அலைக்கும், உங்கள் மீது நன்மைகள் நடக்க நல்லது நடக்க வேண்டும் என்று அவர் பேராசைப்பட்டிருக்கின்றார். அதே மாதிரி பில் மூமினீன ரவுஃபுர் ரஹீம், மூமின்கள் மீது மிக கருணையும் கிருபையும் இரக்கமும் உள்ளவராக அவர் இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் தஆலா அவரை பற்றி ஊர்ஜிதப்படுத்தி சொல்லக்கூடிய இந்த வசனத்தை நாங்கள் பார்க்கலாம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆசானாக, ஒரு இலகுவாக கற்றுக் கொடுக்கக்கூடியவராக, அதே மாதிரியாக அவர் ரொம்ப மக்களிடத்தில் இறக்கமுள்ளவராக இருப்பார். ரொம்ப இறக்கமுள்ளவராக என்ன செய்கிறார் இருக்கிறார். அப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, முஸ்லீம் கிரந்தத்தில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், இன்னல்லாஹ ரஃபீகுன் யுஹிப்புர் ரிஃப்க் ஃபில் அம்ரி குல்லிஹி, அல்லாஹ் ரொம்ப மென்மையானவன், அவன் மென்மை எல்லா விடயத்திலும் மென்மையை அல்லாஹு தஆலா விரும்புகிறான். மென்மையாக நடந்து கொள்வதைத்தான் அல்லாஹு தஆலா விரும்புகிறான் அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேராங்க சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி சொல்லி

0: உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியில் உங்கள் பிரதேச பள்ளி வாசல்களில் இடம்பெறுகின்ற மார்க்க சொற்பொழிவுகள், குத்துபா பிரசங்கங்கள், விசேட இஸ்லாமிய நிகழ்வுகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, உங்களுடைய குழந்தைகளின் ஹதீஸ், கிராத், இஸ்லாமிய சம்பாஷணைகள், இஸ்லாமிய நாடகங்களை எமக்கு அனுப்புங்கள். தொடர்புகளுக்கு முஸ்லிம் வானொலி @gmail.com அல்லது வாட்ஸ்அப் 0974777161670
1: www.muslimvanoli.com.
2: என்னை உரமாக்கி வைத்திடுவாய் இறைவா.
3: muslimvanoli.com
4: உங்கள் முஸ்லிம் வானொலியில்
0: சிந்தனை.
5: ஒவ்வொரு தொழுகைகளில் சுன்னா முஅக்கதாக்களை பற்றி அது சம்பந்தமாக வந்த சில அறிவுகளையும் குறிப்பிட்டால் பொருத்தமாக இருக்கும். ஃபஜ்ருடைய சுன்னத்தை பற்றி முதல் தெரிந்து கொள்வோம். அதனுடைய முக்கியத்துவம் இவ்வளவு என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹுமா அஹப்பு இலைய மினத் துன்யா ஜமீஅன், இரண்டு ரக்காத் சுபஹுடைய முந்தி இரண்டு ரக்காத் இருக்கிறதே, அது வந்து உலகத்தில் உள்ள அனைத்தை விடவும் என்னிடத்தில் மிக விருப்பத்துக்குரியது. உலகத்தில் உள்ள எல்லாம் எனக்கு கிடைச்சதாக வச்சுக்கொள்வோம், உங்களுக்கு கிடைத்ததாக வச்சுக்கொள்வோம், எவ்வளவு சந்தோஷப்படுவோம், அது எனக்கு சந்தோஷம் இல்லை. இரண்டு ரக்காத் தொழுதா இந்த உலகமும் உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் கிடைத்தால் என்ன சந்தோஷமோ அதை விட சந்தோஷம் எனக்கு, அதை விட விருப்பம் எனக்கு அப்படிங்கிறாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மிக விருப்பத்துக்குரியதுங்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு பொறுமதியானது, அவ்வளவு நன்மையை பெற்று தரக்கூடியது மறுமையில் என்ற அடிப்படையில் சல்லல்லாஹு சொல்லாங்க. ஆகை நாமும் என்ன செய்வோம், சுபஹுடைய முந்தி இரண்டு ரக்காத் சுன்னத்தை சுபஹுக்கு முன்னாலேயே தொழுதுருவோம். சிலர் என்ன செய்வாங்கண்டா, பின்னால தொழலாம் தானே, அவருடைய வாழ்நாளில் அதிகமாக ஃபஜ்ருடைய சுன்னத்தை ஃபஜ்ருடைய சுன்னத்தை முந்தைய சுன்னத்தை ஃபஜ்ருக்கு பிறகுதான் தொழுகிறது, அப்படி இருக்கக்கூடாது. ஃபஜ்ருக்கு முன்னால் தொழணும். ஒரு நாள் தப்பிட்டேன்னு சொன்னால் அவருக்கு என்ன செய்யறது, ஃபஜ்ருக்கு புற தொழலாம் என்பதை நாங்கள் விளைய கொள்ளும். இன்னும் ஒரு செய்திங்க நான் சொல்ல வேண்டியிருக்கிறது, சில சகோதரர்கள் பள்ளி வாசலில் தொழுகிறதுக்கு வருவாங்க, இக்காம சொல்லப்பட்டாச்சு, இம்மா தொழுகை ஆரம்பிச்சிட்டார். இவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த தொழுகை முக்கியம் என்பதை நாம் இப்போது சொல்லுகிறோமே, அதை எப்படி வழங்கியிருக்கிறாங்கண்டா, இமாம் இக்காம இமாம் தொழுகை நடத்தி கொண்டிருந்தாலும் ஃபஜ்ருடைய தொழுகை அப்போ தொழுகிறாங்க, வந்து முதல் ரக்கா தொழுகிறாங்க, ரெண்டாவது ரக்கா தொழும் போதும் தொழுகிறாங்க. சார், அத்தகையாத்தில் இமாம் இருப்பாங்க, அப்பயும் தொழுவாங்க சுன்னத் தொழுகையை. இது பல, இது தவறு, இது சுன்னாவுக்கு மாற்றமான செயல். சல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, எந்த ஒரு ஃபர்தான தொழுகைக்கு இக்காம சொல்லப்படுகிறதோ அது தவிர வேறு தொழுகை தொழக்கூடாது. இதா குய்மத்தி சலாத்து ஃபலா சலாத்து இல்லல் மக்தூபா.
0: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
6: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை கிளிட்ஸ் டோட்டல் கே. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கிளிட்ஸ் டோட்டல் கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0777-101-0743.
7: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்குமிடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 0777-34-0

0: தலைப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவு கேட்கலாம். வழங்குகின்றார் மௌலவி அப்துல் ஹமீத் ஜராயி அவர்கள்.
1: அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதியலா வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லா واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان استقى الحديث كتاب الله وان خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة بالنار سرو புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தபஉ தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டும். ஆக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே வலனபுலுவன்னக்கும் பிஷய்யும் மினல் கௌஃப், உங்களை பயத்திலிருந்து ஒரு விஷயத்தால் சோதிப்போம், வல்ஜூ பசியால் சோதிப்போம், வநக்ஸ் மினல் அம்வால் பொருளாதார குறைவால் பொருளாதார சேதத்தால் சோதிப்போம், வல் அம்ஃபுஸ் உயிர் சேதத்தால் சோதிப்போம், வசமராத் விளைச்சல் சேதத்தால் சோதிப்போம். ஃபபஷிரி சாபிரின், நபியே அப்போதெல்லாம் பொறுமையாக இருப்பவர்களுக்கு நீங்கள் நன்மாராயணம் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித சமுதாயத்தை சோதித்து அந்த சோதனையில் பொறுமை காக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய பரிசை கொடுக்கிறான். அந்த பொறுமையை பற்றி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தொடர்ந்து சொல்கின்ற போது ஃபைன தாலிக்கு மின் அஸ்மில் உமூர், அந்த பொறுமை தான் காரியங்களிலே மிக சிறந்த ஒரு காரியம் என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். வரலாறுகளை எடுத்து பார்த்தால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நேசித்த சமுதாயம், நேசித்த நபிமார்கள், நேசித்த மக்கள், புகழ்ந்து பேசிய சமுதாயம் எல்லாம் மிகப்பெரிய சோதனைக்கு உட்படுத்தப்பட்டவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். பத்ர் யுத்தத்திலே கலந்து கொண்ட சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வுத் தஆலா இனி நீங்கள் பாவம் செய்தாலும் மன்னித்து விட்டேன் என்று முன்பின் பாவங்களை மன்னித்து விட்டார். எந்த மனிதர்களுக்கும் அப்படி ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்கவில்லை. ஒரு மனிதன் பாவம் செய்வதை மன்னிக்கின்ற விதத்தை பாருங்கள். அல்லாஹ் அந்த பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு இதுக்கு பிறகு நீங்கள் பாவம் செய்தாலும் நான் மன்னித்து விட்டேன் என்றால் அந்த அளவுக்கு அவர்கள் சோதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த பத்ர் யுத்தத்தில் மிகவும் சோதனைக்குள்ளாக்கப்பட்டு வெறும் 313 பேர் ஆயிரக்கணக்கான எதிரிகளிடம் ஆயுதம் இல்லாமல் நின்று அல்லாஹ்வுடைய நம்பிக்கையோடு ஹஸ்பன் அல்லாஹு நிமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அல்லாஹ்வுடைய மார்க்கம் அல்லாஹ்வுக்காக உயிரை கொடுக்கிறோம் என்று போனார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அவ்வளோ பெரிய சிறப்பை கொடுத்தார். அந்த வரிசையிலே அல்லாஹு தஆலா அவனுடைய நபிமார்களில் அல்லாஹ் என்னுடைய உற்ற நண்பன் என்று இந்த மனித சமுதாயத்தை எடுத்திருக்கிறான் என்றால் அது இப்ராஹிம் அலை சலாத்து வஸ்லாம் அவர்கள், இன்னொன்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் எங்கே நாம் எங்கே, அல்லாஹ்வுடைய படைப்பினங்களின் பிரம்மாண்டங்கள் எங்கே, நாம் எவ்வளவு அற்பமாக இருக்கிறோம். நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் நம்மிலிருந்து ஒருவரை உற்ற நண்பன் ஹலீல் என்று எடுத்திருக்கின்றான் என்றால் அது எவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்து, அதுக்கு மேல் ஒரு அந்தஸ்து உண்டா? அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் ஹலீலாக எடுத்திருக்கிறான். என்ன காரணம்? அவர்களெல்லாம் கடுமையாக சோதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் ஸலவாத்து சொல்கின்ற போது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீது மஜீதுங்கிறோம். யா அல்லாஹ், இந்த முஹம்மது நபி மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும், இப்ராஹிம் நபி மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் நீ அருள் செய்ததை போன்று அருள் செய்துவிடு. யா அல்லாஹ்,

பேரன்பிற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய மேடையில் அமர்ந்திருக்கிற மார்க்க அறிஞர்களே, அமைப்பின் முன்னோடிகளே, வெகு தொலைவிலிருந்து பிரயாணம் செய்து வருகை தந்து மாநாட்டின் முழுமையான பலன்களை அடைய வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்திலே இங்கே வந்தமர்ந்திருக்கிற என் அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, மாநாட்டின் இறுதி அமர்வின் இறுதி பேச்சில் நாம் அமர்ந்திருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எந்த நோக்கத்திற்காக இங்கே வந்தோமோ, வருகை தந்தோமோ, இந்த நோக்கத்தின் பலன்களையும் பயன்களையும் நலன்களையும் வளங்களையும் வளங்களையும் முழுமையாக பெறக்கூடிய நற்பாக்கியத்தை வல்ல ரஹ்மான அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று அல்லாஹுவிடத்திலே பிரார்த்தனை செய்து அறவைத்த அல் குர்ஆனின் வசனங்கள் என்கிற தலைப்பின் கீழ் நான் நுழைகிறேன். அருமை சகோதரர்களே, மின துலுமாத்து இல நூர், இருளிலிருந்து ஒளியை நோக்கி என்கிற நம்முடைய மாநாட்டின் அழைப்பு, அதன் சங்கநாதம் சங்க ஒளி ஒலிக்க ஆரம்பித்ததிலிருந்தே தமிழகத்தின் பல பகுதிகளிலிருந்தும் சகோதர சகோதரிகள் பல மாதங்களுக்கு முன்பே இந்த கோவை மாநகருக்கு வருகை தந்து மாநாட்டின் பலன்களை முழுமையாக பெற வேண்டும் என்பதற்காக பிரயாண முன்பதிவு செய்தோம். மிகுந்த சிரமங்களை பொருட்படுத்தாமல், எந்த விதமான இடையூறுகளையும் பொருட்படுத்தாமல், பொருளாதார செலவினங்களை பற்றி பொருட்படுத்தாமல், அடிக்கின்ற குளிரையும் அடிக்கின்ற வெயிலையும் பற்றி பொருட்படுத்தாமல், அல்லாஹுவினுடைய மார்க்க செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, மார்க்கத்தின் தூய வரிகளை புரிந்து நடக்க வேண்டும் என்பதற்காக இங்கே நாம் வருகை தந்திருக்கிறோம். அருமை சகோதரர்களே, குர்ஆனை கொண்டே இந்த மாநாடு துவங்கியது. குர்ஆனை கொண்டே இந்த மாநாட்டின் முதல் நாளும் நிறைவுறவிருக்கிறது. ஆம், அளவைத்த அல் குர்ஆனின் வசனங்கள். மனிதனுடைய வாழ்வு அழுகையிலிருந்தே துவங்குகிறது. மனிதனுடைய வாழ்வு அழுகையின் சத்தத்தை கொண்டே துவங்குகிறது. எதுவுமே தெரியாமல், எந்த விதமான அறிவும் இல்லாமல், வெறுமனே அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட உயிரையும் உடலை கொண்டு மட்டுமே தாயின் கருவறையிலிருந்து வெளியே வருகின்ற போது அவன் இந்த உலகத்திற்கு கொடுக்கக்கூடிய முதல் ஒலி, முதல் சத்தம் அழுகை என்கின்ற சத்தம் தான். அவன் பசித்தாலும் அழுதுதான் கேட்க வேண்டும். அவனுக்கு பாதிப்பு என்றாலும் அழுதுதான் அவன் சொல்ல வேண்டும். அவன் தேவைகளையும் அவன் அழுகையின் மூலம் தான் கேட்க வேண்டும். அவனுடைய பிரச்சனைகளையும் அவன் அழுகையின் மூலம் தான் தெரியப்படுத்த வேண்டும். அவன் அழக்கூடிய அழுகையின் அர்த்தம் பசிக்காகவா, ஆறுதல் தேடியா, அபயம் தேடியா, அக்கறை தேடியா, அத்தனை விஷயத்தையும் அறிந்துதான் அவன்

அந்த பிள்ளைகளை தனது இச்சையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக காமுகர்கள் பிழையான வழியில் கையாளுவது, அதற்காக அவர்களை பயன்படுத்துவது, அவர்களை கடத்துவது, கொள்ளுவது என்பதெல்லாம் மிக மோசமான சிறுவர்கள் மீதான துஷ்பிரயோகங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த சமூகத்தில் நாம் பரவலாக கேள்விப்படுகின்றோமே, அடிக்கொரு முறை இப்படி நடக்கும் இந்த ஆபத்துகள் நாம் கேள்விப்படாதது இன்னும் பலது இருக்கும். இதற்கான காரணங்கள் என்ன என்று நாங்கள் தேடி பார்த்தால் பல காரணங்கள் இதற்கு இருக்கின்றன. இதற்கான காரணங்கள் பலது இருக்கின்றன. அதில் முக்கியமான ஒன்றுதான், இந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய முதலாவது தாய் தந்தையர்கள், அடுத்தது அவர்களது அவர்களை ஆளாக்குவதற்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஏனைய பொறுப்பாளிகள், ஆசிரியர்கள் போன்றவர்கள். இவர்கள் தனது பொறுப்பு விடயத்திலே கவனியீனமாக இருப்பது, அவர்கள் எதையும் மேலோட்டமாக எடுத்துக்கொண்டு எப்படியும் வளர்ந்து விடுவார்கள், எப்படியும் சமூகத்தில் இருந்து விடுவார்கள், எல்லோரும் நல்லவர்கள் தானே சமூகத்தில் என்ற மேலோட்டமான எண்ணத்தில் ஆழமாக பிரச்சனைகளை புரியாமல், முன்னெச்சரிக்கையுடன் கவனமாக நடக்காமல், முன்னேற்பாடுகளை சரியாக செய்யாமல் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு முனைவது, இங்கு அவர்களுடைய கவனயீனத்தின் காரணமாக பிள்ளை யாரோ ஒருவருடைய ஆசைக்கு பலியாகி அந்த பிள்ளை வீணாகி போவதை நாங்கள் பார்க்கின்றோம். மதிப்புக்குரியவர்களே, ஒரு பிள்ளையுடைய நடத்தையிலே மாற்றங்களை ஏற்படுத்துவதில் அல்லது அந்த பிள்ளைக்கு ஏதாவது நடப்பதில் பங்கு வகிப்பதில் முக்கியமான பல இடங்கள் இருக்கின்றன. ஒன்று, அந்த பிள்ளை வாழக்கூடிய வீட்டு சூழல். அடுத்தது, அந்த வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய அண்டை வீட்டார்கள், அந்த பிள்ளை வாழக்கூடிய அந்த அசல். அதே போன்று அந்த பிள்ளை படிக்கக்கூடிய பாடசாலை அல்லது போகும் பள்ளிக்கூடங்கள் அல்லது விளையாட போகும் இடங்கள் அல்லது வகுப்புகள், இப்படி பல சூழ்நிலைகள் இருக்கின்றன. இவைகள் அந்த பிள்ளையில் பலவிதத்தில் தாக்கம் செலுத்தக்கூடியதாக இருக்கின்றது. பெற்றோர்கள் குறிப்பாக தமது பிள்ளைகளுக்கும் தமக்குமாக இந்த இடங்களை தெரிவு செய்யும் பொழுது கவனமாக தெரிவு செய்ய வேண்டும். அந்த தெரிவிலே நாங்கள் பிழை விடும் பொழுது சரியான ஒரு பாடசாலை, சரியான ஒரு பள்ளிக்கூடத்தை தெரிவு செய்ய வேண்டும். அங்கு ஒழுக்கத்துக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது என்பதை கவனிக்க வேண்டும். அடுத்ததாக, ஒரு வீடு நாங்கள் எடுப்பதாக இருந்தாலும் கூட அந்த பிள்ளைக்கு பாதுகாப்பான சூழலா என்பதை பார்க்க வேண்டும். இன்று பெற்றோர்களுடைய மனநிலை எப்படி இருக்கின்றது தெரியுமா? தந்தை ஒரு இடத்தில் வேலை செய்கின்றார் என்று சொல்லுங்கள், தந்தைக்கு வேலைக்கு போய் வருவதற்கு வசதியான இடம் என்றுதான் தேடுகின்றார்களே தவிர அந்த இடம் எவ்வளவு பாதுகாப்பானது எனது பிள்ளைக்கு என்பதை பார்ப்பதில்லை. அந்த இடத்தில் எந்த அளவுக்கு ஒழுக்கமானவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை பார்ப்பது கிடையாது. சில பேருக்கு பெரிய பெரிய பாடசாலைகளில் படிக்க வைக்கும் என்ற ஆசை, நல்லதுதான். அதற்காக பாடசாலைக்கு அண்மையிலேயே குடியிருந்தால் நல்லது என்று தெரிவு செய்கின்றார்கள். ஆனால் அந்த இடம் எவ்வளவு மோசமானதா இல்லையா என்பதை பற்றி சரியாக பார்ப்பது கிடையாது. பாடசாலைக்கு அருகில் இருந்தால் போதும் என்பதை போன்று இருந்து விடுகின்றார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த நேரங்களில் நாம் ஒன்றை பார்த்து இன்னொன்றை விட்டு முக்கியமானதை விட்டுவிடுகின்ற நேரத்திலே அந்த பிள்ளை பிழையான சூழல்களுக்கு பழகி விடுகின்றான். அதே போன்றுதான் பிள்ளைகள் விடயத்தில் நடக்கும் தவறுகளில் ஒன்று, கண்ட கண்டவருடன் எல்லோருடனுமே பிள்ளைகளை பழக விடுவது அல்லது எல்லோருடனுமே பிள்ளைகளை தங்க விடுவது, எல்லோருடனும் நாங்கள் தனியாக பிள்ளையை விட்டு விடுவது. இதில் பெற்றோர்கள் பல சந்தர்ப்பங்களில் பிழை செய்து விடுகின்றார்கள். நாம் நினைக்கும் எல்லோருமே நல்லவர்களாக இல்லை என்பதுதான் உலகத்தின் நிலைமை. நாம் யாரையும் சந்தேகிப்பது என்று அர்த்தமல்ல, எல்லோரையும் சந்தேகத்துடன் பார்த்து எல்லோரையும் பார்த்து குற்றவாளி என்று நினைக்க வேண்டும் என்று இல்லை. ஆனால் முன்னெச்சரிக்கையாக நடப்பது என்று ஒன்று இருக்கின்றது. சில பொழுது எமது கவனயீனத்தின் காரணமாக சில நல்லவர்கள் கூட சந்தர்ப்பத்தில் கெட்டவர்களாக மாறிவிடுகின்றார்கள். எனவே பிள்ளைகளை யாருடன் தங்க விடுவது, யாருடன் போக விடுவது, யாருடன் அனுப்புவது என்பதிலெல்லாம் மிகுந்த கவனம் தேவை. இது ஒன்றும் தப்பெண்ணத்துடன் நடப்பது, எல்லோரையும் பற்றி பிழையாக நினைப்பது என்பது அல்ல. தப்பெண்ணம் வைப்பது என்பதும் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று கருதுவது வேறு, நாம் முன்னெச்சரிக்கையாக இருப்பது என்பது வேறு. அருமை நபி அவர்களை பாருங்கள், அதை அழகாக எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள் தானே, பிள்ளைகளுக்கு 7 வயதானதன் பின்னால் தொழுகையை கொண்டு ஏவுங்கள், 10 வயதாகியும் தொலாவிட்டால் அடியுங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். படுக்கையிலே அவர்களை பிரித்து வையுங்கள் என்று சொன்னார்கள். ஒன்றாக பிறந்த சகோதரர்கள், ஒரே ரத்தம் தான், அது ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் என்பதாக வரவில்லை. பொதுவாக பிள்ளைகள் என்று
தான் வந்திருக்கின்றது.

0: எனவே இரண்டு ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் அல்லது இரண்டு பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் கூட 10 வயதானதன் பின்னால் அவர்களை படுக்கையில் பிரித்து படுக்க போடுங்கள். தூங்கும் நேரத்திலே ஒரே படுக்கையில் எந்த திரையும் இல்லாமல் ஒன்றாக படுக்கும் நிலைமையை ஏற்படுத்தாதீர்கள் என்று சொன்னார்கள். காரணம் என்ன தெரியுமா? சகோதரர்கள் தான். ஆனாலும் வாழ்க்கையில் வளரும் பொழுது ஒரு பருவம் இருக்கின்றது. குறிப்பாக அந்த பருவ மாற்றங்களுடைய நேரத்திலே பல வித்தியாசமான எண்ணங்கள் வரலாம். அந்த நேரத்தில் இவர்களை சைத்தான் சில நேரத்தில் பயன்படுத்தி பிழையான வழிகளுக்கு கொண்டு போய்விடலாம்.
1: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல் கேட்பீர்கள்.
2: உங்கள் முஸ்லிம் வானொலியில்
1: சிந்தனை.
3: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மஹ்ரமான துணை இல்லாமல் ஒரு பெண் தொலைதூரம் செல்லலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நிச்சயமாக சொல்லக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண் தனிச்சு மஹரம் இல்லாமல் பயணிக்கிறத தடுத்திருக்கிறாங்க.
2: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது சிந்தனை.
4: உலகமெங்கும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலி தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ள இன்றே முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருங்கள். www.muslimvanoli.com. ஆசிய நாடுகள் முழுவதும் உங்கள் முஸ்லிம் வானொலி
5: muslimvanoli.com.
1: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் மௌலவி ஆஷே அப்துல் பாசித் புகாரி அவர்களின் வான்மறை தொடர்.
6: சூரத்துல் வாக்கியா மக்காவில் இறக்கப்பட்ட சூராவாகும். 97 வசனங்களை உள்ளடக்கிய இந்த சூரா, இதனுடைய சில வசனங்கள் மட்டும் மதீனாவில் இறக்கப்பட்டிருக்கிறது என்று அறிஞர்கள் கருத்து வேறுபாடு பட்டாலும், இதனுடைய பெரும்பான்மையான வசனங்கள் அனைத்தும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் ஆரம்ப காலத்தில் இருந்தபோது இறக்கப்பட்ட வசனங்கள் என்றுதான் பெரும்பான்மையான அறிஞர்கள் ஒன்று கூடிய மக்கள் எடுத்து சொல்கிறார்கள். சூரத்துல் வாக்கியாவை பற்றி எந்த ஒரு ஆதாரபூர்வமான நபிமொழியும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இதனுடைய சிறப்புக்காக கூறப்படவில்லை. நம்முடைய சமூகத்தின் மத்தியிலே அதிகமாக சொல்லப்படக்கூடிய சூரத்துல் வாக்கியாவை யார் ஓதுவாரோ அவருக்கு அந்த சூரா வறுமையிலிருந்து பாதுகாக்கும் என்று இருக்கக்கூடிய நபிமொழி பலகீனமானது. ஆதாரபூர்வமான எந்த ஒரு நபிமொழியும் சூரத்துல் வாக்கியாவுடைய சிறப்பை சொல்வதற்கு எம்மிடத்திலே இல்லை. ஆனால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, நபித்தோழர்கள், அல்லாஹுடைய தூதரே, உங்களுடைய தலைமுடியில் அதிகமான நரைகள் காணப்படுகிறது என்று சொன்னபோது அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சில சூராக்களை சொன்னார்கள். என்னுடைய தலைமுடியின் நிறத்தை இந்த நரையாக்கி விட்டது இந்த சூராக்கள் எல்லாம். இந்த சூராக்களில் வரக்கூடிய வசனங்களுடைய நினைவுகள், இந்த சூராக்களில் வரக்கூடிய வசனங்களுடைய எச்சரிக்கைகள், இந்த சூராக்களில் வரக்கூடிய வசனங்களுடைய நினைவூட்டல்கள் எல்லாம் என்னை பயத்திற்குள் உள்ளாக்கி, என்னை கவலைக்குள் உள்ளாக்கி, என்னுடைய தலைமுடிகளை அனைத்தையும் நரைக்க வைத்து விட்டது என்று அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூரத்துல் வாக்கியாவை சேர்த்து சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். சூரத்துல் வாக்கியா மறுமையை பற்றி கூறக்கூடிய சூரா. சூரத்துல் வாக்கியா மறுமையின் நினைவூட்டல்களை
7: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக காலை 7 மணி.
8: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது
9: மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: அந்த குறிப்பிட்ட நிகழ்வு என்று அல்லாஹ் கூறக்கூடியது எது? யௌமுல் கியாமா, மறுமையை அல்லாஹ் ஏற்படுத்தும் போது. இதா வக்அத்தில் வாக்கியா லைஸ லி வக்அத்திஹா காதிபா. அந்த நாளை இறைவன் ஏற்படுத்தினால், அந்த நேரத்தை இறைவன் ஏற்படுத்தினால், காதிபா, அதை எவரும் பொய்ப்படுத்த முடியாது, அதை பொய் என்று யாரும் கூற முடியாது. யாரெல்லாம் உலகத்தில் நான் மரணித்ததற்கு பிறகு இன்னொரு வாழ்வில்லை என்று நினைத்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ, அதே நிலையிலேயே மரணித்தார்களோ, இந்த உலகத்தில் அவர்கள் பொய்ப்படுத்தி இருந்தாலும், அந்த நாளை இறைவன் ஏற்படுத்தும் போது எவரும் மறுக்க முடியாது, எவரும் அந்த நாளை பொய்ப்பிக்க முடியாது, எவரும் அதை நிராகரித்து மறுத்து அதை விட்டு தன்னுடைய வாழ்வை ஒதுக்கிவிட முடியாது. இறைவன் ஏற்படக்கூடிய அந்த நாள் ஆதியா வந்தே தீரும். இதா வக்அத்தில் வாக்கியா லைஸ லி வக்அத்திஹா காதிபா. இன்னும் பல சூராக்களில் அல்லாஹ் இதை பற்றி எமக்கு சொல்கிறான். அதா அம்ருல்லாஹ், அல்லாஹ்வின் கட்டளை வந்து விட்டது, ஃபலா தஸ்தஅஜிலூ என்று. இன்னும் எத்தனையோ சூராக்களில் அல்லாஹ் மறுமை ஏற்படக்கூடிய எச்சரிக்கையை அல்லாஹ் சொல்கிறான். அதுபோலதான் அல்லாஹ் இந்த வசனத்திலும் சொல்கிறான், இதா வக்அத்தில் வாக்கியா லைஸ லி வக்அத்திஹா காதிபா, அதை எவரும் பொய்ப்படுத்த முடியாது, யாரும் அதை பொய் என்று கருத முடியாது. அப்படி அந்த நாள் ஏற்பட்டால் ஹாஃபிதுர் ராஃபியா, உயர்த்தப்படும் தாழ்த்தப்படும். சிலவற்றை அல்லாஹ் உயர்த்துவான், சிலவற்றை அல்லாஹ் தாழ்த்துவான். அல்லாஹ் எதை உயர்த்துவான், எதை தாழ்த்துவான், அல்லது யாரை உயர்த்துவான், யாரை அல்லாஹ் தாழ்த்துவான்? இந்த உலகத்தில் ஈமானோடு வாழ்ந்து ஏழ்மையில் இருந்தாலும் வறுமையில் இருந்தாலும் அல்லாஹுடைய மார்க்கத்தை பலமாக பற்றி பிடித்த அந்த இறை நம்பிக்கை கொண்ட அடியார்களை ராஃபியா அல்லாஹ் நாளை மறுமையில் உயர்த்துவான். இந்த உலகத்தில் அவர்கள் கண்ணியம் இல்லாதவர்களாக, மதிப்பில்லாதவர்களாக, அந்தஸ்து கொடுக்கப்படாதவர்களாக, செல்வம் கொடுக்கப்படாதவர்களாக இருந்தாலும் அந்த ஈமான் ஒன்று அவர்களை நாளை மறுமையில் உயர்த்தும். ராஃபியா ஹாஃபிதா, யாரை தாழ்த்தும்? யார் ஈமான் இல்லாமல் செல்வத்தோடும் வசதிகளோடும் கண்ணியத்தோடும் உலக மரியாதைகளோடும் வாழ்ந்தார்களோ அவர்களிடத்தில் அந்த ஈமான் என்ற ஒரே ஒரு நம்பிக்கை இல்லாத காரணத்தால், அல்லாஹ்வை அஞ்சாமல், அல்லாஹ்வின் மார்க்கத்தை பின்பற்றாமல் உலகத்திலே மூழ்கி இருந்த அந்த அடியார்களை, அந்த மனிதர்களை ஹாஃபிதா, இந்த உலகத்தில் அவர்கள் உயர்ந்திருந்தாலும் ஈமான் இல்லாத காரணத்தால் மறுமையில் அவர்களை தாழ்த்துவான் அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ், இன்ன நாள் அது, ஹாஃபிதத்துர் ராஃபிஅ, அந்த நாளில் உயர்த்துவான் அல்லாஹ் சிலரை தாழ்த்துவான். இந்த உலகத்தில் நாம் எதை கண்ணியம் என்று நினைக்கிறோம், யாரை கண்ணியம் என்று நினைக்கிறோம்? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்நாளில் அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் ஒரு அடியார் நடந்து செல்கிறார். அல்லாஹுடைய தூதர் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், இவரை குறித்து என்ன சொல்கிறீர்கள்? நபித்தோலகு சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதரை இவர் மக்களில் கண்ணியமானவர், இவர் பெண் கேட்டால் கொடுப்பார்கள், இவர் சாட்சி சொன்னால் ஏற்றுக்கொள்வார்கள், மக்களில் கண்ணியமான நபர் என்று இவரை ஒருவரை பற்றி அல்லாஹுடைய தூதரிடத்திலே அறிமுகப்படுத்தினார்கள். அல்லாஹுடைய ரசூல் மௌனம் காத்தார்கள். அதற்கு பிறகு இன்னும் சில நேரத்தில் இன்னொரு அடியார் நடந்து சென்றார். அவரை குறித்து என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அப்போது சஹாபாக்கள் தோழர்கள் சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதரே, இவர் முஸ்லிம்களில் ஏழை, இவர் பெண் கேட்டால் கொடுக்க மாட்டார்கள், இவர் சாட்சி சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், இவர் மக்களிடத்தில் கண்ணியமில்லாதவர். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இரண்டு கருத்தையும் கேட்டுவிட்டு சொன்னார்கள், இந்த மனிதர், அந்த மனிதர் பூமி முழுக்க இருந்தாலும் இவர்தான் அல்லாஹ்விடத்திலே மேலானவர் என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். அங்கே செல்வம் பார்க்கப்படாது, அங்கே உயர்வுகள் உலகத்தில் நீங்கள் மக்கள் இன்னொரு மனிதனுக்கு கொடுத்த அந்தஸ்தும் மரியாதையும் கண்ணியமும் பார்க்கப்படாது. அங்கே பார்க்கப்படுவது ஏழையாக இருந்தாலும் அல்லாஹ்வின் நம்பிக்கையும் தூதரின் நம்பிக்கையும் மார்க்கத்தின் தெளிவும் பற்றும் பின்பற்றுதலும் தான். அல்லாஹ் படிப்பட்டவர்களை தாழ்த்துவான். ஈமான் இல்லாமல் வாழ்ந்தால் ராஃபியா, இந்த உலகத்தில் எந்த கண்ணியமும் இல்லை என்றாலும் அல்லாஹ் நாளை மறுமையிலே அவர்களை உயர்த்துவான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர் உமர் பின் கத்தாப் சொன்னார்கள், அல்லாஹ் அவனின் எதிரிகளை நாளை மறுமையில் தாழ்த்துவான், அவனின் நேசர்களை அல்லாஹ் நாளை மறுமையில் உயர்த்துவான். ஹாஃபிதத்துர் ராஃபியா. நான்காவது வசனம் சொல்கிறது, இதா ருஜ்ஜத்தில் அர்து ரஜ்ஜா, ரஜ்ஜா பலமாக ஒன்றை பிடித்து ஆட்டுதல். இதா ருஜ்ஜத்தில் அருந்து ரஜ்ஜா, அல்லாஹ் இந்த பூமியை நாளை மறுமை ஏற்படும் போது பலமாக பிடித்து உலுக்குவான். எதை கொண்டு அல்லாஹ் உலுக்குவான்? நிலநடுக்கங்களை கொண்டு. இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா, மறுமை ஏற்படும் போது, அந்த வாக்கியா ஏற்படும் போது அதிகமான நிலநடுக்கங்கள் ஏற்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். குர்ஆன் சொல்கிறது, இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா வ அக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா வ கால் அல் இன்ஸானு மாலஹா யௌமைதின் துஹத்திது அக்பாரஹா பி அன்ன ரப்பக அவ்ஹாலஹா. அல்லாஹு அக்பர். அபூபக்கர் சித்தீக் இந்த வசனம் ஓதும் போது அழுதார்கள். இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா என்ற வசனம் ஓதும் போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏன் அழுகிறீர்கள் அபூபக்கரே என்று சொல் என்று கூறிவிட்டு ஒரு நபிமொழியை சொன்னார்கள், இந்த பூமியில் நீங்கள் பாவம் செய்யாதவர்களாக, குற்றம் செய்யாதவர்களாக இருந்தால் அல்லாஹ் உங்களை நீக்கிவிட்டு பாவம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் கொண்டு வந்து அவர்களை மன்னிப்பு கேட்க வைத்து அல்லாஹ் மன்னிப்பான். சுப்ஹானல்லாஹ். இதா ருஜ்ஜத்தில் அர்து ரஜ்ஜா, நிலநடுக்கங்கள் ஏற்படும். இன்னும் அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், யா அய்யுஹன் நாஸ் உத்தகூ ரப்பக்கும் இன் ஜல்ஜலத ஸாஅத்தி ஷைஉன் அஸீம். ஈமான் கொண்டவர்களை அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள், மறுமையின் நடுக்கம் மிக பயங்கரமானது. யௌம தரவுனஹா தத்ஹலு குல்லு முர்தியத்தின் அம்மா அர்தஅத். அந்த காட்சி அல்லாஹ் சொல்கிறான், தான் பால் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தையை தன் தாய் விட்டு விடுவாள். வத்தது குல்லு தாதி ஹம்லின் ஹப்லஹா, வயிற்றிலே சுமந்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தையை தாய் அப்படியே வெளியாக்கி விடுவாள் பயத்தில், அச்சத்தில். வத்தரன்னாஸ சுகாரா, மனிதர்கள் எல்லோரும் போதையில் இருப்பார்கள். வமா ஹும்பி சுகாரா, அது குடிபோதை அல்ல. வலாகின் அஸாப் அல்லாஹி ஷதீத், அல்லாஹ்வுடைய தண்டனை மிக பயங்கரமாக இருக்கும் காரணத்தால். இதா ருஜ்ஜத்தில் அர்து ரஜ்ஜா, பூமியை பிடித்து அல்லாஹ் குலுக்குவான், ஆட்டுவான். இன்னாகும் வபுஸ்ஸத்தில் ஜிபாலு பஸ்ஸா, பூமியின் நடுக்கங்களை கொண்டு ஆட்டப்படும் போது பூமியை உறுதியாக தாங்கி இருக்கக்கூடிய மலைகள் அனைத்தையும் துகள் துகளாக மாற்றிவிடுவான், தூசிகளாக மாற்றப்படும் மலைகள். அது அப்படியே வெட்டப்பட்ட சிறு கற்களை போல் மலைகள் அப்படியே சின்னாபின்னமாகிவிடும். பஸ்ஸா வபுஸ்ஸத்தில் ஜிபாலு பஸ்ஸா, பொடி பொடியாக மலைகள் ஆக்கப்படும் போது. ஃபகானத் ஹபாஅம் ஹபாஅன் மும்பஸ்ஸா, அல்லாஹ் சொல்கிறான், ஹபா புழுதிகளைப் போல், மும்பஸ்ஸா பரப்பப்பட்ட புழுதிகளைப் போல் மலைகள் ஆகிவிடும். எங்கு பார்த்தாலும் உலகத்திலே எந்த ஒரு குன்றுகளோ மலைகளோ இல்லாமல் பூமி அனைத்தும் சமதளமாக மாற்றப்பட்டு விடும். இதா வக்அத்தில் வாக்கிஅ, அந்த மறுமை ஏற்பட்டால் இந்த பூமியின் அமைப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சின்னாபின்னமாக மாற்றிவிடுவான். சூரியன் பறிக்கப்படும்

هما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் பித்தத்துகளை உண்டாக்குவது. ஒவ்வொரு பித்தத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹினுடைய ஆலயத்தில் வந்தமர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக அந்த நபிமொழியை நினைவுறுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இணை வைத்தல் பித்தத்துகள் அனாச்சாரங்கள் மூட பழக்க வழக்கங்கள் சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்துச் செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள் நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்றி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நாம் நம்முடைய வாழ்வை அமைத்து மரணிக்கின்ற பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் விடைபெறும் பயணம் என்கிற ஒரு தலைப்பின் கீழ் தொடர்ந்து நம்முடைய மறுமைக்கு தேவையான, ஈமானுக்கு தேவையான, இறை அச்சத்திற்கு தேவையான பல்வேறு விஷயங்களை அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம். அதில் நேற்றைய தினம் இந்த உலகத்திலிருந்து நாமெல்லாம் மரணத்தின் மூலம் விடைபெற்றுவிட்டால் இறைவன் மறுமை நாளில் நம்மை எழுப்பி விசாரணை செய்வதற்கு முன்னதாக ஃபர்சக் என்கிற ஒரு திரைமறைவு வாழ்வு உண்டு. அதனை இஸ்லாம் கபருடைய வாழ்வு என்று நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. அந்த மன்னரையினுடைய வாழ்வில் நல்லவர்களுக்கு அல்லாஹு தாலா எப்படிப்பட்ட வாழ்வை அமைத்துக் கொடுக்கிறான், அந்த இறை விசுவாசிகளுக்கு எப்படிப்பட்ட சொர்க்கத்தினுடைய

0: பிசட் மார்க்க உரையை கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி ஷேக் முஜாஹித் இப்னு ரஸின் அவர்கள்.
1: இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மது வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிரு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில் ஃபலா ஹாதியா லஹு واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, வலிமாவுடைய அந்த தொடருக்கு பின்னால் இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்கிற இந்த பகுதியிலே மணப்பெண் அலங்காரம் சம்பந்தமாகவும் அதுக்கு பின்னால் அலங்காரம் தொடர்பான சட்டங்கள் சம்பந்தமாகவும் விரிவாக இல்லாமல் சுருக்கமாக என்னென்ன பகுதிகள் இதில் அடங்கும், என்னென்ன பகுதிகள் அடங்காது என்ற விஷயங்களை நம்ம இன்ஷாலா தெரிந்து கொள்வோம். இதில் இந்த மணப்பெண் அலங்காரம் அப்படின்ற இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இது உலக வளமையில் தொண்டு தொட்டு நடந்து வரக்கூடிய ஒரு அம்சம். அன்றைக்கு திருமணத்தில் வந்து அலங்காரமாக இருத்தல் அப்படின்றது, மணப்பெண் அலங்காரமாக இருக்கிறதும் அதே போல் மணமகன் ஆணுக்குரிய அந்த அலங்காரத்தில் இருக்கிறதும் உலக வளமையில் இருக்கக்கூடிய அம்சம். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் ஏற்ப இந்த கலாச்சாரங்கள் முறைமைகள் வித்தியாசப்படும். இதில் மார்க்கத்துக்கு முரணாகாத வரைக்கும் மற்ற எல்லாமே அனுமதி தான். இதுதான் அசல். அசல் எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும்னா, இதில் மார்க்கம் இதை தடை செய்கிறது என்ற ஒரு பகுதி வரும் வரைக்கும் மற்ற எல்லாமே அனுமதி அப்படின்றதான் நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அல்லது

அப்படிதான் இருந்துச்சு. அந்த வளமை ரசூல் சல்லாஸ் என்ன செய்யலை, அதாவது மாற்றுங்க அல்லது இதை கூட்டுங்க குறைங்கன்னு சொன்ன மாதிரி எதுவும் இல்லை, வரையறுத்திக்கிறாங்க. இது இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒரு பாடல் படித்து கொண்டிருந்தார்கள். அந்த பாடலில் வந்து வஃபீனா நபியுன் யாலமு மாஃபி ஹதீன், நாளை நடக்கப் போவதை அறியக்கூடிய நபி எங்களிலே இருக்கிறார் என்ற வார்த்தையை மாற்றி நீங்கள் ஏற்கனவே சொல்லி கொண்டிருந்ததை சொல்லுங்கள் என்று சொன்னாங்க ரசூலாங்க. அப்போ அந்த பாடல் வளமும் வந்து ரசூலாங்களை அறிமுகப்படுத்தலை. அந்த இது வந்து என்ன செஞ்சிருக்கு, நடந்து இருப்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். எனவே இதுதான் அசல். இதில் நம்ம தீர்ப்பு சொல்கிறதுக்கு நிறைய தேடி கண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிலர் வந்து அப்படி கேட்பாங்க, இப்போ நமது அதாவது தமிழுலக வளமையில், இப்போ இலங்கை வளமையும் தமிழ்நாடு வளமையில் சில டிஃப்ரெண்ட்டுகள் இருந்தாலும் அந்த வளமையில் வந்து ஒரு ஸ்டேஜ் என்ன செஞ்சிருப்பாங்க, அடிச்சிருப்பாங்க. அந்த ஸ்டேஜில் கணவனையும் மனைவியையும் உட்கார வைப்பாங்க. இதை கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், இது பிழை. இந்த அலங்காரத்தில் கணவன் மனைவி அந்த இடத்துல, அதாவது மாப்பிள்ளையும் பொண்ணையும் அந்த இடத்துல உட்கார வைக்கிறது பிழையானது. அஜ்நபிகள் என்று சொல்கிறப்படுற அந்த அந்த அந்த புது மணமகனும் என்ன, அஜ்நபி தான். எனவே பெண்கள் பகுதியில் பெண் மட்டும் தான் அனுசரிக்கணும். எனவே அந்த மணப்பெண் அலங்காரம் அவங்க வைக்கக்கூடிய அந்த ஸ்டேஜில் பெண் மட்டும்தான் என்ன செய்யணும், இருக்கணும். ஆண் உட்காருவதற்கு எந்த சந்தர்ப்பத்திலும் என்ன அனுமதி இல்லை, அவங்க ரெண்டு பேரும் தனியே இருந்தாலே தவிர எந்த சந்தர்ப்பத்திலையும் என்ன அனுமதி இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது மார்க்கத்துக்கும் முரணான ஒரு செயல். அப்படி இல்லாமல் அந்த ஸ்டேஜ் அலங்காரத்தை வந்து ஒரு அழகான முறையில் ஜோடித்து என்ன ஒரு ஒரு நியாயமான அது வீண் விரயங்கள் இல்லாமல் ஒரு அலங்கார லெவல், நம்ம சொன்னோமே அது அவரவருடைய வசதிக்கே இப்போ என்ன செய்வாங்க, அதை செய்வார்கள். அதை அலங்கரித்து வைப்பது, அவர்கள் அங்கே வந்து உட்காருது. இப்போ ஸ்பெஷலாக வந்து பெண்களுக்கெனவே சில ஆடை முறைகள் என்ன செய்யும், இருக்கும். பெண்களுக்கு மத்தியில் உட்கார வைக்கிற சந்தர்ப்பத்தில் அந்த ஆடை முறைகள் வந்து எந்த விதமான அலங்காரம் இருந்தாலும் அது என்ன பிரச்சனையே இல்லை. இப்போது இலங்கை வளமையில் அதுக்கு ஜராரா அப்படின்னு என்ன செய்வாங்க, அந்த சொல்லுவாங்க. அந்த ஜராரா சிஸ்டத்தில் அவங்கள கொண்டு வந்து ஒரு நெட்டு போன்ற ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வைக்கிறதெல்லாம் பிழையில்லை. ஆனால் இதில் வெண்மை அப்படின்னு கொண்டு வந்து சேர்த்தது வந்து கிறிஸ்தவர்களுடைய தாக்கத்தின் பின்னணியில் தான், கிறிஸ்தவ கலாச்சாரத்தினுடைய

தொடர்ச்சியாக 3 மாதங்களுக்கு நடைபெறும். இது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இன்ஷா அல்லாஹ் நடக்க இருக்கிறது. 20 நிமிடங்கள் முதல் 30 நிமிடங்கள் வரை மாத்திரமே இந்த வகுப்பு நடைபெறும். இதிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவரும் எண்ணங்களை தூய்மையாக்கி கொண்டு அல்லாஹுக்காக அல்லாஹுடைய மார்க்கத்தை கற்க வந்திருக்கிறேன் என்ற அந்த உயர்ந்த எண்ணத்தோடு இந்த வகுப்பிலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதை முதலிலே நினைவுபடுத்திக் கொள்கின்றோம். அதேபோல அன்புள்ள சகோதர சகோதரிகளே, கல்வியை தேடுவது ஒரு இபாதத் என்கிற அடிப்படையில் பக்குவமாக இந்த கல்வியை பெறுவதற்காக நாம் ஒவ்வொருவரும் இந்த நேரத்தை ஒதுக்கிக் கொள்ள வேண்டும். தூங்கிக் கொண்டு, அதாவது கட்டிலே படுத்துக்கொண்டு அல்லது மற்றவர்களோடு பேசிக்கொண்டு குடித்து கொண்டு சாப்பிட்டு கொண்டு இந்த வகுப்பிலே கலந்து கொள்வதென்பது கல்விக்கு நாம் கொடுக்கிற மரியாதை கிடையாது. இது மிகவும் பிழையான, தவறான ஒரு அணுகுமுறையாகும். அவ்வாறு நடந்து கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே வலியுறுத்தி கூறிக்கொள்ள விரும்புகிறோம். அதேபோல உங்களுடைய ஃபோன்களிலே அல்லது லேப்டாப்பிலே நீங்கள் ஐபேட் போன்ற டிவைஸ்களிலே நீங்கள் இந்த வகுப்பை தொடர்வதாக இருந்தால் தயவுசெய்து நீங்கள் உங்களுடைய மைக்கையும் உங்களுடைய கேமராவையும் மியூட் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் சில நேரங்களில் உங்களை அறியாமல் அது அன்மியூட் பண்ணப்படுகிற போது உங்களுடைய வீட்டிலே உள்ள நிலைமைகள், உங்களுடைய நீங்கள் சில நேரம் பெண்களாக இருந்தால் தலையை மறைக்காமல் இஸ்லாமிய முறையில் ஹிஜாப் அணியாமல் இருப்பீர்கள், அது தெரிகிறது. ஆனால் மற்றவர்கள் அதை பார்க்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியாமல் அது நடைபெறுவதனால் இந்த விஷயத்தில் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில் நினைவுபடுத்திக் கொள்கிறோம். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இது ஒரு கல்வி வகுப்பு என்பதனால் இதற்காக நாம் ஒரு புத்தகத்தை தேர்வு செய்து அந்த புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு இந்த வகுப்பை நடத்துகிறோம். எனவே நீங்களும் வீடுகளிலே ஒரு நோட்புக்கை வைத்து இந்த வகுப்பிலிருந்து குறிப்பெடுத்து கொள்ளுங்கள். அவ்வாறு குறிப்பெடுப்பது என்பது உங்களுக்கு நாம் படித்ததை எப்போதும் மீட்டி பார்ப்பதற்கு உதவியாக இருக்கும். உலமாக்கள் சொல்லுவார்கள், அல் இல்மு சைதுன் வல் கிதாபத்து கைதுஹு. கல்வி என்பது வேட்டையாடுவது போல, அதை கட்டி போட்டால்தான் நம்முடைய வீட்டில் நிற்கும்.

சுப்ஹானஹு தஆலா இந்த உலக வாழ்வை சித்தரிக்கும் பொழுது ஒரு வியாபாரம் என்று சொல்லி பல இடங்களில் இதனை அல்லாஹ் சித்தரித்திருக்கின்றான். உலக வாழ்வை ஒரு வியாபாரி எப்படி தன்னுடைய வியாபாரத்தை திட்டமிடுவாரோ, எப்படிப்பட்ட ஒரு முதலீடு அவரிடத்தில் இருக்குமோ, இதே போன்று ஒரு முஸ்லீமுடைய ஒரு முஃமீனுடைய ஒரு இறைநேசனுடைய வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வியாபாரத்துக்கு ஒப்பிட்டு பேசுகின்றான். சூரத்து தௌபாவில் அல்லாஹ் சொல்லுகின்றான், முஃமீன்களுடைய உடைமைகளையும் முஃமீன்களுடைய பொருட்களையும் நாங்கள் சுவர்க்கத்துக்கு பகரமாக வாங்கிவிட்டோம் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வியாபாரத்தை அங்கே ஓமானமாக காட்டுகின்றான். இன்னல்லாஹ அஷ்டரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பி அன்ன லஹுமுல் ஜன்னா. சுவர்க்கம் உங்களுக்கு இருக்கிறது, சுவர்க்கத்துக்கு பகரமாக முஃமீன்களுடைய உடைமைகளையும் ஆத்மாக்களையும் இறைவன் வாங்கிவிட்டான் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உபமானமிட்டிருக்கின்றான் ஒரு கொடுக்கல் வாங்கலுக்கு. ஏனென்றால் மனிதனுடைய இயற்கை என்னவென்று சொன்னால், எதை செய்தாலும் மனிதன் எனக்கென்ன லாபம் இருக்கிறது என்பது என்றே சிந்திக்காமல், என்ற ஒரு நோக்கம் இல்லாமல் எதையுமே செய்ய மாட்டான். எந்த ஒன்றை செய்யும் பொழுதும் எனக்கென்ன லாபம் இருக்கிறது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்சாரி சஹாபாக்கள் மதீனா முனவ்வராவுக்கு அழைத்து கொண்டு போகும் பொழுது பல வகையான செய்திகள் அவருடைய காதிலே விழுந்தது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் அழைத்து கொண்டு போனால் உங்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும், மக்கள் உங்களை ஒதுக்கி வைப்பார்கள், மக்கள் உங்களுக்கு இன்னல் தருவார்கள், பல வகையான சிக்கல்களுக்கு நீங்கள் முகம் கொடுக்க வேண்டி வரும் என்று சொல்லி சொன்ன சந்தர்ப்பத்தில் அன்சாரி சஹாபாக்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இவர்கள் சொல்லுவதெல்லாம் உண்மைதானா என்று சொல்லி சொன்னார்கள், உண்மையாக நடக்கும், மக்கள் உங்களை கொஞ்ச காலத்துக்கு ஒதுக்கி வைப்பார்கள், உங்களுடன் உறவாட மாட்டார்கள், உங்களை சேர்ந்து வாழ மாட்டார்கள், இவர்கள் சொல்லக்கூடிய விடயங்கள் எல்லாம் நிச்சயமாக நடக்கும். அதற்கு பிறகு கேட்டார்கள், மாலனா, நாங்கள் உங்களை அரவணைத்துக் கொண்டு போனால் எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு சுவர்க்கம் கிடைக்கும், சுவர்க்கத்துக்கு பகரமாக

விற்கிறீங்க 200 திருகம் இந்தாங்க வாங்கிக்கோங்க. 140க்கு வாங்கினாங்க, 160 200க்கு விற்றாங்க. கடன் எடுத்தவர்கிட்ட கொண்டு போயிட்டு 140 கொடுத்தாங்க, 60 வீட்டுக்கு கொண்டு போயிட்டு சொன்னாங்க, மல்ஜா அபில் ஹசனத்தி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, யார் ஒன்றை கொண்டு வருவார்களோ நான் அதுக்கு 10 கொடுப்பேன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். நான் இன்னைக்கு 6 அல்லாட பாதையில் கொடுத்தேன், அல்லாஹ் எனக்கு இன்னைக்கு 60 தந்துட்டான். சம்பாதிக்கிறதுக்கு விவசாயம் செஞ்சும் சம்பாதிக்கலாம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் செஞ்சும் சம்பாதிக்கலாம், தொழில் உத்தியோகம் செஞ்சும் சம்பாதிக்கலாம், கடை போட்டும் சம்பாதிக்கலாம், ஆனா அல்லாஹ்வுக்கு கொடுக்கறத கொண்டும் சம்பாதிக்கலாம். அல்லாஹ் பாதையில ஒரு மனிதன் தர்மம் செய்யறது கொண்டும் இந்த சைடு எங்கட அப்படியே மறக்கடிக்கப்பட்டு இருக்குது. இந்த சைடு மறக்கடிக்கப்பட்டிருக்குது, அல்லாஹ்ட்ட கொடுத்து எடுக்கிறது. சஹாபாக்கள் இதை பழைய சஹாபி சொல்றாங்க, நான் வந்து இவ்வளவுதான் கொடுப்பேன், எனக்கிட்ட வேற ஒன்றும் இல்லை. நபியவங்க கேட்பாங்க தபூக்குக்கு, நபியவங்க கேட்பாங்க கைபருக்கு, நபியவங்க கேட்பாங்க உஹதுக்கு, எதுவும் கொண்டு வாங்க இருந்தா கொடுங்க.

0: يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما.
1: அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹு தஆலாவுடைய பெயர் சொல்லி ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மக்ரிபுக்கு முன்னால் உஸ்தாத் இப்ராஹிம் மதனி அவர்கள் மறுமை நாளுடைய மனிதனின் நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சார், ஒரு தலைப்பொண்டு பேசினார். மறுமை நாளுடைய அந்த நிகழ்வுகள் ஏற்படுவதற்கு முன்னால், மறுமை நாள் வருவதற்கு முன்னால் மனிதர்கள் எதிர்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு அடையாளம் ஒன்று இருக்குது. மறுமை நாள் வருவதற்கு முன்னால் மனிதர்கள் எதிர்கொள்ளக்கூடிய முக்கியமாக ஈமானுடையவர்கள், முஸ்லீம்கள், மொமீன்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் ஒன்று இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சவாலை மிக பிரதானமான ஒரு அடையாளமாக என்ன செய்தார்கள், எடுத்து சொன்னார்கள். நீங்கள் மறுமை நாள் வரப்போகிற நேரத்தில் என்னென்ன அடையாளங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்போ நிறைய கிதாபுகள் மறுமை நாளுடைய அடையாளம் தொடர்பாக எழுதப்பட்டிருக்குது அரபு உலகத்தில். அதில் கடைசியாக எழுதப்பட்ட ஒரு மிக முக்கியமான கிதாபு தான் ஷேக் முஹம்மது அல் அரீஃபி, மிகப்பெரிய ஒரு தாயாவாக என்ன செய்கிறார், சவுதியில் இருக்கிறார். அவர் எழுதின ஒரு கிதாபு அஷ்ராத்து சா, மறுமையினருடைய நிகழ்வுகள் அடையாளங்கள் தொடர்பாக எழுதினது. அதில் மறுமை நாளில் வரக்கூடிய பெரிய அடையாளங்கள் என்று என்ன செய்கிறார், அந்த ஹதீஸில் வந்த 10 அடையாளங்களை என்ன செய்கிறாரு, சொல்கிறாரு. சிறிய அடையாளமாக 123 அடையாளங்கள் அதில் என்ன செஞ்சிருக்கிறாரு, குறிப்பிட்டிருக்கிறார். அவர் சில ஹதீஸில் அதில் ஹசனுடைய தரத்தில் உள்ள ஹதீஸ்களையும் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அந்த ஹதீஸில் நிறைய விமர்சனங்கள் ஹதீஸ் கலையில் இருக்குது. 123 வராது, அதை விட குறவு தான் வரும். எப்படி சுற்றி வளைச்சு பார்த்தாலும் மறுமை நாள் வரப்போகிறது என்பதற்கான அடையாளங்களில் மூமின்களை நோக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் ஒரு கவனப்படுத்திய, அவருடைய சிந்தனையில் ஆழமாக பதிய வச்ச ஒரு மிக முக்கியமான மறுமையுடைய அடையாளம்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாதிரு பில் ஆமாலி ஸாலிஹா ஃபிதனன் கக்தாஇல் லைலில் முஸ்லிம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நல்ல அமல்களை நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், வேகமாக விரைவாக செய்து கொள்ளுங்கள். நல்ல காரியங்கள், ஈமானை வளர்க்கக்கூடிய விஷயங்கள், ஈமானை பாதுகாத்து தரக்கூடிய விஷயங்கள், இஸ்லாத்துக்கான அடையாளமாக இருக்கக்கூடிய விஷயங்கள், இறையச்சத்தை வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய நல்ல விஷயங்கள் இருக்குது, இந்த நல்ல அமல்கள், இதுகளை நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, தாமதப்படுத்திடாதீங்க. ஏழுமான வரைக்கும் வேகமாக கிடைக்கிற சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணிடாமல் செஞ்சு கொள்ள பாருங்கள், நாளைக்கு பார்ப்போம், புறவு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடாதீங்க, பிற்படுத்திடாதீங்க. ஏனென்றால் ஒரு காலம் வரும், ஃபிதனன், அந்த காலத்தில் குழப்பங்கள் என்ன செய்திருக்கும், அச்சுறுத்தல்கள், நிறைய சவால்கள் இருக்கும். எதுக்கு, நல் அமல் செய்கிறதுக்கு, ஒரு உண்மையான முஸ்லீமாக வாழ்கிறதுக்கு, ஒரு நல்ல மூமினாக வாழ்கிறதுக்கு நிறைய என்ன செய்யும், தடைகள் ஏற்படும். அந்த சவால்களுக்கு தடைகளுக்குத்தான் அந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட பேர் என்னது, ஃபிதனன், குழப்பங்கள். நான் ஒரு எப்படி ஒரு ஈமான் உள்ளவனாக வாழ்கிறது, நான் எப்படி என் இறையச்சத்தை பாதுகாத்துக் கொள்வது, நான் எப்படி ஹலால் ஹராம் பேணி சம்பாத்தியத்தில் ஈடுபடுறது,

நான் எப்படி என் பிள்ளைகளை ஒழுக்கமுள்ளவர்களாக, கண்ணியமான பண்புடையவர்களாக, மார்க்க விழுமியங்கள் பேணக்கூடியவர்களாக நான் எப்படி என் பிள்ளைகளை வளர்த்து உருவாக்கி எடுக்கிறது என்று ஒவ்வொரு துறைகளிலையும் கையடிச்சா அதில் பெரிய சவால்கள் இருக்கும், நிறைய குழப்பங்கள் இருக்கும். அவருக்கு அதை சரியாக மெயின்டைன் பண்ணிக்கொள்ள இயலாத அளவுக்கு நிறைய சோதனைகள் என்ன செஞ்சு கொண்டிருக்கும், சுற்றி சுற்றி வரும். அப்போ இந்த மாதிரியான காலம் வாரத்துக்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இப்போவே நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, அப்பப்போ உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் வாய்க்குதா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா, அதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க, அதில் பொடுப்போக்கு காட்டிடாதீங்க, அதை நீங்கள் சரியாக என்ன செஞ்சுக்கோங்க, அந்த டைமில் அதை முடியுமான அளவுக்கு பற்றி பிடித்து கொள்ளுங்க. ஏன்னா இந்த சவால்கள், இந்த குழப்பங்கள், இந்த பிரச்சனைகள் மறுமை நாளுக்கான பிரதானமான அடையாளங்கள். இதை வேற ஹதீஸில் சொல்கிற நேரத்தில் லா தக்குமுசா சஹீஹுல் புகாரியுடைய அறிவிப்பு வருது, மறுமை நாள் நிகழாது ஹத்தா தபுஹரல் ஃபிதன். சஹீஹுல் புகாரியுடைய இன்னொரு அறிவிப்பு வருது லா தக்குமுசா ஹத்தா தக்ஸுரல் ஃபிதன், பெரும் பெரும் அச்சுறுத்தல்களும் குழப்பங்களும் வெளிப்படாத வரையில், அதிகரிக்காத வரையில், தக்ஸுர்னா அது இன்க்ரீஸ், அதிகரிக்காத வரையில் மறுமையினால் என்ன செய்யாது, வராது. அப்போ ஒரு முஸ்லீமுக்கு, ஒரு முஃமினுக்கு அவன்ட ஈமான பாதுகாத்து கொள்வது, அவன்ட நல்ல அமலை பாதுகாத்து கொள்வது, இஸ்லாம் சொன்ன பேணுதலான வாழ்க்கையை தொடர்ச்சியாக கண்டினியூவஸாக கொண்டு போகிறதுக்கு நிறைய சவால்கள் இருக்குது. அது அவன்ட இண்டிவிஜுவல் லைஃப் எடுத்தாலும் சரி, ஃபேமிலி லைஃப் எடுத்தாலும் சரி, சோஷியல் லைஃப் எடுத்தாலும் சரி, அவன்ட தனிப்பட்ட வாழ்க்கை எடுத்துக்கிட்டாலும் சரி, அவன்ட குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டாலும் சரி, அவன் சமூகத்தோடு புழங்கும் பொழுது எந்த அளவுக்கு மார்க்கத்தை நிலைநாட்டுறது, எந்த அளவுக்கு ஷிர்கிலிருந்து பாதுகாப்பாக இருக்கிறது, எந்த அளவுக்கு பிதாத்திலிருந்து பாதுகாப்பாக இருக்கிறது என்று வரும் பொழுது அவனுக்கு ஃபித்னா, நிறைய அச்சுறுத்தல்கள், நிறைய சவால்கள் அவனுக்கு முன்னால் என்ன செய்யும், இருக்கும். எந்த அளவுக்குண்டா சஹீஹு முஸ்லீமில் ஒரு அறிவிப்புண்டு வருது, சஹீஹு முஸ்லீமுடைய ஒரு அறிவிப்புண்டு சொல்லுது எப்படின்னா, அந்த மறுமையுடைய மறுமை நாள் நெருங்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனும் அவனை ஈமானை பாதுகாத்துக்கொள்ள, அவனை இஸ்லாத்தை பாதுகாத்துக்கொள்ள, ஒரு குழப்பத்துக்கு அடுத்து வரக்கூடிய குழப்பம் எப்படி இருக்கும் என்றால், யுரக்கிக்கு பாதுஹா பாதன், யுரக்கிக்கு பாதுஹா பாதன், ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு குழப்பம் வரும், அந்த குழப்பத்தை நினைச்சு வாழ்க்கையில் இது மாதிரி ஒரு பிரச்சனை நான் சந்தித்ததே இல்லையே, ஃபேஸ் பண்ணதே இல்லையேன்னு நினைப்பான். ஆனால் அந்த பிரச்சனைக்கு அடுத்து இன்னொரு பிரச்சனை வரும், முதல் பிரச்சனையில் அவனுக்கு வந்த காயத்தை அப்படி மறக்கடிச்சிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்படி இரக்கிக்கு பஅதுஹா பஅதன், ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு பிரச்சனையில் மாட்டுவான், அல்லாஹ் சரியாக தொழையெல்லாம் இருக்குதே, முறையாக தொழுகை நிலைநாட்டையெல்லாம் இருக்குதே, முறையாக என் மார்க்கத்தை பேணிக்கொள்ள இயலாம இருக்குதே, என் பிள்ளை நிலைமை வளர்த்துக்கொள்ள இயலாம இருக்குதே, என் மனைவியை மார்க்க முறப்படி வச்சுக்கொள்ள இயலாம இருக்குதே, என் சமுதாயத்தோட எனக்கு சுதந்திரமாக என் மார்க்கத்தை செஞ்சு கொண்டு போக இயலாம இருக்குதே, என் தொழிலை என் வியாபாரத்தை ஹலால செய்ய சரியான ஒரு என்ன ஒரு சேலஞ்சா இருக்குது, பெரிய கஷ்டமா இருக்குது என்று ஒரு பிரச்சனையை நினைச்சு வருத்தப்படுவான். ஆனா அந்த பிரச்சனை போயிடும், அதுக்கு அடுத்தது இன்னொரு பிரச்சனை வரும், ஏற்கனவே வந்த பிரச்சனையை நினைச்சு சொல்லுவான், இதோட ஒப்பிட்டு பார்த்தா அது ஒரு பிரச்சனையே இல்லையே, இதோட ஒப்பிட்டு பார்த்தா அது ஒரு. இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு சவால்களும் அச்சுறுத்தல்களும் பிரச்சனைகளும் என்ன செய்யும் என்று சொன்னா, உங்களோட ஈமானை பாதுகாக்க, உங்களோட இஸ்லாத்தை பாதுகாக்க, நீங்கள் உண்மையான ஒரு முஸ்லீமாக வாழ, நீங்கள் ஒரு நல்ல ஒரு முஃமினாக தக்குவா உள்ள பேணுதல் உள்ள ஒரு நல்ல ஒரு அடியானாக வாழ, உங்களுக்கு பெரிய ஒரு சவால் என்ன செய்து காத்திருக்குது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த சவால் என்ன செய்யாது, ஒரே அடிக்கு வந்து குமிஞ்சிராது, குமிஞ்சிராதுன்னு விளங்குதா, ஆ விளங்குதுனே, ஒரே அடிக்கு வந்து என்ன செஞ்சிடாது, மொத்தமாக முழுமையாக ஒரு பெரு வடிவம் எடுத்து ஒரே அடியாக வராது. அது எப்படி வரும் என்றார் ரசூலுல்லாஹி, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, ஒரு உவமை உண்டு. எப்படி சொல்கிறாங்கன்னா, கக்கித்தா இல் லைலில் முதலிமி, இப்போ நீங்கள் இரவு பாருங்கள், சூரியன் மறைய மறைய கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெளிச்சம் போக போக தான் இருட்டு என்னது கொஞ்சம் கொஞ்சமாக வருதா, டார்க்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தருது, அப்படியே சூரியன் போக முழுமையாக டக்குன்னு டாக் ஆகுதா, எப்படி அந்த காரிருள் என்பது, காரிருள் கடுமையான டார்க்னஸ்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படி இருள் அப்படி சூழ்ந்து இறுக்கமாக ஆகுதோ, இதை போல கொஞ்சம் கொஞ்சமாக ஃபித்னாக்களும் குழப்பங்களும் உங்களுடைய ஈமான பாதிக்கிறதுக்கு வந்து வந்து ஒரு கட்டம் இருக்குது, அது அப்படியே சூழ்ந்துரும்,
உங்களால் அசை இயலாமல் போயிடும். ஒரு கட்டம் இருக்குது, அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் வந்து, அதில் நீங்கள் லூஸ் விட்டு லூஸ் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக எல்லாம் மார்க்கத்தை நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்கடா, விட ஆரம்பிச்சிட்டீங்கடா, அலுப்பு காட்ட ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னால், மார்க்க விஷயத்தை நிலைநாட்ட டயர்டாகிட்டீங்கன்னு சொன்னால், அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து வந்து அப்படி ஒரு காரிருள் போல கடுமையாக மூன்றும். அப்போ உங்களுக்கு ஒன்றும் செஞ்சு கூட இல்லாமல் போயிடும். சொல்லிட்டு தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மறுமை நாளுக்கான அடையாளங்களில் வெளிப்படக்கூடிய மிக பிரதானமான ஒரு அடையாளத்தை தான் ரசூலா காட்டினாங்க. ஒரு மனிதனுடைய ஈமானுக்கு, ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கைக்கு வரக்கூடிய ஆக பெரிய சோதனையை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யுஸ்பிஹு ரஜுலு முஃமினன் வயும்சி காஃபிரா. காலையில், அதிகாலையில், மார்னிங்ல ஈமான்தாரிமாய் பேசுவான். என்ன செய்வான்? நல்ல தக்குவ உள்ளவனை போல, ஈமான் உள்ளவனை போல பேசுவான். அவ்வளவு பக்குவமா பேசுவான், ரொம்ப பேணுதலா பேசுவான். வயும்சி காஃபிரா. அந்த நாள் சாயந்தரம் ஆயிருச்சுதான், அந்த நாள் மாலை ஆவிருச்சின்னு சொன்னா, இவனா இப்படி பேசுறான்னு நினைக்கிற அளவுக்கு என்ன செய்வான், என்ன செய்வான், குஃப்ரியத்தை பேசுவான். வெள்ள காலையில தான் என்ன செஞ்சான், மார்னிங்ல தான் நல்ல ஈமானோட நல்ல இஸ்லாத்தோட ரொம்ப பேணுதலா நல்ல பக்குவமா பேசிக்கிட்டு இருந்தான். இவன் அந்தி நேரம், அந்தி நேரம்னா சாயங்காலம், மாலையில ஈவினிங்ல என்ன செய்வான், அவனை சந்திச்சு பேசுற நேரத்தில், வெள்ளன் அப்படி சொன்னேன், காலையில அப்படி சொன்னேன்னா, ஆனாலும் என்ன செய்ய, நிலைமை இப்படி இருக்குது என்று என்ன செய்வான், சர்வசாதாரணமாக குஃப்ரையும் ஷிர்கையும் பேசுவான். சர்வசாதாரணமாக மார்க்கத்துடைய கட்டாய கடமைகளில் அலட்சியம் காட்டுவான். சர்வசாதாரணமாக ஹராமுடைய விஷயத்தில் பேணிக்கை இல்லாமல் பேசுவான். இது ஒரு மனிதன் அந்த சோதனையால் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறான். அவனுக்கு முன்னால் வைக்கப்பட்ட அந்த ஈமானிய சேலஞ்சுக்கு என்ன செஞ்சிட்டான், அவன் மாட்டிட்டான், அவனுக்கு அதை நிறைவேற்றி கொள்ள முடியல, அந்த சவாலில் அவன் தோற்று போயிட்டான். இதை போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வயும்சி முஃமினன் வயஸ்பிஹு காஃபிரா. மாலை நேரத்தில் நாம சந்திக்கிற நேரத்தில் என்ன செஞ்சிருப்பான், நல்ல மாதிரி பேசுவான், நல்ல மாதிரி ஈமானோட நல்ல பக்குவமாக நல்ல மார்க்கமாக பேசுவான். ஆனால் அடுத்த நாள் காலையில் அதே ஆளை மீட் பண்ணுற நேரத்தில் என்ன செய்யும், அவனுடைய வாயில இருந்து ஈமானுக்கு புறம்பான, இஸ்லாத்துக்கு விரோதமான, மார்க்க விடயங்கள் அலட்சியமான கருத்துக்களும் வார்த்தைகளும் அவன்கிட்ட என்ன

0: فلا مضل له ومن يضل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானுஹு தாலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புனிதமிக்க மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் இளைஞர்கள் அவருடைய பங்களிப்பை எந்த விதத்தில் இஸ்லாத்துக்கு செலுத்த வேண்டும் என்ற ஒரு தலைப்பு தந்திருக்கிறார்கள். அதாவது, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இங்கே இளைஞர்கள் இருக்கிறார்கள், பெரியவர்கள் இருக்கிறீர்கள், ஜமாத்து தலைவர்கள் இருக்கிறீர்கள். என்னுடைய இந்த தலைப்பை பொறுத்தளவில் எல்லோரையும் உள்ளடக்கும் விதமாகத்தான் இந்த தலைப்பு அமைந்திருக்கிறது. பொதுவாக ஒரு ஊரிலே இளைஞர்களை பொறுத்தளவில் அவர்கள் வழித்தவறிய செயற்பாடுகள் செய்கிற நேரம் நிறைய இளைஞர்களை மட்டும் திட்டுவார்கள். இந்த பொடிமார்களை பார்த்தீங்களா அப்படின்ட்டு இளைஞர்களை மட்டும் திட்டுவார்கள். ஆனால் உண்மையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இளைஞர்கள் என்ற அந்த பருவம், இளமை பருவம் என்ற அந்த பருவத்திலே எப்படி உடல் ரீதியான அமைப்பு இருக்குது, உண்மையாக அவர்கள் ஏன் அப்படியெல்லாம் செயல்படுகிறார்கள், அவர்கள் மூளையில் என்ன நடக்கிறது, இந்த விடயங்களை எல்லாம் சொல்லுகிற நேரம் பெரியவர்கள் ஜமாத்து தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பிழை அவர்களுடையது மட்டுமல்ல, எல்லோரும் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை தான் முதலில் உங்களுக்கு நான் பதிவு செய்கிறேன். அதனால் தயவு கூர்ந்து சொல்லப்படுகிற விஷயத்தை கவனமாக நீங்கள் செவிமடுத்தால்தான் உங்களுக்கு புரியும். ஒரு ஊரை எப்படி மாற்றலாம், ஒரு ஊரை மாற்றுவதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளைஞர்களை எப்படி பயன்படுத்தினார்கள், அற்புதமான இளைஞர் சமுதாயம், அவர்களை ரசூலுல்லாஹ் எப்படி பயன்படுத்தினார்கள், எந்த விதத்தில் இளைஞர்கள் ஒன்று சேர்ந்தார்கள், அந்த வகையில் நானும் நீங்களும் போக வேண்டுமாக இருந்தால் உண்மையாக பெரியவர்களும் அவருடைய பங்களிப்புகளை இந்த விஷயத்தில் செலுத்தியாகணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாலு அடிப்படைகளை உங்களுக்கு சொல்லலாம். இளமை, டீனேஜர்ஸ் என்று சொல்லுவார்கள். பொதுவாக இதை வந்து 12க்கு புறவ ஆரம்பிப்பார்கள். 13, 14, 15, இந்த டீன் டீன் என்று வருவதை வைத்து டீனேஜர்ஸ், இந்த பருவம் தான் உண்மையாக எதையும் செய்ய முடியுமான பருவம் என்றுவாங்க. அதுலேருந்து ஆரம்பிக்கும் ஒரு துடிப்பு, அதுலேருந்து ஒரு ஆரம்பிக்கும் ஒரு வேகம், இந்த துடிப்பும் வேகத்துக்கும் உலகம் ஆசைப்படும். இவர்களை வைத்து நிறைய விஷயங்களை சாதிக்கலாம் என்று உலகம் திட்டம் போட்டு அந்த மாதிரி உங்களுடைய சக்திகளை எனர்ஜியை உறிஞ்சி எடுக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால நிஜமாக இளமை பருவத்தில் உள்ள அதிகமானவர்கள் இருக்கிறீங்க, இந்த பருவத்தில் உண்மையா என்ன நடக்குது, எப்படி உலகம் உங்களை பயன்படுத்துது, இந்த விஷயத்தை நீங்க புரிந்தால் மட்டும்தான் எந்த திசையில் கால் வைக்கலாம். துனியா உங்களை அழைக்கிறது, இஸ்லாம் உங்களை அழைக்கிறது, அதாவது இந்த உலக மக்கள் உங்களை அழைக்கிறார்கள், இஸ்லாமிய மார்க்கத்தின் அழைப்பாளர்கள் உங்களை அழைக்கிறாங்க. நிஜமா நீங்க சும்மா முடிவெடுக்க கூடாது, எது லாபம் கொண்டு பார்க்கணும், இஸ்லாத்துக்கு போனா நன்மையா, அங்க போனா நன்மையா, சும்மா உட்கார்ந்து நீங்க முடிவெடுக்க கூடாது, சரியாக ஆய்வு பண்ணி ஒழுங்கா முடிவெடுத்தால்தான்.
1: நேர்கள் முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள், தொடர்ந்தும் இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கை இந்திய நேரம் சரியாக காலை 8:01.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: இணைந்து கொள்வோம்.
1: ஒரு மாற்றம் நிகழ்த்தக்கூடிய பாக்கியத்தையும் தைரியத்தையும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இளமை பருவத்துள்ளவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். அதனால நம்பர் 1, நாலு அம்சங்களை நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுவேன். இளமை என்று வந்த உடனேயே மூளையில சில மாற்றங்கள் உண்டாகுது இந்த இளமை பருவத்தில். எல்லாரும் சொல்லுவாங்க, இளைஞர்களை பொறுத்தளவில் அவங்க வந்து வேண்டியது செய்வாங்க, ரிஸ்க் டேக்கிங், வேண்டிய ரிஸ்க் எடுப்பாங்க. எது இருந்தாலும் முன்னாடி போட்ட இளைஞரை போடுவாங்க, குத்திட்டு வா, வெட்டிட்டு வா, அண்டர் வேர்ல்டுன்ற ஒரு கூட்டம் உருவாக்கினாங்க. பின்னாடி பெரிய பெரிய ஆக்கள் இருப்பாங்க, யாரும் வரமாட்டாங்க. யாரும் முன்னாடி போறது, டோக்கு எடுத்துட்டு 18, 19, 20 இப்படிதான் போவாங்க. எதுக்கு? அவர்களை வச்சு வேண்டியது சாதிக்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வேண்டிய ரிஸ்க், ரிஸ்க் என்றாலும் எங்களுக்கு ரஸ்க் என்றுவாங்க. இளமை பருவத்தில் வேண்டியது செய்யலாம். நிஜமா அப்படி செய்வதற்கான காரணம் என்ன? அந்த நேரத்தில் உங்களை நிறைய பேர் மீனுக்கு கொக்கையை போட்டு இன்னொரு சின்ன மீனை போடுவாங்க, அல்லது ஒரு புழுவை போட்டு தான் மீனை பிடிக்கிறது. உங்களை எப்படி பிடிக்கிறாங்க என்பதை நான் சொல்லி காட்டுவேன். இந்த ரிஸ்கை வச்சே எக்கச்சக்கமாக கோடிக்கணக்கில் உருளுது. தமிழ்நாடை பொறுத்தளவில் இந்த தீபாவளிக்கு பார்த்தோம், கொழும்புல தீபாவளி அண்டி ஓஃப் பஜார்லாம், ஆனால் சில இடங்களில் டிராஃபிக். எங்கடா டிராஃபிக் என்று பார்த்தா படம் அவள்கிட்ட தியேட்டர்களுக்கு எல்லாம் டிராஃபிக். முஸ்லீம்களும் சேர்ந்து போகிறாங்க. என்ன உங்களெல்லாம் பிடிக்கிறாங்க கேட்டால் சொல்லுவார்கள், திரைப்படம், மனித அபிமானம், அவர் வந்து பாஞ்சு குத்தி அநியாயத்தையே இல்லாமல் ஆக்கிட்டார். கொஞ்சம் போய் சென்னையில் இறங்கி ஒரே ஒரு நாள் பார்த்தீங்கன்னா விளங்கிடும். சைக்கிளில் ஒருத்தன் முட்டிட்டு போமா, உளுந்திருப்பான் ஒருத்தனை, அவனை தூக்குறதுக்கே நாதி வராது. எங்கடா உங்க பதம் கடா படம் எல்லாம் செஞ்ச கதாநாயகருங்க ரஜினிகாந்த், அந்த கூத்து போட்டு இந்த கூத்து போட்டு தமிழகத்தில் நாங்கள் அத்தனையும் முடித்து விட்டோம். எதை ஒழிச்சிங்க? உங்க படத்தால ஒன்றையும் ஒசைக்க முடியல. கீழே உளுந்திருப்பான் கைப்பற்றிக்கும், கையை தடாவிட்டாவது இலங்கையில போவான், சாரி சார் ரெண்டாவது சொல்லுவான், அங்க அவனுக்கு பாக்குறதுக்கே நேரம் இல்லை. கேட்டு பாருங்க, போனவங்கள்ட்ட சும்மா சத்தமில்லாம போயிட்டு இருப்பாங்க. மனிதாபிமானத்துக்கு எக்கச்சக்கமான திரைப்படம். அந்த திரைப்படம் உலகத்தை மாத்திருக்கிறதா இருந்தா இன்றைக்கு புனித நகரம் தமிழ்நாடு. விளக்குச்சா? இந்தியாவில் தான் திரைப்படத்துக்கு அப்படி அலைவாங்க, ஓஹோ ஆகோண்டு. அதில் காட்டுறதெல்லாம் நிஜமாக இருந்தா உலகத்தில் மிகப்பெரும் புனித ஸ்தலங்கள் தான் அந்த இந்தியாவாக மாறியிருக்கும். பொம்பாய் சிட்டியை பார்த்தா காரி துப்பணம் அண்டுவார்கள், அவ்வளவு மோசம் அண்டுவார்கள். எனக்கு பல கதைகளை சொல்லியிருக்கிறார்கள், அருவறுப்புக்கு மேல் அருவறுப்பு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் உங்களுக்கு சொல்கிறேன், தமிழ் திரை உலகம் மட்டுமல்ல ஹாலிவுட், பாலிவுட் எல்லாமே உலகத்தை மாத்திருந்தா மனித புனிதர்கள் தான் உலகம் எங்கு நடக்கணும். அதனால உங்களை எல்லாம் எப்படி கவர்றார்கள் திரை உலகம் என்று, திரைப்படம் என்று வச்சு யார்கிட்ட டிக்கெட் உடைக்கிறது? உங்களை மாதிரி ஆட்கள் தான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நன்றாக புரிந்து கொள்ளணும். அதனால 1வது ரிஸ்க் டேக், அதிலெல்லாம் நிறைய ரிஸ்க காட்டுவாங்க, எல்லாம் நீங்க தான் கவருவீங்க. ஒரு டிஷர்ட்டை போட்டால் எல்லாரும் அதே டிஷர்ட், மார்க்கெட்டில் டிஷர்ட் போயிடும். கொஞ்சம் வெட்டி போட்டாண்டா இதே நீங்க வெட்டுருவீங்க, செலவுனுக்கு வியாபாரம் நடந்துடும். எல்லாம் வேண்டிய மாதிரி மார்க்கெட் பண்ணுவான். அதுக்குள்ளே இருந்து உங்களை பிடிக்கிறதுக்கு எக்கச்சக்கமான திட்டங்கள், அவையெல்லாம் சொல்லுவதற்காக நான் இங்கே வரவில்லை. ஆனால் உங்களுடைய திறமையும் சக்தியும் என்னன்னு நீங்க புரிஞ்சு அதை நான் சொல்லி காட்டுவேன். அதனால பாருங்க, அடுத்தது உங்கள்கிட்ட உள்ள விஷயம் என்னென்னா மூளைகளை, ஃபர்ஸ்ட் விஷயம், அதாவது ஃபர்ஸ்ட் வேலை என்னென்னா உங்களோட பிரெயினில் இருக்குது வந்து பியர் ப்ரெஷர். மூளையில் ஒரு இடம் இருக்குது, அதாவது ரிவார்டிங் சென்டர். எல்லாருக்கும் அப்படி ஒன்று இருக்குது. இந்த ரிவார்டிங் சென்டர் என்ன பண்ணுந்தா, இதில் ஒரு பவர் ஒன்று இருக்குது. இந்த ரிவார்டிங் சென்டர்னு சொல்கிற ஏரியாவில் ஒரு பவர் இருக்குது. இளமை என்ற ஒரு பருவம் வந்த உடனே, எல்லா முதியவர்களும் கவனிங்க, இளமை என்ற ஒரு பருவம் வந்த உடனே இந்த ரிவார்டிங் சென்டர் கட்டும் பவர்ஃபுல் ஆகும். எப்போ பவர்ஃபுல் ஆகும் தெரியுமா? பியர் ப்ரெஷர், அதாவது அவர் ஏதாவது செய்கிற டைமில் ஒரு பெரியவர் முன்னாடி நின்றா மூளையில் ரிவார்டிங் சென்டர் ஆக்டிவ் ஆகாது பெருசாக. யார் இருக்குன்னு தெரியுமா? பக்கத்தில் அவர் மாதிரி ஆட்கள் இருந்தால் இங்கேருந்து அங்கே ஜம்ப் பண்ணுவார், அங்கேருந்து இங்கே குத்துவார், என்னமும் பண்ணுவார். எப்படி பண்ணுறார்? ஒரு முதியவருக்கு அது நடக்கலையே, எப்படி பண்ணுறாருண்டா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிரெயினில் உள்ள அந்த ரிவார்டிங் சென்டர் என்ன பண்ணுமெண்டா, இளமையில் இளைஞர்கள் இருக்கிறாங்கன்னு வைங்க, 10 பேர் ஒன்று சேர்ந்துட்டாங்கண்டா, ஆட்டோமேட்டிக்காக 10 பேருடைய பிரெயின்லையும் அது ஆக்டிவ் ஆகிடும். எத்தனை பெரியவர்கள் இருந்தாலும் அதை தடுக்க இயலாது. மூளையில் சிலது ஆக்டிவ் ஆன உடனே அந்த ஆக்டிவேஷனுக்கு பிறகு வேண்டியதில் குதிப்பாங்க. நல்லா விளங்கிக்கோங்க. 2, மூளையில் என்ன இருக்குது? ரிவார்டிங் சென்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது இளைஞர்களுக்கு. இந்த ரிவார்டிங் என்ன செய்கிறாங்க, திரைப்படங்கள் என்ன நடக்குது, உலகத்தில் எப்படி உங்களை பயன்படுத்துறாங்கன்னு பாருங்க. மூளையில் உள்ள ரிவார்டிங் சென்டரை யாரெல்லாம் ஒழுங்கா இளைஞர் கூட்டத்தை வச்சு பயன்படுத்த இயலுமோ அவங்க கட்டாயமா எக்கச்சக்கமா பணம் சம்பாதிக்கலாம். பிரெயின்ல உள்ள ரிவார்டிங் சென்டர் உங்களை வேண்டிய கூட்டத்துக்கு அழைக்கலாம், வேண்டிய மாதிரி உங்கள்ட்ட வேலை வாங்கலாம். ஒரு யானைட்ட எவ்வளவு வேலை வாங்கலாம் தானே, யானை கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துட்டீங்களா அது எத்தனை மரத்தையும் உடைக்கும், எவ்வளோத்தையும் கிளியர் பண்ணும், அவங்கள அந்த மாதிரி முட்டாளாக்கிடுவான். சிம்பிளா எப்படி முட்டாளாக்குறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட பிரெயின்ல இன்னொரு ஏரியா இருக்குது, அதுதான் மூளையில முதியவர்கள் அவர்கள்ட்ட ஒரு கனெக்ஷன் நல்லா கொடுத்து வச்சிருக்கிறாங்க. வயசு போக போக பிரெயின்ல டிசிஷன் எடுப்பாங்க. உதாரணத்துக்கு இங்க ஒரு சாக்லேட் நல்ல கிரீம் வடிகுதி, சாக்லேட் கேக் கொண்டு வச்சிருக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு பெரியவர் அதை கண்ட உடனே எடுத்து டக்குன்னு வாயில போட மாட்டார், போட்டா இந்த கிழட்டுக்கு அப்படின்னு கேட்பீங்க. இளைஞர் அதை வாயில போடுவாரு. பெரியவர் கிட்ட போன உடனே அந்த கேக் கையில் எடுக்கிற டைம்ல அவர் யோசிப்பார், ஆஹா சுகர் இருக்குது, ப்ராப்ளம் ஆயிருமே, சரி ஆசை இருந்தாலும் அப்படியே வச்சுட்டு வாழ்வாரு. இளைஞர் என்ன பண்ணுவாரு, அவருக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்லை, எதிர்காலத்தில் வந்தாலும் பிரச்சனை இல்லை, வராட்டியும் பிரச்சனை, இதெல்லாம் சிம்பிள் விஷயம்ப்பா. 100 கேக்கையும் ஒரே அடி அடிப்பார். என்ன நடக்குதுண்டா கிட்ட, அதாவது விஞ்ஞானிகள் சொல்றாங்க 170 மில்லி செகண்ட், 170 மில்லி செகண்டுகள் முதியவரை விட இளைஞருக்கு மெசேஜ் போறது தாமதமாகிடும். நல்லா புரிஞ்சா உங்களுக்கு, இன்னும் கனெக்ஷன் நடக்கல, கனெக்ஷன் பாதி தான் நடந்திருக்குது. அல்லாஹ் அப்படி எதுக்கு வச்சிருக்கிறான்னு சொல்றேன் பாருங்க, இந்த கனெக்ஷன் பிரெயின் உள்ள கனெக்ஷன் 170 மில்லி செகண்ட் லேட். அதனால இளைஞர்களை பொறுத்தவரை சொன்ன உடனே எழும்பிடுவாங்க. ஜிஹாத் என்று சொன்னா வயசாளி இப்படி தூக்க போக்கல இளைஞ முடிஞ்சு கதையை முடிச்சிருவாரு. ஏண்டா 170 மில்லி செகண்ட், அந்த 170 மில்லி செகண்ட்ல தான் ஒரு வயசாளி அப்படியே நின்று முடிவெடுப்பார். லேட்டா இளைஞருக்கு சொல்லிட்டு போக்கல அவர் முடிவெடுத்து முடிஞ்சாச்சு. ஏனண்டா அந்த போய் சேர முன்னாடி நிறைய சாய்ஸ் மூளை கொடுத்துரும், இன்னும் போய் பூரணமா டிசிஷன் எடுக்கல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க படிக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம், வாட் இஸ் லைஃப், வாழ்க்கைனா என்ன. நீங்க எக்கச்சக்கமான புத்தகங்களை படிச்சு முடிங்க. ஃபைனலி உங்களுக்கு வேர்ல்ட் சொல்லி தரும் வாழ்க்கை என்னன்னு தெரியுமா, டிசிஷன் மேக்கிங். அகார்டிங் டு சோசியாலஜி, சோசியாலஜி படி வாழ்க்கை என்றால் டிசிஷன் மேக்கிங், தீர்மானம் எடுத்தல், அவ்வளவுதான். உங்க அம்மா உங்களுக்கு ஸ்கூல் அனுப்பினது எதுக்கு, உங்க வாப்பா உங்களுக்கு ஸ்கூல் அனுப்பினது எதுக்கு, நீங்க எல்லாம் பட்டப்படிப்பு படிங்கன்னு சொன்னது எதுக்கு, பணம் சம்பாதிக்கவா, இல்ல. உலகத்துல பெரிய பெரிய அறிவாளிகள் எக்கச்சக்கமான பணம் சம்பாதித்தவர்கள், அவங்க பிள்ளைய ஸ்கூல் அனுப்ப தேவையே இல்லை, நான் சம்பாதித்தது உனக்கு நல்லாவே போதும், 10 தலைமுறைக்கு சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன், நீ எதுக்குடா உன் ஸ்கூல் போகணும், இல்ல. படித்தவர்கள் தம் பிள்ளை இன்னும் படிப்பிப்பார்கள், அதைவிட படித்தவர்கள் இன்னும் படிப்பிப்பார்கள், பணக்காரர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு இன்னும் சொல்லுவார்கள் படிங்க, அதை மாதிரி ஆகுங்க. ஏன் தெரியுமா, கோடி கணக்கில் சொத்து கொடுக்கலாம், பில்லியன் கணக்கில் கொடுக்கலாம், அதை கொஞ்ச நாளே அழிச்சு முடிச்சிடலாம், உண்டாக்கிய மேலும் அழிக்கிய மேலும். ஆனால் ஒரு வாப்பா உமாவுக்கும் ஒன்றை கொடுக்கல. உளவியல் சொல்லுது வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய பிரச்சனை வரும். இன்னைக்கு வெளிகாமையில் இருக்கிறோமா, வெளிகாமையிலேருந்து உங்களுக்கு மாத்திரைக்கு போகணும், வர வர வர சனப்பெருக்கம் கூடிட்டு கடுமையான டிராஃபிக், வெளிகாமையில் ஒரு ஆளுக்கு இப்போ புதிய பிரச்சனை. எப்படி இந்த டிராஃபிக்கை மீறி மாத்திரைக்கு போகிறது, சிம்பிளாக பறக்கிற காரை கண்டுபிடிச்சிருவார். சொல்யூஷன், அதாவது பிரச்சனை வந்த டிசிஷன் மேக்கிங், பிரச்சனைக்கு தான் ஓண்டா கண்டுபிடிச்சது. லெட்டர் அனுப்பினா ஆரம்பத்தில் பறவை வர காட்டிருப்பான், காலில் கெட்டி அனுப்புவான், அந்த மெசேஜை கொடுத்துரு, ஒரு நெருப்பு பத்து வைப்பான், தூரத்துக்கு போக போகுமா அங்கேருந்து புரிஞ்சு கொள்வாங்க, ஓ அங்கே ஆள் இருக்கிறான் போல, அங்கே பறவைகள் வரும், தண்ணியில் கிணறு ஒன்று தோன்றுவானா, பறவை சுத்திட்டே இருக்கும், மனிதர்கள் இருப்பதை மனிதர்கள் இப்படி கண்டுபிடிப்பாங்க, அங்கேருந்து மெசேஜ் அனுப்பணுமா, பறவை கால்களில் கெட்டி அனுப்பிடுவாங்க, தூது செய்திகள் அனுப்புவாங்க, இப்படி இந்த மாதிரி ஒரு குதிரைக்கு மேலே ஏறி ஒரு ஆளை மெசேஜ் அனுப்பிடுவாங்க. காலப்போக்கில் பார்த்து இந்த மெசேஜ் எப்படி அனுப்புறது, உலகத்தில் ரொம்ப முக்கியம் அது மெசேஜ் தானே, இங்கிருந்து அமெரிக்காவுக்கு மெசேஜ் அனுப்ப முன்னாடி ஆழ்ச்சித்து போறான், வேகமாக எப்படி அனுப்புறது, ஒவ்வொன்றா கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. அதுல முக்கியமான ஒரு இடம் ஃபேக்ஸ் மெஷின், கண்டுபிடிச்சான், அடிச்சு அனுப்பினான் சலாம் என்று, அமெரிக்காவில் இருந்து ஸ்ரீலங்காவுக்கு சலாம் வந்து சேர்ந்துட்டு பிரிண்ட்ல, எப்படா வந்துச்சு. இந்த மாதிரி புதுசு புதுசாக கண்டுபிடிச்சுதான், மொபைல் போன்ல இருந்து எல்லாம் இன்டர்நெட்ல இருந்து அத்தனையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அவசரமா ஒரு மெசேஜ் அனுப்புறது எப்படி, சுகம் இல்லைன்னு அனுப்புறது எப்படி, நான் சுகமா சுகமா இருக்கிறேன்னு அனுப்புறது எப்படி, இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்ற டைம்ல தான் சொல்யூஷன் கண்டுபிடிப்பாங்க. அதே மாதிரி எந்த உமாவும் வாப்பாவும் இந்த உலகத்தில் நூற்றுக்கு நூறு வீதம் ஒரு பிள்ளைக்கு செஞ்சுட்டு போகலாது. ஒரு உமா வாப்பாக்கு நாலு பிள்ளை இருந்தால், மூன்று பிள்ளை இருந்தால், நூற்றுக்கு நூறு வீதம் நான் எல்லா சொத்தையும் சேகரிச்சிட்டேன். இந்த மகனுக்கு அந்த பிராடோ, இந்த மகனுக்கு இந்த கார், அந்த மகனுக்கு அது, இவருக்கு இந்த தோட்டம், இவருக்கு இந்த தோட்டம். பிள்ளைகளே, இப்போ என்ன குறை உங்களுக்கு? ஒரே ஒரு குறை. என்ன குறை தெரியுமா? வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும், அந்த பிரச்சனைக்கு தீர்ப்பு தீர்மானம் கொடு, அதாவது தீர்ப்பு கொடுக்குறது எப்படி? வாழ்க்கையில் பிரச்சனை வந்துட்டே இருக்கும். பாப்பா எல்லா சொத்தையும் கொடுத்த உடனே அந்த வீட்டு குடும்பத்துக்கு பிரச்சனை வராதுன்னு நினைக்காதீங்க. உலகத்தில் உள்ள எல்லா பெரிய அறிஞர்கள் என்ன சொன்னாங்க? பிரச்சனைகள் ஓயாது, கடல் அலைகள் நிற்குமா, அதை மாதிரி பிரச்சனைகள் ஓலாயாது. அதனால டிசிஷன் எடுத்துகிட்டே இருக்கணும். இன்றைக்கு குடும்ப பிரச்சனை வரும், நாளைக்கு வியாபார பிரச்சனை வரும், இனத்தோட தகராறு வரும், பிரச்சனைகள் எக்கச்சக்கமாக வர்ற நேரத்தில் டிசிஷன் மேக்கிங், தீர்மானம் எடுக்கணும். வாட் இஸ் லைஃப், வாழ்க்கைன்றா என்ன? தீர்மானம் எடுத்தல். நான் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்தேன், என் லைஃப் அல்லாவுக்காக அர்ப்பணிக்கணும்னு. நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்தீங்க, உங்கள் லைஃப் அல்லாவுக்காக அர்ப்பணிக்கணும்னு. எல்லாரும் எடுத்திருக்க மாட்டீங்க. சில பேர் வீட்டில் அனுப்பியிருப்பாங்க, போயிட்டு வாண்டு. சில பேர் வாப்பா கூட்டி வந்திருப்பாரு, சில பேர் ஃப்ரெண்ட் போகிறாரு தானே, அவர் போய் உட்காரத்தோட நாங்களே சேர்ந்து உட்காந்துருவோமே. சில பேர் ஏதாவது சாப்பாடு கொடுக்குறாங்க தெரியாது, அதுக்கெல்லாம் கேள்விப்பட்டு வருவாங்க சா. அந்த மாதிரி ஒவ்வொரு விதமாக வருவார்கள். ஆரம்பத்தில் நாங்களும் பயன் கேட்க போனது ஒரு ஃபலூடா கவனிதான் அவனுக்கு சா. ஆரம்பத்தில் அந்த மாதிரி தருவாங்க, இதை குடிக்கலாமேண்டு போய் கேட்டு மாறினோம். அல்ஹம்துலில்லா, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்பயும் வெள்ளிக்கிழமை ராத்திரி, அதாவது வெள்ளிக்கிழமை ஆண்டு வியாழக்கிழமை இல்லை, வெள்ளிக்கிழமைக்கு நைட்டுக்கு ஒரு பயன் நடக்கும், சூப்பராக ஃபலூடா கிடைக்கும். ஃபலூடாக்கு போனவர்கள் பயானில் மயங்கி விட்டோம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஏதோ பல நோக்கங்களுக்கு வந்திருப்பீங்க. இந்த மாதிரி வர்ற டைமில் எல்லாரும் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு நோக்கத்தில் இங்கே வந்து அமர்ந்திருப்பீங்க. இப்போ பிரச்சனை என்ன? வாழ்க்கையில் இன்றைக்கு எடுத்த தீர்மானம் இது, நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும், சரியான தீர்மானம் கொடுக்கணும். கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுவாங்க? உங்கள் அம்மா அப்பா ஸ்கூல் அனுப்பினாங்க. எதுக்கு ஸ்கூல் அனுப்பினாங்க? மூளை என்பது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சரியாக மூளையை நீங்கள் பார்க்கணுமெண்டா, இப்படி புரிஞ்சுக்கோங்க, முட்டி இருக்கு பாருங்கள், முட்டி சல்லி போடுவாங்களே முட்டி, அது மாதிரி சல்லி நிறைய போட்டால் முட்டி பாரமாக இருக்கும். ஒருவம் போடாமல் பத்து வருஷமாக வச்சுருந்தா முட்டி காத்தா இருக்குமா? அதே மாதிரி தகவல் எந்த மூலையில் நல்லா போடப்படுகுதோ, தகவல் வெறும் டேட்டாஸ், தகவல் போடப்படுவதோ அந்த மூளை நல்ல டெவலப்பாக இன்டெலிஜென்ஸுன்றவாங்க. எந்த மூலையில் தகவலே இல்லையோ அந்த மூளை வெத்து மூளை. எல்லாருக்கும் எல்லாம் மூளையை படைச்சிருவான். அதனால் ஏன் தகவல் நிறைய போடணும்? கடுமையான பிரச்சனைகள் வரும், வராமல் இருக்கவே இருக்காது. மூமினுக்கு வரும், காஃபிருக்கு வரும், எல்லாருக்கும் வரும். ولا نبل ونكم بشيء من الخوف والجوع ونقص من الاموال والانفس والثمرات الله சொல்றான், உங்களை சோதிப்போம்பா, சோதிச்சிட்டே இருப்போம், ஒரு மாதிரி சோதிப்போம். வாழ்க்கையில எல்லா விதத்திலும் பிரச்சனை வரும், பிரச்சனைக்கு தீர்ப்பு கொடுக்கணுமா? எல்லாத்துக்கும் பணத்தால கொடுக்க இயலாது, எல்லாத்துக்கும் பணத்தால கொடுக்க இயலாது. சிலது ஒரு சிறுப்பால முடிஞ்சிடும், சிலது சொறி கேட்டா முடிஞ்சிடும். உனக்குதா பெரிய கோடீஸ்வரன் அவன் மேல முட்டிட்டீங்க, டீ குடுக்குறான், பத்து கோடி தரேன்டா துப்புவான், நான் இருபது கோடி உனக்கு தானே, சாரி சார்ன்னு கேட்டால் தான் அங்கே இதாகும். அந்த இடத்துல எப்படி தீர்மானம் எடுக்கிறது? பிழையாக தீர்மானம் எடுத்தால் அவங்களை சாகடிச்சு போட்டுருவான். நாலு இளைஞர்கள் இல்லாமல் போயிடுவார்கள். கண்களால் பார்த்தோம் மாளிகா வத்தைகளை, படிக்கல ஒரு சில இளைஞர்கள் பெரும் பணக்காரர்கள், ஹெரோயினை விற்றார்கள், விற்று எல்லா குடும்பங்களையும் வெளியெடுத்தாங்க. எப்படி எடுத்தாங்க? மாப்பிளமார்கள் கையிலெல்லாம் ஹெரோயின் கொடுத்தாங்க, எல்லாரும் தூளடிக்க ஆரம்பித்தாங்க. பிள்ளைகள் அந்த வாப்பா இருந்தும் அனாதை என்ற ஒரு ஸ்டேஜுக்கு போச்சு. உம்மாமார்கள் கேவலமான நிலைமைக்கு போனாங்க, வீட்டில் சாப்பிடுவதற்கு வழி இல்லை. அந்த மாதிரியான நிலைமையில ஹெரோயின் வித்து சிலர்கள் ஹாஜியார் என்ற பெயர் எடுத்துக்கொண்டார்கள். சமூகத்துக்கு வெளி உலகத்துக்கு அவர் பெரிய நல்லவர், அவருடைய வியாபாரம் தூள் வியாபாரம், அவருடைய பணத்தை வச்சு அவர் டீம் செஞ்சார். எந்த மாதிரி டீம் செஞ்சாங்க? அண்டர் வேர்ல்ட். என்ன பண்ணாங்க? இளைஞர்லாம் விலக்கி வாங்கினாங்க. இவனை சுட்டா

ஆனால் உண்மையில் நீங்கள் அதிகமாக நேசம் கொள்வதற்கு தகுதியானவன் யார்? உண்மையில் நீங்கள் பாசம் வைப்பதற்கு, பிரியப்படுவதற்கு, பிரியத்திற்குரியவர்களாக ஆவதற்கு மிகவும் அருகதை உள்ளவர்கள் யார் என்பதை திருக்குர்ஆனே நமக்கு சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்து தௌபா என்கின்ற அத்தியாயத்தில் பேசுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்கான ஆபாவுக்கும் வ அபுனாவுக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும், நபியே நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய தந்தையர்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய மனைவிமார்கள், உங்களுடைய குடும்பத்தார்கள், அதோடு மாத்திரம் உட்பட்டவில்லை அல்ல, மேலும் சொல்லுகின்றான் பாருங்கள், நீங்கள் இந்த உலகத்திலே திரட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த செல்வங்கள் எங்கே நஷ்டம் ஏற்பட்டு விடுமோ என்று பயந்து பயந்து பாதுகாக்கக்கூடிய அந்த வியாபாரங்கள், நீங்கள் விருப்பத்துடன் வசிக்கக்கூடிய அந்த வீடுகள், இவைகளை எல்லாம் விட எல்லாருக்கும் இதில் பிரியம் இருக்கும் இல்லையா? அல்ல அந்த பிரியத்தெல்லாம் சொல்றான். யார் மீது நீங்கள் அதிகம் பிரிய வச்சிருப்பீங்க? உங்களுடைய தந்தை மீது வைத்திருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகள் மீது இருக்கலாம், உங்களுடைய மனைவிகள் மீது இருக்கலாம், உங்களுடைய சகோதரர்கள் மீது இருக்கலாம், ஒட்டுமொத்த உங்கள் குடும்பத்தின் மீது இருக்கலாம், நீங்கள் சம்பாதித்து வைத்த இந்த செல்வத்தின் மீது இருக்கலாம், நீங்கள் ஆசை ஆசையாக கட்டி வசிக்கக்கூடிய அந்த வீட்டின் மீது இருக்கலாம், நீங்கள் பண்ணக்கூடிய அந்த வியாபாரத்தின் மீது இருக்கலாம், எல்லோருக்கும் இது இருக்கத்தான் செய்யும். ஆனால் உண்மையில் யாரின் மீது நீங்கள் நேசம் வைக்க வேண்டும்? அல்லாஹ் சொல்கின்றான் பாருங்கள், அஹப்பு இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ ஸபீலி, அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் அவருடைய வழியில் அறப்போர் புரிவதையும் விட உங்களுக்கு இவைகளெல்லாம் பிரியமானதாக இருக்கும். யானால் அல்லாஹ் ஒரு கைதிடுறான், இதெல்லாம் பிரிய வைங்க, பிரிய வைக்க வேணான்னு சொல்லல, ஆனால் அல்லாஹ்வை விடவும் அவனுடைய தூதரை விடவும் அல்லாஹ்வுடைய பாதையிலே அறப்போர் புரிவதையும் விடவும் இவைகளின் மீது நீங்கள் அதிகமாக பிரிய வைப்பீர்கள் என்று சொன்னால், ஃபதரப்பசு ஹத்தா யதி அல்லாஹு பிஅம்ரிஹி, அல்லாஹ் அவனுடைய கட்டளையை வேதனையை கொண்டு வருவதை நீங்கள் எதிர்பார்த்தீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் இந்த உலகத்தில் யாரின் மீது வேண்டுமானாலும் பிரியம் வைக்கலாம், நேசம் வைக்கலாம், ஆனால் அந்த நேசம் எதுவரை இருக்க வேண்டும்? எதைவிட மிஞ்சிவிடக் கூடாது. அஹப்பு இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் அவனுடைய வழியிலே அறப்போர் புரிவதை விடவும் நேசம் உண்டவையாக ஆகிவிடக்கூடாது. அப்போ முன்னுரிமை எதற்கு கொடுக்க வேண்டும்? உங்களுடைய உண்மையான நேசம் யாரிடத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் தான் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருள்மரியாம் திருக்குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் அல்லாஹ் மீது நேசம் வைத்திருக்கின்றோம்? அல்லாஹ் மிக கருணையானவன், அல்லாஹ் இந்த அடியார்கள் மீது மிகவும் பிரியத்திற்குரியவன், அவன் ஒரு அடியாரின் மீது பிரியம் வைத்து விட்டான் என்று சொன்னால், நேசம் வைத்து விட்டான் என்று சொன்னால், அதை கூட அல்லாஹு ரப்பல் ஆலமீன் வானவர்களிடத்திலே பகிரங்கப்படுத்துகிறான் என்றார்கள் அல்லாஹுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அடியாரின் மீது அல்லாஹ் நேசம் வைத்து விட்டானோ, எந்த அடியாரின் மீது பிரியம் வைத்து விட்டானோ, அந்த பிரியமானவனை பற்றி, அந்த பிரியம் வைத்த அந்த அடியாரை பற்றி அல்லாஹு ரப்பல் ஆலமீன் எங்கே பிரஸ்தாபிக்கின்றான், எங்கே பேசுகிறான் என்று சொன்னால், வானவர்களிடத்திலே பேசுகின்றான். இந்த அடியாரின் மீது நான் பிரியம் வைத்திருக்கிறேன், இந்த அடியாரை நீங்களும் பிரியம் வையுங்கள் என்று அல்லாஹு ரப்பல் ஆலமீன் வானவர்களிடத்திலே பேசுகிறான் என்று அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எப்படி சொல்கிறார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இதா அஹப்பல்லாஹுல் அப்த நாதா ஜிப்ரீல், அல்லாஹ் ஒரு அடியாரின் மீது பிரியம் வைத்து விட்டார்.

என்று சொன்னால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைப்பானான் அல்லாஹ். அழைத்து சொல்லுவானாம், இன்னல்லாஹா யுஹிப்பு ஃபுலானன் ஃபஉஹிப்புஹு, நிச்சயமாக அல்லாஹ் இந்த அடியானை பிரிய வைத்து விட்டான், எனவே ஜிப்ரீலே நீங்களும் இந்த அடியானை நேசம் கொள்ளுங்கள், பிரியமையுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுவான். ஃபயுஹிப்புஹு ஜிப்ரீல், ஜிப்ரீலும் அந்த அடியாரின் மீது பிரிய வைப்பார். மேலும் அவர் செய்வார், ஃபயுனாதி ஜிப்ரீல் ஃபி அஹலி ஸமா, வானத்தில் உள்ளவர்களை எல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அழைப்பார்கள். அழைத்து அவர்கள் சொல்லுவார்கள், இன்னல்லாஹ யுஹிப்பு ஃபுலானன் ஃபஅஹிப்புஹு, இந்த அடியாரின் மீது அல்லாஹ் பிரிய வைத்து இருக்கிறார், எனவே வானவர்களான நீங்களும் பிரிய வையுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வானத்தில் உள்ளவர்களை எல்லாம் அழைத்து அங்கே அவர்கள் சொல்லுவார்கள் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். சும்ம யூதஉ லஹு அல் கபூலு ஃபில் அர்த், அதற்கு அடுத்ததாக அவருக்கு பூமியிலும் அந்த அங்கீகாரம் கொடுக்கப்படுகிறது. அல்லாஹ் ஒரு அடியான் மீது பிரியமைத்து விட்டான் என்று சொன்னால், அந்த பிரியத்தை அல்லாஹ் எங்கே பிரஸ்தாபிக்கின்றான்? வானத்திலே உள்ளவர்களிடத்திலே சொல்லுகின்றான். அதுவும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைத்து சொல்லுகின்றான், நான் இந்த அடியான் மீது பிரிய வைத்திருக்கிறேன், எனவே நீங்களும் பிரிய வையுங்கள் என்று சொன்னதற்கு பின்னாலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மற்ற மலக்குமார்களிடத்திலே அழைத்து, இந்த அடியானின் மீது நான் நேசம் வைத்திருக்கிறேன், நீங்களும் என்ன செய், அல்லாஹ் நேசம் வைத்திருக்கிறான், நீங்களும் நேசம் வையுங்கள் என்று சொன்னதற்கு பிறகு பூமியிலே இருப்பவர்களுக்கும் அங்கே சொல்லப்படுகிறது என்று அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாம் ஹதீஸுகளில் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது புகாரியில 3209வது ஹதீஸாக இடம்பெறுவதை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி அல்லாஹ் ஒரு அடியான் மீது நேசம் வைத்து விட்டான் என்று சொன்னால், அந்த நேசம் எது வரைக்கும் இருக்கிறது என்று சொன்னால், வானத்தில் உள்ளவர்களிடத்தில் கூட அல்லாஹ் அந்த அடியானை பற்றி பேசுகிறான் என்று சொன்னால், அந்த நேசத்திற்குரியவர்களாக நாம் ஆக வேண்டும், அந்த நேசத்திற்குரியவர்களாக நாம் மாற வேண்டும். சரி, அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவர்களாக ஆகுவதற்கு நாம் என்ன செய்யணும், அது முக்கியம் இல்லையா? எல்லா மனிதர்கள் மீதும் அல்லாஹ் நேசம் வைக்கின்றானா? இல்ல, அல்லாஹ்வுக்கு சில நேசத்திற்குரியவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் ஒரு பட்டியலை போட்டு சொல்கின்றான். யார் மீதெல்லாம் நான் பிரியப்படுகின்றேன், யார் மீதெல்லாம் நான் நேசிக்கொள்கிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருள்மொழியாம் திருக்குர்ஆனில் பட்டியல் போடுறான். ஆனால் மிக முக்கியமாக அல்லாஹ் சொல்லக்கூடியதான தெரியுமா, இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன், யாருங்க முத்தகீன்களை, தக்வாவுடைய மக்களை அல்லாஹ் பிரியம் வைக்கின்றான், நேசம் கொள்கிறான் என்று அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். பலா மன் ஔஃபா பி அஹ்தீஹி வத்தகா ஃபைன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன், பலா அவ்வாறு அல்ல, மன் ஔஃபா பி அஹ்தீஹி, யார் தம்முடைய வாக்குறுதி நிறைவேற்றி இறைவனை அஞ்சுகின்றார்களோ, ஃபைன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன்,

0: வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவற விடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.clits.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். clits.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். clits.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0777-101-0743.
1: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்குமிடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 0774-05-965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
0: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள், சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775-57-57-560.
2: வானலையில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
3: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
4: போஷிக்க வேண்டிய தேவையில்லை. தற்காலிகமா இருக்கலாம், ஒரு குடிசையை காட்டுறான். நிரந்தரமா வேணுமா இந்த மாளிகை அடிக்கலாம், யாராவது யோசிப்பார்களாம். புத்தி உள்ள எவனும் யோசிக்க மாட்டான். என்ன எதுக்கு அவ்வளவு சிந்திக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அவன் கல்பு நேரடியா சொல்லும், நிரந்தரமா எல்லா வசதியும் உள்ள அந்த மாளிகையை தேர்ந்தெடு. இது குடிசை, ரெண்டையும் பார்த்தோம்னா அதுதான் பெருசு. மாளிகையில தான் வசதி இருக்குது. அடுத்தது பார்த்தோம்டா, இது ரெண்ட், கொஞ்ச காலம் தான், அது பெர்மனன்ட், நிரந்தரமா வாழலாம். சாதாரணமா இதை விளக்க வைப்பதுக்கு எந்த தேவையும் இருக்காது. இப்படி ஒன்றை சொல்லி பாடம் நடத்தி அதைதான் நீங்க தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி கொடுக்கணுமா? சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் இது சொல்லி கொடுத்து பாடம் நடத்த வேண்டிய ஒரு மெட்டீரியல். அதுதான் இன்றைக்கு தலைப்பாக தரப்பட்டிருக்கிறது. என்ன? மறுமையை மறக்க செய்யும் உலக மோகம் என்று முஸ்லீம்கள் மத்தியிலே பேச வேண்டும் என்று ஏன் தரப்படுகிறதுனா, குடிசை வேணுமா மாளிகை வேணுமா, அதுவும் தற்காலிகம் வேணுமா நிரந்தரம் வேணுமா கேட்டா, இதை பாடம் நடத்துங்கள் என்று தரப்படுகிறது என்று சொன்னா, இங்க என்ன பிரச்சனை என்று கேட்டீங்கன்னா, அல்லாஹ் மீது ஆணையாக, இது தற்காலிகம் தான், இது குடிசை தான், அது மாளிகை தான், அது நிரந்தரம் தான். மறுமை என்பது அது நிரந்தரமான வாழ்க்கை. அது அல்லாஹ் கொடுக்கறது வந்து நினைச்சு பார்க்கல. அது மாளிகைகள், இது ரொம்ப ஒரு சின்ன ஒரு துனியா. இது தற்காலிகமா போயிருவோம். இந்த துனியா வேணுமா மறுமை வேணுமான்னு கேட்டா, அறிவுபூர்வமாக எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, மறுமை தான் வேணும் என்று சொல்லுவார்கள். ஒவ்வொரு முஸ்லீமும் உட்கார வச்சுட்டு ஒரு பேனாவை கையில் எடுத்து ஒரு புத்தகத்தை எடுத்து எழுதிட்டோம்னா, பலாங்குடையில் உள்ள எல்லா முஸ்லீம்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுதான் வேணும்பாங்க. அது வேணும்டா என்ன செய்யணும், இப்படிலாம் பண்ணணும், அதெல்லாம் வேணும்டா, இவ்வளவு தொழணும், இவ்வளவு நோம்பு பிடிக்கணும், இந்த மாதிரி தர்மம் பண்ணணும், அதெல்லாம் பண்ண இயலாது. மனிதனுடைய செயற்பாடுகள் வந்து அவன் எதை விரும்புறான் எதை நம்புறான்னு காட்டும். ஒரு மனுஷன் வாயால சொல்லுவான், ஆனால் கல்பால் எதை நினைக்கிறான் என்பது என்ன காட்டும். ஒரு ஆள் கோடீஸ்வரன் ஆகணும், காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் பாடுபடுறாரு. அவர் பாடுபடுவது எதை எடுத்து காட்டுதுன்னா, அவர் கல்வியில் ஒரு லட்சியம் இருக்குதுன்னு எடுத்து காட்டுது. ஒரு ஆள் கோடீஸ்வரன் ஆகணும்ன்றார் வாயால, காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் தூங்கி மறுபடியும் ராத்திரியிலிருந்து காலை வரைக்கும் தூங்குறாரு. இவன் ஒன்னா நம்பர் சோம்பேறி. இவர் வந்து என்ன நினைக்கிறாரு, அவருடைய மனசுல வந்து வாயால கோடீஸ்வரன் ஆகணும்னு சொன்னதுக்கு அவர் கல்வியில் அதை இடம் பெறவில்லைன்னு பார்ப்போம். இதை மாதிரிதான் முஸ்லீம்களுக்கு மத்தியில் போய் மறுமையை நேசிக்கணும், மறுமைத்தான் நிரந்தரமான வாழ்க்கை என்பதை புரிய வைக்க வேண்டிய தேவையில்லை. புரிந்திருக்கிறார்கள், ஆனால் நம்பவில்லை. இங்கதான் பிரச்சனை. நம்பிக்கை தான் ஒரு மனிதனை எழுப்பும், ஒரு மனிதனை டோட்டலா மாத்தும்.

இந்த நம்பிக்கை கல்வியில் ஒழுங்காக இறங்கினால் அவன் என்ன பண்ணுவான், அந்த நம்பிக்கை கேட்பவனுடைய ஒவ்வொரு புலன்களும் மாற ஆரம்பிக்கும். அவன் கண்ணு மாறும், மூளை மாறும், சிந்தனை மாறும், ஒவ்வொன்றும் மாற ஆரம்பிக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதை எப்படி சொன்னாலும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது பலங்கூட சந்தியில் போயாச்சு, ஜங்ஷன்ல பலங்கூடையை சேர்ந்த ஒரு சகோதரர் என்ன பண்றாருன்னா, ஒரு அதிசயமான ஒரு விஷயம் சொல்றாரு. ரெண்டு வாகனங்கள் வரும், ரத்னபுர சைட்ல இருந்து ஒரு வாகனம் வரும், பண்டாரவேல சைட்ல இருந்து இன்னொரு வாகனம் வரும், ரெண்டுமே இன்றைக்கு ஒரு 12 மணி 12:30 ரெண்டும் மோதி கொள்ளும்ன்றார், ரெண்டு ஆக்சிடென்ட் ஆயிரும்ன்றார். அதுல நம்பர் பிளேட் இதுதான், அப்படி யாருமே இல்லை. ஒரு கற்பனைக்கு நான் சொல்றேன், சிந்தித்து பார்ப்பதற்கு சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பக்கத்துல வர்ற வாகனம் இந்த நம்பர் பிளேட்ன்றாரு, அந்த பக்கத்துல இருந்து வர்ற வாகனம் இந்த நம்பர் பிளேட், ரெண்டும் மோதி ஒரு ஆள் இறந்துருவார் என்றார். எல்லாரும் போறோம், முழு பழங்குட வாசிகளும் போய் நிற்கிறோம். சொன்ன மாதிரி ஒரு ஆள் சொன்ன மாதிரி அந்த ரெண்டு வாகனமும் வருகுது, ரெண்டும் மோதுது, ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆக்சிடென்ட் ஆகி ஒரு ஆள் மூத்தா போயிட்டாருன்னு வைங்க, ஊர்ல உள்ள 75% என்ன பண்ணிடுவாங்க, அவர் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அடடா, இவருக்கு எப்படி இது தெரியுது, இவர் எப்படி இதை சொன்னார், இந்த ரெண்டு வாகனமும் மோதும் என்று சொன்னாரு, அதுவும் 12:32 நேரம் 12:32 சரியாவே நடந்துச்சு, இவர் எப்படி இதை சொல்லுவார்னு யோசிப்பாங்களா. ஒரு 25 என்ன பண்ணுவாங்கன்னா, 25 டவுட் படுவாங்க, இவரே ஊர்ல பெரிய ஆள் ஆகிறதுக்காக எல்லாருடைய கவனத்தையும் திருப்புறதுக்கு இவரே ரெண்டு வாகனத்தை அனுப்பி பிளான் பண்ணி ஏதோ மோத வச்சு செட்டிங் நடத்தி மக்களுடைய கவனத்தை திருப்ப போறாரோ தெரியல. இவருடைய பிளான் ஒரு 25 சந்தேகம் வரும், 75 நம்பிடுவாங்களா. அவர் வந்து என்ன பண்றாருன்னா, சந்தேகிக்கிறீங்களா, அப்படி என்ன, சனிக்கிழமை 10:59 நீங்க பாருங்க, பழங்குடையில பூமி குலுக்கம் வரமாட்டாரு, 11 மணி இல்ல 10:58 இல்ல 10:59 பழங்குடையில பூமி குலுக்கம் வரமாட்டாரு. சொல்லியாச்சா, பழங்குடையே நட்டுக்கு நிக்குது பூமி குலுக்கத்துல 10:59 எல்லாரும் பாக்குறோம். அப்ப அந்த 25 சந்தேகப்பட்டாங்களே, அவங்களே என்ன பண்ணிடுவாங்க, சுதாகரிச்சுட்டு இல்ல இல்ல இவருக்கு என்னமோ தெரியுது, இந்த பூமியை பிடிச்சி ஆட்டுறாரு, ரெண்டு வாகனத்தை செட்டிங் பண்ணி அனுப்பலாம், பூமியை பிடிச்சி அப்படி ஆட்டுவாரு, இது இவருக்கு என்னமோ தெரியுது என்று ஒரு முடிவுக்கு வருவார்களா இல்லையா. அப்படி யாருமே இல்லை. நான் ஒரு உங்க, அதாவது நான் எதுக்கு இதை சொல்றேன்டா, அப்பதான் முஸ்லீம்கள் நிலைமை உங்களுக்கு புரியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி ஒரு ஆள் சொல்லிட்டாருன்னு வைங்க, அவரை எப்படி நம்புவாங்க, அப்படி யாரும் இல்லை. அப்படி ஒருவர் சொன்னால், அப்படி அவர் சொல்லி பூமி குலுக்கம் நடந்தா, நீங்க கையில ஒரு உங்க குழந்தைய வச்சுட்டு நிக்கிறீங்க, உங்க மகன் செல்லமா பாசமா அற்புதமா உங்களை சுத்தி சுத்தி வர்றவர், செல்லமா பேசுறவர், அந்த சொன்னவர் ஆக்சிடென்ட் ஆக மாட்டாரு, பூமி குலுக்கம் வர மாட்டாரு. அவர் சொல்றாரு, உங்க குழந்தைய பார்த்து இப்ப எத்தனைன்னு கேட்கிறாரு. இப்ப நீங்க சொல்றீங்க 3 வயசு, 6.5 வயசுல உங்க குழந்தை மௌத்தா போகமன்றாரு, 6.5 வயசு பிப்ரவரி 10 மௌத்தா போகமன்றாரு, இன்னொரு 3.5 வருஷம் இருக்குது, இப்பதான் குழந்தை மூச்சை பாக்குறீங்க நீங்க, உங்களுக்கு சிரிப்பு வருமா அழுக வருமா, வீட்டுக்கு போனா உங்க பொண்டாட்ட மெட்ரு சொல்லுவீங்களா மறப்பீங்களா, வந்துடும் என்னமோ மாறி இருப்பீங்க, மனைவி கேப்ப என்ன ஒரு மாறி நிக்கிறீங்க, உங்க வாயிலிருந்து பாஞ்சிரும், உங்களுக்கு வேர்வை கொட்டும், உங்க மனைவிக்கு சாப்பாடு அடைக்கும், ஒவ்வொரு நாளும் ராத்திரி நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட மாட்டீங்க, ரெண்டு பேரும் முகத்தை முகத்தை பார்த்து தேம்பி தேம்பி அழுவீங்க, குழந்தை தூங்கின புறம் பெட்ல போய் மோந்து கொள்வீங்க, குழந்தை முகத்தை திருப்பி திருப்பி பார்ப்பீங்க. இன்னும் 3.5 வருஷம் இருக்குது, 3.5 வருஷம் 3.5 நிமிஷத்தை விட உங்களுக்கு நெருக்கமா இருக்கும், ஒவ்வொரு இரவுகளும் பதறி எழும்புவீங்க, உங்க மேல் வேர்வையால தொப்பா இருக்கும், எங்க மகன் மௌத்தாயிருவார். பிப்ரவரி 10 அவர் சொல்றார், 2025 அல்லது 2023 என்னாச்சு, 2023 பிப்ரவரி நெருங்கும் வரைக்கும் நீங்க நிக்க மாட்டீங்க, உங்களால சாப்பிட முடியாம இருக்கும், ஒவ்வொரு இரவும் தலை வலிக்கும், நீங்கள் உங்க மனைவியும் அதிகமா அழுவீர்கள், சிரிக்க மாட்டீங்க, அதிகமா அழுவீங்க, குழந்தை ஏதாவது ஒன்று கேட்டா வேகமா போய் என்ன வாப்பான்னு கேட்பீங்க, குழந்தை உளுந்து அதை விட உங்களுக்கு வலிக்கும். ஏன் தெரியுமா, அல்லாஹ்வுடைய நல்லடியால நீங்க நம்பிட்டீங்க, குழந்தை உங்களை விட்டு போற டேட் அது என்ன சொன்னவர், எப்படி சொன்னார், ரெண்டு விஷயத்தை சொன்னார், நிரூபித்து காட்டினார், இப்படி ஒரு வாகன விபத்து நடக்கும், நடந்தே ஆகும் பாருங்கண்டார். அப்படி எல்லாமே தானே, யாரும் இல்ல. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அது நடந்தே தீர்ந்துச்சு, அடுத்தது பூமி குலுக்க வரும்ண்டார், சொன்ன மாதிரி வந்துச்சு. உங்க கல்பு 99.99 உங்க கல்பு என்ன சொல்லும்ண்டா, சொன்ன டேட்டுக்கு குழந்தை மௌத்தாகும், சொன்ன டேட்டுக்கு குழந்தை மௌத்தாகும். ஆனால் அதை எதிர்பார்க்கிறவங்க கல்பு அதை தாங்க முடியல, கண் அதை சொல்லி காட்டும், தேம்பி தேம்பி அழுவீங்க, ரெண்டு பேரும் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு மிச்ச காலம் ஆச்சுன்னு சொல்லுவீங்க, அந்த அளவுக்கு எல்லாத்தையும் மறந்துடுவீங்க.
ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மறுமை ஒரு மனிதன் நம்பினால் லஹித்தும் கலீலன் வல பகைத்தும் கதீரா, கொஞ்சமாக சிரிப்பார்கள் அதிகமாக அழுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுக்கு ஆப்போசிட், அதிகமாக சிரித்து கொஞ்சமாக அழுகிறோம். லஹித்தும் கலீலன் வல பகைத்தும் கதீரா, கொஞ்சமாக நீங்கள் சிரிப்பீர்கள் அதிகமாக அழுவீர்கள். ஏன் ரசூலுல்லாஹ் சொன்னதை அப்படியே நம்பினால், வல்லாஹி சொல்கிற இந்த உம்மத் அல்லாஹ்வுடைய தூதரை அந்த அளவுக்கு நம்பவில்லை. அதனால் தான் மறுமையை மோகம் கொள்ளாமல் துனியாவை மோகம் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னார்கள் தெரியுமா? சும்மா வந்து மறுமையை நம்புகின்ற ரசூலுல்லாஹ் ஒரு நாளும் சொல்லல. தலாயில் நுபுவா, இமாம் பைஹக்கி எழுத கிதாப், கிட்டத்தட்ட 12 வால்யூம்கள், 1200 சான்றுகளுக்கு மேல முன்வைக்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிதான் என்பதற்கான சான்று 1-2 அல்ல, சஹியான சனதுகளோடு எக்கச்சக்கமான சான்றுகள். நான் சொன்னேன், பலங்கடூர் டவுன்ல ஒரு மனிதர் வந்து இப்படி விபத்து நடக்கும், இப்படி பூமி குலுக்க நடக்கும், இப்படி ரசூலுல்லா பேசினது இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் பேச முடியாத அளவுக்கு ரசூலுல்லா பேசின எக்கச்சக்கமான சான்றுகள் வைக்கிறார். நான் ஒன்றே ஒன்று மட்டும் ஞாபகப்படுத்திக் கொண்டு எப்படி இந்த துனியா எங்களை மோகம் கொண்டது என்று வருகிறேன். அல்லாஹுடைய தூதர் ஒரு நாள் திடீர் என்று சொன்னார்கள், இதை மாதிரி ஒரு மனிதருக்கு பேசவே இயலாது. எப்படி பேசினார்கள் தெரியுமா? சொன்னார்கள், காலையில எழும்பி விட்டு அபிசீனியாவுடைய மன்னர் நஜ்ஜாஷி மரணித்து விட்டார் என்றாங்க ரசூலுல்லாஹ். நஜ்ஜாஷி மரணித்து விட்டாங்க ரசூலுல்லாஹ், எல்லோரும் வாங்க ஜனாசா தொழுவிக்குது. அப்துல் சாலிஹ் என்றாங்க ரசூலுல்லாஹ், சாலிஹான ஒரு அடிமை, சாலிஹான ஒரு அடியான் இன்றைக்கு மரணித்து விட்டார். நீங்கள் சஹீஹ் முஸ்லிம்ல நீங்க இந்த ஹதீஸை பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சாலிஹான அடியார் இன்றைக்கு மரணித்து விட்டார், அவருக்காக ஜனாசா தொழுவதற்கு எல்லோரும் வாருங்கள் நாங்க ரசூலுல்லாஹ், நாங்கள் அணிவகுத்து நின்றோம் ரசூலுல்லாஹ், அவருக்காக ஜனாசா தொழுவித்தார்கள் நாங்க சஹாபாக்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது எதுக்கு தெரியுமா உங்களுக்கு சொல்கிறேன்? அந்த ரசூலுல்லாஹ் ஒன்று பேசினா அதுக்கு அதை பிடிச்சி ரசூலுல்லாஹ் நோவிக்கிறதுக்கென்று எக்கச்சக்கமாக நின்றாங்க. ஏன் தெரியுமா? குஃபார் குறைசிகள் ரசூலுல்லாஹ்வுக்கு அவ்வளவு எதிர்ப்பு, எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க எங்க பிளவரும் என்று தேடுவார்கள். எதுக்கு தெரியுமா? அவரை பிடித்து நோண்டுவதற்காக வேண்டும். ரசூலுல்லாஹ்வோட இருந்தவர்கள் கொஞ்ச நெஞ்ச பேரில் எதிரிகள், இங்கால குஃபார் குறைசிகள், அங்கால யாரு? யகூதிகள். மதீனாவுக்கு போனா பின்னாடி உள்ள அதாவது யகூதிகள் எப்ப பார்த்தாலும் ரசூலுல்லாஹ்வை நோவிப்பதற்கே இருக்கிறார்கள். நஜ்ரான்ல இருந்து வந்த கிறிஸ்தவர்கள், அவர்கள் எப்படி என்றால் காலையில இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள், மாலையில் முர்த்ததாகி விடுவார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், செட்டிங் பண்றார்கள் நபியை பொய்ப்பிக்கிறதுக்கு, காலையில இஸ்லாம் மாலையில முர்த்தத். பார்த்தீர்களா? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தின் வெளியே போனவர்கள் இஸ்லாம் பொய்யப்பான்னு நிரூபிப்பதற்கு சூரா ஆலி இம்ரான் பேசுது. அப்படி நாடகம் போடுறவர்கள் யகூதிகள் இன்னொரு பக்கம், குஃபார் குறைசிகள் இன்னொரு பக்கம், எல்லாத்துக்கும் மேலாக பள்ளிவாசலில் தொழுகிற முனாஃபிக்கள் இன்னொரு பக்கம். பள்ளிவாசலிலே தொழுது விட்டு ரசூலுல்லாஹ் முன்னாடி முஸ்லீம் மாதிரி நடித்து வெளியே போய் பிரச்சனை படுத்துவார்கள். சூரத்து தௌபா 9வது அத்தியாயம், ரசூலுல்லாஹ் தபூக் முடிந்து வருகிற நேரம் தொழுவிப்பதற்காக வேண்டி ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டு ரசூலுல்லாஹ் அழைக்கப்படுறார்கள். பெருமானார் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்? சூரத்து தௌபாவை பிறட்டுங்கள், ஜமாத்துக்காக வேண்டி இமாம் ஜமாத்துக்கு ரசூலுல்லாஹ் அழைக்கப்படுகிற நேரம் உடைங்கள் என்றாங்க ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் உடைத்து தரமட்டமாக்கினார்கள். ஏன் தெரியுமா? முனாஃபிக்கள் அவர்கள் தொழுதார்கள், அவர்கள் நோம்பு பிடித்தார்கள், அவர்கள் எல்லாத்தையும் செய்தார்கள். அல்லாஹ் அடையாளப்படுத்தி கொடுத்த நபியே, இவர்கள் நடிக்கிறவர்கள், இவர்கள் நடிப்பார்கள். அதாவது அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளியிலே முனாஃபிக் என்றா எங்களோட பள்ளியில முனாஃபிக் கேட்க மாட்டார்களா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லா இப்படி இங்கால் முனாஃபிக் பக்கத்திலே வந்து ரசூலுல்லாஹ்வை சீண்டி பார்த்தான். அல்லாஹ் இஸ்லாத்தில் எக்கச்சக்கமான முனாஃபிக்கள் இருக்கிறார்கள், எங்களோடு இருப்பார்கள், முஸ்லீம்கள் மாதிரி இருப்பார்கள். எல்லா பிரச்சனையும் அவர்கள் முஸ்லீம் தான், அவர்கள் தொழுவார்கள். அல்லாஹ் என்னையும் உங்களை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய உமர் பின் கத்தாப் கேட்டார், யார் ரசூலுல்லாஹ், நான் முனாஃபிக்கான்னு கேட்டார். நான் முனாஃபிக்கா? ஒவ்வொரு தோழர்களும் கேட்டார்கள். அவ்வளவு பயங்கரம் அல்லாஹ்வுடைய நிஃபாக். இப்படி யாரு பிளவுட்டாலும் ஒரு ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை ஸ்லிப் ஆகி சொன்னால் அதை பிடிப்பதற்கு இங்கால முனாஃபிக், அங்கால நசாரா, இங்கால யகூதி, அங்கால குறைசிகள், சும்மா பகை இல்ல, சும்மா பகை இல்ல, சண்டை பிடிச்சி வெட்டி வாழால் கொள்ளுகிற அளவுக்கு பகை, கொஞ்ச நெஞ்ச பகை இல்ல. எங்க வாப்பா செத்து போனால் உங்களை சாகடிப்போம் என்று அபூஜருடைய மகன் இக்ரிமா இருந்தான். இப்படிப்பட்ட பகை இருந்தா பெருமாள் சொன்னதை எப்படி பிடிப்பார்கள்? எவ்வளவு நிதானமா

0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர்.
1: அன்புக்குரிய சகோதரிகளே, ஒரு குடும்பத்திற்காக ஆணும் கஷ்டப்படுகிறான், ஒரு குடும்பத்திற்காக பெண்ணும் கஷ்டப்படுகிறாள். ஆனால் இந்த பூமியில் தாய்மை என்று சொல்கிற ஒரு உயர் அந்தஸ்தை வழங்கி அந்த அந்தஸ்தினூடாக பெண்ணிய சமுதாயத்தை உயர்த்தி பேசிய மார்க்கம் இஸ்லாம். யா ரசூலல்லாஹ், இந்த பூமியில் நான் அன்பு வைப்பதற்கு மிக தகுதியானவர் யார்? உம்முக, உன்னுடைய தாய். சும்மமன், பிறகு யார் யா ரசூலல்லாஹ்? உம்முக, உன்னுடைய தாய். பிறகு யார் யா ரசூலல்லாஹ்? உம்முக, உன்னுடைய தாய் என்று சொல்லி இந்த உலகில் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் அடுத்ததாக நேசத்துக்கு மிக தகுதியான இந்த உலகின் படைப்பிலே அல்லாஹ் ஆக்கி இருப்பது தாய் என்று சொல்கிற ஒரு பெண்ணைத்தான். ஒரு தாயை நேசிக்க தெரியாதவன், தாயினுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாதவன், தாயோடு அன்பாக பேசாதவன், தாயை சரியாக கவனிக்காதவன் சுவர்க்கத்தில் நுழைய முடியாது என்று சொல்கிற ஒரு உன்னதமான மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். ஒரு பிள்ளையினுடைய சுவர்க்கத்தையும் நரகத்தையும் தீர்மானிக்கிற மிக அடிப்படையான பொறுப்பை அல்லாஹ் பெண்களாகிய உங்களுடைய கையில் தந்திருக்கிறான். ஒரு பிள்ளையின் மீது நீங்கள் வைக்கிற நேசம், ஒரு பிள்ளையின் மீது நீங்கள் கொண்டிருக்கிற திருப்தி, ஒரு பிள்ளை உங்களின் மீது வைத்திருக்கிற பாசம் அந்த பிள்ளையினுடைய சுவர்க்கத்திற்கான வழியாக அமையும் என்று சொல்கிற அளவுக்கான மிக உன்னதமான பாக்கியத்தை பெற்றவர்கள் நீங்கள். அது மட்டுமல்ல, ஒரு ஆண் வெளியிலே சமுதாயத்தில் வருகிற பொழுது அவன் ஒரு பள்ளியினுடைய தலைவராக இருக்கலாம், ஒரு சமுதாயத்தினுடைய தலைவராக இருக்கலாம், அல்லது ஒரு சமூக சேவை செய்கிறவனாக இருக்கலாம். நாலு பேர் அவனை பார்க்கிற பொழுது, வீதியிலே பார்க்கிற பொழுது அவனுக்கு சலாம் சொல்லி மரியாதை செலுத்துகிறவனாக இருக்கலாம். ஏன், பல சபைகளில் நின்று பேசுகிற எங்களை போன்ற மார்க்க அறிஞர்களாக இருக்கலாம், அல்லது எங்களை போன்ற பேச்சாளர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் பேசிவிட்டு போகிற பொழுது இவர் நன்றாக பேசினார், நல்ல விஷயங்கள் சொன்னால் என்று நீங்கள் எல்லோரும் பாராட்டலாம், இகழலாம், புகழலாம். ஆனால் அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனிதனுடைய சிறப்பு வெற்றி என்பது ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி, உங்களில் சிறந்தவர் உங்களுடைய மனைவிமாரிடத்தில் சிறந்தவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதன் ஊடாக வெளியிலே ஒருவன் ஒரு ஹாஜியாராக, ஒரு ஆலிமாக, ஒரு செல்வந்தனாக, ஒரு சமூக சேவகனாக, ஒரு பெரும் ஆசிரியனாக, எந்த துறையில் அவன் இருந்தாலும் வீட்டுக்குள் நீங்கள் கொடுக்கிற அத்தாட்சி பத்திரம்தான், பெண்களாகிய நீங்கள் கொடுக்கிற சான்றிதழ் தான் ஒரு ஆணினுடைய வெற்றிக்கான காரணம் என்று சொல்கிற மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். ஒரு ஆணினுடைய, ஒரு கணவனுடைய சுவர்க்கத்தை, நல்ல தன்மையை, பண்பாட்டை தீர்மானிக்கின்ற உன்னதமான பொறுப்பை இஸ்லாம் உங்களுடைய கையில் தான் தந்திருக்கிறது. அன்புக்குரிய சகோதரிகளே, அவ்வளவு கண்ணியப்படுத்துகிற மார்க்கம் இஸ்லாம் உங்களை, அவ்வளவு உயர்த்தி பிடிக்கிறது இந்த புனிதமிக்க தீனுல் இஸ்லாம் உங்களை. வருமனே, பெண்ணாக இவள் இருக்கிறாள், இவளுக்கென்று சில சட்டங்களை போட்டுவிட்டு இவளை எப்படியாவது அடிமைப்படுத்தி விட்டு இவள் விரும்புகிற விதத்தில் வாழ விடாமல் தடுத்து விடுவோம் என்று சொல்லி வெறுமனே சாட்டு போக்கோடு கடந்து போகிற மார்க்கம் அல்ல இந்த மார்க்கம். மாதவிடாய் காலத்தில் கூட அவர்கள் மாதம் வந்துவிட்டால் தீட்டு ஏற்பட்டு விட்டது என்று தனிமையில் ஒதுக்கி வைத்திருந்த ஒரு சமுதாய சூழலில் இருந்து அவர்கள் வணக்க வழிபாடுகளில் மட்டும்தான் விதிவிலக்கு அளிக்கப்படுகிறார்கள், இந்த சமூக நடவடிக்கைகளில் அவர்கள் எதிலும் ஈடுபடலாம் என்ற மிக தெளிவான வரையறுத்த சட்டத்தை சொன்ன மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். அவர்கள் சிரமத்தோடு இருப்பார்கள், வயிற்று வலியோடு இருப்பார்கள், வேதனையோடு இருப்பார்கள். அந்த நேரத்தில் உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் கட்டுப்படுத்தி அவர்களை அன்பு மழை பொழிந்து அவர்களை விட்டு விலகி இருந்து அவர்களுடைய உணர்வுகளை பாதுகாக்க வேண்டும் என்று உங்களுடைய சின்ன சின்ன விஷயங்களை, உங்களுடைய உடலியல் ரீதியான பிரச்சனைகளை கூட அழகாக ஆய்வு செய்து மிக தெளிவாக சட்டத்தை சொன்ன மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். அன்புக்குரிய சகோதரிகளே, மாத வலி ஏற்படுகிறது, அதனால் ஏற்படுகிற வயிற்று வலி, அந்த வேதனை தாழாமல் ஒருவேளை அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டினால் நீங்கள் மரணித்து போனால் இந்த பூமியின் ஷஹீதுகளாக மரணித்து போகிறீர்கள் என்று

0: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்திலும் ஆண்ட்ராய்டு கையடக்க தொலைபேசி நேர்கள் இப்போது ஆண்ட்ராய்டு கையடக்க தொலைபேசி இறங்கு தளங்களில் முஸ்லிம் வானொலியுடைய புதிய அப்ளிகேஷனை புதிய பொலிவுடனும் புதிய வடிவிலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் ஆண்ட்ராய்டு மற்றும் அப்பிள் கையடக்க தொலைபேசி நேர்கள் எல்லா ரேடியோ அப்ளிகேஷன்களிலூடாகவும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியை கேட்கக்கூடியதாக இருக்கும். இந்த வானொலி பற்றி உங்களது கருத்துக்களாக இருக்கட்டும், உங்களுடைய விமர்சனங்களாக இருக்கட்டும், எம்மோடு பகிர்ந்து கொள்ளலாம். இலங்கை தொலைபேசி இலக்கமான இலங்கை வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கமான 0974777161670 அப்படிங்கிற இலங்கை வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கத்தினூடாக உங்களது கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். இணை நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். அர்ஷ் நடுங்கிய வரலாறு என்ற தலைப்பிலான இந்த மார்க்க சொற்பொழிவானது சஆத் இப்னு முவாத் அவர்களுடைய தியாகத்தின் வரலாறாக இந்த மார்க்க சொற்பொழிவை கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி ஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக தியாகம் செய்த நபித்தொழுகளுடைய வரலாற்றில் சஆத் இப்னு முவாத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறு எம்மை ஆச்சரியப்படுத்தும். 30 அல்லது 31 வயதில் அல்லாஹுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட அந்த தோழர் 36 வயதில் மரணமாகி விடுகிறார். 5 அல்லது 6 வருடங்கள் தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவருடைய வாழ்க்கை. ஆனால் அந்த 6 வருடத்தில் அவர் செய்த தியாகம் அல்லாஹுடத்திலே சொர்க்கத்தை வாங்கி தந்தது, அல்லாஹுடைய தூதருடைய அங்கீகாரத்தை வாங்கி தந்தது. இத்துணை ஆண்டுகள் எம்முடைய வாழ்நாளில் அல்லாஹுடைய தீனில் இருக்கிறோம். இந்த தியாகத்தின் ஒரு அணுவையாவது நாம் தொட்டிருக்கிறோமா என்று யோசித்து பாருங்கள். அவருடைய வாழ்வு முழுக்க தியாகங்கள் தான் அந்த 5 அல்லது 6 வருடத்தில். அதில் எத்தனையோ நிகழ்வுகள் உண்டு, ஆனால் இந்த 2 நிகழ்வுகள் மிக முக்கியமானவை எம்முடைய ஈமானுக்கு. சஅத் இப்னு முஆத் அன்சாரி தோழர், அதுவும் அவுஸ் கோத்திரத்தாருடைய தலைவர், அன்சாரிகளுடைய தலைவர். அவர் ஒரு தலைமைத்துவ பண்பை கொண்டிருப்பவர். யூதர்களோடு, மக்காவாசிகளோடு, மதினாவாசிகளோடு மிகப்பெரிய உறவை வைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபித்தோழர். அவர் பத்ருடைய போர்க்களம் நடக்கிறது. ஒரு வாணிப குழுவை தடுப்பதற்காக அல்லாஹுடைய தூதர் நபித்தோழர்களை அழைத்துச் செல்கிறார்கள், மக்காவாசிகளையும் மதினாவாசிகளையும். அது போராக மாறுகிறது. அது போராக மாறுவதற்கு முன்னால் அல்லாஹுடைய தூதர் நபித்தோழர்களை அழைத்து, மக்காவாசிகளையும் மதினாவாசிகளையும் அழைத்து சொன்னார்கள், அஷீரு அலைய அய்யுஹன்னாஸ், எனக்கு ஆலோசனை செய்யுங்கள், இதில் நாம் எப்படி நடந்து கொள்வதென்று. அபூபக்கர் எழுந்தார்கள், மக்காவாசி. உமர் எழுந்தார்கள், மக்காவாசி. மிக்தாத் ரழியல்லாஹு எழுந்தார்கள், மக்காவாசிகள். அல்லாஹுடைய தூதர் மகிழ்வுற்றார்கள். ஆனால் அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய ஆலோசனையை விட விரும்புவது வேறொருவருடைய ஆலோசனை. யாரை? அன்சாரிகள், மதினாவாசிகள், அடைக்கலம் தந்தவர்கள். அவர்களுடைய ஊருக்கு வந்திருக்கிறோம், அவர்களுடைய வீட்டில் தங்கி இருக்கிறோம், அவர்களுடைய சொத்துகளையும் அவர்களுடைய செல்வங்களையும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இவர்கள் இதில் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதை தெரிந்து கொள்ள அல்லாஹுடைய தூதர் ஆசை கொண்டு மீண்டும் மீண்டும் அதை கேட்டுக்கொண்டே வருகிறார்கள், அஷீரு அலை அய்யுஹன்னாஸ், ஆலோசனை சொல்லுங்கள். அந்த மதினாவாசிகளில் தலைவர் சஅத் இப்னு முஆத் எழுந்திருக்கிறார்கள். எழுந்து சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதரே, எங்களுடைய ஆலோசனையா நீங்கள் கேட்க விரும்புகிறீர்கள், அதற்காகத்தானே இப்படி கேட்டுக்கொண்டே வருகிறீர்கள். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஆம் என்று ஒரு உரையை நிகழ்த்தினார்கள். அல்லாஹுடைய தூதரே, நாங்கள் உங்களை ஈமான் கொண்டிருக்கிறோம், உங்களை உண்மைப்படுத்தியிருக்கிறோம், நீங்கள் கொண்டு வந்த அனைத்தையும் சத்தியம் என்று ஏற்றிருக்கிறோம், உங்களுக்கு நாங்கள் வாக்கு கொடுத்திருக்கிறோம், உங்களுடைய வார்த்தைகளுக்கு செவிதாழ்த்தி நாங்கள் கட்டுப்படுவோம் என்று. அல்லாஹுடைய தூதரே, இந்த அன்சாரிகள் அவர்களுடைய வீடுகளிலும் அவர்களுடைய செல்வங்களிலும் மட்டும் அல்லாஹுடைய மார்க்கத்தில் உதவி செய்வார்கள் நீங்கள் என்று எண்ணினால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள், எங்களை எதை வேண்டுமானாலும் செய்ய சொல்லுங்கள், நாங்கள் செய்கிறோம். எங்களை அழைத்து சென்று எந்த உறவை சேர்த்து வாழ சொல்கிறீர்களோ சேர்த்து வாழ்கிறோம், வெட்டி வாழ சொல்கிறீர்களோ வெட்டி வாழ்கிறோம், எங்களுடைய செல்வத்தில் எதை எடுத்துக் கொள்கிறீர்களோ எடுத்துக் கொள்ளுங்கள், எதை விட்டு விடுகிறீர்களோ விட்டு விடுங்கள், ஆனால் நீங்கள் விட்டு விட்டதை விட நீங்கள் எடுத்துக்கொண்டதுதான் எங்களுக்கு விருப்பமானது. சுப்ஹானல்லாஹ், இதை எப்படி விளக்குவது? எங்களுடைய செல்வத்தில் நீங்கள் எடுத்து விட்டதை விட எடுத்துக்கொண்டதுதான் எங்களுக்கு மிக விருப்பமானது. அல்லாஹுடைய தூதரே, அல்லாஹுடைய தூதரை, எங்களை அழைத்துச் செல்லுங்கள் எங்கு வேண்டுமானாலும், நீங்கள் ஒரு நடுக்கடலில் சென்று எங்களை மூழ்க சொன்னாலும் நாங்கள் மூழ்க தயார். ஒருபோதும் எங்களில் ஒருவர் கூட, அன்சாரிகளில் ஒருவர் கூட பின்வாங்கி விட மாட்டோம். நாங்கள் நாளை எதிரிகளை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அந்த போரில் ஏற்படக்கூடிய சிரமங்களை பொறுமையோடும் அல்லாவின் சந்திப்பின் மூலம் உங்களுடைய கண்ணின் குளிர்ச்சியை நாங்கள் ஏற்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அல்லாஹுடைய அருளால் எங்களை அழைத்துச் செல்லுங்கள் அல்லாஹுடைய தூதரே, நாங்கள் தயார், எங்களில் ஒருவர் கூட பின்வாங்க மாட்டார் இந்த போர்க்களத்தில் என்று சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலேயே சொன்னார்கள், நான் அல்லாஹுடைய வெற்றியை நான் பார்க்கிறேன் என்று. சுப்ஹானல்லாஹ். அந்த பதருடைய போர்க்களம் நடந்து கொண்டிருக்கும் போது அல்லாஹ் அந்த பதருடைய போர்க்களத்துடைய அமைப்பை அல்லாஹுடைய தூதர் அமைத்துக் கொண்டிருக்கும் போது சஅத் பின் முஆத் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் இந்த போரில் கலந்து கொள்ளாதீர்கள், உங்களுக்கென்று ஒரு பரணை அமைத்து வைக்கிறோம், அதில் அன்சாரி தோழர்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார்கள், அதற்கு முன்னாலும் அன்சாரி தோழர்கள் எதிரிகளை தாங்கிக் கொண்டிருப்பார்கள், எங்களை மீறி உங்களை வந்தடைந்தால் நீங்கள் திரும்ப செல்லுங்கள், அந்த குதிரை அது உங்களுடைய வாகனம் அதற்கு அருகில இருக்கும், நீங்கள் மதினாவை நோக்கி திரும்பிச் செல்லுங்கள், அங்கு எங்களை விட உங்களை நேசிக்கக்கூடிய மனிதர்கள் இது போர் என்று அறியாமல் இருக்கிறார்கள், அவர்களை அழைத்து வந்து மறுபடியும் போர் செய்யுங்கள், அவர்கள் உங்களை பாதுகாப்பார்கள் என்று சொன்னார்கள் ஸஅத் பின் முஆத் ரழியல்லாஹு அன்ஹு. சுப்ஹானல்லாஹ். அவருடைய வார்த்தை உண்மை, அதை உண்மைப்படுத்தினார் அல்லாஹுடைய தூதரோடு பதருடைய போர்க்களத்தில், அல்லாஹுடைய தூதரோடு உஹதுடைய போர்க்களத்தில், அல்லாஹுடைய தூதரோடு ஹந்தக்குடைய முக்கியமான போர்க்களங்களில் பங்கு கொள்கிறார். ஹந்தக் அஹ்சாபுடைய யுத்தம் அதுதான் அவருடைய கடைசி யுத்தம். மக்காவாசிகள் எல்லோர்களையும் யூதர்கள் ஒன்று சேர்க்கிறார்கள். மதினாவில் இருக்கக்கூடிய பனு குறைதாவுடைய தலைவர்களுடைய யூதர்கள் எல்லா மக்காவாசிகளையும் ஒன்று சேர்த்து, எல்லா மக்கா குழுக்களையும் ஒன்று சேர்த்து, அல்லாஹ்வுடைய தூதருடைய எதிரிகள் எல்லோர்களையும் ஒன்று சேர்த்து ஒரு அணியில் நிறுத்துகிறார்கள். பனு குறைதாவாசிகள் மதினாவில் இருக்கக்கூடிய அந்த யூதர்கள் சஅத் பின் முஆத் அவர்களோடு அவர்களுடைய தலைமைத்துவத்தில் ஒப்பந்தமிட்டு வாழக்கூடியவர்கள், அவர்களோடு உறவை வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள், அவர்களே இந்த போர்க்களத்தை ஏற்படுத்தி விட்டார்கள் என்ற மிகப்பெரிய வருத்தம், மிகப்பெரிய காயம் சஅத் பின் முஆதை அவர்களுடைய உள்ளத்தை ஆட்டியது. அந்த அஹ்சாபுடைய யுத்தத்தில் தான் அவருடைய கரம் காயப்பட்டு வேதனைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். அந்த காயம் ஏற்பட்ட போது சஅத் பின் முஆத் சொன்னார்கள், யா அல்லாஹ், என் கண்ணின் குளிர்ச்சியை இந்த பனு குறைதாவுடைய விஷயத்தில் ஏற்படுத்த அவளின் மரணத்தை நீ ஆக்கி விடாது என்று சொன்னார்கள். அந்த காயத்திலேயே அவர்களுடைய மரணப்படுக்கையும் ஏற்படுகிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணப்படுக்கையில் நோயிற்றிருக்கக்கூடிய சஅத் பின் முஆதை அடிக்கடி சந்திக்க செல்வார்கள். அல்லாஹுடைய தூதரை அவர்களோடு அபுபக்கர் செல்வார்கள், உமர் செல்வார்கள், அல்லாஹுடைய தூதரும் செல்வார்கள். அபுபக்கரும் உமரும் சஅத் பின் முஆதுடைய அந்த காட்சியை பார்க்கும் போது அழுவார்கள். அந்த நோயுடைய படுக்கையில் அந்த காயத்தால் அவர்கள் அழுவார்கள். அல்லாஹுடைய தூதர் தாடியை பிடித்து கொண்டு அவர்களுக்கு அருகிலே கவலையில் நின்று சஅத் பின் முஆதை பார்த்து கொண்டிருப்பார்கள். சஅத் பின் முஆத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த அஹ்சாபுடைய யுத்தத்தில் பனு குறைதாவுடைய துரோகத்தை எண்ணி எண்ணி வருந்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பிறகு மதினாவில் திரும்பி சென்ற அந்த போர் முடிந்ததற்கு பிறகு பனு குறைதாவை சுற்றி சிறையிடுகிறார்கள்.
0: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக காலை 10 மணி.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: அலைஹி வஸல்லமுக்கு முன்னால் தலைதாங்கி நின்றார்கள் அல்லாஹுடைய தூதரே. இவர்களுடைய தீர்ப்பு அல்லாஹுடைய தூதருக்கு எதிராக, மார்க்கத்திற்கு எதிராக திரண்ட இந்த யூதர்களை திட்டம் தீட்டி சதி திட்டம் செய்து ஒப்பந்தத்தை முறித்த இந்த யூதர்கள் எல்லோர்களையும் நாம் கொலை செய்து விடுவோம் அல்லாஹுடைய தூதரே, இதுதான் இதனுடைய தீர்ப்பாக அமையும் என்று சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹுடைய சட்டத்தோடு உம்முடைய சட்டம் இணைந்து விட்டது ஸஅத் இப்னு முஆதே என்று. அல்லாஹு அக்பர். அல்லாஹுடைய சட்டத்தோடு உம்முடைய சட்டம் இணைந்து விட்டது ஸஅத் இப்னு முஆதே என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். எப்படிப்பட்ட நபித்தோழர் பாருங்க, அவருடைய மரணப்படுக்கை அல்லாஹுவை அழைக்கிறார்கள், யா அல்லாஹ், எனக்கு தெரியும் விருப்பமானது என்னுடைய உள்ளத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு துரோகம் செய்து அல்லாஹ்வுடைய தூதரை விரட்டி அல்லாஹ்வுடைய தூதருக்கு துன்பம் கொடுத்த இந்த குறைஷிகளுக்கு எதிராக போர் செய்வதுதான் என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய விருப்பம் என்று உனக்கு தெரியும். யா அல்லாஹ், இந்த போர் இனிமேல் நடக்கும் என்றால் என்னை உயிரோடு வை. அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாப்பதற்காக இந்த போர் முடிந்து விட்டதென்றால், இனிமேல் இதற்கு பிறகு பிரச்சனை இல்லை என்றால், யா அல்லாஹ், என்னுடைய காயத்திலேயே எனக்கு மரணத்தை ஏற்படுத்தி ஷஹீதாகக்கூடிய அந்தஸ்தை கொடுத்து விடு. போரில் ஏற்பட்ட காயத்தின் மூலமாக மரணமாகிறார் அவர் ஷஹீத், அதனால் அந்த ஷஹீதுடைய அந்தஸ்தை எனக்கு கொடுத்து விடு என்று துஆ செய்தார். அல்லாஹ் அந்த துஆவை அங்கீகரித்தான். துஆ நடந்த சில நாட்களிலே அவருடைய இரத்தம் அவருடைய காயத்தில் இருந்து வடிந்து பள்ளி முழுக்க வரும்போது அல்லாஹுடைய தூதருக்கு அந்த செய்தி அறிவிப்பு வந்தவுடன் விரைந்து வந்து ஸஅத் இப்னு முஆதுடைய மரணத்துடைய அந்த காட்சிகளை பார்க்க வந்து அணைத்து கட்டி அணைத்தார்கள் ஸஅத் இப்னு முஆதை. அவருடைய முகத்தில் இருந்த இரத்தம், காயத்தில் இருந்த இரத்தம் அல்லாஹுடைய தூதருடைய தாடிகளை நனைத்து விடுகிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் உமக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவான் ஸஅதே, நீ அல்லாஹ்விற்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டாய். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உனக்கு நற்கூறிகளை வழங்கட்டும். தலைமைத்துவ பண்பில் இருந்த இந்த சமூகத்திற்கு நீ செய்த உதவிக்காக இந்த அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஅத் இப்னு முஆதுடைய அந்த தியாகத்தை அங்கீகரித்தார்கள். அங்கீகரித்ததற்கு பிறகு ஸஅத் அவர்கள் மரணமானதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ரஹ்மானுடைய அர்ஷ் ஸஅத் இப்னு முஆதுடைய இந்த மரணத்திற்காக நடுங்கி விட்டது என்று சொன்னார்கள். அல்லாஹுடைய அர்ஷ் நடுங்கும். அல்லாஹ்வுடைய படைப்பு அல்லாஹ் அதை எப்படி செயல்பட சொல்கிறானோ அப்படி செயல்படும். அந்த அர்ஷ் நடுங்கியது எதனால்? பயத்தால் அல்ல, கவலையால் அல்ல, அன்பாக ஒரு தன்னோடு தன்னுடைய நேசரை வரவேற்பதற்குரிய மகிழ்வால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அர்ஷை நடுங்க செய்தான். அல்லாஹ் விரும்பினான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பல செய்திகளில் நமக்கு சொன்னார்கள். யாரை அல்லாஹ் சந்திக்க நாடி, யார் அல்லாஹ்வின் சந்திப்பை நாடுகிறார்களோ அவர்களின் சந்திப்பையும் அல்லாஹ் நாடுவான் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். ஸஅதுடைய மரணத்திற்காக அல்லாஹுடைய அர்ஷ் ஆடியது, ஏழு வானத்தின் கதவுகளும் திறந்து விட்டது, 70,000 மலக்குகள், சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், 70,000 மலக்குகள் அவருடைய ஜனாசா இருக்கும் இடமெல்லாம், அவரை அழைத்துச் செல்லும் இடமெல்லாம், அவருடைய கபர் அவர் கபரை நோக்கி செல்லும் இடமெல்லாம் 70,000 மலக்குகள் சுற்றி நிற்கிறார்கள். அவருடைய ஜனாசாவில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஸஅத் இப்னு முஆதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரில் வைத்தவுடன் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். சஹாபாக்கள் கேட்டார்கள், ஏனென்று? அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஸஅதை ஒரு முறை கபர் நெருக்கிவிட்டது. கபருடைய நெருக்கத்திலிருந்து ஒருவர் பாதுகாக்கப்பட்டிருந்தால் அவர் ஸஅத் இப்னு முஆதாகத்தான் இருந்திருப்பார் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் கபருடைய வேதனையிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்நாளில் வெறும் 6 வருடங்களில், சுப்ஹானல்லாஹ் அதான் முக்கியமானவை, வெறும் 5 அல்லது 6 வருடங்களில் அல்லாஹுடைய தீனுக்காக அவர் தன்னை அர்ப்பணித்து அல்லாஹுடைய தூதரையும் அல்லாஹுடைய மார்க்கத்தையும் ஒரு தலைமைத்துவ பண்பிலிருந்து பாதுகாத்து பணிவோடும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய நெருக்கத்தோடும் வாழ்ந்த அந்த தோழர் இந்த தீனுக்காக செய்த தியாகத்தால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாவிலிருந்து நற்செய்தி உண்டாகட்டும், அல்லாஹ் உமக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவான், நீ சொர்க்கவாதி, நீ அல்லாஹ்விற்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியதால் அல்லாஹ் உமக்கு நற்கூலிகளை வழங்கட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய நாவால் நற்செய்தி பெற்ற நபித்தோழர் ஸஅத் இப்னு முஆத் அல்லாஹ்வுடைய அர்ஷாடியது, சுப்ஹானல்லாஹ், ரஹ்மான் அவனுடைய அரிசை நடுங்க வைத்தான் அவருடைய மரணத்திற்காக. 70,000 மலக்குமார்கள் படை சூழ அவருடைய ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டது. அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக அவர்கள் உண்மையோடு நடந்து கொண்டார்கள். அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான், மினல் முஃமினீன ரிஜாலுன் ஸதகூ மா அஹதுல்லாஹு அலைஹி அல்லாவிற்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியவர்கள். அல்லாவுடைய தூதரை அழைத்துச் செல்லுங்கள், எங்கு வேண்டுமானாலும் நாங்கள் உங்களுக்காக மரணிக்க தயார், உங்களுக்காக நாங்கள் எதையும் யாரையும் இழக்க தயார். மனு குறைதாவை இழந்தார்கள், தீர்ப்பு கொடுத்தார்கள். பத்ருடைய பொற்களத்தில் தியாகம் செய்தார்கள், உஹதுடைய பொற்களத்தில் தியாகம் செய்தார்கள், அஹ்சாபுடைய யுத்தத்தில் நடந்த காயத்தால் மரணமானார்கள். ரிஜாலு சதக்கு மாஹதுல்லாஹ் அலை, அல்லாவிற்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியவர்கள். மின்ஹும் மையந்ததிர், இன்னும் சிலர் அதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த குர்ஆனுடைய வசனத்திற்கு ஏற்ற நபித்தோழர்கள் இவர்கள். அல்லாஹ் இந்த தியாகத்தில் இருந்து படிப்பினை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்குவானாக. ஜஸாகுமுல்லாஹு கைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
0: நேர்கள் இதுவரை விசேட மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்கள். நேர்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வானொலி பற்றி உங்களது நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கு கூட நீங்கள் பகிர்ந்து கொண்டு தூய இஸ்லாத்தை தூய வடிவில் 24 மணி நேரமும் கேட்டு பயன்பெறுங்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலி.
2: உலகமெங்கும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலி தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ள இன்று முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருங்கள். www

0: அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவனுடைய உள்ளத்தில் கடுகளவு பெருமை இருக்கின்றதோ அவன் சுவர்க்கம் செல்ல முடியாது என்று. எவனுடைய உள்ளத்தில் கடுகளவு பெருமை இருக்கின்றதோ அவன் சுவர்க்கம் செல்ல முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆதாரம் முஸ்லிம் 149.
1: அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள்
2: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம்
0: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஷரை அவர்கள்.
3: نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار سرو புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலாவுக்கு சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் ஸஹாபாக்கள் தாபீன்கள் தபஉத் தாபீன்கள் நல்லோர்கள் நம் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டுகிறான், அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம். அல்லாஹ் அவனை தவிர வணக்கத்துக்கு தகுதியானவன் யாருமில்லை, அவன் என்றென்றும் நிலைத்திருப்பவன் உயிரோடு இருப்பவன். லா தௌஹுதுஹு ஸினத்து வலா நௌம், அவனுக்கு சிறு தூக்கமோ தூக்கமோ பீடிப்பதில்லை. லஹு மாஃபி ஸமாவாத்தி வமாஃபில் அர்த், வானங்கள் பூமியில் இருக்கும் அத்தனையும் அவனுக்கே உரியது. மன்ஜல்லதி யஷ்ஃபவ் இந்தஹு இல்லா பிஇதினிஹி, அவன் அனுமதி இல்லாமல் அவனிடம் யார் சிபார்சு செய்ய போகின்றார். யஅலமு மா பைன ஐதிஹிம் வமா கல்ஃபஹும், ஒவ்வொரு படைப்பினங்களுக்கு முன்னால் இருப்பவைகளையும் பின்னால் இருப்பவைகளையும் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா நன்கு அறிகின்றான். வலா யுஹீதுன பிஷய்யின் மின் இல்மிஹி, அவனுடைய இல்மிலிருந்து எதையும் யாரும் அடைந்து வளைந்து கொள்ள முடியாது. இல்லா பிமா ஷா, அவன் நாடியதை தவிர, அவனுடைய அறிவிலிருந்து அவன் நாடியதை தவிர வேறு எதையும் யாரும் அறிந்துவிட முடியாது. ஒவ்வொரு படைப்பினங்களுக்கு முன்னால் இருப்பதையும் பின்னால் இருப்பதையும் அல்லாஹாக்கு சுபஹானஹு வதஆலா நன்கு அறிகின்றான் என்று அல்லாஹாக்கு சுபஹானஹு வதஆலா இந்த ஆயத்துல் குர்சி என்கிற இந்த சூரத்துல் பக்ராவினுடைய 255 வசனத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டுறான். இதை நாம் கலாக்கதிர் என்று சொல்கின்றோம். ஒவ்வொரு விஷயத்தின் ஒவ்வொரு பொருளுக்கு முன்னால் இருப்பது பின்னால் இருப்பது அத்தனையும் அறிந்தவன் அல்லாஹ். அல்லாஹ் அவனுடைய திருமறையிலே ஒமா ஊத்தித்து மின் இல்மின் இல்லா கலீலான்னு சொல்கிறான். நீங்கள் இல்மிலிருந்து கொஞ்சமே அன்று வேறு எதுவும் கொடுக்கப்படவில்லைன்னு சொல்கிறான். நம்முடைய அறிவு ரொம்ப அற்பமாக கொஞ்சமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அறிவை யாரும் அடைய வளைந்து கொள்ள முடியாது என்று சொல்கிறான். ஒவ்வொரு வஸ்துவினுடைய முன்னால் பின்னால் உள்ள எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் அறிகிறான்ங்கிறான். இது நாம் கலாக்கதிர் என்று சொல்கிறோம். இந்த கலாக்கதிரை ஈமான் கொள்ள இல்லை என்று சொன்னால் நாங்கள் உண்மையான மூமினாகவும் முடியாது. நாம் ஈமான் கொள்ளக்கூடிய 6 அம்சங்களில் கலாக்கதிர் 6வது அம்சமாக இருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் சஹாபாக்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே
4: ஒரு மனித உருவத்தில் வந்து முட்டுக்காலோடு முட்டுக்காலை முட்ட வைத்து உட்கார்ந்து தீன் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன என்று சொல்லித்தாருங்கள் என்று கேட்க, அல்லாஹுவை நம்புவது, அவனுடைய மலக்குமார்களை நம்புவது, வேதங்களை நம்புவது, நபிமார்களை நம்புவது, மறுமை நாளை நம்புவது, நல்லது கெட்டது அத்தனையும் இறைவனின் நாட்டப்படியே நடக்கிறது என்ற விதியை நம்புவது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். நீங்கள் சரியாக சொன்னீர்கள் என்று சான்று பகர்ந்து விட்டு போனார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். எனவே ஈமான் கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய அறிவு, அல்லாஹ்வுடைய எழுத்து எப்போதோ முந்திவிட்டது என்ற ஒரு விடயம். இதை ஏற்றுக்கொள்ளுகின்ற விடயத்தில் சிலர் வாதம் தர்க்கம் செய்து கொண்டிருக்கின்றார்கள், ஏற்றுக்கொள்ள முடியாமல் சிலர் தட்டுத்தடுமாறுகிறார்கள். ஆனால் யதார்த்தத்தில் விதியை நம்புவது என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு மிக பிரயோசனமான ஒரு விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல் கத்ரியாக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு வழிகட்ட பிரிவினர்கள் தோன்றினார்கள். கத்ரியாக்களுடைய நம்பிக்கையின் பிரகாரம் அவர்கள் ஒரு மனிதன் என்ன செய்ய போகிறான் என்பது செய்யும் வரைக்கும் அல்லாஹ்வுக்கு தெரியாது என்று நம்பினார்கள். அப்படி அவர்கள் நம்பியதற்கு காரணம் அவர்கள் அவர்களுடைய அறிவை முதன்மைப்படுத்தியது தான். ஒரு மனிதன் சொர்க்கம் நரகம் நாளை எவ்வாறு அவன் வாழ்வான், பிறக்கும் முன்னரே அவன் சொர்க்கவாதியா நரகவாதியா என்பது அல்லாஹ்வுடைய அறிவில் முந்திவிட்டது என்று மார்க்கம் சொல்லுகின்ற போது அது எப்படி சாத்தியம், அப்படி என்றால் அது அநியாயம் இல்லையா என்று ஒரு வியாக்கியானம் செய்து பார்த்தார்கள். ஒரு மனிதன் பாவம் செய்வது அல்லாஹ்வுக்கே முந்திவிட்டால் ஏன் அவனை படைக்க வேண்டும், அது அநியாயம் இல்லையா என்று கேட்டார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நம்முடைய அறிவுக்கு அதனுடைய ரகசியம் தெரியாது, அல்லாஹ்வுடைய அந்த ஹிக்மத் நமக்கு தெரியாது. அறிவில் அவன் எல்லாவற்றையும் விட ஆற்றல் உடையவன் என்றால் அறிவில் மடமை என்பதை கலக்காத அறிவு ஒன்று இருக்குமாக இருந்தால் நாளை நடப்பதையும் நாளை மறுநாள் நடப்பதையும் இன்னும் 1,000,000 வருடத்துக்கு பின்னால் நடப்பதையும் அறிந்தால் அது அறிவு, அதுதான் உண்மையான ஒரு அறிவு. அது யாருக்கும் சாத்தியமில்லை அல்லாஹுவை தவிர. அல்லாஹ்வுடைய அறிவு எப்படிப்பட்டதென்றால் இதுக்கு பிறகு எத்தனை பேர் பிறப்பார்கள், எப்படி பிறப்பார்கள், எங்கே இருப்பார்கள், எப்படி வாழ்வார்கள், அத்தனையும் அறிந்தவன் தான் அல்லாஹ். அவனுடைய திருமறையில் ஒரு மரத்தில் இருந்த பழுத்த இலை கீழே விழுவதையும் அல்லாஹ் நன்கறிந்தவன். இருளில் ஒரு விதையில் காய்ந்ததோ ஈரமானதோ முளைத்து விடுவதையும் அல்லாஹ் நன்கு அறிகிறான் என்று திருமறை வசனம் சொல்லி காட்டுகிறார். எனவே அல்லாஹ்வுடைய அறிவு அத்தனையும் அடைந்து கொண்டு விட்டது, அதுதான் விதி என்கிற ஒரு விடயம் என்பதை நாங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய காதில் ஒரு செய்தி வந்து எட்டியது. அங்கே ஒரு சிலர் விதியை மறுக்கிறார்கள் என்று ஒரு செய்தி வந்தது. அப்போது இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், அவர்களை சந்தித்தால் நான் சொன்னதாக சொல்லி வையுங்கள், நான் அவர்களை விட்டும் நிரவராதி, அவர்களும் என்னை விட்டும் நிரவராதிகள், அதற்கும் இதுக்கும் எனக்கும் அவர்களுக்கும் அவர்களுடைய கொள்கைக்கும் சம்பந்தமே இல்லை என்று சொல்லி வையுங்கள். அவர்களிடம் இன்னொன்றை சொல்லுங்கள், அவர்களிடம் உஹது மலை அளவு தங்கம் இருந்து அந்த தங்கம் அத்தனையும் அவர்கள் அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்தாலும் விதியை அவர்கள் நம்பாதவரை அதற்கு எந்த கூலியும் இல்லை என்று சொல்லிவிடுங்கள் என்றார். விதியை நம்புவது அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்பதை நாங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அவனுடைய திருமறையிலே சூரா அல் ஹதீத் 22வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், மா அசாப மின் முசீபத்தின் ஃபில் அர்த் வலா ஃபி அன்ஃபுசிக்கும் இல்லா ஃபி கிதாபி மின் கபிலி அன் நப்ரஹா. அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்னு சொன்னால், மா அசாப மின் முசீபத்தின் ஃபில் அர்த் வலா ஃபி அன்ஃபுசிக்கும், இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய உங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், நோய், கஷ்டம், கவலை, இழப்பு, இடம்பெயர்வு, அனர்த்தம், இப்படி உங்களில் ஏற்படக்கூடியதாக இருந்தாலும் சரி, உலகத்தில் ஏற்படக்கூடியதாக இருக்கக்கூடிய முசீபத்துக்களாக இருந்தாலும் சரி, இல்லா ஃபி கிதாபி மின் கபிலி அன் நப்ரஹா, அதையெல்லாம் படைப்பதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய ஏட்டிலே அது எழுதப்பட்டு

நான் அந்த பெண்ணை இங்க கூட்டிக் கொண்டு வா, என்னிடத்துல கூட்டிக் கொண்டு வா, அவளுடைய கணவனை கொலை செய்து விடு, கணவன் கொலை செய்யப்பட வேண்டும், கணவனை கொலை செய்து விட்டு மனைவியை கூட்டிக் கொண்டு வாங்க ஆர்டர் போட்டாரு. படை வந்து கேட்டாங்க நீங்க யார் என்று சொல்லி. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் இவருடைய கணவன் அல்ல, இது ஏண்ட சகோதரி, நான் அவருடைய சகோதரன் என்று சொல்லி அந்த நிலைமையை சமாளிச்சாங்க. சொல்லிவிட்டு சொன்னாங்க, காதுல சொன்னாங்க, அந்த ஹாஜ சாராவுடைய காதுல சொன்னாங்க, சாரா நான் ஏன் தெரியுமா இப்படி சொன்னேன், இந்த பூமிக்கு மேல நானும் நீனும் மட்டும்தான் இஸ்லாத்தில் இப்ப இருக்கிறோம், அதனால நீ ஏண்ட சகோதரி, நான் உண்ட சகோதரன் சொன்னாங்க. இந்த மூணு பொய் பேசுறாங்க.

இருக்கிறது. அந்த பெண் அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறாள், அம்மை யுஜீபுல் முதுத்தர், அம்மை யுஜீபுல் முதுத்தர். திக்கட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒருவனுக்கு யார் உதவி செய்வாரு? அந்த பெண் கஷ்டப்படுகிறாள், அவ சொல்றா அல்லாஹ்விடத்தில், யல்லா நான் உன்னை கொண்டு விசுவாசம் கொண்டிருக்கிறேன், உன்னுடைய ரசூலை நம்பி இருக்கிறேன், இவ்வளவு காலமும் என்னுடைய கற்பை, என்னுடைய உடம்பை, என்னுடைய கணவன் அல்லாத யாருக்குமே நான் கொடுக்கவில்லை, பாதுகாத்து வந்தேன், யல்லா இவனை விட்டு என்ன பாதுகாப்பாயாக என்று அவளுடைய உள்ளத்தால துவா செய்கிறாள், உள்ளத்தால கேட்கிறாள். அன்பான சகோதரியே, உன்னுடைய வாயாலையும் இந்த துவா வரலாம், உன்னுடைய உள்ளத்தாலையும் இந்த துவா எழும்பலாம். அந்த துவா கேட்கப்படுகிறது, அந்த துவாவை கேட்டு முடியல, அவன் ரெண்டு கையும் அப்படியே சொத்தி ஆகிவிட்டது. அம்மன் அஸ்அஸ் புன்யானஹு அலா தக்வா மின் அல்லாஹ், தக்வாவின் மீது தன்னுடைய ஃபவுண்டேஷனை போட்டுக்கொண்டாங்க. எதிரி முன்னுக்கு வாராரு, ஆயுதங்கள் தேவல்ல, வெப்பன்ஸ் தேவல்ல, அம்மை யுஜீபுல் முதுத்தர் இதா தா சொல்றா, ஆமன்து பில்லாஹி மறைக்கப்பட வேண்டிய பகுதியை என்னுடைய கணவனுக்கு அல்லாம யாருக்குமே நான் காட்டியதில்லை, இதை மறைத்து வைத்திருக்கிறேன். யல்லா என்னை பாதுகாப்பாயாக, இந்த அநியாயக்காரனுடைய அநியாயத்தை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக என்று துவா கேட்டுகிறாள். துவா கேட்டதுதான் தாமதம், அவனுடைய கை சொத்தி ஆகிவிட்டது. இது நடந்து முடிஞ்சா அவனுக்கு கொண்டும் சிட்டாகல்ல, மூணு முறை கிட்டவாகிறான், மூணு முறை துவா செஞ்சாங்க, மூணு முறையும் கை சொத்தியாகி விட்டதே. மூணாவது முறை சொன்னான், நீங்க என்ன கொண்டேத்தது மனிதனுக்கு பக்கத்தில் அல்ல, ஒரு ஷேத்தானுக்கு பக்கத்தில் கொண்டு வந்திருக்கிறீங்க, இந்த ஷேத்தான் அனுப்பிவிடுங்கோ என்று சொல்லி அனுப்பக்கூடிய சந்தர்ப்பத்தில் பெரிய ஹதியாக்களை கொடுத்து நீ பத்திரமா போயிட்டு வாண்டு அந்த பெண் அனுப்பி வச்சுட்டான். இதெல்லாம் நடந்து முடிஞ்சு. அதே புகாரி ஷரீஃப்ல இன்னும் ஒன்று இருக்கிறது, நாளை கயாமத்துடைய நாளையில மஹ்ஷருடைய மைதானத்தில் நாங்கள் எல்லாரும் சந்திப்போம். அல்லாஹ் எங்களை அனைவருக்கும் அரசுடைய நிழல் இடம் தருவானாக. நாங்கள் எல்லாரும் சந்திப்போம்.

0: உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள். www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk. வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள். 0777-101-0743.
1: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 0777-34-05-965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
0: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள், சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775-57-57-560.
2: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி
3: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
4: கலிபோர்னியாவில் முதல் முதல்ல பைஸ்கோப் என்று ஆரம்பித்தார்கள். எதுக்கு இந்த பைஸ்கோப் தெரியுமா? மேலே ஏறி துள்ளணும், குதிக்கணும். ஏனென்றால் எல்லாம் இருக்கு.

அளவிற்கு சொல்லப்படுவது. அதே மாதிரி தான் இந்த நாவு, இதை நாம் சரியான முறையில் பயன்படுத்தாவிட்டால், இதை நாம் பாவமான காரியங்களுக்கு பயன்படுத்தினால் நிச்சயமாக நரகத்திற்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும். அதனால்தான் இந்த தலைப்பு மிக பெரும் கவலையோடு தரப்பட்டிருக்கிறது. நம்முடைய நாவால் எத்தனையோ விஷயங்களை பேசுகிறோம், அந்த பேச்சுக்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறித்தோ பின்விளைவுகளை குறித்தோ சிந்திக்காமலேயே நம்முடைய நாவு இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி விடுகிறது. நரம்பில்லாத நாக்கு என்பார்கள், நரம்பில்லாத நாக்கு என்பார்கள். அதனால் இஷ்டம் போல் நம்முடைய நாவை நாம் சர்வசாதாரணமாக இன்றைக்கு பயன்படுத்தி விடுகிறோம். என்னவெல்லாம் இந்த நாவு இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது? பொய் பேசுவது, புறம் பேசுவது, கோல் சொல்லுவது, ஆணவமாக பேசுவது, அவதூறுகள் பேசுவது, இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம் இந்த நாவு செய்யக்கூடிய சேட்டைகளை பற்றி. நிறைய பேர் அவனுடைய வாயாலேயே தான் என்ன செய்கிறார்கள், வாழ்க்கையை இழக்கிறார்கள். இப்படிதானே யாரையா பற்றி கமெண்ட் பண்ணும்போது இன்னைக்கு எப்படி சொல்கிறோம், பரவாயில்ல தான் நான் வாய் தான் கொஞ்சம் நீளம் அப்படிம்போம். ஒரு நல்ல மனுஷன்தான், வாயை மட்டும் கொஞ்சம் ஒழுங்காக வச்சுக்கிட்டாருனா அவர் நல்ல மனுஷன்தான். இப்படி நிறைய பேரை பற்றி நாம் சொல்லுவதை கேட்போம். குறிப்பாக பெண்களை பற்றியும் இந்த விமர்சனங்கள் அதிகமாக சொல்வதுண்டு. உங்களை நல்ல பொம்பளை தான்ப்பா, ஆனால் வாய் தான் ரொம்ப பெருசு அப்படின்னு. வாய் இருக்கிறதே இந்த நாவு நாளைக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை இன்னைக்கே இழுத்து விடக்கூடிய தகுதி எதுக்கு தான் இருக்கு? வாய் இருக்கு. நீங்கள் நிறைய சண்டைகளை கேள்விப்பட்டிருப்பீங்க, புருஷ முண்டாட்டி தகராறு ஆரம்பித்து எத்தனையோ சண்டைகளை நாம் கேள்விப்பட்டிருக்கோம். கொஞ்சம் உட்கார்ந்து இந்த சண்டை ஏன் வந்துச்சு அப்படின்னு கேளுங்க. எதனால? இதனால தான். இதை மட்டும் ஒழுங்காக வச்சுக்கிட்டு இருந்தா நிறைய பேருடைய வாழ்க்கை நிம்மதியாக போகும். ஊர்லெல்லாம் சண்டே தான் விடுமுறை அப்படிதானே. இந்த சண்டேவெல்லாம் இன்னைக்கு சண்டையாக மாறிக்கிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு அந்த சண்டையினுடைய இறுதியில் மண்டையே காலியாயிருக்கு. என்னன்னு பார்த்தா இந்த வாய். வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் எதையாவது பேசி, எதையாவது குத்தி காட்டி பேசி, இப்படியே என்ன செய்கிற சகோதரர்களே, பிரச்சனைகளை வளர்த்து கொண்டே இருப்பது சில பேருக்கு பொழுதுபோக்கு. நாக்கில் அவன் ஒரு பிளேடை ஒட்டி கொண்டு போவதை போல்தான் நிறைய பேருடைய நாவு என்ன செய்யும், எதையாவது வெட்டி கொண்டே அறுத்து கொண்டே இருக்கும். நாலு பேருக்கு மத்தியிலே சண்டை மூட்டி விடாட்டா அவனுக்கு தூக்கமே வராது. இப்படியெல்லாம் நிறைய வித்தியாசமான மனிதர்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.

உங்களுக்கும் ஆரம்பமாக அல்லாஹுவினுடைய அச்சத்தை கொண்டு நான் உபதேசம் செய்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மீது கடமையாக்கிய எல்லா கடமைகளையும் ஏற்று நடக்குமாறும், எதை விட்டெல்லாம் அல்லாஹ் நம்மை தவிர்ந்திருக்குமாறு உபதேசம் செய்தானோ எல்லா காரியங்களை விட்டும் தவிர்ந்திருக்குமாறும் இறை நம்பிக்கையாளர்களாக வாழ்ந்து, இறை நம்பிக்கையாளர்களாக இவ்வுலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய நல்ல சூழலை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக, பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை இவ்வுலகத்தில் படைத்து நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்று வழிகாட்டுவதற்காக திருமறை குர்ஆனை அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனித சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்காக வேதங்களை இறக்கிய அல்லாஹ் உலகம் உள்ளவரை மனித சமூகம் எல்லா தரப்பு மனிதர்களும் நேரான பாதையில் வாழுவதற்கான வழிகாட்டியாக திருமறை குர்ஆனை அல்லாஹு அஸ்ஸவஜல் மனித சமூகமாகிய நமக்கு அருள்கொடையாக அல்லாஹ் இறக்கி இருக்கிறார். முழு குர்ஆனும் வாழ்வியல் வழிகாட்டியாக இருந்தாலும் குர்ஆனினுடைய 18வது அத்தியாயம் சூரா அல் கஹ்ஃப் என்று இந்த அத்தியாயத்திற்கு பெயர் சொல்லப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், மன் கரஅ சூரத்துல் கஹ்ஃப், யார் ஒருவர் சூரா அல் கஹ்ஃபை ஜும்மாவினுடைய தினத்தில் ஓதுவாரோ, அல்லாஹ் லஹு நூர், அந்த அத்தியாயம் அவரினுடைய வாழ்வுக்கான ஒளியாக அல்லாஹ் மாற்றி கொடுப்பான் என்று அல்லாஹுவின் தூதர் கூறுவார்கள். இனி ஒரு அறிவிப்பில், யார் ஒருவர் சூரா கஹுஃபை ஒவ்வொரு ஜும்மாவினுடைய தினத்தில் ஓதி வருவாரோ, பைனல் ஜும்மாத்தைன், இரண்டு ஜும்மாக்களுக்கு மத்தியில் இடைப்பட்ட அந்த நாட்களினுடைய வெளிச்சமாக ஜோதியாக ஒளியாக அவர் வாழ்வின் வழிகாட்டியாக அல்லாஹ் இந்த அத்தியாயத்தை மாற்றி கொடுப்பான் என்று அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள். யார் ஒருவர் சூரத்துல் கஹ்ஃபினுடைய முதல் 10 வசனங்கள், இனி ஒரு அறிவிப்பில் சூரத்துல் கஹ்ஃபினுடைய கடைசி 10 வசனங்களை மனனம் செய்திருப்பாரோ, உலகத்தினுடைய ஆக பெரிய குழப்பம் தஜ்ஜாலினுடைய குழப்பத்திலிருந்தும் கூட அல்லாஹ் அவரை பாதுகாப்பான் என்று அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள். சூரத்துல் கஹ்ஃபினுடைய முதல் 10 வசனங்கள் அல்லது கடைசி 10 வசனங்கள் மனனம் செய்தவர் அல்லாஹ்வின் தூதர் கூறுவார்கள், உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து உலகம் அழியக்கூடிய வரை தோன்றக்கூடிய குழப்பங்களிலேயே ஆக பெரிய குழப்பம் ஃபித்னத்து தஜ்ஜால், தஜ்ஜாலினுடைய குழப்பம். ஒவ்வொரு தொழுகையிலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி இருப்பிலே சலாம் கொடுப்பதற்கு முன்பாக ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுவார்கள், 4 விஷயங்களை தொட்டும் அல்லாஹுவிடத்தில் அல்லாஹுவின் தூதர் பாதுகாப்பு தேடுவார்கள். அதில் ஒன்று ஃபித்னத்து தஜ்ஜால், தஜ்ஜாலினுடைய குழப்பத்திலிருந்து ரப்பே என்னை நீ காக்கணும் என்பதாக பிரார்த்திப்பார்கள். இந்த சூரத்துல் கஹ்ஃப் உலகத்தினுடைய ஆக பெரிய குழப்பம் தஜ்ஜாலினுடைய குழப்பத்திற்கும் உங்களுக்கு விடிவை ஏற்படுத்தி இருக்கிறது, தஜ்ஜாலினுடைய குழப்பத்திலிருந்தும் உங்களை காக்கக்கூடிய வழிகாட்டி இந்த கஹ்ஃப் என்ற அத்தியாயம். புகாரி என்ற நபிமொழி தொகுப்பில் பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி. ஒரு நபித்தோழர் வீட்டினுடைய திண்ணையில் இரவு நேரத்தில் இந்த சூரத்துல் கஹ்ஃபை எழுதி வைத்திருந்தார். குர்ஆனை ஓதுவதற்காக இந்த சூரத்துல் கஹ்ஃப் என்ற அத்தியாயத்தை புரட்டி ஓத ஆரம்பிக்கிறார்.
அவரினுடைய குதிரை என்ற அந்த வாகனம் வீட்டுக்கு வெளியில் முற்றத்தில் கெட்டப்பட்டிருக்கிறது. இவர் வீட்டு திண்ணையிலே அமர்ந்து வானம் பார்த்து

ஓதி கொண்டிருக்கிறார். சூரத்துல் கஹ்ஃபை ஓதுவதுதான் தாமதம், அவரினுடைய அந்த குதிரை அப்படி மிரள ஆரம்பிக்குகிறது. வானத்தை பார்க்கிறார், வானத்திலிருந்து ஒரு ஜோதி அப்படி இந்த தோழரினுடைய வீட்டை நோக்கி இறங்குகிறது. மனிதர் என்ற ரீதியில் ஒரு பதற்றம், திடீர் என்பதாக. உடனே ஓதுவதை நிப்பாட்டுகிறார், குதிரையும் அமைதி அடைகிறது, சாந்தம் அடைகிறது, அந்த ஜோதியும் காணாமல் போய்விடுகிறது. மீண்டும் அந்த தோழர் சூரத்துல் கஹ்ஃபினுடைய வசனங்களை ஓத ஆரம்பிக்குகிறார், மீண்டும் குதிரை மிரளுகிறது, வானத்தை பார்க்கிறார், வீட்டை நோக்கி ஒரு ஜோதியை போன்று ஒரு வெளிச்சம், ஒரு ஒளி வந்து கொண்டிருக்கிறது, பயப்படுகிறார். உடனே குதிரை சாந்தம் அடைகிறது, ஜோதியையும் காணவில்லை. இப்படி தொடர்ச்சியாக ஓதுவதும் நிப்பாட்டுவதும் பதற்றத்தோடு பயணப்பட்ட தோழர் ஒரு கட்டத்தில் முடிவெடுக்கிறார், ஏதோ ஒரு தவறு நடப்பதை போன்ற அவரினுடைய உள்ளுணர்வு சொன்னவுடன் அப்படி ஓதிக்கொண்டிருந்த அத்தியாயத்தை மூடிவிட்டு வீட்டுக்குள்ளே போய் உறங்கி விடுகிறார். மறுநாள் அல்லாஹுவின் தூதரை அதிகாலை தொழுகையில் சந்தித்து நடந்த விவகாரத்தை சொல்லும் பொழுது ரசூல் சொன்ன வார்த்தை, நீங்கள் ஓதிக்கொண்டே இருந்திருப்பீர்களே ஆனால் அது ஜோதி, அல்லாஹுவினுடைய அருள் வடிவானவர்கள் உங்கள் வீட்டை நோக்கி வர ஆரம்பித்தார்கள். நீங்கள் ஃபஜ்ர் வரை அதிகாலை வரை ஓதிக்கொண்டே இருந்திருப்பீர்களே ஆனால் நாங்களும் அந்த அருள் வடிவானவர்களை பார்த்திருக்க கூடும் என்று அல்லாஹுவின் தூதர் கூறினார்கள். அவ்வளவு மகத்துவமிக்க ஒரு அத்தியாயம். நாங்கள் வீடுகளில் ஓதும் பொழுது அல்லாஹுவின் அருள் வடிவானவர்களை, அருளின் வானவர்களை, ஜோதியை வீட்டுக்கு கொண்டு வரக்கூடிய அத்தியாயம். நமது வாழ்வினுடைய வழிகாட்டி, நமது வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய நேரத்திலெல்லாம் ஒளியாக நின்று வழிகாட்டக்கூடிய அத்தியாயம் இந்த அத்தியாயம். தஜ்ஜாலினுடைய குழப்பத்தை விட ஒரு பெரிய குழப்பம் இல்லை. அந்த குழப்பத்திற்கும் விடுதலையை, ஈடேற்றத்தை வைத்திருக்கக்கூடிய, பாதுகாப்பை நல்கக்கூடிய அத்தியாயம் இந்த அத்தியாயம் என்று சொன்னால், அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அத்தியாயத்தை ஒவ்வொரு ஜும்மாவிலும் ஓதுங்கள் என்று அல்லாஹுவின் தூதர் கட்டளையிட்டார்கள். ஏன் இந்த அத்தியாயம் இவ்வளவு மகத்துவமிக்கது? கொஞ்சம் இந்த அத்தியாயத்தோடு நாம் பயணப்படுவோமே ஆனால் ஒரு மனிதன் சந்திக்கக்கூடிய 5 சோதனைகளை ஒரு மனிதன் இந்த உலகத்தில் சந்திக்கக்கூடும். யாராக இருக்கட்டும், இந்த 5 சோதனைகளில் ஏதேனும் ஒரு சோதனைக்கு மனிதன் முகம் கொடுத்தே ஆக வேண்டும். அப்படி சந்திக்கக்கூடிய நேரத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை இந்த அத்தியாயமே வழிகாட்டி இருக்கிறது. ஒரு 5 சோதனைகளை பதிவு செய்யும், அந்த சோதனைகளோடு அதற்கான தீர்வையும் இந்த அத்தியாயம் நமக்கு காட்டுகிறது. இந்த அத்தியாயம் இறங்கியதே ரொம்ப அற்புதமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மக்காவை சார்ந்த இறைமறுப்பாளர்கள் வந்து கேள்வி கேட்கிறார்கள். அன்றைக்கு இருந்த வேதக்காரர்களிடத்தில் அல்லாஹுவின் தூதரை பற்றி இந்த இறைமறுப்பாளர்கள் முறையிடுகிறார்கள்.

உலக வாழ்க்கையில் உலகத்துடைய வாழ்க்கையுடைய கட்டங்கள் முஸ்லீம்களை பொதுவாக முஸ்லீம் அல்லாத தமிழர்களோ பௌத்தர்களோ கிறிஸ்தவர்களோ யூதர்களோ இவர்களுடைய சிந்தனை வித்தியாசமானது. இவர்களுடைய சிந்தனை குறுகியது. எதை எடுத்தாலும் அவர்கள் உலகத்தை மாத்திரம் யோசிப்பார்கள். உலகத்தில் எப்படி நல்லா இருக்கிறது அவ்வளவுதான். எத்தனை மதம் இருக்குதோ அனைவர்களோடையும் பேசிப்பார். ஆனால் முஸ்லீம்களாகிய எங்களுடைய சிந்தனை சகோதரர்களே, உலகத்திலும் நல்ல முறையில் வாழ வேண்டும், உலகத்துக்கு அடுத்த இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது, பர்சகுடைய வாழ்க்கை. பர்சகுடைய வாழ்க்கையிலும் நல்ல முறையில் வாழ வேண்டும், மூன்றாவது ஒரு வாழ்க்கை இருக்கிறது, ஆகரத்துடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கையிலும் நல்ல முறையில் வாழ வேண்டும். இதுதான் உண்மையான முஸ்லிமுடைய சிந்தனை. உலகத்துடைய வாழ்க்கையில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த வாழ்க்கை அதைவிட ஏழ்மையான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வரலாற்றிலே பார்க்க முடியாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கிய மெத்தை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அனைத்து விடயங்களை பார்த்தாலும் சகோதரர்களை ஆச்சரியப்படுவோம். இவ்வளோ பெரிய ஒரு நபிக்கா இப்படி வாழ்க்கை, இவ்வளோ பெரிய ஒரு நபிக்கா. எங்கட தலைவாணி யாரையாவது ஒரு வீட்டில் எங்கட தலையணையை எடுத்து பார்த்தா அது பஞ்சுதான் இருக்கு. எங்கட யார வீட்டிலே உள்ள தலையணைகளுக்கு ஓலை இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தலையணை ஹஷூ லீஃப் ஓலை, ஓலையை நிறைச்சுதான் தூங்கினார். இப்ப நாங்க ஓலையை நிறைச்சி ஒருத்தர் தூங்கினா என்ன சொல்லுவோம்? நாங்க எங்க எல்லோருடைய வீட்டுடைய பெட்டும் எங்களுக்கு தெரியும். எல்லாரும் எவ்வளவு பஞ்சு, எவ்வளவு தூக்கம் போகுது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கி எழும்பினா அப்படியே உடம்பு நிறைய அடையாளம் இருக்கும், பாயுடைய அடையாளம். இவ்வளவு பெரிய ஒரு நபி. என்ன மிக்க சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கை என்பது சாதாரணமானது, எப்படியும் வாழலாம் என்பதுதான் உலகத்துடைய நியதி. ஆனால் அல்லாஹ் எங்களுக்கு ஒரு துவாவை படித்ததுதான் என்ன, ومنهم من يقول ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. முஸ்லிம்கள் இருக்கிறாங்களா அவங்க துவா கேட்பாங்களாம். என்ன துவா? எல்லாரும் பாடம் தானே சொல்லுங்க. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة மூணு துவா ஒரு துவா உனக்கு இருக்கு. என்ன துவா? முஸ்லீம்களுடைய துவா இல்ல. யா அல்லாஹ், உலகத்திலேயும் ஹசனாவ நல்லது தான். இரண்டாவது, வஃபில் ஆகிரதி ஹசனா.

شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله، أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, உள்ளம் மறைக்கும் உணர்வுகள் என்கின்ற தலைப்பில் சில முக்கியமான அடிப்படைகளை, சில பண்பாடு சார்ந்த சில முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உள்ளம் மறைக்கும் உணர்வுகள் என்கின்ற ஒரு தலைப்பு பொதுவாக ஒரு ஈமானுள்ள ஒரு மனிதனுக்கு அடிக்கடி கேள்வியாக வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைப்பு. அது ஒரு ஈமானுள்ள ஒரு மனிதன் எப்பொழுதுமே தனது ஒவ்வொரு செயல்பாடுகளையும், இது சரியா, இது பிழையா, நான் வந்து இறைவனுக்கு நேர்மையாக நடக்கிறேனா, இஹ்லாசாக நடந்து கொள்கிறானா என்று ஒரு சுய பரிசோதனை செய்து கொண்டே இருப்பான். அப்படி சுய பரிசோதனை செய்யக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த தலைப்பு என்ன, எதோடு சம்பந்தப்பட்டது என்று தெரியாது விட்டாலும் நான் அதில் சொல்லக்கூடிய விஷயங்கள், அதாவது ஈமானுடைய கேள்வியாக வந்து கொண்டிருக்கும். அந்த கேள்விகள் பலருடைய உள்ளத்திலே இருக்கலாம், அதுக்கு ஆங்காங்கே அவர்கள் பதில் தெரிந்திருக்கலாம். அவைகளை சுருக்கமாக, ஒட்டுமொத்தமாக, இதனுடைய மார்க்க விளக்கம் இதுதான், அதனுடைய பண்பாட்டு ரீதியான, அதே போல அதாவது நற்குண ரீதியான, ஈமானிய ரீதியான விளக்கங்கள் இதுதான் என்ற விஷயங்களை புரிய வைப்பதற்கான ஒரு அம்சம். அதில் எங்களுக்கு ஒரு தெளிவு கிடைத்து விட்டால் நாம் அதிலே என்ன செய்து கொள்ள மாட்டோம் என்று சொன்னால் எங்களை அலைக்கழித்துக் கொள்ள மாட்டோம், அடுத்த விஷயங்களில் எப்படி கட்டுப்பாடாக நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனையில் இருப்போம். ஆனால் இது ஒரு சிறிய தலைப்பு அல்ல, இந்த தலைப்பு ஒரு சிறிய தலைப்பு அல்ல, இது பண்பாட்டு ரீதியாகவும் சில விஷயங்களை சார்ந்ததாக இருக்கும், பண்பாட்டு ரீதியாகவும் சில விஷயங்களை சார்ந்ததாக இருக்கும். அந்த பகுதியை நான் இதில் என்ன செய்யலை, அதாவது எடுக்கவில்லை. காரணம், அது வந்து ஒரு ஒரு ஒரு அதாவது மிக முக்கியமான சில பகுதிகளை சம்பந்தப்படுத்தி பல ஒழுக்க ரீதியான விஷயங்களை சுட்டிக்காட்டி பேச வேண்டிய ஒரு அம்சம். அது அல்லாமல் அன்றாட வாழ்க்கையிலே சம்பந்தப்படக்கூடிய அஹ்லாக்கு ரீதியான, அதாவது நற்குண ரீதியான விஷயங்கள், ஈமான் சார்ந்த விஷயங்கள், இதிலே உள்ளம் மறைக்கும் உணர்வுகள் என்கின்ற அந்த தலைப்பு எங்கேயெல்லாம் சம்பந்தப்படுகிறது என்பதற்கான குர்ஆன் சுன்னாவுடைய பதில்களை இந்த இடத்திலே சொல்வதற்கு தான் இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் என்ன அப்படி என்று சொன்னால், மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையில் நான் பல முறை இதை சொல்லியிருக்கிறேன், சிந்தனைகள் பிறந்து கொண்டே இருக்கும். சிந்தனைகள் என்ன செய்யும், எண்ணங்களும் சிந்தனைகளும் பிறந்து கொண்டே இருக்கும். இப்ப நமது இந்த உரையை இப்ப கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்தில் கூட சிலர் 25% இங்கே இருப்பாங்க, 50% என்ன செய்வாங்க இங்கே இருப்பாங்க, 75% இங்கே இருக்கலாம், 100% இங்கே இருக்கலாது. 100% என்ன செய்யலாது, தொழுகையாக இருந்தாலும் உங்களால் இருக்கலாது, மற்ற விஷயங்களாக இருந்தாலும் இருக்கலாது. அவைகள் எந்த அளவுல உங்களை ஆக்கிரமிச்சிருக்கிறதோ அந்த அளவுக்கு பிரசன்ட்ல உள்ள கவனம் குறையும், அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரசன்ட்ல உள்ள கவனம் குறையும். அல்லாஹ் மர்மையை பத்தி சொல்ற டைம்ல வத்தரன்னாச சுக்காரா வமாஹும் பி சுக்காரா வலாக்கின் அதாபல் வலாக்கின் அதாபல்லாஹி ஷதீத், அவர்களை நீங்கள் போதையுடையவர்களாக காண்பீர்கள், ஆனால் அவர்கள் போதையுடையவர்கள் அல்ல, அல்லாஹ்வுடைய வேதனை கடுமையானது, அதனால புத்தி பேதலிச்சு போய் அவர்கள் அந்த அமளி துமளிக்குள்ள உள்ளாகி ஒரு பயங்கரமான ஒரு மயக்கத்திலே அவர்கள் என்ன செய்வார்கள், இருப்பார்கள். இதே சுக்காராண்ட வார்த்தை அல்லாஹ் மரணத்துக்கு யூஸ் பண்றார், சக்ரத்துல் மவுத், நம்ம சக்ராத் என்றோம், சக்ராண்டா என்ன போதை, சக்ராண்டால் போதை. அப்படின்னா அது வருகிற நேரத்தில் எங்களுக்கு வேற எந்த சிந்தனையும் வராது, வேற எந்த சிந்தனையும் வராது. இது போன்ற ஒரு நிலை எங்களை வந்து என்ன, ஒரு ஒரு பெரிய சந்தோஷம் எங்களை ஆக்கிரமித்திருந்தாலும் எங்களால் என்ன செய்ய முடியாது, இந்த இடத்துல ஒரு முழுமையான மனநிலையோடு இங்கே இருக்க முடியாது. ஒரு பெரிய கவலை, ஒரு வேதனை ஆக்கிரமித்திருந்தாலும் நான் பண்ற எல்லா வசனங்களுக்கும் உங்க அழுக வரும், உங்களுக்கு நான் பண்ணக்கூடிய எல்லா வசனங்களுக்கும் அழுக வரும். அது ஓஃபன்ட்டானது விளங்கிட்டா, நான் பண்ணக்கூடிய எல்லா வசனங்களுக்கும் உங்களுக்கு, காரணம் நீங்க பெரிய கவலை ஒன்றில் இருப்பீங்க. அதனால மகிழ்ச்சியான ஒரு செய்தியை சொன்னா கூட உங்களுக்கு என்ன செய்யும், அதுலயே ஒரு அழுகவர், இந்த மகிழ்ச்சியும் போக போகுதானு ஒரு அழுகவர், ஏன்னா நீங்க கவலையில் இருப்பீங்க. இது வந்து மனிதனுடைய ஒரு இயற்கையான ஒரு தன்மை, மனிதனுடைய இயற்கையான ஒரு நிலை. அதனால நீங்க முழு கவனமே எடுத்து இந்த இடத்துல இருந்தாலும் 75

சாராயம் சைத்தானுக்கு குறிபாக்குதல், அம்பெறிந்து குறிபாக்குதல், இது எல்லாமே சைத்தானுடைய கெட்ட செயல்கள். ஃபஜித்தனி பூஹுல அல்லக்கும் துஃப்ளிஹூன், அவைகளை நீங்கள் அது மாத்திரமல்ல, வயசுத்தக்கும் அந்திக்கிறில்லா, உங்களை அல்லாஹ்வுடைய சிந்தனையிலிருந்து திசை திருப்பவும், வாணி சலாத்தி தொழுகையை விட்டும் பராக்காக்கவுமே சைத்தான் விரும்புகின்றான். இப்ப நீங்க யோசிங்க, ஒரு ஒரு சீசனுக்கு நம்ம எப்படி இருப்போம்னா, வீட்டுல குர்ஆன் ஓதக்கூடியவங்களாக இருப்போம், ஒரு சீசனுக்கு தொழக்கூடியவர்களாக இருப்போம், அல்லாஹ் அக்பர் என்றால் ஒதுவெடுத்துக் கொண்டு முசல்லாவில் நின்று அல்லாஹுவை வணங்கக்கூடிய தாய்மார்களாக இருப்போம். அது காலம் போக போக போக அதப்படியே விடுபட்டு விடுபட்டு விடுபட்டு, தொழுகையும் விடுபட்டு, குர்ஆன் ஓதுதலும் விடுபட்டு, அதுக்கு பிறகு குர்ஆன் ஓதுறது நின்று தொழுகிறது நின்று, சைத்தானியத்தான சிந்தனைகள் அந்த வீட்டுக்குள் வருகிறது. எந்த வீட்டில தொழுகை இல்லையோ அந்த வீட்டில அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்காது. எந்த வீட்டில அல் குர்ஆன் ஓதப்படவில்லையோ, சவுத்துர் ரஹ்மான் இறைவனுடைய சத்தங்கள் எந்த வீட்டில் ஒலிக்கவில்லையோ, சவுத்து ஷைத்தான், ஷைத்தானுடைய ஓசைகள் அந்த வீட்டுக்குள் எழுப்பப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். உங்களோட வீட்டை நீங்க யோசிங்க, எந்த வீடு சவுத்துர் ரஹ்மான் அல்லாஹ்வுடைய சத்தத்தினால் நிரம்பி இருக்கிறதா, சவுத்து ஷைத்தான் ஷைத்தானுடைய சத்தத்தின் ஊடாக நிரம்பி போயிருக்கிறதா என்பதை நானும் நீங்களும் மறந்து விடாமல் யோசிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இன்றைக்கு அல்லாஹ் அருள் செய்த ஒரு சில நல்ல தாய்மார்களை தவிர பெரும்பாலானவர்களுடைய வீடு எப்படி தெரியுமா இருக்குது, இப்ப டிவி இல்லை வீட்டில, இப்ப டிவி இல்லை ஹோல்ல இல்லை ரூம்ல இல்லை. இப்ப யூதர்கள் எப்படி பார்த்தாங்கன்னா, இந்த முஸ்லீம்கள் வந்துகிட்டு ஒழுங்கா நம்ம போடுற நாடகத்தை எல்லாம் பாக்குறாங்கல்ல, ஏண்டா யாராவது ஒரு ஆள் வந்தா பார்க்க கிடைக்காது, யாராவது ஒரு ஆள் வந்தா ஓ பண்ணணும், அப்படித்தானே, ஒரு நல்லவர் ஒரு டீச்சர் அல்லது ஒரு ஒரு ஆளும் யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தாங்கண்டா உடனே ரிமோட் எடுத்து நாங்க என்ன செய்கிறோம், டிவியை ஓ பண்றோம். யோசிங்க நீங்க, யாராவது ஒரு மௌலவி அல்லது தொழக்கூடிய ஒரு மனிதர் அல்லது மதிக்கக்கூடிய ஒரு மனிதர் நீங்க படம் பார்க்கிற போது நாடகம் பார்க்கிற போது வந்துட்டாங்கண்டா உடனே என்ன செய்றீங்க, ஓ பண்றீங்க, அல்லாஹ் அக்பர் அப்படி என்று வாங்கி கேட்கிற நேரம் ஓ பண்றீங்க, சவுண்ட குறைக்கிறீங்க, அதுக்கு பிறகு கூட்டுறீங்க, அவர் போனதுக்கு பிறகு போடுறீங்க. சாதாரணமா நீங்க மதிக்கக்கூடிய மனுஷரை கண்டு நம்ம பார்த்த நாடகத்தை நிப்பாட்டுவோம், ஆனா நம்மளை படைத்த ரப்புல் ஆலமீன், நமக்கு வீடு தந்த ரப்புல் ஆலமீன், உணவு தந்த ரப்புல் ஆலமீன், உடை தந்த ரப்புல் ஆலமீன், பிள்ளைகளை தந்த ரப்புல் ஆலமீன், சொத்தை தந்த ரப்புல் ஆலமீன், சுகத்தை தந்த ரப்புல் ஆலமீன், நல்ல வாழ்க்கையை தந்த ரப்புல் ஆலமீன், அவனை மறந்து அவனை மதிக்காம நம்மளோட வீடுகள்ல என்ன செய்கிறோம், இன்றைக்கு ஷைத்தானிய ஓசைகள் இன்றைக்கு எழுந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அப்ப யாருக்காக இந்த உலகத்துல வாழ்றோம், அல்லாஹ்வுக்காக வாழ்றோமா, மற்றவங்கட திருப்திக்காக வாழ்றோமா? அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர நம்ம மனிதர்களுக்கு பயப்படுகிறோம், நல்லவர்களுக்கு பயப்படுகிறோம், ஆனா படைத்தவனை இந்த உலகத்தில் பயப்படாமல் கணக்கெடுக்காமல் இந்த உலகத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு வீடுகள்ல ஒரு காலம் தொலைக்காட்சிகள் எல்லாம் இருந்துச்சு, இப்ப என்ன ஆச்சுன்னா இப்ப அதெல்லாம் இல்லை. எப்படி போயிச்சுண்டா, இன்றைக்கு போன்லயே எல்லாத்தையும் பாத்துடலாம், சக்தி வேணுமா, சிரச வேணுமா, என்ன வேணும் உங்களுக்கு, என்ன தேவையோ, நல்லது வேணுமா, கெட்டது வேணும்.

سورة القارعة குர்ஆனில் இருக்கக்கூடிய சூராக்களில் மிக முக்கியமான சூரா. சூரத்துல் ஜல்ஜலா, சூரத்துல் ஆதியாத், சூரத்துல் காரியா. இந்த மூன்றும் வார்த்தை அமைப்பிலும் சரி, நினைவுபடுத்தக்கூடிய முறையிலும் சரி, ஒரு சேர கருத்துக்களை உள்ளடக்கி இருக்கும். சூரத்து தக்காசுர் அடுத்து வரக்கூடிய சூரா. இந்த நான்கு சூராக்களையும் இன்ஷா அல்லாஹ் நாளை ஒப்பிட்டு பார்க்கலாம். சூரத்துல் காரியா உள்ளடக்கி இருக்கக்கூடிய செய்தி என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆரம்பம் செய்கிறான், பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம். அல் காரியா, அல் காரியா என்றால் அறிஞர்களை பொறுத்தவரை மின் அஸ்மா யௌமில் கியாமா, மறுமையுடைய பெயர்களில் ஒன்று அல் காரியா. எப்படி குர்ஆனில் அல் ஹாக்கா, அஸ் ஸாஹ்ஹா, அல் காஷியா இன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையை பல பெயரிட்டு அழைக்கிறானோ அது போன்று அல் காரியா என்பது மறுமையுடைய ஒரு பெயராகும். ومعلوم ان الشيء اذا عظم خطره كثرت اسماؤه. அறியப்பட்டது என்னவென்றால், எந்த ஒரு பொருளுடைய மகத்துவம் அதிகமாக இருக்குமோ அதனுடைய பெயர்கள் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு பொருளுடைய மகத்துவம் அதிகமாக இருக்குமோ அதனுடைய பெயர்களும் அதிகமாக இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காக, அதனுடைய பயங்கரத்தை வெளிப்படுத்துவதற்காக அல்லாஹ் குர்ஆனில் மறுமையை பல பெயரிட்டு அல்லாஹ் அழைக்கிறான். அப்படிப்பட்ட அழைக்கக்கூடிய ஒரு பெயர் தான் அல் காரிஆ என்றால். அல் காரிஆ கரஅ என்ற வார்த்தையை உள்ளடக்கியது. கரஅ என்றால் இரண்டு பெரிய பொருட்களை ஒன்றோடு ஒன்றாக மோதும் போது வரக்கூடிய சப்தம், எரிச்சலை ஏற்படுத்தும். அதை நாம் எதிர்பார்த்து இருக்க மாட்டோம் அந்த சப்தத்தை. ஆனால் திடீரென்ற அந்த சப்தம் வரும், ஒரு எரிச்சலை நம்முடைய காதில் அந்த சப்தம் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அதுபோல்தான் அல் காரிஆ என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்ல வருவது, ஒரு திடுக்கிடக்கூடிய ஒரு சப்தங்கள் ஏற்படும், அந்த சப்தம் நம்முடைய காதுகளை, அந்த சப்தம் நம்முடைய காதுகளில் எரிச்சலை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையுடைய நிகழ்வுகளை அல்லாஹ் கூறும் போது குர்ஆனுடைய பல வசனங்கள் அதை நமக்கு விவரிக்கிறது. இதஷம்சு குவிரத் வ இதன்நுஜூமுல் கதரத். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இதஸ்மாஉன் ஃபதரத் இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹ வ அக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹ வ காலல் இன்ஸானு மாலஹ. சூரியனுடைய ஒளிகள் அப்படியே பறிக்கப்பட்டுவிடும், சூரியன் உதிர்ந்துவிடும், நட்சத்திரங்கள் அப்படியே வானத்திலிருந்து உதிர்ந்து பூமியோடு ஒன்றாக ஒன்றாக மோதும், மலைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்றோடு ஒன்றாக மோத வைப்பான், சந்திரனும் சூரியனும் வானங்களும் அது அதனுடைய திசை

ஏற்படுத்துகிறான். பல்காரியா, திடுக்கிடக்கூடிய செய்திகள் ஏற்பட்டு விடும் அந்த நாளில், அல்லது காதுகளை பிளக்கக்கூடிய எரிச்சல் ஊட்டக்கூடிய சப்தங்களுடைய நிகழ்வுகள் அங்கே நடக்கும். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், சூர் ஊதப்பட்டால், அந்த சப்தம், சூருடைய சப்தம் வெளிப்பட்டால், கபர்களில் இருந்து மனிதர்கள் எல்லோரும் உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு அல்லாஹுவை நோக்கி விரைந்து செல்வார்கள். சூர் ஊதப்பட்ட சப்தம் கேட்டால் அல் காரியா, மனிதர்கள் எல்லோரும் விரைந்து அல்லாஹுவை நோக்கி செல்ல ஆரம்பிப்பார்கள். காலு யவைலனா மன் பஅதனா மிம் மர்கதினா, அவர்கள் கேட்பார்கள், யார் எம்மை கபர்களில் இருந்து எழுப்பியது? உறங்கிக் கொண்டிருந்த எம்மை, உயிரில்லாத இருந்த எம்மை யார் உயிர் கொடுத்து எழுப்பியது என்று அந்த சப்தத்திற்கு பிறகு அவர்கள் கேட்பார்கள். அங்கே பதிலளிக்கப்படும், ஹாதா மா வஅதர் ரஹ்மான் வஸதகல் முர்சலூன், இதுதான் நபிமார்கள் சொன்ன உண்மையான செய்தி, இதுதான் அல்லாஹ் அளித்த வாக்குறுதி என்று அந்த மக்களுக்கு சொல்லப்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நிகழ்வை பற்றி நமக்கு பல வசனங்களில் சொல்கிறான். யௌம தரௌனஹா தத்ஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத், முன்னாலும் பார்த்தோம் இந்த வசனத்தை. தாய் தான் பால் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தையை என்ன செய்வாள்? மறந்து விடுவாள். அல்லாஹ் சொல்கிறான், வயிற்றில் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தையை, குட்டியை, விலங்கினங்களாக இருந்தாலும் மனிதர்களாக இருந்தாலும் அந்த பயத்தால் வெளிப்படுத்தி விடுவார்கள். அல் காரியா ஏற்பட்டால் என்ன ஆகும்? இந்த நிலைமை ஏற்பட்டுவிடும், மனிதன் திடுக்கிட்டு விடுவான், நடப்பது என்னவென்று அவனுக்கு தெரியாது. அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்கள் எல்லோரும் போதையில் இருப்பார்கள். வமா கும்பி சுகாரா, அது என்ன அல்ல? என்ன போதை அல்ல? மதுவின் போதை அல்ல. வலாக்கின் அதாப் அல்லாஹி ஷதீத், அல்லாஹ்வின் தண்டனை மிக பயங்கரமாக இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நாளை ஏற்படுத்தக்கூடிய காட்சி பயங்கரமாக இருக்கும். யௌம துபத்தலுல் அர்து வல் யௌம துபத்தலுல் அர்து, பூமியின் அமைப்பு மாற்றப்படும், வானங்களின் அமைப்பை அல்லாஹ் மாற்றி விடுவான். சூரியனுடைய ஒளிகள் பறிக்கப்பட்டு விடும், நட்சத்திரங்கள் உதிர்ந்து விடும். அல்லாஹு அக்பர், பூமியுடைய எல்லா அமைப்புகளும் சின்ன பின்னமாக நொறுங்கிவிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நிலைமை ஏற்படுத்துவான். அந்த திடுக்கிடக்கூடிய செய்தி ஏற்படும் என்றால், அந்த மனிதன் கபர்களில் இருந்து எழுந்து வரும்போது அந்த மஹ்ஷரில் என்ன நடக்கிறது என்று அவனுக்கு தெரியாது. யார் யார் யாருடைய உறவினர்கள் என்றெல்லாம் அவன் கவனிக்க மாட்டான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுஹ்ஷரு நாஸு யௌமல் கியாமா, மறுமையில் மனிதர்கள் எழுப்பப்படுவார்கள். ஃபஃபாதன் உராதன் ஹுர்லன், செருப்பில்லாதவர்களாக, ஆடை இல்லாதவர்களாக, குழந்தை பிறந்தவுடன் ஆண்களுக்கு ஹத்னா செய்வார்கள். அந்த ஹத்னா செய்யப்படாதவர்களாக மனிதன் எழுந்து வருவான். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஆண்களும் பெண்களும் ஒரு அமையில் ஒரு இடத்தில் இருக்கும் போது நிர்வாணமாக இருந்தால் ஒருவர் ஒருவரை பார்க்கிறது நேரிடுமே? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா ஆயிஷா, அல் அம்ரு அஷத்து மின் அன் யன்ஸுர பஅதுஹும் இலா பஅத், ஒருவர் ஒருவரை பார்ப்பதை விட அந்த நாளுடைய பயங்கரம் மிக பயங்கரமானது. சுப்ஹானல்லாஹ், கண்ணுக்கு முன்னால் நிர்வாணமாக ஒரு பெண்ணும் ஆணும் நிற்பார்கள், ஆனால் ஒருவருடைய பார்வை இன்னொருவரை பார்க்க முடியாது. திடுக்கிட்டு நிற்கும் கண்கள் எல்லாம், ஹாஷியத்தன் அபுசாருஹும் தர்ஹக்குஹும் தில்லா. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் குர்ஆனில் அதை விவரிக்கிறான். நமக்கு பார்வைகள் எல்லாம் தாழ்ந்து விடும் அல்லாஹ்வுடைய அந்த அச்சத்தால். அல் காரியா ஏற்பட்டு விட்டால் ஒவ்வொரு மனிதனும் தன் நிலைமையை மட்டுமே கணக்கிட்டு வருவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் அல் காரியா என்று சொல்கிறான். அல் காரியா என்றால் திடுக்கிடக்கூடிய நிகழ்வுகள், அல்லது செதிகளை எரிச்சலூட்டக்கூடிய திடுக்கிடக்கூடிய சப்தங்கள். அல் காரியா மல் காரியா உமா அதுராக்க மல் காரியா. சுப்ஹானல்லாஹ், மூன்று வசனங்களிலும் அல்லாஹ் இதே வார்த்தையை பயன்படுத்துகிறான். அப்படியா இல்லையா? மூன்று வசனங்களிலும் அல்லாஹ் அல் காரியா என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். மல் காரியா, காரியா என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அந்த காரியா என்றால் என்னவென்று அல்லாஹ் சொல்ல வேண்டும். மனிதனுடைய இயற்கை அதை கேட்கும். அப்படியா இல்லையா? அல் காரியா என்று அல்லாஹ் சொல்கிறானே, அப்படி என்றால் என்ன காரியா என்றால் என்ன? மல் காரியா, காரியா என்றால் என்ன? அல்லாஹ்

ரப்புல் ஆலமீன் அதனுடைய மகத்துவத்தை உணர்த்துவதற்காக அவனே கேள்வியாக அதை கேட்கிறான். அந்த கேள்விக்குரிய பதிலை அவன் சொல்ல வருகிறான். கொஞ்சம் காத்திருங்கள். அந்த பதிலை அல்லாஹ் ஒரு கேள்வியாக கேட்டுச் சொல்கிறான். மல் காரியா, காரியா என்றால் என்ன? மூன்றாவது நபியை பார்த்தால் நேரடியாக கேட்கிறான், நபியே அந்த காரியா என்றால் அந்த செய்தியை பற்றிய கல்வி உங்களுக்கு உண்டா? அதை பற்றி நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? குர்ஆனில் அல்லாஹ் இப்படி கேட்பதற்கு இரண்டு வார்த்தைகளை பயன்படுத்துவான். என்றால் அந்த செய்தியை பற்றிய கல்வியை அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் அந்த கேள்வியை கேட்டான் என்றால் அந்த அதனுடைய பதிலை அல்லாஹ் கொடுப்பான். ஒமா யுத்ரீக என்றால் அந்த பதிலை அல்லாஹ் கொடுக்க மாட்டான். அது அல்லாஹ் தான் அறிந்தவன். நபியே அதனுடைய செய்தி எதுவும் உங்களுக்கு தெரியாது. ஒமா யுத்ரீக, நாளை மறுமையை பற்றி எந்த செய்தியும் உங்களுக்கு நபியே, அது எப்போது ஏற்படும் என்ற கல்வி எல்லாம் உங்களுக்கு கிடையாது என்பதற்கு ஒமா யுத்ரீக என்றெல்லாம் சொல்லுவான். ஒமா அத்ராக என்றால் அதனுடைய முழுமை உங்களுக்கு தெரியாது, அல்லாஹ் அதை விவரிப்பான். நபியே காரியா என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அந்த செய்தியை பற்றிய கல்வி உங்களுக்கு உண்டா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை பற்றி சொல்ல வருகிறான். இப்ப மூன்று முறை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காரியா காரியா காரியா என்ற வார்த்தையை சொல்வதனுடைய அர்த்தம் என்ன? அதனுடைய மகத்துவத்தின் மேல் எம்முடைய பார்வை செல்ல வேண்டும் என்பதற்காக, அதை பற்றிய கவனம் எம்முடைய உள்ளத்தில் அதிகமாக வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அதே வார்த்தையை மீண்டும் மீண்டும் வெளிப்படுத்திக் கொண்டே வருகிறான். ஏற்பட்டால் என்ன ஆகும்? அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்கள் அந்த நாளில் ஆகிவிடுவார்கள். கல் ஃபராஷ், ஃபராஷ் என்றால் ஈசல்கள், மபுசூஸ் சிதறப்பட்ட அல்லது பிரிக்கப்பட்ட, சிதறப்பட்ட பிரிக்கப்பட்ட ஈசல்களை போல் மனிதர்கள் ஆகிவிடுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களை ஒப்பிடுகிறான். எது எதோடு? ஈசல்களோடு அல்லாஹ் ஒப்பிடுகிறான். ஏன்? ஈசல்களை பார்த்தால் அது ஒரு திசையில் பறக்காது, ஒரு நோக்கத்தோடு எல்லாம் அது செல்லாது. உயிர் கொடுத்து அதனுடைய இறக்கை வந்து விட்டால் அது செல்லக்கூடிய திசையும் அதற்கு தெரியாது, எதை நோக்கி செல்கிறோம் என்றும் அதற்கு தெரியாது.

0: நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்று தொடர் நிகழ்ச்சியான ஸீரதுன் நபி விசேட தொடர் நிகழ்ச்சி கேட்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் விசேட மார்க்க உரையினை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் இப்ராஹிம் மதனி அவர்கள்.
1: அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாஇ வல் முர்ஸலீன் வஅலா நபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபி வமன் தபிஅஹும் பிஇஹ்ஸானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத், அர்ரஹீக்குல் மக்தூம்ங்கிற புத்தகத்திலிருந்து நாம் படித்து கொண்டிருக்கிறோம். அந்த தொடரிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சம்பவத்தை மலக்குல் ஜிபால், மலைகளுக்குள்ள மலக் சொன்ன இந்த செய்தியை கேட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளம் அமைதி பெற்றது. அல்லாஹ்க்கு சுபஹானஹு தஆலா ஏழு வானங்களுக்கு மேலே இருந்து இந்த உதவியை அனுப்பியிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை முன்னோக்கி வரும்போது வாதி நஹ்லா என்கிற ஒரு இடம், அங்கே பல நாட்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கியிருந்தார்கள். அந்த வாதி நஹ்லா என்பது அங்கு உள்ள இரண்டு பகுதிகள், செயலுல் கபீர், ஜெய்மா. அங்கே நல்ல தண்ணீர் ஊற்றுகள் இருந்தது. அந்த பகுதிகளில் நிறைய பயிர்கள், தாவரங்கள் இருந்தது. பச்சை பசுமையான ஒரு பகுதி. நபி அவர்கள் அந்த இடம், அந்த சொல்லப்பட்ட இடங்களில் எந்த இடத்தில் குறிப்பாக இருந்தார்கள் என்பது வரலாற்று குறிப்பில் சொல்லப்படாத ஒரு செய்தி. ஆனால் இந்த இரண்டு அஸ்ஸைலுல் கபீர், ஜெய்மா, எந்த இடத்தில் நபி அவர்கள் தங்கினார்கள் என்று குறிப்பாக சொல்ல முடியாது என்பது வரலாற்று குறிப்பு. இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த அந்த நாட்களில் அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்த போது ஜின்கள் நபி அவர்களிடத்திலே ஓதக்கூடிய குர்ஆனை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிற தகவலை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே இரண்டு சூராக்களில் கூறுகிறார். முதலாவது சூரா சூரத்துல் அஹ்காஃப், 46வது அத்தியாயம், 29வது ஆயத்திலிருந்து 31வது ஆயத்து வரைக்கும். அதே போல் சூரத்துல் ஜின், 72வது அத்தியாயம், 1வது ஆயத்திலிருந்து 15 ஆயத்துகள் வரை அல்லாஹு தஆலா இந்த செய்திகளை சொல்கிறான். நபி அவங்க தாயிஃபிலிருந்து இந்த தாயிஃப் மக்கள் அவர்களுக்கு சொன்ன இந்த இஸ்லாத்தை எடுத்து சொன்ன இஸ்லாத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக அங்குள்ள சிறுவர்களையும் அடிமைகளையும் ஏவி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோவினை செய்யும்படி அவர்கள் ஏவினார்கள். அவர்கள் நபி அவர்களை கல்லால் வீசினார்கள். நபி அவர்களுடைய கால் பாதங்களிலிருந்து இரத்தம் வடியும் அளவுக்கு. இப்படியான ஒரு கவலையான சூழலில்தான் திரும்பி வந்து இந்த இடத்திலே இருக்கிறார்கள். இங்கே நபி அவர்கள் ஓதிக்கொண்டிருந்த குர்ஆனை ஜின்கள் கேட்டது என்ற தகவல் நபி அவர்களுக்கு அங்கே இருக்கும்போது தெரியாது. ஆனால் எப்போ தெரியுதென்றால் இந்த ஆயுதங்களை அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு இறக்கி சொல்லும் போது தான் விளங்குகிறது. என்ன என்ன அல்லாஹ் சொல்கிறான், இது சரஃபுனா இலைக்க நஃபரம் மினல் ஜின், ஜின்களில் ஒரு கூட்டம் உங்களிடத்தில் நாம் உங்களிடத்தில் நாம் திருப்பியிருந்தோம், என்றால் அனுப்பியிருந்தோம். எஸ்தமியூன் அல் குர்ஆன், நீங்கள் ஓதக்கூடிய குர்ஆனை அவர்கள் கேட்டு கொண்டிருந்தார்கள். ஃபலம்மா அல் ஹலரூஹு, நபி அவர்கள் அந்த குர்ஆனை ஓதி, அந்த குர்ஆனை அவர்கள் ஓதுவதற்கு அந்த இடத்திலே சமூகம் அளித்திருந்த போது அந்த ஜின்கள் அந்த மற்ற ஜின்களுக்கு அவர்கள் கூறினார்களாம், காலு அன் சித்து, நீங்கள் வாய்மூடி இந்த ஓதுகிற குர்ஆனை கேளுங்க அப்படின்னு சொல்லி ஜின்களே ஜின்களுக்கு சொன்னது. அப்போ குர்ஆன் ஓதப்பட்டால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஃபைதா குரு அல் குர்ஆனு ஃபஸ்தமியூ லஹு வ அன்சித்து, குர்ஆன் ஓதப்பட்டால் நீங்கள் அதை காது தாழ்த்தி கேளுங்கள், அமைதியாக இருங்கள். ரெண்டு செய்தி சொல்லப்படுகிறது. குர்ஆன் ஓதுனா நாங்கள் என்ன செய்யணும், பேசக்கூடாது, நாங்கள் காது தாழ்த்தி கேட்கணும். சிலவங்க பேசிக்கிட்டே குர்ஆனை போட்டிருப்பாங்க, அது தப்பு. சரியா, அல்லாஹு தஆலா சொல்லான்,

நான் மாறுகிறேன் என்று எல்லாம் சொல்கிறேன். இது அந்த அந்த இந்த நடையின் ஒரு உச்சகட்டம். இது இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், வேறு ஒரு ரிவாயத்தில் வருகிறது, ஃபபி இஸ்மாவு ஃபபி யுபுசிரு ஃபபி எம்ஷி ஃபபி எபுத்திஷு, என்னுடைய உதவியை கொண்டு தான் அவன் பார்க்கிறான், என்னுடைய உதவியை கொண்டு தான் அவன் கேட்கிறான், என்னுடைய உதவியை கொண்டு தான் அவன் பிடிக்கிறான், என்னுடைய உதவியை கொண்டு தான் அவன் நடக்கிறான். அப்போ நஃபிலான வணக்கங்களை ஒரு மனிதன் செய்து கொண்டிருக்கும் போது அல்லாஹுடைய நேசத்திற்குரியவனாக அவன் மாறுகிறான். அல்லாஹுடைய உதவி எல்லா பக்கமும் அவனுக்கு வருகிறது. அவனுடைய பார்வையில் அல்லாஹுடைய உதவி, அவனுடைய செவி புலன்களில் அல்லாஹுடைய உதவி, அவனுடைய கைகளில் அல்லாஹுடைய உதவி, கால்களில் அல்லாஹுடைய உதவி. அது மட்டுமல்ல, இந்த நஃபிலான வணக்கங்களை செய்து கொண்டே இருக்கிற அடியான் அல்லாஹுடத்திலே கையேந்தினால் அவன் கேட்பதையெல்லாம் அல்லாஹ் கொடுக்கிறான். அவன் பாதுகாப்பு தேடினால் அவன் எதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறானோ அவற்றிலிருந்து அவனை பாதுகாத்து விடுகிறான். சுபஹானல்லாஹ். நஃபிலான வணக்கங்கள் இப்போ ஃபர்லிலேயே நம்ம வந்து கஷ்டப்பட்டு நம்ம செய்யக்கூடிய நிலையில் எங்கள் நஃபிலுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்க போகிறாங்க. ஃபர்லான வணக்கத்தையே ஒரு நிர்பந்தத்தில் செய்கிறார்கள். சுபஹானல்லாஹ். நம்ம குறிப்பாக தமிழ் பேசக்கூடிய நம்முடைய சகோதரிகளுக்குள்ளே பார்த்தால், இந்த நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் தொழுகையை நிறைய பேர் கண்டுகொள்வதே இல்லை. இது ஒரு கடமை என்கிற உணர்வு கூட அவர்கள் முஸ்லீம் அவ்வளவுதான். இவர்கள்ட்ட போய் நஃபிலை பற்றி எப்படி பேசுறது நம்ம? ஆனால் ஃபர்லான வணக்கங்களில் கவனம் செலுத்தக்கூடிய பல சகோதர சகோதரிகள் நஃபில்களுடைய விஷயத்தில் பொடுபோக்காக இருக்கிறார்கள். இது கவலையான விஷயம். நஃபிலான வணக்கங்களை கூடுதலாக செய்கிற போது அல்லாஹுடைய நேசம் நமக்கு கிடைக்கும். அல்லாஹுடைய நேசம் கிடைப்பதை விட இந்த உலகத்தில் கிடைக்கிற பாக்கியம் ஒன்றும் இருக்காது. என்னால் இந்த உலகம் யாருக்கு சொந்தம் சகோதர சகோதரிகளே? லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த். வானங்களில் உள்ளவை பூமியில் உள்ளவை எல்லாமே அல்லாஹ்வுக்கு சொந்தம். லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த். வானங்களில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும் அவனுக்கே சொந்தம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், இந்த பிரபஞ்சங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரட்சகன் அல்லாஹ் தான். அந்த அல்லாஹுடைய நேசம் எனக்கு கிடைக்கிறது என்றால் அதை விட வேறு என்ன பாக்கியம் இருக்க வேண்டும்? ஒரு பிள்ளை தன்னுடைய தாயும் தந்தையும் அதை நேசிக்கிறார்கள் என்று தெரிகிற போது அடைகிற ஆனந்தம், ஒரு சகோதரன் தன்னுடைய சகோதரன் அவனை நேசிக்கிறான் என்கிற போது அவனுக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி. ஏன் ஜாஹிலியத்தான நிலையில் பார்க்கிறோம், ஒரு வாலிபனை ஒரு வாலிப பெண் நேசிக்கிற போது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி. இதை விடுத்து நீங்கள் அதிகாரங்களில் உள்ளவர்களை பாருங்கள். ஒரு அரசியல்வாதி என்னை நேசிக்கிறார். இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவர் என்னோட சரியான க்ளோஸ், எந்த நேரமும் எனக்கு மெசேஜ் போட்டு சோமாரிங்களான்னு கேட்பார், எப்போ நாட்டுக்கு வாரன்னு கேட்பார், ஏதும் தேவையான்னு கேட்பார் என்றால் நம்ம எப்படி மகிழ்ச்சி அடைகிறோம்? எனக்கு அவர் என்ன விசாரிப்பார்? ஒருவருடைய நேசம் கிடைப்பது என்பது சாதாரணமானதல்ல. ரப்புல் ஆலமீனுடைய நேசம் கிடைப்பது என்பது அதற்காகத்தான் நம்ம இயங்குகிறோம். அல்லாஹுடைய நேசம் கிடைத்து விட்டால் அல்ஹம்துலில்லாஹ். காசு அவனுக்கு தான் சொந்தம். ஆரோக்கியத்தை தருவது அவன் தான், ரிஸ்கை தருவது அவன் தான். அப்போ அல்லாஹ் நேசித்து விட்டால் அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான். என்னை அல்லாஹ் நேசிக்கிறான் என்றால் அவன் எனக்கு முழு பொறுப்பும். அதனால் தான் அவன் சொல்லுகிறான், என்னுடைய நேசனை நீ நோவினை செய்தால் உன்னை நான் விட மாட்டேன். அல்லாஹ் பொறுப்பெடுக்கிறான். விளங்காமல் இருக்கும் நமக்கு, ஆனால் அல்லாஹுடைய நேசத்தை பெற்றுவிட்டால் மனைவிக்கு ரிலாக்ஸேஷன். கொடுமைப்படுத்துகிற கணவன் அந்த மனைவி தொழக்கூடியவள், நோன்பு பிடிக்கக்கூடியவள், ஜக்காத்து கொடுக்கக்கூடியவள், இபாதத்துகளில் ஈடுபாடு உள்ளவள், நஃபிலான வணக்கங்கள் செய்யக்கூடியவள். ஆனால் கணவன் டோர்ச்சர் பண்ணுகிறான், கேட்க பார்க்க யாரும் இல்லை. ஆனால் அந்த மனைவியினுடைய மனம் சொல்லும், என்னுடைய ரப் என்னோடு இருக்கிறான், என்னுடைய ரப் என்னை நேசிக்கிறான். எனவே அந்த பெண்ணுக்கு பெரிய ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இது போல தான் ஒவ்வொருவருக்கும். அப்போ தொழக்கூடிய ஃபர்லான வணக்கங்களில் கவனம் செலுத்தக்கூடிய நாம் நஃபிலான வணக்கங்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு சில நஃபிலான வணக்கங்களை இந்த இடத்தில் சுட்டி காட்டுவது எனக்கும் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன்.
அதில் முதல்ல

0: அதாவது நஃபிலான தொழுகைகள், ஃபர்த் அல்லாத தொழுகைகள் நிறைய இருக்கிறது. அதில் ஸ்பெஷலாக ஃபர்தான தொழுகைகளுக்கு முன்னாலும் பின்னாலும் தொழக்கூடிய சுன்னத்தான தொழுகைகள். இந்த தொழுகைகளுடைய பாக்கியம் என்ன தெரியுமா? ஒரு நாளைக்கு யார் 12 ரக்காத்துக்கள் சுன்னத்தான தொழுகையை தொழுகிறார், ஃபர்த் தொழுகைக்கு முன்னுக்கும் பின்னுக்கும், அவருக்கு அன்றைக்கு ஒரு வீடு கட்டப்படும். சுபஹானல்லாஹ், சுவர்க்கத்தில். இப்போ ஒருவர் 365 நாட்களும் விடாமல் இந்த சுன்னத்தை தொழுதால் சுவர்க்கத்தில் இவருக்கு எத்தனை வீடு? 365 வீடு. அல்லாஹு அக்பர். இந்த விஷயம் நிறைய பேர் புரியலை. நான் சில நேரங்களில் இதை கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். 365 வீடுன்னா இப்படி ஆயுள் முழுக்க தொழக்கூடியவர்கள். இப்போவே உலகத்தில் வாழக்கூடியவர்களுக்கு இப்படி வீடுகள் இருக்கு, லேண்ட் இருக்கு. அதை வைத்து பெருமைப்படுகிறார்களா இல்லையா? இப்போ ஸ்ரீலங்காவில் உள்ளவர்கள் சொல்லுவார்கள், பூதான் ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸில் மருதமுனைண்டா, மருதமுனையில் அவருக்கு 10 விடுதிக்கு, கல்முனையில் விடுதிக்கு, கொழும்பில் 10 விடுதிக்கு, அவர் லண்டனில் வீடு வாங்கி போட்டிருக்கிறார், தன்சானியாவில் வீடு வாங்கி போட்டிருக்கிறார் என்றெல்லாம் சொல்கிறோம். அது அவருக்கு ஒரு பெரிய கௌரவம், சந்தோஷமும். இப்போ சுவர்க்கத்திற்கு போன பிறகு பார்த்தால் சுன்னத்தான தொழுகைகளை பேணி வரக்கூடிய ஒருவருக்கு லட்சக்கணக்கான வீடுகள் இருக்கும். அல்லாஹ் தௌஃபிக் செய்ய வேண்டும். என்ஜாய் பண்ணுகிற இடம் அதுதான், அனுபவிக்கிற இடம் சுவர்க்கம் தான். ஃபீஹா மாலா ஐனுன் ராத் வலா உதுனுன் சமிஅத் வலா ஹதர அலா கல்பி பஷர். எந்த கண்ணுமே பார்த்திருக்காத, எந்த காதுமே கேட்டிருக்காத, எந்த உள்ளமுமே கற்பனை பண்ணாத இன்பங்கள் எல்லாம் இந்த சுவர்க்கத்தில் இருக்கிறது. சுபஹானல்லாஹ், சுவர்க்கத்து இன்பங்களை அனுபவிப்பதற்காக அல்லாஹு தஆலா ஒவ்வொருவருக்கும் 100 பேருடைய பலத்தை கொடுக்கிறான். நோய் இல்லை, டயபெட்டிக் பிரச்சனை இல்லை, அதை குடித்தா பிரச்சனை, இதை சாப்பிட்டா பிரச்சனை, கொலஸ்ட்ரால் பிரச்சனை இல்லை, யூரின் போகணுமென்ற சிக்கல் இல்லை, டாய்லெட் போகணுமென்ற பிரச்சனை இல்லை, மென்சஸ் இஷ்யூ இல்லை, சளி பிரச்சனை இல்லை, இதெல்லாம் சொல்கிறாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். ஹதீஸில் நேரடியாக இதெல்லாம் ஒவ்வொன்றும் வருது. சாப்பிடக்கூடியவைகள் வியர்வையாக வெளியே வந்துவிடும், அந்த வியர்வை நாராது, நறுமணமாக இருக்கும். சுபஹானல்லாஹ். அப்போ சுவர்க்கம் தான் அனுபவிக்கிற இடம். 33 வயது வாலிபர்களாகவே எல்லோரும் சுவர்க்கத்தில் இருப்பார்கள். முதுமை கிடையாது, மரணம் கிடையாது. அப்போ அங்கே நமக்கு இந்த சுன்னத்தான தொழுகைகளுக்காக வேண்டி வீடுகள். அதிலேயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருக்கு முன்னால் தொழக்கூடிய அந்த 2 ரக்அத் சுன்னத்தை பற்றி சொல்லும்போது, ஹைரும் மினத் துன்யா வமா அலைஹா, உலகம் உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட அந்த 2 ரக்அத்தும் சிறந்தது என்கிறார். அதனால் முன்னால் அது மிஸ் ஆனால், சுபஹுக்கு பிறகு தொழுகை இல்லை நமக்கு தெரியும், சுபஹு தொழுகத்துக்கு பிறகு தொழுகை இல்லை, ஆனால் முன்னால் தொழக்கூடிய அந்த 2 ரக்அத் மிஸ் ஆனால் சுபஹுக்கு பிறகு அந்த ரெண்டையும் தொழுது கொள்ளலாம். அப்பளோ ஒரு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நஃபிலான தொழுகை தான் சுபஹுக்கு முன்னால் தொழக்கூடிய அந்த 2 ரக்அத். அதுபோல மா பைன குல்லி அதானை நீ ரக்அத்தான், அந்த 12 உங்களுக்கு தெரியும். சுபஹுக்கு முன்னால் 2, லுஹருக்கு முன்னால் 2, 2 ஆக 4, லுஹருக்கு பின்னால் 2, மக்ரிபுக்கு பின்னால் 2, இஷாக்கு பின்னால் 2. இதுபோக பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில், ஒவ்வொரு பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் 2 ரக்அத் இருக்கு. சுபஹானல்லாஹ். அதில் இன்னும் ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா? பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் கேட்கப்படக்கூடிய துவா கபூலாகும். சொல்றாங்க பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் கேட்கப்படக்கூடிய துவா கபூலாகும். சுஜூதில் இருந்து கொண்டு ஒரு மனிதன் கேட்கிற துவா வேகமாக கபூலாகும். அல்லாஹ் அக்பர். அப்ப அந்த பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில நஃபிலாக 2 ரக்அத் தொழுதுட்டு போ, அதுல சுஜூத், அந்த சுஜூதை நல்லா பயன்படுத்தலாம் துவாவுக்கு. நமக்கு தேவை நிறைய, ஃபேமிலியை ஊரில் விட்டுட்டு இங்கே இருக்கிறவர்கள் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கிறோம். எனக்கு தெரியும், நிறைய பிள்ளை வளர்ப்பு விஷயத்திலே டிப்ரெஷனோடு ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கிற நிறைய தந்தைகள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சில நேரங்களில் மனைவியை பற்றி ஒரு தெளிவில்லாமல் கவலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். நோய்வாய்ப்பட்டிருக்கிற பேரண்ட்ஸுடைய விஷயத்திலே இஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கிறவர்கள் இருக்கிறோம். திரும்ப நாட்டுக்கு போனால் என்ன செய்வது என்ற ஒரு தெளிவில்லாமல் அதிலே மன அழுத்தத்தோடு இருக்கிறவர்கள் இருக்கிறோம். சும்மா மன அழுத்தம் என்று சொல்லி சொல்லி நாளாந்தம் மன அழுத்தத்தை கூட்டிக் கொண்டு நோய்களை அதிகரித்துக் கொண்டிருக்கிறோமே தவிர மன அழுத்தங்களுக்கான தீர்வுகளை நாம் தேடவில்லை. உண்மையிலேயே வாங்கு சொன்னதும் பள்ளிவாசலுக்கு வந்து
1: நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக 12 மணி.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: அல்லது ஒரு மனிதனிடம் தொழுதான் தொழுதாயா என்று கேட்கிற போது ஆம் தொழுதேன் என்று சொன்னால் தொழுகையில் சில குறைபாடுகள் இருக்கும். நம்ம தொழுகையில் மிஸ்டேக்ஸ் விட்டிருப்போம். அந்த மிஸ்டேக்ஸை மலக்குகள் சொல்லுவார்கள், யாரில் அவன் தொழுதான் தான், ஆனால் தொழுகையில் இன்னென்ன தவறுகள் அவன் விட்டிருக்கிறான் என்று சொல்லும்போது அல்லாஹ் கேட்பான், வேறு தொழுகைகள் நஃபிலான தொழுகைகள் ஏதாவது இவன் தொழுதிருக்கிறானா என்று. ஆம் என்று மலக்குகள் சொல்லும்போது அந்த நஃபிலை கொண்டு இந்த குறைகளை நீங்கள் நிவர்த்தி செய்து விடுங்கள் என்று சொல்லப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ இந்த நஃபிலான வணக்கங்களில் சுன்னத்தான தொழுகைகள் மிக முக்கியமானது.
2: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது சிந்தனை.
0: வானொலியில் நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலி,
2: முஸ்லிம் வானொலி டாட் காம்.
0: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அன்சார் ஹுசைன் ஃபிர்தோசி அவர்கள்.
3: نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له فاشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل

لما يشاء، ومن يشرك بالله فقد افترى اثما عظيما. நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு இணை வைப்பதை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். அது அல்லாத இணை வைத்தல் அல்லாத மற்ற பாவங்களை அவன் நாடியோர்களுக்கு தௌபா செய்யாமலே மன்னிக்கக்கூடியவன். மேலும் யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறாரோ அவர் நிச்சயமாக மிக பிரம்மாண்டமான ஒரு பொய்யையே இட்டி கட்டிவிட்டார், அது உண்மை கிடையாது என்கிற இந்த செய்தி சூரத்து நிசாவினுடைய 48வது வசனமாக இருக்கும். ஆக நாம் எல்லோருமே அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதை தௌபா செய்யாமல் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். தௌபா செஞ்சுட்டா மன்னிச்சிருவான், அதை விட்டுட்டு இனிமேல் நான் அல்லாஹ் உனக்கு நான் இணை வைக்க மாட்டேன், உன்னையே நான் வணங்குறேன் என்று சொன்னோன்னு நம்ம தௌபா செஞ்சு அந்த காரியத்தை விட்டு அல்லாஹ் மன்னிப்பான். அப்படியே அந்த நிலையில் மரணிச்சிட்டோம்னா கண்டிப்பாக மன்னிப்பு கிடையாது, சொர்க்கம் நுழைய முடியாது. யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய நிலையில் மரணிக்கிறாரோ அவங்க நரகம் நுழைந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி நபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறாங்க சொல்லி காட்டுறாங்க. மற்ற பாவங்களை பொறுத்த வரைக்கும் தௌபா செய்யணும். தௌபா செய்யாமல் ஒரு ஆள் மௌத்தாயிட்டா அல்லாஹ் விரும்பி தான் அவரை மன்னிப்பான். தௌபா செய்யலை, பாவம் செஞ்சுக்கிறாரு, ஆனால் இணை மட்டும் வைக்கலை அப்படி எங்கும்போது அந்த மற்ற பாவங்களை அல்லாஹ் தான் நாடியோருக்கும் மன்னிக்கிறான். ஆனால் தௌபா செய்யணும், நாங்கள் அதை நம்பிக்கிட்டு தௌபா செய்யாமல் இருக்கக்கூடாது, தௌபா செய்யணும். அதில் உள்ள ஒரு சிறப்பு என்னென்றால் அல்லாஹ் விரும்பினால் இப்போ எவ்விரமா தூனதாலிக்கு இமயஷா, அந்த இணை வைத்தல் அல்லாத அவன் விரும்பினா மன்னிப்பான் அப்படிங்கிறான். அப்போ இந்த இணை வைத்தல் என்றால் என்ன அப்படின்னு சொன்னோன்னு நம்ம எல்லாம் என்ன நினச்சிக்கிட்டிருக்கிறோம்னு சொன்னால் சிலையை வணங்குறது அதான் நல்லா இணை வைக்கிறது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். அது மட்டும் இணை வைத்தல் கிடையாது. இப்போ பொதுவாக இணை வைத்தல் அப்படின்னு சொன்னால் என்னென்றால் அல்லாஹ்வையும் நம்பி அல்லாஹ்வுடைய சிபத்துக்கள் செயற்பாடுகளுக்கு நிகராக ஒருத்தரை வச்சிட்டோம்ன்றால் அதான் இணை வைத்தல். ஒரு விஷயத்தை வழங்கணும், இணை வைத்தல் என்றால் துணைக்கு ஒன்று இருக்கணும் இல்லையா. ஒன்று இப்போ நான் இதுக்கு ஒன்றை இணை வைக்கிறேன் என்றால் இதை எடுத்துக்கிட்டு தான் இன்னொன்று இணை வைக்கணும். இதை மொத்தமாக நிராகரிச்சுட்டு ஒன்று எடுத்தால் அது நிராகரிப்பு, குஃப்ரு. அல்லாஹ்வையே மொத்தமாக நிராகரிச்சிட்டால் அது குஃப்ரு. அல்லாஹ்வை நம்பி போட்டு அல்லாஹ் பார்க்குற மாதிரி இவர் பார்ப்பார், அல்லாஹ் படைக்கிற மாதிரி அவர் படைப்பார், அல்லாஹ் மன்னிக்கிற மாதிரி இந்த மகான் மன்னிப்பார், அல்லாஹ் நோயை குணப்படுத்துகிற மாதிரி இந்த பெரியார் நோயை குணப்படுத்துவார் என்றால் நாம் அல்லாஹ்வுக்கு இணையாக்கிறோம். இணை வைத்தலுங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும். இப்போ நம்ம இதை தெளிவாக பார்க்குறேன்னு சொன்னால் சூரா லுக்மான்ல 25வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், நபியே உலகின் சஅல்தஹும் மன் ஹலக சமாவாதி வல் அர்த், அந்த முஷிரிக்கிகளை பார்த்து அல்லாஹ் தஆலா கேட்க சொல்கிறான், வானங்களையும் பூமியையும் படைச்சது யார் என்று நபியே அவர்களிடம் கேளுங்க. குலில் அல்ஹம்துலில்லாஹ் லயகூலுன்ன அல்லாஹ், அவங்க என்ன சொல்லுவாங்க, அல்லாஹ் தான் படைச்சேன்னு சொல்லுவாங்க. இது சூரத்து லுக்மான்ல 25வது வசனம். சூரத்து ஜுமர்ல 37வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வலயின் சஅல்தஹும் மன் ஹலக சமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமியை யார் படைத்தது என்று அவர்களிடம் கேட்டால் லயகூலுன்ன அல்லாஹ், அல்லாஹ் என்று சொல்வார்கள். குல், நபியே அவங்கள்ட்ட இப்ப திருப்பி கேளுங்க, அஃராஅய்தும்மா தத்உன மின் தூனில்லாஹ், அப்போ அல்லாஹ்வை விட்டுவிட்டு நீங்கள் பிரார்த்தனை செய்கின்றீர்களே அவர்களை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? இன் அராதனில்லாஹு பிதுர்ரின் ஹல் ஹுன்ன காஷிஃபாதுல்லுர்ஹி, அல்லாஹ் எனக்கு கெடுதிகளை நாடிவிட்டால் நீங்கள் வணங்கக்கூடிய இவைகளெல்லாம் அந்த கெடுதியை நீக்கிவிடுமா? அவங்க வணங்குறது யாரை? லாத்தி யகூது சுவாய் நசுரு வத்து போன்ற சிலைகளை வணங்குறாங்க. அல்லாண்டு சொல்லி வணங்கினாங்களா என்று கேட்டால் கண்டிப்பாக கிடையாது, நல்லடியார்கள் என்றுதான் வணங்கினார்கள். அதை இபின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறாங்க, புகாரியுடைய விரிவுரையில் அதை அழகாக எழுதுகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இந்த லாத்தி யகுது சுவாய் நசுரு வத்தி என்ற சிலைகள் எல்லாம் கடவுளாக வணங்கப்படவில்லை, நல்லடியார்களாக எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ அல்லாஹு தஆலா சூரத்து ஜுமர் 37வது வசனத்தில் சொல்கிறான், இன் அராதனில்லாஹு பிதுர்ரின் ஹல் ஹுன்ன காஷிஃபாதுல்லுர்ஹி, அல்லாஹ் எனக்கு கெடுதிகளை நாடிவிட்டால் நீங்கள் வணங்கக்கூடிய இந்த நல்லடியார்கள் அந்த கெடுதிகளை நீக்கி விடுவார்களா? அவ் அராதனி பி ரஹ்மத்தின், அல்லாஹ் எனக்கு ஒரு கருணையை நாடிவிட்டால் ஹல் ஹுன்ன மும்சிக்காத்து ரஹ்மத்திஹி, அல்லாஹ்வுடைய இரக்கத்தை இவர்கள் தடுத்து விடுவார்களா? குல் ஹஸ்பி அல்லாஹ், நபியே நீங்கள் சொல்லுங்க, அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அலஹி யதவக்கலுல் முதவக்கிலூன், அது அவன் மீதே பொறுப்பு சாட்டக்கூடியவர்கள் பொறுப்பு சாட்டுவார்கள் அப்படிங்கிறான். சூரத்து ஸுஹ்ரஃப் 9வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான்,
ولئن سألتهم من خلق

சமாவாக்கியங்கள் எல்லாரும் வானங்கள் பூமியை படைத்தது யார் என்று கேட்டால் லயகூலுன்ன அவர்கள் கண்டிப்பாக சொல்வார்கள் ஹலகஹுன்னல் அஸீஸுல் அலீம். அஸீஸ் அலீம் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வான் அவர்களை படைத்தது, வானங்கள் பூமியை படைத்தது என்று சொல்வார்கள் என்று அவங்க சொல்றாங்க. அப்ப அன்றைக்கு இருந்த முஷரிக்கீங்கள் அல்லாஹ் தான் படைச்சன்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு வசனத்துல ஓமம் பியதிஹி மலகுத்து சமாவாத்தி வல்லாரும், அல்லாஹ் வானங்கள் பூமிகள் ஆறினுடைய ஆட்சி அதிகாரங்கள் யாருடைய கையில் இருக்கிறது என்று கேட்டால் அல்லாஹ்வுடைய கையில்ன்னு சொல்வாங்க, அல்லாஹ்வுடைய கையில்ன்னு சொல்வாங்க. அதை பாருங்க, அல்லாஹ் தஆலா சூரத்து ஸுமர் 3வது வசனத்துல சொல்றானால லில்லாஹி தீனுல் காலிஸ், அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுக்கே இந்த பரிசுத்தமான இந்த மார்க்கம் அல்லாஹ்வுக்கே உரித்தன்னதல்லவா. வல்லதீன இத்தகது மின் தூனிஹி அவுலியா, அல்லாஹ் அல்லாமல் அவுலியாக்களை எடுத்துக்கொண்டு அவர்களிடம் பிரார்த்தனை செய்கின்றார்களே, அவர்கள் மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா, அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் தெரியுமா, இவர்களிடம் நாங்கள் பிரார்த்தனை செய்வது இவர்கள் அல்லாஹ்விடம் எங்களை அந்தஸ்தால் நெருக்கி வைப்பார்கள் என்றுதான் அல்லாஹ்னு சொல்லலைங்க. அந்த மகான்கள் எல்லாத்து யகுது சுவாய் நசுர் வந்து போன்ற மகான்களிடம் பிரார்த்தனை செய்தார்கள், அவர்களுக்கு சிலை வைத்திருந்தார்களே, அப்ப சிலையா வச்சிருந்தாங்க, இப்ப வளத்தாட்டி கபருக்குள்ள வச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த மகான்கள் என்றுதான் அவங்க சொன்னாங்க. அவங்கள வணங்குறவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, வணங்குற என்றால் பிரார்த்தனை செய்தல், அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா சூரத்து ஜுமர்ல 3வது வசனத்துல சொல்றான் மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா, இவர்கள் அல்லாஹ்விடத்தில் எங்களை அந்தஸ்தால் நெருக்கி வைப்பார்கள் என்றுதான் நாங்கள் வணங்குகிறோம். இப்போவும் அவுலியாக்கள் மகான்கள் பெரியார்கள் நாதாக்கள் தங்கள்மார்கள் என்று கபர்களிலே தர்காக்களிலே ஓடக்கூடியவர்கள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அல்லாஹ் சொன்னோமா மகான்கள் இவங்க அல்லாஹ் கிட்ட எங்களுக்காக சிபார் செய்வாங்க அல்லாஹ்விடத்தில் எங்களை நெருக்கி வைப்பாங்க அப்படித்தான் அவர்கள் சொல்வார்கள் என்றத அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே மாதிரியாக பாருங்க அல்லாஹ் சூரா யூனுஸ்ல சொல்லி காட்டுறான் وَيَعْبُدُونَ مِنْ دُونِ اللَّهِ مَا لَا يَضُرُّهُمْ وَلَا يَنْفَعُهُمْ, அல்லாஹ் அல்லாமல் அவர்களுக்கு எந்த நன்மையும் செய்யாத கெடுதியும் செய்யாதவர்களிடம் இவர்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள். இப்போ அல்லாஹ் விட்டுட்டு யார்கிட்ட போய் துவா கேட்குறாங்க, யார்கிட்ட போய் நோய் நிவாரணம் தேடுகிறாங்களோ அவங்களால இவங்களுக்கு கெடுதியும் வராது நல்லதும் கிடைக்காது. அப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் அவர்களை பற்றி என்ன சொல்லலாம், ஐயா கூலூன்னு அவங்க என்ன சொல்லிக்கிட்டு வணங்குறாங்க தெரியுமா, ஹாவுலாயி ஷுஃபாவுனா இந்தல்லா, இவர்கள் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக சிபாரிசு செய்பவர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்க்கு சுபஹான தஆலா என்ன சொல்லி காட்டுறான். அப்ப இணை வைக்கக்கூடியவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அல்லாவும் மொத்தமா நிராகரிக்கல, அல்லாவை நம்பிக்கிட்டு நாங்கள் நல்லடியார்கள் மூலமாக அல்லாஹ் கிட்ட நெருங்குறோம், அல்லாஹ் கிட்ட தான் நெருங்க போறாங்க, யார் மூலமாக இன்னொரு ஆள் மூலமாக. அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடியவர்களும் அந்த வேலையை தான் செய்யறாங்க. இப்போ நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஆண்டு ஆமுல் ஃபீல் என்று நம்ம சொல்கிறோம், ஆமுல் ஃபீல், ஆமுல் ஃபீல் என்று ஏன் பேர் வந்துச்சு, நபி அவர்கள் பிறந்த ஆண்டில் யானை படை கொண்டு காபத்துல்லாவை ஒரு தான் அழிக்க வந்தான். அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் நஜ்ஜா மன்னன் நஜ்ஜாசி மன்னனுடைய ஒரு பெரும் ஒரு படை தளபதியான ஒரு பெரிய ஒரு வீரனாக அப்ரஹா என்கிற ஒருத்தன் இருக்கிறான். அந்த அப்ரஹாம் என்ன சொல்கிறான் என்ன செஞ்சான்னு சொன்னால் எல்லா மக்களும் கஅபத்துல்லாவை நோக்கி போகிறாங்க, கஅபத்துல்லாங்கிற அந்த ஆலயத்தில் சிலை இருந்துச்சு, 360 சிலைகள் இருந்துச்சு, அது பராமரிக்கக்கூடிய நிர்வாக தலைவராக இருந்தவர் அப்துல் முத்தலிப், நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாப்பா.

0: Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Bismillah, alhamdulillah. Wassalatu wassalamu ala rasulillah wa ba'd. இந்த மூன்றை செய்தால் நம்முடைய உள்ளம் அமைதியாயிரும். முதல்ல நாம கடந்து வந்த காலம், நம்முடைய இறந்த காலத்தை பற்றி அதிகமாக யோசிக்க கூடாது. சபுர் செஞ்சிடணும். எது நடந்தாலும் பரவாயில்ல, சபுர் செஞ்சிடணும், பொறுமையாக இருக்கணும். இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய காலத்தை பொறுத்த வரைக்கும் தொழுகையில சரியான முறையில் நம்மளுடைய கவனத்தை திருப்ப வேண்டும். தொழுகை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும், வருங்காலத்தை பொறுத்த வரைக்கும் தவக்குள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீது தவக்குள் வைக்கணும். அப்போ பொறுமையாக இருக்கணும், தொழுகையை கடைபிடிக்கணும், தவக்குள் வைக்கணும். இந்த மூன்றையும் நாம சரியாக செய்தோம்னா நம்மளுடைய உள்ளம் அமைதியாகிரும், நம்மளுடைய வாழ்க்கை சந்தோஷமாகிரும். ஜஸாகுமுல்லாஹு கைரன், உபாரக்கல்லாஹு ஃபீக்.
1: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது சிந்தனை. நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அப்துல் ஹாலிக் அவர்கள்.
2: 10 தினங்கள்ல துஆ விசேஷமான துஆவுக்குரிய தினங்கள், ஜிக்ருக்குரிய தினங்கள். அந்த ஹதீஸ்ல வருது, வ கைரு மா குல்து அன வன் நபியூன மின் கப்லி லா இலாஹ இல்லல்லாஹ். நானும் எனக்கு முன்னால வாழ்ந்த நபிமார்களும் சொன்னதுல ஆக சிறந்த வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ். ஆனா யாரும் தவறா நினைக்காதீங்க, இப்ப இஷாவுலையும் என்ன ஜிக்ருக்கு பின்னால 10 தடவலா இல்லாஹ இல்லல்லாஹ் சொன்னாங்க. அதோட நாங்க போதுமாக்கி கொள்றது இல்ல. நாங்க தனியா உட்கார்ந்து அல்லாஹுடைய ஞாபகத்தோட சிந்தனையோட லா இலாஹ இல்லல்லாஹ் வணங்கப்படுவதற்கு யா அல்லாஹ் உன்னை தவிர வேறு யாரும் இல்ல. உலகத்துல யார் யார் எதை எதை வணங்குகின்றார்களோ எல்லாமே உன்னுடைய படைப்பு. அது சூரியனாக இருக்கலாம், சந்திரனாக இருக்கலாம், சிலைகளாக இருக்கலாம், கற்களாக இருக்கலாம், மலைகளாக இருக்கலாம், மனிதர்கள் மிருகங்களாக இருக்கலாம், எதை எதை வணங்குகின்றார்களோ எல்லாமே உன்னுடைய உன்னால படைக்கப்பட்டது. வணங்கப்படுவதற்கு உன்னை தவிர வேறு யாரும் இல்ல. குர்ஆன்ல ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், அறிந்து கொள்ளுங்கள், வணங்கப்படுவதற்கு அல்லாஹ் தவிர வேறு யாரும் இல்ல. நாம் ஒவ்வொருவரும் தனிமையில உட்கார்ந்து என்ன அந்த ஹதீஸ் வருது, நீங்க என்ன செய்யுங்க, தஸ்பீஹா கூடுதலா செய்யுங்க, அல்ஹம்துலில்லா கூடுதலா சொல்லுங்க, தஹலீல் உண்டா லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை கூடுதலா செய்யுங்க. அதனால விசேஷமாக இந்த 10 நாட்கள் இன்றைக்கு இந்த பயான ஆர்கனைஸ் பண்ணினது ஏதோ இதுல பேஸ்புக்ல போட்டு ஸ்ரீலங்கா உலகத்துல எல்லாத்துக்கும் நாங்க காட்டிட்டோம் அல்ல. இங்க நீங்க நானும் சேர்த்து ஒரு 100-200 பேர் இங்க சேர்ந்தோம், எங்களை கொஞ்சம் அமல் இபாதத்துல கூடிருச்சு, எங்களை பாவங்களை விட்டோம், எங்களை பெரியார்களே சகோதரர்களே, அதனால இந்த 10 நாட்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அதிகமாக கூடுதலாக தஸ்பீஹில தஹ்மீதுல தஹ்லீல்ல ஜிக்ர்ல திலாவத்துல துஆவுல நபி அவர்கள் ஈடுபடுவார்கள். இது முதலாவது விடயம். இரண்டாவது, இந்த 9 தினங்கள்ல நோன்பு பிடிப்பது மிக முக்கியமான ஒரு சொன்னா. இன்றைக்கே நீங்க ஆரம்பிச்சேலும் நானும் அப்படித்தான், நாங்க எல்லாம் பலவீக்கல் என்ன நோன்பு என்று அதுக்கு சட்டப்படி ஏற்பாடு எல்லாம் செஞ்சுட்டு தான் நாங்க நோன்பு பிடிக்கணும். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நோன்பு அஜீப் ஆச்சரியமான நோன்பு. என்ன நபி அவங்க காலையில மஸ்ஜிது நபவியில ஃபஜ்ர் தொழுவாங்க, தொழுதுட்டு இஷ்ராக் எல்லாம் முடிச்சிட்டு கிட்டத்தட்ட ஒரு அவர் ஒன்னரை அவர் ரெண்டு அவருக்கு பின்னால வீட்டுக்கு வருவாங்க. வந்து கேட்பாங்க, ஏதாவது சாப்பிட இருக்குதான்னு சொல்லி, இருக்குதுன்னா சாப்பிடுவாங்க, இல்லான்னு சொன்னா நான் நோன்பு பிடிக்கிறேன். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய நோன்பு என்ன, சஹர் இல்லாம தான் நோன்பு பிடிச்சாங்க. நஃபுல் அவர்களுடைய அதிகமான நபி அவர்களுடைய நஃபுல் நோன்பு என்ன, சாப்பிடறதுக்கு ஒன்றும் இல்ல அப்ப நான் நோன்பு பிடிக்கிறேன், தெளிவா ஹதீஸ்ல வருது. அதனால சுண்ணத்தான நோன்புகள் துஹர் வரைக்கும் நீ ஏற்று வைக்கலாம். ஃபஜ்ருக்கு பின்னால நீங்க ஒன்றும் சாப்பிடல, ஃபஜ்ருன்னா அசானுடைய டைம் வந்ததற்கு பின்னால நீங்க சாப்பிடல, நீங்க குடிக்கலன்னா நீங்கள் நஃபுல் நோன்புகளை என்ன செய்யலாம், துஹருக்கு முன்னால நியத்து வச்சு கொண்டாலும் போதும். நபியுடைய இந்த ஹதீஸை வச்சு நபி அவர்கள் 7 மணி, 7:30 மணி, 8 மணிக்கு வருவார்கள், வந்து கேட்பார்கள் ஏதாவது சாப்பிட இருக்கதா, ஒன்றும் இல்லாட்டி அப்படின்னா நான் நோன்பு. அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி அறிவிக்கிறாங்க, நபி அவர்கள் 4 விடயங்களை வளமையாக தொடர்ந்து செய்து வருவாங்க. ஒன்று, இந்த துல்ஹஜ் மாதத்துடைய 9 நோன்புகள்.

ஹஃப்ஸா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள். நஸாயில பதிவாகி இருக்கிற ஹதீஸ், முஸ்னத் அஹ்மதுல பதிவாகி இருக்கிற ஹதீஸ், நான்கு விடயங்கள். ஒன்று, துல்ஹஜ் மாதத்துடைய ஆரம்ப ஒன்பது நாள், ஒன்பதாவது நாள் ஹாஜிமார்கள் நோன்பு பிடிக்காம இருப்பது நல்லது. என்று அன்றைக்கு அவங்களுக்கு நோன்பை விட விசேஷம், அவங்களுக்கு அரஃபா, அது ஹஜ்ஜுடைய அமல். ஆனா ஹஜ்ஜி போகாதவர்களுக்கு இந்த ஒன்பது நாள் நபி அவர்கள் தொடர்ந்து ஒன்பது நாள் நோன்பு பிடித்ததாக ஹஃப்ஸா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. இரண்டாவது, ஆஷூராவுடைய நோன்பை நபி அவர்கள் வல்லமையாக பிடித்து வந்ததாக அறிவிக்கிறாங்க. மூணாவது, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு மாதமும் அய்யாமு தஷ்ரீக்குரிய மூன்று நாள் பிறை 13, 14, 15, வேற ரிவாயத்துகளை வருது திங்கள் வியாழன் அல்லது 13, 14, 15, உண்டு வார வாரம் திங்கள் வியாழன் அல்லது மாதத்துல மூன்று நோன்பு பிறை 13, 14, 15, இது மூணாவது. நாலாவது, ஃபஜ்ருக்கு முன்னால் உள்ள அந்த ரெண்டு ரகாத் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை தொடர்ந்து செய்து வந்ததாக ஹதரத் ஹஃப்ஸா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை சந்திக்கிறான். எங்கட நாட்டுல நாங்க பார்க்கலாம், எங்கட நாட்டுல கூட மற்ற நாடுகளை நீங்க உம்ராவுக்கு போனா தெரியும், உம்ராவுக்கு ரமதான் அல்ல, மற்ற காலத்துல எப்ப போனாலும் ஹரத்துல திங்கள் வியாழன் சூப்பரா விரிக்கிறாங்க. ஏன் விரிக்கிறாங்க? அந்த திங்களும் வியாழனும் நிறைய பேர் நோன்பு பிடிக்கிறதுனால தான் அங்க சுப்ராவை விரித்தி பேரித்தம் பழங்களை பண்ணுகளை வைக்கிறாங்க. ஏன் ஒரு பெரியோர் கூட்டம் ஒன்று நோன்பு பிடிக்கிறாங்க, அவர்கள் நோன்புக்கு சொல்லி பெரிசா அலட்டுவது இல்ல, பேரித்தம்பழத்தை சாப்பிட்டு நீயத்து வைப்பாங்க, அதே பேரித்தம்பழத்தை சாப்பிட்டுட்டு நோன்பை திறந்துருவாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால்

எவ்வளவு பெரிய சான்ஸ் உண்டு. இந்த பத்தாவது நாள் பிடிக்கலாம், பத்தாவது நாள் பிற நாள்ல நோன்பு பிடிப்பது ஹராம். அதனால ஆக சிறந்த ஒன்பது நாள் சேர்ந்து பிடிப்பது, அல்லது ஒன்பது நாள் பிடிக்க முடியாட்டி திங்கள் வியாழன் பிடிப்பது, அல்லது அதுவும் முடியாத பட்சத்துல குறைந்த பட்சம் அந்த பிறை ஒன்பதுல அரஃபாவுடைய தினத்துல, இந்த அரஃபாவுல அரஃபாவுடைய தினத்துல அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை செய்யக்கூடிய அளவுக்கு உலகத்துல வேற எந்த தினத்திலையும் விடுதலை செய்வதில்லை. அதனால் நான் நோன்ப பிடிச்சு நாங்க துவா செஞ்சோம். தஹஜ்ஜுதுடைய வேலையில, இஃப்தாருடைய நேரத்துல, நாங்க பல நேரத்துல ஞாபகப்படுத்துற சிலர்கள் வந்து பல பிரச்சனைகளுக்காக வேண்டி நான் அங்க குர்பான் கொடுத்தேன், நான் இதை சதக்கா செய்தேன், மஷா அல்லாஹ் நல்ல விஷயம். ஆனால் இவைகள் எல்லாத்த விட எஃபெக்ட் என்னண்டா, ஒரு சிரமம் தான் நோன்பு பிடிப்பது. சிலர்களுக்கு சர்வ சாதாரணம், ஆனா இன்னும் சிலர்களுக்கு சரியான கஷ்டம். ஆனா நோன்பை பிடித்து கொண்டு அந்த நோன்புடைய வாயோட கேட்கிற துஆ ஏக்குது, அதை பார்த்து அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இறக்கப்படுவான். எங்கட சொந்த விஷயம், குடும்ப விஷயம், பிள்ளைகளுடைய விஷயம், தொழிலுடைய விஷயம், ஏதாவது சீராகணுமா? நாங்க நோன்பை பிடித்து தஹஜ்ஜுதுடைய நேரத்துல, நோன்பை பிடித்து இஃப்தாருடைய நேரத்துல குறைந்த பட்சம் ஒரு 10-15 நிமிடத்தை ஒதுக்கி நாங்க அதுல துஆல ஈடுபட்டோம். அநேகமாக அந்த துஆவை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்வானேன். நீங்க காலை முதல் மாலை வரைக்கும் பசியோடு இருந்தீங்க, தாகத்தோடு இருந்தீங்க, ஆகமான வேலைகளை கூட விட்டீங்க, உங்களுக்கு விருப்பமான ஆசா பாசங்களை கொஞ்சம் ஒதுக்கி வச்சீங்க. அதை பார்த்து அல்லாஹ் இறக்கப்பட்டு அந்த நேரத்துல கேட்கிற துஆவை அல்லாஹ் கபூல் செய்வான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால அரஃபாவுடைய தினத்துடைய நோன்பு ஆக விசேஷம். அதே அரஃபாவுடைய தினத்துடைய அன்றைக்கு பிறை ஒன்பதுடைய காலையிலிருந்து தக்பீர், அதுவும் எங்கள்கிட்ட உள்ள ஒரு பெரிய ஒரு பலகீனம் தான். நாங்க மஸ்ஜிதுல தொழுது இமாம் தக்பீரை சொல்லி கொடுத்தா நாங்க எல்லாம் செஞ்சு சொல்றது. அது மட்டுமல்லையே, தக்பீருன்னா அந்த ஒரு 5 நாளைக்கு எங்கள்கிட்ட எங்கட இரத்தத்தோட ஊறணும். காலையில எழும்பின உடனே ரோட்ல நடக்கும் பொழுது, பஜாருக்கு போகும் பொழுது, எங்கட ரூம்ல இஸ்லாக்கேஸ்ல ஏறும் பொழுது, இறங்கும் பொழுது, இதொன்று வரணும். எங்கட நாடுகள்ல கொஞ்சம் பஜாரோட கஷ்டம், எந்த முஸ்லிம்கள் மட்டும் இல்லையே மற்றவங்களும் இருக்கிறாங்க. அதனால பஜாரல் எல்லாம் எந்த அளவுக்கு இந்த ஹதீஸ் ஷரீஃப்ல புகாரியில வந்த ஞாபகம், ஹதரத் அப்துல்லாஹி இப்னு உமர், ஹதரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹுமா, இந்த ரெண்டு பேரும் இந்த அய்யாமு தஷ்ரீக் கூடிய நாளையில மதீனாவுடைய மார்க்கெட்டுக்கு வந்து தக்பீரை சொல்லுவாங்க. மதீனாவுடைய மார்க்கெட்டே தக்பீருனால எதிரொலிக்குமாம், அந்த அளவுக்கு சத்தமா மினாவுல கூடாரங்கள் சத்தமா சொல்லுவாங்க. இதை கேட்டுட்டு ஒவ்வொரு கூடாரங்கள் இந்த தக்பீருடைய சப்தம் வரும். அதனால் நாங்க எங்கட பெண்மணிகளுக்கும் சொல்லி கொடுக்கணும், தக்பீர் ஆண்களுக்கு மட்டுமல்ல நாங்க சத்தமா சொல்லுவோம். பெண்கள் கொஞ்சம் சத்தத்தை குறைத்து வீட்டுக்குள்ள, நாங்க வீட்டுக்குள்ள நாங்க சொல்றதை பார்த்து எங்கட பிள்ளைகள் படிக்கணும், எங்கட மகனும் மகளும் பார்க்கணும், எங்கட பேரன் பேத்திகள் பார்த்து அவங்களும் இத செய்ய ஆரம்பிக்கணும். ஏன் முழுக்க முழுக்க ஏகத்துவம், அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கதீரா வசுப்ஹானல்லாஹி புக்ரத்தன் வஅசீலா, அல்லாஹு தான் ஆகப் பெரியவன், முழு புகழும் அவனுக்குரியது தான், அவனை நான் தூய்மைப்படுத்துகின்றேன், லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தா, வணங்கப்படுவதற்கு அவனை தவிர வேறு யாரும் இல்ல, சதக வஅதா, அவன் அவனுடைய வாக்கை உண்மைப்படுத்தினான். நபி அவங்களுக்கு சொன்னானே, உங்களுக்கு நாங்க மக்காவை வெற்றி பெற செய்து தருவோம், சதக வஅதா, அவன் வாக்கை உண்மைப்படுத்தினான். வனசர அப்தா, தன்னுடைய அடிமை அல்லாஹுடைய மாண்பு அல்லாஹுடைய கண்ணியத்தை பத்தி அந்த தக்பீரில் சொல்லப்படுது. அதனால ஃபர்தான தொழுகைகளுக்கு பின்னால மட்டுமல்ல, நாங்க சொன்ன தொழுறோம், முந்தின சுன்ன தொழுறோம், பிந்தின சுன்ன தொழுறோம், அந்த பிறநாளுடைய தினம். அதனால தான் குர்ஆன்ல வருது, இன்னா அஅதைனாகல் கௌசர், நாங்க உங்களுக்கு நிறைய கயிறுகளை தந்தோம், நலவுகளை தந்தோம், ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், உங்க ரப்புக்காக வேண்டி நீங்க தொழுங்க, இன்னும் நீங்க அருங்க என்ற இந்த ஆயத்தை வைத்து அந்த துல்ஹஜ் மாதத்துல பிற 10-13 வரைக்கும் உதுஹையாவுடைய அமல் மிக முக்கியமான ஒரு அமல். நபி அவர்கள் சொன்னார்கள், மன் வஜத ஸிஅத்தன் லிஐ யுதஹிய ஃபலம் யுதஹி, யாரு உதஹியா கொடுப்பதற்கு சக்தி இருந்தும் யாரு கொடுக்கலையோ ஃபலா

0: தன்ன முசல்லானா அவனுங்கட கொழுகிற இடத்துக்கே வர வேண்டாம். அதாவது ஒவ்வொரு உதஹையாவுடைய மிருகத்திற்கும் ஒவ்வொரு மயிருக்கும் ஒரு நன்மை. முதலாவது சொத்து ரத்தம் கீழே உழுவுற நேரத்திலேயே அதை கொடுக்கக்கூடியவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். ஷாஃபி மதஹபுல வலியுறுத்தப்பட்ட சுன்னா, ஹனஃபி மதஹபுல வாஜிப். ஆனா ஷாஃபி மதஹபுல மிக முக்கியமான ஒரு சுன்னா உதஹையாவுடைய அமல். அதனால சந்தோஷமா திருப்தியாக அந்த அமல்கள் நாங்க ஈடுபடுவோம். அதுல நடக்கிற ஒரு சின்ன தவறு உண்டு தனிப்ப என்ன என்று சொன்னா, சில நேரத்துல என்ன செய்யறாங்க, வாங்க நீங்க வந்து மாட்டு அறிங்க, நாலு தொடைய நிறுத்தத்துக்கு பின்னால சல்லித்தாங்க. அது பில முதல்ல மாடோ ஆடோ ஒட்டகமோ அதுக்கு நாங்க சொந்தக்காரனாக ஆகணும். சொந்தக்காரனாக ஆனா தான் எங்களுக்கு நீயத்து வச்சு எங்களுக்கு அறுக்கணும். நாங்க தொடைய வாங்கினா இறைச்சி வாங்குற மாதிரி தான், அது உதஹையாவாக ஆகாது. அதனால எங்க சமூகத்துல நடக்க முந்தியெல்லாம் அப்படித்தானே நடந்துச்சு. முந்தி பார்த்து ஒரு வேலையை அடிப்பாங்க, சொல்லுவாங்க இத்தனை ராத்தல் இருக்கும், இத்தனை கிலோ இருக்கும். நாங்க 3-4 லட்சம் கொடுத்து மாடு வாங்குறோம், அதுல ஒரு 3-4 கிலோ குறைஞ்சா என்ன, கூடினா என்ன? நாங்க லட்சக்கணக்கில் கொடுக்கிறோம், அதுல ஒரு 5000-10000 பார்த்து எங்களை முழு உதகையாவுடைய நன்மைய வீணாக்கலாது. எங்களை சமூகத்துல பொதுவாக நடக்கிறது என்ன, ஒரு ஆள் ஒரு அந்த மிருகத்தை விற்கிறவரை சொல்லுவாரு, ரைட் நீங்க வந்து எடுத்துக்கொண்டு போங்க, நீங்க அறுங்க, அழுத்தத்தை பெறோம், 4 தொடையை நாங்க நிற்கிறோம், எத்தனை கிலோ எத்தனை ராத்தல் வருதோ நீங்க சல்லியை தந்துட்டு போங்கன்றது இயலாது. முதல்ல அந்த மாட்டை அந்த ஆட்டை அல்லது அந்த ஒட்டகத்தை பணத்தை கொடுத்து நாங்க வாங்கிடணும். உங்கள்ட்ட முழு பணம் இன்றைக்கு கொடுக்க வசதி இல்ல, அட்வான்ஸ் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, அவர் உங்களுக்கு இந்த மாட்டை விட்டுட்டாரு, அதாவது விலையையும் நிர்ணயித்தாரு, 3 லட்சம் 4 லட்சம் நீங்க இன்னைக்கு.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
2: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள். நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள். 0077-101-0043.
3: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசிலக்கம் 0777-34-0565. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
2: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள் சின்ன சிறுவர்கள் பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775-57-57-560.
4: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
0: ஒவ்வொரு தொழுகையில நாங்க அத்தஹியாத்துல ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட பெயரை ஞாபகப்படுத்துகின்றோம். اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم كنا கணக்கெடுங்களே நீங்களால கணக்கெடுமா? எங்களுடைய இலங்கையில் உள்ள 20-22 லட்சம் முஸ்லீம்கள், இந்தியாவில் ஒரு 25-30 கோடி முஸ்லீம்கள், பாகிஸ்தான்ல 20 கோடிக்கு மேல, பங்களாதேஷ்ல 20 கோடிக்கு மேல, இந்தோனேஷியால 32 கோடிக்கு மேல, இப்படி உலகத்தில் உள்ள 200 கோடி மக்களும் அதுல தொழக்கூடியவர்கள் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ஹஜ்ரத் இப்ராஹிமுடைய பெயரை சொல்லுவாங்க? அப்ப ஒரு நாளைக்கு எத்தனை பில்லியன் கணக்கான தடவை ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பெயர் சொல்லப்படுதுண்டா? அதெல்லாம் அவருக்கு பேசி சேர்ற துஆ தான். ஏன் அந்த நபி ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னுடைய உயிரை கொடுத்த தயாரானாங்க? அதுக்குரிய அல்லாஹ் பரிசத்தான் கயாமனால் வரைக்கும் தொழுகையில அவருடைய பெயர் ஞாபகப்படுத்தப்படணும். ரெண்டாவது, அவர்கள் அல்லாஹுடைய உத்தரவுக்காக வேண்டி மனைவியையும் பச்சில பாலகனையும் விட்டுட்டு போனாங்க மனித சஞ்சாரமற்ற இடத்துல. அதற்காக அல்லாஹுவால கொடுக்கப்பட்ட கிஃப்ட் தான் அந்த ஜம்ஜம். அதுவும் எல்லை இல்லாத, முழு உலகத்திலிருந்து போறவங்க குடிக்கிறாங்க, கொள்றாங்க, இப்ப கடகல்ல விற்கிறாங்க, முழு உலகத்துக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஆனா அந்த சின்ன கிணறு வத்தியதாக வரலாறு இல்லை. ஏன்? அது அவருடைய மனைவி, அவருடைய மகனுடைய தியாகம். மூணாவது, அவருடைய மகன் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய உயிரை கொடுக்க முன் வந்தாங்க. வாப்பா கேக்குறாங்க, யா புனைய இன்னி அரா ஃபில் மனாம் அன்னி அஸ்பஹுக ஃபந்துர் மாதா தரா. மகன், உங்களை அறுப்பதாக நான் கனவுட கண்டேன். நீங்க கேக்கணும், கனவு தானே என்று சொல்லி. நபிமார்களுடைய கனவும் வஹி, ருயல் அன்பியாயி வஹியுன். நபிமார்களுடைய கனவுகளும் வஹி. எங்களோட கனவு வஹி இல்ல, நாங்க கனவுகள் ஏதாவது கண்டா அலட்ட வேண்டிய தேவையும் இல்ல. கனவு அத பெரிஷா அலட்டி கொண்டு யோசிச்சு கொண்டு, சில பெண்மணிகள் நான் அப்படி கனவு கண்டேன், நான் இப்படி கனவு கண்டேன், அதுக்குத்தான் பேரு கனவு. கனவுல எல்லாம் வரும், நாங்க நினைவுல நினைக்கிறது எல்லாம் கனவுல வரும், அது அலட்ட தேவல்ல. ஆனா நபிமார்களுடைய கனவு வாஹி. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மகன்கிட்ட கேக்குறாங்க, மகன் உங்களை அறுப்பதாக நான் கனவுல கண்டேன். ஃபந்துர் மாதா தரா, என்ன சொன்னாங்க? யா அபதி இஃப்அல் மா துஉமர் சதஜதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் ஸாபிரீன். வாப்பா, உங்களுக்கு எது ஏவப்பட்டதோ அதை நீங்க செஞ்சு முடிங்க, பொறுமையாளர்களில் என்னை நீங்க பெற்றுக் கொள்வீங்க. நான் பொறுமை செய்கிறேன், அந்த இடத்துல நான் இந்த வார்த்தையை கூட யூஸ் பண்ணல. அல்லாஹ் நாடினால் பொறுமையாளர்களில் நீங்க என்ன பெற்றுக் கொள்வீங்க, உங்களுக்கு எது ஏவப்பட்டதோ அதை செய்யுங்க. ஆனா வாப்பாவால புள்ளை அறுக்கிறது என்பது லேசான விடயமா? ஆனா அல்லாஹுடைய சோதனைய பாருங்க. அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகின்றான், இன்னஹாதா லஹுவல் பலாஉல் முபீன். நாங்க இப்ராஹிமுக்கு கொடுத்த சோதனை உண்மையிலேயே பெரிய சோதனை. சில நேரத்துல மாணவர்கள் எழுதிட்டு வந்து சொல்லுவாங்க, பேப்பர் கொஞ்சம் கஷ்டம் உண்டு. ஆனா அந்த பேப்பரை எடுத்த அந்த சேர்மாரோ அல்லது முக்கியஸ்தர்களோ சொல்றாங்க, இந்த தடவை நாங்க ஃபைனல் எக்ஸாம் கொஞ்சம் பாரமா தான் எடுத்தோம், கேள்வி கஷ்டமா ஈக்கும். அல்லாஹான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சோதித்தான். அல்லாஹ் கூறுகின்றான், அவரை நாங்க பெரிய ஒரு சோதனையை கொடுத்தோம். ஹஜ்ரத் இப்ராஹிம் வருது ஹதீஸ்ல, நபிமார்களுக்கு சாதாரணமான 100 பேருடைய சக்தி. ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் சாதாரணமான 100 பேருடைய பலத்தை கொடுத்திருக்கிறான். அந்த 100 பேருடைய பலத்தை வைத்து தான் தன்னுடைய மகனை அறுக்குகிறார்கள். ஆனால் அவர் அறுபடல்ல. இதுதான் அல்லாஹுடைய ஆகப்பெரிய ஒரு அன்போ இரக்கம் என்ன? அடியார்கள்ட்ட அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், நீங்க சில தியாகங்களை செய்ய முன்னால வரணும். அந்த தியாகங்களை செய்ய ஒரு அடி எடுத்து வச்சு வந்தீங்க, இப்ப அந்த செய்ய தியாகத்தை செய்ய விடமாட்டான். அல்லாஹ் வேறொரு வழியில வந்து உங்களுக்கு இலகுவாக்கி தருவான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மகனை கீழே படுக்க வைத்து குர்ஆன்ல வருது, ஃபலம்மா அஸ்லமா வதல்லஹு லில் ஜபீன், ரெண்டு பேருமே வழிபட்டு மகனை கையிலே புரட்டி அவரை அறுக்க நேரத்தில் அந்த கத்தி அறுபடல. குர்ஆன்ல தெளிவா வருது, நாங்க சொர்க்கத்திலிருந்து ஒரு செம்மறியாட்டை அனுப்பி அவருடைய நேர்ச்சையை அவருடைய அந்த கனவை நிறைவாக்க வைத்தோம் என்று குர்ஆன்ல வருது. அந்த ஒன்றுக்குத்தான் இன்னைக்கு அமல். அரபு நாட்டுல சவுதியில மக்கால எத்தனை மில்லியன் கணக்கான ஆடுகள், அது எத்தனை ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள எத்தனை நாடுகள் போகுது, எத்தனை ஆயிரம் ஒட்டகம், எத்தனை ஆயிரம் மாடு, முழு உலகத்துல எத்தனை ஆயிரம் மிருகங்கள் இந்த ஒரு மூன்று நான்கு நாளையில. அதனால நாட்டுடைய சட்டத்தையும் நாங்க மிச்சம் கவனமா ஃபாலோ பண்ணணும். இந்த எங்களோட உதகையாவுடைய நாட்கள் அவங்களோட பொசன் லீவும் வருது, அரசாங்கம் என்னென்ன உத்தரவுகளை போட்டிருக்கிறாங்களோ அதை கண்டிப்பா நாங்க மதிக்கணும், அதுல நாங்க கவனம் செலுத்தணும். அதற்குரிய வழிகாட்டுதல்களையும் எம்மைத்தோழமா உங்களுக்கு தருவாங்க. அதனால நாங்க எதை சொல்ல வரோம், இந்த பிறை பத்து, பிற பதினொன்று, பிற பன்னெண்டு, பிற பதிமூணு, இந்த நாலு நாளைக்குள்ளால உலகத்தில் எத்தனை லட்சம் மிருகங்கள் அறுத்து குர்பான் கொடுக்கப்படுது என்றா, அந்த ஹதரத் இஸ்மாயில் அலி சலாத்து சலாம் அவர்களுடைய தியாக மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால தீனுக்காக நானும் நீங்களும் நினைக்கணும் தியாகம். நாங்க எங்கட பசாரல கடையில வியாபாரம் செய்யும் போது ஏமாத்தல் அல்ல, யாருக்கு மோசடிகள் செய்யறல்ல, சிறிய விலைக்கு உள்ளத்தை பெரிய விலைக்கு நாங்க விற்கிறல்ல, பழச புதுச்சின்னு சொல்லி கொடுக்கறல்ல, வியாபாரம் செய்யறவங்க நினைக்கணும் எனக்கு முன்னால் உள்ள தியாகம் இதுதான். நான் உண்மையாக, நேர்மையாக, நம்பிக்கையாக, நாணயமாக நான் எடுக்கிற பணத்திற்குரிய பொருளை பூர்த்தியா கொடுக்கணும். குர்ஆன்ல வருது, அந்த கூட திஜாரத்தன் அந்த தராதி மின்கும், வியாபாரம் நடக்கும் பொழுது ரெண்டு பேருடைய பொருத்தம் இருக்கணும். நீங்க ஒரு பொருளை கொடுக்கிறீங்க, வாங்குறவர் உண்மையில திருப்தி இல்லாம வாங்கினா அந்த வியாபாரம் அது நூற்றுக்கு நூறு ஹலால் ஆகாது, சில வேலை 50% 60%. நாங்க யாருக்காவது எதையாவது விற்கிறோமா, அவர் திருப்தியாக எங்கள்கிட்ட எடுக்கணும். திருப்தி இல்லாட்டி ஏல குர்ஆன்ல மிக தெளிவாக வருது. அதனால வியாபாரம் செய்யறவர்கள்

0: நேர்கள் இப்பொழுது முதல் உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் பாடசாலை மாணவ மாணவிகளுக்கான அல் குர்ஆன் மனனம் செய்தல் தேவை என்கின்ற தலைப்பிலான மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ளலாம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அலி அஹமது ரஜாதி அவர்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் والصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم

عذاب واقع. للكافرين ليس له دافع من الله ذي المعارج. تعرج الملائكة والروح إليه في يوم كان مقداره 50,000 سنة. فاصبر صبرا جميلا إنهم يرونه بعيدا ونراه قريبا. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: من ابتلي من هذه البنات. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய அதிபர் அவர்களே, பெற்றோர்களே, தாய்மார்களே, மாணவிகளே, அனைவர்களுக்கும் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்துக்குரிய பெற்றோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, முஸ்லீம் பிள்ளைகளுக்கும் காஃபிரான பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. முஸ்லீம்களாகிய நம்முடைய சிந்தனையும் காஃபிர்களுடைய சிந்தனையும் வித்தியாசமானது. எங்களுடைய சிந்தனை என்ன? முஸ்லீம்களுடைய சிந்தனை, உலகத்திலும் நல்ல முறையில் வாழ வேண்டும், உலகத்துக்கு அப்பால் இருக்கக்கூடிய கபர், மஹ்ஷர், சிராத், மீசான் எல்லா இடங்களிலும் நாம் சந்தோஷமாக வாழவும். ஆனால் தமிழர்களுடைய, பௌத்தர்களுடைய, கிறிஸ்தவர்களுடைய சிந்தனை என்ன? உலகத்தில் மாத்திரம் எப்படி நல்ல முறையில் வாழ்வது? ஏனென்றால் அவர்களுக்கு கபரை பற்றிய சிந்தனையோ, மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையை பற்றிய சிந்தனையோ அவர்களிடம் கிடையாது. அதை மறுப்பவர்கள். அதனால்தான் நாம் எல்லோருக்கும் தெரிந்த துவா தான், ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனதன் வஃபில் ஆஹிரதி ஹஸனதன் வகினா அதாபன்னார். யா அல்லாஹ், உலகத்திலும் நல்லதை தா, ஆகிரத்திலும் நல்லதை தா. உலகத்திலும் நாங்கள் நல்ல முறையில் வாழணும், ஆகிரத்திலையும் நல்ல முறையில் வாழ வேண்டும். யா அல்லாஹ், நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகா. ஒரு முஸ்லீம் தாயிடம், ஒரு முஸ்லீம் தகப்பனிடம், எனது இந்த பிள்ளையை வைத்து நான் உலகத்திலும் லாபம் அடைய வேண்டும், இன்ஷா அல்லாஹ் மௌத்துக்கு பிறகும் லாபம் அடைய வேண்டும். இந்த பெற்றோர் தான் புத்திசாலியான பெற்றோர். ஒரு பிள்ளையை வைத்து நான், ஏன், இந்த பிள்ளைதான் என்னுடைய முதல். நேரம் செலவழித்து வந்திருக்கிறீங்க, இந்த பிள்ளைகளை கஷ்டப்பட்டு படிப்பிக்கிறீங்க, இந்த பிள்ளைகளை கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைகளுக்காக எத்தனை எத்தனையோ செய்துட்டீங்க, இன்னும் செய்ய இருக்கிறீங்க. ஆனா எதை செய்து கொடுத்தாலும் மனிதன் என்ற ரீதியில் இந்த பிள்ளைகளால் ஏதாவது எனக்கு லாபம் வருவதை தாய் எதிர்பார்ப்பாள். தகப்பன் எதிர்பார்ப்பது வளமை. தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, இந்த பிள்ளைகளால் ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா, உலகத்திலும் நல்லது கிடைக்க வேண்டும், வஃபில் ஆஹிரத்தி ஹஸனா, ஆஹிரத்திலும் நல்லது கிடைக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது, இந்த உலகத்தில் பிள்ளையால் நலவு கிடைப்பதற்குத்தான் நாம் படிப்பிக்கின்றோம். அதிபர் சொன்னதை போல பாடசாலைக்கு அனுப்புறோம், காலையில் எழுப்பி
இவர்களை குளிக்க வைத்து ஆடைகளை மாற்றி அயன் பண்ணி கொடுத்து பாடசாலைக்கு அனுப்புறோம், நல்லா படிங்க. ஏன்? உலகத்தில் நீங்கள் நல்ல பிள்ளைகளாக வாழும், நல்லவர்களாக மாறும். இரண்டாவது கட்டம், இந்த படிப்போடு சேர்த்து எதிர்காலத்தில் இந்த பிள்ளைகளை மார்க்கமுள்ள பிள்ளைகளாக, இந்த பிள்ளைகளால் எங்களுக்கு லாபம் உள்ள பிள்ளைகளாக மாற்றுவதற்குத்தான் இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஆக பெருமதியான சொத்துதான் குர்ஆன். ஆக பெருமதியான சொத்து குர்ஆன். ஒண்ட விளங்கணும், தாய்மார்கள் ஒன்றுக்கொண்டு விரோதி அல்ல. பிள்ளை குர்ஆன ஓதுறதால், மார்க்கத்தை படிக்கிறதால் படிப்பு ஏறாது என்றால் அது மடத்தனம். அல்லது பிள்ளை படிக்கிறதால் குர்ஆன் ஏறாது என்றால் அதுவும் மடத்தனம், ஓதுறதால் படிப்பு ஏறாது என்று கருதினால் அதுவும் மடத்தனம். ரெண்டும் இணைந்ததாக தான் முஸ்லிம் பெண்கள் வளர்க்கப்பட வேண்டும். நான் அன்னைக்கு 5 பேரை கூட்டிட்டு வர்றேன் லீவுல எல்லாரும், அதாவது யூனிவர்சிட்டியில். எங்களோட சம்மாந்தூரம் மதரசால ஸ்காலர்ஷிப் முடிச்சதோட நாங்கள் பிள்ளைகள் எடுத்தோம். எப்படி நிந்த ஊர்ல இருக்கோ சம்மாந்தூரம், என்ன செஞ்சோம், ஸ்காலர்ஷிப்ல இருந்து அந்த பிள்ளைகளை ஓ லெவலுக்குள்ள குர்ஆன கொடுத்தோம் கொஞ்சம் கொஞ்சமா. அந்த பிள்ளைகள் ஹாஃபிஸ் ஆயிடுச்சு. ஓ லெவலுக்கு என்ன செஞ்சிட்டு பிள்ளைகள் ஹாஃபிஸ் ஆயிடுச்சு. இப்போ இன்ஷா அல்லாஹ் ரபியுல் அவ்வல் போற 12 ஃபாத்திமால ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கு, நீங்கள் எல்லாரும் வந்து அதை கண்ணால் பார்க்கும். என்ன ஃபங்க்ஷன்டா, போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் சார் ஓலவல்ல 9A எடுத்த பிள்ளை, 9A. இந்த பிள்ளை குர்ஆன் முடிச்சிட்டு இப்போ அந்த பிள்ளை சொல்லுது என்னண்டா, முழு ஊரையும் கூப்பிடுங்க ஹசரத், நான் முழு குர்ஆனையும் பார்க்காம ஓதி காட்டுறேன். எவ்வளோ சூரா ஃபாத்திஹாவை இல்லை, அம்ம ஜுசு இல்லை, 30 ஜுசுவையும் நான் பார்க்காம ஓதுறேன். அப்போ நாங்கள் முடிவெடுத்திருக்கோம் போர்டால் ரபியுல் அவல் 12 லீவு நாள். எங்களோட பில்டிங் ஃபாத்திமாவோட பில்டிங்கில், அதாவது இப்போ புதுசாக கட்டுற கட்டடம் இருக்குது, அந்த வளவுகள் இருக்குது, அதில் ஸ்டேஜ் ஒன்று அடித்து முழு நிந்த ஊர் பெண்களுக்கும் அறிவிக்க போகிறோம் வாங்க ஸ்கூல்களில். என்ன ஆசை வருமே, சுபக தொழுதுட்டு ஓத தொடங்க போகுது இன்ஷா அல்லாஹ் ராவ் 10 மணிக்கு முழு குர்ஆன் முடிஞ்சு. இது ஓத போகிற ஆம்பளை இல்லை பொம்பளை பிள்ளை, 9A எடுத்த பிள்ளை. இது மாதிரி பிள்ளைகள் எங்கள்கிட்ட சம்மாந்தூரில் இருக்குது. 5 பிள்ளைகள் ஸ்காலர்ஷிப் போட்டு எடுத்தோம், ஹாஃபிஸ் ஆகிச்சு, ஓலவல் எழுதிச்சு நல்ல ரிசல்ட்ஸ், ஏல் எழுதிச்சு நல்ல ரிசல்ட்ஸ், கடைசியில் 5 பேரில் 4 பேர் டாக்டர் மாற இருக்கிறார். அதில் ஒரு ஆள், 3 பேர் யூனானில் இருக்கிறாங்க ராஜகிரியில், ஒரு ஆள் ரஜரட்டையில் ருக்கையாண்டு ரஜரட்டையில் அவ ஹாஃபிஸா. எப்படி ஹாஃபிஸாண்டா, ஒரு நாளில் ஃபுல்லாக ஓதி காட்டினா குர்ஆன். என்னைட்டு இன்னொரு ஆள் தாளங்குடால இருக்கிற, அவன் டாக்டர்.

الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்த சபையில் என்னையும் உங்களையும் இந்த நேரத்தில் ஒன்று சேர்த்தானோ, அது போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தோஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. மரியம் என்ற சூராவுடைய விளக்க உரையின் முதல் வகுப்பு. சூரத்து மரியம் மக்காவில் இறக்கப்பட்ட சூராவில் ஒன்று. இஸ்லாமிய மார்க்கத்துடைய கொள்கை ரீதியான அனைத்து விஷயங்களையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய மிக முக்கியமான சூராவில் சூரா மரியம் ஒரு சூரா. குறிப்பாக நசாராக்கள், கிறிஸ்தவர்கள் இந்த மார்க்கத்தை மாற்றிய அனைத்து அம்சங்களையும் கொள்கை ரீதியாக ஈமான் கொண்ட முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தை உறுதிப்படுத்துவதற்காக அல்லாஹுவால் இறக்கப்பட்ட வசனங்கள் இந்த சூரா மரியமுடைய வசனங்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த விளக்கு உரையை எம்முடைய முன்னாள் அறிஞர்களுடைய கருத்துக்களோடு அறியக்கூடிய வாய்ப்பை எமக்கு தந்திருக்கிறான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குர்ஆனுடைய சூரத்து தௌபாவுடைய சூராவை தவிர மற்ற எல்லா சூராக்களுடைய முதல் வசனம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் ஆரம்பம் செய்கிறான் இந்த சூராவை. காஃப் ஹா யா ஐன் ஸாத். எத்தனை எழுத்துக்கள்? காஃப் ஹா யா ஐன் ஸாத், ஐந்து எழுத்துக்கள். காஃப் ஹா யா ஐன் ஸாத். விக்ரு ரஹ்மத்தி ரப்பிக அப்துஹு ஜகரியா. இந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சூராவை ஆரம்பம் செய்கிறான். இந்த சூராவுடைய முதல் வசனம் என்ன? காஃப் ஹா யா ஐன் ஸாத். இந்த வசனத்திற்கு விளக்கமாக சில அறிஞர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்னிலைப்படுத்துவார்கள். இந்த வசனத்திற்கு இது விளக்கமாக அமையலாம், இந்த வசனத்திற்கு இது விளக்கமாக அமையலாம் என்று. ஆனால் ஒட்டுமொத்த அறிஞர்களுடைய கணக்கின் கருத்தின் அடிப்படையில் இது போன்ற வசனங்களுடைய அர்த்தத்தை அல்லாஹுவை தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ள முடியாது. அலிஃப் லாம் ரா, அலிஃப் லாம் மீம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னும் பல சூராக்களுடைய ஆரம்பமாக இது போன்ற வார்த்தைகளுடைய அமைப்பில் உள்ள வசனங்களை அல்லாஹ் ஆக்குவதன் காரணம் என்ன? ஜும்ஹூரு அஹ்லுல் இல்ம், அறிஞர்களுடைய ஒட்டுமொத்த அறிஞர்களும் ஒன்று சேர்கிறார்கள். அல் ஹுரூஃபுல் முக்கத்தா என்று வரக்கூடிய இது போன்ற வெட்டுக்களோடு வரக்கூடிய வார்த்தைகளுடைய வசனங்கள் இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னும் பல சூராக்களுடைய ஆரம்பத்தில் ஆக்குகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காக. யாருக்கு? யார் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அரபி மொழியில் பட்டிடம் பெற்றிருந்தார்களோ, புலமை பெற்றிருந்தார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனுடைய அரபி மொழியின் புலமையை, அல்லாஹுவின் வார்த்தைகளின் ஆழத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உணர்த்துவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற வசனங்களை பல சூராக்களுடைய முதல் வசனமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கினான். ஷேக் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா, இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லா, இமாம் குர்

0: நல்லடியார்களே, இந்த மாதிரி அடிக்கடி சிந்திக்க பாருங்க. நான் போயிருவேன் இந்த உலகத்தை விட்டு, நான் இந்த உலகத்தை விட்டு போற நாள் நெருங்குது. இப்படி நினைத்தால் உங்களை விட்டு எந்த சொத்து போனாலும் அது பாரமா இருக்காது. உளவியலாளர்கள் சொல்றாங்க, நிஜமாக கவலை என்பது மனப்பிரம்ம. கவலை என்று உருவாகிறது மனசுல. இந்த மனசாலே இது இல்லாமல் ஆக்கலாம். உதாரணத்துக்கு சொல்றேன் கேளுங்க. நான் இதுக்கு முன்னாடி ஐபிஎம்லயும் சொன்னேன், ஒரு கவுன்சிலிங், ஒரு மோயிரம் காணல ரிங் காணலன்னு ஒரு ஆள் வந்தா அவங்களுக்கு எப்படி நாங்க கவுன்சிலிங் பண்ணுவோம் தெரியுமா? ரிங் எடுத்து காணலையா அளந்துட்டு வர்றாங்க, அவங்களுக்கு சொல்லுவோம், அப்படியா கொஞ்சம் போய் தேடி பாருங்க. பல கவுன்சிலிங் மெத்தட் இருக்கு, ஒரு மெத்தட் தான். வீட்டில் போய் தேடி பாருங்க, ரிங் இருக்குமே அல்மாரில், அவர் ஹஸ்பண்ட் சொல்லிடுவோம், அவங்க ரிங் காணல தானே. அவங்க அதே மாதிரி காப்பையும் எடுத்துருங்க, காப்பையும் உள்ள ஒழிச்சு வச்சிருங்க, அவங்களை குணப்படுத்துறதுக்கு நாங்கள் அதை செய்கிறோம்னு சொல்லுவோம். அவர் காப்பையும் ஒழிச்சு வச்சிருவாரா, போற பொம்பளை என்ன ஆயிடுவா, போய் தேடி தேடி தேடி பார்த்து வந்ததை விட ஒப்பாரி வச்சுட்டு வருவா, நான் வந்தது உங்கள்கிட்ட மோயிரம் காணலன்னு தான், இப்ப காப்பும் சேர்ந்து காணல. அப்புறம் அந்த கொஞ்ச நேரத்துக்கு அவருக்கு இது பண்ணி, வாங்க எல்லாரும் போய் தேடி காப்பு தேடுவோம், அந்த ஒளிச்சு வச்ச இடத்துல இருந்து காப்பை வச்சு தேடினு வைங்க, அந்த பொம்புளைக்கு கவலை மறந்துடும். காப்பை கண்ட உடனே, அம்மாடி காப்பு கிடைச்சிட்டு, அந்த மோயிரம் போனா போட்டும், அது 7000 தானே, அது 10000 மோயிரம் தானே, இது வந்து 2 பவுன் காப்பு 1 லட்சம், அப்படின்னு மனச ஆறுதல் அடைஞ்சிரு. இது மனித இயல்பு. இப்ப உங்கள ஒரு ஆளுக்கு நோய், நோய் இருந்தா இப்ப நான் சொல்றேன், இந்த நோய் வந்து உங்களுக்கு மட்டும் இருந்தா நீங்க கவலைப்படுவீங்க. புத்தளத்துல பாதி பேருக்கு நோய், இதே நோய் என்ன செய்வீங்க, அவங்களுக்குமா அறுத்துட்டு பரவாயில்ல, நோய் பரவாயில்ல, காய்ச்சலே உங்களுக்கு பரவாயில்ல போயிருந்த, அவங்களுக்கு இருக்குது இவங்களுக்கு இருக்குது, எனக்கு மட்டும்தான் நினைச்சா அந்த பிரச்சனை வரும். நம்பர் 1, எப்ப எனக்கு மட்டும் நினைச்சிடாதீங்க. நான் அதுதான் ஆரம்பத்துல போட்ட பேஸ்மெண்ட், பணக்காரனுக்கும் பிரச்சனை, ஏழைக்கும் பிரச்சனை, எல்லாருக்கும் பிரச்சனை, எனக்கு மட்டும் நினைச்சுங்கடா அதுதான் நிம்மதியை கிடைக்கும். 2வது வந்து எப்பயுமே மனப்பிரமம் தான். 5 கோடி உங்க கையில தர்றேன்னு வைங்க, இதை விட நீங்க எப்ப சந்தோஷப்படுவீங்க தெரியுமா, 5 கோடி உங்களுக்கு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை சொல்லுவாங்களே, ஒரு மாசத்துக்கு முன்னாடி 5 கோடி கிடைக்க போகுது, அப்ப சந்தோஷப்படுற அளவு கூட 5 கோடி கிடைச்ச பிறகு சந்தோஷப்பட மாட்டீங்க. 5 கோடி கையில வச்ச பிறகு கணக்கு, ஆகா பேத்தி பேரனுக்கு எல்லாம் கொடுக்க போல எல்லாம் போயிருமே, போதாம் போயிருமே, 5 கோடி கையில வந்தா கவலை வரும், 5 கோடி கிடைக்கும் என்று கேட்பீங்களே அப்ப சந்தோஷம் வரும். உளவியலாளர்கள் சொல்றாங்க, நம்பிக்கையில தான் சந்தோஷமும் கவலையும் இருக்கு. இந்த பாயிண்ட நான் விவரமா ஒரு அவருக்கு சரி விளக்கணும், ஆனா 5 நிமிஷத்துல முடிச்சிடுறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது சைக்காலஜிக்கல் பாயிண்ட். நம்பிக்கையில தான் சந்தோஷம் இருக்குது. இப்படி சொல்றேனே, இந்த ஊர்ல இருந்து ஒரு ஆள் உம்ரா போறாங்க, உம்ரா போறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க மூஞ்சி கொஞ்சம் பாருங்க பாப்போம், சிரிச்சுட்டே இருப்பாங்க, மக்காவில் வெயிலோ தெரியாது, நிறைய சனமோ தெரியாது, நான் உம்ரா போறேன் அப்படின்னு அடிக்கடி மக்காவை நினைப்பாங்க. உடம்பு வேணுமான புத்திரத்தில் இருக்கலாம், மனசு.
1: நேர்கள், உங்கள் முஸ்லீம் வானொலி www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்திலும், அதே போல முஸ்லீம் வானொலியுடைய உத்தியோகபூர்வமான அப்ளிகேஷனை ஆண்ட்ராய்டு இறங்குதளங்களில் இப்போது புத்தம் புதிய வடிவிலும் புதிய ஒலி நயத்துடனும் நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக 1:02.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது
3: மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

இப்னு அம்ரு இப்னு ஆஸ் அவர்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னி ரஐது உமூதல் கிதாபி, நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவு என்ன என்று கேட்டால், என்னுடைய தலையணைக்கு கீழே இருந்து ஒரு வேதத்துடைய ஒரு தூண் போன்ற ஒன்று அப்படியே போகிறது, வேதத்திலிருந்து ஒரு தூண் போன்ற ஒன்று அப்படியே போகிறது, கனவில் போகிறது. அது எங்கு போகிறது என்று நான் பார்த்தேன், அது ஷாம் பிரதேசத்தை நோக்கி அது போனது, அது ஷாம் பிரதேசத்தை நோக்கி போனது. அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்னல் ஈமான், நிச்சயமாக ஈமான் என்பது ஷாமில் தான் இருக்கிறது. நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஈமான பார்க்கிறோமா இல்லையா? 5 வயசு பிள்ளைகள், 6 வயசு பிள்ளை, ஒரு உம்மா டாக்டர், ஒரு உம்மா டாக்டர் வைத்தியசாலையில் இருந்து வார வார பொடிகளுக்கெல்லாம் மருத்துவம் செய்து கொண்டிருக்கிறார், ஒரு பிள்ளையை தூக்கிட்டு ஓடுறாங்க, உம்மா அப்படியே யதார்த்தமா திரும்பி பார்க்கிறார், சுபஹானல்லா, அந்த புள்ள அவடமில்ல, அந்த புள்ள அவடமில்ல, கத்திக்கிட்டு ஓடுறா. நீங்க யோசிங்க, நீங்க சுபஹானல்லா, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த சமூகத்தில் எந்த உள்ளத்தை அவன் தெரிவு செய்கிறானோ அந்த உள்ளத்தை தான் அவன் சோதிப்பான். ஏன் தெரியுமா? ஒரு 10 வயது நிரம்பிய சிறுவன் இந்த பலஸ்தீனத்தில் இருக்கிறார், அவங்களோட ஈமானல்லா என்ன தெரியுமா? ஆயுதங்களுக்கு முன்னால் சின்ன சின்ன கற்கள் தான், என்ன காரணம் சொல்லுங்க? நம்பிக்கை. ஏனண்டா, இந்த பூமியில் அல்லாஹு தஆலா யானை படையையும் சின்ன பறவைகளை கொண்டு, சின்ன பறவைகளில் சின்ன கல்லை கொண்டு காப்பாத்தியவன் ரப்பு. பெரும் பெரும் ஆயுதங்களுக்கு முன்னால் சின்ன சின்ன சிறுவர்கள், பெண்கள், இளைஞர்கள், யுவதிகள் தைரியமாக நெஞ்சை கொடுத்து கல்லால் அடிக்கிறண்டா, அவங்கள்ட்ட உள்ள ஈமான் எப்படி இருக்கும்?

தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிற நமது வாராந்திர இஸ்லாமிய வகுப்பில் இன்றைக்கு நாம் அனைவரும் கலந்து கொள்ளக்கூடிய நல்லதொரு வாய்ப்பினை பெற்றிருக்கிறோம். இந்த சிறப்பிற்குரிய சந்தர்ப்பத்தில் இந்த உம்மத்தின் மீது நபியின் நேசம் என்கிற தலைப்பில் சில முக்கியமான தகவல்களை இன்ஷா அல்லாஹ் அறியவிருக்கிறோம். நபியின் நேசத்தோடு இந்த உம்மத்தை கட்டி போடுகிற போதுதான் அந்த உம்மத் சீரான இஸ்லாமிய பாதையில் பயணிக்கும். இன்றைக்கு இந்த உம்மத் நபியின் நேசத்தை தன்னுடைய வாழ்வின் ஒரு மிகப்பெரும் அங்கமாக கருதாமல் செல்லுகிறதோ அது இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வழிகளையே விட்டுவிட்டு போவதற்கு சமமாக ஆகிவிடும். வாழ்க்கையில் எந்த அம்சங்களாக இருந்தாலும் சரி, உதாரணமா இன்றைக்கு நாம் 2024 விடை கொடுத்து விட்டு 2025 அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இல்லையா? இப்ப இந்த புத்த ஆண்டு அல்லது புதிய ஆண்டு வந்தவுடனேயே வாழ்த்துக்கள் பரிமாறிக்கொள்வது அல்லது அதை ஒரு விழாவாக கொண்டாடுவது அல்லது இந்த புத்தாண்டில் நான் ஒரு புதிய தீர்மானத்தினுடைய வாழ்க்கைக்கு எடுக்கப் போகிறேன் என்று கூறிக்கொள்வது அல்லது ஏதேனும் புதிய விஷயத்தை நான் செய்வேன் என்று தனக்குத்தானே சபதம் எடுத்துக்கொள்வது, நண்பர்களோடு சேர்ந்து பார்ட்டி கொண்டாடுவது அல்லது புத்தாண்டை முன்னிட்டு யாரிடமாவது அடம் பிடித்து ட்ரீட் வைக்க சொல்லி அதிலே கலந்து கொள்வது, வாழ்த்து செய்திகளை பரிமாறிக்கொள்வது, இதெல்லாம் இன்னைக்கு சமூகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு முறை சமூகத்தில் இதை யார் செய்யும் போதும் மார்க்கத்தில் ஆர்வலர்கள் என்று சில பேர் இருப்பார்கள் அல்லவா, அவங்க என்ன செய்வாங்க, வழக்கம் போல புத்தாண்டு இஸ்லாத்தில் கூடாது, புத்தாண்டு ஹராம், வாழ்த்து சொல்வது கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒவ்வொரு வருடமும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். ஆனால் இது சமூகத்திலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறதா என்று பார்க்க வேண்டும். புத்தாண்டு எல்லாரும் செலிப்ரேட் பண்ணும்போது நம்ம செலிப்ரேட் பண்றதுல என்ன இருக்கு, நம்ம ஏன் தனித்து நிற்கிறோம் அப்படின்னு இந்த புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்வது அல்லது புத்தாண்டை கொண்டாடுவது இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது, இதெல்லாம் ஏன் இந்த முஸ்லிம்கள் ரொம்ப அடிப்படைவாதத்தோடு நடந்து கொள்கிறார்கள் அப்படின்னு யார் நினைக்கிறா, முஸ்லீம்கள் நினைக்கிற. எந்த நான் முஸ்லீமும் நம்ம புத்தாண்டு கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லும் போது என்ன செய்யறது இல்லை, அவங்க யாரும் கண்டிக்கிறது இல்லை. நீங்க நன்றாக சமூக வலைதளங்களில் கருத்துக்கள் பதிவேற்றப்படும் போது நீங்கள் கவனித்தால் உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க முஸ்லீம்கள் என்ன செய்யறாங்க, அவங்க ஒரு தனி

آل إبراهيم إنك حميد مجيد محمد رسول الله صلى الله عليه وسلم கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், நீண்ட நாளைக்கு பிறகு இந்த நாட்டில் இந்த இடத்தில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி இந்த இடத்திலே எம்மை ஒன்று சேர்த்தானோ அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. ரமதான் மாதத்தில் நினைவு கூறப்பட வேண்டிய ஒரு முக்கியமான நிகழ்வை பற்றிதான் இன்ஷா அல்லாஹ் இந்த உரை எமக்கு அமைந்திருக்கும். இஸ்லாமிய மார்க்கத்தின் முதல் வெற்றி. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக கலந்து கொண்ட மிகப்பெரிய போர்களில் முதல் போர் கஸ்வத்து பத்ர், பத்ருடைய போர்க்களம். கண்ணியத்துக்குரியவர்களே, இரண்டாவது ஹிஜ்ரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வந்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஜமாதுல் ஊலாவுடைய மாதத்தில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி கேள்விப்படுகிறார்கள். மக்காவில் இருந்து அபு சுஃபியானுடைய தலைமையில் ஒரு வியாபார குழு ஷாமை நோக்கி பயணிக்கிறது என்று. இந்த வியாபார குழு எப்படிப்பட்டது என்றால், ஒட்டுமொத்த குறைஷிகளும் ஒட்டுமொத்த மக்காவாசிகளும் இந்த வியாபார குழுவில் தான் முதலீடு செய்வார்கள். கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய காலத்தில் கூட அவர்கள் முதலீடு செய்து அனுப்பி வைக்கக்கூடிய வியாபார குழு ஷாமை நோக்கி செல்லக்கூடிய வியாபார குழு. ஒட்டுமொத்த மக்காவுடைய செல்வத்தையும் சுமந்து, பெரும்பான்மையான செல்வத்தை சுமந்து அபு சுஃபியானுடைய தலைமையில் ஷாமை நோக்கி ஒரு வியாபார குழு செல்கிறது, மதினாவை கடந்து என்ற செய்தி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்தடைகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டத்தட்ட 150 அல்லது 200 முஹாஜிர் தோழர்களை அழைத்துக் கொண்டு இந்த வழியை அடைப்பதற்காக பயணிக்கிறார்கள். ஆனால் இந்த வியாபார குழு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தை வந்தடைவதற்கு முன்னதாகவே ஷாமை நோக்கிய தன்னுடைய பயணத்தை தொடங்கிவிட்டது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்ற நோக்கம் நிறைவேறாமல் மதீனாவை நோக்கி திரும்பி வருகிறார்கள். இந்த ஒரு வியாபார குழுவை தடுக்க செல்வதற்காக சென்ற இந்த பயணம் கஸ்வத்து உஷைரா என்று அழைக்கப்படும். கஸ்வத்து உஷைரா, உஷைரா போர். ரசூலுல்லாஹ் நேரடியாக சென்றதால் இது போர் என்று அழைக்கப்படுகிறது. உஷைரா என்ற இடம் வரை சென்றதால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை வந்தடைந்தவுடன் ஷாமை நோக்கி திரும்பி வரக்கூடிய வியாபார குழு எப்போது வரும் என்பதை கண்காணிப்பதற்காக தல்ஹா இப்னு உபைதில்லா, சயீத் இப்னு ஸைத் ரழியல்லாஹு அன்ஹுமா இருவரும் சொர்க்கத்திற்காக நற்செய்தி சொல்லப்பட்ட நபித்தோழர்கள். இந்த இருவரையும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாமை நோக்கி வரக்கூடிய வழிக்கு அனுப்பி வைக்கிறார்கள். நீங்கள் இருவரும் செல்லுங்கள், அந்த வியாபார குழு எப்போது வரும் என்பதை கண்காணியுங்கள் என்பதை தெரிவதற்காக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கிறார்கள். இந்த 2 நபித்தோழர்களும் சென்று இந்த வியாபார குழுவுடைய நிலைமையை அறிந்து ஷாமிலிருந்து இவர்கள் கிளம்பி வருகிறார்கள் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். அந்த வியாபார குழுவுடைய அளவை சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த வியாபார குழு 30 அல்லது 40 நபர்களை கொண்டது. அதற்கு அபு சுஃபியான் தலைவராக இருக்கிறார். அவர்களிடத்திலே 1500 தீனார் தங்கம் மதிப்புள்ள செல்வம் அவர்களிடத்திலே இருக்கிறது. இன்றைய காலத்தில் 500,000,000 மேல் உள்ள செல்வம் அவர்களிடத்தில் இருக்கிறது. அவர்களிடத்தில் 1000 ஒட்டகங்கள் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கேள்வி இந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் முஸ்லிம்களுக்கு சொன்னார்கள், ஹாதிஹி ஈரு குரைஷ், இது குரைஷிகளுடைய வியாபார குழு. ஃபீஹா அம்வாலுஹும், அதில் அவர்களுடைய செல்வம் இருக்கிறது. ஃபஹ்ருஜு இலைஹா, அதை நோக்கி நீங்கள் கிளம்பி செல்லுங்கள், அல்லாஹ் அதை உங்களிடத்திலே கொண்டு வந்து சேர்ப்பான். குரைஷிகள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்த அத்துணை கொடுமைகளுக்கும் ஒரு நியாயம் கிடைப்பதற்காக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்

0: முஸ்லிம் வானொலி.
1: நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு உலகம் முழுவதும் இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக இஸ்லாம் கூறும் குடும்பவியல் தொடர் நிகழ்ச்சியில் 43வது தொடராக வலிமா திருமண விருந்தின் நேரம் என்ற தலைப்பிலான விசேட மார்க்க உரையினை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் முஜாஹித் இப்னு ரஸின் அவர்கள்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أنبو الله سخودر غلي تايمار غلي إسلام كورم كدومب بيال إنجين را تلائي بيل நாம் இதுவரை வலிமா சம்பந்தமான சில முக்கியமான விஷயங்களை நம்ம பார்த்தோம். இந்த வலிமாவுடைய தொடரிலே நாம் கடைசியாக ஒரு சில செய்திகள் விடுபட்டிருந்தன, அவைகளையும் இன்ஷாலா பார்த்துவிட்டு மணப்பெண் அலங்காரம் மற்றும் அதாவது அலங்காரத்துக்குரிய சட்டங்கள் சம்பந்தமாக நம்ம பார்ப்போம். இந்த வலிமாவுடைய தொடரில் விடுபட்ட ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதாவது வலிமாவுடைய நேரம் சம்பந்தமாக நம்ம என்ன செய்தோம், நம்ம வந்து பேசியிருந்தோம். அந்த வலிமாவுடைய நேரம் என்பதில் அதாவது அந்த குடும்ப உறவுக்கு உடலுறவுக்கு பின்னாலா, அதாவது கணவன் மனைவி சேர்ந்த பின்னாலா அல்லது அதுக்கு முன்னரா அப்படின்ற பகுதி பேசியிருந்தோம். அதில் வந்து ரெண்டுமே என்ன அனுமதிக்கப்பட்டது தான். நான் அதிகமான விஷயங்களை சொல்லுடைய காலத்தில் வந்து அரூசாக மாறிய பின்னால், அதாவது உறவு நடந்த பின்னால் வலிமா கொடுத்த செய்திகள் தான் அதிகம் அப்படின்னு பார்த்தோம். அதில் வந்து வக்து அதாவது நேரத்தை பற்றி பார்க்கல, நாளை பற்றி பார்த்தோம். நேரம் சம்பந்தமாக நம்ம சொல்லலை. அதில் ஒரு செய்தி அப்துர் அதாவது இந்த காலையில் அதாவது விடிந்த பின்னர் அப்படின்ட்டு வரக்கூடிய செய்தியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி, அதே போல் அபு சயீதுடைய என்ன செய்தி, அந்த சஹாபி அந்த பெண்ணை என்ன செய்வாங்க, அந்த ஈத்தம்பழங்களை ஊற வச்சு பங்கிடுவாங்களே, அப்போ அதுவும் விடிந்த பின்னால் வரக்கூடிய செய்திகள். இப்படி உள்ள சில செய்திகளை நம்ம என்ன செய்தோம், நம்ம பார்த்தோம். அப்போ அதிலிருந்து பெரும்பாலும் இரவு நேரத்தில் மனைவியை ஒப்படைப்பது தான் ஒரு வளமையாக என்ன செஞ்சுக்குது, பெரும்பாலும் இருந்திருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கொள்கிறோம். அதே நேரம் சில செய்திகளில் இது வந்து இதுவும் கடமையாக அல்லது இதுவும் ஒரு சுன்னத்தா, இரவு நேரத்தில் அப்படி அதாவது ஒப்படைப்பது தான் சுன்னத்தா அப்படின்னு பார்த்தால் அப்படி அல்ல. ஆனால் அது ஒரு வளமை, அதே போல் என்ன மனிதர்கள் தூங்குகின்ற நேரம் என்பதனால் அந்த வளமை என்ன செய்து கடைபிடிக்கப்பட்டிருக்கே தவிர அது ஒரு சுன்னத்தா, அது சிறப்பு அப்படின்ற அடிப்படையில் நடந்ததாக எந்த ஒரு செய்தியும் இல்லை. ஏனென்றால் சஹிஹுல் புகாரியில் 5160 இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், தஸவ்வஜன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை திருமணம் முடித்தார்கள். ஃபஅத்தத்னி உம்மி ஃபஅத்கலத்னி அத்தார், என் உம்மா என்னை அழைத்து என்ன வீட்டுக்குள்ளே நுழைத்தார்கள். ஃபலம் யரூனி இல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஹா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு திடுக்கு அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணனே திடுக்கிட்டுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுஹாவுடைய நேரத்தில் என்ன செய்தார்கள், அவர்கள் வந்தார்கள் அப்படின்னு வருது. அப்போ அந்த இடத்துல வந்து ஒன்று கூடுகின்ற நிகழ்வு வந்து நடந்திருக்கிறது, வந்து ரசூல் ஸல்லம் வீட்டுக்குள்ளே வந்த நிகழ்வு நடந்திருக்கிறது வந்து என்ன, லுஹாவுடைய நேரத்தில். லுஹாவுடைய நேரத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ஒப்படைக்கப்பட்டார்கள் என்பது சஹீஹுல் புகாரியில் 5160 இலக்கத்தில் என்ன செய்து வருகிறது. அப்போ இந்த செய்தி ஒரு எங்களுக்கு தெளிவு என்னென்னா, இரவு நேரம் தான் அப்படின்றதல்ல, அவருடைய நேரங்கள் பகல் பொழுதாக இருக்கலாம், இது முற்பகல் பொழுது அப்படின்றதை நம்ம என்ன செய்கிறோம், தெரிந்து கொள்கிறோம். இதில் இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது அது பலகீனமான தாயிஃபான செய்தி தான், முஸ்னத் அஹமதில் 27471 இலக்கம். இதில் அபு ஷத்தாத் என்றவர் வராரு, இவர் அறியப்படாத ஒரு அறிவிப்பாளர். அஸ்மா பின் உமைஸ் அறிவிக்கிறாங்க, நான் தான் ஆயிஷா ரழியல்லாஹு அவர்களை என்ன செய்தேன், மனப்பெண்ணாக தயார்படுத்தினேன். அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹா மணப்பெண், அது அஸ்மா பின் உமைஸ் மணப்பெண்ணை தயார்படுத்துகிற இதில் ஜனாசா விஷயங்கள் எல்லாம் மிகவும் ஈடுபாடாக இருந்த பெண்மணிகளில் ஒருவர். நான் தான்

அதாவது தயார்படுத்தினேன், என்னோடு சில பெண்களும் இருந்தார்கள். அப்போ அந்த நேரத்தில் விருந்தாக அந்த இடத்துல அளிப்பதற்கு எங்களுக்கு பால் பாத்திரங்களை தவிர ஒரு பால் பாத்திரத்தை தவிர வேறு எதுவும் இருக்கலை. பால் இருந்துச்சு, அதைத்தான் விருந்தாக கொடுக்கறதுக்கு இருந்ததே தவிர வேறு எதுவுமே என்ன செய்யலை இருக்கலை. அப்போ அந்த இடத்துல வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடித்தார்கள். பின்னர் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு என்ன செய்தார்கள், கொடுத்தார்கள். அதுக்கு பின்னால் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதாவது அது குடித்த பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே இருந்த பெண்களுக்கு என்ன செஞ்சாங்க, அதை குடிக்குமாறு கொடுத்தார்கள். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை எங்களுக்கு எவ்வளோ விருப்பம் இல்லை, அதாவது எங்களுக்கு பால் குடிக்கிற இப்போ ஒரு தேவையுண்டு இப்போ இல்லை, அப்படி என்ன மாதிரி பசி இல்லை என்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லா தஜ்மா நஜூ அன் வ கதிபா, பொய்யையும் பசியையும் இணைக்க வேண்டாம்னாங்க. பொய்யையும் பசியையும், பசினா பசி என்னென்ன செய்யுங்க சாப்பிடுங்க, அதையும் இதையும் என்ன செய்ய வேண்டாம் கலக்க வேண்டாம். அப்படி என்று சொன்ன நேரத்தில் ஒரு பெண் கேட்குற, அல்லாஹ்வின் தூதரே எங்களுக்கு ஒரு விஷயம் விருப்பமாக இருந்து அந்த இடத்துல எங்களுக்கு விருப்பம் இல்லை தேவையில்லை அப்படி என்று சொல்கிறது என்னை பொய்யாக கருதப்படுமா என்று சொன்ன நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னல் கதிபு யுக்தபு கதிபின் ஹத்தா துக்தபல் குதைபத்து குதைபத்தன், பொய் பொய்யாக எழுதப்படும், ஒரு சிறு பொய்யாக இருந்தாலும் அது சிறு பொய்யாக என்ன செய்யப்படும் எழுதப்படும் என்று சொன்னார்கள். அப்படி என்று வரக்கூடிய செய்தி பலகீனமானது, இது வந்து தாயிஃபானது பலகீனமானது. இந்த மாதிரி ஒரு சில நேரங்களில் வந்து ஒரு மனிதர் சாப்பிட்றதுக்கு இருக்கிறாரு, அவர் சாப்பிடட்டும் வந்து நம்ம பசி இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் என்ன, அதாவது பொய்யாக கருதப்பட மாட்டாது என்றதுக்கு வேறு வேறு செய்திகள் என்ன செய்து, அபூபக்கர் அவங்களோட செய்திகளில் இன்னென்ன மற்ற செய்திகளில் ஆதாரங்கள் என்ன செய்து உண்டு. அது வந்து விருந்தாளியை கௌரவித்தல் என்ற பகுதியில் என்ன செய்யும் அடங்கும் என்ற ஒரு சகாபிரசை நம்ம படித்திருப்போம். அந்த விளக்கு எரிக்கிற மாதிரி என்ன செஞ்சிருவார், அணைச்சிருவார் சாப்பிட்றதுக்காக, அவருடைய பசியும் குடும்பத்துடைய பசியை மறைச்சி அவர் என்ன செய்வார் அதில் நடந்து கொள்வார் அப்படின்றத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இந்த செய்தி பலகீனமான செய்தி. அப்போ இந்த செய்தியிலையும் வந்து அந்த ஒரு பகல் பொழுதில் நடந்த சம்பவம் இடத்த புரிஞ்சு கொள்கிற அமைப்பில் என்ன செய்து இந்த செய்தியும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது பலகீனமானது, அந்த செய்தி என்ன ஒரு பலமான செய்தி. அடுத்தது அதான் அந்த அக்கதுனிக்காவுக்கு பிறகு வலிமா என்பது லேட்டாக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் மனிதனுடைய அந்த இதிலையும் இந்த வக்து நேரம் என்றது நம்ம அந்த நாளுக்கும் எடுக்கலாம் டைமுக்கும் எடுக்கலாம் என்று பொதுவாக வரக்கூடிய செய்தி. ஆனால் அது சம்பந்தமாக ஒரு வேறொரு இடத்துல புரிஞ்சு கொள்ளக்கூடிய அமைப்பில் ஒரு செய்தி சஹீஹ் புகாரியில் 5157 இலக்கம் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ஹஸா நபியும் அம்பியா, நபிமார்களில் ஒருவர் யுத்தத்துக்கு போகிறார், நபிமார்களில் ஒரு நபி யூஷா பின் நூன் அதான் சரியானது, அவர் யுத்தத்துக்கு என்ன செய்கிறார் போகிற, ஃபகால் அலி கௌமிஹி, அப்போ தன் சமுதாயத்தை பார்த்து சொல்கிறாரு, லா யத்பஅனி ரஜுலுன் மலக புது அம்ராத்தின் வஹுவ யுரீது அய் யப்னிய பிஹா வலம் யப்னி பிஹா, அதாவது திருமணம் நடந்து இன்னும் மனைவியோடு ஒன்று சேராமல் அதுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கக்கூடியவர் யுத்தத்தில் என்னை தொடர வேண்டாம் என்றார். இந்த யுத்தத்தில் என்ன செய்ய வேண்டாம், என்னை தொடர வேண்டாம். அக்குதுனிக்காக நடந்துட்டு மனைவியோடு ஒன்று கூடுற நாள் மட்டும்தான் அதாவது மிச்சமாக இருக்குது அப்படின்னா, அக்கதுனிக்காக நடந்து அதுக்காக வெயிட்டிங்னா அது ஒரு நாள் வெயிட் பண்ணலாம், ரெண்டு நாள் வெயிட் பண்ணலாம், எத்தனை நாள் வெயிட் பண்ணலாம்ன்றதே முதல்ல என்ன செய்யலாம் புரிஞ்சு கொள்ளலாம். அதுக்கு ஒரு வக்தும் அவர் என்ன செய்யலை அதில் நியமிக்கப்படவில்லை. ரசூலாங்க இந்த செய்தியை சொல்கிறாங்க, அந்த மாதிரி வெயிட் பண்ணி கொண்டிருக்கக்கூடியவர் யுத்தத்தில் என்ன என்ன செய்ய வேண்டாம் தொடர வேண்டாம், வீடு கட்டி வீட்டுக்குள்ளே நுழையாமல் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறவரும் என்னை தொடர வேண்டாம் அப்படின்றாங்க. அதே போல் ஒரு ஹவுதொண்டு கட்டி அதுக்கு தனது கால்நடைகளை கொண்டு வந்து நீர் பாய்ச்சறதுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கக்கூடியவரும் என்னை என்ன செய்ய வேண்டாம் தொடர வேண்டாம், ஏன்னா மனசுக்குள்ளே எங்கே இருக்கும் தெரியுமா, அதில் தான் என்ன செய்யும் இருக்கும் என்னை தொடர வேண்டாம் என்று சொல்லி சொன்னதாக ஒரு செய்தி வருது. இதுவும் அந்த நாளையும் நேரத்தையும் புரிஞ்சு கொள்கிறதுக்கு ஒரு பொதுவான ஒரு செய்தி. அதுபோல் சஹீஹ் புகாரியில் 5159 இலக்கத்தில் வருது, இந்த இடத்துல வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகாமன் நபி சொன்ன பைன ஹைபர் வல் மதீனத்த தலாதன் யுப்னா அலஹி பி சஃபியா பின் திஹுயை, சஃபியாரில் அவங்கள செய்தி பார்த்தோம். அதில் என்ன வருதுன்னா, ஹைபருக்கும் மதீனாவுக்கும் இடையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணு நாள் தங்கினார்கள். எப்படி தங்கினா, யுப்னா அலஹி பி சஃபியா, சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பினா செய்து, அப்படின்னா அவர்கள் குடும்ப இதில் சேர்றாங்க மூணு நாள் அந்த இடத்துல அப்படின்ட்டு தொடர்ந்து என்ன செய்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வலிமா கொடுக்கப்பட்டது அப்படின்ட்டு புரிஞ்சு கொள்கிற மாதிரி அந்த செய்தி இருக்குது. அதை நீங்கள் பார்த்தாலே விளங்கும் அந்த செய்தி, அந்த மூணு நாள் அந்த வலிமாவுடைய நிகழ்வு நடந்ததாகத்தான் அந்த செய்தி என்ன செய்யலாம் புரிஞ்சு கொள்ளலாம். அப்போது தொடர்ச்சியாக நடப்பதற்கும் அந்த நாட்கள் வந்து என்ன ஒரு வரையறை இல்லாமல் அவரோட வசதிக்கேற்பவும் நேரத்துக்கேற்பவும் புரிந்து கொள்வதற்கும் இந்த செய்தி என்ன ஒரு ஆதாரமாக எங்களுக்கு இருக்கிறத பார்க்குறோம். அதில் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஃபமாக்கான விஹாமின் ஹுப்ஸின் வலா லஹம், அதில் வந்து ரொட்டிகள் இருக்கவும் இல்லை இறைச்சி இருக்கவும் இல்லை, தோல் தோல் அதாவது விரிப்பு விரிக்கப்பட்டு அதில் வந்து பால் கட்டிகளும் என்ன அதே போல் என்னது நெய் இது போன்றவைகள் தான் அந்த இடத்துல என்ன செஞ்சது பகிரப்பட்டது அப்படின்றத நம்ம என்ன செய்யணும் பார்க்குறோம். இது ஒரு செய்தி.

அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய உயர்வை, அல்லாஹுடைய பொறுமையை, அல்லாஹுடைய வீரம், அல்லாஹுடைய பலம், இந்த அனைத்தையும் ஒரு மனிதன் படிப்பதற்கு குர்ஆனை அந்த மனிதன் படித்திருக்க வேண்டும். அல்லாஹ் எவ்வளோ பொறுமையுள்ளவன், அல்லாஹ் எந்தளவோ சக்தி மிக்கவன், அல்லாஹ் எந்தளவோ ஒரு விடயத்தையும் திட்டமிட்டு செய்யக்கூடியவன் என்ற விடயங்களையெல்லாம் குர்ஆன் மூலமாகத்தான் நாம் தெரிந்து கொள்ளலாம். கண்ணியத்துக்குரிய முஸ்லீம்களே, சகோதரர்களே, மனிதனை பொறுத்தவரையில் ஹுலிகல் இன்சானு மின் அஜல், அல்லாஹ் சொல்கிறான் மனிதன் அவசரத்துக்கு மத்தியில் படைக்கப்பட்டவன், பதட்டக்காரன் மனிதன். மனிதனுக்கு அவசரம், பதட்டம், பொறுமையின்மை அனைத்துமே மனிதனிடம் காணப்படக்கூடிய குறைகள். ஆனால் அல்லாஹ் அவசரப்பட மாட்டான், அல்லாஹ் பதட்டப்பட மாட்டான், அல்லாஹ் எதுக்கும் அஞ்ச மாட்டான். உண்மையான பலமானவன் அந்த அல்லாஹ், உண்மையான சபருள்ளவன் அந்த அல்லாஹ். கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, முஸ்லீம்களாகிய நம்முடைய கடமை இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் அல்லாஹுவின் பக்கம் மனித சமூகத்தை அழைப்பது நம்முடைய கடமை. ஒரு மனிதர் மரணித்ததற்கு பிறகு அவரை பற்றி புகழ் பாடுவதோ, அவரை பற்றி சூரியன் என்று சந்திரன் என்று புகழ் பாடுவது, இது அல்லாஹ் நமக்கு சொல்லித்தந்த கடமை அல்ல. நமக்கு சொல்லித்தரப்பட்ட கடமை என்ன தெரியுமா முஸ்லீம்களே? ஒவ்வொரு மனிதனும் மரணிப்பதற்கு முன்னால் அவனுக்கு அல்லாஹுவை பற்றி தெளிவுபடுத்துவது, அல்லாஹுடைய வல்லமைகளை தெளிவுபடுத்துவது, அல்லாஹ் என்பவன் யார் என்பதை அந்த மனிதனுக்கு எத்தி வைப்பது, இதுதான் நம்முடைய கடமை. ஒரு மனிதன் மரணித்ததற்கு பிறகு, கண்ணை பொத்தியதற்கு பிறகு அவரை நீங்கள் புகழ்ந்தால் என்ன, இகழ்ந்தால் என்ன, நீங்கள் அவரை தூக்கினால் என்ன, அவரை துரத்தினால் என்ன, அது கலிமாவோடு இஸ்லாத்தோடு மரணித்தால் சொர்க்கம். கலிமா இல்லாமல், அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளாமல், இஸ்லாம் இல்லாமல் மரணித்தால் முழு குர்ஆன் சொல்லக்கூடிய வாக்குறுதி அவர் நரகவார். அவர் யாராக இருக்கலாம்? அவர் இவராகத்தான் இருக்க வேண்டும். அவர் தாழ்ந்த குலம் ஜாதி, அவர் ஏழை, அவர் ஒன்றுமே சமூகத்தில் மதிக்கப்படாதவர் என்ற நிபந்தனை கிடையாது. கலிமா இருந்தால், அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டிருந்தால், அதே நிலைமையில் கண்ணை பொத்தினால் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான். கலிமாவை சொல்லவில்லை, அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, நாம் முழு உலகமும் சேர்ந்து அவரை புகழ்ந்தாலும் அல்லாஹ் நரகத்தை தான் கொடுப்பார். இதனால தான் நாம் ஓதக்கூடிய மிக முக்கியமான சூறாக்கள் ஒரு சூறா தான் சூறா யாசீன். இந்த சூரா யாசீனிலே அல்லாஹ் 17 ஆயத்துகளுக்குள் ஒரு சம்பவத்தை சுருக்கி அல்லாஹ் சொல்கிறார். எத்தனை ஆயத்துகள்? 17 ஆயத்துகளுக்குள். ஏனென்றால் எந்த முஸ்லிமுக்கும் சூரா யாசீன் தெரியாதென்று சொல்ல முடியாது. சூரா யாசீனை பரக்கத்துக்கு ஓதக்கூடிய பழக்கம் இருக்கிறது. சூரா யாசீனை ஓதினால் தேவைகள் நிறைவேறும் என்ற சிந்தனை நமக்கெல்லாம் இருக்கிறது. அல்லாஹுடைய கலாம் இந்த சூரா யாசீனுக்குள் 17 ஆயத்துகளில் அல்லாஹ் சுருக்கமாக ஒரு சம்பவத்தை சொல்கிறார். சகோதரர்களே, சூரா யாசீன்

13வது ஆயத்திலிருந்து தொடங்கி சூரா யாசீனுடைய கிட்டத்தட்ட 26-27 ஆயத்து வரைக்கும் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். அந்த சம்பவம் என்ன சம்பவம்? சம்பவம் சொல்லுவது இது குர்ஆனுடைய சம்பவம். இது உலக முடிவு வரை உள்ள மக்களுக்கு படிப்பினை. உலக முடிவு வரை உள்ள மக்கள் பின்பற்றுவதற்காக சொல்லப்பட்ட சம்பவம். அல்லாஹ் சொல்கிறான், إِذْ جَاءَهَا الْمُرْسَلُونَ நபியே அவர்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்கள். وَضْرِبْ لَهُمْ مَثَلًا أَصْحَابَ الْقَرْيَةِ ஒரு கிராமவாசிகளுடைய உதாரணத்தை சொல்லுங்கள். என்ன கிராமம்? அந்தாக்கியா என்ற கிராமம். கர்யா என்ற அந்த கிராமம் அந்தாக்கியா என்ற கிராமம். இந்த அந்தாக்கியா என்ற கிராமத்துக்கு இத் ஜாஅல் முர்சலூன் ரசூல்மார்கள் வந்தார்கள். இன்றைக்கு ரசூல்மார்கள் இல்லை, உலமாக்கள் இருக்கிறார். ரசூல்மார்கள் இல்லை. எந்த ஊருக்கும், கொழும்புக்கும் ரசூல் இல்லை, கண்டிக்கும் ரசூல் இல்லை, அம்பாறைக்கும் ரசூல் இல்லை, புத்தளத்துக்கும் ரசூல் இல்லை, இந்தியாவுக்கும் ரசூல் இல்லை, சவுதிக்கும் ரசூல் இல்லை. ஏன்? முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நபி, அதற்கு பிறகு நபி வாரதில்லை. நபியுடைய வாரிசுகள் உலமாக்கள் இருக்கிறார். அவர்கள் வாழும் பொழுதுதான் குர்ஆனை ஓதி ஓதி மக்களுக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருப்பார்கள். இழப்பு என்பது சகோதரர்களே அடைக்க முடியாத. ஹசன் பஸ்ர் ரஹிமஹுல்லா சொல்லுவதைப் போல, ஒரு ஆலிம் மரணித்தால் அது அடைக்க முடியாத ஒரு இழப்பு. அதோடு இல்ம் போகிறது, அவர் படித்த அறிவு அப்படியே சென்றுவிடும். இவ்வாறுதான் அறிவு உயர்த்தப்படுவது. எனவே சகோதர சகோதரிகளே, எதிர்காலத்தில் இந்த இஸ்லாத்தை பாதுகாப்பதற்கு இந்த குர்ஆனை ஒவ்வொரு மனிதனிடமும் தெளிவாக அர்த்தமாக ஓதி காட்டுவதற்கு தைரியமுள்ள உலமாக்களை உருவாக்கக்கூடிய கடமை ஒவ்வொரு பெண் ஆணுடைய தார்மீக பொறுப்பு இது. சகோதர சகோதரிகளே, இந்த அந்தாக்கியா என்ற நகரத்துக்கு அல்லாஹ் ரசூல்மார்களை அனுப்புகிறார். எத்தனை ரசூல்மார்கள்? இத் அர்சல்னா இலைஹி முஸ்னைன், இரண்டு பேரை நாம் அனுப்பினோம். எத்தனை ரசூல்மார்களை? இரண்டு பேரை அனுப்பினோம். ரெண்டு பேர் போதா என்பதனால் ஃபக்கதபூஹுமா, அந்த ஊர் அப்படியே அந்த ரெண்டு பேரை பொய்ப்பித்தார்கள். ரெண்டு ரசூல்மார்களையும் பொய்ப்பித்தார்கள். இந்த நேரம் மூன்றாவது ரசூலையும் அனுப்பினோம். மூன்று பேர் போறார். சில உலமாக்கள் சொல்றாங்க அவங்களோட பேர் சாதிக், சதூக், ஷலூம். சாதிக், சதூக், ஷலூம். இன்னும் சில உலமாக்கள் சொல்றாங்க யோஹன்னா, இது போன்ற வேற பெயர்களையும் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் பெயரை சொல்லவில்லை. மூன்று பேரை அனுப்பினோம். எதற்கு? அல்லாஹும் பக்கம் அழைப்பதற்கு. என்று சர்வசாதாரணமாக பார்க்கக்கூடாது உலமாக்களை. அல்லாஹும் பக்கம் அழைக்கும் தாயிகளை சர்வசாதாரணமாக யாரும் பார்த்து விடக்கூடாது. அவர்கள் ஏழைகளாக இருக்கலாம். அவர்களுக்கு ஓடுவதற்கு வாகனம் இல்லை, இருப்பதற்கு வீடு இல்லை, பரவாயில்லை. ஆனால்

0: முஸ்லிம் வானொலி. தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஜராய் அவர்களின் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர்.
1: நவீனநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பதல் இஸ்லாம் கரீபா செய்யுது கரீபா. இந்த மார்க்கம் என்பது பார்ப்பத காலில்லாத ஒரு நிலையில் ஆரம்பித்தது, மீண்டும் அதே ஒரு நிலைக்கு திரும்பும். அப்போதெல்லாம் இந்த மார்க்கத்தை உயிர்ப்பிக்க முயற்சி செய்பவர்களுக்கு நற்சோக சுபசோகனம் உண்டாகட்டுமாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதாவது மீண்டும் ஜாகிலியத்து நம்முடைய சமுதாயத்தில் வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத இந்த ஹதீஸும் விளங்கப்படுத்துது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில மனித நாகரிகத்தில் உச்சக்கட்டத்துக்கு அடைஞ்சிட்டான். கல்வி என்கிறது எங்கேயோ போய் நின்றுக்கு, புது புது கண்டுபிடிப்புகள் எல்லா மக்களையும் வந்து மூடிக்கிட்டுது. இன்னைக்கு மக்களுடைய வாழ்க்கை முறைகள் எல்லாம் ஒரு இயந்திர வாழ்க்கை முறையாக வித்தியாசமாக இருக்குது. கீழத்தைய நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு சொகுசுக்காக மேலத்தைய நாடுகளை எல்லாம் போய் வாழத் தொடங்குறாங்க. ஆனால் அவங்களோடு சேர்ந்து கூடவே இந்த ஒரு அந்நிய கலாச்சாரங்கள் ஊடுருவி இருக்குது. அதே மாதிரி நாகரீகமற்ற பண்டைய காலத்தில் மூடத்தனம் என்று ஒதுக்கி வைக்கப்பட்ட அந்த ஜாகிரிய பழக்க வழக்கங்கள் இன்னைக்கு இது ஒரு பெரிய ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம், ஒரு நாகரீகமான ஒரு விஷயம் என்று திரும்பவும் இலையாலையா மக்களிடத்துல வந்துகிட்டு இருக்கிறத நாங்கள் காணக்கூடியதா இருக்குது. ஏன் இதுக்கு சான்றாக நீங்க அண்மையில நடந்த ஒரு சம்பவத்தை எல்லா மீடியாக்களும் பரபரப்பாக பேசினதை நீங்க பார்க்கலாம். சவுதி அரேபியாவில் அங்க போய் வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய கேரளாவை சேர்ந்த ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி இன்னொரு பெண்ணு, அதாவது ஒரு ஆதிலா நஸ்ரீன்ங்கிற ஒரு பெண்மணி, அதே மாதிரி ஃபாத்திமா நூரா என்கிற ஒரு பெண்ணை காதலிக்க தொடங்குறாங்க. இதனால இது புதுசா போச்சு, பெண்ணும் பெண்ணும் காதலிக்கிறாங்களே, இவங்க இப்படி லவர்ஸ் ஆயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஃபாத்திமா நூராவினுடைய ஃபேமிலி உடனே அவங்களை தூக்கி கேரளாவுக்கு அனுப்பிட்டாங்க. ஆனால் கொஞ்சம் கூட அந்த பெண்ணு தயங்கல. அந்த பெண்ணு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, கேரளாவுக்கு வந்து அங்க கோர்ட்ல வந்து கேஸ் ஃபைல் பண்ணி, இது என்னுடைய காதலி, அதை பிரிச்சுக்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கோர்ட் ஓர்டர் கொடுத்து நீங்க அவங்களோட சேர்ந்து வாழலாம் அப்படின்னு அவங்க எல்லாம் ஒன்று செய்யறாங்க. இதை மீடியாக்கள் எல்லாம் எடுத்து எல்லா மக்களுக்கும் ஆசை ஊற்ற மாதிரி பரபரப்பான நியூஸா போட்டு
2: அவங்க போன்ல எல்லாம் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அந்த வானவில்ல வந்து என்ன செய்வாங்க, அடையாளமா வச்சுக்குவாங்க. அப்போ ஒரு பேக்லயோ ஷூலயோ வானவில் அப்படி இருக்குதுன்னா, நான் ஒரு லெஸ்பியன், நான் ஒரு பெண்ணை தான் நேசிப்பேன், எனக்கு ஒரு பெண் தான் தேவை அப்படின்னு இன்னொரு பெண் சொல்லக்கூடிய ஒரு அடையாளம் தான் இது. மேலத்தைய நாடுகளும் அமெரிக்கா, கனடா, அதே மாதிரி ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள்ல எல்லாம் இந்த பெண்களுக்கு ஒரு கம்யூனிட்டி, அவங்களுக்கு ஒரு அமைப்பு இருக்குது. அவங்க வானவில தான் வந்து என்ன செய்வாங்க, போட்டுக்குவாங்க. இதே மாதிரி ஆண் ஆணு திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம், அவர் தன்னே ஒரு பெண்ணாக என்ன செய்யறாரு, கற்பனை பண்றாரு, அவருக்கு இன்னொரு ஆண் தான் துணையா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இது பரவலாக இந்த விஷயம் வந்து ஒரு மனிதனுடைய மூளையில சில தூண்டல் துலங்குகளால ஏற்படுது. வாழ்க்கையில சிறு பிராயத்தில் ஏற்பட்ட தாக்கங்கள் அல்லது திரைப்படங்கள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வழிகாட்டுதல், இதனால் அவங்களுடைய மனநிலை அப்படி மாறுதுங்க. இறைவன் மனிதனை படைக்கும் போது ஒரு ஆணை ஆணாகவும் பெண்ணை பெண்ணாகவும் தான் படைச்சிருக்கிறார். ஆனா சூழ்நிலைகள் என்ன செய்தன்னு சொன்னா, அவனுக்கு இன்னொன்றுல ஆசையை உண்டாக்குதுங்க. ஒரு ஆணுக்கு இன்னொரு ஆண் மேல ஆசை உண்டாகிறதுக்கு காரணமே அவங்க சிறு வயதில் ஏற்பட்ட சில பாலியல் துஷ்பிரயோகங்களும், அவனோட பழகினவர்களுடைய சில சில்மிஷங்களும், அவன் பார்க்கக்கூடிய கதைகள், கேட்கக்கூடிய கதைகள், அவன் பார்க்கக்கூடிய திரைப்படங்கள், இதெல்லாம் வந்து அவனுக்கு என்ன செய்தன்னு சொன்னா, அவனுக்கு அந்த பழக்கத்தை உண்டாக்குது. உண்டாக்கி அவன் என்ன என்ன செய்யறான், ஒரு ஆண் மேல ஆசைப்படுறான். அதே மாதிரி தான் ஒரு பெண் வந்து நான் இன்னொரு பெண்ணோட வாழ போறேன் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. இது இயற்கைக்கு மாற்றமானது, இது இறைவனுடைய சாபத்துக்குரியது. அல்லாஹ் கடுமையாக தண்டித்த ஒரு குற்றமான ஒரு செயல் பாருங்க. இந்த ஒரு நாகரிகமற்ற இந்த செயல் இன்னைக்கு என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, மனிதனிடத்தில் ஒரு பெருமையான ஒரு விஷயமாக உருவெடுத்துக்கிட்டு இருக்கு. இதை மீடியாக்கள் பேசிக்கிட்டு இருக்குது. இப்ப பெற்றோர்கள் நாங்க என்ன செய்யறது அப்படிங்கறத நாங்க பார்க்கணும். நம்ம குழந்தைகளை வளர்க்கும் போது எப்படி வளர்க்கிறது, யார் யாரோட பழகுறா அப்படிங்கறது தெரியாமலே பெற்றோர்களும் போன்லையும் டிவியிலையும் ஒதுங்கி இருக்கிறது பெரிய ஒரு குற்றங்கள். நம்ம பிள்ளை யாரோட பழகுறா, எந்த அளவு பழகுறா, அவ பெண் தானே, பெண்ணோட பேசிட்டு இருக்கிறா, அவ இன்னொரு கேர்ள் ஃபிரெண்டோட தான் கேட்டு இருக்கா, அவங்க ரெண்டு பேரும் உணர்வியாத நண்பிகள் அப்படின்னு மட்டும் நீங்க நினைக்காதீங்க. அவங்களுடைய நட்பு எந்த வகையில போயிட்டு இருக்கா, அவங்க ரெண்டு பேரும் விரும்பி எதை பாக்குறாங்க, எதை பேசிக்கிறாங்க, எதை சியா பண்றாங்க, அவங்க முத்தங்களை பரிமாறுங்களாங்களா, அவங்க ஆளுக்கள் வாழ்த்து செய்தி சொல்றாங்களா, அவங்க பார்க்காம இருக்கிறதுக்கு தவிக்கிறாங்களா, அதை கொஞ்சம் பாருங்க. ஏனென்றால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் இந்த மீடியாக்களும் இந்த போனும் இன்டர்நெட்டும் ஒரு மனிதனுடைய மனநிலையை மாற்றி அமைச்சுக்கிட்டே இருக்குது. ஒரு மனிதன் என்ன நினைக்க

0: ரசிக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதை எல்லாம் எங்கோ இருந்து ஒருவன் திணிச்சுக்கிட்டு இருக்கிறான். அதை குளோபலைசேஷன் என்று சொல்லுவோம். இந்த உலகம் உலகமயமாக்கல் ஊடாக, இந்த குளோபலைசேஷன் ஊடாக ஒரு மனிதனுடைய மனநிலை மாற்றப்படுது. இது மிகப்பெரிய ஒரு ஜாகிரியத்து. இஸ்லாம் எதையெல்லாம் வெறுக்கிறதோ, இதே இஸ்லாம் எதையெல்லாம் தடுக்கிறதோ, அதையெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டாக, ஒரு சுகமாக, ஒரு நாகரிகமாக, அது ஒரு ஒரு பெருமைக்குரிய ஒரு விடயமாக இன்னைக்கு காட்டப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஷைத்தான் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். எனவே நம்முடைய பிள்ளைகள் சிறுவராயத்தில் ஆரோட பழகிறாங்க. ஏன் அந்த வானவில்லைங்கிற அந்த படத்தை பிள்ளை வச்சுக்கிட்டு இருக்குது? அதை ஏன் அதை வந்து பேக்கில் போட்டுட்டு இருக்கு, சூவில் போட்டுட்டு இருக்குது? அதை உடனடியாக கண்டிக்கணும். சிறுவராயத்தில் இருந்து நாம் எல்லா உணர்வுகளையும் சரியாக இருக்கிறாங்கிறத பிள்ளைகளுக்கிட்ட கவனிக்கக்கூடிய பெற்றோர்களாக நாம் இருக்கணும். எனவே இது பெற்றோர்களின் பொறுப்பு. வளரக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் அவர்களுடைய மனநிலையில் நாம் தாக்கம் செலுத்த முடியாது என்றால் நாம் என்ன பெற்றோர்கள் சிந்திச்சு பாருங்க. ஒரு பிள்ளை வளருதுங்க, அந்த பிள்ளை கையில் போனை மட்டும்தான் நீங்கள் கொடுக்குறீங்க. இன்டர்நெட்டின் ஊடாக உலகத்தின் எங்கேயோ ஒரு கண்காணாத தேசத்தில் இருக்கக்கூடிய ஒருவனுடைய எண்ணங்கள் இந்த பிள்ளைகளுடைய எண்ணங்களுக்குள்ள பூன்றி அவனுடைய மனநிலையை மாற்றுது என்றால் ஏன் பெற்றோர்களுக்கு முடியாது? நம்ம பிள்ளைகளுடைய மனநிலையை நாமே தீர்மானிக்க கூடாது. நம்முடைய கலாச்சாரத்தை மீறக்கூடாது. நம்முடைய மார்க்கத்துக்கு வெளியில போகக்கூடாது. இந்த விஷயத்துல நம்ம கவனம் செலுத்தணுங்க. பலரும் போதே குழந்தைகளுக்கு அகீதாவை சொல்லிக் கொடுத்து, மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்து, இஸ்லாம் இதை வெறுக்குது, இதை ஏற்றுக்கொள்ளுதுங்கிறத நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிக்கிட்டே இருக்கோம். இஸ்லாம் பத்தி பேசுறதே இல்லையே நம்ம. நம்ம ஆங்கிலம் படிச்சு கொடுக்கிறோம், மேற்கத்தியத்தை படிச்சு கொடுக்கிறோம், நாகரிகத்தை படிச்சு கொடுக்கிறோம். அல்லாவுடைய தூதர் நமக்கு ஏளனமா போச்சு, அல்லாவுடைய தூதர் நமக்கு கேவலமா போச்சு, அல்லாவுடைய தூதருடைய கட்டளைகளை நம்ம கற்றுக் கொடுக்கறது இல்லை. அதனால நம்முடைய குழந்தைகள் இஸ்லாத்தை விட்டு வெளியில போனதுக்கு அப்புறமா கூப்பிட்டு வச்சு இஸ்லாம் சொன்ன எப்படி ஏத்துக்குவாங்க? பார்த்த பருத்தா போட்டுக்கிட்டு, தலையை மறைச்சிக்கிட்டு, ஒழுங்கா உடுப்பு போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பெண்கள், இந்த ஆதிலா இந்த பாத்திமா ஒன்று செய்றாங்கன்னு சொன்னாங்க. சுபஹானல்லாஹ், அவங்க என்னங்க இஸ்லாத்துல வளர்ந்திருக்காங்க, அதை என்ன படிச்சிருக்கிறாங்க, அவங்க மார்க்கத்தை பற்றி கொஞ்சமாவது அக்கறை இருக்குதா? நான் சொல்வதாக இருந்தால் அவர்களை வளர்த்தெடுத்த பெற்றோர்களையும் கூட இருந்த சுற்றார்களையும் தான், உற்றார்களையும் தான் நாம் குறை சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா அவங்கள்ட்ட சரியான தீன் போய் சேரலைங்க, இஸ்லாம் போய் சேரலை. அல்லாவுக்கு கட்டுப்படுவது, அல்லா ரசூலுக்கு மானம் செய்வது எவ்வளவு ஒரு மானம் செய்யக்கூடாது, கட்டுப்பட வேண்டும் என்கிற ஒரு விஷயம் நம்ம சிறுவராயத்திலேயே கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதை கொடுத்து வளங்க. நம்ம பிள்ளைகளை மேற்கத்திய உலகத்துல வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த பிள்ளை வழிதவரை பார்க்குது, ஏதோ லெஸ்பியனா மாறப்போகுது, இந்த பிள்ளை பரதாவை வெறுக்குது, டிஷர்ட் போட பார்க்குது, கலாச்சாரத்தை தூக்கி மிதிக்குது, தொழுகை அதுக்கு சுமையாகுது அப்படின்னு சொன்னால் அந்த நாடு தேவையில்லை, அவன் தாய் நாட்டுக்கு வா. அந்த இடம் தேவையில்லை, காரணம் நாம போக வேண்டிய இடம் மறுமையில் சுவர்க்கம். அந்த சுவர்க்கத்துக்கு தடையாக இங்கு தங்கங்கள் இருந்தாலும் வைரங்கள் இருந்தாலும் தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்போம். என்றால் அவைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய சொர்க்கத்துக்கு முன்னால் பொறுமதி ஏற்றது. பிள்ளைகளை சொர்க்கவாதியாக வளர்க்க பாருங்க. நமக்கு சுகமாக இருக்கிறாங்கிறதுக்காக ஒரு மேற்கத்திய கலாச்சாரத்தை கொண்டு போய் பிள்ளைகளுக்கு திணிக்காதீங்க. மேற்கத்திய நாடுகளிலும் ஈமான் நல்லா இருக்குதுங்க, இஸ்லாத்தோடு இருக்கிறாங்க, நல்ல மனிதாபிமானம் இருக்குது. ஆனா அங்க கொஞ்சம் தவறு என்றால் உங்களோட தவறு. அங்கேயே நல்லா இருக்க பாருங்க, முடியலையா உங்க இடத்துக்கே வந்துருங்க. தவறி போகுது என்றால் ரொம்ப கவலைப்படுங்க. எல்லாம் அல்ல அல்லாஹ் சுபஹான தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஹ தஆவானா அல்ஹம்துலில்லாஹ்.
1: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஜராய் அவர்களின் நிறை நினைவில் மன அமைதி விசேட தொடர் கேட்டீர்கள். முஸ்லிம் வானொலி.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற
3: முஸ்லிம் வானொலி.
1: உங்கள் முஸ்லிம் வானொலியில் இஸ்லாமிய வரலாற்று நிகழ்வுகள்,
4: நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. துல்ஹஜ் மாதம் என்பது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குடும்பத்தினர் இஸ்லாத்திற்காகவும் இறைவனுக்காகவும் செய்த தியாகங்கள் பற்றி நினைவு கூறுகின்ற மாதமாகும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குடும்பத்தவர்கள் சன்மார்க்கத்திற்காக செய்த தியாகங்களை ஞாபகப்படுத்தும் நோக்கோடு அவர்களின் குடும்பங்களின் அடையாளங்கள் புனித கஅபத்துல்லா வளாகத்தில் வைக்கப்பட்டு அவர்களுக்கு கௌரவம் வழங்கப்படுகின்றமை சிறப்பம்சமாகும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல்வேறு சவால்களுக்கு முகம் கொடுத்த ஒரு நபியாகவே இருந்து வந்திருக்கிறார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்றைய துருக்கி நாட்டில் அமைந்திருக்கின்ற உர்ஃபா என்ற நகரில் பிறந்தார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உர்ஃபா நகரில் பிறந்த போது அந்த ஊரை நம்ரூத் என்ற மன்னன் ஆர்ந்து கொண்டிருந்தான். நம்ரூத் அல்லது நிம்ரூத் என்று இந்த மன்னன் அழைக்கப்படுகின்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னர், அதாவது தாயின் வயிற்றில் பிறப்பதற்கு தயாராக இருந்த பொழுது, நம்ரூத் மன்னனின் அமைச்சரவை ஆலோசகர்களும் சோதிடர்களும் ஒரு விடயத்தை விஷயத்தை நம்ரூத் பன்னனுக்கு அறிவித்தான். அதாவது இந்த ஆண்டில் பிறக்கின்ற குழந்தைகளால் உங்களது ஆட்சிக்கு பாதிப்பு ஏற்படலாம், அதாவது உங்களை மன்னர் பதவியிலிருந்து விரட்டக்கூடிய ஒரு குழந்தை இந்த வருடத்தில் பிறக்க உள்ளது, எனவே நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் என்று சோதரக்காரர்களும் அவரது அமைச்சரவை உறுப்பினர்களும் நம்ரூத் மன்னனுக்கு எச்சரிக்கை விடுத்தார்கள். நம்ரூத் மன்னன் அந்த வருடத்தில் பிறக்கின்ற அனைத்து குழந்தைகளையும் கொலை செய்ய வேண்டும் என்று தமது ராணுவ வீரர்களுக்கு உத்தரவிட்டார். இதனால் வயிற்றில் குழந்தையை சுமந்து கொண்டிருந்த ஆசருடைய மனைவி, அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார், நம்ரூத் மன்னனின் படைகளில் இருந்து தமது குழந்தையை பாதுகாப்பதற்காக உருஃபா நகரில் அமைந்துள்ள குகைக்கு சென்று மிகவும் பாதுகாப்பான முறையில் எவரது கண்களுக்கும் தெரியாத வகையில் வாழ்ந்து வந்தார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்.
2: நீங்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். நேரம் சரியாக நண்பகல் 2:01.
5: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: இப்ராஹிம் அலிஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த இடத்தில் அமைந்துள்ள பள்ளிவாசல் என்பதாகும். மெவ்லித் என்பது பிறப்பை குறிப்பிடுகின்றது. ஹலீல் என்பது தோழர், அதாவது இறைவனின் தோழரான இப்ராஹிம் அலிஹிஸ்ஸலாம் அவர்களை குறிக்கின்றது. இந்த பள்ளிவாசலை நூர்தீன் ஜங்கி அவர்களே நிர்மாணித்தார்கள். இப்ராஹிம் அலிஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த இடங்களை இன்று அல்லாஹு தஆலா தனது மக்களுக்காக இன்று வரை பாதுகாத்து வைத்திருக்கின்றார். இந்த குகைக்கு அடிக்கடி அதிகளவிலான முஸ்லிம் பெண்கள் சென்று வருவதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறான இடங்கள் முன்னைய நபிமார்களின் வரலாற்றை கூறும் விதத்தில் எமக்கு ஓர் படிப்பினையாகவே அமைக்கப்பட்டிருப்பதை நாம் அவதானிக்கின்றோம்.
0: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது இஸ்லாமிய வரலாற்று நிகழ்வுகள். நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் தொடர்ந்தும் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் கோவை எஸ் அய்யூப் அவர்கள்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்தியத்துகளை உண்டாக்குவது ஒவ்வொரு

0: அவங்க 100 ரூபா லாபம் வச்சு ஒரு 1000 ரூபா லாபம் வச்சு அவங்க எடுத்து பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ஆன்லைன் பிசினஸ் செய்யலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இந்த ஆன்லைன் பிசினஸ்ல வந்து என்னென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னு சொன்னா, உனக்கு உரிமை இல்லாத பொருளை நீ விற்கக்கூடாது, ஹராம்ங்கிறாங்க. எங்கே எவனுடைய மாடோ மேஞ்சிட்டு இருக்கு, நான் அந்த மாட்டுக்கு எவ்வளோ பார்த்து விற்கலாமா? அது ஹராம் இல்லை, அதை நம்ம விற்க இயலாது. பறந்துக்கிட்டு இருக்கிற பறவையை விற்கலாமா, குளத்தில் இருக்கிற மீனை விற்கலாமா, அது எனக்கே சொந்தம் இல்லையே, பிடிச்ச வித்துட்டு போகிறது அது வேறு விஷயம். அது கவர்மெண்ட்டுக்குரிய நிலம் குளம் கடல் இருக்கு, இந்த கடலில் உள்ளவுக்குள்ளே நீங்கள் மீன் பிடிக்க காசை தாங்கன்னு வந்துடலாமா? அப்போ உனக்கு பொறுப்பில்லாத ஒன்றை, உன்னுடைய பேரில் இல்லாத ஒன்றை நீ என்ன செய்ய முடியாது, விற்பனை செய்ய முடியாது. ஆனால் இந்த ஆன்லைன் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பொறுப்பை எடுத்து இல்லை, புரோக்கராக நின்று வியாபாரம் பண்ணுறோம். அந்த வகையில் வந்து என்ன செய்து அனுமதியாகுது, புரோக்கர் பீஸ் நம்ம எடுத்துக்கிறோம். பொருளை வந்து இன்னொருத்தர்கிட்ட இருக்கிற வளவை நான் புரோக்கர் போய் என்ன செய்யணும், இன்னொருத்தர் பேசுகிறான் வந்து பாதி வளவு இருக்குது அவர்கிட்ட நான் பேசிக்கிட்டேன், 50 லட்சரூபா வளவு, 50 லட்சரூபா நீங்கள் உங்களுக்கு 50 லட்சரூபா கக்கி வேணும், மற்ற நான் பார்த்துக்கிறேங்கிறேன். நான் போய் என்ன 55 லட்சம் ஒரு ஆள்கிட்ட பேசுகிறோம், வளவெல்லாம் கொண்டு காட்டினேன், உறுதி எழுத நடந்தால் அவனுக்கு தெரியுது இவர் தான் வளவன், 50 அங்கே 5 இங்கே, இது புரோக்கர் பீஸ். அந்த புரோக்கர் பீஸாக எடுக்கிறது அனுமதியானு கேட்டால் அது அனுமதி, இந்த புரோக்கர் பீஸ் என்ன இல்லை அனுமதி இல்லை. இந்த ஆன்லைன் பிஸ்னஸில் இன்னொருத்தர் பொருளை, உரிய பொருள் என்ன இருக்குது இவ்வளோ தான் இவ்வளோ காசுன்ற ஒரு ஒப்பந்தம் செஞ்சதுக்கு பிறகு பொருளை நான் கொடுக்குறேன், கொடுத்தால் நான் இடையில் புரோக்கராக லாபம் எடுக்கிறேன், இது மார்க்கத்தில் தடை இல்லை அனுமதி. ஆனால் மோசடி நடக்கக்கூடாது, காட்டின ஒன்று பார்த்த ஒன்று வந்தது ஒன்றாக இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த நேரடியாக கண்ணால் பார்க்கல, நம்ம ஃபோட்டோவில் காட்டுறோம். இந்த ஃபோட்டோவில் காட்டி வியாபாரம் பண்ணுறதுல இமாம்கள் கூடையில் சில கருத்து முரண்பாடுகள் இருக்குது. ஒரு சிலர் உணவுப் பொருட்களை எல்லாம் ஃபோட்டோவில் காட்டி பிஸ்னஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க, ஏன்னா அது பழுதாகும், போகிறதுக்கு நாள் எடுக்கும், அதெல்லாம் பண்ண முடியாது. அது இல்லாத மற்ற பொருட்கள் மஷூரான பிரபல்யமானது, அதாவதுங்க சிலதை பார்க்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃபோன், சாம்சங் ஃபோன்டா, சாம்சங் ஃபோன் இதுதான் உலகத்தில் எங்கே வந்தாலும் சாம்சங் ஃபோன் இதுதான், அதனத்து பார்க்குறது அந்த நம்பரை சொல்லி இந்த ஃபோனு, இந்த கார் டொயோட்டா காரனா இந்த கார் தான், இந்த பைக்குனா இந்த பைக்கு தான், இந்த பொருள்னா இது தான். அப்போ இது வந்து மஷூரான ஃபேமஸாக உலகத்தில் எல்லா இடத்துலையும் இது இப்படித்தான். அப்போ கலர் செலக்டிங் காண்டுட்டான், இந்த என்ன கலர் வேணும், இல்லை என்ன சைஸ் வேணும், எத்தனை பவர், எத்தனை ஹோஸ் பவர் உங்களுக்கு வேணும், இல்லை என்ன அளவு வேணும்ன்ட்டு நம்ம காட்டுறோம் விற்கிறோம். அப்போ அப்படி காட்டும்போது அது அவங்க ஃபோட்டோவில் பார்த்தது சாமான் தான் அவங்களுக்கு போய் என்ன செய்ய போகுது, கிடைக்க போகுது அப்படிங்கிற, அது மஷூரானது, அதில் மாற்று பேர் வழிகள் இல்லை. ஆனால் என்ன செய்யக்கூடாது என்றால், ஒரு பிரபல்யமான ஒரு கம்பெனியினுடைய ஒன்றை அதே மாதிரி அதே பெச்சை போட்டு நாங்கள் போட்டு அவங்க கம்பெனிக்கு மோசடி செஞ்சு நம்ம வியாபாரம் பண்ணக்கூடாது. ஒருத்தன் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பான், அவன் சேட்டுக்கு ஒரு பெச்சரிக்கும், அவன் பேர் இருக்கும், அவன் குவாலிட்டி வர, அவன் துணி வர, அவன் பட்டன் வர, அவன் அடிச்சிட்டிருக்கான், அதே பேரில் நாம ஒரு ஷர்ட்டை அதே மாதிரி டிசைன் பண்ணிட்டு அந்த சமம் அறவிலைக்கு நாங்கள் தாரம் பண்ணி கொடுத்தா ஒரு கம்பெனிக்கு செய்யக்கூடிய ஒரு மோசடியாக என்ன செய்து அது இருக்குது. ஆனால் இந்த ஆன்லைனில் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க என்ன செய்ய வேண்டும் என்றால், அது போய் சேர்ந்ததுக்கு பிறகு அந்த நுகர்வோர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அதில் டெமேஜ் இருக்குது, வேலை செய்யலை, வேக்காகலை, நான் நேரடியாக பார்க்கல, நீங்கள் அனுப்பினது பிறகு ஃபோட்டோ பார்த்தா மேலே இல்லை, அப்படி வேலை செய்யலை அப்படின்றவங்க புகார் கொடுக்கும்போது அவங்க காசு ரிட்டர்ன் கொடுக்கணும், அந்த பொருளை வாங்கிறதுல அந்த காசை கொடுத்துடணும். அப்படித்தான் பிரபல்யமான இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் செய்யக்கூடிய அமைப்புகள் வந்து செய்யுது. விளங்கிட்டா? இப்போ உதாரணமாக அலி எக்ஸ்பிரஸ் போன்றவைகள் எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், உங்கள் பொருள் வேலை செய்யலைன்ற ஃபோட்டோவை திரும்ப நீங்கள் ப்ரூஃபாக காட்டினா அவங்களுக்கு திரும்ப இமெயில் பண்ணுறது, இன்னைக்கு வேலை செய்யலை அப்படின்னா உடனடியாக ஒரு 24 மணித்தேளத்துக்குள்ளே என்ன செய்கிறோம், உங்கள் காசு ரிட்டர்ன் வந்துடும், பொருளை நீங்களே வச்சுக்கோங்க, காசு ரிட்டர்ன் அப்படி என்ன சில இதுகள் செய்யுது. அப்போ இன்னைக்கு ஊருக்குள்ளே இருந்து ஆன்லைன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க, நீங்கள் காட்டினது இதுதான், நான் நீங்கள் சொன்ன துணி தான், அந்த வந்து பார்த்தா துணி வித்தியாசமாக இருக்குது, இது எனக்கு தேவையில்லைன்னு அந்த நுகர்வோர் திருப்பி சொல்லும்போது அதை திருப்பி எடுக்கிற அந்த விஷயத்தில் ஒப்பந்தம் பேசப்பட்டு இந்த பிஸ்னஸ் செய்தால் இந்த வியாபாரம் என்ன செய்யலாம், ஹலால் நீங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க, நமக்கு ஃபத்வா தராங்க. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது.
1: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஜராய் அவர்களின் நாளும் ஓர் உளவியல் தூறல் கேட்டீர்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் முஸ்லிம் வானொலி.
1: முஸ்லிம் வானொலி
3: நேர்கள் தொடர்ந்தும் உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை உலகம் முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு உண்மையான முஸ்லீம் மாணவர் எப்படி இருக்க வேண்டும் என்ற தலைப்பிலான விசேட மார்க்க சொற்பொழிவினை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்கள்.
4: والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. இது ஒரு பயானா கொண்டு போக நான் விரும்பல, சரியா? எவ்வளவு பயான்கள் கேட்டிருப்பீங்க, எவ்வளவு அறிஞர்களுடைய உரைகளை கேட்டிருப்பீங்க, இது ஒரு பயானா இல்லை.

நமக்குள்ள பேசுவோம் சில விஷயங்களை. பேசுறதன் மூலியமா நமக்கு சில தெளிவுகள் கிடைக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருள், அல்லாஹ் இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய வாய்ப்பை, ஒரு சுதந்திரத்தை அல்லாஹ் நமக்கு தந்தது. அப்படியா இல்லையா? நம்ம நினைச்சா தொழுவலாமா இல்லையா? நினைச்சா தொழுவலாம், நினைச்சா குர்ஆன் ஓதலாம், நினைச்சா இந்த மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து வைக்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த வாய்ப்பது, அல்லாஹ் கொடுத்த அருள் அது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய மார்க்கத்தை சுதந்திரமாக அல்லாஹ் நமக்கு பின்பற்றுவதற்கு வாய்ப்பை தந்தது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் அதற்கு. ஒரு சமூகம் நேரான பாதையில் பயணிக்க வேண்டும் என்றால் அந்த சமூகத்துக்கு மிக முக்கியமான பங்கு யார் யார்கிட்டிருந்து வரணும்? ஒரு சமூகம் வெற்றியுடைய சமூகமாக, ஒரு சமூகம் நேரான பாதையுடைய சமூகமாக மாற வேண்டும் என்றால் அந்த சமூகத்துடைய பங்கு யாரிடத்திலிருந்து வரணும்? பிறக்கக்கூடிய குழந்தைகள்கிட்ட இருந்தா? யார்கிட்டிருந்து? வாலிபர்கள்டிருந்து. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் சரி, அவர்களுக்கு பின்னாலும் சரி, இந்த மார்க்கம் மேலோங்கியதற்கு மிக முக்கியமாக பங்காற்றியது யார்தான்? சமூகத்துடைய வாலிபர்கள் தான். இப்ப எந்த ஒரு வாலிபர் சமூகம் நேரான பாதையில் பயணிக்குமோ அந்த சமூகம் நேராக இருக்கும். எந்த ஒரு சமூகத்துடைய வாலிபர்களுடைய சமூகம் தவறான பாதையில் செல்லுமோ அந்த சமூகம் வெற்றி பெறாது. அதனால் ஒரு சமூகத்தை அழிக்க வேண்டுமென்றால், ஒரு சமூகத்துடைய ஒட்டுமொத்த அமைப்பையும் சீர்குலைக்க வேண்டுமென்றால், சமூகத்துடைய வாலிபர்களை சீர்குலைத்தால் போதும், சமூகத்திற்கு நோக்கம் இருக்காது, குறிக்கோள் இருக்காது, லட்சியம் இருக்காது, கீழே விழுந்தாலும் மேலே கொண்டு செல்வதற்கு யாரும் இருக்க மாட்டார். அதனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கக்கூடிய இந்த பருவம் மிக முக்கியமான பருவம். அல்லாஹ் நாளை மறுமையில் விசாரணை செய்வான், எல்லா விசாரணையும் மறுமையில் உண்டு. அல்லாஹ் எல்லாவற்றையும் குறித்து விசாரிப்பான், எதையும் அல்லாஹ் மறக்க மாட்டான். கொடுக்கப்பட்ட எல்லா அருட்கொடையும் நாளை மறுமையில் என்ன செய்யப்படும், என்ன செய்யப்படும்? நம்பிக்கை இருக்கா இல்லையா மறுமையை பத்தி? மறுமையில் அல்லாஹ் இவங்களை எழுப்புவான் நம்பிக்கை இருக்கா இல்லையா? பல பேருக்கு இல்லாத மாதிரி இருக்க, இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? அல்லாஹ் நம்மை எழுப்புவான், நம்மை விசாரணை செய்வான். அல்லாஹ்வுடைய விசாரணையிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது, யாராக இருந்தாலும் சரி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாரிக்கக்கூடிய அந்த விசாரணையில் மிக முக்கியமான விசாரணை, உன் வாலிப பருவத்தை எப்படி கழித்தாய்? அல்லாஹ் அதை குறித்து கேட்டு தீருவான். மிக முக்கியமான காலத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை வாழ வைத்திருக்கிறான். இந்த பருவத்தில் மிக முக்கியமானது ஒரு மனிதன் கல்லூரிக்குள் நுழையக்கூடிய அந்த பருவம், காலேஜில் போகக்கூடிய அந்த பருவம் மிக முக்கியமானது. ஏன்? அந்த வருடத்தில் அவன் எப்படி தன்னை வளர்க்கிறானோ அதுதான் அவனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும், எதை அங்கே சேகரிக்கிறானோ அதுதான் அவனுடைய ஒட்டுமொத்த அம்சமும். வாலிப பருவத்தை கல்லூரியுடைய வாழ்க்கையில் சீர்குலைக்கக்கூடிய மிக முக்கியமான இரண்டு அம்சங்கள், அதை பத்தி முதல்ல பார்த்துருவோம். ரெண்டு மிகப்பெரிய பயங்கரமான டேஞ்சரான விஷயம் இது. ஒருவனுக்கு சரியாக அமைந்தால் அவனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இந்த பருவத்திற்கு பிறகு நேராக அமையும். இது ஒருவனுக்கு கெட்டுவிட்டால் இதற்கு பிறகு வரக்கூடிய எல்லாம் கெட்டுவிடும். கல்லூரிக்குள்ள போன பிறகு

எவ்வளவு சொத்து இருந்தாலும் சந்தோஷம் இருக்காது. இந்த அருள் வீட்டுக்குள்ள வரணுமாக இருந்தால் என்ன செய்யணும்? நம் குடும்பம் சந்தோஷமாக வாழணும் என்ன செய்யணும்? நம்ம வீட்டுக்கு அருள் வருகிற வழியை துறக்கணும். அந்த கதவை திறந்து வச்சு அருள் வந்துருமான்னு கேட்டே இல்லை. அல்லாஹ்வுடைய ரஹமத் நம்ம வீட்டுக்கு வரணும்டா. லயின் ஷக்கர்தும் லஸீதன்னக்கும், நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினால் அல்லாஹ் உங்களுக்கு அதிகப்படுத்துவான் என்கிறான். எப்படி சொல்றான் தெரியுமா? அல்லாஹ் நான் இதை அதிகப்படுத்துவேன்னு சொல்லல, நீங்க பிளாங்க ஃபில் பண்ணுங்க. அல்லாஹ் நமக்கு தந்த வாய்ப்பு என்ன? ஃபில், நீங்க ஃபில் பண்ணுங்க. உங்களுக்கு விருப்பமானதை போட்டு லயின் ஷக்கர்தும் லஸீதன்னக்கும், நீங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நான் அதிகப்படுத்துவேன். எதை இறைவா? நன்மைகளை எல்லாம் அதிகப்படுத்துவேன். நம்ம பிஸ்மில்லான்றோம். பிஸ்மில்லால ஒரு பகுதி நாம தான் ஃபில் பண்ண போறோம். பிஸ்மில்லானா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வின் பெயரால். அல்லாஹ்வின் பெயரால் என்னப்பா? அல்லாஹ்வின் பெயரால் மைக்க பிடிக்கிறேன், அல்லாஹ்வின் பெயரால் ஃபேன போடுறேன், அல்லாஹ்வின் பெயரால் சாப்பிடுகிறேன். பிஸ்மில்லாவுக்கு பிறகு வர்றது நீங்க. பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் என்றா ஒரு பகுதி நாம் தான் அதுக்கு பிறகு ஃபீல் பண்றோம். பிஸ்மில்லாண்டு சுவிட்ச போடுறோம், பிஸ்மில்லாண்டு நுழைகிறோம். அந்த பிஸ்மில்லாவுக்கு பிறகு அந்த செயல் வருகிறது. இதே மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னான், லயின் ஷக்கர்தும், நீங்கள் நன்றி செலுத்தினால் லஅஸீதன்னக்கும். இதுதான் இறைவனுடைய சீக்ரெட் இறைவன் வெளிப்படுத்துறான். இந்த பூமியில நீங்க நல்ல வாழணும் என்று விரும்பினால், சந்தோஷமாக வாழணும் என்று விரும்பினால் ஒரு சீக்ரெட் அல்லாஹ் சொல்லி தருகிறார். அல்லாஹ்விடம் இருந்து ரஹமத் இறங்கணுமா? நீங்க நன்றி செலுத்துறது. அப்படி என்ன? எப்படி நன்றி செலுத்துறது? எந்த விதத்துல நன்றி செலுத்துறதுன்னு பாத்தீங்கன்னா, நன்றி உணர்வு நமக்கு ரொம்ப கம்மி. நம்ம மறந்துடுவோம். இன்னல் இன்சானல் இரப்பிஹி லக்னூத் என்கிறான் அல்லாஹ். மனிதன் மிகவும் நன்றி கெட்டு நடக்கிறான்றான். நன்றி மறந்த நாம் நன்றி செலுத்தணும் என்றால் அந்த நன்றி செலுத்தக்கூடிய சிந்தனைகள் நமக்குள்ள பிறக்கணும். அதுக்குத்தான் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நாம் நினைத்து பார்க்கணும். இஸ்லாத்துல ஒரு இபாதத் இருக்குது, தொழுக நோம்பு மட்டுமல்ல, இப்படியே உட்கார்ந்து வானத்தை பார்த்து யோசிச்சீங்கன்னா அது இபாதத். அதை செய்ய மறுத்தால் சின்ன பாவம் நினைச்சிடாதீங்க. அல்லாஹ் சொல்றான், அதிகமான மனிதர்களையும் ஜின்னையும் கொண்டு போய் நரகத்தை நிரப்புறோம். ஜின்களையும் மனிதர்களையும் அதிகமானவர்கள் நரகத்துக்காக படைக்கப்பட்டார்கள். இறைவா, அவர்கள் செய்த தப்பு என்ன? அவர்கள் செய்த தவறு என்ன? ஜினா செஞ்சாங்களா? களவெடுத்தாங்களா? மோசடி பண்ணாங்களா? அதெல்லாம் பண்ணிருப்பாங்க. அது பண்ணாட்டி ஒரு மேஜர் மிஸ்டேக் எல்லாம் சொல்றான். நரகத்துக்கு கொண்டு போய் போறதுக்கு அவங்க எப்படி குவாலிஃபைட் ஆனாங்க நரகத்துக்கு கேட்டா, வலக்கது ஜரனாலி ஜஹன்னம கதீரம் மினல் ஜின்னி வல்லின்ஸ், மனிதர்கள் அதிகமானவர்கள் நரகத்துல, மைனாரிட்டி ஜன்னாவுல, மெஜாரிட்டி நரகத்துல. இங்க மெஜாரிட்டி போட்டாதான் ஆட்சியாளர் வருவார். அங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜன்னாவுக்கு தர்றது மைனாரிட்டி, கொஞ்சம் பேர் ஜன்னாவுக்கு, அதிகமான பேர் ஜஹன்னத்துக்கு. அவங்க செஞ்ச தப்பு என்ன இறைவா? நம்பர் 1, லஹும் குலூபுன் லா யஃபகூன பிஹா, அவர்களுக்கு கல்புகள் இருக்கிறது, அவர்கள் அதனால் சிந்திக்க மறந்து விட்டார்கள். இறைவனை கண்டு கொள்ள மறந்து விட்டார்கள். அவங்க கல்வி அதுக்கு கொடுக்கல. கண் இருந்தும் பார்க்காதவர்கள் போன்று, கண்கள் இருக்கிறது அவர்கள் பார்க்கவில்லை. நாங்கதான் கண்ணால நல்லா பார்க்கிறோம், பீச் தெரியுது, ஃபேன் தெரியுது, இதை இல்ல. ரப்பு உங்களை படைத்தான் என்ற பார்வை போனதா? அந்த பார்வை உங்களுக்கு சொல்லி தந்ததா? இந்த உலகத்தை படைத்த ஒருவன் இருக்கிறான் என்ற சிந்தனை நமக்குள் வந்துச்சா? இதுதான் அருட்கொடைகளை நாம் பார்க்கிற விதம். அருட்கொடைகளை பார்த்தால் நம்முடைய தலைகள் சஜதாவுல போயிடும். அதுக்கு பேர் சுக்குர். நாம் சுக்குர் செஞ்சால் நம்முடைய வீட்டுக்கு நம்முடைய கல்புகளுக்கு ரஹமத் இறங்க ஆரம்பிக்கும். அதனால் இது எப்படி நடக்க போகிறது என்பதைத்தான் இன்ஷா அல்லாஹ் மிக சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதல்ல நாம யார் என்று சொல்லித் தருகிறான், மனிதன் யார், மனிதன் எப்படிப்பட்டவன் என்பதை அல்லாஹ் சொல்லித்தர்றேன்.

0: இயக்குநர்களும் ஒரே இடத்தில் அகாடமி என் பிரதான வீதி சாய்த்தம் வருது.
1: தொடர்புகளுக்கு 0774906616.
2: வானலையில் வானலையில் நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலி
3: www.muslimwanoli.com.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது

ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே இன்றைய சொற்பொழிவின் தலைப்பாக பாலஸ்தீன் ஓர் வரலாற்று பார்வை என்கிற ஒரு நல்ல தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. அதுவும் பாலஸ்தீனத்து முஸ்லிம்களின் மீது இஸ்ரேல் என்கிற அந்த கொடிய கேடுகட்ட மனிதர்கள் பயங்கரமான தாக்குதலை தொடுத்து அந்த மக்களின் மீது குண்டுகளை சரமாரியாக பொழிந்து அதிலும் சிறுபிள்ளைகள் அதிகமான முறையிலே தாக்குதலுக்குள்ளான ஒரு சூழ்நிலையில் இந்த வரலாற்று செய்தியை பற்றி நாம் பார்க்கவிருக்கிறோம். பாலஸ்தீனத்துடைய வரலாறில் நுழைவதற்கு முன்னால் அடிப்படையாக ஒரு விஷயத்தை நாம் ஆரம்பமாக புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரேல் அமெரிக்கா என்கிற கொடிய நாட்டினுடைய உதவியை கொண்டு இப்போது பாலஸ்தீனத்தின் மீது மிக கடுமையாக அவ்வப்போது போர் செய்து வருவதை பத்திரிகைகளின் மூலமாகவும் மீடியாக்களின் மூலமாகவும் நாம் அறிந்து வருகிறோம். ஆனால் இந்த அமெரிக்கர்களால் பாலஸ்தீன் மட்டும் தாக்கப்படுவதல்ல, உலகளாவிய அளவில் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் வாழ்கிறார்களோ எல்லா இடங்களிலுமே என்ன செய்கிறார்கள், அமெரிக்காக்காரர்கள் அநியாயம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஈராக், செசன்யா, எல்லா நாடுகளுமே, எந்தெந்த நாடுகளில் எல்லாம், அப்பா ஆப்கானிஸ்தான், இப்படி பல நாடுகளுக்கு எதிராக அமெரிக்கா போர் தொடுத்து அந்த நாடுகளை எல்லாம் துவம்சம் செய்து இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை அழிப்பதற்குண்டான எல்லா வேலைகளையும் செய்து வருகிறது. ஆனால் இந்த மற்ற நாடுகளோடு இந்த அமெரிக்கா செய்கிற போருக்கும் பாலஸ்தீன் என்கிற இந்த நாட்டிற்கு எதிராக இந்த யூதர்கள் மேற்கொள்ளுகிற போருக்கும் ஒரு வித்தியாசம் இருப்பதை முஸ்லிம்களாகிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன வித்தியாசம்? பாலஸ்தீன் அல்லாத மற்ற முஸ்லிம் நாடுகளோடு இந்த அமெரிக்காக்காரர்கள் போர் செய்தால் அது முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் என்கிற தலையாய ஒரு நோக்கம் மட்டும்தான். ஆனால் இந்த பாலஸ்தீன் பிரச்சனை இருக்கிறதே, இது அதையும் தாண்டி ஒரு கொள்கை சார்ந்த ஒரு போர்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலியில்
1: சிந்தனை
2: பலருக்கும் ஏற்படக்கூடிய
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
3: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கிளிட்ஸ் தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவற விடாதீர்கள். இப்போதே விரையுங்கள். www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk. வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள். 0077 101 0043.
4: எருளின் ஹோட்டல் பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எருளின் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சம் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள். எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 0774-05-965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
3: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775-57-57-560.
5: வானலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
2: உடம்பை அவர் துரைக்கின்றார். அந்த வேளையில் தற்செயலாக கைப்படுகிறது. அப்போ நாம் அதை தொட்டு சொல்லாமல் படுகிறது என்று சொல்லுவோம். அப்படி தற்செயலாக பட்டுவிட்டால் அது வந்து ஏனைய உறுப்புகளில் பட்ட மாதிரி என்று மற்ற ஹதீஸில் ஏனைய உறுப்புகளுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற மாதிரியாக அந்த நிகழ்வுக்கு ஒப்பாகிறது. இப்போ நம்முடைய உடம்பில் மற்ற உறுப்புகளில் நம்முடைய கைப்படுகின்ற போது அந்த ஔரத்தை தொட்ட எண்ணம் அதாக பாறுபடாது. எனவே அவ்வாறான ஒரு நிலை வருகின்ற போது நாங்கள் என்ன செய்வோம்? அது ஒரு உறுப்பை தொட்ட மாதிரி நினைச்சுக்கோம். அது மாதிரி ஏதோ கைப்பட்டுது, ஆனால் ஔரத்தில் பட்டுது என்றால் அது கைப்பட்டது என்ற நிலவரத்திலே போய்கொண்டிருப்போம். எனவே இந்த மாதிரியாக இதில் பல்வேறுபட்ட கருத்துகள், சுமார் 6-7 கருத்துகள் இமாம்களுக்கிடையிலே முறியிறா முறியிற மாட்டாதா, எந்தெந்த சந்தர்ப்பத்தில் முறியும் என்கிற கருத்து வேறுபாடு இருக்கிறது. எனவே இதிலே நம் ஆய்வு செய்தவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொட்டால் ஒதுமுறியும் என்று சொன்னதை, அதனால் ஒருத்தர் தொடணும் என்ற நோக்கத்தில் தொட்டால் ஒதுமுறியும், தொழப்போரால் முறியும், ஆனால் படுதல் என்கிறது, தற்செயலா படுதல் என்கிறது, அந்த விடயம் அதற்குள் வரமாட்டாது என்கிற ஒரு விடயத்தின் அடிப்படையில் நாம் வந்து நம்முடைய உடம்பு கை தற்செயலாக படுகிறது, அது உட்பக்கம் என்றாலும் சரிதான், வெளிப்பக்கம் என்றாலும் சரிதான், தற்செயலாக பட்டுவிட்டால் ஒது முறியாது என்கிற ஒரு கருத்தை தான் நாம் அதை சரியாக காணுகிறோம். அல்லாஹ்வே மிக அறிந்தவன். எனவே தற்செயலாக நாங்கள் அப்படியான நிலையிலே பட்டதற்காக வேண்டி மீண்டும் ஒது செய்துவிட்டு, சிலர் பாத்ரூமில் இருக்கிற போது குளிக்கிற போது ஒது செய்துவிட்டு அவர்கள் வெளியிறங்குவார்கள். அப்படியே அவருடைய கை தற்செயலாக அவர்கள் உடம்பை துடைக்கிற போது பட்டுவிடும். அதற்காக திருப்பி ஒது செய்ய வேண்டும் என்றால் அவ்வாறு அவர்கள் செய்ய வேண்டியதில்லை என்பதே நாம் அதை சரியாக காணுகிறோம். இதில் இன்னொன்றை சொல்லிக் கொள்கிறேன். இதில் ஔரத்துங்கிறது

ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹினுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்தியத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்தியத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை, சிறப்புமிக்க இந்த மாநாட்டிற்கு பெரும் திரளாக வருகை தந்து அமர்ந்து கொண்டிருக்கின்ற, இந்த உரைகளை இல்லங்களில் அமர்ந்து கேட்கிற வாய்ப்பை பெற்றிருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். இணை வைத்தல், பித்தியத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்துச் செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள் நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாத்து, அல்லாஹுனுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஏவல் விளக்கல்களை நம்முடைய வாழ்வில் நாம் முழுமையாக பின்பற்றி மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி சொர்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையினால் மிகவும் சிறப்புடன் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த இஸ்லாமிய மாநாட்டின் இறுதி அமர்வில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். நபித்தோழர்கள் கூறுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அவைக்கு நாங்கள் சென்று திரும்பும் பொழுது எங்களுடைய வாழ்வில், எங்களுடைய ஈமானில், எங்களுடைய இறை அச்சத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். செல்லுகிற நாங்களல்ல, திரும்ப வரும் பொழுது பெரிய மாற்றங்களோடு நாங்கள் திரும்ப வருவோம் என்று சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்க்கிறோம். உபதேசம் என்பது இறை விசுவாசிகளுக்கு பயன் தரும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இந்த இரண்டு நாள் மாநாட்டில் மிகுந்த சிரமத்தோடு இலங்கையின் பல பகுதிகளில் இருந்தும் திரளாக மாநாட்டின் இறுதி வரை மிகப்பெரிய தியாகத்தோடு இங்கே வந்து அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்கெல்லாம் நிறைய மார்க்க அறிஞர்களுடைய உபதேசம் நம்முடைய செவிகளிலே விழுந்திருக்கிறது. மாநாட்டு திடலிலே இருந்து திரும்ப வீடுகளுக்கு செல்லும் பொழுது நம்முடைய வாழ்விலே மாற்றங்கள் ஏற்பட்டிருக்க வேண்டும். இபாதத்துகள் அதிகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். தீய பழக்க வழக்கங்கள் நம்மிடமிருந்து விடைபெற்று இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மாற்றங்களோடு இங்கிருந்து நீங்கள் விடைபெறுவதுதான் இந்த மாநாட்டுக்கு வெற்றியே தவிர, இந்த மாநாட்டில் எத்துணை பேர்கள் கலந்து கொண்டார்கள் என்பதை விட இந்த மாநாட்டில் எத்துணை பேர்கள் திருந்தினார்கள் என்பதுதான் மிக முக்கியம். ஆகவே அன்பர்களே, மலக்குமார்கள் அமர்ந்து கொண்டிருக்கிற சபை இந்த சபை. பூமியில் எங்கெல்லாம் அல்லாஹுவை குறித்து நினைவு கூறப்படுகிறதோ அங்கெல்லாம் மலக்குமார்கள் சங்கமித்து நம்மோடு அமர்கிறார்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நன்மையை நோக்கி பயணமாகி இருக்கிற கூட்டம் இந்த கூட்டம். திரும்பச் செல்கிற பொழுது நம்முடைய வாழ்வில் நிச்சயம் மாற்றம் உண்டாக வேண்டும் என்பதை எனது உரையின் ஆரம்பமாக உங்களுக்கு நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தில் எப்படி ஏகத்துவம் ஒரு கண்ணாக விளங்குகிறதோ அதேபோல மறுமை நம்பிக்கை என்பது இஸ்லாத்தினுடைய

மற்றொரு கண் என்று குறிப்பிடலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஏகத்துவத்தை எடுத்து சொன்ன அதே வேகத்தில் மறுமை நம்பிக்கையை மக்களுடைய உள்ளத்தில் ஆழப்பதித்தார்கள். மறுமை நம்பிக்கை யாருடைய உள்ளத்தில் ஆழப்பதித்து இடம் பிடித்ததோ அவருடைய வாழ்வை அப்படியே தலைகீழாக புரட்டி போடுகிற சக்தி அந்த நம்பிக்கைக்கு உண்டு. இஸ்லாம் வருவதற்கு முன்னால் தூதர் அந்த மனித சமுதாயத்திற்கு தன்னை அறிமுகம் செய்வதற்கு முன்னால் அந்த மக்களுடைய வாழ்வு எப்படி இருந்ததை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லித் தருகிறான். நரக நெருப்பினுடைய கரை ஓரத்தில் அவர்கள் இருந்தார்கள். ஃபன் கதக்கும் மின்ஹா, நான் தான் உங்களை அதிலிருந்து காப்பாற்றினேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நாவிலே இருந்து இன்றைக்கு அந்த மக்கள் இறந்த பிறகு ஒரு வாழ்வு உண்டு, இந்த உலக வாழ்வு நமக்கு முக்கியமல்ல, நிரந்தரமான ஒரு வாழ்வு இறந்த பிறகு நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கப் போகிறான், அந்த வாழ்வுதான் நமக்கு பிரதானமான வாழ்வு என்பதை ஆணித்தரமாக மக்கள் மத்தியிலே எடுத்துச் சொன்னவுடன் எப்படி இருந்த மக்கள் எப்படி மாறினார்கள் என்று வரலாறுகளை படித்து பார்த்தால் மிகப்பெரிய அதிர்ச்சிகள் நமக்கு ஏற்படுகிறது. விபச்சாரத்தை குடும்பம் குடும்பமாக செய்து கொண்டிருந்த மக்கள் அது ஒரு வெட்கக்கேடான காரியம் என்று கூட நினைக்க மனமில்லாமல் சாதாரணமாக செய்து கொண்டிருந்த மக்கள் எல்லாம் அதை விட்டு முற்றிலும் விலகியதோடு அது குறித்து எதிர்த்து பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தார்கள். இந்த நம்பிக்கை அவருடைய உள்ளத்தில் ஆழப்பதிந்த காரணத்தினால் மனித உயிர்களை எல்லாம் சர்வ சாதாரணமாக வெட்டி சாய்த்துக் கொண்டிருந்த மக்கள் எல்லாம் இந்த நம்பிக்கை அவருடைய உள்ளத்தில் ஆழப்பதிந்தவுடன் மனித உயிர்களை மட்டுமல்ல மனித உணர்வுகளை எல்லாம் மதிக்க ஆரம்பித்தார்கள். அந்த மக்கள் சூதாட்டங்களையும் கொலை கொள்ளைகளையும் சாதாரணமாக செய்து கொண்டிருந்த மக்கள் முற்றிலும் அதிலிருந்து விலகியது மட்டுமல்ல இந்த மனித சமுதாயத்திற்கே சொன்னார்கள், அவைகள் எல்லாம் தீமை, அதை ஏறெடுத்தும் பார்க்காதீர்கள் என்று. எத்தனை எத்தனையோ தீமைகளை தன்னுடைய வாழ்வில் அன்றாடம் செய்து கொண்டிருந்த மக்கள் எல்லாம் இந்த நம்பிக்கை என்றைக்கு அவருடைய உள்ளத்தில் ஆழ பிடித்து இடம் பிடித்ததோ அன்றிலிருந்து அந்த மக்களுடைய வாழ்வு தலைகீழாக மாறியது. நிதர்சனமான ஒரு வாழ்வு ஹதீஸ் கிதாபுகளிலே நம்மால் பார்க்க முடிகிறது. அன்பர்களே, நாமும் மறுமையை நம்பியவர்கள்தான். எந்த சமுதாயம், எந்த குடும்பம், எந்த மனிதன் மறுமையை முழுமையாக நம்பி பயந்து வாழ்கிறானோ அவனுடைய வாழ்வில் நிச்சயம் ஒழுக்கக்கேடுகள் இருக்காது. மறுமையை யார் நம்பி பயந்து வாழ்கிறார்களோ அவருடைய வாழ்வில் நிச்சயமாக ஆபாசங்கள் இருக்காது. மறுமையை பயந்த மக்கள் இபாதத்துகளில் பொடும்போக்காக இருக்க மாட்டார்கள். மறுமையை பயந்த மக்கள் கொடுக்கல் வாங்கலிலே தூய்மையாக இருப்பார்கள். மறுமையை பயந்த மக்களுடைய அந்தரங்க வாழ்வு, பகிரங்க வாழ்வு என்று அனைத்து துறைகளை எடுத்துக்கொண்டாலும் ஒரு அச்சம் கலந்த ஒரு வாழ்வு. நமக்கென்று ஒரு இறைவன் உண்டு, நமக்கென்று ஒரு நீதிமன்றம் உண்டு. அந்த நாளில்

கொண்டிருந்தவர்கள் அந்த மூதாட்டியை பார்த்து, அரசர்கள், செல்வந்தர்கள், அமைச்சர்கள் என பெரும் பணம் படைத்தவர்கள் எல்லாம் அந்த சிறுவனை ஏலம் கேட்க இருக்கும் இடத்தில் நீ என்ன செய்ய போகிறாய் என்று ஏலனம் செய்தார்கள். அதற்கு அந்த மூதாட்டியோ, என்னால் அந்த குழந்தையை வாங்க முடியும் என்று நினைக்கவில்லை, ஆனால் அந்த சிறுவனை ஏலம் கேட்ட பெருமையாவது எனக்கு கிடைக்கும் என்று தன்னிடம் இருந்த சில பணத்தையும் எடுத்துக்கொண்டு அவரை ஏலம் கேட்க புறப்பட்டார்கள். அப்படி அனைவரும் போட்டி போட்டு கொண்டு அந்த சிறுவனை ஏலம் கேட்டார்கள். அப்பொழுது எகிப்து நாட்டு அரசருக்கு அடுத்த நிலையில் இருக்கும் நிதியமைச்சர் பெரும் காசுகளை கொடுத்து நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வாங்கினார். அவரை அழைத்துச் சென்று அவர் தனது மனைவியிடம், இந்த குழந்தையை நாம் எவ்வளவு பணம் கொடுத்து வாங்கினாலும் தகும், பிற்காலத்தில் இந்த குழந்தை ஒரு பெரிய ஆளாக வரும் என்று கூறினார்கள். அது மட்டுமல்லாது, இந்த குழந்தையை நீ அடிமையை நடத்துவது போல் வளர்க்கக்கூடாது, நமது குழந்தையை போல் சிறப்பாக வளர்க்க வேண்டும் என்று கூறினார். அதன்படி நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த எகிப்து நாட்டு நிதியமைச்சர் வீட்டில் நல்ல செல்வ செழிப்புடன் அழகான முறையில் வளர்க்கப்பட்டார்கள். அவ்வாறு வளர்க்கப்பட்ட நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களது பருவ வயது அடைந்த சமயங்களில் மிக அழகாக பார்ப்போர் அனைவரும் நின்று பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவில் இருந்தார்கள். இதனால் பெண்கள் அனைவரும் அவரின் அழகால் கவர்ந்து இழுக்கப்பட்டார்கள். இப்படி செல்லும் இடமெல்லாம் அவரை பார்ப்பது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பெரும் சங்கடத்தை ஏற்படுத்தியது. எனவே அவர் தங்களது முகத்தை மறைத்தவாறே வெளியே சென்று வருவார்களாம். இவரின் அழகு மின்னல் வெட்டினால் எப்படி கண்ணை பறிக்கும் வெளிச்சம் இருக்குமோ அந்த அளவு வெளிச்சம் பொருந்தியதாக அழகிய தோற்றத்துடன் காணப்பட்டார்கள். அப்படியே அவர் தனது முகத்தை மூடிக்கொண்டே அனைத்து இடங்களுக்கும் சென்று வருவதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். இதனால் மற்றவர்களின் ஈர்ப்பு இவர் மேல் இல்லாமல் இருக்கும் என்று அவர்கள் நினைத்தார். என்னதான் முகத்தை மூடிக்கொண்டு சென்றாலும் வீட்டினுள் அவ்வாறு இருக்க முடியாது அல்லவா? எனவே வீட்டில் உள்ளவர்களும் இவரின் அழகால் பெரிதும் ஈர்க்கப்பட்டார்கள். அதில் ஒருவராக நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வளர்த்த நிதியமைச்சர் அவர்களின் மனைவிக்கு இவர்களின் மேல் பெரிதான அன்பும் காதலும் உண்டாயிற்று. சாதாரணமாக அழகான ஆண்களையோ பெண்களையோ பார்த்தால் ஒரு ஈர்ப்பு உண்டாவது இயல்புதானே? அப்படி அவர் மீது ஈர்ப்பு உண்டாகி ஒரு படி மேலே சென்று யாரும் வீட்டில் இல்லாத நேரம் பார்த்து அந்த பெண் அனைத்து கதவுகளையும் தாளிட்டு வா என்னுடன் அழைத்தார். இதனை நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அவர்கள், என்னை வளர்த்த எனது எஜமானர் என்னை மிக சிறப்பாக வளர்த்துள்ளார், அவருக்கு என்னால் துரோகம் இழைக்க முடியாது, அவ்வாறு துரோகம் செய்பவர்கள் வெற்றியடைய முடியாது என்று கூறி அவ்விடத்திலிருந்து ஓடிச் செல்ல முயன்றார்கள். ஆனால் அந்த பெண் அவரை நாடி நெருங்கி வருகிறாள். அந்த சமயம்தான் அந்த பெண்ணை நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் முறையாக பார்க்கிறார்கள். அந்த கணத்தில் அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அங்கே நிறுத்துகிறார். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்ணை பார்த்த அந்த கணத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதிரில் நிற்க இவரின் எண்ணம் சற்றும் மாறாமல் அவர் மீண்டும் அங்கிருந்து ஓட முயல அந்த பெண்ணும் அவர் பின்னே ஓடிச் சென்று அவரை பிடித்து இழுத்தார். அவர் பிடித்து இழுக்கும் பொழுது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சட்டையை பின்புறமாக இழுத்தார்கள். இதனால் அந்த பெண்ணின் கைப்பட்டு சட்டை கிழிந்து போகின்றது. சற்றும் எதிர்பாராத விதமாக வாயிற்கதவு திறக்கின்றது. அதிலிருந்து அமைச்சர் அவர்கள் வருகிறார்கள். அவர் வருவதைக் கண்ட அவரின் மனைவியான அந்த பெண் நொடிப்பொழுதில் தனது எண்ணத்தை மாற்றி என்ன கேட்கிறார் தெரியுமா? உனது மனைவியிடம் தப்பாக நடந்து கொண்டவருக்கு என்ன தண்டனை கொடுக்கப் போகின்றீர்கள்? அதற்கு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோ, இதில் நான் எந்த தவறும் செய்யவில்லை, அந்த பெண்தான் என்னை அழைத்தார் என்று கூற அங்கே அமைச்சருடன் நின்று கொண்டிருந்த ஒருவர், இதில் உண்மை எது என்பதை கண்டறிய ஒரு வழி இருக்கின்றது. அந்த பெண் சொல்வது சரி என்றால் அவரின் சட்டை முன்பக்கமாக கிழிந்திருக்கும். அந்த ஆண் சொல்வது சரி என்றால் சட்டை பின்புறமாக கிழிந்திருக்கும். ஆனால் கிழிந்திருப்பதோ நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சட்டையின் பின்பக்கம் அல்லவா? எனவே அந்த நபர் எந்த தவறும் இழைக்கவில்லை, அந்த பெண்தான் தவறு செய்ய முயற்சிக்கின்றார். எனவே இதை கண்ட அமைச்சர் அவர்கள் நேர்மையாக என்ன செய்தார்கள் தெரியுமா? அந்த பெண்ணை பார்த்து, இது உன்னுடைய சதிதான். மேலும் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி, யூசுப்பே, இதை விட்டுவிடு. ஒருவேளை உன்னிடம் ஏதோ பாவம் இருக்கும் என்றால் இறைவனிடம் மன்னிப்பு கேள். இந்த பெண்தான் தவறு செய்திருக்கின்றாள்.

என்று உண்மையை உணர்ந்தார்கள். இந்த நிகழ்வினை அறிந்த அவ்வூரிலிருந்த இவர்களுக்கு நெருக்கமான பெண்களில் சிலர் அமைச்சரின் மனைவி அவர்களின் அடிமையே நேசித்து விட்டார் என்று கூற அது அந்த இடமெல்லாம் பரவிவிட்டது. இதை அறிந்த பின்னர் அமைச்சரின் மனைவி ஒரு வேலை செய்தார். அவ்வாறு பேசிய பெண்களிலெல்லாம் தன் வீட்டிற்கு அழைத்து விருந்து அளிக்க ஏற்பாடு செய்தார். அப்படி வந்த பெண்களிடம் அமைச்சரின் மனைவி ஒவ்வொருவரின் கையிலும் ஒரு கத்தியையும் பழத்தையும் கொடுத்து விட்டார்கள். இதை கையில் வைத்து கொள்ளுமாறு கூறினார். பின்பு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து அந்த பெண்கள் பார்க்கும்படி நடந்து போகச் சொன்னார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவ்வாறே செய்தனர். அப்படி நடந்து சென்ற நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அழகைக் கண்டு அந்த பெண்கள் மிகவும் ஆச்சரியமுற்றனர். பழத்தை அறுப்பதற்கு பதிலாக தங்கள் கை விரல்களை அறுத்து கொண்டனர். மேலும் அவர்கள் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, இவர் ஒரு மனிதர் அல்ல, ஒரு மலக்காக இருப்பாரோ என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். இவ்வாறு கூறியது மட்டுமல்லாமல் மேலும் அந்த பெண்கள் இவரை ஆசைப்பட்டதில் தப்பில்லை என்று கூறி நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் எஜமானியின் விருப்பத்திற்கு கட்டுப்படு என்று சொன்னார்கள். இதை கேட்ட நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அல்லாஹ் இதைவிட எனக்கு சிறைதான் சிறந்தது என்று கூறினார். இதே சமயத்தில் இந்த விஷயம் ஊரில் இருந்த அனைவருக்கும் தெரிய வந்தது. இதனால் பெருத்த அவமானம் அடைந்த அமைச்சர் அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிறையில் அடைக்க முடிவு செய்தார்கள். சிறையில் இருப்பதே சரி என்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் எண்ணினார்கள். அதன் காரணமாக நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறையில் அடைக்க ஒரு பொய்யான காரணத்தை ஜோடித்தார்கள். அதாவது, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது எஜமானரின் மனைவியிடம் தப்பாக நடந்து கொள்ள முயன்றார் என்று கூறி சிறையில் தள்ளப்பட்டார்கள். அவ்வாறு சிறையில் அடைக்கப்பட்ட பின் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்குள்ள கைதிகளிடம் நன்கு பழகி வந்தார்கள். நபிமார்கள் பொதுவாக அனைவரிடம் நன்றாக பேசி பழகக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படித்தான் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நடந்து கொண்டார்கள். அந்த சிறையில் அரசாங்க கைதிகள் இரண்டு பேர் இருந்தனர். அதில் ஒருவர் அரசருக்கு சமையல் வேலை செய்பவர், மற்றொருவர் அரசருக்கு சொந்த வேலை செய்து கொடுப்பவர். இவர்கள் இருவருமே ஏதோ ஒரு காரணத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள். ஒரு நாள் அந்த இரண்டு பேரும் கனவுகள் கண்டனர். அதில் அரசருக்கு நெருக்கமானவன் அரசருக்கு திராட்சை ரசம் பிழிந்து கொடுப்பது போல கனவு கண்டான். சமையல் கட்டில் வேலை செய்யும் ஒருவன் அவனது தலையின் மேல் மூன்று அடுக்குகள் வைக்கப்பட்டுள்ளது. அந்த மூன்று அடுக்கில் ரொட்டி துண்டுகள் இருந்தது. அதை ஒரு காகம் எடுத்துச் செல்கின்றது என்பதை போல கனவு கண்டான். கனவு கண்ட இருவருக்கும் ஒரே குழப்பமாக இருந்தது. இந்த கனவை பற்றி யாரிடமாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் பொழுது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்ப்பதற்கு நல்லவராகவும் சரியானவராகவும் அவர்களுக்கு தெரிந்தார்கள். உடனே நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கனவிற்கான விளக்கத்தை அவர்கள் இருவரும் கேட்கச் சென்றார்கள். பின் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் தங்கள் கனவுகளை கூறி விளக்கம் தருமாறு கூறினார்கள். இதுதான் சமயம் என்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோ, நான் சாப்பிட்டு வருவதற்குள் உங்கள் கனவுக்கு விளக்கம் தருகின்றேன்.

0: மோர் ஃபெடரேஷன் ஜெர்மனி வழங்கும் விசேட மார்க்க சொற்பொழிவு 2025.
1: பிரான்ஸ் AMVSM பள்ளிவாசலுடைய பிரதம பேசிமாம் மௌலவி ஆஷேக் பஷீர் அபு நபீஸ் மிஷ்பாஹி அவர்கள் கலந்து சிறப்பிக்கும் விசேட மார்க்க சொற்பொழிவு. இந்த நிகழ்வானது இலக்கம் 12 கால்ஸ்ட்ராஷா பப்ளிங் எனும் இடத்தில் நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்ஷா அல்லாஹ் உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள் சிலோன் மூர் ஃபெடரேஷன் ஏற்பாட்டு குழுவினர். இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் முஸ்லிம் வானொலி நேயர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிலோன் மூர் ஃபெடரேஷன் வழங்குகின்ற விசேட மார்க்க சொற்பொழிவு 2025 இம்முறையும் சிறப்பாக இடம்பெறுவதற்கு ஏற்பாடு செய்திருந்த வல்லவன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லா. சிலோன் மூர் ஃபெடரேஷனுடைய அழைப்பின் பேரில் இந்த மார்க்க சொற்பொழிவை வழங்குவதற்காக பிரான்சிலிருந்து வருகை தந்திருக்கின்ற பிரான்ஸ் மஸ்ஜிதுல் இமாம் பள்ளிவாசலுடைய AMVSM பள்ளிவாசலுடைய பிரதம பேசிமாம் கண்ணியத்துக்குரிய மௌலவி அஷேக் அபு நபீஸ் மிஷ்பாஹி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் இந்த மார்க்க சொற்பொழிவை நிகழ்த்துவதற்காக.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பொறுப்புகளை அல்லாஹுக்கு வழங்கியிருக்கின்றான். அந்த பொறுப்புகள் அதிலே ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பு அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்ற சந்ததிகள், குழந்தைகள், நம்முடைய பிள்ளைகள். ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நம்முடைய கரத்திலே அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான். இந்த பொறுப்பை நாம் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், எப்படி நாம் செயல்பட வேண்டும் என்பதை பற்றி தான் இன்றைய தினத்திலே நாம் பார்க்கப் போகின்றோம். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா திருக்குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ இறை விசுவாசிகளே, லா தகூனுல்லாஹ வர்ரசூல, அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நீங்கள் மோசடி செய்துவிட வேண்டாம். வ தகூனு அமானாத்திக்கும், உங்களுடைய அமானிதத்திற்கும் நீங்கள் மோசடி செய்துவிட வேண்டாம். வான்தும் தாலமூன், நீங்கள் தெரிந்திருந்தே மோசடி செய்துவிட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அந்த வசனத்தினுடைய வரிசையிலே அல்லாஹ் வஅலமு, நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய இந்த பொருள்கள், நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய இந்த சம்பாத்தியங்கள், காசு பணங்கள், உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் ஒரு சோதனை என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஃபித்னா, ஒரு குழப்பம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். வஅன்ன அல்லாஹ இந்தஹு அஜ்ருன் அதீம், நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய ஒரு கூலி இருக்கின்றது என்பதை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சூரத்துல் அன்ஃபாலில் 27-28 வசனமாக அல்லாஹ் சொல்லுகின்றான். அன்பானவர்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா பெற்றோர்களாகிய நமக்கு பிள்ளைகள் என்ற இந்த செல்வத்தை அல்லாஹ் அன்பளிப்பாக அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். திருமணம் முடித்தவர்கள் ஓரிரண்டு ஆண்டுகள் கழிந்ததற்கு பின்னால் எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று என்ன? குழந்தை. ஏதாவது ஒரு குழந்தை நமக்கு கிடைக்குமா? அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஒரு குழந்தை நமக்கு பிறக்க வேண்டும். நாளை நம்முடைய பெயரை அந்த குழந்தை சொல்ல வேண்டும்.

நமக்கு பின்னால் அந்த குழந்தை நம்முடைய பெயரை சொல்ல வேண்டும் என்று ஒவ்வொருவரும் நினைக்கின்றோம். ஆக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த குழந்தை செல்வத்தை பற்றி குழந்தைகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது யஹபு லிமை யஷா இனாதா வ யஹபு லிமை யஷா உதுகூர், அல்லாஹ் நாடியவர்களுக்கு பெண் குழந்தை அல்லாஹ் அன்பளிப்பாக கொடுக்கின்றான், ஒயகபுலிமை யஷா உதுகூர் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையை அல்லாஹ் ஹிபத்தாக அன்பளிப்பாக கொடுக்கின்றான். ஒயஜஅலுஹும் துக்ரானவ் வைநாசா, சிலருக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஆண் குழந்தைகள் பெண் குழந்தையும் ரெண்டையும் அல்லாஹ் கொடுக்கின்றான், சில பேருக்கு குழந்தை பாக்கியமே இல்லாமலும் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். இந்த வசனத்திலே அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்னவென்றால் ஹிபா என்ற அந்த வார்த்தை, வேறு எந்த வார்த்தையும் அல்லாஹ் பயன்படுத்தலை. அல்லாஹ் உனக்கு கொடுத்திருக்கின்றான் என்ற வார்த்தையெல்லாம் சொல்லலை, யஹபு ஹிபா அன்பளிப்பு என்ற வார்த்தை அல்லாஹ் அங்கே உபயோகம் செய்திருக்கின்றான். ஆக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை அன்பளிப்பாக அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். ஏன் கொடுத்திருக்கின்றான் என்றால் சோதனை செய்வதற்காக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், இம்திஹான் இப்திலா சோதனை செய்வதற்காக. அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான் இன்னமா அம்பாளுக்கும் வவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய பொருளும் உங்களுடைய குழந்தைகளும் உங்களுக்கு சோதனை உங்களுக்கு குழப்பம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஆனால் அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் உங்களுக்கு சரியான ஒரு கூலி இருக்கின்றது, மேலான ஒரு கூலி இருக்கின்றது என்ற சிந்தனையை அல்லாஹ் அங்கே வழங்குகின்றான். திருக்குர்ஆனில் சூரத்து தஹ்ரீமில் அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே, கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் நரகத்திலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள். அல்லாஹ் இப்போ குடும்பத்தை கொடுத்துட்டான், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்ததற்கு பின்னால் ஒரு குடும்பம் உருவாகிருச்சு, பிள்ளைகள் உருவாகி விட்டார்கள், அந்த பிள்ளைகள் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள், அந்த பிள்ளைகளுக்கு அவர்களையும் காப்பாற்ற வேண்டும் உங்களையும் நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சொல்லுகின்றான், கு அம்ஃபுசக்கும் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், வ அஹ்லீக்கும் உங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நாரா நரகத்திலிருந்து, ஏனென்றால் அதனுடைய எரிபொருள் கற்களும் மனிதர்களும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். நரகத்தில் எரியக்கூடிய அந்த எரிபொருள் கற்களும் மனிதர்களும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அதிலே வானவர்கள் அங்கே இடத்திலே இருப்பார்கள், கடுமையான முறையிலே வேதனை செய்வதற்காக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய வானவர்கள், அல்லாஹ் அவர்களுக்கு ஏவிய ஒன்றில் அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள். மனிதர்கள் அங்கே நரகத்தில் தள்ளணும்னா தள்ளிக்கிட்டே இருப்பாங்க, அல்லாஹ் ஏவியதை மட்டும்தான் சொல்லுவாங்க, லா யஸூன் அல்லாஹ மா அமரஹும், அல்லாஹ் அவர்களுக்கு ஏவிய ஒன்றுக்கு அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள், வயஃபலூன மா யுமரூன், எது ஏவப்பட்டதோ அதை அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். மிகப்பெரிய எச்சரிக்கை அல்லாஹ் வழங்குகின்றான். நம்மளை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ மூமீன்களே, கு அம்ஃபுசக்கும் உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள், வ அஹ்லீக்கும் உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள், நாரன் நரகத்திலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். புகாரி முஸ்லிமில் ஒரு ஹதீஸ் வந்திருக்குது, அப்துல்லாஹிபின் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஈயத்திஹி, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், நம்ம எல்லாமே பொறுப்புதாரிகள், நம்மிடத்தில் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஒரு ஜமாஅத் என்று இருந்தால், ஒரு ஊர் என்று இருந்தால், ஒரு சங்கம் என்று ஒன்று இருந்தால், அதற்கென உறுப்பினர்கள் இருந்தால், அதற்கென்ற நிர்வாகிகள்

0: சக்கராத் ஒரு சோதனை வரும். சக்கராத் வந்தது பிறகு நாங்கள் யாரும் கவலைப்பட தேவையில்லையே, நாங்கள் சிரிக்கிற நேரம் அதுதான். எங்கட ஆக்கள் தானே, வானத்தை எனக்கு மேலே அப்படியே உளுத்தாட்டி ஒரு ஊசியுடைய ஓட்டைக்குள் என்ன நுழைய சொன்னால் எவ்வாறு இருக்கும்? அது போன்ற ஒரு பயங்கரம்தான் சக்கராத். ஆனால் சில நபிமார்கள், சில உலமாக்கள் இந்த மௌத்துடைய போதையை சுஜூதிலே அடைந்தார்கள். அதற்கு தனியொரு கிதாபே இருக்கிறது. இவ்வளோ உலமாக்களும் நபிமார்களும் சுஜூதிலே மௌத்தானார்கள். இது சாதனை, இது சாதனை. வாழும் பொழுது சரியாக வாழ்ந்ததால் பல சோதனைகளை கடந்தார்கள். சாதாரணமான வாழ்க்கை அல்ல. இதில் கிட்டத்தட்ட 70 பேருடைய நினைக்கிறேன் மரண கடைசி நேரத்துடைய வரலாற்றை கொண்டு வந்திருக்கிறார். இதில் ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முதலாவது இவருடைய வரலாறு தான் வருகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மரணித்தது சுஜூதில் தான். அவருக்கு சக்கராத் வந்தது சுஜூதில் தான். சக்கராத் அடையும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடனே சுஜூது செய்தார். அல்லாஹ் சுஜூதிலே அவருக்கு சக்கராத்தை கொடுத்தார். இது முதல் நபி. ஏன்னா மலக்குல் மௌத் அந்த காலத்தில் காண்று. மலக்குல் மௌத் என்ன செய்யலாம்? உயிரெடுக்க வர யார்? மலக்கு. மலக்குல் மௌத் இஸ்ராயிலா என்றத்தில் உலமாக்கள் சிலர் சண்டை பிடிச்சிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு சண்டை பிடிக்கிற அர்த்தமும் இல்லை. இஸ்ராயில்னு பேர் வைங்க, அப்படி மலக்குல் மௌத் என்று பேரை வைங்க, யாரையாவது பேரை வைங்க, ஆனால் உயிரெடுக்க வருவார்ன்றது உறுதி. நீ எவ்வளோ சண்டை பிடிச்சாலும் சண்டை பிடிக்காது. இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாமா மலக்குல் மௌத்தா? அல்லாஹ் குர்ஆனில் சூரா சஜிதாவில் குல் யதவஃபாகும் மலக்குல் மௌத்தில்லதி உக்கில பிக்கும் ثم الى ربكم ترجعون. அல்லாஹ் சொல்கிறன், உங்களை மலக்குல் மௌத், உங்களை சாட்டப்பட்ட மலக்குல் மௌத் உங்களை மௌத்தாக்குவார். மௌத்தாக்கினதோடு நீங்கள் அப்படியே எங்கள்கிட்ட வந்துடுவீங்க. சும்ம இலா ரப்பிக்கும் துருஜாஊன். அப்போ அந்த காலத்தில் மலக்குல் மௌத்தை நேரடியாக பார்க்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மௌத்தை நேரடியாக பார்த்தாங்க. கேட்டாங்க, மலக்குல் மௌத்தே கேட்டார் இப்ராஹிம். ஏனண்டா பல சோதனைகள் சாதனைகளுக்கு மத்தியில் வாழ்ந்தவர் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இன்றைக்கு நாங்கள் சில சோதனைகளுக்கு ஆட்டம் காண்றோம். நும்ரூத் எவ்வாறு இருந்திருப்பார்? இன்னைக்கு யாரையாவது ஒரு முஸ்லீமை தூக்கி நெருப்பில் போட்டு பற்ற வைக்கிறாங்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்பில் போட்டு எரித்து பார்த்தார், முடியல. எவ்வளோ பெரிய சோதனையாக இருந்திருக்கு. தட்டத்தனிய முழு குடும்பமும் முழு ஊரும் முழு நாடும் முழு உலகமும் விரோதி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோடு இருந்தது ஒரே ஒரு ஆள், யார்? அல்லாஹ் மட்டும். நிறத்தரும் இல்லை. இன்றைக்கு எவ்வளோ கட்டியா முஸ்லீம்
1: நேர்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியின் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் அசர் தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
2: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம்
3: வழங்குவது முகமதுல்லா ஃபார்மசி அண்ட் க்ரோசரி கல்முனை.

0: الدعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صل وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. رب إني لما أنزلت إلي من خير فقير، رب انصرني على القوم المفسدين، ربنا لا تجعلنا مع القوم الظالمين، حسبي الله لا إله إلا هو، عليه توكلت وهو رب العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: தொழுகைக்கான அதான் கேட்டீர்கள்.
3: வழங்கியது
4: முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.
5: குஷனி பிரபலியமான சஹாபி, இவரும் சுஜூதில் இருந்த மாதிரியே வஃபாத் ஆயிட்டார். இது மாதிரி ஒரு கிதாபு நிறைய இருக்குது. சுஜூதில மௌத்தானவர்கள், அல்லாஹ் சுஜூதில சக்கராத்தை கொடுத்தார். இந்த சக்கராத்தில் ஒரு மனிதன் தப்பணுமாக இருந்தால் வாழ்க்கையே சரியாக வாழும். ஹசரத் அம்ரு இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன் அடிக்கடி சொல்லுவாங்களாம், எனக்கு சக்கராத்தை வரணிக்கிற யாரும் இல்லையா, பிள்ளைகள் வாப்பாவுடைய சக்கராத்தில், வாப்பா நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்களே சக்கராத்தை வரணிக்கிற யாரும் இல்லையாண்டு, இப்போ நீங்கள் அந்த நிலைமையை அடைஞ்சிருக்கீங்களே கொஞ்சம் வரணிங்க. சொன்னாங்களாம், பிள்ளைகளே வானத்தை எனக்கு மேலே அப்படியே உளுத்தாட்டி ஒரு ஊசியுடைய ஓட்டைக்குள் என்ன நுழைய சொன்னால் எவ்வாறு இருக்கும், அது போன்ற ஒரு பயங்கரம்தான் சக்கராத். ஆனால் அந்த போதை எப்போ மலக்க கன்றோமோ, அல்லாஹ் ரெண்டு வகையாக சக்கராத்தை வைத்திருக்கிறான். ஒன்று முஃமின்களின் சக்கராத், அடுத்தது பாவிகளின் காஃபிர்களின் சக்கராத். முஃமின்களின் சக்கராத் சந்தோஷமானது. இன்றைக்கு யாரெல்லாம் குர்ஆனையும் ஹதீதையும் இஸ்லாத்தையும் எதிர்த்து பாவ் இவங்கட சக்கராத் இருக்குதே, நீங்கள் கோட்டல்ல ஷூட்டல்ல தங்கத்தால் உடுப்பாட்டி வைங்க பாவ், முஸ்லீம்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்ட விடையே அவங்க பாவமா இல்லையா. இப்போ மூமினுடைய சக்கராத் அல்லாஹ் லேசாக்கிடுவான். நாங்கள் சூரத்துல் வாக்கியாவில் படித்தோம், மூன்று வகையான சக்கராத்துகளை படித்தோம். சூரா வாக்கியா, முதலாவது சக்கராத் யாரு, இந்த உலகத்தின் அதி இறை நேசர்களுடைய சக்கராத். ஃபலௌலா இதா பலகத்தில் ஹுல்கூம் وأنتم حينئذ تنظرون ونحن أقرب إليه منكم ولكن لا تبصرون فلولا إن كنتم غير مدينين ترجعونها إن كنتم صادقين فأما إن كان من المقربين இறை நேசர்கள் உலகத்தில் எவ்வளோ சொல்கிறாங்க, பயம் பண்ணுறாங்க, எவ்வளோ மாக்கள் நல்லா வாழுங்க மார்க்கத்தோட வாழுங்க சொல்லு கேட்குறாக்கள், கொஞ்சம் தான் சொல்லு பேச்சு நடக்கிறாக்கள் எல்லாரும் இல்லையே. அப்போ எப்போ தெளிவுக்கு வரும், சக்கராத்தில் வந்துடும்.

0: உண்மை. பிள்ளைக்கு தரிச்சத்தோட உயிர் வரலையே. எங்கட குர்ஆன்ல ஹதீஸில் சொல்லப்பட்ட அந்த நாளில் தானே உயிர் வருது, வேற நாளில் உயிர் வாரது இல்லையா? அப்ப உங்களோட புத்தகங்கள் இது ஒன்றும் இல்லையே. அதை நாங்கள் சொல்றோம், ஏற்றுக்கொள்ளுங்க குர்ஆன், நல்லா ஏற்றுக்கொள்ளும், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றோம். அது இதில் உண்மை இருக்குது. இப்போ உயிர் தாரதுக்கு எவ்வாறு மலக்கு வந்தாரோ அதே போல உயிர் எடுக்கிறதுக்கு மலக்கு வரும். அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய சக்கராத்தில் நாங்கள் அப்படியே நெருக்கமாக இருப்போம், உங்களுக்கு விளங்கார். சரி, ஆக மிக நல்லவர், சோதனைகளில் பட்டு கஷ்டப்பட்டு உலக வாழ்க்கையை முடிக்கிற போறார், அல்லாஹ் சும்மா விடுவானா? நமக்கு தானே ராவு பகல் எல்லாம், அங்கே என்ன ராவு பகல் எல்லாம், உயிர் பிரிஞ்சா. ஃபஅம்மா இன் கான மினல் முகர்ரபீன், மிக அல்லாஹுடைய நேசர், இதுக்கு ஆகிறதுக்கு முயற்சி பண்ணும். எல்லாரும் ஆக மாட்டாங்க ஊரில், எங்களால் ஏழுமான முகர்ரபாகும், அல்லாஹ்க்கு நெருக்கமாகும். எல்லாம் நீ என்னென்ன விரும்புகிறாயோ என்கிட்ட இருந்து எடு, அவ்வளோதான். இல்லை, வாழ்கிறது கொஞ்ச காலம் தான், 1000 வருஷம் வாழ்கிறது இல்லையே. 40 வருஷம் வாழ்ந்துட்டோம், இன்னும் 40 வருஷமா? இன்ஷா அல்லாஹ், இருக்கிற 40 வருஷத்துக்குள்ள எப்படியாவது அல்லாஹ் கிட்ட போனா என்ன லாபம்? சோதனைகள் வரும், கஷ்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், ஆனால் லாபம் சக்கராத்தில் அல்லாஹ் சொல்றான், ஃபரௌஹும் வரைஹானும் வஜன்னத்து நஈம், பூத்தட்டுகள், மலர் தட்டுகள், 500 மலக்குகள் போல் இல்லை உயிர் எடுக்கிறதுக்கு. ஏ, சும்மா வாழலி உலகத்தில், சாதனையாளர் சும்மா வாழல. இன்றைக்கு சிலர் யோசிக்கிறாங்க, என்னால் பிரச்சனை வரப்படாது, நான் வாயை பொத்தி வாழ்ந்துட்டு மௌத்தாயிரோம், மற்றவங்களை மாதிரி நானும் எல்லாம் அமைதியாக ஒரு பிரச்சனை இல்லாமல் வைத்துடணும், ஒன்றுமே எனக்கு மார்க்கம் பேசப்படாது. அவர் முகர்ரபாகிற எப்படி பல சவால்களுக்கு முகம் கொடுக்கும், மௌத்து வரைக்கும் தானே எல்லாம். ரெண்டாவது கூட்டம் யார் சக்கராத்தில்? அம்மா இங்கான மின் அஸ்ஹாபில் யமீன், வலது கூட்டத்தார், முகர்ரபோட கீழே. அவருக்கு என்ன செய்வாரா மலக்குல் மௌத் வந்து? அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொன்னான், வாங்க போ, வாங்க போ, உடம்பு மட்டும்தான் நெஞ்ச பொடி உயிர் பைத்திரு வரவேற்பு சலாம்.
1: உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியில் கேட்டது மௌலவி அலி அஹமது ரஸாதி அவர்களின்

0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் வான்மறை தொடர். நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் இப்பொழுது முதல் உங்கள் முஸ்லிம் வானொலியில் வான்மறை தொடர் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். உங்களை சோதனைகள் சூழ்கின்றதா என்ற தலைப்பிலான விசேட மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்கள்.
1: என் சகோதர சகோதரியே, உன் வாழ்க்கையில் சிரமமா? உன் வாழ்க்கையில் கஷ்டமா? உங்களுக்கு நோயா? உங்களுக்கு கடனில்லை பிரச்சனையா? பொருளாதார நெருக்கடியா? உலகம் உங்களை சோதனையால் சூழ்கிறதா? எப்படி வெளியேறுவது என்று வழியை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்களா? எப்படி நான் இதிலிருந்து மீளப் போகிறேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? இவ்வளவு பெரிய நஷ்டம், இவ்வளவு பெரிய தோல்வி, இவ்வளவு பெரிய இழிவு, யார் என்னை இதிலிருந்து மீட்க முடியும்? நான் இனிமேல் உயிர் வாழ்ந்து என்ன செய்ய போகிறேன் என்ற தயக்கமா என்ற கேள்வியா? மரணத்தை தேடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறீர்களா? கொஞ்சம் பொறுத்து அல்லாஹுடைய தூதருடைய இந்த ஹதீஸை மனதில் பதிய வையுங்கள். அல்லாஹுடைய தூதர் இப்னு அப்பாஸுக்கு சொன்னார்கள் ரழியல்லாஹு அன், அவர்கள் சிறு வயதில் இருந்த போது அந்த அறிவுரை எமக்கும் தான். அல்லாஹுடைய தூதர் எனக்கும் உங்களுக்கும் சொல்வதாக நினையுங்கள், யாரும் இந்த உலகத்திலே பலமுள்ளவர்கள் அல்ல, யாரும் இந்த உலகத்திலே சோதனையிலிருந்து நீங்கியவர்கள் அல்ல, யாரும் இந்த உலகத்திலே கஷ்டங்களை சந்திக்காதவர்கள் அல்ல.

எல்லோரும் இந்த உலகத்திலே அவர் அவர்களுடைய சக்திக்கு ஏற்ப சிரமத்திலும் கஷ்டத்திலும் தான் வாழ்கிறார்கள். இப்னு அப்பாஸை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா குலாம், சிறுவனே, இன்னி உஅல்லிமுக கலிமாத்தின், உனக்கு சில வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கிறேன். யஹ்ஃபதுல்லாஹ யஹ்ஃபதக், அல்லாஹுவை நீ பாதுகார், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். யஹ்ஃபதுல்லாஹ தஜிதுஹு துஜாஹக், அல்லாஹுவை நீ பாதுகாத்தால், அல்லாஹுடைய சட்டங்களை நீ பாதுகாத்தால், அல்லாஹ் விதித்த வரைமுறைகளை நீ பாதுகாத்தால், அல்லாஹுவை உனக்கு உதவி செய்யக்கூடியவனாக நீ பார்ப்பாய். இதா ஸஅல்த ஃபஸ்அலில்லாஹ், எதையாவது கேட்க வேண்டும் என்றால் அல்லாஹ்விடத்திலே கேள். வஇதஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ், எதை கொண்டாவது பாதுகாப்பை தேட வேண்டும் என்றால் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பை தேடு, அல்லாஹ்விடத்திலே உதவி தேடு. வஅலம், அறிந்து கொள் இப்னு அப்பாஸே, அன்னல் உம்மத லவ் இஜ்தமஅத் அலா அன் யன்ஃபஊக லம் யன்ஃபஊக பிஷைன் இல்லா கத் கத்தபஹுல்லாஹு லக், வலவ் இஜ்தமஉ அலா அன் யதுர்ரூக பிஷைன் லம் யதுர்ரூக பிஷைன் இல்லா கத் கத்தபஹுல்லாஹு லக். வானத்தில் பூமியில் உள்ள எல்லாரும் உனக்கு ஒரு நன்மையை அளிக்க ஒன்று கூடினால் அல்லாஹ் நாடாமல் அந்த நன்மையை உனக்கு கொடுக்க முடியாது. வானத்தில் பூமியில் உள்ள எல்லோரும் உனக்கு ஒரு தீமையை அளிக்க ஒன்று கூடினால் அல்லாஹ் நாடாத வரை அந்த தீமையை உன்னிடத்திலே கொண்டு வர முடியாது. உங்களுடைய கடனை நீக்க முடியாது, உங்களுடைய நோயை நீக்க முடியாது, உங்களுடைய கவலையை நீக்க முடியாது, உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை நீக்க முடியாது. ஒட்டுமொத்த உலகம் ஒன்று சேர்ந்தாலும் அல்லாஹ் நாடாதவரே, அல்லாஹுடைய நாட்டத்தை நீங்கள் கொண்டு வந்தால் உலகமே தடுத்தாலும் அந்த உதவியை நீங்கள் அடைவதிலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தே தீருவான். ஏன்? அவனல் காதிர், அவனல் கதீர், அவனல் முக்தர், அவனுடைய ஆற்றலை எதுவும் மிஞ்சாது. கவலையில் இருப்பவரை அல்லாஹுவை அழை, பிரச்சனையில் இருப்பவரை அல்லாஹுவை அழையுங்கள், நோயில் இருப்பவர்களை அல்லாஹுவை அழையுங்கள், சிரமத்தில் இருப்பவர்களை அல்லாஹுவை அழையுங்கள். எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த தேவையாக இருந்தாலும், எது உங்களுக்கு வேண்டுமென்றாலும் ரப்பிடத்திலே கேளுங்கள். அவனுடைய ஆற்றலில் எதுவும் குறைந்து விடாது கேட்பதால். உலகத்தில் உள்ள எல்லோரும் ஒரு மைதானத்திலே ஒன்று சேர்ந்து ஒரே நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே அவனுடைய தேவைகள் அனைத்தையும் கேட்டாலும், அல்லாஹ் அந்த தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றினாலும், கடலில் ஊசியை முக்கி நுழைத்தால் கடலின் நீரிலிருந்து அந்த ஊசி எந்த நீரை குறைக்குமோ அந்த அளவு கூட அல்லாஹ்வுடைய கஜானாவில் குறைந்திருக்காது. அந்த அல் காதிரின் மீதா நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறீர்கள்? சுப்ஹானல்லாஹ். அம்மை யுஜீபுல் முத்தர் இதா தஆஹு வயக்ஷிஃபு ஸூ வயஜ்அலுகும் குலஃபா அல் அர்த் இலாஹும்மா அல்லாஹ். கஷ்டத்திலே சிக்கி தவிப்பவன் அழைக்கும் போது அந்த அழைப்பிற்கு பதில் கொடுப்பவன் யார்? அல்லாஹுவை தவிர வேறொரு இலாஹா இருக்கிறார், கடவுளா இருக்கிறார்? அந்த ஒரே இறைவன் அல்லவா உங்களுடைய சிரமங்களை நீக்குபவன், உங்களுடைய கஷ்டங்களை நீக்குபவன், உங்களுடைய பிரச்சனைகளை நீக்குபவன், உங்களுடைய கடனை நீக்குபவன், உங்களுடைய நோயை நீக்குபவன், உங்களுடைய இழிவை நீக்குபவன், உங்களுக்கு கண்ணியத்தை தருபவன். மனிதர்கள் எல்லோரும் திட்டம் திட்டட்டும் உங்களை அழிப்பதற்கு, அல்லாஹ் ஒருவன் உங்களோடு இருந்தால் எதுவும் செய்ய முடியாது. உங்கள் கண்ணியத்தை பாழாக்குவதற்கு ஒட்டுமொத்த உலகமும் ஒன்று சேரட்டும், அல்லாஹ் உங்களோடு இருந்தால் வேறு யார் வேண்டும்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியா உடன்படிக்கைக்கு சஹாபாக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தாமதமாகும் போது சொன்னார்கள், யா அல்லாஹ், இவர்கள் என்னை புறக்கணித்தாலும் நீ என்னோடு இருக்கும் முறை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று. அந்த அல்லாஹுவின் மீது எப்போது நம்பிக்கை வைக்கப் போகிறோம்? அந்த அல்லாஹுவை எப்போது அழைக்கப் போகிறோம்? மூசா அழைத்தார் அலைஹிஸ்ஸலாம், ஒரு நபி அழைத்தார்கள். இன்னால முத்ரகூன், மூசாவின் சமூகம் சொன்னது, மூசா எங்களை கைவிட்டு விட்டீர், முன்னால் கடல், பின்னால் ஃபிரௌன், அழிந்து விட்டோம் மூசா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் மீதுள்ள குதிரத்தின் நம்பிக்கை வைத்து சொன்னார்கள், கல்லா இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன். அல்லாஹு அக்பர், என்ன ஆற்றலின் வார்த்தை பாருங்கள்,
இயற்கை அழிவை தர காத்து கொண்டிருந்தாலும் என் ரப்பின் மீது நம்பிக்கை இருக்கிறது. கல்லா இன்னமைய ரப்பி, என் ரப்பு என்னோடு இருக்கிறான். அவனுக்கு வழிகாட்டுவான். மூசா, உன் கையில் இருக்கக்கூடிய கம்பை கொண்ட அந்த கடலை பிள அல்லாஹ்வுடைய குதிரத்தின் மீது ஆற்றல் வைத்திருந்ததால். இப்ராஹிம், நெருப்பு வீசப்பட போகிறது, நெருப்பு சுட்டரித்து அழித்துவிடும், பயந்தார்களா? ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், என் ரப்பு என்னோடு இருக்கிறான், நெருப்பை படைத்தவன் அவன். அந்த நெருப்புடைய ஆற்றல் அவனிடத்தில் இல்லையா? அல்லாஹ் மாற்றினான் அந்த நெருப்பை குளிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இப்ராஹிமுக்கு அலைஹிஸ்ஸலாம். யார் யூனுஸை பாதுகாத்தார்கள்? அல்லாஹ் சொல்கிறான், கோபத்தோடு யூனுஸ் கிளம்பி சென்றார். அல்லாஹுடைய விதியிலிருந்து எதுவும் தனக்கு தீங்களைத்து விடாது என்று. அல்லன் நக்திர அலைஹி கதர், அல்லாஹுடைய கதர் என்ற, அல்லாஹுடைய காதிர் என்ற வார்த்தைக்கு கதர் என்ற அர்த்தம் இருக்கிறது என்று சொன்னோமா இல்லையா? அல்லாஹுடைய விதி அல்லன் நக்திர அலைஹி, அதைத்தான் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ஆற்றலின் மீது நம்பிக்கை இல்லாமல் என்று மொழிபெயர்த்து விடக்கூடாது. அல்லாஹ் தனக்கு தீயதை அவனுடைய கதரில் இருந்து கொடுத்து விட மாட்டான் என்ற நம்பிக்கையில் அவர் சொல்கிறார் கோபத்தில். அந்த மீன் வயிற்றில் அகப்படுகிறார், அந்த இருள் சூழ்ந்த அந்த மீன் வயிற்றில் இருந்து கொண்டு அழைக்கிறார் யூனுஸ். அல்லாஹ்

0: சைபர் முஸ்லிம் வானொலி தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள். www.muslimwanuli.com. அல்லாஹு அக்பர், அல்லாஹு லா இலாஹா இல்லல்லாஹ், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர்.
1: نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا، من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، واشهد ان لا اله الا الله وحده لا شريك له، واشهد ان محمدا عبده ورسوله. اعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والارham ان الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اما بعد، ان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار. اعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم، من همزه ونفخه ونفثه. بسم الله الرحمن الرحيم. وامر اهلك بالصلاه واستبر عليها، لا نسالك رزقا نحن نرزقك، والعاقبه للتقوى. ربي زدني علما، ربي اشرح لي صدري ويسر لي امري، واحلل عقده من لساني يفقهوا قولي. اللهم لا سهل الا ما جعلته سهلا، وانت تجعل الحزن اذا شئت سهلا. اللهم اعط نفسي تقواها وزكها، انت خير من زكاها، انت وليها مولاها. يا حي يا قيوم برحمتك استغيث، اصلح شاني ولا تكلني نفسي طرفه عين. எல்லாவுகளும் அல்லாஹ்வுக்கு உரித்தாகட்டுமாக. அவன்தான் அகிலங்களையும் படைத்து பரிபாலித்து நிர்ணயம் செய்து நிர்வகித்து வருகின்றவன். நமது பிறப்புக்கும் மரணத்துக்கும் சொந்தக்காரனாக இருக்கிறார். அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாகவும் சாந்தியும் சலவாத்தும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், கண்ணியத்துக்குரிய அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும், தோழர்கள் மீதும், தாபின் தப தாபின் மீதும், நல்லவர்கள் அனைவர் மீதும், நம்மின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று துவா செய்தவனாகவும், அல்லாவின் பயத்தை எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்தவனாக இந்த ஜுமா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, தோழர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, உங்களுக்கு ஜுமா குத்பாவுக்கு பிறகு சூரே தாகாவிலிருந்து 132வது வசனம் ஓதி காட்டப்பட்டது. அதில் அல்லாஹு தஆலா தனது இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவ்வாறு கட்டளையிடுகின்றார். வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா. நபியே, நீங்கள் தொழுது வாருங்கள், நீங்கள் தொழுது வாருங்கள், மேலும் உங்கள் குடும்பத்தாரையும் தொழுகும்படி ஏவுங்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். நபிக்கு அல்லாஹு தஆலா கட்டளையிடுகின்றான் இந்த வசனத்தில், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா, உங்கள் குடும்பத்தையும் தொழுக சொல்லுங்கள், நீங்களும் தொழுகை நிலைநாட்டுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா சொல்கிறான் தனது நபியிடம், நான் உங்களிடம் எந்த ஒரு உணவையும் கேட்கவில்லை, காணிக்கை கொடுங்க, உணவு கொடுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா தனது நபியை பாற்று கூறுகின்றான். நான் எதையும் கேட்கவில்லை. லா நஸ்அலுக ரிஸ்கா நஹ்னு நர்ஸுகுக், உங்களுக்கு என்னென்னலாம் தேவை இருக்கோ, உணவாகட்டும், உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கிறதோ அந்த அனைத்து தேவைகளும் நானே உங்களுக்கு தருகிறேன் என்று நபியை பார்த்து அல்லாஹு தஆலா கூறுகின்றான். அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா கூறுகின்றான், முடிவான நன்மை, முடிவான நன்மை யாருக்கு, இறையச்சத்திற்கு தான் என்பதாக அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் கூறுகின்றான். நான் இந்த ஜுமா குதுபாவில் உங்களுக்கு எடுக்கப்பட்ட தலைப்பு என்று என்னவென்றால் தொழுகை. இந்த தொழுகையோட விஷயத்தில் நாம் எப்படி பொழுபோக்காக
2: எப்படி அலட்சியப்படுத்தி கொண்டிருக்கிறோம், எப்படி வீணடித்து

0: கொண்டிருக்கிறோம் இந்த இபாதத்து. பாருங்கள் சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் கலிமா தய்யிபா ஷஹாதாவை சொன்னதற்கு பிறகு நமக்கு முதலாவதாக கேள்வி கேட்கப்படும் என்றால் அது தொழுகை பற்றிதான். யார் ஒருவர் இந்த கலிமா தய்யிபை சொல்லிவிடுகின்றார்களோ அதற்கு பிறகு அவர் மீது முதல் முதலில் கட்டாயமாக ஆக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் இந்த தொழுகை. சாட்சி சொல்கிறோம், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், நான் சாட்சி சொல்கிறேன் வணங்குவதற்கு தகுதியான இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே அறவே இல்லவே இல்லை என்றும், வாஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதராகவும் அடியாரர்களாகவும் இருக்கிறார் என்பதாக. இந்த சாட்சியத்திற்கு பிறகு நமக்கு ஏவப்பட்டது அந்த சாட்சியத்தை உறுதிப்படுத்துவதற்காக, அதில் நாம் உறுதியாக இருப்பதற்காக நமக்கு ஏவப்பட்டதுதான் இந்த தொழுகை. இந்த தொழுகை எப்படிப்பட்டது என்றால், நாம் அல்லாஹு அக்பர் என்று தக்பீரை உயர்த்து கையாமை செய்யும் போது நமக்கு ஒரு விஷயம் நினைவுபடுத்துகிறது, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்படி என்றால், எப்படி நாம் இந்த வரிசையில் இருக்கிறோம், இதே போல்தான் நமக்கு மறுமையிலும் அந்த மஹ்ஷரோட மைதானத்திலும் இப்படித்தான் வரிசையாக நிற்போம் என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும், எப்படி அல்லாஹு அக்பர் என்று தக்பீரை கட்டி வரிசையாக எப்படி நிற்கிறோமோ இது நமக்கு என்ன நினைவுபடுத்துகிறது, இதே போல் உங்களுக்கு மறுமையில் ஒரு நாள் வரும், அந்த நாளில் இப்படிதான் அல்லாஹ் முன்னாடி நம்ம நிற்க வேணும், இப்படிதான் நம்ம அல்லாஹ் முன்னாடி நிற்கணும் வரிசையாக. பாருங்க, உலகத்தில் எந்த ஒரு ஸ்டேஜும் அந்த மாதிரி ஸ்டேஜ் கிடையாது. இந்த பள்ளியை தவிர உலகத்தில் எந்த ஒரு ஸ்டேஜையும் நீங்க பார்க்க முடியாது. இந்த அளவுக்கு ஒற்றுமையையும் இணக்கத்தையும் நேர்மையையும் உங்களுக்கு இதை தவிர வேற எந்த இடத்திலும் நீங்கள் பார்க்க முடியாது. பாருங்கள், நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்தில் அவர்களுக்கு அந்தஸ்துக்கு ஏற்ப பதவிக்கு ஏற்ப இருப்பார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள், ஒரு இடத்தில் நிறைய பெரிய மேனேஜராக இருப்பார், ஒரு இடத்தில் சாதாரணமாக ஒரு மனிதனாக இருப்பார். எப்படிப்பட்ட இடமாக எப்படிப்பட்ட நிலைப்பாடாக இருந்தாலும் அந்த வர்க்கர் முதல்ல வந்துட்டாங்க. என்ன பண்ணாரு, வர்க்கர் முதல்ல வந்துட்டாரு, அதற்கு பிறகு மேனேஜர் வரார். அப்ப முதல் வரிசை யாருக்கு கொடுக்கப்படும், மேனேஜருக்கு கொடுக்கப்படுமா? ஒருத்தர் செல்வந்தராக இருந்தார் என்பதாக முதலிடம் இங்க கொடுக்கப்படுமா? கிடையாது சகோதரர்கள். தோளோடு தோல் சேர்ந்து, காலோடு கால் சேர்ந்து அல்லாஹ் முன்னாடி நம்ம எல்லாருமே சமம்தான் என்பது உணர்த்தக்கூடிய ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ். துனியாவில் நீங்க எந்த ஸ்டேஜ் போனாலும் எல்லாருமே சமமா நிக்க முடியுமா, சமமா உட்கார முடியுமா, சமமா குனிய முடியுமா? கிடையாது சகோதரர்கள். அல்லாஹு தஆலா இந்த தொழுகை மூலமாக நமக்கு அந்த மஹ்ஷரோட மைதானத்தை, நாம் எல்லாம் அல்லாஹ்வின் அடிமைகள் தான், அல்லாஹ்வின் அடியார்கள் தான் என்று உணர்த்துகிறார். சமமாக நிற்போம். எப்படி நிற்போம், ஆடைகள் இருக்காது, ஆண்களுக்கு கத்னா செய்யப்பட்டு இருக்காது, பெண்களும் ஆண்களும் நிர்வாணமாக நிற்பார்கள். அந்த நினைவு வரணும் நமக்கு தொழுகையில், யா அல்லாஹ் நீ தான் மிகப்பெரியவன், அல்லாஹு அக்பர், அப்படிதானே எடுத்து தக்பீரை கட்டுறோம். நீ தான் மிகப்பெரியவன், எனக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது, எனக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது. நிறைய பேர் சொல்றோம் நம்மளோட வாழ்க்கையில பர்க்கத் இல்ல, உணவு இல்ல, ரிசக் இல்ல. அல்லாஹு தஆலா சொல்றான், நபிக்கு பார்த்து சொல்றான், என்னென்ன தேவை இருக்கு, பொருளாதாரத்துல தேவை இருக்கா, உங்களுக்கு வீட்டுல பிரச்சனை இருக்கா, நோய் நொடி இருக்கா, எப்படி இருந்தாலும் நீங்க என்ன செய்யுங்க, தொழுகைக்கு வாங்க. தொழுகையில உங்களுக்கு அந்த விஷயங்கள் கிடைக்கும், உங்களுக்கு கொடுக்கப்படும் அல்லாஹு தஆலாவோட வாக்குறுதி. நம்ம தொழுவாம அதற்கு முன்னாடி பாருங்களேன் ஒரு விஷயத்த அப்படியே விட்டுட்டோம். நபிக்கு என்ன சொல்றான், நீங்க தொழுங்க, உங்க குடும்பத்தாரையும் தொழுவ சொல்லி ஏவுங்க. நம்ம தொழுகிறோம், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தொழுவில் அதை கண்டும் காணாம போறதும், பாலிகான நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பையன், நம்மளோட பசங்க யாரும் தொழுவில்
1: அதை கண்டு காணாமல் இருப்பது. அப்போ அல்லாஹோட ரிசக் எப்படி வரும் சொல்லுங்க? அல்லாஹோட அபிவிருத்தி எப்படி வரும் நம்ம வீட்டில்? அல்லாஹோட உதவி வரணும் எப்படி வரும் பாருங்க. இப்ராஹிம் அலி இஸ்லாம், ஹாஜர் அலி இஸ்லாம, அந்த நம்ருது மண்ண, சாரி ஹாஜர் அலி இஸ்லாம அந்த அநியாயக்கார மண்ண எடுத்து கொண்டு போய் அவர்களோட தவறான சிந்தையினால அவர்களோட தவறா நடந்துக்க கொண்ட முயற்சி செய்யப்படும் போது என்ன ஆச்சு? இப்ராஹிம் அலி இஸ்லாம் என்ன பண்ணாங்க? தொழுகைக்கு நின்றாங்க, தொழுகைக்கு நின்றாங்க. அவன் கைய கொண்டு போறான், ஆனா அவங்கள தொட முடியல. அவன் பிடிக்கணும்னு நினைக்கிறான், ஆனா பிடிக்க முடியல. அவங்க என்ன செஞ்சாங்க? போனாங்களா? சண்டை இட்டாங்களா? போராட்டம் பண்ணாங்களா? ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களா? எதுவுமே செய்யலையே இப்ராஹிம் அலி இஸ்லாம், கொண்டு போயிட்டாங்க. இதுதான் அல்லாஹு தஆலா நமக்கு தாலிமாக, நமக்கு இறுதி உம்மத்துக்கு அல்லாஹு தஆலா இதை தான் சொல்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸபரி வஸ்ஸலா, நம்பிக்கை கொண்டவர்களே நீங்க அல்லாஹோட உதவி வேணுமா? அல்லாஹோட உதவி வேணுமா? அல்லாஹு தஆலா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே நீங்க கவுனிங்க, இங்க எங்க போயிடக்கூடாது. நம்மளோட பாடி மட்டும் இங்க இருந்துட்டு நம்மளோட ரூ, நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துக்கு, நம்ம வியாபாரம் செய்ய இடத்துக்கு, நம்மளோட வீட்டில் என்ன சமையல் செய்யப்பட்டிருக்கு அந்த இடத்துக்கு போயிடக்கூடாது. எல்லாருமே இங்கே இருக்கணும். எப்படி? யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸபரி வஸ்ஸலாத் இன்னல்லாஹு மஅஸ் ஸாபிரீன், பொறுமையை கொண்டு தொழுகையை கொண்டு என்னிடம் உதவி தேடுங்கள். அல்லாஹ் சொல்லா என்ன சொல்றா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்களா இல்லையா? எனக்கு எதிரிகள்ல இருந்து வருது, எனக்கு கந்திஷ்டியா இருக்கு, எங்க வீட்டில் பர்க்கத் இல்லை, எனக்கு நெருக்கடியா இருக்கு, எனக்கு நோய் இருக்கு, என்னோட வீட்டில் பிரச்சனை போக மாட்டிருக்கு, என் புள்ள என்னோட பேச்சை கேட்க மாட்டிருக்கா, என் பொண்ணு என் பேச்சை கேட்க மாட்டிருக்கு, நமக்கு எல்லாமே என்ன கவலை? பையன் சாப்பிட்டானா இல்லையா, பையன் தூங்கினானா இல்லையா, பையனோட மார்க்கு கம்மியாக வந்துருச்சே, இந்த மாதிரி கவலை. பின்னாடி பார்ப்போம் பாருங்க, இதெல்லாம் எதுக்காக நான் இப்போ சொல்றேன். பின்னாடி இந்த ஜும்மாவோட உரை முடிக்கும் போது நம்ம பார்ப்போம். ஆனால் அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், உங்களுக்கு இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு வேணுமா? தொழுகைக்கு வாங்க. என்ன சொன்னீங்க? தொழுகைக்கு வாங்க, தொழுங்க, பொறுமையாக இருங்க, அல்லாஹோட உதவியை தேடுங்க. இன்னல்லாஹு மஅஸ் ஸாபிரீன், யார் பொறுமையாக இருக்கிறார்களோ, யார் பொறுமையாக இருக்கிறார்களோ அவர்களுடன் அல்லாஹு தஆலா இருக்கிறான் என்பதாக பாருங்கள் சகோதரர். பொறுமை, வபஷ்ஷிரி ஸாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்க. எந்த அளவுக்கு சொல்றாங்க பாருங்க. நீங்க தொழுகையை கொண்டு மட்டும்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சூழ்நிலைகளையும் மாற்ற முடியும். உமர் பின் கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, தொழுகையோட விஷயத்துல எவன் சரியாக இருக்கிறானோ அவனோட மற்ற எல்லா விஷயங்களும் சரியா இருக்கும். எவன் ஒருவன் தொழுவில்லையோ மற்ற விஷயங்கள் எல்லாமே சரியா இருக்காது, கோணலாக இருக்கும் என்பதாக சொல்றாங்க. அப்போ அந்த தொழுகை என்பது இஸ்லாத்துல ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தொழுகை இல்லாதவனுக்கு இஸ்லாத்தில் இடம் இல்லை, தொழுகை இல்லாதவனுக்கு இஸ்லாத்தில் இடம் இல்லை. நான் சொல்லவில்லை, உமர் பின் கத்தாப் அமீருல் முஃமினீன் அவங்க சொல்றாங்க. எந்த நிலைமையில சொல்றாங்க? கொஞ்சம் கவனிக்கணும், இந்த இடத்தை கவனிக்கணும். எந்த இடத்துல சொல்றாங்க தொழுகை இல்லாதவனுக்கு இஸ்லாத்தில் இடம் இல்லை என்பதாக? அமீருல் முஃமினீன் ஒரு மஜூசி, அவன் மூலியமாக குத்தப்பட்டு ஒரு ரிவாயத்தில் வருது மூணு ஓட்டைகள் விடப்பட்டது, ஒரு ரிவாயத்தில் வருது ஆறு ஓட்டையாக இருக்கிறது என்பதாக குத்தப்பட்டு வாயினால பாலை கொடுக்குறாங்க, குடல் வழியாக அந்த ஓட்டை வழியாக பால் வெளியேறுது. என்ன, வாய் வழியாக ஊத்தப்பட்டா அந்த குத்தப்பட்ட அந்த ஓட்டை வழியாக பால் வெளியேறுது. தொழுகைக்குள்ள நேரம் ஆகுது. ஒரு சாபி சொல்றாங்க, உமரே தொழுகைக்குள்ள நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு. அப்போ சொல்றாங்க, ஆமா, இங்கே தொழுகை இல்லாதவனுக்கு, இங்கே தொழுகை இல்லாதவனுக்கு இஸ்லாத்தில் இடமில்லை என்பதாக உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தொழுகைக்காக விரைகிறார்கள். அந்த நிலைமையிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட இறுதி தொழுகை எப்படி இருந்தது சொல்லுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட இறுதி தொழுகை எப்படி இருந்தது? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அதனாலதான் அல்லாஹு தஆலா அவர்களை ஒரு அழகிய முன்மாதிரி அப்படின்னு சொல்லி சொன்னான், ரஹ்மத்துல் லில் ஆலமீன் அப்படின்னு சொல்லி சொன்னான். தொழுகையில் எந்த ஒரு சலுகையும் கிடையாது, சலுகை கிடையாது, இந்த சலுகை கிடையாதுன்னு நினைக்காதீங்க. பணிகளாக இருந்தால் சலுகை இருக்கு, நோயாளிகளாக இருந்தால் சலுகை இருக்கு, தொழுகையை விடுவதற்கு சலுகை கிடையாது. தொழுகையை விழாமல் தொழுகாமல் இருப்பதற்கு சலுகை கிடையாது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய இறுதி தொழுகை எப்படி இருந்தது பாருங்கள். இரண்டு சஹாபியை அழைக்கிறார்கள், அவர்களோட தோள்களில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாதபுல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட கைகளை போடுறாங்க. அவர்களோட இரண்டு கட்ட விரல்களும் தரையில் தேய்ந்து கொண்டே கோடு போட்டுட்டே போகுது. அல்லாஹு அக்பர். எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருக்கும் கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். நமக்கு என்ன கேடு, நமக்கு என்ன கேடு தொழுகாமல் இருப்பதற்கு. தொழுகை எந்த அளவுக்கு முக்கியமாக இருந்திருந்தால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நிலைமையில் அவர் இந்த தொழுகையை தொழுதிருப்பார்கள். நமக்கு அல்லாஹ்வோட பயம் இல்லை, அல்லாஹ்வோட இறையச்சம் இல்லை, அல்லாஹ்வோட உதவி வேண்டும் என்று அவசியம் கிடையாது. அப்படித்தானே நமது வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய இறுதி தொழுகை பாருங்கள் இப்படிப்பட்டதாக இருந்தது. இன்னொரு ஒரு சஹாபி, அவர்களோட தோழர்கள் மட்டும் எப்படி இருந்தார்கள், அந்த உத்தம சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பாடம் பெற்ற அந்த தோழர்கள் எப்படி இருந்தார்கள். இம்ரான் இப்னு ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், இம்ரான் இப்னு ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோயுற்று இருக்கிறார்கள். எப்படி நோயுற்று இருக்காங்க, ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கிடையாது, 32 வருஷம் ஏறக்குறைய. ஒரு ரிவாயத்தில் சொல்றாங்க 28 வருஷம், அப்படி கொஞ்சம் முன்ன பின்ன மேல வருது 28 30. அத்தின வருஷம் அவர்கள் படுத்த படுக்கையிலே இருக்கிறார்கள். எப்படி இருக்காங்க, அத்தின வருஷம் படுத்த படுக்கையிலே இருக்கிறார்கள் இம்ரான் இப்னு ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்க வருகிறார்கள். அவர்களை பார்த்து கூறுகிறார்கள், இம்ரான் இப்னு ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, நீங்கள் நின்ற நிலையில் தொழுது கொள்ளுங்கள், அது உங்களுக்கு இயலாவிட்டால் படுத்த நிலையில் தொழுது கொள்ளுங்கள், உட்கார்ந்த நிலையில் தொழுது கொள்ளுங்கள், அதுவும் உங்களுக்கு இயலாவிட்டால் படுத்த நிலையில் தொழுது கொள்ளுங்கள் என்பதாக. தொழுகைக்கு மன்னிப்பு கிடையாது சகோதரர்களே, தொழுகை விடுவதற்கு மன்னிப்பு கிடையாது சகோதரர்களே. எப்பொழுது நமது ரூ இந்த உயிரை விட்டு பிரிகிறதோ அப்பொழுதுதான் நாம் தொழுகாமல் இருப்போம். இல்லை என்றால் இரண்டு பேருக்கு தொழுகை கடமை ஆகாது. ஒன்று ஹைதோட காலமாக இருக்கணும், மாதவிடா காலமாக இருக்கணும். இன்னொன்று அவருக்கு மூல வளர்ச்சி இல்லாமல் இருக்கணும், மூல வளர்ச்சி இல்லாமல் இருக்கணும். இந்த ரெண்டு காரணம் தான் இருக்கணும் அவங்க தொழுவாம இருக்கிறது. இந்த மாதிரி யார் இருக்கும் சொல்லுங்களேன். தொழுகையில் அலட்சியம், தொழுகையில் பொழுபோக்கு, தொழுகையில் வரும்போது சோம்பேறித்தனமாக தூங்க வேண்டும் என்பதற்காகவே அலட்சியமாக நமது வாழ்க்கையை இந்த இபாதத், இந்த எந்த இபாதத் நாளை சொர்க்கத்தின் சாவி என்று கூறுகிறார்களோ, இந்த தொழுகை என்ன, இந்த தொழுகை என்பது என்ன சகோதரர்களே, இந்த தொழுகை என்பது என்ன, சொர்க்கத்தின் சாவி. இந்த தொழுகையில் அலட்சியம், இந்த தொழுகையில் சோம்பேறித்தனம். பாருங்கள், எல்லா அறிஞர்களின் கருத்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைதான் கூறினார்கள். ஒரு காஃபிர், இறை மறுப்பாளர், ஒரு முஸ்லிம், ஒரு கட்டுப்பட்டவன், அவனுக்கு என்ன வித்தியாசம், தொழுகையை விடுபவன், தொழாமல் இருப்பவன் காஃபிர், இறை மறுப்பாளன், தொழுகக்கூடியவன், அவன் முஸ்லிம், கட்டுப்பட்டவன் என்பதாக கூறினார்கள். தொழுகையை விடுவதற்கு என்ன நமக்கு காரணம் சகோதரர்கள், என்ன சொல்லுவோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்தில் பள்ளி எப்படிப்பட்ட பள்ளியா இருந்தது, நம்மள மாதிரியா, டைல்ஸ் மார்பல்ஸ் பாய போட்டு ஃபேர போட்டு இருந்ததா, தொழுவாங்க, தொழுகும் போது அவங்களோட சேறு, மழை பெஞ்சதுன்னா சேறு நெத்தில ஒட்டிக்கும், மண்ணும் கல்லும் அவங்க நெத்தில குத்திக்கும். நம்ம பள்ளியும் எப்படி, அல்லாஹு தஆலா ஹதீஸ் இப்படி தான் இருக்கு, எப்படி நீங்க அல்லாஹோட வீட்டை கட்டுறீங்களோ உங்களுக்கு சொர்க்கத்திலையும் அதே போல வீடு கட்டப்படும், ரைட்டு தான். ஆனால் நாம் எப்படி ஆக்கிவிட்டோம் என்றால் அல்லாஹ்வோட வீடை எந்த அளவுக்கு வசதியாக ஆக்கிவிட்டோம் என்றால், இங்கே ஜும்மா குத்பா நடக்கப்படும் போது, தொழுவை நடக்கப்படும், தர்சு நடக்கப்படும் போது நல்ல நிம்மதியாக நல்ல அமைதியாக தூங்கக்கூடிய இடமாக மாற்றிக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இந்த உம்மத்தை, அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். இபாதத்தில் நமக்கு ஈடுபாடு இல்லை, தொழுகையில் நம்ம ருசி காணல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குர்ரத் அய்னு ஃபி ஸலாத், எனது கண் குளிர்ச்சி தொழுகை என்று கூறினார். அவர்களுக்கு பிரச்சனையா, அவர்களுக்கு துக்கமா, அவர்களுக்கு எந்த விதமான சூழ்நிலைகள் இருந்தாலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலாலை அழைத்து, ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து கூறுவார்கள், நீங்கள் பாங்கு சொல்லுங்கள், தொழுகைக்காக அலையுங்கள், எனது உள்ளத்துக்கு அமைதியை கொடுங்கள் என்பதாக அந்த தொழுகையை வீணடிக்கக்கூடிய சமுதாயமாக மாறிக்கொண்டிருக்கிறோம். அதில் அலட்சியப்படுத்தக்கூடிய சமுதாயமாக மாறிக்கொண்டிருக்கிறோம். எத்தனை வாட்டி யாருக்குமே தெரியாத ஹதீஸ், யாருக்குமே தெரியாத ஹதீஸ், இந்த ஹதீஸ், தொழுவக்கூடிய முஸ்லிம், தொழுவாதன் காஃபிர். அறிஞர்கள் கூறுகின்றார்கள், அவர்களுக்கு நீங்கள் தஃப்தர் கொடுத்து நிக்கா பண்ணாதீங்க, முஸ்லிம்கள் அடக்கம் செய்யக்கூடிய இடத்துல வச்சு அடக்கம் செய்யாதீங்க. புரியல நமக்கு, நான்கு இமாம்களும் இதான் சொல்றாங்க. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மட்டும் கொஞ்சம் ஆர்த்தவமா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, அவனை மூணு நாள் சிறப்புடிங்க, அவங்களும் இதுதான் சொல்றாங்க. ஆனா என்ன சொல்றாங்க, அதுக்கு முன்னாடி மூணு நாள் சிறப்பிடிச்சு தொழுவ சொல்லி அவனை ஏவுங்க, தொழுதான் அவனை விட்டுடுங்க, இல்லைன்னா அவனுக்கும் அதே தான், அவனுக்கும் அதே நிலைமைதான். இமாம் அபு ஹனீஃபா, இமாம் ஷாஃபி, இமாம் அஹ்மத் பின் ஹம்பல், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, யாரா இருந்தாலும் இதைதான் சொல்றாங்க, வேற மாற்று கருத்தே கிடையாது. எத்தனை பேர் ஃபஜர் தொழுதோம் இமாம் ஜமாத்தோட. சஹி முஸ்லிம், சஹி புகாரில வரக்கூடிய ஹதீஸ் பாருங்க, முஸ்லீம்லயும் வருது புகாரிலயும் வரக்கூடிய ஹதீஸ் பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட ஒரு சஹாபி கேக்குறாங்க, அல்லாஹ்வுக்கு பிடித்த காரியத்துல முதல் காரியம் என்ன, வக்தி சலாத்தி, அதற்கு கூறிய நேரத்தில் தொழுறது. நம்ம ஃபஜர தொழுதுருப்போம், என்ன நம்ம ஃபஜர எப்போ தொழுதுருப்போம், எப்போ என் கண் விழித்ததோ, எப்பொழுது என் கண் விழித்ததோ அப்போ தொழுறது ஃபஜர் தொழுகை கிடையாது. எப்போ பாங்கு சொல்லப்பட்டு, எப்போ பாங்கு சொல்லப்பட்டது, எப்போ
2: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக மாலை 4:01.
3: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: இந்த கந்தகோட போர், அந்த அகல் போரின் போது காபிர்கள் இந்த அளவுக்கு உக்கிரமாக நடக்கப்படுது. போர் பயங்கரமா இருக்கு, பயங்கரமா இருக்கு போர். அசரோட தொழுகை தாமதமாக ஆகிவிடுகின்றது. உமர் பின் ஹத்தாப் ரதியல்லாஹு வராங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமருக்கு அழிவுதான், உமரோட கதை முடிஞ்சிருச்சு. உமருக்கு நாசம் ஆயிட்டான், உமரோட கதை முடிஞ்சிருச்சு. என்ன உமர், ஏன் இந்த மாதிரி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொல்றாங்க, என்னோட அசர் தாமதமாக, அசரோட வக்த் முடிஞ்சிச்சு, மக்ரிப் வக்த் முடிஞ்சிச்சு, நான் கதா செஞ்சிட்டேன், கதாவை தொழுதுன்னு இந்த காஃபிர்கள் பண்ணதுனால. தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கும் இந்த காஃபிர்கள் இப்படி தான் பண்ணாங்க. அப்பொழுது அல்லாஹ்வின் ரஹ்மத்துல்லில் ஆலமீன், அல்லாஹ்வோட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புயூத்துன்னார இந்த காஃபிர்கள் மீது, இந்த காஃபிர்களோட வீட்டை அல்லாஹ்வுத்தால நெருப்பால நிறைக்கட்டும் அப்படின்னாங்க. நெருப்பால நிறைக்கட்டும்,

0: கிழக்கிலிருந்து புதுமையோடு வரம் வருகிறது உங்கள் முஸ்லிம் வானொலி, முஸ்லிம் வானொலி .com. தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர்.
1: ஒன்றை நான் இந்த இடத்தில் துணுக்கு செய்தியாக பதிவு செய்கிறேன். சோதனைகளினுடைய எந்த நேரமாக இருக்கலாம், சில சோதனைகள் நமது வாழ்க்கையில் வரும். குறிப்பாக அதிகமான தாய்மார்கள் கீழே ஒன்று கூடுகிறீர்கள், காதுகளை தாழ்த்தி கேட்டுக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக நமது வாழ்க்கையில் அல்லாஹ் சில சோதனைகளை ஏற்படுத்துவான். அந்த சோதனைகள் வரும் பொழுது இதற்கு பிறகு நமக்கு வேற ஒரு வாய்ப்பு இல்லையோ, நமது வசந்தத்தின் வாயிலெல்லாம் மூடிவிட்டதோ என்று நினைக்கக்கூடிய சோதனைகளை எல்லாம் அல்லாஹ் தருவான். நாம் நேசிக்கக்கூடிய உறவுகளை எல்லாம் மரணிக்க வைப்பான். நாம் என்ன நினைக்கிறோம், பொதுவாக தாய்மார்கள், பொதுவாக சகோதரர்கள், சோதனை வந்துவிட்டால் நான் தான் தொழுகிறேன், நான் தான் இபாதத்து செய்கிறேன், நான் தான் சிறந்தவனாக இருக்கிறேன், என்னைத்தான் எல்லாம் சோதிக்க வேண்டுமா? வட்டி வாங்குகிறார்கள், அநியாயம் செய்கிறார்கள், கட்ட பஞ்சாயத்து செய்கிறார்கள், பொம்பளை பொறுக்கியாக இருக்கிறார்கள், ரெண்டாம் நம்பர் பிசினஸ் செய்கிறார்கள், அவர்களெல்லாம் பணக்காரராக நிம்மதியாக இருக்கிறார்கள், ஹலாலான அடிப்படையில் வாழக்கூடிய என்னைத்தான் அல்லாஹ் சோதிக்க வேண்டுமா என்று நாம் வார்த்தைகளை விட்டு விடுகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இதா ஹப்ப கௌமன், அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை நேசிக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் ஒரு தனி நபரை நேசிக்கிறான் என்று சொன்னால், இபுத்தலாகும், அல்லாஹ் அவர்களை சோதித்து கொண்டே இருப்பான். உம்மு சலமா, அபு சலமா என்ற இரண்டு தம்பதிகள், எந்த அளவுக்கு இந்த தம்பதிகள் தெரியுமா, மக்காவை சார்ந்தவர்கள் இந்த இரண்டு நபர்களுமே. இரண்டு நபர்களுமே கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை பரப்புகிறார்கள். இந்த இரண்டு நபர்களுமே ஒன்றாக இஸ்லாத்தில் இணைந்து கொள்கிறார்கள். இரண்டு நபர்களுமே ஒன்றாக அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். இரண்டு நபர்களுமே மக்காவிற்கு திருப்பி ஒன்றாக வந்தார்கள். இவருக்கு இவர்தான் உலகம், அவருக்கு இவர்தான் உலகம். நீங்கள் இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைகள். நாம் என்ன நினைக்கிறோம், சில சோதனைகள் வரும்பொழுது வார்த்தைகளை விட்டு விடுகிறோம், சில சோதனைகளின் பொழுது அல்லாஹுவை விட்டு நம்பிக்கை இழந்து விடுகிறோம். அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான், ஃபலா தை அஸ்மிர் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வின் கருணையில் நம்பிக்கை இழக்காதீர்கள், இன்னஹு லா யஸ்மிர் ரஹ்மத்தில்லா இல்லல் கௌமுல் காஃபிரீன், இறை மறுப்பாளர்கள் மட்டும்தான், நாத்திகர்கள் மட்டும்தான் அல்லாஹுவின் அன்பில் நம்பிக்கை இழப்பார்கள். அல்லாஹ் நம்மை கைவிட்டு விட்டான், அல்லாஹ் நமக்கு உதவி செய்ய மாட்டானா? நமது தாய் மரணித்து விட்டால், நமது குழந்தை மரணித்து விட்டது, நமது கணவர் மரணித்து விட்டார், இதற்கு பிறகு நமக்கு வாழ்க்கையே இல்லையா என்று நாம் யோசிக்கக்கூடிய பல தருணங்கள் நமது வாழ்க்கையில் வரலாம். காரணம், ஒரு மூமினினுடைய வாழ்க்கையை அல்லாஹ் சோதித்து கொண்டே இருப்பான். இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவன் மூமீனாக அவன் தன்னை இணைத்து கொண்டால் அவன் மரணிக்கக்கூடிய வரை அவனினுடைய உடம்பிலும் உயிரிலும் பொருளிலும் குடும்பத்திலும் அல்லாஹ் சோதித்து கொண்டே இருப்பான். யார் அந்த சோதனையை பின்பற்றி பொருந்திக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வாக்கு தருகிறான். எவன் அந்த சோதனையை விட்டும் தன்னை புறந்தள்ளி விடுகிறானோ, அந்த சோதனையின் பொழுது எவன் மனதளவில் தளர்ச்சி அடைந்து அல்லாஹ்வின் பக்கம் நம்பிக்கை இழந்து விடுகிறானோ, அல்லாஹ் இந்த உலகத்திலும் அவனை சோதனையால் பிடிப்பான், நாளைக்கு மறுமையிலும் அல்லாஹ் அவனை பிடிப்பான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். உம்மு சலமா, அபு சலமா, ரெண்டு நபர்களும் சிறந்த கணவன் மனைவிகள், ரெண்டு நபர்களும் ஒன்றாக இஸ்லாத்திற்குள் இணைந்தார்கள், ரெண்டு நபர்களும் ஒன்றாக ஹிஜ்ரத் செய்தார்கள் அபிசீனியாவிற்கு, பிறகு ரெண்டு நபர்களும் ஒன்றாக மக்காவுக்கு வந்தார்கள். இப்படி வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் அல்லாஹ் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்ய வேண்டும் என்ற வகையை அல்லாஹ் இறக்கிவிடுவான். இந்த இரண்டு நபர்களுக்கும் அப்பொழுதுதான் குழந்தை பிறந்திருக்கிறது. 40 ஹதீஸில் வரும், 40 நாட்கள் கூட முடிவடைந்திருக்காது. அந்த குழந்தையையும் சுமந்து கொண்டு அபு சலமாவும் உம்மு சலமாவும் இந்த மக்காவை விட்டு வெளியேறலாம் என்பதாக வெளியேறுவார்கள். அந்த நேரத்தில் இந்த உம்மு சலமாவினுடைய குடும்பத்தார்கள் எல்லாம் அபு சலமாவையும் உம்மு சலமாவையும் பிடித்து கொள்வார்கள். சொல்வார்கள், இல்லை நீங்கள் செல்லக்கூடாது, நாங்கள் உங்களை கொலை செய்து விடுவோம், அல்லது எங்கள் மகளை விட்டு நீங்கள் செல்ல வேண்டும். அபு சலமாவிடத்தில் சொல்வார்கள், அபு சலமா சொல்வார், வேண்டாம் எனக்கு இந்த மனைவி, வேண்டாம் இந்த எனக்கு குழந்தைகள், எனக்கு ஈமான் போதும் என்பதாக தனது மனைவியையும் தனது குழந்தையையும் அந்த இடத்திலேயே விட்டுவிட்டு அபு சலமா மட்டும் மதீனாவை நோக்கி வந்து விடுவார். காலங்கள் கடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த உம்மு சலமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா, அந்த பெண்மணி தனது குழந்தையை கையில் தூக்கியவராக தினமும் அபு சலமா பிரிந்த இடத்திற்கு வந்து நிற்பார்கள். என் அன்பு கணவனே என்று அந்த இடத்தில் நின்று அழுவார்களா? இமாம் ரஹீக்கு பதிவு செய்ய உங்கள் வீடுகளுக்கு சென்றால் ரஹீக்கை படித்து பாருங்கள், இந்த சம்பவம் அதில் வருகிறது. கண்ணீர் விட்டு அழுவார்களாம், என் அன்பு கணவரே, எத்தனை நாட்கள் நாம் ஒன்றாக பயணம் செய்தோம், ஒன்றாக இஸ்லாத்தில் இணைந்தோம், ஒன்றாக அபிசீனியாவிற்கு ஹிஜரத்து செய்தோம், ஆனால் மதீனாவினுடைய வாழ்க்கையை பிரித்து விட்டார்களே பாவிகள் என்று அந்த கை குழந்தையை மார்பில் சுமந்து கொண்டு அழுது கொண்டே இருப்பார்களாம். ஒரு கட்டத்தில் அந்த குடும்பத்தார்களுக்கே இரக்கம் வந்து உம்மு சலமா

والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. பேரன்பிற்கும் பெருமரியாதைக்குரிய இந்த சிறப்புமிகு கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிற கூட்டத்தின் தலைவர் அவர்களே, எனக்கு முன்பு செவிக்கு சுவையாய் சிந்தைக்கு விருந்தாய் கருத்துரைகளை அளித்துவிட்டு அமர்ந்திருக்கிற பேச்சாளர் பெருந்தகைகளே, இந்த நிகழ்ச்சியில் வந்தமர்ந்து சிறப்பிக்க வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில் இந்த விடுமுறை தினத்திலே உங்களுடைய சொந்த அலுவல்களையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நமக்கு மத்தியில் பரஸ்பர புரிந்துணர்வும் சகோதரத்துவமும் மொழி ரீதியான ஒற்றுமை பிணப்பும் ஏற்பட வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்திலே இங்கு வருகை தந்திருக்கிற என் அருமை சகோதரர்களே, சிறப்பானதொரு கூட்டமாக இந்த கூட்டத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. நாம் அனைவரும் தமிழர்கள் என்பது இந்த கூட்டத்தினுடைய கருப்பொருள். தமிழ் என்பது நாம் அனைவரும் பேசுகிற ஒரு மொழி. மொழி என்பதோடு மாத்திரம் இதை சுருக்கிவிடாமல் ஒரு உணர்வாய், உறவாய், உயிராய் நம்மை இங்கே ஒன்றிணைத்திருக்கிற, பின்னி பிணைத்திருக்கிற ஒரு அம்சம் என்றே இந்த சம்பவத்தை நாம் குறிப்பிட வேண்டும். எனக்கு முன்பு என்னை அறிமுகப்படுத்தியவர்கள், குறிப்பாக நான் பேசப்போகிற தலைப்பை பற்றி சொன்னவர்கள் எல்லாம் இடியும் மின்னலும் என்று திரும்பி திரும்பி சொன்னார்கள். இடியும் மின்னலும் என்கிற இந்த தலைப்பை இங்கே தந்ததற்கு காரணம் ஒன்று இருக்கிறது. இடியும் மின்னலும் மழையினுடைய அறிகுறி. மழை என்பது அனைவரும் விரும்புகிற, எதிர்பார்க்கிற, குறிப்பாக விவசாயிகளுடைய மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கிற ஒரு உயிர் துளிதான் இந்த மழை துளி. இந்த மழை துளிக்கு மிகப்பெரிய உந்துதலாக இருக்கிற, இந்த அறிவிக்கிற அறிவு பொருளாக இருக்கிற ஒன்றுதான் இந்த இடியும் மின்னலும். ஆனால் நாம் இங்கே பேச வரப்போவது வசந்த காலத்திலேயோ அல்லது விவசாயிகள் எந்த காலத்தில் மழை பொழிந்தால் நன்றாக இருக்குமோ என்று எதிர்பார்ப்பார்களோ அந்த காலத்தினுடைய மழையை குறித்து அல்ல. குறிப்பாக கடந்த சில வருடங்களாக சென்னை வாழ் மக்கள், கடலோர பகுதிகளிலே வசிக்கக்கூடியவர்கள், இலங்கை உட்பட கடலோர பகுதிகளிலே வசிக்கக்கூடியவர்களெல்லாம் ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதமும் ஜனவரி மாதமும் வந்துவிட்டால் ஒரு பெருமழையை தொடர்ந்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சுனாமி துவங்கி கடந்த சில ஆண்டுகளாக ஒவ்வொரு வருடத்தினுடைய முடிவின் போதும் அல்லது புதிய வருடத்தினுடைய துவக்கத்தின் போதும் புயல் காற்றோடு கூடிய பெருமழை பெய்து ஊரில் இருக்கிற இயற்கை வளங்களையெல்லாம் நாசம் செய்து பெருவாரியான உயிரிழப்பும் பெருவாரியான பொருளாதார இழப்பையும் தொடர்ச்சியாக குறிப்பாக தமிழ் மக்கள் நாம் கண்டு வருகிறோம். அதற்கு கொஞ்சமும் சளைக்காத அல்லது அதைவிட மிக கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற பிரித்தாளும் சூழ்ச்சிகளை மையமாக வைத்து

0: சமூக மக்களுக்கு மத்தியில் சகோதரத்துவம் வாஞ்சை வந்துவிடக் கூடாது என்பதில் மிக தெளிவாக நாட்டை எப்போதுமே ஒரு பரபரப்பாய் கலவர சூழலில் வைத்துக் கொண்டிருக்கிற நம்முடைய இந்தியா இலங்கையில் இப்போது குறிப்பான முறையில் இனவாத கலவரத்தை தூண்டி கொண்டிருக்கிற ஒரு சூழலில் ஒரு மாற்று சமூக சகோதரர்களுடைய ஒரு மனநல்லிணக்க பயணமாக இந்த கூட்டம் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதனால்தான் இடியும் மின்னலும் என்கிற தலைப்பு இங்கே தரப்பட்டிருக்கிறது. அன்பு சகோதரர்களே, தமிழனுக்கென்று இயற்கையாய் ஒரு குணம் இருக்கிறது. யாரையும் ஏற்றுக்கொள்ளுகிற மனப்போக்குவம் இவனுக்குத்தான் இருக்கிறது. வந்தாரை வாழ வைக்கும் தமிழ் பூமி என்று சும்மாவா சொன்னார்கள்? யாரும் இந்த ஊருக்குள் வந்து முதலமைச்சராகி விடலாம், யார் இந்த ஊருக்கு வந்தாலும் அவள் சினிமா நடிகையாகவே இருந்தாலும் அவளுக்கு கோயில் கட்டக்கூடிய அளவிற்கு உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருக்கிறவர்கள் தான் தமிழர்கள். அதனால்தான் 65 வயது வரை சினிமாவிலே ஹீரோவாக நடித்து எல்லா விதமான ஆட்டங்களையும் பாட்டங்களையும் போட்டுவிட்டு சிஸ்டம் பார்ட்டி என்று நம்மால் அறியப்படுபவர்கள் கூட பெயரே அறிவிக்காத அரசியல் கட்சியை ஆரம்பித்த அறிவிப்பை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சூழலிலே நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சூரியனுக்கு கூலிங் கிளாஸ் போடுகிற, மோரை பீராக்குகிற மிகப்பெரிய விஞ்ஞானிகள் எல்லாம் அமைச்சர்களாக இருக்கிற ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் கடலிலே ஏற்படுகிற கொந்தளிப்பை உஷ்ணத்தை தெர்மாகோல் வைத்து சரி செய்து விடலாம் என்கிற அளவிற்கு அறிவியல் விஞ்ஞானிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் இந்த தலைப்பு போடப்பட்டிருக்கிறது. இவரெல்லாம் இந்த தேசத்தின் முதலமைச்சராக ஆவாரா என்று அவரே கூட கடவல்ல கற்பனை கூட செய்து பார்த்திராதவர் இன்றைக்கு முதலமைச்சராகவும் துணை முதலமைச்சராகவும் அமர்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு காலம் இருந்தது, ஒரு அமைச்சரவை அமைக்கப்பட்டு விட்டால் இவர்தான் கல்வி அமைச்சர், இவர்தான் மின்சாரத்துறை அமைச்சர், இவர்தான் சுகாதாரத்துறை அமைச்சர் என்று ஒரு நிர்ணயிக்கப்பட்டு அந்த அமைச்சர்களெல்லாம் நெஞ்சிலேயும் நெஞ்சத்திலேயும் சிந்தனையிலேயும் இடம்பெறக்கூடிய அளவிற்கு ஆளுமை கொண்டவர்களை பார்த்து கொண்டிருந்த நாம் எல்லாம் இப்போது யார் யாரெல்லாம் அரசியல்வாதிகள், யாரெல்லாம் அரசியல் கட்சி தலைவர்கள், யாரெல்லாம் அமைச்சர்கள் என்றே தெரியாத அளவிற்கு ஒரு பதட்டமான ஒரு கால சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புதிது புதிதாக அரசியல் கட்சிகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஆன்மீக அரசியல் என்று ஒருவர் சொன்னாலும் சொன்னார், ஒருத்தர் ஆன்மீக அரசியலை ஆரம்பிச்சிட்டார். யார் அவரு? யாருங்க அவர்? இப்போ புதுசா இன்னொரு ஆன்மீகம், மொத ஆன்மீகம் கிடையாது, இன்னொரு ஆன்மீகம், நித்யானந்த சேனை. அவரெல்லாம் என்ன செய்து விட்டார்? இன்றைக்கு கட்சி ஆரம்பிக்கக்கூடிய அளவிற்கு நாட்டினுடைய நிலை மாறிக்கொண்டே செல்கிறது. சகோதரர்கள், இந்த புனிதங்கள், இந்த ஆளுமைகள் சமூகத்தை முன்னேற்ற பாதையிலே கொண்டு செல்லக்கூடிய அந்த எந்த விதமான அடிப்படைகளும் இல்லாத ஒரு காட்டுவாசிகளுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ என்று யோசிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு கலவரமான சூழலில் குறிப்பாக இந்தியர்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படித்தானே அப்பாவி சிறுமி கோயிலிலே வைத்து கற்பழிக்கப்பட்டு கற்பழிக்கப்பட்டதனுடைய கொடுமையை கூட நம்மால் தாங்க முடியாது. ஆனால் அதைவிட கொடுமை கற்பழிக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு நசுக்கப்பட்டு தூக்கி எறியப்பட்ட அந்த சிறுமியை யாரெல்லாம் கபலீகரம் செய்தார்களோ அவர்களை கைது செய்யக்கூடாது என்று கோஷம் எழுப்பி ஒரு மாநிலத்தின் அமைச்சரே ஊர்வலம் செல்லக்கூடிய அளவிற்கு இருக்கிற ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உணர்வுகள் கொஞ்சமாவது இந்த சமூகத்திலே ஒட்டி கொண்டிருக்கிறதா? உணர்வுகளும் உணர்ச்சிகளும் உள்ள மனிதர்கள் தான் இன்றும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா என்று யோசிக்கிற அளவிற்கு ஒவ்வொரு நாளும் புதிய புதிய செய்திகளை சமுதாய மக்கள் நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஒரு பெண்மணியை ஒரு எம்எல்ஏ ஒருவர் கற்பழிக்கிறார். கற்பழித்த எம்எல்ஏவுக்கு எதிராக அவருடைய தந்தை காவல் நிலையத்திலே போய் புகார் கொடுப்பதற்கு செல்கிறார். அதே எம்எல்ஏவினால் கற்பழிக்கப்பட்ட அந்த பெண்ணின் தந்தை காவல் நிலையத்திலேயே வைத்து கொல்லப்படக்கூடிய அளவிற்கு ஒரு கடுமையான காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கந்தக பூமியும் அனல் பூமியும் பெட்ரோலியத்தை மூலதனமாக கொண்டிருக்கிற பூமிகள் எல்லாம் விவசாயத்தை பாதுகாப்பதற்கு விவசாயத்தை வளர்ப்பதற்கு புதிய புதிய திட்டங்களை போட்டுக்கொண்டு வளர்ந்த நாடுகளாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கிற ஒரு சூழ்நிலையில் விவசாய நிலங்களை எல்லாம் பண முதலைகளுக்கு தாரை வார்த்து விட்டு வெளிநாட்டில் இருந்து முதலீடு செய்ய வந்த பண பெருச்சாளிகளுக்கு தாரை வார்த்து விட்டு ஊரிலே இருக்கிற விவசாயிகளை எல்லாம் அரை நிர்வாணம் அல்ல முழு நிர்வாணத்தோடு பிச்சைக்காரர்களாய் அலைய விட்டு கொண்டிருக்கிற ஒரு தேசம் இருக்கிற ஒரு கால சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் இடியும் மின்னலும். இந்த வருத்தத்தை, இந்த கவலையை நம்முடைய சமுதாய மக்கள், நம் சமூக மக்கள் அனைவரும் கொஞ்ச நேரம் அமர்ந்து கண்ணீர் மல்க சிந்திக்க வேண்டும் என்கிற அந்த சின்ன சிந்தனையை போடுவதற்காகத்தான் இடியும் மின்னலும். அதிலும் இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடியவர்கள், என்னதான் இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்களாய் இங்கே பேசப்படக்கூடிய கருத்துக்களை கேட்க வேண்டும் என்கிற ஆர்வம் மிகுதியில் வந்திருக்கிற பல மதங்களை சார்ந்த தமிழ் சகோதரர்கள் இங்கே நீங்கள் வருகை தந்திருந்தாலும், இதை நடத்துபவர்கள் என்னவோ முஸ்லீம்கள் அப்படிதானே, நாம் அனைவரும் தமிழர்கள் என்று பொதுவாக ஒரு கோஷத்தை எழுப்பி பொதுவாக ஒரு அறிவிப்பை செய்து ஒட்டுமொத்த அல்லஹாவால் தமிழ் மக்களை ஒன்றிணைப்பதற்குரிய ஒரு கேந்திரமாக இந்த நிகழ்ச்சி இங்கே இருந்தாலும், இதை ஏற்பாடு செய்து நடத்தக்கூடியவர்கள் முஸ்லீம்கள். ஏன் முஸ்லீம்கள் தமிழ் என்கிற அடையாளத்தை இப்படி பிரமாதப்படுத்தி பிரதானப்படுத்தி தமிழ் மக்களை அழைக்க வேண்டும் என்றால், இன்றைக்கு இந்தியாவிலும் சரி இலங்கையிலும் சரி தமிழுக்காக சேவை செய்த முஸ்லீம்களுடைய அந்த இஸ்லாமிய தமிழ் சேவை இன்றைக்கு முற்றிலுமாக மறக்கடிக்கப்பட்ட ஒரு காலத்திலே வாழுகிறோம். இன்னைக்கு நேத்தல்ல, ஆரம்ப காலத்தில் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து சினிமா படங்களை பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு தெரியும், ஒரு சினிமா படத்தில் ஒரு முஸ்லீம் பாய் கேரக்டரை கொண்டு வந்தாலே எப்படி காட்டுவாங்க அவர் என்ன தீவிர. அது இப்போ அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி தெரியுமா வருவார், அவரு வேற்று கிரகத்திலிருந்து இறங்கி வந்த மாதிரி ஒரு கைலி அவருக்கு கொடுப்பாங்க. அந்த கைலி கட்டை நீங்கள் இந்தியாவிலே எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் சினிமாவில் ஒரு முஸ்லீம் பாயை ஒரு கதாபாத்திரமாக காட்டிவிட்டால் அவர் கட்டுகிற கைலி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அவர் போடக்கூடிய ஆடை, யாரு பஞ்சாப் தேசத்திலேயும் வடநாட்டிலும் ஒட்டுமொத்த பொதுமக்கள் போடக்கூடிய ஆடையை தமிழ்நாட்டிலே இருக்கிற முஸ்லீம்கள் அதையும் கொஞ்சம் வித்தியாசமாக போடக்கூடிய ஒரு காட்சியை காட்டுவார்கள். அவர் வாயில தமிழே வராது. நிம்பல் எங்கே போனின் நம்பல் எங்கே எப்படி தான் அவனை காட்டுவாங்க. இப்படிதானே ஒரு முஸ்லீம் கேரக்டரை, ஒரு கதாபாத்திரத்தை ஒரு சினிமாவிலே காட்டுவதாக இருந்தாலும் அவர் எப்படி காட்டுவாங்க, நிம்பல்கு எந்த ஊரு நம்பல்கு எந்த ஊரு சேட்டு வர்றான் போறான் இப்படி, ஏன் முஸ்லீம்கள் வாயில தமிழே வராது என்கிற ஒரு காட்சியை காட்ட வேண்டும் என்கிற ஒரு சிந்தனையில் பிரித்தாளும் சூழ்ச்சிகள், வெள்ளைக்காரர்களுக்கு பிறந்த கள்ள குழந்தைகளாக யார் இருந்தார்களோ அவர்கள் மூலமாக ஒரு சமய பிரிவுகள் ஏற்பட்டு சமுதாய பிளவுகள் ஏற்பட்டு முஸ்லீம்கள் அந்நியப்படுத்தப்பட்டு முஸ்லீம் அல்லாத சமூகத்திற்கும் இவர்களுக்கும் இடையே ஒரு பிளவும் ஒரு பிரிவும் ஒரு பிரிவினையும் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்கிற முயற்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெருச்சாளிகள் கூட்டத்திற்கு மத்தியில் தான் நாம் இங்கே தமிழர்களாக ஒன்றிணைந்திருக்கிறோம். ஏன் இந்த முஸ்லீம்களின் வாயில் தமிழ் வராதா, ராணா என்கிற அந்த எழுத்தை கூட அழகிய முறையில் உச்சரிக்கக்கூடிய திறன் கொண்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தமிழர்கள். உலக மொழிகளிலேயே ழா என்கிற சிறப்புக்குரிய ஒரு எழுத்து உச்சரிப்பை மிக சாதாரணமாக உச்சரிக்க பழக்கம் கொண்டவர்கள் தமிழர்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு இனத்தை மட்டும், ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தை சார்ந்தவர்களை மட்டும் தமிழுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை என்று தள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமை சகோதரர்களே, உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். இலங்கையில் பிஹெச் அப்துல் ஹமீத் என்கிற பெயரை கேள்விப்படாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அவருடைய வாழ்வில் அவர் ஒரு முக்கியமான ஒரு சபதத்தோடு இறுதி வரைக்கும் வாழ்ந்தவர். என்ன தெரியுமா சபதம், அந்நிய மொழியை கலக்காமல் இறுதி வரைக்கும் தமிழ் பேசியவர் இலங்கையை சார்ந்த பிஹெச் அப்துல் ஹமீத். எப்படி அந்நிய மொழியை கலக்காமல் இறுதி வரைக்கும் தமிழ் மொழியிலேயே பேச வேண்டும் என்கிற சபதத்தை இறுதி வரைக்கும் நிலைநாட்டியவர். ஏன் அவருக்கும் தமிழுக்கும் சம்பந்தம் இல்லையா? இன்றைக்கு அறிவியல் சொற்றொடர்கள், கணினி சார்ந்த சொற்றொடர்கள், அதற்கென்று என்சைக்ளோபீடியா என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்களே, அதை கல்வி கலை களஞ்சியம் என்கிற பெயரில் கணிதத்திலே பயன்படுத்தப்படுகிற அறிவியல் மொழியிலே பயன்படுத்தப்படக்கூடிய அத்துணை வார்த்தைகளுக்கும் தூய தமிழில் அகராதி தந்தவர் மனவை முஸ்தபா. அவர் ஒரு இஸ்லாமியர். ஏன் தமிழுக்கும் முஸ்லீம்களுக்கும் சம்பந்தம் இல்லையா? ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு என்றெல்லாம் சொல்லுகிறோமே, இதற்கு தமிழ் வார்த்தை கேட்டால் டக்குன்னு நமக்கு சொல்ல முடியாது அப்படிதானே. பிளாஸ்டிக்கு தமிழ் கேட்டாங்க, அதிலே நம்ம பார்த்துக்கிட்டோம் நம்ம தமிழ் நிலைமை எங்கே இருக்குதுன்னு அப்படிதானே. பிளாஸ்டிக்கிற்கு தமிழில் என்ன வார்த்தை என்று கேட்ட கேள்வியில் பதில் சொல்வதற்கு நாம் திக்கினோமே திணறினோமே, அதிலேயே தமிழில் நாம் எங்கே இருக்கிறோம் என்று முடிவெடுத்துக் கொள்ளலாம். ஆனால் மனவை முஸ்தபா என்கிற தமிழ் பேராசிரியர், ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த தமிழறிஞர்,
1: அறிவியல் துறையிலும் மருத்துவ துறையிலும் பயன்படுத்தப்படக்கூடிய ஆயிரக்கணக்கான தமிழ் அந்த மருத்துவ துறைகளிலும் அறிவியல் துறைகளிலும் விஞ்ஞான துறைகளிலும் பயன்படுத்தக்கூடிய அத்துணை வார்த்தைகளுக்கும் தூய தமிழில் அகராதி போட்டு கொடுத்தவர். இதை இன்னைக்கு இந்த சமுதாயம் ஒத்துக்குதா? கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சாதாரணமானவரா? தமிழ் சமுதாயம் மரபு கவிதையே பார்த்து கொண்டிருக்கும் போது மரபு கவிதை கவிதைக்கு புது கவிதை என்கிற அந்த உயிரோட்டத்தை பாய்ச்சி இறுதி வரைக்கும் மரபு கவிதையை தழுவையாக வைத்து புது கவிதையை சமூகத்திற்கு படைத்து கொடுத்து தமிழ் உலகத்தின் கலில் ஜிவரான் என்று கண்ணதாசனே சொல்லக்கூடிய அளவிற்கு தமிழ் மொழிக்கு சேவையாற்றியவர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர் இல்லையா? இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அருமை சகோதரர்களே, தமிழ்நாட்டிலும் இலங்கையிலும் இருந்த இந்த தமிழ் மொழியை உலகத்திலே முஸ்லிம்கள் குறிப்பாக தமிழர்கள் எங்கெல்லாம் புலம்பெயர்ந்து போனார்களோ அப்படி போகிற இடங்களிலெல்லாம் தமிழ் சங்கம் போட்டு தமிழை வளர்த்தவர்கள் இந்த முஸ்லிம்கள். ஆனால் இன்னைக்கு நிலைமை என்ன இருக்குது? தமிழுக்கும் முஸ்லிம்களுக்கும்

0: தமிழர்கள் என்கிற ஒரு தலைப்பிட்டு நாம் அனைவரையும் இங்கே ஒருங்கிணைப்பதற்குரிய ஒரு கேந்திரமாக இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு வருடமும் நடத்தப்படுகிறதே என்று எண்ணுகிற போது, உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சியை நடத்துபவர்கள் தனிப்பட்ட முறையில் பாராட்டுக்குரியவர்கள் என்கிற செய்தியையும் இங்கே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அருமை சகோதரர்களே, இந்த நேரத்தில் இந்த சமூகத்தில் இப்படிப்பட்ட ஒரு என்னதான் தமிழ் மொழி என்கிற மொழி ரீதியாக நாம் அனைவரும் ஒருங்கிணைக்கப்பட்டாலும், இஸ்லாமியர்கள் என்கிற ரீதியில் மதத்தால் இந்த முஸ்லிம்கள் ஏன் பிரிந்தார்கள் என்கிற உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் வானத்திலிருந்து இறங்கி வந்தவர்களோ வேற்று கிரகத்திலிருந்து உள்ளே வந்தவர்களோ அல்ல. நீங்கள் எப்படி ஒரு தாய் தந்தையருக்கு பிறந்து தமிழகம் என்கிற பூமியிலே பிறந்து தமிழ் மொழி என்கிற மொழியை தாய்மொழியாக கொண்டு தமிழராக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, இதே போன்றுதான் உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற முஸ்லிம்களும் தேசத்தால் இந்தியர்களாகவோ அல்லது இலங்கையர்களாகவோ மொழியால் தமிழர்களாக மார்க்கத்தால் முஸ்லிம்களாக வாழ்கிறார்களே தவிர அவர்கள் தனிப்பட்டவர்கள் அல்ல. ஆனால் இன்றைக்கு சமூகத்திலே முஸ்லிம்கள் என்று சொன்னாலே இந்த ஊடக உலகம் எப்படி காண்பிக்கிறது, எப்படி காண்பித்துக் கொண்டிருந்தது, முஸ்லிம்களா அவர்கள் தீவிரவாதிகள், முஸ்லிம்களா அவர்கள் பயங்கரவாதிகள், முஸ்லிம்களா அவர்கள் ஒத்துழைப்போடு வாழ தெரியாதவர்கள், முஸ்லிம்களா அவர்கள் பிடிவாதக்காரர்கள், முஸ்லிம்களா அவர்கள் அடிப்படைவாதிகள், முஸ்லிம்களா அவர்கள் பெண்ணடிமையை பேணுபவர்கள் என்று சொன்ன பொய்யையே திரும்ப திரும்ப திரும்ப சொல்லி முஸ்லிம்களுக்கும் இந்த சகஜ வாழ்க்கைக்கும் இந்த கூட்டு வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லை என்கிற அடிப்படையில் ஒரு பெரும் கொண்ட சமுதாயத்தை தள்ளி வைக்கிற அத்துணை சூழ்ச்சிகளையும் செய்து கொண்டிருக்கிற மிக கடுமையான முறையில் ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சியை கையாண்டு கொண்டிருக்கிற ஒரு சமூகத்திற்கு மத்தியில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் இவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை எதிர்க்கிறார்கள்? ஏன் இவர்கள் முஸ்லிம்களை தனியாக வைக்க வேண்டும் என்று இவ்வளவு முயற்சிக்கிறார்கள்? இஸ்லாமிய சமூகத்தின் மீது ஏன் இவர்களுக்கு தனிப்பட்ட முறையிலே ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கிறது என்றால், உலக அளவில் அருமை சகோதரர்களை ஆய்வு செய்து பாருங்கள், வேகமாக வளர்கிற ஒரு மார்க்கமாக இஸ்லாம் என்கிற மார்க்கம் தான் இருக்கிறது. இஸ்லாம் என்கிற மார்க்கத்தில் நாளுக்கு நாள் அதனுடைய கொள்கையால் ஈர்க்கப்பட்டவர்கள் இஸ்லாம் என்கிற மார்க்கத்திற்குள் நுழைந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கம் இப்படி வேகமாக பரவுவதனால் சில பிரச்சனைகள் இந்த பெருச்சாளிகளுக்கு இருக்கிறது. என்ன பிரச்சனைகள் இருக்கிறது? இஸ்லாம் எந்த இடத்திலே நுழைந்து விட்டதோ அங்கே ஆண்டான் அடிமை என்கிற பாகுபாடு பார்க்க முடியாது. இஸ்லாம் எந்த இடத்திலே நுழைந்து விட்டதோ அங்கே தனிப்பட்ட முறையில் சுயநலத்தோடு யாரும் வாழ முடியாது. இப்படி சில அடிப்படை காரணங்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருப்பதனால் தான் யார் தங்களுடைய சுயநலங்களுக்கு பிரச்சனை வரும் என்று நினைக்கிறார்களோ, யார் தங்களுடைய சுய முன்னேற்றத்திற்கு தடை வரும் என்று நினைக்கிறார்களோ, அவர்கள் எல்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை வெறுக்கிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அருமை சகோதரர்களே, இந்த நேரத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தில் ஏன் இந்த மக்கள் இணைகிறார்கள்? ஏனென்றால் என்னதான் தமிழ் மொழி என்கிற அடிப்படையில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்தாலும், இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கும் இந்த தமிழ் சமூகத்திற்கும் இடையே ஒரு மிகப்பெரிய பிரிவினையை அல்லது ஒரு மிகப்பெரிய தொலைவை ஏற்படுத்துவதற்குண்டான அத்துணை முயற்சிகளிலும் ஈடுபடுகிறார்கள். அப்போ இந்த இஸ்லாத்தில் என்னதான் இருக்கிறது என்கிற செய்தியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அருமை சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தில் என்ன இருக்கிறது? இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? இஸ்லாம் ஏன் வித்தியாசப்படுகிறது? முஸ்லிம்கள் என்று சொல்பவர்கள் நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னதை போல் வேற்று நாட்டில் இருந்து புலம்பெயர்ந்து வந்தவர்களோ, வேற்று கிரகத்தில் இருந்து இறங்கி வந்தவர்களோ, அல்லது வானத்தில் இருந்து திடீரென்று பிளந்து கொண்டு கீழே வந்து விழுந்தவர்களோ அல்ல. எல்லாரும் ஒரே மண்ணிலே பிறந்தவர்கள், எல்லாரும் ஒரே மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். 5000 ஆண்டுகளுக்கு முன்பு, குறிப்பாக 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு இதே அரேபிய தீபகற்பத்தில் அகிலத்தின் அருக்கொடை அண்ணன்
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
2: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை Glitch.lk. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் Glitch.lk தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற ஆடம்பர உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள். நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில்.

0: இணையத்தில் கிளிச்.கே வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். கிளிச்.கே மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள். 0777-101-0043.
1: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் சுவாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 0777-34-05-965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
0: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்னஞ்சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்னஞ்சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775-57-57-560.
2: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி
3: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
4: இப்படித்தானே இஸ்லாம் வளர்ந்தது. ஒரு குடும்பத்திலே பிறந்தவன் அல்லது ஒரு சமூகத்திலே பிறந்தவன் அவன் விரும்பிய அரசியல் கட்சியை தேர்ந்தெடுப்பதை போல், அல்லது படிக்கிற ஒரு மாணவன் 12ஆம் வகுப்பு படித்ததற்கு பிறகு அவன் விரும்பிய ஒரு கோர்ஸை அவன் தேர்ந்தெடுப்பதை போல், படித்து முடித்தவன் அவன் விரும்பிய ஒரு துறையில் வேலையை தேடுவதை போல், ஒவ்வொரு சமூகத்திலும் பிறந்தவன், ஒவ்வொரு சமூகத்திலும் பிறந்த எத்தனையோ பேர் அவர்கள் விரும்பிய ஒரு கொள்கை தழுவலாக ஏற்றுக்கொண்ட ஒரு மார்க்கம்தான் இஸ்லாமே தவிர நாங்கள் வந்தேரிகள் அல்ல. எங்கிருந்தோ வந்து புலம்பெயர்ந்தவர்கள் அல்ல. நாங்கள் தேசத்தால் இந்தியர்கள், மொழியால் தமிழர்கள், மார்க்கத்தால் முஸ்லிம்கள். அதற்கு என்ன காரணம்? இந்த அறிவுபூர்வமான காரணம். இன்றைக்குத்தானே தேசத்தின் எல்லைகள் போடப்பட்டிருக்கிறது. இன்றைக்குத்தானே மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்குத்தானே மாகாணங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. நறுமை சகோதரர்களே, ஒரு 50-60-70 ஆண்டுகளுக்கு முன்பு இன்றைக்கு எவைகளெல்லாம் நம்முடைய தேசத்தின் அண்டை நாடுகளாக, தனி அரசாங்கம் கொண்ட நாடுகளாக ஆட்சிகள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறதோ அவைகள் எல்லாம் இணைக்கப்பட்டு அகண்ட பாரதமாகத்தான் எல்லாரும் இருந்தார்கள். அப்போ அன்றைக்கு எல்லாம் இந்தியா, பாகிஸ்தான், வங்காளதேசம் உட்பட எல்லா நாடுகளும் ஒரே குடையின் கீழ் அகண்ட பாரதமாகத்தான் இருந்தது. அப்போ ஒரு தேசத்திற்கு ஒரு கடவுள், ஒரு மாநிலத்திற்கு ஒரு கடவுள், ஒரு மாகாணத்திற்கு ஒரு கடவுள் என்று கடவுளர்களை பிரிக்க முடியாது. ஏன், நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சமகாலத்தில் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு தெலுங்கு மொழி என்று சொன்னாலே அவர்களை ஒருங்கிணைக்கிற ஒரே கேந்திரமாக இருந்த ஆந்திர மாநிலத்தை நம் கண்முன்னால் நீ சீமாந்திரா, நான் தெலுங்கானா என்று பிரிக்கவில்லையா? அப்ப தெலுங்கானாவிற்கு ஒரு கடவுள், சீமாந்திராவிற்கு ஒரு கடவுள் இருக்க முடியுமா? ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு கடவுள் என்றால், ஆந்திர தேசத்திலே பிறந்த ஒருவன் கேரள தேசத்திலே பிறந்த ஒருத்தியை திருமணம் செய்துவிட்டு கர்நாடகாவிலே போய் குடிபெயர்ந்து விட்டு அங்கே குழந்தை பிறந்து விட்டு பிறகு இந்தியாவிற்கு வெளியே இருக்கிற ஒரு நாட்டிலே வேலை தேடி அவன் போய் அங்கே குடும்பத்தோடு வசிப்பதற்கு ஆரம்பித்து விட்டால், அவன் அல்லது அவருடைய மனைவி, அவனுக்கு பிறந்த குழந்தை, இவர்கள் குடியேறிய புதிய சூழல், யாரை இவர்கள் கடவுளாக தேர்ந்தெடுக்க முடியும்? யாரை இவர்கள் கடவுளாக வணங்க முடியும்? இப்படி அவர்களுடைய அறிவை உரசி பார்க்கிற, அவர்களுடைய சிந்தனையை தட்டி எழுப்புகிற, அறிவு ரீதியாக தர்க்க ரீதியாக பல கேள்விகளுக்கு இஸ்லாமிய மார்க்கம் விடையாக இருந்ததனால் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவினார்கள். இதுதான் உங்களுக்கு, இதுதான் முஸ்லிம்களுக்கு முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இடையே இருக்கிற வித்தியாசம். ஒருவன் இஸ்லாத்தை தழுவியதனால் இஸ்லாம் அல்லாதவர்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்கிறதா? இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கடமைகள், கட்டளைகள் பிற சமூகத்திற்கு எந்த வகையிலாவது ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறதா? இல்லை சகோதரர்களே, யோசித்து பாருங்கள். காலம் காலமாக தேசம் பிரிவினைக்கு ஆளாக்கப்பட்டு குறுநில மன்னர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்ததை இந்தியா என்கிற ஒரு அகண்ட பாரதத்தை உருவாக்கி கொடுத்தவர்கள் முஸ்லிம்கள். இதை யாரும் மறுக்க முடியாது. இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு அவர்களுடைய சதவிகிதத்திற்கும் அதிகமாக போராடி இந்த தேசத்தின் விடுதலைக்கு காரணமாக இருந்தவர்கள் முஸ்லிம்கள். இதை யாராவது மறுக்க முடியுமா? மறுக்க முடியாது. அடுத்து இந்த இஸ்லாத்தில் என்ன இருக்கிறது? அனைவரையும் இஸ்லாம் சமம் என்று சொல்லுகிறது. கருப்பன் வெள்ளை என்கிற பாகுபாடு இந்த இஸ்லாத்திலே இல்லை என்று சொல்லுகிறது. நீ வேற்று இனம், நீ இந்த இனம், நீ மேலே இருந்தவன், நீ கீழே இருந்தவன், நீ உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன் என்கிற வித்தியாசம் இந்த இஸ்லாத்திலே இல்லை என்று சொல்லுகிறது. உங்களுக்கு தெரியும், இந்த சவுதி அரேபியா என்கிற இந்த மாகாணத்திற்கு, இந்த நாட்டிற்கு வெளியே இருப்பவர்கள் வேண்டுமானால் கொஞ்சம் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இந்த நாட்டிலே என்றைக்கு நீங்கள் வேலைக்காக வந்திருக்கிறீர்களோ, உங்களுடைய பிழைப்பை தேடி, உங்களுடைய உழைப்பை தேடி வந்தீர்களோ, நீங்கள் கண்ணால் கண்டிருக்கிறீர்கள். இதே இந்த சவுதி அரேபியாவில் காபத்துல்லா என்கிற காபா ஆலயத்தை பற்றி நீங்கள் கேள்விப்படாதவர்கள் இல்லை. அந்த கருப்பு கல்லாக இருக்கக்கூடிய அந்த காபாவை சுற்றி வரக்கூடிய முஸ்லீம்களுடைய புகைப்படத்தை பாருங்கள். கருப்பினத்திலே உள்ளவனங்கே இருக்கிறான், வெள்ளை வெளையர் என்கிற இனத்திலே உள்ளவன் இருக்கிறான், செம்மை நிறத்திலே இருப்பவன் அங்கே இருக்கிறான், இந்தியா போன்ற மாநிலத்தை கொண்டவன் அங்கே இருக்கிறான், பணக்காரன் ஏழை என்கிற எந்த பாகுபாடும் இல்லாமல் கடவுளுக்கு முன்னால் அனைவரும் சமம் என்கிற சமத்துவத்தை நம்முடைய முன்னோர்கள் பார்த்தார்கள். எந்த சூழ்நிலையிலே பார்த்தார்கள்? ஒரு குறிப்பிட்ட வர்க்கம் மட்டும்தான் உயர்ந்த இனம், மற்றவர்கள் எல்லாம் தாழ்ந்த இனம் என்றவர்கள் அடிமைப்படுத்தப்பட்ட போது, நீ எல்லாம் தாழ்த்தப்பட்டவன், நீ எல்லாம் தீண்டத்தகாதவன், நீ எல்லாம் கோயிலுக்கு வருவதற்கு தகுதி இல்லாதவன், நீ எல்லாம் கல்வியை கற்பதற்கு தகுதி இல்லாதவன் என்றவன் அடிமைப்படுத்தப்பட்ட போது, என்னை சகோதரனே என்று கட்டித் தழுவுவதற்கு ஏதாவது இருக்கிறதா என்றவன் தேடினான். என்னை சகோதரனே என்று ஆரத்தருவி என் பக்கத்தில் நின்று நீயும் இறைவனை தொடு, நீயும் இறைவனுக்காக தொழுகை நடத்து என்று சொல்லுகிற ஒரு சமத்துவம் கிடைக்குமா என்று ஏங்கினான், எதிர்பார்த்தான். அவனுக்கு இஸ்லாம் என்கிற மார்க்கம் கிடைத்த போது அந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் நுழைந்தான். இதுதான் இஸ்லாம், இதுதான் இஸ்லாம். இப்படிப்பட்ட ஒரு காரணத்திற்காகத்தான் இஸ்லாமிய மார்க்கம் பரவியதை தவிர, நறுமை சகோதரர்களே, இன்றைக்கு நமக்கிடையில் பிரிவினைகளை உண்டுபடுத்துவதற்காக, நமக்கிடையில் இருக்கிற ஒற்றுமையை குலைக்க வேண்டும் என்பதற்காக இந்த சதித்திட்டம் தீட்டக்கூடியவர்கள் என்னெல்லாம் பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ, நிச்சயமாக அந்த பொய்களில் எதுவும் உண்மை இல்லை. இந்த மார்க்கத்திலே மட்டும் உண்மை இல்லை என்று இருந்தால், இது ஒரு போலியான மார்க்கம் என்று இருந்தால், இப்படி பகிரங்கமாக கூட்டம் போட்டு எங்கள் மார்க்கத்தை பற்றி என்ன விமர்சனம் இருந்தாலும் பகிரங்கமாக அதை கேளுங்கள், நாங்கள் பணிவோடு அதற்குரிய பதிலை கனிவோடு சொல்லுகிறோம் என்று அப்படி பகிரங்கமாக சொல்லுகிறோம் என்றால், யோசித்து பாருங்கள், இந்த மார்க்கத்திலே உண்மை இருக்க போய்தான், எங்களுக்கு கிடைத்த சிறப்பு உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்கிற ஆர்வம் இருக்க போய்தான் உரிமையோடு உங்களை அழைக்கிறோம். அருமை சகோதரர்களே, இந்த மார்க்கத்தில் பிற மக்களை புண்படுத்துகிற, பிற சமூக மக்களை புண்படுத்துகிற, அவர்களுக்கு காயம் ஏற்படுத்துகிற ஏதாவது ஒரு செய்தி இருக்கிறது என்று கருதுகிறீர்களா? நிச்சயமாக இல்லை. இந்த மார்க்கத்திலே இருப்பதெல்லாம் உண்மை, இந்த மார்க்கம் சொல்லுவதெல்லாம் சத்தியம், இந்த மார்க்கம் நிலைநாட்டுவதெல்லாம் சமநீதி, இந்த மார்க்கத்திலே இருப்பதெல்லாம் அனைவரும் சமம் என்கிற கொள்கை. அதைத்தானே நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள், அதைத்தானே பாரம்பரிய மிக்க நம் தமிழ் கலாச்சாரத்தை காத்த தலைவர்கள் சொன்னார்கள், ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அதை தத்துவமாகத்தான் எல்லோரும் சொன்னார்கள். அது ஒரு மதத்தின் அடையாளம் என்று, அது ஒரு மார்க்கத்தின் கொள்கை என்று இஸ்லாம் அங்கே பிரகடனப்படுத்தப்பட்ட போது, பிரச்சாரம் செய்யப்பட்ட போது, நம்முடைய முன்னோர்கள் அதை மனமு வந்து ஏற்றுக்கொண்டார்கள். இப்படித்தான் இஸ்லாம் பரவியது. இஸ்லாத்தை ஏற்றவர்களுடைய வரலாறை படித்து பாருங்கள். நம்முடைய இந்த தமிழ் சமூகத்திலும் சரி, அல்லது தமிழ்நாட்டிற்கு வெளியே இருக்கிற இந்திய அளவில் இருந்த பிரபலங்களாக இருந்தாலும் சரி, யாரெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றார்களோ, அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு மிக அடிப்படையான நியாயமான காரணங்கள் நிறைய இருந்தது. யாரும் காசை கொடுத்து இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நிர்பந்திக்கவில்லை. காசு கொடுத்து ஒரு மதம் பிரச்சாரம் செய்யப்படும் என்றால், காசு இருக்கிற எல்லோரும் அவர்களுடைய மதத்தை பிரச்சாரம் செய்யலாமே, காசு கொடுத்து ஒருவனை மாற்ற முடியுமாங்க? ஒரு குறிப்பிட்ட சினிமா நடிகனுக்கு ரசிகனாக இருக்கிறவனை மாற முடியவில்லையே, அப்படித்தானே மாற்ற முடியுமா? இந்த 25-30 வருடங்களுக்கு முன்பு ஒரு குறிப்பிட்ட ஒருவருக்கு ரசிகனாக இருந்தவன் இன்றைக்கு நரை விழுந்து, திரை விழுந்து, பொறை விழுந்த கண்களுக்கு பிறகும் அதே சினிமா நடிகனுக்கு தான் ரசிகனாக இருக்கிறான். ஒரு சினிமா நடிகனுக்கு ரசிகனாக இருப்பவனையே மாற்ற முடியாது எனும் போது, ஒரு மதத்திலிருந்து உள்ளவனை எப்படி அவ்வளவு சீக்கிரம் மாற்றிட முடியும்? ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்திற்கு போவது என்பது சாதாரணமான விஷயமா? அவன் பாதிக்கப்பட வேண்டும், அவன் எங்கேயாவது நசுக்கப்பட வேண்டும், அவன் இனத்தை சொல்லி அவன் காயப்படுத்தப்பட வேண்டும், நான் ஒரு தாழ்ந்த குலத்திலே பிறந்து விட்டேனே என்பதனால் என்னை நான் கொடுமைப்படுத்தப்பட வேண்டும், இப்படியெல்லாம் பல பிரச்சனைகளை கண்டு, பல கலவரங்களுக்கு அவன் ஆட்படுத்தப்பட்டு, பல்வேறு விதமான கஷ்டகாலங்களை அவன் அனுபவித்து, எனக்கு எதிலே சமத்துவம் இருக்கிறது, எனக்கு எதிலே சமநீதி இருக்கிறது, நான் எங்கே போனால் சமமாக நடத்தப்படுவேன், நான் எங்கே போனால் கடவுளை கும்பிடுவதற்கு எனக்கு சுதந்திரம் பறிக்கப்படாது, நான் எங்கே போனால் நான் சுதந்திரமாக வாழ முடியும் என்கிற சிந்தனை சிந்தனைக்கு அவன் தள்ளப்படும் போது அவன் எதிர்பார்த்த அளவிற்கு சிந்தனைக்குரிய ஒரு களம், ஒரு தளம் அவனுக்கு மதமாக கிடைக்கும் போதுதான் மதமாற முடியும். இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நறுமை சகோதரர்களே, முதன் முதலாக 1400 ஆண்டுகளுக்கு முன்பு அன்னல பெருமானார் முகமது நபி இதே அரேபிய மண்ணில் இஸ்லாமிய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்ய துவங்கினார், எடுத்து எம்ப துவங்கினார் என்று நான் உங்களுக்கு குறிப்பிட்டேன். முதன் முதலில் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றது யார்? முதன் முதலில் பெருமகனாரின் கையை பிடித்து வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ் மட்டும்தான். நான் சிலைகளை வணங்க மாட்டேன், சிற்பங்களை வணங்க மாட்டேன், மனிதர்களால் உருவாக்கப்பட்ட, மனிதர்களால் படைக்கப்பட்ட எவைகளையும் நான் வணங்க மாட்டேன், மனிதர்கள் உட்பட எல்லாரையும் எவன் படைத்தானோ அவனைத்தான் வணங்குவேன் என்கிற அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு முஸ்லீமாக மாறியவர் அபூபக்கர் என்கிற பெயருடைய ஒருவர். ஏன் அவர் இஸ்லாத்தை ஏற்றார்? அவரிடத்திலே இல்லாத காசா? அவர் உயர்ந்த குலத்திலே பிறந்தவர், மிகப்பெரிய செல்வத்தின் செழிப்பை பின்னணியாக கொண்டவர், அரேபிய தீபகற்பத்தில் அன்றைய தேதியில் மிகப்பெரிய வணிக பின்புலம் கொண்டவர். அவர் இஸ்லாத்தை எதற்காக ஏற்கிறார்? இறை தூதரை பார்த்தார், இறை தூதரின் நன்னடத்தையை பார்த்தார், இறை தூதரிடத்தில் இருக்கிற பணிவை கண்டார், இறை தூதர் சொல்லொன்றும் செயலொன்றுமாக இல்லை, அவர் உண்மையின் பிறப்பிடமாயிருப்பதை பார்த்தவுடன் இஸ்லாமிய மார்க்கம் என்றைக்கு அந்த இறை தூதரால் அவருக்கு சொல்லப்பட்டதோ அன்றைக்கே இஸ்லாமிய மார்க்கத்தை அவர் ஏற்றார். இப்படித்தான் இஸ்லாமிய மார்க்கம் பரவியது. அன்பு சகோதரர்களே, உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற, இனி வாழப்போகிற எந்த தலைவராக இருந்தாலும், எந்த புரட்சியாளராக இருந்தாலும், நான் சொல்வதை கேளுங்கள் என்றுதான் சொல்ல முடியுமே தவிர, நான் வாழ்வதை போல் வாழுங்கள் என்று யாராலும் சொல்ல முடியாது. சொல்ல முடியுமா? எப்படி? நான் சொல்வதை கேளுங்கள், அல்லது இவர் சொல்வதை கேளுங்கள், அவர் சொல்லுகிற தத்துவத்தின்படி வாழுங்கள் என்றுதான் சொல்ல முடியுமே தவிர, இவர் வாழ்ந்ததை போல் வாழுங்கள் என்று யாராலும் சொல்ல முடியாது. ஆனால் நான் வாழ்ந்ததை போலவே வாழுங்கள் என்று சொல்லுவதற்கு துணிவு கொண்ட, அப்படி சொல்லுவதற்குரிய ஒரு தகுதி படைத்த ஒரே மனிதராக, மனிதரில் புனிதராக இந்த பூமியில் வாழ்ந்தவர் இறை தூதர் முகமது நபி. மிகைப்படுத்தி சொல்கிறேன் என்று நினைக்காதீர்கள், அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படித்து பாருங்கள், அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படித்து பாருங்கள். உலகத்தில் எவ்வளவு பெரிய தத்துவ ஞானியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய சிந்தனை சிற்பியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பொருளாதார நிபுணனாக இருந்தாலும், ஏன் இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அளவிற்கு ஆட்சி அதிகாரத்தில் ஆளுமை கொண்ட தலைவனாக, தளபதியாக இருந்தாலும், மனிதன் என்கிற ரீதியில் எல்லோருக்கும் மறுபக்கம் இருக்கும். ஆனால் புரட்டுகிற பக்கங்களில் எல்லாம் புனிதங்களை மட்டுமே கொண்டிருக்கிற, ஒரு பக்கத்தோடு வாழ்ந்த ஒரு உயர்ந்த மனிதர் தான் இறை தூதர் நபிகள் நாயகம். அவருடைய வாழ்க்கையால் ஈர்க்கப்பட்டு, அவருடைய நன்னடத்தையால் ஈர்க்கப்பட்டு, அவர் சொல்லும் செயலும் ஒரே மாதிரி இருக்கிறதே என்று அந்த உணர்வோடு இஸ்லாத்தை ஏற்றவர் தான் அபூபக்கர். அவருக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்ற பிரபலங்கள் யார்? கலீஃபா உமர். அவரை பற்றி நீங்கள் படிக்காமல் இருந்திருக்க மாட்டீர்கள். முஸ்லிம்களின் எதிரி என்று அறியப்பட்டவர்கள் கூட, இஸ்லாமியர்களையும் இஸ்லாத்தையும் அழிக்குவதே தங்களுடைய கொள்கையின் முதல் கட்டம் என்று சொல்பவர்கள் கூட, இந்த பூமியில் கலீஃபா உமருடைய ஆட்சி வந்தால் நிச்சயம் பெண்கள் பாதுகாக்கப்படுவார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நேர்மையின் சிகரமாய், சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் மிகப்பெரிய உறுதிமிக்க ஒரு இரும்பாய் விளங்கிய உமர் எப்படி இஸ்லாத்திற்கு வந்தார்? உறுதிமிக்க ஒருவரை அவ்வளவு சீக்கிரம் எளிதில் எதையாவது கொடுத்து வாங்கிவிட முடியுமா? நிச்சயமாக அவரை விலைக்கு வாங்குவதற்குண்டான நோட்டுகள் அச்சடிக்க படவும் இல்லை, அச்சடிக்க படவுமே முடியாது. அப்படிப்பட்ட உமர் எப்படி இஸ்லாத்திற்கு வருகிறார்? அவருடைய தங்கை அவருக்கே தெரியாமல் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்கிறார். தங்கை இஸ்லாத்தை ஏற்றதற்குரிய காரணம் தங்கையின் கணவர் தான் என்கிற செய்தி அவருக்கு தெரிகிறது. உடனே தன் கூட உடன் பிறந்த தங்கையையும் அந்த தங்கையின் கணவரையும் கொன்றுவிட வேண்டும் என்கிற வெறியோடு ஆயுதம் தாங்கி போகிறார் உமர். ஆனால் அவர் இல்லம் போகும்போது அந்த இல்லத்தில் அவருடைய சொந்த தங்கை, அவருடைய உடன் பிறந்த தங்கை, இஸ்லாமிய மதத்திற்கு மாறிய தங்கை, இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கிற அல் குர்ஆன் என்கிற வேதத்தின் சில வசனங்களை ஓதுகிறார். அந்த வசனங்கள் அவருடைய செவிகள் இடியாய் வந்து விழுகிறது. இடியாய் விழுந்த வசனங்கள் அவருடைய உள்ளத்திலே ஏற்படுத்திய மாற்றங்களின் பிரதிபலிப்பாய் அடுத்த கணம் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்கிறார். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இஸ்லாத்தை ஏற்ற ஒவ்வொருவருக்கும் இப்படித்தான் காரணம் இருந்தது. உங்களுக்கு தெரியுமா, வரலாற்றிலே ஒரு சம்பவம் சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். இறை தூதர் நபிகள் நாயகம் சமூக மக்களை பிரிக்கிறார் என்கிற ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்பட்டது. ஏன் சிலைகளை வணங்காதீர்கள், சிற்பங்களை வணங்காதீர்கள், கற்களை வணங்காதீர்கள், உங்களை போன்றும் சக மனிதர்களாய் மலங்களையும் ஜலங்களையும் சுமந்து கொண்டிருக்கிற மனிதர்களை கடவுள்களாக ஆக்காதீர்கள் என்கிற விஞ்ஞான ரீதியான கடவுள் கொள்கையை சொன்ன போது பலர் அவரை எதிர்த்தார்கள். இவர் சமூகத்திலே பிரிவினைகளை உண்டு பண்ணுகிறார் என்று பகிரங்கமாக குற்றச்சாட்டு சொன்னார்கள். இதனால் இறை தூதரை பார்க்காமலேயே, இறை தூதரின் முகத்தை தன் வாழ்வில் ஒரு நாள் கூட பார்க்காமலேயே இறை தூதரின் மீது ஒரு வெறுப்பு அவருக்கு வருகிறது. எந்த அளவிற்கு வெறுப்பு வருகிறது என்றால், வேற்று நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும், யமன் என்கிற பிரதேசத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், இந்த இறை தூதரை கொன்றுவிட வேண்டும் என்கிற வெறியோடு ஆயுதம் தாங்கி வருகிறார் மதீனா மாநகருக்கு. அதுவும் விஷம் தோய்க்கப்பட்ட ஒரு கத்தியோடு வருகிறார், இறை தூதரை கொன்றுவிட வேண்டும் என்கிற முடிவோடு. ஆனால் மதீனாவிற்குள் வந்தவுடன் அவர் வித்தியாசமாக வருகிறார், ஆயுதம் தாங்கி வருகிறார் என்கிற செய்தி இறை தூதரின் இராணுவத்தினருக்கு தெரிந்தவுடன் அவரை அப்படியே குண்டுக்கட்டாக தூக்கி கொண்டு வருகிறார்கள். இறை தூதர் என்பவர் இறை மார்க்கத்தை மட்டும் எடுத்து எம்புகிற பிரச்சாரகர் மட்டுமல்ல, அன்றைய தேசத்தில் மதீனா என்கிற நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அரசர். எப்படிப்பட்ட ஆட்சியை இந்த சமூகத்திற்கு தந்தார்? அருமை சகோதரர்களே, ஆய்வு செய்து பாருங்கள். 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு, சுமார் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தேசம், இந்த உலகம் எப்படி இருந்தது? எல்லா இடங்களையும் ஆய்வு செய்து பாருங்கள். அன்றைய நேரத்தில் மாபெரும் நாகரிகங்களாய் கருதப்பட்ட ரோம நாகரிகம், பாரசீக நாகரிகம், இந்திய நாகரிகம், இதே அரபு நாகரிகம், எல்லா வரலாறுகளையும் படித்து பாருங்கள். எல்லா நாகரிகங்களும் அந்தந்த தேசத்தில் அந்தந்த தேசத்தின் இனங்களாக கருதப்பட்டவர்கள் மட்டும்தான் குடிமக்களாக நடத்தப்பட்டார்கள். வேற்று தேசத்திலிருந்து, வேற்று இனத்திலிருந்து யார் அந்த தேசத்திற்கு குடிபெயர்ந்து வந்தாலும் அவர்கள் இரண்டாம் தர குடிமக்களாக என்று சொல்வதை விட அடிமைகளாக நடத்தப்பட்டார்கள். இதே அரேபிய தீபகற்பத்தில், இதே அரபு மண்ணில், 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு இறை தூதர் சொன்ன பிரச்சாரம் மிக சரியான அளவில் ஏற்றுக்கொள்ளப்படாததற்கு முன்பு வரை இந்த தேசத்திலும் அரபுகள், அரபுகள் அல்லாதவர்கள் என்கிற பிரிவினை இருந்தது. ரோம தேசத்தில் ரோமர்கள், ரோமன் அல்லாதவர்கள் என்கிற பிரிவினை இருந்தது. பாரசீகத்தில் பாரசீகர்கள், பாரசீகன் அல்லாதவன் என்கிற பிரிவினை இருந்தது. ஏன், நம்முடைய இந்தியாவிலே கூட பிராமணன், பிராமணன் அல்லாதவன் என்கிற பிரிவினை இருந்தது. இது யாரும் மறுக்க முடியாது. அவன் எந்த இனத்தை வைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறானோ, அந்த இனத்தை தாண்டி அந்த இனத்திற்கு வெளியே இருக்கிற யார் இவன் ஆட்சிக்குட்பட்ட இடங்களுக்கு வந்தாலும் அவன் அடிமைகளாக நடத்தப்பட்டதைத்தான் இந்த உலகத்தின் வரலாறு கண்டது. ஆனால் இறை தூதர் முகமது நபி மதீனாவில் நிறுவிய இஸ்லாமிய ஆட்சிக்கு பிறகுதான் ஒரே குடையின் கீழ் பள்ளின மக்கள் வாழக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கினார். மதீனா என்கிற அந்த நாட்டில் இன்றைக்குத்தான் மதீனா என்பது ஒரு நகரமாக பார்க்கப்படுகிறது. அன்றைக்கு மதீனா என்பது ஒரு தேசம், அன்றைக்கு மதீனா என்பது ஒரு அரசாட்சி. அந்த மதீனமா நகரில் இஸ்லாமிய ஆட்சியை இறை தூதர் முகமது நிறுவிய போது அந்த இறை தூதரின் ஆட்சி எனும் குடையிலே நிழல் பெற்றவர்கள் யார்? முஸ்லிம்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், மஜூசி என்று அழைக்கப்பட்ட நெருப்பை வணங்கக்கூடியவர்கள், சாபியீன்கள் என்கிற பெயரில் இருந்த ஒரு மதத்தை சார்ந்தவர்கள், ஆராப் என்று கருதப்பட்ட கிராமவாசிகள், இப்படி பல்வேறு கொள்கைகளை கொண்ட, பல்வேறு மதங்களை கொண்ட அனைவரையும் ஒரு குடையின் கீழ் ஒருங்கிணைத்து பள்ளின சமூக மக்கள் ஒரே நிலத்தில் வாழலாம் என்கிற சமூக புரட்சியை இந்த உலகத்திற்கு தந்தவரே இறை தூதர் முகமது தான். அதை மையமாக வைத்துத்தான் இந்தியா போன்ற மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் பல மதங்களை சார்ந்த எல்லோரும் இருக்கிறோம். மதச்சார்பற்ற நாடு என்ற நம்முடைய நாட்டிற்கு ஏன் பேர் தெரியுமா? மதத்திற்கு எதிரான நாடு என்கிற அர்த்தத்தில் அல்ல, எந்த மதத்திற்கும் நான் எதிரானவன் இல்லை என்கிற அர்த்தத்தில், அதுதான் மதச்சார்பற்ற நாடு. ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்து ஒருவன் ஆட்சி செய்கிறான் என்றால் அவன் இன்னொரு மதத்திற்கு எதிராக போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிடுமே என்பதனால் தான் நம்முடைய தேசத்தின் சட்டங்களை வடிவமைத்து கொடுத்த சட்ட வல்லுநர்கள் அன்றைக்கே இந்தியாவிற்கு ஒரு தலைப்பிடும் போது மதச்சார்பற்ற நாடு என்று பெயர் வைத்தார்கள். எப்படி வாழ முடிந்தது? ஒரே குடையின் கீழ் பல மதங்களை சார்ந்தவர்கள், பல்லின சமூக மக்கள் ஒரே நிலத்திலே வாழ்வதற்குரிய சூழ்நிலை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது எப்படி? இறை தூதருடைய வரலாற்றை படித்து பாருங்கள். இப்படி அப்படிப்பட்ட இறை தூதரை கொல்ல வேண்டும் என்று உள்ளே வருகிறார். அவருடைய பெயர் சுமாமா. உள்ள வந்து கட்டி போடுறாங்க. இறை தூதர் அவரிடத்தில், என்னை ஏன் நீ கொல்ல வந்தாய் என்று கூட கேட்கவில்லை. என்னை ஏன் நீ கொல்ல வந்தாய் என்று கூட கேட்கவில்லை. அவரிடத்திலே இறை தூதர் கேட்கிறார், மைந்தக்கையா சுமாமா, சுமாமாவே நீர் எப்படி இருக்கிறீர் என்று கேட்டார். சுமாமா நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று குசலம் விசாரிக்கிறார்கள், நலம் விசாரிக்கிறார்கள். அன்றைக்கு இறை தூதர் குற்றவாளியாக வந்த ஒருவராக இருந்தாலும் அவரை விசாரிப்பதற்கு முன்பு அவரை, அவருடைய அந்த குற்றம் என்கிற ரீதியில் அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவதற்கு முன்பு அவர் குசலம் விசாரிக்கப்பட வேண்டும், அவருடைய நலன் விசாரிக்கப்பட வேண்டும் என்கிற மரபை அன்றை இறை தூதர் உருவாக்கியதனால தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த அரேபிய நாடுகளில் சிறை குற்றத்திற்கு, சிறைச்சாலைக்கே உள்ள போகக்கூடிய குற்றவாளியை விசாரிப்பதற்கு காவல்துறை அதிகாரி வந்தால் முதலில் கேஃப ஹாலுக்க, நீ எப்படி இருக்கிறாய் என்று கேட்பார். அதுக்கப்புறம் செஞ்ச குற்றத்துக்கு தண்டனை அது வேற. ஆனா முதல்ல ஜெயிலுக்குள்ள போனா, ஜெயிலுக்கு போனவங்க யாராவது இங்க இருக்கீங்களா? நான் ஜெயிலுக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அது பெருமைக்குரியதே அல்லாது. ஆனா சிறைச்சாலைக்கு உள்ளே போனாலும் அவன் செய்த குற்றத்தை விசாரிப்பதற்கு முன்பு அவன் குற்றவாளியாகவே இருந்தாலும் முதல்ல அவனுடைய நலனை விசாரிக்க வேண்டும் என்கிற மரபை முதன் முதலில் இந்த உலகத்திற்கு உருவாக்கி கொடுத்தவர் இறைத்தூதர் முகமது. அந்த ஒரே ஒரு சம்பவம் அவரை மாற்றியது, அந்த ஒரே ஒரு சம்பவம் அவருடைய நெஞ்சத்தில் இடியாய் நுழைந்தது. அடுத்த கணம் சொல்கிறார் இறைத்தூதரே, முகமது நான் உங்களை கொல்வதற்காக வந்தேன், இப்படிப்பட்ட குற்றம் செய்வதற்காக வந்த என்னை நீங்கள் கொன்றாலும் அது தவறல்ல, ஆனால் நீங்கள் என்னை மன்னித்து விட்டால் நான் நன்றியோடு இருப்பேன் என்று சொல்கிறார். முகமலர்ச்சியோடு அந்த சம்பாஷணையை முடித்துவிட்டு இறைத்தூதர் போகிறார். இப்படியே 3 தினங்கள் அவருக்கு உணவு கொடுக்கப்பட்டு அவருடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டு 3 தினங்களும் இறைத்தூதர் அவரை பார்த்து நீர் எப்படி இருக்கிறீர் என்கிற நலனை விசாரித்த அந்த ஒற்றை சம்பவத்தால் ஈர்க்கப்பட்டு அவர் கொடுத்த வாக்குமூலம் என்ன தெரியுமா? முகமது, நேற்று வரைக்கும் இந்த உலகத்தில் எனக்கு பிடிக்காத பேராக இருந்தது முகமது, ஆனால் இன்று முதல் இந்த உலகத்திலேயே எனக்கு பிடித்த பேர் வந்து முகமது. நேற்று வரைக்கும் எனக்கு பிடிக்காத நிலைமை இந்த மதீனா, ஆனால் இன்று வரைக்கும் உலகத்தில் எனக்கு மிகவும் பிடித்த இடமே மதீனா என்று சொல்லி மார்க்கத்தை தழுவியதோடு மாத்திரமல்லாமல் ஊருக்கு சென்று தன் ஊரிலே இருக்கிற எல்லோரையும் இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் இணைத்தால் இப்படித்தான் இஸ்லாமிய மார்க்கம் வளர்ந்தது. இப்படித்தான் இஸ்லாமிய மார்க்கம் வளர்ந்தது. இப்படித்தான் மனமாற்றம் ஏற்பட்டது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அருமை சகோதரர்களே, இதே 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு இன்றைக்கு அபிசீனியா என்று சொல்ல எத்தியோப்பியா என்று சொல்கிறோம், இன்றைக்குத்தான் இது வறுமையிலே இருக்கிற நாடு. எத்தியோப்பியா என்று சொன்ன உடனேயே நமக்கு சிந்தனைகளில் சில உருவங்கள் வரும். கருத்த நிறத்தில், உடல் மெலிந்த தேகத்தில், கண்களெல்லாம் உள்ளே போய், கண்ணங்களெல்லாம் ஒட்டி வாடிய வயிறோடு உலர்ந்த ஒரு நிலையோடு தான் உதடுகள் தடித்த உருவங்கள் நம்முடைய சிந்தனைக்கு வரும். எத்தியோப்பியா என்று சொன்ன உடனேயே வறண்ட நிலத்தை காண்பிப்பார்கள். எத்தியோப்பியா என்று சொன்ன உடனேயே பசியால் இறந்த பிஞ்சுக்களை சிசுக்களை காட்டுவார்கள். ஆனால் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு அபிசீனியா என்று அழைக்கப்பட்ட இன்றைய எத்தியோப்பியா எப்படி இருந்தது தெரியுமா? இன்றைக்கு எப்படி ஒரு காலத்தில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் இருவரும் வல்லரசுகளாக பார்க்கப்பட்டதோ அதுபோன்று இருவரும் வல்லரசுகளாக பார்க்கப்பட்ட ஒரு தேசங்கள் தான் ரோமாபுரியும் பாரசீகமும். வல்லரசு என்று அந்த நேரத்தில் ஒரு நாட்டிற்கு எப்படி அடையாளம் வரும் என்றால் ஏனைய நாடுகள் அந்த நாட்டினுடைய கட்டுப்பாட்டிற்கு கீழ் வரும். நேரடியாக அந்த நாடு ஆட்சி செய்யாவிட்டாலும் அந்த நாடு இருக்கிற அரசியல் கொள்கைக்கு எதிராக எந்த நாடும் கருத்து சொல்ல முடியாத அளவிற்கு உலகத்தின் தேசங்களெல்லாம் ஒன்று பாரசீகத்தை சார்ந்தோ அல்லது ரஷ்யா அது ரோமாபுரியை சார்ந்தோ இருக்கும். இன்றைக்கு கூட பாருங்கள், உள்நாட்டு கலவரங்கள், எல்லை பிரச்சனைகள் இருக்கக்கூடிய தேசங்களுடைய அரசியல் ரீதியான கொள்கையை பாருங்கள். ஒன்று, அவன் அமெரிக்கன் சப்போர்டராக இருப்பான், இல்லை என்றால் ரஷ்யாவின் சப்போர்டராக இருப்பான். சிங்கப்பூர் மலேசியா என்பது இரண்டுக்கும் பக்கத்தில் பக்கத்திலே இருக்கக்கூடிய தேசங்களாக இருந்தாலும், சிங்கப்பூர் மலேசியா என்று சொன்னாலே ஒரே மாதிரியான தேசங்கள் என்று நான் நினைத்தாலும் இன்று வரைக்கும் அந்த தேசங்களுக்கு இடையில் எல்லை பிரச்சனைகள் இருக்கிறது. அதில் இருக்கிற முக்கியமான ஒரு பிரச்சனை அவர்கள் சார்ந்திருக்கிற அரசியல் கொள்கை. ஒரு தேசம் அமெரிக்காவின் சப்போர்டனாக இருப்பான், அமெரிக்காவிற்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருப்பான், இன்னொரு தேசம் ரஷ்யாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருப்பான். இப்படிப்பட்ட மரபுதான் இந்த உலகத்தில் இருந்தது, இந்த மரபுதான் அன்றைக்கும் இருந்தது. இப்படி பாரசீகத்தை சார்ந்தோ ரோமாபுரியை சார்ந்தோ இருந்த தேசங்கள் இருந்தாக வேண்டும் என்கிற நிலைக்கு அப்பாற்பட்டு தன்னுடைய சொந்த முயற்சியில் தான் எடுக்கிற முடிவோடு தனிப்பெரும் பெரும்பான்மையோடு ஆட்சி செய்த ஒரு அபிசீனிய மன்னர், அவருக்கு பேர் நஜ்ஜாஷி என்று சொல்லுவார். அப்படி ஆட்சி செய்து கொண்டிருந்தார் அபிசீனிய மன்னர். ஒரு கட்டத்திலே இறைத்தூதருடைய தோழர்களுக்கு நெருக்கடி வருகிறது. இஸ்லாமிய மார்க்கம் பிரச்சாரம் செய்யப்பட்ட போது கடுமையான முறையில் துன்பங்களுக்கும் தொல்லைகளுக்கும் ஆளாக்கப்படுகிறார்கள். பக்கத்திலே இருக்கிற அண்டதேசமாக இருந்த எத்தியோப்பாவிலே புலம்பெயர்ந்து செல்கிறார்கள், உதவி கேட்டு செல்கிறார்கள், அகதிகளாக செல்கிறார்கள். அகதிகளாக சென்றாலும் இவர்களை உயிரோடு விட்டுவிடக்கூடாது என்பதற்காக இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கத்தின் மிக பெரும் அடையாளமாக கருதப்படுகிற மக்கா அன்றைக்கு இந்த இஸ்லாத்தை ஒழிக்க வேண்டும் என்கிற நிலையில் இருந்தது. தன்னுடைய நாட்டின் மிக பெரும் புள்ளிகளை, ஒரு உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை எல்லாம் பிரதிநிதிகளாக அந்த அபிசீனிய மண்ணிற்கு அனுப்பி அங்கே புலம்பெயர்ந்து வந்தவர்களை எல்லாம் பிடித்து இழுத்து அவர்களுக்கெல்லாம் அடைக்கலம் நீங்கள் தந்துவிடக்கூடாது என்கிற செய்தியை சொல்லி மிகப்பெரிய அன்பளிப்புகளோடு அனுப்பப்படுகிறார்கள் மக்காவின் பிரதிநிதிகள். இப்போ நஜ்ஜாஷி மன்னர், அவரை தவிர அவருடைய அமைச்சரவையில் இருந்த எல்லோரும் அந்த அன்பளிப்புகளுக்கு ஆசைப்பட்டு, அவரை தவிர அங்கு அசாக்கிஃபாகர் என்கிற பெயரில் அறியப்பட்ட மதகுருமார்கள் கூட இவர்கள் தந்த அன்பளிப்புகளால் கவரப்பட்டு எல்லாரும் இந்த அகதிகளுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள். இந்த அகதிகளை பற்றி தப்பும் தவறுமாக அந்த மன்னரிடத்திலே சொல்கிறார்கள். ஆனால் நீதியை நிலைநாட்டக்கூடிய மன்னராக தனிப்பெரும் செல்வாக்கோடு ரோமாபுரிக்கும் பாரசீகத்திற்கும் கூட அஞ்சாத ஒரு ஆட்சியை செய்து கொண்டிருந்த நஜ்ஜாஷி மன்னர் நேரடியாக இருவர்களையும் விசாரிக்கிறார். இந்த பக்கம் மக்காவின் பிரதிநிதிகளாக வந்தவர்கள் நிற்கிறார்கள், இந்த பக்கம் இவரிடத்திலே உதவி கேட்டு ஒத்துழைப்பு கேட்டு அகதிகளைப் போல் ஆதரவு கேட்டு வந்தவர்கள் நிற்கிறார்கள். இருவரையும் உரையாட விடுகிறார், இருவரையும் பேச விடுகிறார். இவர்களை குழப்பவாதிகள் என்று சொல்லுகிறீர்களே, நிரூபியுங்கள் என்று சொல்லுகிறார். அவர்களால் நிரூபிக்க முடியவில்லை, அவர்களால் சொல்ல முடியவில்லை. இவர்களிடத்திலே கேட்கிறார், அப்படி நீங்கள் என்ன இந்த சமூகத்திற்கு சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்? உடனே அவர்கள் துணிவோடு அந்த மன்னரிடத்திலே சொல்லுகிறார், மன்னரே, இறை தூதர் என்பவர் எங்களுடைய சமூகத்திலே வருவதற்கு முன்பு வரை நாங்கள் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டிருந்தோம், நாங்கள் மதுவிலை தெளித்துக் கொண்டிருந்தோம், விபச்சாரம் செய்து கொண்டிருந்தோம், அடுத்தவர்கள் பொருளை அபகரித்துக் கொண்டிருந்தோம், அண்டை விட்டு காரவே என்று கூட பார்க்காமல் பரம்பரை பரம்பரையாக சண்டை போட்டுக் கொண்டிருந்தோம். ஆனால் இறை தூதர் வந்தார், ஒரு கடவுளை வணங்க வேண்டும் என்று சொன்னார், விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொன்னார், மது குடிக்க கூடாது என்று சொன்னார், திருடக்கூடாது என்று சொன்னார், பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது என்று சொன்னார், அந்நிய பெண்களின் மீது அவதூறு சொல்லக்கூடாது வருகிறார். பணமும் புகழையும் தேடிதான் ஒருவர் இஸ்லாத்திற்கு வர வேண்டும் என்றிருந்தால் மைக் டைசன் இடத்தில் இல்லாத புகழமா பணமா, மைக் டைசன் இடத்தில் இல்லாத புகழா, அவர் ஏன் இஸ்லாத்திற்கு வருகிறார் என்றால், ஒரு கட்டத்தில் மைக் டைசன் போதைப் பொருட்களை பாவிக்க ஆரம்பிக்கிறார், போதைப் பொருட்களுக்கு அடிமையாகிறார். ஒரு கட்டத்தில் அவர் சிறைப்படுத்தப்படுகிறார், சிறையிலே போய் நின்றவுடன் இந்த உலகத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறார், ஏன் இந்த வாழ்க்கை இப்படி போய்கொண்டிருக்கிறது, ஒரு இலக்கில்லாமல் ஏன் நாம் போய்கொண்டிருக்கிறோம், ஒவ்வொரு மனிதருக்கும் வாழ்க்கை இருப்பதைப் போலவே மரணமும் இருக்கிறதே என்கிற உண்மையை அவர் சிந்திக்கிறார். சிறையில் இருந்தபடியே அப்போ உண்மையான மதம் எது என்கிற ஆய்விலே இறங்குகிறார். இறுதியில் அவருக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி சொல்லப்படுகிறது, இஸ்லாமிய மார்க்கம் மரணத்திற்கும் வாழ்க்கைக்கும் இருக்கக்கூடிய தத்துவத்தை சொல்லுகிறது, அந்த தத்துவம் உண்மை என்பதை அவர் உணரும் போது இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்கிறார். இப்படியே சொல்லி கொண்டு போகலாம். மரியம் ஜமீலா அமெரிக்க உலகில் கொடிகட்டி பறந்த மிகப்பெரிய பத்திரிகை துறையை சார்ந்தவர். நான் எதற்காக இவர்களுடைய சரித்திர குறிப்பை சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு ஒரு திட்டமிட்டு அவதூறு சொல்லப்படுகிறது, முஸ்லிம் பாய்மார்கள் எல்லாம் காசு கொடுத்து இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வருகிறார்கள் என்று சத்தியமாக நிச்சயமாக அப்படி ஒரு அவசியமே கிடையாது. ஒவ்வொருவனும் அவனவன் விரும்புகிற அரசியல் கட்சியிலே இணைவதைப் போல், ஒவ்வொருவனும் அவனவன் விரும்புகிற துறை சேர்ந்து படிப்பதைப் போல், ஒவ்வொருவனும் அவனவன் விரும்புகிற துறையிலே வேலை பார்ப்பதைப் போல், நம்முடைய முன்னோர்கள் அவரவர்கள் விரும்புகிற மதத்தை அவரவர்கள் விரும்பக்கூடிய மார்க்கத்தை தேட ஆரம்பித்தார்கள். எப்படி படைத்தவன் படைக்கப்பட்டவன் சக மனிதனை எப்படி வணங்க முடியும் என்கிற அந்த சிந்தனை அவர்களை தூங்க விடாமல் தடுத்தது, எப்படி ஒரே மனிதனாக ஒரே நிறம் கொண்டவனாக ஒரே உலகத்தில் ஒரே போன்ற உருவ அமைப்பை கொண்டவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு மத்தியில் இவன் எப்படி உயர்ந்தவன் இவன் எப்படி தாழ்ந்தவன் என்கிற பாகுபாடு எப்படி இருக்க முடியும் என்று யோசித்தார்கள். அதற்கு விடை தேடி அவர்கள் அலைந்த போது அந்த விடை இஸ்லாத்தில் இருந்தது என்பதை பார்த்த போது அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். மால்கம் எக்ஸ் எவ்வளவு பெரிய புரட்சியாளர், எப்படி லெனின் மிகப்பெரிய புரட்சியாளராக கருதப்படுகிறாரோ, இந்திய சமூகத்தில் அண்ணல் அம்பேத்கர் எப்படி மிகப்பெரிய புரட்சியாளராக கருதப்படுகிறாரோ, அதே போன்றுதான் மால்கம் எக்ஸ் மிகப்பெரிய புரட்சியாளராக கருதப்பட்டார். அவர் ஏன் இஸ்லாத்தை ஏற்கிறார், அவர் இஸ்லாத்தை ஏற்பதற்குரிய காரணம் என்ன? அவர் வெள்ளை இன மக்களால் கடுமையான முறையில் துன்புறுத்தப்படுகிறார். கருப்பினத்தை சார்ந்தவராக அவர் இருந்ததனால் அவர் மிகப்பெரிய துன்புறுத்திற்கு ஆளாக்கப்பட்டார். சமத்துவம் எங்கே இருக்கிறது என்று தேடினார், சமத்துவம் எந்த மதத்திலே இருக்கிறது என்று ஆராய்ச்சி செய்தார், கடைசியில் இஸ்லாத்திற்கு வந்து. சாதாரணமானதல்ல, இன்றைக்கு நாம் எல்லாம் வளர்ந்த ஒரு கால சூழ்நிலைகளை உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். உலக நாடுகள் சண்டையிட்டால் தீர்த்து வைப்பதற்கு பேரளவில் ஐநா சபை எல்லாம் உருவாக்கப்பட்ட ஒரு காலத்திலே இருக்கிறோம். உலக யுத்தங்கள் எல்லாம் முடிந்த ஒரு காலத்திலே இருக்கிறோம். ஆனால் சகோதரர்களே, இதே போன்றுதான் 100 ஆண்டுகளுக்கு முன்பும் அல்லது 70-80 ஆண்டுகள்
3: தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் வான்மறை தொடர்.
1: அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் மல்லா நபியா பஅதா. அல் குர்ஆன் ஹதீஸ் தொகுக்கப்பட்ட வரலாறு என்ற தொடரில் இப்போ நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வந்து அதாவது எழுத்து விஷயத்தில் ரசூலுல்லாஹி காட்டிய ஆர்வங்கள் என்ன, எழுத சொன்னவைகள் என்ன, எதை எதெல்லாம் எழுதுறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார்கள், எதெல்லாம் எழுதினார்கள், எழுதுவதை பார்த்து கொண்டிருந்தார்கள், இந்த மாதிரியான செய்திகளை மட்டும் முழுசாக இல்லை, முழுசாக தோத்தா நான் சொன்ன மாதிரி 100 மேற்பட்ட செய்திகள் என்ன உண்டு. ஒவ்வொன்றுக்கும் சில சில உதாரணங்கள் வாதுற மாதிரியான செய்திகளை நம்ம இங்கிறதுல சொல்கிறேன். முதலாவது விஷயம் என்னென்னா, ஒரு செய்தி சொல்வார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த எழுத்தை கற்பிப்பதற்காக ஆர்வம் ஊட்டினார்கள். வணங்கிட்டா எழுத்தை கற்பிப்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வம் ஊட்டினார்கள் ஒரு செய்தி சொல்வார்கள். அந்த செய்தி வந்து சில அறிஞர்கள் வந்து ஹசன் தரத்தில் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து அலிபுனு ஆசிம் என்றவர் வாராரு. சில அறிஞர்கள் அதை பலகீனப்படுத்தி இருக்கிறார்கள் என்றிருந்தாலும் ஷுஐபல் அர்னாவுத் போன்ற அறிஞர்கள் வந்து ஹாலித் பின் அப்துல்லா என்ற ஒருவரும் இன்னொரு அறிவிப்பில் வாரதனால பைஹக்கியில் அலிபின் ஆசிம் என்றவர் பலகீனமாக இருந்தாலும் இன்னொரு அறிவிப்பில் ஹாலித் பின் அப்துல்லா என்றவர் என்ன செய்கிறார் வராங்க. இந்த ரெண்டு பேருமே அந்த ஆசிரியர் வழி அறிவிக்கிறதால் இது ஹசன் தரத்தில் உள்ளது அப்படி என்று சொல்லி என்ன செய்கிறாங்க ஷுஐபல் அர்னாவுத் என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. அதே போல் இப்னு சஅதும் வந்து இன்னொரு அறிவிப்பில் வந்து ஆமிர ஷாபி வந்து அவர் வந்து ரசூலான காலத்தில் இல்லாதவர் தான், ஆனால் ரசூலான காலத்தில் நடந்த அந்த செய்தி அறிவிக்கிறார் அப்படின்னா அது முரசலான செய்தி. முரசலன்னு சொன்னால் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்டிருந்து கேட்ட சஹாபி யார் அல்லது அவர்கிட்ட வேறு யாரை தாபின் கேட்டிருந்தால் அது யாருன்றதை அந்த தாவல் இல்லாமல் அறிவிக்கிறதுக்கு தான் பேர் முரசல். தாபிக்கு மேலே அறிவிப்பாளர் அப்படி ஒரு செய்தியும் வருது. இந்த மூணு இஸ்னாதையும் வைத்து இது ஹசனான தரம் விஷயம் உண்டாயிருக்குது. ஹாலித் இப்னு அப்துல்லா அறிவிக்கிறார், அலி இப்னு ஆசிம் அறிவிக்கிறார், வேறொரு அறிவிப்பில் எனது ஆமிர ஷாபி அறிவிக்கிறார். இந்த மூணையும் வச்சு ஹசன் தரத்தில் என்ன செய்கிறார் சொல்கிறார் அல்லாஹு ஆலம். என்ன ஒரு ஒரு வரலாற்று செய்தியை சொல்கிறதுக்கு ஒரு பலமான அந்தளவுக்கான ஒரு பலம் போதும், வேறு அடிப்படைகளுக்கு முரண் இல்லாமல் இருக்கிறதால் அந்தளவுக்கு பலம் போதும் என்று கருதக்கூடிய அமைப்பில் தான் அந்த செய்தி என்ன செய்தி இருக்குது. அது என்னடா தபக்காத்திலையும் பைஹக்கிலையும் முஸ்னத் அகமதில் 2216 இலக்கத்திலையும் வரக்கூடிய செய்தி. இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அறிவிக்கிறாங்க, கான நாசு மினல் அஸ்ரா யௌம பத்ரின் லம்ய குன்லஹும் ஃபிதா உன். பத்ர் யுத்தத்தில் கைது செய்யப்பட்ட சிலருக்கு பரிகாரமாக கொடுப்பதற்கு என்ன எதுவுமே இருக்கவில்லை. ரசூலா பரிகாரத்தை வாங்கிட்டு விடுதலை செஞ்சாங்களே, அப்போ எதுவுமே இருக்காத மனிதர்கள் இருந்தார்கள். ஃபஜால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலாங்க என்ன செஞ்சாங்கன்னா ஃபிதா அஹும் அவங்களோட பரிகாரமாக ஐயோ அல்லிமு அவுலாதல் அன்சாரி அல் கிதாபா அன்சார்களுடைய பிள்ளைகளுக்கு எழுத்தை கற்றுக் கொடுக்குமாறு கட்டளையிட்டார்கள். அதை நாங்கள் ஃபிதாவாக என்ன செய்ய வைத்துக்கொள்வோம். அதாவது ஒரு மாதம் இருக்கிறது டைம் வரல, ஒரு மாதம் இருக்கிறது எழுத்தை படிக்கிற அளவுக்கு என்னது, ஒரு மாதம் இல்லை அந்த பிள்ளை எழுத்தை படிக்கின்ற அளவுக்கு என்ன செய்கிறது கற்றுக் கொடுக்கறது. இந்த மாதிரி ஒரு செய்தி என்ன செய்து வருது, அதுதான் பரிகாரமாக ரசூலாங்க என்ன செஞ்சாங்க அதாவது வாங்கினார்கள் என்றும் அந்த ஷாபீட் அறிவிப்பு வருதுன்னு சொன்னேன் தபக்காத்தில், அதில் எப்படி வருதுன்னு சொன்னால் அதாவது அந்த பத்ரவாசிகளுடைய அந்த பரிகாரம் தண்ட பரிகாரம் இருந்துச்சு, கைது செய்யப்பட்டவர்களுடைய பரிகாரம் இருந்துச்சு, 4000 திர்கம் இருந்துச்சு. அப்போ அப்படி இல்லாதவர்களுக்கு அந்த 4000 திர்கத்துக்கு ஈக்குவலாக எழுத்து படிப்பிக்கிறது. சில வரலாற்றுடைய அறிவிப்புகளில் வருது என்னன்னு சொன்னால் 10 படிப்பிக்கிறது. அப்போ 4000 திர்கம் சரியா ஈக்குவலாக 10 எழுத்தை கற்றுக் கொடுத்தல் அப்படி என்ற பகுதி என்ன செய்து வருது. அதுக்கு ஈக்குவலான ஒரு தாலிமென்ட் சொல்லலை, 4000 திர்கம் அப்படி என்றது ஒரு பரிகாரமாக வாரதுன்றது 4000 வந்திருக்கு அல்லாஹிர் வெளிப்படையாக அது 4000 திர்கம் தான். அப்போது அது வந்து படிப்பித்தலுக்கு ஈக்குவலாக ரசூலாங்க எடுத்துக்கிறாங்க 10 அப்படி என்று சொல்ல முடியாது, ஏன்னா 4000 திர்கம்ன்றது அன்றைக்கு பெரிய ஒரு தொகை. ஆனால் அந்த பரிகாரம் என்றத ரசூலாங்க இறக்கி என்ன செஞ்சிருக்கலாம் மிகவும் குறைச்சி என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி படிப்பிச்சுட்டு போங்கன்னு சொல்லுங்க, அதுக்கு இது ஈக்குவல்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படி சொன்னதாக 10 நீங்கள் படிப்பிச்சு என்ன செய்யணும் அனுப்பணும் என்று சொன்னதாக இது ஒரு ஃபிதாவாக வாங்கியதாக வருகிறது. இந்த செய்தி ஹசன் தரத்தில் நம்ம பார்க்குற டைமில் வந்து ரசூலாங்க எழுத்துக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை என்ன செய்யறோம் இதில் பார்க்குறோம். உண்மையிலே கல்வி அறிவென்றே இந்த காலத்தில் சொல்கிறது படிப்பறிவென்று இந்த கணக்கெடுக்கிறதுலாம் எதை வச்சேன்னா எத்தனை மாடு படித்தாங்கன்னு இல்லை எழுத்தறிவு தான், எழுத வாசிக்க தெரியுமானதை வச்சு தான் அவர் படித்தவர். ஒரு ஊரில் வந்து 98% இந்த நாட்டில் படித்தவர்கள் இருக்கிறார்கள்னா பிஎஸ்சி முடிச்சவங்க இருக்காங்கடோ அல்லது பிஏ எம்ஏ முடித்தாங்க இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை, அதில் உள்ள எல்லாம் அர்த்தம்னா எழுத வாசிக்க தெரியும்னு அர்த்தம், அதான் படிப்பு. இதுக்கு தான் எழுத்து வாசிப்பு, அந்த தாய்மொழியில் எழுத்து வாசிப்பு அல்லது ஒரு அந்நிய காலனித்துவம் இருந்தால் அவண்ட மொழியையும் எழுத வாசிக்க தெரியுமான்னு என்ன செய்வான் பார்ப்பான். இந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாருடைய பிள்ளைகளுக்கு எழுத கற்றுக் கொடுக்குமாறு சொன்னார்கள் என்றால் எழுத்துக்கு ரசூல் அவங்க ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார்கிறது ஒரு முக்கியமான ஒரு செய்தி. இந்த விமர்சனங்கள் வந்து நிரூபிக்கப்படவில்லை என்றால் இந்த செய்தி நம்ம என்ன செய்யலாம் அப்படி தான் எடுக்கலாம். அல்லாஹுவாலும் ஒரு வரலாற்றுக்கு இது இந்த அளவுக்கான ஒரு செய்தி போதுமானது. ஏன்னா ஹசன் தரத்தில் பார்க்குறதுக்கு மூணு விதமான அறிவிப்பு என்ன செய்தி இதில் வருது. இப்படி படிப்பிச்சு கொண்டிருக்கிற நேரத்தில் வந்து ஒரு தடவை ஒரு பிள்ளைக்கு வந்து படிப்பிக்கிற டைமில் என்னது கற்பிக்கிறதுக்கு கொஞ்சம் அடிக்கவும் செய்வாங்க தானே, இதை படி இதை படின்னு சொல்லி ஒழுங்காக படிப்பிக்கிறது. ஒரு ஆசிரியராக இருக்கிற டைமில் அந்த படிப்பித்தல் ஆற்றல் உள்ளவங்க அடிக்கவும் செய்வாங்க. அப்படி அடிச்சிட்டார் அன்சார்ற பிள்ளைகள் ஒருவருக்கு, அந்த ஏற்கனவே கைதி தானே அவர் படிப்பிச்சு கண்டிக்கிறார் அடிச்சிட்டார். அப்போது ஒரு புள்ள வந்து அழுதுட்டு என்ன செய்யுது வீட்டுக்கு போகுது. கால தரவணி முஅல்லிமி தரவணி முஅல்லிமி எனது ஆசிரியர் என்ன செஞ்சிட்டார் எனக்கு அடிச்சிட்டாரு அப்படி என்று சொன்ன உடனே அந்த வீட்டில் உள்ள சில கால அல் ஹபீஸ் கெட்டவன் சரியா யத்லுபு பி தஹ்லி பத்ரின் வல்லாஹி லா தஅதீஹி அபதன் பத்ருடைய பழிவாங்கலை செய்கிறான். வாய்ப்பு இருக்கு தானே, பத்ரில் கைதியாக வந்து பத்ரில் கொல்ல வந்த ஒருத்தர் கைதியாக இருந்து படிப்பிக்க விட்டுருக்கு. அவன் பிள்ளைகளுக்கு ஒரு அடிக்கிறதன் மூலம் பழி வாங்குறதுக்கான சான்ஸ் நிறைய என்ன செய்யுது இருக்குது. அதனால் இது ஒரு அந்த ஆசிரியர் கல்வின்றது மரியாதையாக இருந்தாலும் இங்கே படிப்பிக்கிறது கைதி. கைதியை படிப்பிக்க வச்ச முதல் ஆசிரியர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வணங்கிட்டா, அந்த கண்ணியத்தை கொடுத்தது முதலனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் இந்த மாதிரியான நடவடிக்கை வந்து ஒரு கைதி செய்யவே கூடாது அதான் இவர் என்ன செய்கிறார்னா பழி வாங்குறதுக்கு செய்கிறார். அதனால் நீ திருப்பி போக வேண்டாம் என்று அந்த வீட்டில் என்ன செஞ்சாங்க தடுத்தார்கள் என்ற ஒரு சம்பவம் முஸ்னத் அஹமதில் 2216 இலக்கத்தில் வரக்கூடிய ஒரு சம்பவம் இடத்தை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுத்தை என்ன செய்கிறாங்க படிப்பிக்கிறாங்க அப்படின்றத என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் எழுதினாங்க. குர்ஆன் என்ற சப்ஜெக்டை வந்து நம்ம ரெண்டாவது பகுதிக்கு வரோம். ஏன்னா அது எல்லாருக்கும் குர்ஆனுடைய எழுத்து சம்பந்தமாக வரக்குள்ள அவசரமாக என்ன செஞ்சிடலாம் நம்ம அந்த தகவலை சொல்லிடலாம். அது அல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதெல்லாம் அதாவது எழுத அனுமதித்திருந்தார்கள் எதில் சொல்லியிருந்தார்கள் என்ற செய்திகளை பாருங்கள். இதோ இன்னொரு பலகீனமான ஒரு செய்தி வரும் என்ன சொல்லி அதில் முஹம்மது பின் இஸ்மாயில் என்றவர் வரார். அதான் சாரி அஃபன் இமாம் புகாரி சொல்கிறார் ஹலீல் பின் முர்ரா என்றவர் வரார் முன்கருள் ஹதீஸ் ஹதீஸில் நிராகரிக்கப்பட வேண்டியவர். அது என்ன என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு அன்சாரு தோழர் இருப்பார். அவர் ரசூலுல்லாஹிட்ட ஹதீஸ்களை கேட்பார். ஆனால் அவருக்கு மன்னனம் வராது ஆனால் ரசூலான பேச்சில் அவருக்கு கவர்ச்சியாக இருக்கும். ரசூலாங்கள்கிட்ட சொல்கிறாங்க அல்லாஹ்வின் தூதர் நீ கேட்குறேன்னு எனக்கு என்ன செய்யுது அவ்வளோ விருப்பமாக இருக்குது ஆனால் எனக்கு எழுத வராது அதனால் எனக்கு வந்து நான் என்ன செய்யன்னு கேட்குறேன். அப்போ ரசூலா இஸ்டைன் பி அ மீனிக் உங்களை வலதை கொண்டு நீங்கள் துணை தேடிக்கொள்ளுங்க முயற்சி எடுத்துக்கோங்க அப்படின்னா என்ன எழுதிக்கோங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி சொல்லிட்டு ஔ அபியதிஹில் ஹத் இப்படி சொன்னாங்கன்னு வருது. ரசூலாங்க இப்படி சொன்னார்கள் அப்படின்னா ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னார்கள் கவனமாக்கணும் இப்படி சொன்னார்கள் அரபு தானே சரியா இப்படி சொன்னார்கள் அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி எழுத சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி வருது. சொல்லிட்டு இந்த ஹதீத் வந்து ஹாதா ஹதீத் இமாம் திருமி தான் அதை பதிவு செய்கிறாரு. 2666 இலக்கத்தில் வருகிறது. அல்பானி இதை தஈஃப் என்றாரு. இமாம் திருமிதியை வந்து இது பலகீனமான ஹதீத் என்ன செய்கிறார் சொல்கிறார். அல்பானி பலகீனப்படுத்துகிறாரு, இமாம் திருமிதி பலகீனப்படுத்துகிறார், அதுக்கு முன்னால் இமாம் புகாரி என்ன செய்கிறார் இதே பலகீனப்படுத்துகிறார். ஸோ இந்த செய்தியும் ஒரு இப்போ வரலாற்றில் ரசூலுல்லாஹ் எழுத சொன்னாங்க என்று சொல்லி நம்ம ஒரு பொதுவான உலகத்துக்கு பேசுகிறாருந்தால் இதெல்லாம் பெரிய செய்தி. ஏன்னா ஒரு இஸ்னாது இல்லைங்க, ஒரு அறிவிப்பாளர் வரிசை இல்லைங்க. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா அடுத்த சமுதாயத்தில் ஒரு செய்தியை சொல்வதற்கு ஒரு அறிவிப்பாளர் வரிசையில் அவங்களுக்கு முழு மார்க்கமும் ஒரு பலகீனமான அறிவிப்பாளர் வரிசையில் வந்திருந்தால் கூட சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஒரே ஒரு பலகீனமான அறிவிப்பால் வரிசை முழு மார்க்கம் கிடச்சி ஒரு அறிவிப்பால் வரிசை இல்லை. ஸோ இஸ்லாமிய சமுதாயத்தில் இது பெரிய கொடை. எனவே இந்த செய்திகளை நம்ம ஆதாரமாக சொல்லணும்னா எங்களுக்கு ஒரு முரணும் இதில் இல்லை. இருந்தாலும் இது பலகீனமான செய்தி தாய்ஃபான செய்தி இப்படி ரசூலாங்க சொன்னாங்கன்றது ரசூ. ஏன்னா நாங்கள் இதை எடுக்கிறதுக்கு காரணம் என்ன, என் மீது நான் சொல்லாத யார் சொன்னாலும் அவர் நரகத்தை தங்குமிடமாக்கி கொள்ளட்டும்னு ரசூலாங்க சொல்கிறாங்க. அதனால் நம்ம அதை பயப்படுறோம். அடுத்தது என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து என்ன எழுத எதுக்கெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத சொன்னார்கள் என்று புரிஞ்சுக்கொள்கிற மாதிரியான செய்திகளை பாருங்கள். அப்போ ரபிகனா காலத்தில் எவ்வளோ எழுத்து இருந்திக்கலாம்னு புரியலாம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொது எழுத்து என்றது எங்கே ஆரம்பமாகுது, மக்களோட எழுதுறது, மன்னர்களுக்கு எழுதுறது, தீவான் எழுதுறது, மற்ற கடிதம் எல்லாம் மதீனால் தான் என்ன செய்யுது ஆரம்பமாகுது. மதீனாட எழுத்து ஆரம்பத்தை பற்றியே ஒரு செய்தி வருது பாருங்கள். அதுவும் மதீனாவுக்கு போகிறதுக்கு முன்னால் சஹீஹுல் புகாரியில் 3906 இலக்கம். நான் வந்து மிக முக்கியமான செய்திகளை தான் எடுத்துக்கிறேன், முழுசாக நம்ம இதை தொகுக்கலை. அதாவது மாலிக் இப்னு ஜோசப், மாலிக் இப்னு அதாவது அந்த சுராகத் இப்னு மாலிக் இப்னு ஜோசப், சுராகத் இப்னு மாலிக் இருக்கிறாரு. என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஹிஜ்ரத் டைமில் பின்னால் ஃபாலோ பண்ணி போவார், பின்னால் ஃபாலோ பண்ணி விரட்டிட்டு போகிறவர் வந்து. அப்படி போகிற நேரத்தில் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அங்கே ஒரு அற்புதம் நடக்குது. அவர் பாதிக்கப்படுறாரு, அவர் குதிரை விழுது, அவரால் எழுப்பி போக முடியலை, அப்போ என்னை காப்பாற்றுங்கன்னு அவர் சொல்கிறாரு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய உதவிகள் பண்ண அவர் நினைக்கிறார். ரசூல் அங்கே எதையுமே என்ன செய்கிறாரு, வானான்றாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஒரு வேண்டுகோள் மட்டும் சொல்கிறாங்க, உன்னோட சமுதாயம் என்னை ஃபாலோ பண்ணாத மட்டும் என்ன செய்யும் பார்த்துக்கோங்கோ அப்படி என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட என்ன செய்கிறாரு, பார்த்துக்கொள்ளு சொன்னாருன்னு வருது. இந்த செய்தி புகாரியில் வருது. அப்போ அந்த டைமில் அவர் கேட்குறாரு, எனக்கு ஃபசஅல் துஹு ஐயக்துபலி கிதாப அம்னின், உங்களுக்கும் எனக்கும் இடையில் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை எனக்கு எழுதிட்டாங்க, உங்களுக்கு எனக்கு இடையில் பாதுகாப்பு ஒப்பந்தம் உண்டை எனக்கு எழுதித்தாருங்கள் அப்படின்னா, நபி வந்து மாலிக்குக்கு என்ன செஞ்சார், பாதுகாப்பு கொடுத்துருக்கிறார் என்ற ஒரு ஒப்பந்தம் எழுதித்தாருங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அதில் எப்படி வருதுன்னு சொன்னால், அந்த இடத்துல ஆமிர் இப்னு ஃபுஹைரா இருக்கிறார், அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய என்ன குலாம் விளங்கிட்டா, அந்த அடிமையாக இருந்து அதை விடுதலையானவர் அல்லது அப்போ அடிமையாக இருக்கிறவர், சரியா? அவர்கிட்ட என்ன செய்கிறாரு, அதாவது சொல்கிறாங்க எழுத சொல்லி ரசூலாங்க. ஃபகதப, அவர் எழுதுகிறாரு, ஃபி ருக்அத்தி மின் அதீம், தோளில் எழுதுகிறார், தோளில், இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள், இவருக்கு பாதுகாப்பு கொடுக்குமாறு சொன்னார்கள், அந்த அது எப்படியோ அந்த வார்த்தை பிரயோகத்தை கருத்து அடிப்படையில் தோளில் எழுதி கொடுத்தார்கள் அப்படின்னு வருது. தோளில் எழுதி என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்கன்னு வருது. அப்போது இந்த ருக்ஆண்டா ஒரு ஒரு பகுதி, அதீமன் சொல்கிறது தோல், சரியா? அதீமன்ற தோளை எதுக்கு சொல்லுவாங்கன்னு சொன்னால், அது நான் அந்த எழுதுகின்ற ஏடுகள் சம்மந்தமாக வரக்கூட சொல்கிறேன், மென்மையான தோல், மடித்து வச்சுக்கொள்ள முடிந்த அமைப்பிலான மென்மையான தோளுக்கு என்ன செய்கிறது, இது சொல்கிறது கடத்த தோள்களில் மென்மையான தோல். அப்போது இது தெளிவாகவே வருது. எப்படி வருதுன்னா, எழுத கேட்டார்கள், எழுத சொன்னார்கள், ஃபுஹைரா என்ன செய்கிறாரு, ஆமிர் இப்னு ஃபுஹைரா எழுதுகிறாரு, எதில் எழுதினார், சரியா? அப்படின்றது தெளிவான ஒரு செய்தி புகாரில் வருது. இப்போ இப்படி எழுத சொன்னார்கள்னு மாலிக் இப்னு சுராகா இப்னு ஜோசம் சொல்கிறது ஹதீதா இல்லையா? ஹதீஸ், ரசூலுல்லாஹ் எழுத சொன்னார்கள் என்றாலே ஹதீஸ் தானே அது, சரியா? அது வித்தியாசம். இப்போ இதே முழுமையான ஹதீஸ், எதை எழுதி கொடுத்தார்களோ அதை மாலிக்கிட்ட அது இருந்து மாலிக் அதை அறிவிச்சிருந்தா, நபி அவர்கள் எனக்கு இப்படி எழுதி தந்தார்கள், இந்த தகவல் இதில் இந்த ஏட்டில் எனக்கு இருந்துச்சு அப்படின்னா, அது என்ன ஒரு இதாக இல்லையா, என்ன அதாவது ஒரு ஹதீஸா இல்லையா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு தடை உண்டு இருக்கலைன்னு என்ன செய்யுது, மிக தெளிவாகவே இதில் விளங்குது. சும்மா மவா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு, பின்னர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே என்ன செஞ்சாங்க, போய்விட்டார்கள் என்ற செய்தி இதில் வருது. அப்போ எழுதினவர் யார், ஆமிர் இப்னு ஃபுஹைரா, ஆமிர் இப்னு ஃபுஹைரா எழுதும். அதனால தான் நபிகளுக்கு எழுதுகின்றவர்கள் பட்டியெல்லாம் ஆமிர் இப்னு ஃபுஹைரா என்ன செய்வார், வருவார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம், ரைட். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த பின்னால் நிறைய சின்ன சின்ன வழக்குகள் எல்லாம் கூட, சின்ன சின்ன வழக்குன்னா பெரிய வழக்கு தான், சின்ன சின்ன அரசன் உட்படக்கூட எல்லா வழக்கையும் எழுதக்கூடியவர்களாக இருந்தாங்கன்ற சொல்கிற அளவில் எழுதிக்கிறாங்க. ஒரு கொலை சப்ஜெக்ட் உண்டு சஹீல் புகாரில், 7192 வரக்கூடிய ஒரு செய்தி, அதாவது அதாவது இந்த முஹையீசாவுடைய செய்தி, அப்துல்லா இப்னு சஹல் முஹையீசா, இவங்க ரெண்டு பேர் ஒரு இடத்துக்கு போகிறாங்க ஹைபரில். அப்போ வந்து என்ன, அந்த இடத்துல அப்துல்லா கொல்லப்பட்டார்ன்ற செய்தி வருது. அப்போ யூதர்களில் ஒரு சிலர் கொண்டுட்டாங்க என்ற தகவல் வந்து, அதர பெரிய சம்பவம், அதர சொல்லாமல் விசாரிக்கிறாங்க. அப்போது விசாரிக்கிற அந்த சந்தர்ப்பத்தில், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சம்பந்தமாக அவர்களோடு அந்த வழக்கை விசாரிக்கிற விஷயத்தில் எழுத்து மூலம் தான் என்ன செஞ்சுக்கிறாங்க, நடவடிக்கை மேற்கொண்டார்கள் என்று. ஃபக்கத்தப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலை ஹிம்பிஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை வந்து என்ன தகவலாக எழுதி அவர்களுக்கு என்ன செய்தார், இந்த வழக்கு விசாரணையுடைய சப்ஜெக்டில் என்ன நடக்குதோ அதில் எதை அவர்களுக்கு அனுப்பணுமோ அதை எழுதி என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் இதை விரிவாக பேசியிருந்தேன், எழுதி அனுப்பினார்கள் அப்படி என்று சொல்லி என்ன அந்த செய்தியில் அந்த தகவலில் என்ன செய்து வருகிறது. அப்போ இது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கு விசாரணை ஹைபரில், ஹைபர் கொஞ்சம் மதீனாலேருந்து வடக்கு பகுதியில் இருக்கக்கூடியது, எழுத்து மூலம் எழுதி என்ன அவர் தோளில் எடுத்து எழுதி ரசூல் ஸல்லல்லாஹு அனுப்பி இருக்கிறார்கள் அப்படின்னு விளங்குது. அப்போ வெறுமனே நம்ம சிந்தனையில் வாய் வழி தகவல் போய் தங்க சொல்லிடுங்க, எங்களோட சிந்தனையில் எப்படி வாய் வழி, வாய் வழி தகவலை போய் தங்க சொல்கிறது, மறுபடி வாய் வழி தகவலில் இங்கே வர்றது ஷஃபவியன்னு சொல்லுவாங்க, விளங்கிட்டா? இது மட்டும்தான் என்றல்ல, இது மட்டும்தான் என்றல்ல, ரசூலுல்லாஹ் நிறைய எழுத்தில் தகவலை அனுப்பியிருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு பெரிய ஒரு ஆதாரம். குறிப்பாக வழக்கு போன்ற விஷயங்களில் என்ன தகவல்கள் என்பதை ரசூலுல்லாஹ் எழுத்து என்ன செஞ்சுக்கிறான் பயன்படுத்தி. இப்போ இது ஹதீஸா இல்லையா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை எழுதினார்கள், இந்த விஷயத்தை தகவலாக சொன்னார்கள், அதை கொண்டு போகிற சஹாபி இந்த செய்தியை பிற்காலத்தில் அறிவித்தா, அந்த ஏட்டையும் வச்சுருந்தா, இது ஹதீஸா இல்லையா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதி இருக்கிறார்கள். இது பொது வழக்கிலையும் வரும், ஹதீஸ் என்ற வட்டத்துக்குள்ள இதை என்ன செய்ய வரும் என்றதை சொல்கிறேன். எழுதி இருக்கிறான் என்ற தகவல் வர இந்த ஹதீஸை சொல்லலை. எதை எழுதி அனுப்பினார்களோ அந்த செய்தி அந்த சஹாபி பொண்ணு பிரகாரிச்சா அது ஹதீஸா இல்லையான்னு கேட்டேன். அது ஹதீஸா என்ற செய்தி சந்தேகமே இல்லை. அடுத்த சஹீஹுல் புகாரியில் 3060வது இலக்கத்தில் வருது. ஹுதைஃபா ரதியுல்லாஹு அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் ஒரு கட்டளை போடுறாங்க, உக்துபுலி மன் தலஃபத பில் இஸ்லாமி மினன்னாஸ், எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்கன்னு லிஸ்ட் எழுதுங்க. ரசூலுல்லாஹ் புகாரியில் 3060 இலக்கு, எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க, மன் தலஃபத பில் இஸ்லாம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னவர்கள் எத்தனை பேர் என்று லிஸ்ட் எடுங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். அப்போ லிஸ்ட் எழுதப்படுகிறது, ஃப கத்தபனா லஹு அல்ஃபன் வ ஹம்ச மிஅத ரஜுலின் மிஅத ரஜுலின் அல்ஃபன் வ ஹம்ச மிஅத ரஜுலின், 1500 பேர் கிட்டத்தட்ட இஸ்லாத்துக்கு வந்திருந்தாங்க தானே, அதெல்லாம் நம்ம எழுதினோம். அப்போது அதில் சில இதில் வந்து 1500 to 1700 பேர் வரைக்கும் என்ன நம்ம எழுதினோம். அப்போ எழுதின பிறகு தான் எங்களுக்கு விளங்குது, ஃப கத்தபனால் அப்போ ஃபகுல்னா நாங்கள் சொன்னோம். ஹுதைஃபா சொல்கிறாரு, நஹாஃபு நஹ்னு அல்ஃபுன் வ ஹம்சுமியா, 1500 பேர் இருந்து நாங்கள் பயப்படுறோமா, 1500 பேர் இருக்கிறோம், நாங்கள் எப்படி எதிரிகளுக்கு பயப்படுறோமா, மொத்தமாக 1500 பேர் இருக்கிறோம், இந்த 1500 பேர் நாங்கள் பயப்படுறோமான்னு நாங்கள் சொல்லிக்கொண்டோம். ஆனால் ஃபலக்கதர் ஐதுனா உபுதுலினா, அதுக்கு பின்னால் நாங்கள் சோதிக்கப்பட்டோம். ஹத்தா இன்ன ரஜுல் அலா யுசல்லி வஹ்தஹு வஹுவ ஹாயிஃப், பிற்காலம் வந்துச்சு தனியே பயந்து கொண்டு தொழ வேண்டிய நிலைமை என்ன செஞ்சது வந்தது என்றார். பின்னால் நடந்த சோதனைகளை, ஜமல் யுத்தம், சிஃபின் யுத்தம், அதுக்கு பின்னால் அந்த மன்னர்கள் மூலம் அது ஹுதைஃபாரெல்லாம் கூட காலப்பதிவு வரைக்கும் சொல்கிறார். ஹுதைஃபாரெல்லாம் அதுக்கு பின்னால் உஸ்மானெல்லாம் கொல்லப்பட்ட அந்த வருஷமே ஹுதைஃபாரெல்லாம் என்ன செய்கிறாங்க, அதுக்கு முன்னால் மௌத் ஆகிட்டாங்க ஹுதைஃபாரெல்லாம், இதை பார்க்குறதுக்கு இல்லை, ஹுதைஃபாரெல்லாம் மௌத் ஆகிட்டாங்க. அப்போது அந்த அளவுக்கு அப்படின்னா 35வது வருஷம் வரைக்கும், 35வது வருஷம் வரைக்கும் உள்ளதை சொல்கிறாங்கண்டா, ஹுதைஃபா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் எத்தனை ஃபித்னாக்களை பற்றி இதில் என்ன செஞ்சுக்கிறான் சொல்லிக்கிறான்னு பாருங்கள். அப்போது இந்த மாதிரியான சோதனை, இந்த இப்போ நான் ஜமல் இல்லை, ஜமல் இப்போ நான் ஹுதைஃபாரான வரணத்தை எடுத்தால் ஜமலும் இல்லை சிஃபினும் இல்லை, அதுக்கு முன்னால் வர சோதனைன்னா அப்போ எப்படிப்பட்ட சோதனைகளை முஸ்லீம்கள் சந்திச்சுக்கிறாங்க, ஏன் அந்த அதாவது ஹுரூபுர் ரித்தா, எது ரித்தத்தான், அதாவது ஜக்காத்து தரமாட்டோம் என்று சொன்னது, பொய் நபிகள் வந்தது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முஸ்லீம்களுக்கு ஹவு பயம் வர அளவுக்கு இருக்கலை. ஆனால் இந்த ஃபித்னாவுடைய சூழ்நிலையை அவர் என்ன செய்கிறாரு சொல்கிறாரு, நாங்கள் பயந்து தொழ வேண்டிய ஒரு நிலைமை என்ன செஞ்சது ஏற்பட்டது அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போது இந்த அளவுக்கு இஸ்லாம் இது வந்து ராவிகளில் ஹுதைஃபா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வார்த்தை என்றது வாரதுனால. ஆனால் இதையே இந்த வார்த்தையை யார் சொல்கிறாருன்னு தெளிவாக வந்திருந்தா, உதாரணமாக நம்ம ஃபஸ்ட்டு இப்படி சொன்னால் முதலாவது சஹாபியை தான் எடுப்போம், ஹுதைஃபா தான், இல்லைன்னா இதை அறிவிக்கிற அபூவாயிலும் சொல்லிக்கலும், இதை அறிவிக்கிற ஆமசம் என்ன செய்யலாம் சொல்லலாம், இதை அறிவிக்கிற சுஃபியானம் என்ன செய்யலாம் சொல்லலாம், இதை அறிவிக்கிற முகமது இப்னு யூசுப் என்ன செய்யலாம் பின்னால் வர சொல்லலாம். ஆனால் இதில் வந்து மற்றபடி வரலை. இதில் எப்படி வருதுன்னா, இந்த நாம் சொல்லிவிட்டு நாம் எழுதினோம், நாங்கள் சொன்னோம், அப்போ ஹுதைஃபா ரதியல்லாஹு அன்ஹு மட்டும் தான் என்ன செய்யும், அது குறிக்கும் என்றதுனால என்ன செய்கிறோம் நம்ம, இல்லைன்னா மற்றவங்கண்டா அந்த வார்த்தையோடு என்ன செஞ்சிருக்கும் அது வந்திருக்கும். ஸோ ஹுதைஃபா ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு முன்னால் நம்ம தனிச்சு தொழு க்ரௌடு அப்போ லட்சமாகின பின்னாலே நம்ம ஃபித்னாக்குள்ளாக்கப்பட்டோம் அப்படின்னு என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. அப்படின்னா அன்றைக்கு 1500 பெருசாக இருந்தது, அவ்வளோ பெரிய ஈமானிய பலம் இருந்துச்சு, ஆனால் அதுக்கு பிறகு இப்போ கோடி பில்லியன் விளங்கிட்டா, பில்லியனாக இருந்தும் என்ன முஸ்லீம்களுக்கு பயனளிக்காத ஒரு நிலையில் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போ இதுலேயும் ரசூல்லாங்க தீவானை எழுதிக்கிறாங்கன்றாங்க, திவான் திவானண்டா என்ன ஒரு முழுமையாக வரலாறை தொகுத்து இந்த பேர்கள் எல்லாம் தொகுத்து இந்த நபர்கள்லாம் இஸ்லாத்துக்கு வந்தவர்கள், அதுக்குடைய நடவடிக்கை முறதி எல்லாம் உள்ளவர்கள் மேற்கொண்டார்கள் என்று, அதுக்கு முன்னுதாரணம் யார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் முன்னுதாரணம் என்றதை என்ன செய்கிறோம் இந்த செய்தியில் நம்ம பார்ப்போம். ரசூலாக எழுதிக்கிறாங்க, எழுதுகிற ஏற்பாடுகள் எவ்வளோ செய்திகள்னு பாருங்கள். அடுத்தது சஹீஹுல் புகாரியில் 2698வது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி என்னென்னா, ஹைர் அது வந்து ஹுதைபியாட செய்தி, நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், அது ஒரு முக்கியமான செய்தியை ஹுதைபியாவில் வச்சு ரசூல் ஸல்லம் மக்கா வாசிகளோட பதறலையே ஒப்பந்தம் எழுது எழுதுறதான்னு எங்களுக்கு தெரியாது, நாங்களே ஜாகிலிய மக்களே, அப்போ ஏடு எங்கே போங்க, ஒரு ஆள் பாரசீகத்துக்கு போயிட்டுவாங்க, ஒரு ஆள் ரோமுக்கு போயிட்டு வாங்க, அப்படியே இருந்தாங்க, எழுதுகிற சிம்பிளாக இருந்துச்சு விளங்கிட்டா ஏடுகள் என்ன, அவங்கள்ட்ட இவங்களோட கருவிகளும் இவங்க எழுதின அந்த அதாவது ஊடகங்களும் வித்தியாசம், பாரசீக ரோமர்கள் எழுதிய விட கொஞ்சம் தரத்தில் குறைஞ்சதாக என்ன செஞ்சது இருந்தது, அவங்களோட தரத்துக்கு இருக்கல, அது பின்னால் நம்ம பார்க்கல படி, இது வேணும்னா நம்ம சொல்லலாம். அடுத்தது என்னென்னு சொன்னால், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதுறதுக்கு ஏற்பாடு செஞ்சாங்க அப்படின்றதுக்கு என்ன ஆதாரம் என்று சொன்னால், அதாவது அப்துல்லா இப்னு அபி ஸரஹ் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த செய்தி வருது, உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு உடைய உஸ்மான் அல்லாஹு அதாவது சொந்தக்காரர் அப்துல்லா பின் அபி சலம் அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் வஹி எழுதவராக இருந்தார் மக்கால எழுதிட்டு என்னது முர்த்ததாகி என்ன செஞ்சிட்டார் போயிட்டார் புற மக்கா வெட்டின் போது திருப்பி வந்து என்ன செய்கிறாரு கொண்டு வரப்படுறாரு அப்போ கொண்டு வரப்படுற டைமில் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு பாதுகாப்பு கொடுத்து என்ன செஞ்சாங்க கொண்டு வந்தார்கள் திருப்பி அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற செய்தி வருது அப்போ இந்த செய்தி ஒரு ஆதாரம் வந்து என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய ஆரம்பத்திலேயே எழுதுறதுக்கான ஏற்பாடு செஞ்சிட்டாங்க குர்ஆனைத்தான் ஆனால் எழுதுறதுக்கான ஏற்பாடை மக்காலே என்ன செஞ்சாச்சு செய்து விட்டார்கள் அப்படி எல்லாத்தையும் சேர்த்து வந்து மதீனாவில் அப்படின்றதில்லை அவ்வளோ பிரச்சனையான சூழல்லையும் அவ்வளோ என்னது ஆபத்தான சூழ்நிலையிலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதுவதற்கான ஏற்பாடை செய்தார்கள் அப்படின்றது நம்ம இதை பார்க்குறோம் அடுத்ததாக மதீனாவில் அதாவது இப்போ குர்ஆனுடைய ஏற்பாடுகள் சம்மந்தமாக நிறைய நாம் பார்ப்போம் இது மக்கால ஏற்பாட்டுக்காக வேண்டி மட்டும் நான் அந்த செய்தியை நான் சொன்னேன் அடுத்ததாக வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களை கூட சாதாரணமாக எழுதுறதுக்கு அனுமதிச்சிருக்கிறார்கள் அப்படின்றதுக்கு ராஃபி இப்னு ஹதீஜ் இந்த செய்தியை நாங்கள் உமையா ஹிலாஃபத்துடைய வரலாற்றில் படித்தோம் ரசூல் மர்வான் இப்னு ஹக்கம் ஹுத்துபாவில் வந்து மக்காவுடைய புனிதத்துவத்தை மக்கா எப்படி தஹரீமாக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு மதீனாவை என்ன செஞ்சேன் சொல்லாமல் விட்டுட்டார் அப்போ ராஃபி இப்னு ஹதீஜ் வந்து என்னை அழைச்சி மர்வானே நீங்கள் வந்து என்ன அஸ்மா உக்க தக்கர்த்த மக்கா வஹலஹா வஹுர்மத்தா வலம் தத்கூரில் மதீனத்த வஹலஹா வஹுர்மத்தா மக்காவுடைய புனியத்தை சொன்னீங்க ஆனால் மதீனாவுடைய புனியத்தை நீங்கள் சொல்லலை ஒக்கத ஹர்ரமா ரசூலுல்லாஹி ஹர்ரமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாபனி லாபத்தைஹான்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இரண்டு எல்லைகளுக்கும் இடைப்பட்ட பகுதிகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க ஹராம் ஆக்கினார் செய்தியை சொல்கிறாங்க மர்வான் இப்னு ஹக்கம் செய்தியில் அது மர்வானுக்கு அந்த செய்தி தெரிஞ்சிருக்கவில்லை அப்படின்னு நம்ம சொன்னோம் அந்த பகுதியெல்லாம் என்ன நம்ம பார்த்தோம் அப்போ தெரிந்திருக்கவில்லை அப்படின்றதல்ல மர்வான் இப்னு ஹக்கம் அதை சொல்லவில்லை அந்த சொல்லாத ராஃபி இப்னு ஹதீஜ் என்ன செஞ்சார் அந்த இடத்துல ஞாபகப்படுத்தினார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இது எப்படி அணுகணும்னு நம்ம சேர்த்து என்ன செஞ்சிட்டோம் அதில் சொல்லிட்டோம் இப்போது இதில் என்னன்னு சொன்னால் சொல்லிவிட்டு ராஃபி இப்னு ஹதீஜ் சொல்கிறாரு வதாலிக்க இந்தனா இந்த செய்தி எங்களிடத்திலே ஃபி அதீமின் ஹவுலானியின் ஒரு யமனிய தோளிலே ஹவுலான்ன்றது யமனை குறித்த ஒரு தோலை சொல்கிறது அன்றைக்கு அது பிரபல்யமாக இருந்திருக்கலாம் தோல் பதனிடுதல் என்று ஒரு பகுதி இருக்குதே அப்போ அது பிரபல்யமாக இருந்திருக்கலாம் எழுத்துக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய அமைப்பிலாக அது இருந்திருக்கலாம் வதாலிக்க இந்த நஃபி அதீமின் ஹவுலானி இருந்திருக்கலாம்னு நான் சொல்கிறது வந்து இருந்திருக்கலாம் அப்படின்னு முடியாது தான் அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க அந்த ஹவுலானி என்ற நினைப்பு அவ்வளோதான் சொல்கிறாங்க அந்த தோளில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் எழுதி நாங்கள் வைத்திருக்கிறோம் எங்கள்கிட்ட இருக்கு அப்போ ரசூலான காலத்தில் ராஃபி பின் ஹதீஜ் என்ன செஞ்சுக்கிறாரு இதை ஒரு தோளில் எழுதி ஹதீஸுகளை எழுதுறத வச்சுக்கிறான் இன் சித்த அக்கர துக்கஹூ நீங்கள் விரும்பினீங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு என்ன செஞ்சுறேன் நான் வாசித்து காட்டுகிறேன் சரியா அப்போ அது மர்வான் அமைதியாக இருந்தார் அமைதியாக இருந்து சொன்னார் அதில் சிலதை நான் கேட்டிருக்கிறேன் சமியா து பதாலிக் அதில் சிலதை நான் கேட்டிருக்கிறேன் அப்படி என்று சொல்லி சொன்னார் மர்வான் ஒரு புடிவாதம் பிடிச்சவர் என்ன சொல்லணும் அதெல்லாம் நான் கேட்டு தான் இருக்கிறோன்னு சொல்லணும் என்ன சிலதை கேட்டிருக்கிறேன் விளங்கிட்டா அப்படி என்று அதனால் நான் அதில் சிலதை நான் என்ன செஞ்சுக்கிறேன் நானும் கேட்டிருக்கிறேன் என்று சொன்னதாக வருது அப்போ இந்த செய்தி சஹீஹ் முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி ஆதாரபூர்வமான ஒரு செய்தி அதீம் ஹவுலானியில் ஏன்னா இந்த ஹதீஸ் எழுதப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் அரிதான நிகழ்வு என்று சொல்லிடாது நிறைய எழுதப்படுற வளமைக்கான தகவல்கள் இதெல்லாம் சாதாரணமாக என்ன ரசூலா எனக்கு மட்டும் வேமிசம் தந்திருந்தாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் இதில் எதுவுமே இல்லை இன்னொரு செய்தியை பாருங்கள் சஹீஹுல் புகாரியில் 112வது இலக்கம் இந்த 12வது இலக்கத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹுத்துபா நிகழ்த்துறாங்க அந்த ஹொத்துபாவை பற்றி என்ன வருதுன்னு சொன்னால் இந்த ஹுசா கோத்திரத்தில் நடந்த ஒரு ஹுசா கோத்திரம் வந்து ஒருவரை கொலை செஞ்சிட்டார் பனு லைஸ் கோத்திரத்தை பற்றி அது வந்து மக்காவுடைய வெற்றியுடைய அந்த சந்தர்ப்பத்தில் இதுக்கு முன்னால் கொன்ற கொலைக்கு பழி தீர்ப்பதாக இது என்ன செஞ்சாங்க இதை செஞ்சிட்டாங்க அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காட புனிதத்துவம் அல்லாஹு தாலா மக்காவை வந்து என்ன அதாவது யானை படையை விட்டும் அல்லா மக்காவை தடுத்தது இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அந்த வார்த்தை எப்படி வருதுன்னா இன்னல்லா ஹபஸ் அன் மக்கத்தல் கத்துல அவில் ஃபீல அல்லாஹு தாலா மக்காவை விட்டும் கத்துலை கொலையை தடுத்தான் அல்லது ஃபீல் யானையை தடுத்தான் அப்படின்னு அறிவிப்பில் வருது அப்போ அபு அப்துல்லா சொல்கிறாரு கதா கால அபு நுஐம் இப்படித்தான் அபு நுஐம் சொன்னார் வஜாலுஹு அல ஷக் அது சந்தேகமாகவே நீங்கள் என்ன செய்யுங்க பதிவு செய்யுங்க ஃபீல் அல்லது கத்துலண்டு எழுதினா எப்படி இருக்கும் ஃபீலையும் கத்துலையும் எழுதினா எப்படி இருக்கும்னு சொன்னால் முக்தா இல்லாமல் எடுங்க ரெண்டுமே கத்தில் தான் ரெண்டுமே ஃபீல் தான் கத்திலும் தான் ஃபீலும் தான் அது சரியா இது அப்போது இது வந்து பிற்காலத்தில் நுக்தா வந்து வைக்கப்பட்டாச்சு, இந்த ஹதீஸ்கள் எழுதப்படுற நேரத்தில் நுக்தா வைக்கப்பட்டாச்சு. ஆனால் அதுக்கு முன்னால் ஷஃபவியன் வந்த காலகட்டத்தில் வார்த்தை பிரயோகமாக அவங்களுக்கு கிடச்சிருந்தா இந்த ரிவாயத்தில் வந்து வார்த்தை பிரயோகத்தை வச்சுத்தான் நுஸ்ஹாவை என்ன செய்வாங்க, சரி செய்து கொள்வார்கள். அப்போ அந்த நுஸ்ஹாவில் ஒரு ஆள் கத்தில் ஒரு ஆள் ஃபீல் என்று சந்தேகப்பட்டுட்டாருன்னா அதை அப்படியே இஸ்பாத் பண்ணி அதே மாதிரி தான் அறிவிக்கணும் அப்படின்றது இதுலேருந்து விளங்குது. சரி, அது ஒரு பகுதி. இந்த செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கா வெற்றியில் அல்லாஹு தாலா எனக்கு இந்த மக்காவுடைய நேரத்தில் மட்டும் இந்த யுத்தத்துக்கான அனுமதியை தந்தான், இதுக்கு பின்னாலும் யாருக்கு அனுமதி இல்லை, இதுக்கு முன்னாலும் யாருக்கு அனுமதி இல்லை என்று சொல்லி மக்காவுடைய புனிதத்தை எல்லாம் சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு. அதுக்கு பின்னால் கொலைக்குரிய பரிகாரம் என்ன, தண்டனை என்று இதெல்லாம் சொல்கிறாங்க ஹுதுபா. அப்போ யமன் வாசிகள் ஒருவர் கேட்குறாரு, உக்துப்லியா ரசூலுல்லாஹ், இதை எனக்கு எழுதிட்டாங்கன்றான். இப்போ நீங்கள் சொன்ன ஹுத் மக்காவுடைய புனிதம், அந்த யானைப்படையுடைய அந்த செய்தி, அதே போல் கொலை தண்டனை, கொலை குற்றத்துக்குரிய தண்டனை, இதெல்லாம் ஒரு ஹொத்துபா, இதை எழுதி தாங்கன்றாங்க. அப்போ ஃபகால உக்துபுலி அபி ஃபுலான், இவருக்கு எழுதி கொடுங்கன்னா ரசூலாங்க. ரசூலாங்க சொன்னாங்க இதை இவருக்கு எழுதி கொடுங்கள் அப்படின்றாங்க. இதை இவருக்கு எழுதி கொடுங்கள் அப்படின்றாங்க. அப்போ

இது குர்ஆனிய என்ன என்னது குர்ஆனிய இது என்ன இங்கே குர்ஆனி பார்க்கி தானே குர்ஆனி அதில் வச்சுருப்பாங்க, அது எது ஹீரண்டா இதுதான் அப்படின்னு என்ன அந்த இதோடு வச்சுருப்பாங்க. சரியா, அப்போது இதில் என்ன அப்படின்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதி கொடுக்க சொன்னாங்களே, அப்போ எதை எழுதி கொடுத்தார்கள் அப்படி என்று அபு அப்துல்லாவிடம் கேட்கப்படுகிறது. இல்லைங்களா, அபு அப்துல்லாவிடம் கேட்கப்படுது, அபு அப்துல்லாவிடம் சஹீஹ் இமாம் புகாரி இல்லைங்களா எதை எழுதி கொடுத்தார்கள் அப்படின்னு கேட்கப்படுகிறது. இதில் வந்து அறிவிப்பாளர் யார் தெரியுமா, ஃபத்லி இப்னு துகைன், இமாம் புகாரியுடைய ஆசிரியர் அபு நுஐம் அல் ஃபத்லி இப்னு துகைன். ஃபத்லி இப்னு துகைன் யார், கூஃபாவை சேர்ந்த மிக முக்கியமான மார்க் அறிஞர்கள். நம்ம என்ன செஞ்சோம், அந்த கூஃபாவுடைய அப்பாசி ஆட்சி காலத்துடைய அந்த சப்ஜெக்டில் பார்த்தோம். அப்போது எதை எழுதி கொடுத்தார்கள் என்று என்ன புகாரி இமாம்கிட்ட கேட்கப்பட்ட உடனே கத்தபலகு ஹாதிகில் ஹுத்துபா, இந்த முழு ஹுத்துபாவையும் எழுதி கொடுத்தார்கள் என்று. அப்போ ஹதீஸ்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத வேண்டாம்னு சொன்னார்கள் அப்படின்றதுக்கு நாம் சொன்ன எல்லா தகவலும் இதில் என்ன செய்யுது, சரியாக வருதா இல்லையா, எல்லா தகவலுமே இதில் சரியாக வருது. அப்போ இது வந்து மிக தெளிவான ஒரு செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இந்த என்ன அதாவது ஹுத்துபாவையே எழுதி கொடுக்க சொல்லிக்கிறாங்க. சந்தேகப்படுறதுக்குரிய அறிவிப்பும் இல்லை. சஹீஹுல் புகாரியில் 112 இலக்கத்தை என்ன செய்கிறது, வரக்கூடிய செய்தியை பார்க்குறோம். அடுத்ததாக வந்து சஹீஹுல் புகாரியில் 112 இலக்கத்தில் வருகிறது. அபு ஜுஹைஃபா அறிவிக்கிறார், அதாவது அலி பின் அபி தாலிபுக்கு நாங்கள் கேட்டோம், உங்கள்கிட்ட ஏதாவது தனியாக புத்தகங்கள் இருக்குதா, ஏன்னா ஷியாக்கள் வரத்து கண்டிக்கிறாங்களே தனியாக ரசூலாங்க நிறைய சொல்லிக்கிறாங்க, அப்போ உங்களுக்கு தனியான ஏடுகள் எதுவும் இருக்குதா. காலலா இல்லா கிதாபுல்லாஹ், அல்லாவுடைய வேதத்தை தவிர வேறு எது இல்லை. அவு ஃபஹுமுன் ஒத்தியஹு ரஜுலுன் முஸ்லீம், அல்லது ஒரு முஸ்லீமுக்கு அல்லாஹ் கொடுக்குற விளக்கம் இருக்கிறேன் அது என்கிட்ட இருக்குது அப்படின்னா, அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஹதீஸ் மூலம் ஒரு மனிதனுக்கு ஒரு விளக்கத்தை கொடுப்பான், அந்த விளக்கமும் நாங்கள் சொல்லக்கூடிய செய்திகளில் உண்டு. அவு மாஃபி ஹதீஸ் அஃபி, அல்லது இந்த சஹீஃபாவில் இந்த ஏட்டில் இருக்கிறது என்று ஒரு ஏட்டை சொல்கிறார். இந்த ஏட்டில் இருக்கக்கூடியது ஒன்றில் குர்ஆன், அல்லது அல்லாஹ் தஆலா குர்ஆன் மூலம் எங்களுக்கு தரக்கூடிய ஒரு விளக்கம், அல்லது வந்து ஃபி ஹதீஸ் சஹீஃபா, இந்த ஏட்டில் இருக்கக்கூடியது. அப்போ கே ஃபமா ஃபி ஹதீஸ் சஹீஃபா, இதில் என்ன இருக்குது என்ன, மூணு இருக்குது. அல் அக்கல், அக்லண்டா அதாவது குற்றம் செஞ்சுட்டு அதுக்கு அந்த ஒட்டகங்களை கொண்டு வந்து கட்டுவாங்க என்ன அவங்களோட இதில், அதாவது பரிகாரமாக ஒட்டகங்களை கொண்டு வந்து கட்டுவாங்க, ஆட்டை கொண்டு வந்து கட்டுவாங்க, மாட்டை கொண்டு வந்து கட்டுவாங்களே, அதுக்கு அக்கல் என்ற அக்கலண்டா கட்டுதல், அதுலேருந்து அக்கல் என்ற பேர் வந்து தண்ட பரிகாரத்துக்கு என்ன செஞ்சுட்டு அப்படியே வந்துட்டு. அது அக்கல் வா ஃபக்காக்குல் அசீர், கைதுகளை விடுதலை செய்தல் என்றதில் உள்ள சிறப்புகள் அவருடைய சட்டங்களை பற்றி. வலா யுக்தலு முஸ்லீமும் பி காஃபிரின், ஒரு முஸ்லீம் கொலை செய்யப்பட்டால் அதை கொண்டு ஒரு காஃபிர் என்ன செய்யப்படக்கூடாது, ஒரு காஃபிர் கொலை செய்யப்பட்டு விட்டால் அதை கொண்டு ஒரு முஸ்லீம் என்ன செய்யக்கூடாது, கொலை செய்யப்படக்கூடாது என்று ரசூல் நாங்கள் சொன்ன சட்டம் அப்படின்னு வருது. அப்போ இதில் வந்து நாங்கள் காஃபிரண்டா என்னென்னு புரிஞ்சுக்கணும்னா, மூணு நாலு விதமான காஃபிர்கள் இருக்கிறாங்க, எல்லா காஃபிர்களும் இது குறிக்கல அப்படின்றத நம்ம விளங்கப்படுத்தணும். இது யாரை குறிக்கிறதுனா ஹர்பி, அதாவது இஸ்லாத்துக்கு எதிரான யுத்தம் நடந்து கொண்டிருக்கு, யுத்தம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அது தாருல் ஹர்ப், அது வந்து என்ன அதாவது யுத்த பூமியாக இருக்கும், இது முஸ்லீம் பூமியாக இருக்கும். இந்த நேரத்தில் ஒரு முஸ்லீம் என்ன செஞ்சிட்டாரு, கொலை நடந்து விட்டால் அதுக்கு மரண தண்டனை என்ன செய்யப்பட மாட்டாது, கொடுக்கப்பட மாட்டாது, அதன் அநியாயமாக சட்டம் நீங்கள் கேட்கக்கூடாது, உங்கள்கிட்ட கொலைக்கு கொலையே தண்டனையாக என்னது இல்லை, மரண தண்டனைன்றதே இல்லை. அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு முஸ்லீம் இப்படியான யுத்த சூழ்நிலையில் இருக்கிற சந்தர்ப்பத்திலையும் கொல்லப்படுறது என்பது அநியாயமாக தான் என்ன செய்யும் வந்து முடியுமே தவிர வேறு எதுவும் என்ன இதில் சொல்லப்படலை. எல்லா காஃபிர்களும் இது குறிக்காது என்றதான் சரியான சட்டம்னு சொல்லிட்டோம். இந்த மூணும் இந்த ஏட்டில் என்ன செய்கிறது இருக்கிறது அப்படின்ற செய்தியை பாரு. இதுவும் குர்ஆனுக்கு முரண்படுதுன்னு ஹதீஸ் மறுக்கப்பட்ட ஹதீஸ், சரியா குர்ஆனுக்கு முரண்படுதுன்னு மறுக்கப்பட்ட செய்தியில் உண்டு. அப்போது இந்த என்னது ஒவ்வொரு நாளும் ஒரு ஹதீஸை போட்டு தள்ளுவோம் நிகழ்ச்சியில் போனது, சரியா. இதில் வந்து என்ன அதாவது இந்த அதாவது இந்த மூணும் இந்த ஏட்டில் என்ன செய்கிறது இருக்கிறது என்று சொல்லி அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறாங்க இதை சொன்னார். அப்போ அலி ரதியல்லாஹு எழுதிக்கிறாங்க, ரசூலுல்லாஹின் ஹதீஸை எழுதி வச்சுக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் சஹீஹுல் புகாரில் 113 இலக்கத்தில் மிச்சம் தெளிவான ஒரு செய்தி, அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அதாவது இந்த அவர்கள் சொல்ல நான் கேட்டேன் என்று வஹப் இப்னு முனப்பிஹ் வந்து அவருடைய சகோதரர் வழியாக அறிவிக்கிறார். எப்படின்னு சொன்னால் மாமின் அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹதுன் அக்தர ஹதீதன் அன்ஹும் இன்னி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களையே என்னை விட ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை, நான் அவ்வளோ செய்திகளை ரசூல்லாஹிட்டேருந்து கேட்டேன். அபூ ஹுரைரா சொல்கிறாங்க, இல்லா மா கான மின் அப்துல்லா இப்னு அம்ர், அப்துல்லா இப்னு அம்ர் இப்னுல் ஆஸை தவிர, ஃபஇன்னஹு கான யக்துப், அவர் ஹதீஸில் எழுதக்கூடியவராக இருந்தார், வலா அக்துப், நான் எழுத மாட்டேன். அப்போ அப்துல்லா இப்னு அம்ர் வந்து ரசூல்லாங்க சொல்ல சொல்ல சொல்ல ஹதீஸை எழுதுவார். அப்போ அதனால் என்னை விட அவர் என்ன அதிகமான ஹதீஸுகளை, அப்போ எவ்வளோ ஹதீஸை எழுதி வச்சுருப்பார், எவ்வளோ ஹதீஸுகளை என்ன எழுதி வைத்திருப்பார் அப்படின்றதுக்கு இதை பார்க்குறோம். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதவே இல்லையா அப்படி எழுதவே இல்லையா அப்படின்னு பார்த்தா இல்லை, அதாவது அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு பிற்காலத்தில் எழுதினார்கள் அப்படின்ற மாதிரியான செய்திகள் வருது, அதை ரசூலான காலத்துக்கு பின்னால் எழுதினார்கள் என்ன செய்கிறாங்க அதை சொல்கிறாங்க. ஏன்னா ரசூலான காலத்தில் அவர் எழுதலை.

0: இதில் தெளிவாக விளங்குது. அப்போ இது ஒரு மிக முக்கியமான செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதுறதுக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்கன்றது. அப்போ ஒன்று இல்லை, அந்த ஹதீஸ் அபூ சயீத் அல் குதுரி ரழியல்லாஹு அன்ஹு சொந்த நிலைப்பாடு, அல்லது நாம் சொன்ன வழக்கங்கள் எல்லாமே அதுக்கு என்ன செய்யும், ஒத்துப்போகும் என்றதை நம்ம இதில் பார்க்குறோம். மிச்ச தெளிவான செய்தி, அப்துல்லா இப்னு அம்ரு இப்னு அஸ் எழுதக்கூடியவராகவே இருந்திருக்கிறார் ஹதீஸ்களை முழுசாவே என்று. சஹீஹ் புகாரியில் 114வது இலக்கத்தில் வரக்கூடிய ஒரு செய்தி, ரசூல்லாங்களுடைய அந்த நோய் கடுமையான நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொல்கிறாங்க, தூணி பி கிதாப், எழுதி ஏதாவது ஒரு கிதாபை எடுத்துகிட்டு வாங்க, அக்துபுலக்கும். அப்போ இங்கே கிதாபுன்ற ரசூலாக சொன்னது ஏடை, எழுதுகிற ஏட்டை, அது நம்ம தஃப்தர் கொப்பின்னு சொல்கிற மாதிரி, நோட் புக்குன்னு சொல், நோட் புக் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்டைக்குள்ள நோட் புக் என்ன, தோல்பை அரபுகள்கிட்ட இருந்தது, சரியாக எடுத்துகிட்டு வாங்கன்றாங்க. அண்டைக்கு பேப்பர் இருந்துச்சு, நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், அண்டைக்கும் பேப்பர் இருந்துச்சு இல்லைங்கிட்டா. ஆனால் அது இவங்கள்கிட்ட பயன்பாட்டில் என்ன செய்யலை, அதிகமாக இருக்கவில்லை, அரபுகளோட பயன்பாட்டில் அதிகமாக இருக்கலை. அது என்ன விதமான பேப்பர் அப்படின்றதெல்லாம் நம்ம அந்த எழுத்து ஏடு சப்ஜெக்டாக படிக்கல பார்க்கலாம். அப்போ எடுத்துகிட்டு வாங்கன்றாங்க, அது காரணம் அது நம்ம சொல்லுவோமே ரொம்ப காஸ்ட்லி, அந்த மாதிரி ஒரு விலை உயர்ந்த ஒரு நிலையில் இருந்ததுனால அதை வந்து இங்கே கொண்டு வருது. அன்றைக்கு கூட எல்லா மக்களும் அதை பயன்படுத்தினார்கள்னு சொல்ல முடியாது மற்றவங்களையும், ஏன்னா அது விலை அப்படி அதிகமாக இருந்ததுனால. ரைட், அப்போது இதில் வந்து எடுத்துக்கொண்டு, அதாவது தூணிபி கிதாப், ஒரு ஏட்டை கொண்டு வாங்க, அக்துப் லக்கும் கிதாபன் லா ததில்லு பாதஹு, இதுக்கு பின்னால் நீங்கள் வழிதவராத வகையில் நான் எழுதுகிறேன். இது இது வந்து எதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், அல்லாஹு ஆலம், ஆட்சி குறித்ததாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்றதான் அறிஞர்களுடைய செய்தி. அப்போது ரசூலாங்க அதை நஸ்ஸாக சொல்லாமல் போயிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளோ கூர்மையான ஆளாக இருந்திருக்கிறாங்கன்றதுக்கு இதெல்லாம் ஒரு ஆதாரம். பின்னால் ரசூலாங்களுக்கு வகையிலையும் நிறைய செய்திகள் இருக்குமே, என்னென்ன இந்த சமுதாயத்தில் நடக்க போகுதுன்றதெல்லாம் ரசூலாங்களை தெரிஞ்சிருக்குமே, அதில் எல்லாத்தையும் அல்லாஹு தாலா என்ன, அதாவது சொல்லிக் கொடுத்த செய்திகள் என்று சொல்லி பல விஷயங்கள் இருக்குது, தேவையானவைகள் எல்லாவற்றையும். அப்போ உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கால உமர் இன்ன நபி கலபஹுல் வஜா வஇந்தனா கிதாபுல்லாஹ் ஹஸ்புனா, ரசூலாங்களுக்கு வழி அதிகம், அதனால் எங்கள்கிட்ட அல்லாவுடைய வேதம் இருக்குது, இது போதும் அப்படின்ட்டு என்ன செய்கிறாங்க, உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஃபஹ்தலஃபூ வ கஸுரல் லகத், அங்கே கருத்து முரண்பாடு அதிகமாகி என்னது, அதாவது இந்த சத்தமும் கூடிட்டு, அப்போ ரசூலுல்லாஹி சொன்னால், கூமு அன்னி, என்னை விட்டு எலும்பி விடுங்கள், வலா எம்பகு இந்தி அத்தனாசு, அதாவது என்னிடத்தில் முரண்படுவது கூடாது அப்படின்னா, ஒரு நபியிடத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது எலும்புங்கன்ட்டாங்க. அப்போ இப்னு அப்பாஸ்லாம் சொல்கிறாங்க, ஃபஹரஜ இப்னு அப்பாஸ் யகூல், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு வந்து வெளியேறினார்கள், சொல்லி கொண்ட வண்ணம் வெளியேறினார்கள், இன்ன ரசிய குள்ள ரசியா, இது வந்து இப்போ இல்லை பிறகு இந்த சம்பவத்தை அறிவிக்கிற நேரத்தில், அந்த நேரத்தில் அவருக்கு 13 வயசு தான், இன்ன ரசியா குள்ள ரசியா, அதாவது நஷ்டத்திலும் பெரும் நஷ்டம், மஹால பைன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைன கிதாபிஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் எழுதுவதற்கும் இடையில் குறுக்கறுத்த நிகழ்வு, ஒரு எனது மிகவுமே கவலைக்குரிய நிகழ்வுன்னு இப்னு அப்பாஸ் என்ன செய்கிறாங்க, அதை சொன்னார்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இது என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதுறது அப்படின்றது, எடுத்துகிட்டு வாங்கன்னா இந்த போகணுன்னு எடுத்துகிட்டு வர லெவலில் ஏடுகள் இருந்துச்சு, மை இருந்துச்சு, ரெடியாக இருந்துச்சு, எழுதுகிற பழக்கம் மிகவும் அதிகமாக இருந்ததுன்றலாம் நம்ம என்ன செய்கிறோம், இதில் பார்க்குறோம், எழுதுகின்றவர்கள் குறைவாக இருந்தார்கள். இதைத்தான் நம்ம அந்தக்கு சொல்லலாமே தவிர, அல்லாஹு தஆலா உம்மீன் என்று சொல்கிறது, வேதம் என்கின்ற ஒரு பகுதி இல்லாததுனால இதை எழுதுகின்றவர்களாக இருக்கலை, அவங்க வேதத்தை எழுதுகின்றவராக இருக்கலை, அதனால் அல்லாஹ் சொல்கிறான் உம்மியா என்றது எல்லாத்தையும் தான் குறிக்கும், நாங்கள் மறுக்கலை, ஆனால் அசல் அதுதான், வேதத்தை எழுதாமல் இருத்தல் அப்படின்ற அந்த ஒரு சப்ஜெக்ட். ரெண்டாவது, சஹாபாக்கட்ட வியாபாரிகளாக அவங்க இருந்ததுனால எழுதத்தில் பெருசாக கவனம் எடுக்காத இருந்ததுனால, அந்த வேதம் என்றதும் இல்லாமல் இருந்ததுனால எழுதுகின்ற தேவைகள் அவங்களுக்கு என்ன குறைவாக இருந்தது அப்படின்றத பார்க்குறோம். இன்றைக்கும் நம்ம எழுதுகிற தேவை ஏன் வந்து, ஸ்கூலில் சிலபஸ் போட வேண்டியது தான், ஸ்கூலில் சிலபஸ் இல்லைன்னு வைங்களே நம்ம எதையும் படிச்சிக்க மாட்டோம், அதாவது எழுத்து வாசிப்பு வந்திருக்காது, புக் எழுதிக்க மாட்டோம், புக் எழுதிட்டு புக்கே என்ன செய்யாது இருந்திருக்காது, எதை படிச்சுட்டு இருப்போம், வேதத்தை, வேதத்தை மட்டும்தான் என்ன செய்வோம், நம்ம படித்து கொண்டு இருந்திருப்போம். அப்போ புத்தகங்கள் அதிகமானதுனால எல்லாத்தோட சேர்த்து குர்ஆனை ஒரு புத்தகமாக என்ன செஞ்சிட்டோம், ஆக்கிட்ட விதிரை, இல்லைன்னா குர்ஆன் மட்டும்தான் என்ன புத்தகம், அதுதான் வழிகாட்டி, அதுக்கு ரசூலாங்க சொன்ன வழிகாட்டல்கள் அடுத்த தரத்தில் என்ன செய்யும் வரும், ஆதாரத்தில் ரெண்டு முறை தரம் தான், அதை சிறப்பில் அடுத்த தரத்தில் என்ன செய்யும் வரும் என்றதை நம்ம பார்க்குறோம். ரைட், இதிலேயே ரசூலாங்க எழுத சொல்லிக்கிறாங்க அப்படின்ற பகுதியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போ இவ்வளோ செய்திகளும் ஒரு சுருக்கமான ஒரு ஆதாரம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து எழுதுறதுக்கான பெரிய ஏற்பாடுகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருந்தார்கள் அப்படின்றதுக்கான ஆதாரம். அடுத்ததாக, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனையும் எழுதுறதுக்கு என்ன செஞ்சாங்க, பிரத்யேக ஏற்பாடு செய்தார்கள். இது எழுதுறதுக்கு ரசூலா இப்போ இதோட சேர்க்கணும். நீங்கள் அதை என்ன மன்னர்கள்மார்கள் எழுதின எல்லா கடிதத்தையும் சேர்த்துக்கணும், அதெல்லாம் சொல்லலை. சரியா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹெர்களுக்கு எழுதினதாக இருக்கலாம், என்ன நஜ்ஜாசிக்கு எழுதினதாக இருக்கலாம், யமனுடைய மன்னர்களுக்கு எழுதின கிஸ்ராவுக்கு எழுதினா இருக்கலாம், யமனுடைய மன்னருக்கு எழுதினா இருக்கலாம், கிஸ்ரா மூலம் இருந்த என்னது அதாவது மற்ற மன்னர்களுக்கு எழுதினதாக இருக்கலாம், இது எல்லாமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதிய கடிதங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அப்போ இதெல்லாம் எழுத்து வேலைகள்ன்றது ரசூலான காலத்தில் தீவானை எழுதுறதுக்கு, முஸ்லீமுடைய அரசோடு சம்மந்தப்பட்ட பகுதிகள், குற்றவியல் பகுதி எழுதுறதுக்கு, ஹதீஸ் எழுதுறதுக்கு, மன்னர்மார்களுக்கு எழுதுறதுக்கு, சாதாரண தேவைகள் எழுதுறதுக்கு, குர்ஆன் எழுதுறதுக்கு, ஹதீஸ் எழுதுறதுக்கு, எல்லாத்துக்கும் பயன்படுத்தப்பட்டு ஏற்பாடு பிரத்யேகமாக நடந்தது அல் குர்ஆனுக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் குர்ஆனை எழுதுவதற்கு சொன்ன ஒரு சில செய்திகளையும் எழுத்தர்களை மட்டும் நம்ம என்ன செஞ்சிருவோம், பார்த்துருவோம். அடுத்த பகுதி தான் அபூபக்கர்லாவோட காலத்தில் என்ன அதாவது இப்போ ரசூலான காலத்தில் குர்ஆனை ரசூலாங்க தரத்தி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒழுங்குபடுத்துறதுக்கான செஞ்ச ஏற்பாடுகளை பார்த்துட்டு அதுக்கு பின்னால் சஹாபாக்கட காலத்தில் எப்படியெல்லாம் என்ன செஞ்சாங்க அதாவது எழுத்தை தொகுத்தாங்க என்ற பகுதியோட உஸ்மானோட காலத்திலையும் வார சந்தர்ப்பத்தில் அந்த என்னது எழுத்துடைய முன்னேற்றங்களை பற்றி நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். இப்போது குர்ஆன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதினமா அந்த அப்துல்லா இப்னு என்னது அதாவது அபு ஸரஹுடைய செய்தி என்ன செஞ்சோம் சொன்னோம், அப்துல்லாவுடைய செய்தி, அது உஸ்மான் ரதியல்லாஹுடைய சொந்தக்காரர்னு. புகாரில் 3617 இலக்கம். மதீனாவில் ஒரு கிறிஸ்தவர் ஒருவர் இருந்தார், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். பக்கரா, ஆல இம்ரான் இவைகள் எல்லாவற்றையும் அவர் ஓதி விளங்கியிருந்தார். ரசூல்லா அவர்களுக்கு குர்ஆனை எழுதக்கூடியவராக இருந்தார். ஒரு கிறிஸ்தவர் இஸ்லாத்துக்கு வந்தவர், அப்போ எழுதக்கூடியவராக இருந்தார். பக்கான யகூல் மாயாதிரி முகமதுன் இல்லாமா கத்தப்து. அவர் வந்து கொஞ்ச நாளில் வந்து என்ன அதாவது முர்த்ததாகி போயிட்டார். முர்த்ததாகி போய் எங்கே போய் சேர்ந்துட்டார், கிறிஸ்தவரோடு சேர்ந்துட்டார். கிறிஸ்தவரோடு சேர்ந்து அங்கே போய் என்ன சொல்கிறோன்னா, இவர் பனு நஜ்ஜாரை சேர்ந்த ஒரு கிறிஸ்தவர், பனு நஜ்ஜாரை சேர்ந்த ஒரு கிறிஸ்தவர், கிறிஸ்தவ மதத்துக்கு மாறியிருந்தவர், பிறகு வந்து என்ன இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அங்கே போய் அருள் கிதாபோடு சேர்ந்துட்டு என்ன சொல்கிறாண்டா, முகமதுக்கு நான் எழுதுறதை தவிர என்ன வேறு எதுவுமே தெரியாது, முகமதுக்கு நான் எழுதி கொடுக்குறத தவிர வேறு எதுவும் தெரியாது. அங்கே சொன்ன உடனேயே அவங்களுக்கு என்ன இந்த மூழ்கிறவனுக்கு ஈரம் ஒரு பாரமில்லைன்னு சொல்லுவாங்களே, மூழ்கிட்டிக்கிறவனுக்கு ஈரமெல்லாம் ஒரு பாரமில்லை, ஏன்னா சாக போகிற டைம் அது கிடைக்கிற குச்சியும் தொத்திடுவான் வாங்கிட்டா. அந்த மாதிரி இந்த குரூப் என்ன செஞ்சிட்டேன்னு சொன்னால் அண்டைக்கு இருந்தவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா ஃப அஜிபு பிஹி, இவரை வந்து கொஞ்சம் கவர்ந்துட்டாங்க அவங்க, அவங்களை இவர் அவங்களே கவர்ந்துட்டாங்க. உடனே வந்து அவரை கொஞ்சம் பெரிய அளவுக்கு உயர்த்தி விட்டார்கள். கொஞ்ச நாள் அல்லாஹு தாலா அவரை மரணிக்க செய்தான். ஏன்னா அல்லாவுடைய வகையோட மோதிர சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தாலா அந்த கேவலத்தை இந்த உலகத்தில் என்ன செய்வான் கொடுப்பான். வகையோட மோதிரதுன்றா அல்லாவுடைய ரிசாலத்தில் நான் உரிமை படைத்தவன்ட்டு மோதுறது, சரியா? அல்லாவுடைய ரிசாலத்தில் நான் உரிமை படைத்தவன், அல்லது குர்ஆனை வந்து என்ன அதாவது கேவலப்படுத்துகின்ற அமைப்பில் நடந்து கொள்வதும் இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா என்ன செய்வான் அவர்களுக்கு கொடுப்பான். உடனே அவரை வந்து மௌத்தாகினே அடக்கினாங்க. அடக்கினா அடுத்த நாள் பார்த்தா அவர் வெளியே அதாவது தள்ளப்பட்டிருந்தார், பூமி வந்து தள்ளியிருந்த அவரை உமிழ்ந்திருந்தது பூமி. அப்போது பார்க்குறாங்க இது முகம்மதுடைய வேலை, முகம்மதும் அவருடைய சகாக்களுடைய வேலை, இது தோண்டி வெளியே போட்டாங்கன்னு மறுபடியும் அடக்கினாங்க. அடுத்த நாள் அதே மாதிரி நடந்தது. ரெண்டு மூணு முடிப்படி நடந்த உடனேயே ஃபத்தரகஹு மன்பூதன், எரியப்பட்ட நிலையிலேயே அவரை விட்டு விட்டார்கள். ஒரு கேவலமான இதாக அல்லாஹு தஆலா அவருக்கு என்ன செஞ்சால் முடிவை கொடுத்தான் அப்படி என்ற செய்தி சஹீஹ் முஸ்லீமில் 2781 இலக்கத்தில் என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போது ரெண்டு பேர் முர்த்ததா பேத்திக்கிறாங்க, ஒருவர் திருப்பி இஸ்லாத்துக்குள்ளே வந்து நுழைஞ்சார், ஒருவர் என்ன அதாவது முர்த்ததாவே மரணித்தார் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இதெல்லாம் என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைவான ஞானம் இல்லை. யாரை எழுத தெரியுமோ அவங்கள வந்து ரசூலாங்க எழுத பயன்படுத்திக்கிறாங்க, அவங்க ரசூலாங்க நம்புகிற நேரத்தில் பயன்படுத்திக்கிறாங்க. பின்னர் நம்பிக்கை துரோகிகளாக அவங்க என்ன செய்கிறாங்க, மாறுறாங்க. ஆனால் இது பாதிப்பல்ல, ஏன்னா எழுதின இவங்க ரெண்டு பேர் மட்டுமல்ல, எழுதியவர்கள் ரெண்டு பேர் மட்டுமல்ல, அதுவும் பக்ரா ஆல இம்ரான், பக்ரா ஆல இம்ரான் எழுதியவங்க நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, இது குறிப்பாக ஜெயித் இப்னு சாபித் எல்லாம், ஜெயித் இப்னு சாபித், அப்துல்லா இப்னு அர்க்கம், அதே போல் நிறைய நபித்தோழர்கள் முழுமையாக எழுதினவங்க, அப்துல்லா இப்னு மசூத் எல்லாங்களாம் முழுமையாக என்ன செஞ்சவங்க எழுதினவங்க. அப்படி எழுதின நிறைய நபித்தோழர் இருக்கிறாங்க. ரசூலா பலர்கிட்ட எழுத சொல்லி என்ன செஞ்சுக்கிறாங்க, பாதுகாத்திருக்கிறார்கள் என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இப்படி எழுதியவர்களில் இருந்தார்கள் என்றதை நம்ம என்ன செய்கிறோம் இதில் பார்க்குறோம். அடுத்ததாக வந்து குர்ஆன் எழுதுறதுன்றே எது வரைக்கும் சிறப்பது, அவர் வந்து இஸ்லாத்தில் இருக்கும் வரைக்கும் அவருக்கு பெரிய ஒரு கண்ணியம், பெரிய ஒரு சிறப்பு. இஸ்லாத்தை விட்டுட்டார்னா அதனால் ஒரு சிறப்பு என்ன இல்லை என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் யாருக்கு, இது வந்து ஒரு ஒன்று ரெண்டு செய்திகள் தான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் யாருக்கெல்லாம் என்ன செய்தார்கள் அதாவது எழுத சொன்னார்கள் அப்படின்ற பட்டியலை நம்ம பார்ப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் யாருக்கெல்லாம் குர்ஆனை எழுதுவதற்கான அந்த இதை ஏற்பாடு செய்தார்கள் ஒரு பட்டியலை பல அறிஞர்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க தொகுத்திருக்கிறார்கள். அதில் பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா இருக்கக்கூடிய காலத்தில் வந்து அலி இப்னு அபி தாலிப், உஸ்மான் இப்னு அஃபான், அபூபக்கர் அஸ்-சித்திக், உமர் இப்னு அல்-கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு மக்காவில் எழுதினவங்க, ஹாலித் இப்னு சயீத் இப்னு அல்-ஆஸ் இவரை பற்றி நம்ம படிச்சுக்கிறோம். சயீத் இப்னு அல்-ஆஸ் இவரது வாப்பா மறுபடி சேர்க்கடை திருப்பி சொல்லணும், சயீத் இப்னு அல்-ஆஸ், சயீத் இப்னு அல்-ஆஸ் இப்னு சயீத் இப்னு அல்-ஆஸ், சரியா? ஹாலித் இப்னு சயீத் இப்னு அல்-ஆஸ், ஆமிர் இப்னு ஃபுஹைரா, இப்போ நான் படித்தோம் மக்கள் எழுதின ஒருத்தனே, ஆமிர் இப்னு ஃபுஹைரா, அர்கம் மின் அபில் அர்கம் வணங்கிட்டா, அர்கம் இப்னு அபில் அர்கம், அடுத்த யார் அர்கம் மின் அபில் அர்கம், அர்கம் ரதியல்லாஹு அன்ஹு வீடுன்னு சொல்லுவோமே, சஃபா மலைக்கு பின்னாலே இருந்த பகுதி, அபு சலமா அப்துல்லா இப்னு அப்துல் அசத், அபு சலமா ரதியல்லாஹு அன்ஹு, ஜாஃபர் இப்னு அபி தாலிப், ஹாத்திப் இப்னு அம்ர், ஜுபைர் இப்னு அவ்வாம், தல்ஹத் இப்னு உபைதுல்லா, அப்துல்லா இப்னு அபிபக்ர், இவங்கெல்லாம் என்ன எழுதக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அபுபக்கர்லாவோட ஒரு மகன் பிறகு இஸ்லாத்துக்கு வந்தார், யார்? அப்துல் ரஹ்மான் இப்னு அபிபக்கர், அப்துல் ரஹ்மான் இப்னு அபிபக்கர் பிற்காலத்து இஸ்லாத்துக்கு வந்தார், பத்ர் யுத்தத்துக்கெல்லாம் பிறகு. அடுத்ததாக மதீனாவில் வந்து, அதாவது இந்த லிஸ்ட்டோட மதீனாவில் எழுத ஆரம்பித்தார்கள் அபு அய்யூப் அல் அன்சாரி, அவருடைய பேர் ஹாலித் இப்னு ஸைத், அடுத்தது உபை இப்னு கஅப், ஸைத் இப்னு சாபித், அப்துல்லா இப்னு ரவாஹா, முஆத் இப்னு ஜபல், முஆயகீப், அப்துல்லா இப்னு அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல், அப்துல்லா இப்னு அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல், அப்துல்லா இப்னு ஸைத், முஹம்மது இப்னு மஸ்லமா, புரைதா இப்னு அல்-ஹுசைப், சாபித் இப்னு கைஸ், ஹுதைஃபத் இப்னு அல்-யமான், ஹந்தலா, அப்துல்லா இப்னு சஅத் இப்னு அபி சரஹ், இவருடைய முழு பேர் அப்துல்லா இப்னு சஅத் இப்னு அபி சரஹ், அவருடைய சுருக்கமாக சொன்னால் அப்துல்லா இப்னு அபி சரஹ், சரியா? இவர்கள் இதோட இணைக்கப்படுகிறார்கள். அடுத்தாவது அடுத்த பகுதி என்னன்னு சொன்னால், ஹுதைபியாவில் வந்து ஹுதைபியாவுடைய காலப்பகுதிக்கு பிறகு எழுத ஆரம்பித்தவர்கள், மக்கா மதீனா ஹுதைபியாவுடைய காலத்துக்கு பிறகு எழுத ஆரம்பித்தவர்கள், ஒன்று அபு சுஃபியான், அபு சுஃபியான் சஹர் இப்னு ஹர்ப், யசீத் இப்னு அபி சுஃபியான், முஆவியத் இப்னு அபி சுஃபியான். பாருங்கள், வரலாற்றில் மக்கா அது அரபு உலகத்தில் எழுத்தை அறிமுகப்படுத்த குடும்பம் வந்து அதிகமாக பனு அப்துஷம்ஸ், பனு உமையா, ஆனால் எழுத்தால் அவங்க இஸ்லாத்துக்கு ஆரம்பத்துக்கு வரல, இஸ்லாத்துக்கு வர்றது பிந்திதான், பனு அப்துஷம்ஸில் இஸ்லாத்துக்கு நேரத்தோடு ஏற்றுக்கொண்டவர்களும் இருந்தார்கள், இல்லாமலாம் இல்லை, நேரத்தோடு ஏற்றுக்கொண்ட ஹாலித் இப்னு சயீத் இப்னு அல்-ஆஸ் வந்து பனு அப்துஷம்ஸ் தான், அதில் அப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இருந்தார்கள், ஆனால் எழுத்தறிவு இருந்தாலும் சரி அந்த ஹிதாயத் என்றது அல்லாஹு ரப்பல் ஆலமீன் கொடுக்க விஷயம். அப்போ இதில் வந்து இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது வந்து ஹுதைபியாவுக்கு பிறகு, அபு சுஃபியான், யசீத் இப்னு அபி சுஃபியான், யசீத் இப்னு அபி சுஃபியான் கொஞ்சம் முந்தி என்ன இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர், முஆவியத் இப்னு அபி சுஃபியான், முஆவியத் இப்னு அபி சுஃபியான் ஹுதைபியாவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் அப்படின்னு நம்ம பல விஷயங்கள் சொல்லிக்கிறோம். அதுக்கு பின்னால் என்ன மக்கா வெற்றிக்கு பின்னர் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் என்றது சிலருடைய ஆசை, சரியா? பொதுவாக ஒரு நபித்தோழரை பற்றி சொல்கிற டைமில் எல்லாரையும் என்ன ஆசை வரும்டா, அவர் முந்தி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு சொல்கிற ஒரு ஆசை தான் இயற்கையாக வரும், இவரை பிந்தி வைக்கிறதுல ஒரு சந்தோஷமும் ஆசையும் சிலருக்கு உண்டு அப்படின்னு பார்க்குறோம். அதே நேரம் அலி ரதியல்லாஹு அன்ஹுவோட யாராவது சேர்ந்து யுத்தம் செஞ்சுருந்தா அவர் வந்து முஹாஜிர்களில் போய் சேர்த்துட்டுரு, விளையாட்டா சேர்ந்து யுத்தம் செஞ்சுருந்தா, அலி ரதியல்லாஹுக்கு எதிராக யுத்தம் செஞ்சுருந்தா அவரை கொண்டு வந்து என்ன தாபின் கட்ட லிஸ்ட்டில் சேர்த்துரு, சஹாபியர் லிஸ்ட்டு கூட சேர்க்கறது விருப்பம் இல்லை, இது ஒரு நடுநிலையற்ற ஒரு அணுகுமுறை. சரி, முஆவியத் இப்னு அபி சுஃபியான், ஹாலித் இப்னு அல்-வலீத், அத்த ஜஹம் இப்னு சஅத், ஜஹம் இப்னு அஸ்-ஸல்த், ஹுசைன் இப்னு அன்-நுமைர், ஹுவைத்திப் இப்னு அப்துல், ஹுவைத்திப் இப்னு அப்துல் உஸ்ஸா, அப்துல்லா இப்னு அல்-அர்கம், அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப், அபான் இப்னு சயீத் இப்னு அல்-ஆஸ், அடுத்தது சயீத் இப்னு சயீத் இப்னு அல்-ஆஸ், முகைரத் இப்னு ஷுஅபா, அம்ர் இப்னு அல்-ஆஸ், ஷுரஹ்பீல் இப்னு ஹசனா, அலா அல்-ஹத்ரமி, இவங்களெல்லாம் என்னது எழுதக்கூடியவர்களாக இருந்தார்கள். திருப்பி அதாவது அப்போது மக்கால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனை பேரை சொல்கிறாங்க மக்கால் என்றா, அதாவது அலி ரதியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் இப்னு கத்தாப், ஹாலித் இப்னு சயீத், ஆமிர் இப்னு ஃபுஹைரா, அர்கம், அடுத்தது அபு சலமா, ஜாஃபர் இப்னு அபி தாலிப், ஹாத்திப், ஜுபைர், தல்ஹா, அப்துல்லா இப்னு அபிபக்கர், அப்போ மொத்தம் 13 பேர். அப்புறம் மதீனா இதில் வந்து அபு அய்யூப் அல் அன்சாரி, ஹாலித் இப்னு ஸைத், அதாவது அபு அய்யூப் அல் அன்சாரி, உபை இப்னு கஅப், ஸைத் இப்னு சாபித், அப்துல்லா இப்னு ரவாஹா, முஆத் இப்னு ஜபல், முஆயகீப், அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல், அதாவது உபை இப்னு சலூல் மகன், உபை இப்னு சலூலா அவருடைய பெயர், அல்லது அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலான்னு கருத்து முரம்பாடி, உபைபுன் சலூலா அப்துல்லா இபின் உபைபு சலூலானே கருத்து முரம்பாடு இருக்கு. அதனால தான் இதில் அப்துல்லா இபின் அப்துல்லா இபின் உபைபுன் சலூலா நினைச்சது வருது. அப்துல்லா இபின் ஜெயித், முகமது இபின் மஸ்லமா, புரைதா இபின் ஹுசையப், தாபித் இபின் கைஸ், உதைபத் இபின் யமான், ஹந்தலா இபின் ரபி, அப்துல்லா இபின் சாத். 14 பேர் இதில் வருது, 27. அப்புறம் என்ன உதேபியாவுக்கு புறவு நீங்கள் பார்த்தீங்கன்னா அபு சுஃபியான், யசீத் பின் அபி சுஃபியான், முவாவித் பின் அபி சுஃபியான், ஹாலித் பின் வலீத். ரசூலா ஒரு குடும்பத்தில் மூணு பேரும் என்ன செஞ்சுக்கிறாங்க, ரசூலா பயன்படுத்திக்கிறாங்க. ஜஹம் பின் சஅது, ஜஹம் பின் அசல்த், ஹுசைன் இபின் நுமைர், அடுத்தது ஹுவைத்திப், அடுத்தது அப்துல்லா இபின் அர்கம், அடுத்தது அப்பாஸ், அடுத்தது அபான் இபின் சயீத், சயீத் இபின் சயீத், முகைரத் இபின் ஷுபா, அம்ரி இபின் ஆஸ், ஷுரஹ்பீல் இபின் ஹசனா, அலா அல் ஹத்ரமி. அப்போ அங்கே 27, இங்கே வந்து 16 சொன்னோம் பாருங்க இல்லையா. அபு சுஃபியான், யசீத், முஆவியா, ஹாலித், ஜஹம், இன்னொரு ஜஹம், அடுத்ததா ஹுசைன், ஹுவைத்திப், அப்துல்லா, அப்பாஸ், அபான், சயீத், முகீரா, அம்ர், ஷுரஹ்பீல், அலா. 16 பேர். அப்போ 27 37 40 வணங்கிட்டா. இப்படி ஒரு 40 42 அளவில் என்ன செஞ்சுக்கிறாங்க, இதை குர்ஆனை எழுதியவர்கள் என்று சேர்த்துக்கிறாங்க. இதை விட அதிகமாக கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். இந்த அளவுக்கு தக்ரீபன் இதை போட்டுக்கிறாங்க. இதில் எல்லா அறிஞர்களும் உடன்பட்ட ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், மிகவும் நெருக்கமான நிலையில் எழுதினவர்கள் அப்படின்றதில் அலிபுனு அபி தாலிப், உஸ்மான் ரதியல்லாஹுன் அவர்கள், அடுத்தது ஜெய்துபுனு சாபித், உபைபுனு காப், அதாவது ஜெய்துபுனு சாபித்தை பொறுத்த வரைக்கும் மன்னர்மார்களுக்கு எழுதுறது, உமராக்களுக்கு எழுதுறது, அதே போல் ஒப்பந்தங்கள் எழுதுறதுல அலிபின் அபி தாலிப், அதே போல் மக்களுடைய தேவைகள் நிமித்தம் எழுதப்படுகின்ற விஷயத்தில் கூடுதலாக முகைரத் இபுனு ஷுபா, கடன்கள் அந்த மாதிரி விஷயங்கள் எழுதுறதுல வந்து அந்த அப்துல்லா இபுனு அர்கம், கனிமத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முஆயிகைப், முஆயிகைபை வந்து உமர் ரதியல்லாஹு பயன்படுத்திக்கிறாங்க. முஆயிகைப் செய்தி புகாரி முஸ்லீம்னு பார்த்திங்கன்னா தொழு நோயாளி என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தொடராக அவர் இருந்தார், முஆயிகைப் ரதியல்லாஹு அவர்கள் விளங்கிட்டா. அதே போல் ஹந்தலா இபுன் ரபி, இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. அடுத்ததாக வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியாவுக்கு பொறவு அதிகமாக பயன்படுத்திய நபித்தோரில் ஜெயித் இப்னு சாபித்தும் முஆவியா ரதியல்லாஹு அதிகமாக என்ன செஞ்சாங்க இருந்தார்கள் அப்படின்றதை வரலாற்றில் பல ஆசிரியர்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க, இதை சொல்லி இருக்கிறார்கள். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களெல்லாம் வைத்து என்ன, அதாவது ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இந்த மாதிரியான எழுத்து வேலைகளுக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சுக்கிறாங்க, அதாவது செய்திருக்கிறார்கள். இதில் அதாவது இவ்வளோ பேரும் குர்ஆனையும் எழுதுறது, முக்காத்தப்ப இவ்வளோ பேர் ரசூலுல்லாஹுடைய எழுத்தர்கள், குர்ஆனை எழுதினவங்களும் இவங்க தான், அதே போல் மன்னர்மார்களுக்கு எழுதுறவும் இவங்க தான், கடன்களை எழுதுறதும் இவர்கள் தான், அதே போல் என்னது அக்தியா தீர்ப்பு வழங்குற விஷயங்களை எழுதுறது இவங்க தான், அதே போல் இந்த தெய்வான் எழுதுறது தெய்வான் எழுதுனது இவங்க தான், அதே போல் இவர்கள் வந்து என்னது ஹதீஸ்களை இவங்க பர்சனலாக இவங்களுக்கு தேவைக்கு ஹதீஸ்களும் என்ன செஞ்சுக்கிறாங்க எழுதிக்கிறாங்க, மற்றவர்கள் நிறைய ஹதீஸ்களை என்ன செஞ்சுக்கிறாங்க எழுதிக்கிறாங்கன்றத நம்ம என்ன செய்கிறோம், நம்ம பார்க்குறோம். அப்போது இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி. இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இருந்த எழுத்தர்கள் குர்ஆனை எழுதுவதற்கு பயன்படுத்தப்பட்ட, அப்போ எழுத்து என்றது சுருக்கமாக சொன்னால் எழுத்து என்றது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு அரசாங்கத்துடைய மிக முக்கியமான ஒரு ஊடக பகுதியாக அது இருந்திருக்கிறதுக்கு இவ்வளோ செய்திகளும் என்ன ஆதாரம். இப்போ ரசூல் இதெல்லாம் நான் நிறைய செய்திகள் புகாரி முஸ்லீம் மட்டும் எடுத்தேன், நான் தவாவின்னு சொன்னால் முழு சுன்னாலேருந்து அதை எடுத்தோம்னு சொன்னால் ஒரு நம்பிக்கை உண்டு, ஒரு என்னது ஒரு 400 500 செய்திகளுக்கு மேலே என்ன செய்யலாம், நம்ம தொகுத்து கொண்டு வந்துடலாம். சரிய பலகீனங்களும் இருக்கலாம், ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியை என்ன செஞ்சிடலாம் கொண்டு வந்துடலாம். கிதாபா எழுத்து என்றது ரசூலுல்லாஹி காலத்தில் வந்து அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. என்ன நம்ம சொல்லலாம்டா ஹதீஸ் குர்ஆனுடைய விஷயத்தில், குர்ஆனுக்கு ரசூலுல்லாஹ் பிரத்யேகமான ஏற்பாடை செய்து எழுத்தர்களை நியமித்து எழுதினார்கள். ஹதீஸ்களை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி பிரத்யேகமான ஏற்பாடுகள் செய்யலை, கேட்டவங்களுக்கு எழுதி கொடுத்தாங்க, எழுத சொல்லிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வந்து என்ன எழுதி கொண்டவங்கள பார்த்து அனுமதிச்சிக்க சந்தேகம் இல்லை. அப்துல் அசீஸ் நூலாக களஞ்சியமாக தொகுத்தல் ஒரு ஏடாக மக்களுக்கு பிரதிநிதித்துவப்படுத்துறதுக்காக, இதை நம்ம குர்ஆன்லையும் பார்க்கலாமே, அரசாங்கத்தால் ஒரு பிரதி வெளியிட்டு இருந்தாங்களா ரசூலுல்லாஹ், குர்ஆன் பிரதி வெளியிட்டிருக்கல, அபூபக்கர் காலத்தை வெளியிட்டு இருந்தாங்களா வெளியிட்டிருக்கல, அதைத்தான் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு காலத்தில் வெளியிட்டாங்க. ஒரு பிரதி அரசாங்கத்தால் எல்லாரும் இதான் ஓதணும் அப்படின்னு பிரதி. இதை உமர் பின் அப்துல் அசீஸ் ஹதீதுக்கு செஞ்சாங்க. இதுதானே தவிர எப்படி உஸ்மான் அல்லாஹ் சம்பவத்தை வச்சு அபுபக்கர்லாம் சம்பவத்தை வச்சு குர்ஆன் எழுதலை நம்ம சொல்லலையோ, அதே மாதிரி ஸுஹ்ரியுடைய உமர் பின் அப்துல் அசீஸ் சம்பந்தப்பட்ட சம்பவத்தை வச்சு ஹதீஸ் எழுதலைன்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. இப்போ இன்ஷா அல்லாஹ் இதை நம்ம படிச்சுட்டோமா, இது வந்து மக்கா காலத்து மதீனா காலத்தில் எழுத்துடைய சப்ஜெக்டை தெரிஞ்சு கொள்றதுக்கான பெரிய ஒரு பகுதி இருக்குது, ஒரு சின்ன ஒரு டொட் இது ஒரு துளி. இப்போ அடுத்த பகுதி என்ன அப்படின்னு சொன்னால், ரசூலாங்க குர்ஆனை எழுத சொன்ன அந்த சம்பவங்கள் இருக்குதே அந்த செய்திகளை எப்படி இப்படியெல்லாம் ரசூலா எழுத சொன்னாங்கன்றது, அதுக்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அந்த குர்ஆனுடைய பாதுகாப்புடைய ஏற்பாடு ரசூலான காலத்தில் எப்படி நடந்திருக்குது என்ற அந்த பகுதி, இந்த பகுதியை சேர்த்து அப்படியே அபூபக்கரான காலத்துக்கு வந்துடும். அபூபக்கரான காலத்தில் கலெக்ட் பண்ணாங்களே அந்த கலெக்ட் பண்ண பகுதியை சேர்த்து ஒரு பகுதியை நம்ம பார்த்துட்டு உஸ்மான் ரதியல்லாஹோட காலத்தில் வந்து அதை தர்த்தி பண்ணுறது, அந்த டயத்தில் ஒரு திருப்பி ஒரு மறுபடி எழுதுகிற வேலை நடந்துச்சு. அபூபக்கர்லாவோட காலத்தில் வந்து தொகுப்பு நடந்துச்சு, உஸ்மான காலத்தில் எழுதுகிற வேலை நடந்துச்சு. இந்த காலப்பகுதி நம்ம வார டைமில் தான் இதெல்லாம் பார்க்கணும், எதில் எழுதினாங்க, எந்த பேனையை கொண்டு எழுதினாங்க, எப்படிப்பட்டதை கொண்டு எழுதினாங்க, ஏற்றுடைய என்ன இது எப்படி இருந்துச்சு, அந்த டைமில் தான் இதையும் பார்க்கணும். நபத்தி எழுத்து முறையுடைய அந்த அதாவது அரபு எழுத்து அதிலிருந்து எடுத்துக்கொண்ட அந்த தாக்கங்கள் என்ன, அதனுடைய இதெல்லாம் உஸ்மானிய ஹத்தில் என்ன எப்படி அது வந்து செல்வாக்கு செலுத்தியிருக்கின்ற பகுதியில் இன்ஷாலா பார்ப்போம். ஹதமா இந்தி வல் அல்மு இந்தல்லாவா கூலு கவுலி ஹதா வஸ்தஃபிருல்லாஹ் லீ வலக்கும்.
1: கேட்டது தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் வான்மறை தொடர். உலக வானொலி வரலாற்றில் 24 மணி நேர சிறப்பு நிகழ்ச்சிகள் கேட்க தவறாதீர்கள்.
2: முஸ்லிம் வானொலி
3: நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். இந்த மார்க்க சொற்பொழிவை வழங்கியிருந்தார் மர்ஹூம் மௌலவி அஷேக் நியாஸ் முகமது
4: அவர்கள். بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس.
5: கண்ணிமிக்க பெரியவர்களே, சகோதரர்களே, கனவான்களே, அல்லாஹ் ஜில்லு ஜலாலுஹு அம்மனவாலுஹு தன்னுடைய இணையில்லாத அன்பின் காரணமாக சங்கை ரமலானின் அந்த இரவுகளை நல்லவைகளாக ஆக்கிக் கொள்வதற்கு நமக்கு வாய்ப்பை வழங்கியிருக்கின்றார். நல்லவைகளை செவிமடிப்பதிலும் அமல் செய்வதிலும் கழிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் நம்முடைய வளமையான தொடரில் நேற்று பேச இருந்த தொடர் யார் இந்த ஷைத்தான் என்ற தலையங்கம். பெயரே பயங்கரமானது, ஆளும் பயங்கரமானவன், அவனுடைய அசைவுகளும் பயங்கரமானவை. எனவே அந்த ஷைத்தானை பற்றி பேசுவதற்கான அந்த குறிப்பிட்ட நாளிலே பேசுவதற்கான வாய்ப்பையும் நழுவி விடுவதற்கு அவனும் ஒரு காரணம். அன்பர்களே, எனக்கு ஒரு ஆச்சரியம், இந்த குறிப்புகளை நான் கிதாபுகள் நூல்களில் இருந்து பார்க்கின்றேன், பார்த்துக் கொண்டே இருக்கின்றேன். வளமையை விட 10க்கு மேல டெலிபோன், அதை வச்சுட்டு மறுவ போறது மறுவ பேசுறது வாரது. இப்படி பேனா முனையை ஷைத்தானை பற்றி குறிப்புகள் எடுப்பதற்கு வைக்கின்ற போதே அது ஒரு தடை. அதை ஒரு தடவை டெலிபோனை பேசிவிட்டு வந்தேன், குறிப்பு துண்டை காணவில்லை. 20 நிமிஷமாக தேடுகின்றேன், அதுக்கெல்ல எங்கடா போச்சுன்னு பார்க்கின்றேன். பார்த்தால் அவசரமாக ஓடிய போது கிதாபுக்குள்ளே வைத்து மூடிவிட்டு சென்றேன், அது ஒரு தாளுக்குள்ளே மாட்டியிருக்கின்றது. மீண்டும் அந்த குறிப்பு தாளை எடுத்தேன், தொடர்ந்தேன். மீண்டும் டெலிபோன் வந்தது, என் குறிப்பு எழுதும் அறையிலிருந்து மீண்டும் டெலிபோனுக்காக வந்து பதில் சொல்லிவிட்டு போனேன். மீண்டும் குறிப்பு துண்டை காணவில்லை. அந்த கொஞ்சத்துக்கிடையிலே என் பேரப்பிள்ளை அதை எடுத்துக்கொண்டு போயிருக்கின்றார். அவரை தேடி, அவர் எங்கே இதை போட்டார் என்று தேடி மீண்டும் அதை எடுத்தேன். இதை நான் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், அந்த சப்ஜெக்டே ஒரு பயங்கரமான சப்ஜெக்ட் தான். ஷைத்தான் மிகப்பெரிய அநியாயக்காரன். அவனால் தான் மனிதனுக்கு நரகமே முடிவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவனை பற்றிய விவரணங்கள், அவனை பற்றிய விவரங்கள், அவனை பற்றிய குறிப்புகளை கொடுப்பதற்கு எத்தனைக்கின்ற போதே இத்தனை பிரச்சனை என்றால், அன்பர்களே, அவனோடு உலகத்திலே நாம் எதிர்நீச்சல் போட்டு வாழ்வது எவ்வளவு பெரிய பிரச்சனை. எனவே இன்று அந்த தலையங்கத்திலே பேசுகிறோம். யார் இந்த ஷைத்தான்? ஆம், எல்லோருக்கும் புதுமை, எல்லோருக்கும் தேவை அறிந்து கொள்வது. யார் இந்த ஷைத்தான்? ஷைத்தான் ஷைத்தான் என்று சொல்லுகின்றார்களே, யார் அவன்? எப்படி இருப்பான்? என்ன சைஸ், என்ன வெயிட், என்ன ஹைட், என்ன உருவம் என்றெல்லாம் ஒவ்வொருவருக்கும் சந்தேகமாக இருக்கிறது. ஆம், பெரியவர்களே, சகோதரர்களே, ஒரு உன்னதமான தரத்திலிருந்து மிகவும் கீழே அதல பாதாளத்திலே, அதுக்கு மேல ஒரு மட்டமான அந்தஸ்து கிடையாது, அவ்வளவு தூரத்துக்கு தாழ்த்தப்பட்டவர். இந்த உலகத்தை படைத்தல்லா மனு வர்க்கத்தை இதுல வாழ்வதற்கு உருவாக்குவதற்கு முன்பு இன்னும் ஒரு வர்க்கம் இதிலே வாழ்ந்தது. இரண்டாவது ஐட்டம், இரண்டாவது இனம்தான் மனித இனம். முன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அறிமுகத்தோடு மனித வாழ்வின் அந்த அறிமுகத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பு இந்த மண்ணிலே, மண்ணுக்கும் விண்ணுக்கும் இடையிலே ஒரு இனம் வாழ்ந்திருக்கிறது. அந்த இனம் தான் ஜின் இனம். நம் கண்களுக்கு தென்படாத அல்லாஹ்வின் படைப்பிலே உள்ளவைகள். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுது. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், மனு வர்க்கத்தையும் படைத்தது, ஜின் வர்க்கத்தையும் படைத்தது எனக்கு வழிபடுவதற்காக. நமக்கு மாதிரி சட்டத்திட்டங்கள், கடமைகள் அவர்கள் மீது சுமத்தி அவர்களை எல்லாம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வாழ விட்டுருக்கான். ஜின் இனத்தின் வாழ்விலே மிகப்பெரிய அனர்த்தங்கள் உருவானது. அவங்களுக்கு வழிகாட்டல்கள் அனுப்பப்படவில்லை, நுபுவத்துடைய நபிமார்கள் வரவில்லை. ஆதி மனிதன், ஆரம்ப மனிதர், ஆரம்ப நபி அவர்களே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான். எனவே இவர்களை அல்லாஹ் படைத்து வாழ விட்டான். அந்த வாழ்க்கையை மேற்கொண்ட அவர்கள் தலைக்கால் தெரியாம வாழ ஆரம்பிச்சார்கள். ஜின்னினம் ஒரு கண்ட்ரோல் இல்லாம, அநியாயத்துக்கு கட்டுப்பாடும் இல்லை, அவர்கள் மட்டுப்படுத்தப்படவும் இல்லை, எப்படியோ எப்படியோ எல்லாம் அசிங்கங்களை செய்ய ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் பார்த்தான், இதை தொடர விட்டோம்னா உலகத்தில் ஒண்ணுமே மிஞ்சாது. எனவே அவர்களை அல்லாஹ் அழிக்க ஆரம்பித்தான், சோதனைகளை இறக்க ஆரம்பித்தான், துன்பங்களை இறக்க ஆரம்பித்தான், வானவர்கள் மூலமாக அவர்களை அல்லாஹ் பிடிக்க ஆரம்பித்தான். இப்படியே
3: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் முஸ்லிம் வானொலி.
0: முஸ்லிம் வானொலி,
2: உங்கள் முஸ்லிம் வானொலியில்
0: சிந்தனை.
3: ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் எப்போதும் அவன் என்ன செய்ய வேண்டும்? தௌபா செய்து கொண்டே இருக்க வேண்டும். எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா அய்யுஹன்னாஸ் தூபு இலல்லாஹி வஸ்தக்ஃபிரு. ஓ மனிதர்களே, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் தௌபா செய்து இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். ஃபஇன்னி அதூபு இலல்லாஹி ஃபில் யௌமி மிஅத்த மர்ரா. நான் ஒரு நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் 100 தடவைகள் தௌபா செய்கிறேன் என்றார்கள். அல்லாஹு அக்பர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், இறுதி நபி, முதலில் சுவர்க்கம் செல்லக்கூடியவர்கள், நபிமார்கள் எல்லோருக்கும் தலைவர், இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், மனிதர்களே அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். நான் ஒரு நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் 100 தடவைகள் தௌபா செய்கிறேன் என்றார்கள் என்றால், நம்ம எத்தனை தடவை செய்ய வேண்டும்? இப்போ தௌபாவை நம்ம அதிகப்படுத்த வேண்டும். நம்ம செய்யக்கூடிய பாவங்களை பொறுத்தவரையில் அந்த பாவங்களுக்காக நம்ம தௌபா செய்து அந்த தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், உலமாக்கள் அதற்கு சில நிபந்தனைகளை கூறுகிறார்கள். முதலாவது நிபந்தனை என்ன? இஹ்லாஸ். அது பொதுவாக எல்லா வணக்கங்களுக்கும் வலியுறுத்தப்பட்ட ஒரு அடிப்படை. தௌபாவை அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும். ஒரு ட்ரெடிஷனலாக செய்யக்கூடாது, ஃபார்மாலிட்டிக்காக தௌபா செய்யக்கூடாது, ரைட்? தௌபாவை அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும். நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், இந்த ரமலான் வந்தால் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, இந்த ட்ரெடிஷ்னல் தௌபா செய்கிறவங்க, பள்ளிவாசலுக்குள்ளே ஸ்பீக்கரை போட்டுட்டு லைட்டையும் போட்டு வச்சுட்டு கடைசியில் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த லைட்டை உள்ளுக்கு டிம் பண்ணுறது. இதெல்லாம் வித்தியார்த்திகள். ஆனால் ரமலான் 27 அண்டைக்கு மட்டும் ஸ்பெஷல். இது மார்க்கத்தில் உள்ள விஷயம் கிடையாது. இது இஹ்லாஸான தௌபா கிடையாது. அவர் இருந்துக்கு என்ன செய்வார் இமாம், யா அல்லாஹ், அறிந்து செய்த பாவங்கள், அறியாமல் செய்த பாவங்கள், தெரிந்து செய்த பாவங்கள், தெரியாமல் எல்லாம் ஒத்தகரத்துள்ள சொல்ல திரும்ப திரும்ப போட்டு அவர் சொல்லுவார், இவர் இருந்துக்கு ஆமீன் சொல்கிறது, ரைட்? அந்த தௌபா அல்ல. தௌபாவினுடைய முதல் கண்டிஷன் என்ன? இஹ்லாஸ். ரெண்டாவது கண்டிஷன் என்ன? அந்த பாவத்தை விடணும். நம்ம செய்கிற தௌபா செய்ய போகிறோம் என்றால் செய்கிற பாவத்தை விட வேண்டும். இப்போ தொழுகையில் பொடுபோக்காக இருக்கிற ஒருவர் தௌபா செய்ய போகிறார், அவர் என்ன செய்ய வேண்டும்? அந்த பாவத்தை அவர் விட வேண்டும். அப்போ இனி பர்ஃபெக்டாக தொழுவேன் என்கிற முடிவுக்கு வரணும். மூன்றாவது வந்து, இனிமேல் இந்த பக்கம் நான் திரும்பி பார்க்க மாட்டேன் என்று முடிவெடுக்க வேண்டும். உறுதியான ஒரு முடிவு எடுக்க வேண்டும். இந்த தப்பை, இந்த பாவத்தை இதற்கு பிறகு நான் செய்ய மாட்டேன் என்று. நாலாவது என்ன செய்ய வேண்டும்? அவர் ஃபீல் பண்ணணும், நான் இவ்வளோ காலம் இப்படி பண்ணிட்டேனே, என்னுடைய தாய்க்கு இப்படி பண்ணிட்டேன், இந்த மனைவிக்கு இப்படி பண்ணிட்டேன், என்னுடைய அண்டை வீட்டாரோடு இப்படி நடந்து கொண்டு விட்டேன், நான் தொழுகையில் இப்படி நடந்து கொண்டு விட்டேன், பொருளாதாரத்தில் இப்படி நடந்து கொண்டு விட்டேன் என்று அதை நினைத்து நினைத்து கவலைப்பட வேண்டும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்னதமு தௌபா, கவலைப்படுவதே ஒரு தௌபா என்றார்கள். அப்போ அந்த ஃபீலிங் நமக்கு வர வேண்டும். அதே போன்று அடியார்களுக்கும் நமக்கும் இடையில் உள்ள இஷ்யூஸாக இருந்தால், பிரச்சனைகளாக இருந்தால், ஈகோவெல்லாம் பார்க்காம அவர்களிடத்தில் போய் மன்னிப்பு கேட்க வேண்டும். இது ஒரு டேஞ்சரான ஒரு சப்ஜெக்ட். நிறைய பேர் இதற்கு இன்னும் முக்கியத்துவம், நான் உட்பட நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம தான் இருக்கிறோம். அதனுடைய பாரதூரத்தை இன்னும் நம்முடைய உள்ளம் சரியாக புரிந்து கொள்ளாமல் தான் இருக்கு. நம்மகிட்ட ஈகோ வந்துடுது உடனே. இப்போ மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய அநீதிகள், அநியாயங்கள், அடுத்தவருடைய ஹக்குகளில் நம்ம செய்யக்கூடிய தவறுகளை பொறுத்தவரையில், அவர்கள் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் நீதியானவன். அல்லாஹ்வுடைய நீதியை தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் ரெண்டு மிருகங்கள், ரெண்டு ஆடு.
4: நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பு அண்டிய பிரதேசங்களிலும் மஹரி தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
5: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம் அன்னசரணை வழங்குவது
6: முகமதுல்லா ஃபார்மசி அண்ட் க்ரோசரி, கல்முனை.

0: الدعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صل وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. رب إني لما أنزلت إلي من خير فقير، رب انصرني على القوم المفسدين، ربنا لا تجعلنا مع القوم الظالمين، حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: தொழுகைக்கான அதான் கேட்டீர்கள்.
3: வழங்கியது
4: முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.
5: அடுத்தவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அடுத்தவர்களுடைய உரிமைகள் விஷயத்தில் விளையாடியவர்கள் நன்றாக மனதில் ஆழமாக பதித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எவ்வளவுதான் பெரிய கொள்கைவாதியாக இருந்தாலும், பெரிய தக்குவாதாரியாக நீங்கள் இருந்தாலும், அவர்கள் மன்னிக்காதவரை அல்லாஹ் உங்களை மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் அந்த நிலையிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். அதனால தான் நம்ம என்ன செய்யணும், நம்ம நல்லவர்களாக இருந்தால் மற்றவங்களை மன்னிச்சுட்டு போய் தேடிக்கணும். நம்ம பழி தீர்க்கணும் என்ற நீயத்தோடு நம்ம இருந்து விடக்கூடாது. நம்மளால் ஒருவர் நரகம் போய் விடக்கூடாது. நமக்கு அநீதி இழைத்தாலும் யா அல்லாஹ் அவனை மன்னிச்சுட்டு துவா கேட்டுட்டு போகணும் இன்ஷா அல்லாஹ். ஆனால் அநீதி இழைக்கிறவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அல்லாஹ் குர்ஆனில் இப்படியும் சொல்றான், வலா தஹ்சபன் அல்லாஹ் காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன். அநியாயக்காராக்கள் செய்கிற அநியாயத்தை பார்த்துட்டு அல்லாஹ் சும்மா இருக்கானுன்னு நீ நினைக்காத. அநியாயம் கொஞ்சம் பேர் நம்ம பார்க்குறோமா இல்லையா? நம்ம சமூகத்தில் சிலர் ஸ்டைல் பொழுதுபோக்கு என்னென்னா மற்றவனை சீண்டுவதும் மற்றவனுக்கு அநீதி இழைப்பதும் தான். வேற பொழுதுபோக்கே அவருக்கு இல்லை. மற்றவனை குறைய தீர்றது, அதை பற்றி பேசுறது, அதை பற்றி எழுதுறது, லா ஹவுல வலா குவத் இல்லா பில்லா, அவருக்கு முழுக்க இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அவரால் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் மன உளைச்சலுக்கு உள்ளாகுவார்கள், ஆனால் எதிராக கைதூக்க பயப்படுவாங்க. என்னென்ன அவங்களுக்கு மர்ம நம்பிக்கை இருக்கு. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், வலா தஹ்சபன் அல்லாஹ் காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன். அநியாயக்காரர்கள் செய்யக்கூடிய இந்த அநியாயங்களை பார்த்துட்டு அல்லாஹ் சும்மா பொடுபோக்காக இருக்கிறான் என்று நபியை நீ நிச்சயமாக நினைக்க வேண்டாம். அவங்கள அல்லாஹ் பிற்படுத்துகிறான், பிடிக்க வேண்டிய டைமில் பிடிப்பான். அல்லாஹ் நம் அனைவரையும் அந்த நிலையிலேருந்து பாதுகாக்கணும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த சப்ஜெக்டை பேசும்போது இறையச்சம் உள்ள ஈமான் உள்ள சகோதரர்களுக்கு ஒரு கேள்வி வரணுன்னால், இப்போ இருக்கிறவங்க தெரிஞ்சவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கலாம், ஆனால் மூத்தானவங்க அல்லது மிஸ் ஆனவங்க, இப்போ அவங்களோட கான்டெக்ட்ஸ் இல்லை நமக்கு, இவங்கள்ட்ட எப்படி நடந்து கொள்றாங்க? இதற்கு இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இதை பற்றி பேசுகிற நேரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னால், இப்படி உங்களுக்கு அவங்க கிடைக்கல, உதாரணமாக அவங்களோட பிரச்சனை வந்து பொருளாதாரத்தோட சம்மந்தமானதுன்னு வைங்க, ஒருவருடைய காசை நீங்கள் அநியாயமாக எடுத்துட்டீங்க, இப்போ திருப்பி கொடுக்க நினைக்கிறீங்க, ஆள் இல்லை, இப்போ என்ன சொல்யூஷன்? அந்த பணத்தை அவருடைய பேரில் அல்லாஹுக்காக நீங்கள் தர்மம் செய்யுங்கள். ரெண்டாவது, அவருக்காக நிறைய துவா செய்யுங்கள். அந்த வேறு வத்தக்குள்ளாக மஸ்தத்தாத்து, சக்திக்குட்பட்டவரை அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் என்கிற அந்த குர்ஆன் வசனத்துக்கு ஏற்ப இதை தவிர வேறு வழி நமக்கு இல்லை. ரைட், வேற பிரச்சனை, உதாரணமாக ஒருவரை பற்றி அவதூறு பேசியிருக்கிறோம், பொய்கள் அவிழ்த்து விட்டிருக்கிறோம், அவரை பற்றி. இப்போ என்ன செய்கிறது, அவர் இல்லை உயிரோடு, அல்லது அவரை நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு எந்த சந்தர்ப்பமும் நமக்கு இல்லை. இப்போ என்ன செய்கிறார் இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், அவருக்காக நிறைய துவா செய்யுங்கள், அவருக்காக நிறைய இஸ்திஃபார் செய்யுங்கள், அதே நேரத்தில் அவரை பற்றி மற்றவர்களிடத்து நல்லா பேசுங்க. எந்த வாயால் அவர் மோசம், கெட்டவன், திருடன், விபச்சாரம் செய்தவன் என்று நீங்கள் பேசினீர்களோ அதே வாயால் அப்படியான சபைகளை தேடி போய் போய் அவர் நல்லவர், அப்படி கிடையாது என்று நீங்கள் பேசுங்கள், அல்லாஹ் போதுமானவன் என்று இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இந்த ஐந்து கண்டிஷனோடு ஒருவர் மௌத்தாகிறதுக்கு முதல் தௌபா செய்தால் நிச்சயமாக அந்த தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான்.
3: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது
6: சிந்தனை வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி,
3: உங்கள் முஸ்லிம் வானொலியில்
6: சிந்தனை.
7: சில பெண்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, கணவனிடமே தன்னுடைய தாயை பற்றி, அவனுடைய தாயை பற்றி சொல்லுவோம், உங்களுடைய அம்மா சரியில்லை, உங்களுடைய அம்மா அப்படி இருக்காங்க, உங்களுடைய அம்மா இப்படி இருக்காங்க, அவங்க சரியே கிடையாது, அவங்க விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, அவங்களுக்கே இவ்வளோ பணம் அனுப்புறீங்க. சில பெண்கள் சொல்கிறாங்க, அவங்களுக்கே இவ்வளோ பணம் அனுப்புவீங்க, தேவையில்லையே, அவங்களுக்கு கொஞ்சம் அனுப்புனா போதும், நமக்கு தான் நிறைய தேவை இருக்குது. சுபஹானந்தா, இதெல்லாம் மிக மிக மோசமான ஒரு காரியம். ஒரு காலமும் செஞ்சிடாங்க சௌகரியில், இது ரொம்ப மோசமானது. மாறாக நீங்கள் என்ன செய்யணும்னா, அந்த உங்களுடைய கணவனை நீங்கள் என்கரேஜ் பண்ணணும், உங்களுடைய தாய்க்கு நிறையா கொடுங்க, உங்களுடைய தாயை சந்தோஷப்படுத்துங்க, அவங்க உங்களுடைய சொர்க்கத்துடைய வாசல், அவங்களுக்கு சந்தோஷப்படுத்துங்க, அவங்களுடைய மன திருப்திக்காக நீங்கள் வாழுங்க, அவங்களுடைய மனம் குளிர்ற மாதிரி பேசுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் அப்படி தான் சொல்கிறான், தாயை கண்ணியப்படுத்த சொல்கிறான், தாயை கண்ணியப்படுத்துங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு மனைவியாக நீங்கள் இருக்கும்பொழுது இன்ஷா அல்லாஹ் அந்த வாழ்க்கையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத் செய்வோம்.
3: முஸ்லிம் வானொலியில் கேட்டது
6: சிந்தனை.
2: இணைந்திருங்கள்.
8: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லீம் வானொலியின் வானொலிகளில் தொடர்ந்தும் இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக விசேட மார்க்க சொற்பொழிவை கேட்கலாம். வழங்குகின்றார் மௌலவி அப்துல் பாசித் புகாரி அவர்கள்.
9: அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان اصدق الحديث كتاب الله واحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால், அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் இந்த நேரத்தில் எப்படி அல்லாஹ் எம்மை ஒன்று கூட்டினானோ அதுபோன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக வஹி வர தொடங்குகிறது. அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுவால் நபியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். நபித்துவத்துடைய ஆரம்ப காலம், மக்காவுடைய ஆரம்ப காலங்கள், எப்போது அல்லாஹுடைய தூதர் ரகசியமாக தங்களுடைய தோழர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து வைத்தார்களோ, அடுத்த கட்டமாக எப்படி வெளிப்படையாக இஸ்லாமிய அழைப்பை மக்காவில் இருந்த குறைசி காஃபிர்களுக்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து வைத்தார்களோ, அப்போது தொடங்கப்பட்ட வேதனை, அப்போது தொடங்கப்பட்ட சோதனைகள் தொடர்ந்து கொண்டே வந்தது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். அவர்களோடு இருந்த நபித்தோழர்கள் சோதிக்கப்பட்டார்கள். யாரெல்லாம் அல்லாஹுடைய தூதரை ஈமான் கொண்டார்களோ அவர்கள் எல்லோரும் சோதிக்கப்பட்டார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள்? எந்த குடும்பம் அல்லாஹுடைய தூதர்? குறைஷி குடும்பம். குறைஷி குடும்பத்துடைய தலைவராக அந்த காலத்தில் இருந்த அபூ தாலிப் அல்லாஹுடைய தூதரை பாதுகாக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதருக்கு எதிரிகளுடைய சோதனைகள் அண்ட விடாமல் மிகப்பெரிய அரணாக அல்லாஹுடைய தூதருக்கு அபூ தாலிப் அவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும் குறைஷிகளால் எதுவும் செய்ய முடியவில்லை. மற்ற எல்லா சஹாபாக்களையும், அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதற்கொண்டு எல்லா தோழர்களும் வேதனையில், சோதனையில் உட்படுத்தப்படுகிறார்கள். நமக்கு எல்லாம் அறிந்த விஷயம்தான், அபூ தாலிப் அல்லாஹுடைய தூதரிடம் இருந்து பிரிகிறார், மரணமாகிறார். அல்லாஹுடைய தூதருக்கு கவலைகள் சூழ்கிறது. மிகப்பெரிய அரண், என்னை பாதுகாத்த அபூ தாலிப் அல்லாஹுவின் உதவியால் இப்போது என்னிடத்திலே இல்லையே. அபூ தாலிப் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு குறைஷிகள் அல்லாஹுடைய தூதரையும் தாக்குகிறார்கள். அல்லாஹுடைய தூதருக்கும் வேதனைகளை, சோதனைகளை கொடுக்க தயாராகிறார்கள். ஒரு முறை அல்லாஹுடைய தூதர் வீதியின் வழியாக நடந்து சென்று கொண்டிருந்த பொழுது அல்லாஹுடைய தூதரின் மீது மண்ணை தூரி வாசினார்கள், மண்ணை தூரி எறிந்தார்கள். முகமெல்லாம் அல்லாஹுடைய தூதருக்கு மண்ணாகியது, தலையெல்லாம் மண்ணாகியது. அல்லாஹுடைய தூதர் தங்களுடைய வீட்டில் நுழைகிறார்கள். அவர்களுடைய மகள் பார்க்கிறார்கள், என் தந்தையே, உங்களுக்கு இந்த நிலைமையா? உங்களுடைய முகமெல்லாம் மண், உங்களுடைய தலையெல்லாம் மண். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என் மகளே, நீ அழாதே, அல்லாஹ் உம்முடைய தந்தையை, ரசூலை பாதுகாப்பான். அபூ தாலிப் இருக்கும் வரை என்னோடு இப்படி நடந்து கொள்ளாத இந்த குறைஷி காஃபிர்கள் அபூ தாலிப் சென்றதற்கு பிறகு என்னோடு இப்படி நடந்து கொள்கிறார்களே என்று அபூ தாலிபை நினைவு கூர்ந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். மக்கா புறக்கணித்தது. எம்முடைய உறவினர்கள் வாழக்கூடிய வேறு ஊரை நோக்கி பயணிப்போம். தாயிஃபை நோக்கி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 60 மைல் தூரம் பயணம் செய்கிறார்கள். தாயிஃபை சென்றடைகிறார்கள். பனு தகீப், உஸ்ரத்து தகீப், தகீப் கோத்திரத்தார்களை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறார்கள். தகீப் கோத்திரத்துடைய தலைவர்களை சந்திக்கிறார்கள். தாயிஃபில் அப்து யாலில் வ மஸ்ஊதுன் வ ஹபீப், மூன்று தலைவர்களையும் அழைத்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய அழைப்பை எடுத்து வைக்கிறார்கள். அந்த மூவரும் சொன்னார்கள். அதில் ஒருவர் சொன்னார், யம்ருது தியாபல் கஅபா இன் கான அல்லாஹு அர்சலக், கஅபாவின் திரையை பிடித்து நான் ஆட்டுவேன் அல்லாஹ் உம்மை நபியாக அனுப்பியதற்கு. சுப்ஹானல்லாஹ். எப்படிப்பட்ட எதிர்ச்சொல் பாருங்கள். இன்னொருவர் சொன்னார், வல்லாஹி, இன்னொருவர் சொன்னார், மா வஜதல்லாஹு அஹதன் யுர்சிலுஹு கைரக், இந்த உலகத்தில் எந்த தாயும் இந்த வார்த்தையை கேட்டிருக்க மாட்டார், எந்த அழைப்பாளருக்கும் இந்த ஒரு எதிர்ச்சொல் விழுந்திருக்காது. அல்லாஹுடைய தூதரை பார்த்து அந்த மனிதர் கேட்டார், அல்லாஹ்விற்கு வேற ஆள் இல்லையா? உம்மையா அல்லாஹ் ரசூலாக அனுப்பினான்? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹுடைய தூதரை பார்த்து இன்னொருவர் சொன்னார், உம்மிடத்திலே நான் ஒருபோதும் பேச மாட்டேன். தாயிஃபுடைய மக்களிடத்திலே அழைப்பு பணி செய்கிறார்கள். எல்லா மக்களும் புறக்கணிக்கிறார்கள். தாயிஃபுடைய பயணத்தில் ஒருவர் கூட இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளவில்லை. 10 நாட்கள் அல்லாஹுடைய தூதருக்கு சொல்லால், செயல்களால் வேதனை நடக்கிறது. அதுவும் 10வது நாள் கல்லால் எறிகிறார்கள். மஜ்னூன் வந்திருக்கிறார் என்று சிறுவர்களை கூறி கல்லால் எறிந்து விரட்டுகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமெல்லாம் ரத்தம் அடைந்தவர்களாக தாயிஃபில் இருந்து வெளியே வருகிறார்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வானத்தில் இருந்து மலக்கை இறக்குகிறான். அந்த மலக்கு சொன்னார், உம்முடைய சமூகம் உம்மிடத்தில் என்ன கூறியது, நீங்கள் அதற்கு என்ன பதில் சொன்னீர்கள் என்பதை எல்லாம் அல்லாஹ் அறிகிறான். மலக்குகளுடைய மலைகளுடைய மலக்குகளை அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். நபியே, நீங்கள் என்ன கட்டளையிடுகிறீர்களோ அதை கூறுங்கள், அவர்கள் செயல்படுத்துவார்கள். இந்த இரண்டு மலைகளுக்கு இடையே இவர்களை வைத்து ஒன்றோடு ஒன்றாக இணைத்து விடட்டுமா, கட்டளை கூறுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய மக்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை தவிர வேறு யாரும் இப்படி பேச முடியாது. முஹம்மது ரசூலை தவிர இப்படி யாரும் வேறு இரக்க குணத்தை வெளிப்படுத்த முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். தாயிஃபுடைய பயணம், அதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதருக்கு உறுதுணையாக இருந்த, அல்லாஹுடைய தூதருக்கு மிகவும் நெருக்கமாக இருந்த, எல்லா சோதனைகளிலும் தனக்கு உறுதுணையாக இருந்த கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மரணம். சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட சோதனைகள் பாருங்கள். அபூ தாலிபுடைய மரணம், அதற்கு பிறகு தாயிஃபுடைய பயணத்திலிருந்து விரட்டப்படுதல், மூன்றாவது கதீஜா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய மரணம். அல்லாஹுடைய தூதருடைய உள்ளமெல்லாம் நெருக்கமாகிறது, சோதனைகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. கவலைகளில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய நாட்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், நபியே, இந்த பூமிகளில் உள்ள இந்த மக்கள் உங்களை புறக்கணித்தால் என்ன, வானங்கள் பூமிகளை அரசாட்சி செய்யக்கூடிய உங்களுடைய ரப்புல் ஆலமீன் உங்களை அரவணைக்கிறான், உங்களை சந்திக்க விரும்புகிறான் என்று அல்லாஹ் இஸ்ரா உல் மிஅராஜ் உடைய பயணத்திற்கு அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து செல்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல் இஸ்ராஉ வல் மிஅராஜ், அல் இஸ்ரா என்றால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து, கஅபாவிலிருந்து அல்லாஹுடைய தூதர் பைத்துல் மக்தீஸ் வரை, பைத்துல் முகத்தஸ் வரை சென்ற அந்த பயணம் இஸ்ரா என்று சொல்லப்படும். இரவுடைய நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய ஆற்றலால் ஒரே இரவில் மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து பைத்துல் மக்தீஸ் வரை சென்ற அந்த பயணம் இஸ்ரா என்று அழைக்கப்படும். மிஅராஜ் என்றால் பைத்துல் மக்தீஸில் இருந்து ஏழு வானங்களை கடந்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்ற பயணம் மிஅராஜ் என்று அழைக்கப்படும். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த பயணத்தில் இன்று பலர் கருத்துக்களில் கூறுவது போல அல்லாஹுடைய தூதர் கனவில் சென்றார்கள், அல்லாஹுடைய தூதருடைய ரூஹ் சென்றது, அல்லாஹுடைய தூதருடைய கல்பு சென்றது என்பது கிடையாது. அஹ்லு சுன்னாவுடைய கருத்தின்படி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய உடலாலும் தங்களுடைய ரூஹாலும் இந்த பயணத்தை மேற்கொண்டார்கள். அல்லாஹ் கூறுகிறான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி, அவனுடைய அடிமையை அழைத்து சென்றான், அழைத்து சென்றான்,

0: இந்த மூன்று முறைகளில் தான் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிஅப்திஹி என்று அழைக்கிறான். என்னுடைய அடிமை, என்னையே வணங்கக்கூடியவர், எனக்காகவே வாழக்கூடியவர், என்னிடத்திலேயே தன்னை சரணடைய வைத்த பிஅப்திஹி, என்னுடைய அடிமையை நான் அழைத்து சென்றேன். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த இஸ்ராவுடைய பயணம் எப்போது நடந்தது என்பதில் அறிஞர்கள் மத்தியில் பல கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. சில ரபியுல் அவ்வல் மாதத்தில் என்று, சில ரஜபுடைய மாதத்தில் என்று, இன்னும் பலர் ஹிஜ்ரத்துடைய பயணத்திற்கு முன்னால் ஆண்டில் என்று, இன்னும் பலர் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு செல்லக்கூடிய ஆண்டிற்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் என்று, இப்படி பல கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. அல்லாஹ் ஒருவன் தான் அது எப்போது நடந்தது என்பதை அறிந்தவன். ஆனால் எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும்? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்ரா மிஅராஜுடைய பயணத்திற்கு அல்லாஹுடைய ஆற்றலை கொண்டு சென்றார்கள். மக்காவுடைய வருகைக்கு பிறகு, நபித்துவத்தின் வருகைக்கு பிறகு மதீனாவிற்கு செல்வதற்கு முன்னால், நபித்துவத்திற்கு பிறகு மதீனாவிற்கு முன்னால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்ரா மிஅராஜுடைய பயணத்தை தங்களுடைய வாழ்நாளில் ஒரு முறை அல்லாஹுடைய ஆற்றலால் சென்றார்கள். அல்லாஹ் கூறுகிறான், சூரத்துல் இஸ்ரா 1வது வசனம், சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவுலஹு லினூரியஹு மின் ஆயாதினா இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் மகத்துவம் மிக்கவன், அல்லாஹ் பரிசுத்தமானவன். சுப்ஹானல்லாஹ். அவனுடைய ஆற்றல் எவ்வளவு பெரியது தெரியுமா? அல்லதி அஸ்ரா பிஅப்திஹி, தன்னுடைய அடியானை, தன்னுடைய அடிமையை அழைத்து சென்றான். லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, ஒரே இரவில் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி. அது எப்படிப்பட்டது? அல்லதி பாரக்னா ஹவுலஹு, அல்லாஹ் அந்த சுற்று எல்லைகளை அல்லாஹ் பறக்க செய்திருக்கிறான். ஏன் அழைத்து சென்றான்? லினுரியஹு மின் ஆயாதினா, எம்முடைய அத்தாட்சிகளை அந்த நபிக்கு நாம் காட்டுவதற்காக, எம்முடைய அத்தாட்சிகளை அந்த தூதருக்கு நாம் எடுத்து வைப்பதற்காக. இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர், அல்லாஹ் அவன்தான் கேட்கக்கூடியவன், அவன்தான் பார்க்கக்கூடியவன்.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
2: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை Glitz.lk. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் Glitz.lk தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். Glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். Glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 077-101-0-143.
3: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் சுவாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசிலக்கம் 077-34-5-965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
2: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள், சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775-57-57-560.
4: வானலையில் ஒரு புதிய ஒலி நயம்.

0: அலைச்சலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம் உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
2: குலாலமினுடைய படைப்பு அது புராக்குடைய வாகனம் கொண்டு வரப்பட்டது. இன்னும் சில ரிவாயத்துகளில் அது கொண்டு வரப்பட்ட உடன் அது திமிரியது, மிளிர்ந்தது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், அபி முஹம்மதின் தஃஅலு ஹாதா, இப்படியா முஹம்மது இடத்தில் நடந்து கொள்கிறாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபமா ரகிபக அஹதுன் அக்ரமு அலல்லாஹி மின், அல்லாஹ்விடத்திலே கண்ணியமான இவரை போன்று உன் மீது யாரும் ஏறியது கிடையாது. அல்லாஹ்விடத்திலே கண்ணியமான உம்மை போன்று உன் மீது இவரை போன்று யாரும் ஏறியது கிடையாது. அதற்கு பிறகு அது தணிந்தது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறினார்கள் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி. கண்கள் சிமிட்டுவதற்கு முன்னால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவின் குதிரத்தால் சென்று விடுகிறார்கள். அதற்கு பிறகு மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே நுழைகிறார்கள். நுழைந்தவுடன் இரண்டு ரக்அத் தொழுகை நடத்துகிறார்கள். யாருக்கு? இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட நபிமார்களுக்கு, இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட ரசூல்மார்களுக்கு. மஹாஃபிது இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், எல்லா நபிமார்களும் ஒன்று சேர்க்கப்பட்டார்கள், எல்லா ரசூல்மார்களும் ஒன்று சேர்க்கப்பட்டார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமாக தொழுகை நடத்தினார்கள். அதற்கு பிறகு வெளியே வந்தார்கள். வெளியே வந்தவுடன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இரண்டு பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள். ஒரு பாத்திரத்தில் மது இருந்தது, இன்னொரு பாத்திரத்தில் பால் இருந்தது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஹ்தர்துல் லபன், எதை தேர்ந்தெடுத்தார்கள்? பாலை தேர்ந்தெடுத்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், இஃதர்தல் ஃபித்ரா, நீங்கள் ஃபித்ரத்தை இயற்கையை தேர்ந்தெடுத்து விட்டீர்கள் என்று. கண்ணியத்துக்குரியவர்களே, இதுவரை இஸ்ராவுடைய பயணம். இஸ்ரா என்றால் என்ன? மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரை. அதற்கு பிறகு மிஅராஜுடைய பயணம் ஆரம்பமாகிறது. ஃபஅரஜ பி இலா ஸமாஇத் துன்யா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் புராக்குடைய வாகனத்தில் அல்லாஹுடைய தூதரை ஏற்றி வானத்தை நோக்கி செல்கிறார்கள். பூமியுடைய முதல் வானம், கதவு தட்டப்படுகிறது. அந்த ஹாசின் காவலாளி கேட்கிறார், யார் நீங்கள்? மன்ஹாதா? சொன்னார்கள், ஜிப்ரீல், ஹாதா ஜிப்ரீல், நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஹல் மஅக அஹத், உங்களோடு வேறு யாராவது இருக்கிறார்களா? ஆம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். அவர் ரசூலாக அனுப்பப்பட்டவரா? அவர் அழைத்து வரும்படி கட்டளையிடப்பட்டதா? ஆம், அல்லாஹுடைய அரசாட்சி, அல்லாஹுடைய அரசாட்சி, மாலிகில் முல்க், அரசர்களுக்கெல்லாம் அரசன், அவனுடைய அரசாட்சி. அங்கே ஜிப்ரீலும் மலக்குகளுடைய தலைவரும் தனக்கு கீழுள்ள மலக் அனுமதி கொடுத்தால் தான் உள்ளே நுழைய முடியும். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன் கேட்கப்படுகிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களா? ஆம், அவருடைய வருகை நல்வரவாகட்டும், அவர்கள் வருவதை கொண்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். உள்ளே வரவேற்றார்கள். உள்ளே வந்தவுடன் ஒரு மனிதர் நின்று கொண்டிருந்தார் அந்த முதல் வானத்தில். அவருக்கு வலப்புறம் வெண்மை நிறத்துடைய ஒரு, அவருடைய வலப்புறம் ஒரு கூட்டம் இருந்தது, இடப்புறம் ஒரு கூட்டம் இருந்தது. வலதுபுற கூட்டத்தை பார்த்து அவர் சிரித்தார் அந்த மனிதர், இடதுபுற கூட்டத்தை பார்த்து அவர் அழுதார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்கப்பட்டது, ஏன் இந்த மனிதர் இப்படி செய்கிறார்? யார் இவர்? மன் ஹாதா? ஹாதா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இவர்கள் ஆதம், அவருடைய வலப்புறம் இருக்கக்கூடிய கூட்டம் அஹ்லுல் ஜன்னா. அல்லாஹ் அந்த கூட்டத்தில் இமையாக்கட்டும். அவர்கள் சொர்க்கவாதிகள். இடப்புறம் இருக்கக்கூடிய கூட்டம் நரகத்தை சார்ந்தவர்கள். அல்லாஹ் அதிலிருந்து எம்மை பாதுகாக்கட்டும். ஃபஸல்லிம அலை, உங்கள் நபிக்கு, உங்களுடைய தந்தைக்கு சலாம் சொல்லுங்கள். ஃபஸல்லம்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சலாம் சொன்னார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அதற்கு பதில் சொன்னார்கள், மர்ஹபம் பி இப்னி ஸாலிஹ் வ நபியு ஸாலிஹ், என் சாலிஹான மகனே, என் சாலிஹான நபியே, வாருங்கள், எவ்வளவு காலம் கடந்து விட்டது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சந்திக்கிறார்கள். உடனடியாக இரண்டாவது வானம், கடமைகள் நிறைய இருக்கிறது, அல்லாஹுவை சந்திக்க வேண்டியிருக்கிறது. இரண்டாவது வானத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள், தட்டுகிறார்கள், கேட்கப்படுகிறது, மன் ஹாதா, வந்திருப்பவர் யார்? ஜிப்ரீல். உங்களோடு யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழைத்து வரும்படி கட்டளையிடப்பட்டதா? ஆம். இரண்டாவது வானம் திறக்கப்படுகிறது. அங்கே சென்றால் ஒரு மனிதர் நின்றார். யார் என்று கேட்டேன், அவர் இப்னா ஹாலா, இரண்டு மனிதர்கள் இருந்தார்கள். இரண்டாவது வானத்தில் இரண்டு மனிதர்கள் இருந்தார்கள். இவர்கள் யார் என்று கேட்டேன். அப்போது சொல்லப்பட்டது, ஒரே சாட்சிக்கு பிறந்த இரண்டு மகன்கள், யஹ்யா ஈசா, யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம். இருவருக்கும் சலாம் சொல்லும்படி கட்டளையிடப்பட்டது. சலாம் கூறினேன், பதில் சொன்னார்கள், வரவேற்றார்கள். என் சாலிஹான சகோதரனே, சாலிஹான நபியே, உங்களுடைய வருகை நல்வரவாகட்டும், வாருங்கள். அதற்கு பிறகு மூன்றாவது வானத்திற்கு அழைத்து செல்லப்பட்டேன். கதவு தட்டப்பட்டது. யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். உங்களோடு யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழைத்து வரும்படி கட்டளையிடப்பட்டதா? ஆம், உங்களுடைய வருகை நல்வரவாகட்டும், வாருங்கள் உள்ளே. அங்கே சென்றால் மூன்றாவது வானத்தில் இருந்தார்கள் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா ஹுவ கது உத்திய ஷத்ரல் ஹுஸ்ன். அவருக்கு பாதி அழகு கொடுக்கப்பட்டிருந்தது. அல்லாஹ் படைத்ததில் அழகில் பாதியை நபி யூசுஃபுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். சலாம் சொல்லும்படி கட்டளையிடப்பட்டது. சலாம் கூறினேன். அவர் கூறினார், சாலிஹான அஹியே, சகோதரரே, சாலிஹான நபியே, வாருங்கள். அதற்கு பிறகு மூன்றாவது வானம் அழைத்து செல்லப்பட்டது. தட்டப்பட்டது யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். உங்களோடு யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழைத்து வர கட்டளையிடப்பட்டதா? ஆம், வருகை நல்வரவாகட்டும், அவர்கள் வருவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். கதவு திறக்கப்பட்டது. அங்கே சென்றால் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். சலாம் கூறினோம். சலாமிற்கு பதில் சொன்னார்கள், வாருங்கள் சாலிஹான சகோதரரே, சாலிஹான நபியே என்று வரவேற்றார். அதற்கு பிறகு ஐந்தாவது வானம் கதவு தட்டப்பட்டது. யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். உங்களோடு யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழைத்து வரும்படி கட்டளையிடப்பட்டதா? ஆம், உங்களுடைய வருகை நல்வரவாகட்டும், நீங்கள் வருவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அங்கே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு சலாம் கூறினேன். அவர்கள் சலாமிற்கு பதில் சொன்னார்கள். அவர்கள் கூறினார்கள், சாலிஹான அஹியே, சகோதரரே, சாலிஹான நபியே, வாருங்கள் என்று. அதற்கு பிறகு எத்தனை வானம்? ஆறாவது வானம். ஆறாவது வானத்தில் கதவு தட்டப்பட்டது. யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். உங்களோடு யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாருங்கள், உங்களுடைய வருகை நல்வரவாகட்டும், உங்களுடைய வருகையில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். அங்கே உள்ளே நுழைந்தால் யார் இருந்தார்கள்? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். சலாம் கூறினேன், பதில் சொன்னார்கள், சாலிஹான சகோதரரே, சாலிஹான நபியே, வாருங்கள் என்று வரவேற்றார்கள். நான் திரும்பிச் சென்றேன். செல்லும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அழுதார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அழுதார்கள். ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்கப்பட்டது. சொன்னார்கள், இன்ன குலாமன் புஇஸ பஅதி, இந்த சிறுவர் எனக்கு பிறகு, இந்த வாலிபர் எனக்கு பிறகு அனுப்பப்பட்டிருக்கிறார். ஆனால் என்னுடைய உம்மத்தில் நுழையக்கூடிய கூட்டத்தை விட இவருடைய உம்மத்தில், சொர்க்கத்தில் அதிக மக்கள் நுழைவார்கள். அதை நினைத்து நான் அழுகிறேன். கவலை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உள்ளத்தில். இந்த நபி அவர்களோடு பெரும்பான்மையான கூட்டத்தை அழைத்து செல்லுவார், ஆனால் என்னை விட அவர் கூட்டத்தில் மிஞ்சிவிட்டாரே, சொர்க்கத்தில் அழைத்து செல்வதில் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அழுதார்கள். அதற்கு பிறகு ஏழாவது வானம். ஏழாவது வானத்தின் கதவு தட்டப்பட்டது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், யார் உங்களோடு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழைத்து வரும்படி கட்டளையிடப்பட்டதா? ஆம், அவர்களுடைய வருகை நல்வரவாகட்டும். உள்ளே சென்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கலீலுல்லாஹ், அல்லாஹ்வின் நண்பர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஏழாவது வானத்தில் முஸ்னிதன் தஹ்ரஹு இலல் பைத்தில் மஅமூர், தன்னுடைய முதுகை பைத்துல் மஅமூருடைய சிவற்றில் சாய்ந்தவராக அமர்ந்திருந்தார். அல் பைத்துல் மஅமூர் காபாவிற்கு நேராக ஏழாவது வானத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய இல்லம். எப்படி இங்கே ஒவ்வொரு சதா கணமும் அல்லாஹுவை தவாஃப் செய்கிறோமோ, அது போன்று மலக்குகள் அல்லாஹுவை வணங்குவதற்காக உள்ள இல்லம் அது, அல் பைத்துல் மஅமூர். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யதுஹுலுஹு குல்ல யௌமின் சப்உன அல்ஃப மலக்கின், ஒவ்வொரு நாளும் அந்த பைத்துல் மஅமூரில் 70,000 மலக்குகள் நுழைகிறார்கள். அவர்கள் வெளியே வந்தார் மீண்டும் நுழைவதற்கு வாய்ப்பளிக்கப்படாது. சுப்ஹானல்லாஹ். உலகம் அழியும் வரை எத்துணை நாட்கள்? ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குகள் என்றால் இந்த மனிதர்களுடைய எண்ணிக்கையை விட மலக்குகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு? இதில் குறைவானவர்கள் அல்லாஹ்வை வணங்குபவர்கள், இதில் குறைவானவர்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துபவர்கள். ஆனால் மலக்குகள் சதா கடமும் அல்லாஹ்வை புகழ்பவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் பார்க்கின்ற வானம், இந்த பானத்திலே ஒரு ஜான் கூட காலி கிடையாது. இல்லாவ மலக்குன் ராக்கிய, இல்லாவ மலக்குன் சாஜித், அதிலே ஒரு மலக் ருக்குஇலே இருப்பார், இன்னொரு மலக் சுஜூதிலே இருப்பார். அவ்வளவு கோடான கோடி மலக்குகள், தொழக்கூடிய பைத்துல் மஅமூரில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய முதுகை சாய்த்திருந்தார்கள். ஹாதா அபூக், இவர்கள் தான் உங்களுடைய தந்தை. ஃபஸல்லிம் அலை, சலாம் கூறுங்கள். ஃபஸல்லம்து அலைஹி, நான் சலாம் கூறினேன். ஃபரத்த ஸலாம், அவர்கள் சலாமிற்கு பதில் சொன்னார்கள். மர்ஹபம் பி இப்னி ஸாலிஹ் வன்னபியி ஸாலிஹ், சாலிஹான என்னுடைய மகனே, சாலிஹான நபியே, வாருங்கள் என்று அழைத்தார்கள். ஏழு வானங்களுடைய பயணம் முடிந்தது. ஏழாவது வானம் இந்த பூமியுடைய, இந்த பூமிக்கு மேல் இருக்கக்கூடியது ஏழு வானங்கள். குர்ஆன் சுன்னாவுடைய கல்வியின் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏழாவது வானத்தை ஒப்பிடும் பொழுது அல்லாஹ்வுடைய குர்சி, அல்லாஹ்வுடைய குர்சி, வஸிய குர்சி யுஹுஸ் ஸமாவாதி வல் அர்த், அல்லாஹ்வுடைய குர்சி இந்த ஏழாவது வானத்தை ஒப்பிடும் பொழுது ஒரு பாலைவனத்தில் வீசப்பட்ட மோதிரத்திற்கு சமம். இந்த ஏழாவது வானம் அல்லாஹ்வுடைய குர்சியோடு ஒப்பிடும் பொழுது பாலைவனத்தில் வீசப்பட்ட ஒரு மோதிரத்திற்கு சமம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதற்கு மேலே செல்ல சும்ம தஹபபி இல சித்ரத்தில் முன்தஹா, ஒரு மரம் அது, யானையுடைய காதுகளுடைய சோலைகளை போன்ற கிளைகளை உடைய மரம் அது, சித்ரத்துல் முன்தஹா, முன்தஹா அதுதான் எல்லை. அதற்கு மேல் யாரும் செல்ல முடியாது அல்லாஹ்வுடைய கட்டளை இல்லாமல். சித்ரத்துல் முன்தஹா அந்த மரத்தை அடைந்தோம். அந்த மரத்திற்கு கீழ் இருந்து நான்கு ஆறுகள் ஓடியது. ஃபஸஅல்து ஜிப்ரீல், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டேன், இந்த ஆறுகள் எங்கே செல்கிறது? இரண்டு ஆறுகள் சொர்க்கத்தை நோக்கி, இன்னொன்று இரண்டு ஆறுகள் இந்த பூமியை நோக்கி. பூமியை நோக்கி செல்லக்கூடிய ஆறுகள் எது? அந்நீலு வல் ஃபுராது, நைல் நதியும் யூபிரிட்டஸ் நதியும். இந்த இரண்டு நதிகளும் சித்ரத்துல் முன்தஹாவில் இருந்து கிளம்பி வரக்கூடிய நதிகள். அது எப்படி வருகிறது, எப்படி பூமிக்கு சேர்கிறது? அல்லாஹுவை தவிர அந்த ஞானத்தை யாரும் அறிந்து கொள்ள முடியாது. அதற்கு பிறகு அழைத்து செல்லப்பட்டேன் தனியாக என்னுடைய ரப்பை சந்திப்பதற்காக. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஏழு வான, இந்த பூமியில் உள்ள எல்லா மக்களும் உங்களை புறக்கணித்தாலும் நபியை நான் இருக்கிறேன் உங்களுக்காக, வாருங்கள் என்னை சந்திப்பதற்காக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்தார்கள். அல்லாஹ்விடத்திலிருந்து கட்டளைகள் கொடுக்கப்பட்டது நேரடியாக. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹுவை பார்க்கவில்லை, அல்லாஹுவை பார்க்கவில்லை, அல்லாஹுவை சந்தித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், யார் அல்லாஹுவை அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்தார்கள் என்று கூறுகிறார்களோ அவர்கள் அல்லாஹுவின் மீது மிகப்பெரிய இட்டுக்கட்டை செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்கப்பட்டது, ஹல் ரஐத ரப்பக், உங்களுடைய ரப்பை நீங்கள் பார்த்தீர்களா? நூறுன் அன்ன அரா, அவன் வெளிச்சமானவன், அவனை எப்படி நான் பார்ப்பது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன் அல்லாஹ லா யனாம், அல்லாஹ் உறங்க மாட்டான். வலா எம்பகை லஹு ஐயனாம், அவனுக்கு உறக்கம் தேவை கிடையாது. யஃபிதுல் கிஸ்த வ யர்ஃபஉ, தராசை அவன்தான் தாழ்த்துகிறான், தராசை அவன்தான் உயர்த்துகிறான். பகலுடைய அமல்கள் இரவுக்கு முன்னால் சென்று விடுகிறது, இரவுடைய அமல்கள் பகருக்கு முன்னால் சென்று விடுகிறது. ஹிஜாபுஹு நூர், அவனை மறைக்கக்கூடியது, அவனை மறைக்கக்கூடிய திரை வெளிச்சமாகும். அல்லாஹு நூறு சமாவாத்தி வளரும், நூறு நாலா நூர், அவனை மறைக்கக்கூடிய திரை வெளிச்சமாகும். யார் அதை விளக்குகிறாரோ பார்வை எட்டும் தூரம் அளவுள்ள படைப்புகள் அனைத்தையும் அந்த வெளிச்சம் சுட்டரித்து விடும். அல்லாஹு அக்பர். நபி மூசா கேட்டார், யா அல்லாஹ், உன்னை நான் பார்க்க வேண்டும். அலைஹிஸ்ஸலாம், மூசா உன்னால் என்னை பார்க்க முடியாது, வேண்டுமானால் இந்த மலையை பார். அல்லாஹ் அவனுடைய விரலின் கீறல் அளவுள்ள ஒளியை இறக்கினான், மலை வெடித்தது. மூசா பஸ்மம், மூசா அலைஹிஸ்ஸலாம் மயக்கம் அடித்து விழுந்தார்கள். எழுந்தவுடன் சொன்னார்கள், யா அல்லாஹ், உன்னை பார்க்க வேண்டும் என்று கேட்டதற்கு என்னை மன்னித்துக் கொள், நான் உன்னை நம்பிக்கை கொண்டதில் முதலாமவன். அல்லாஹுவை யாரும் பார்க்க முடியாது, இந்த உலகத்தில் யாரும் அல்லாஹுவை பார்க்கவில்லை. அல்லாஹுவை நாளை மறுமையில் சொர்க்கத்தில் நுழைந்தவுடன் அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு தன்னை அல்லாஹ் வெளிப்படுத்துவான். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எமக்கு தருவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 50 நேர தொழுகைகளை அதில் கட்டளையாக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 50 நேர கட்டளைகளை கொண்டு மறுபடியும் அல்லாஹுவை சந்தித்து விட்டு பூமியை நோக்கி இறங்கி வந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வானம் வந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், மா ஃபரத ரப்புக அலா உம்மத்திக், உங்கள் சமூகத்தின் மீது அல்லாஹ் எதை கடமையாக்கினான்? குல்து ஹம்சீன ஸலாதன், 50 நேர தொழுகைகளை. அப்படியா? இர்ஜி இலா ரப்பிக் ஃபஸ்அல்ஹு அத்தக்ஃபீஃப், குறைத்து கேளுங்கள். முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களுடைய உம்மத் அதை செயல்படுத்த சக்தி பெறாது. நான் பனி இஸ்ரவேலர்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டேன், நான் பார்த்திருக்கிறேன், அவர்களிடத்திலே படிப்பனைகளை பெற்றிருக்கிறேன், இவர்கள் ஒருபோதும் அதற்கு சக்தி பெற மாட்டார்கள். 50 நேர தொழுகைகள், குறைத்து கேளுங்கள். ஃபரஜஅது இலா ரப்பி, என் ரப்பிடத்திலே சென்றேன். யா அல்லாஹ், குறைத்து கொடு என் சமூகத்திற்கு. யா அல்லாஹ், குறைத்து கொடு என் சமூகத்திற்கு. குறைக்கப்பட்டது 5 நேர தொழுகைகள். மறுபடியும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்திக்க மறுபடியும் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வானம் வருகிறது. கேட்டார்கள், அல்லாஹ் இப்போது என்ன செய்தான், எதை கடமையாக்கினான்? அல்லாஹ் 5 குறைத்திருக்கிறான். மறுபடியும் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இதை உம்முடைய சமூகம் செயல்படுத்தாது, குறைத்து கேளுங்கள். பனி இஸ்ரவேலர்களிடத்தில் நான் வாழ்ந்திருக்கிறேன், அவர்களிடத்திலே படிப்பினைகளை பெற்றிருக்கிறேன், செயல்படுத்தாது. மறுபடியும் சென்றார்கள், யா அல்லாஹ் குறைத்து கொடு. இப்படி 5 குறைக்கப்பட்டு இறுதியாக 5 நேர தொழுகையாக மாறியது. சொல்லப்பட்டது கடமையாக்கும் பொழுது இந்த 5 நேர தொழுகைகளை தொழுதால் 50 நேர தொழுகைகளை தொழுத நன்மைகளுக்கு உன் சமூகம் உட்படுத்தப்படும். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே வந்தார்கள், அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், 5 நேர கடமைகள், குறைத்து கேளுங்கள் நபியே, இதையும் உம்முடைய சமூகம் செயல்படுத்தாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை உண்மை இல்ல, மஷா அல்லாஹ். அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர 5 நேர தொழுகையும் அவர்களுக்கு சிரமமாக இருக்கும், குறைத்து கேளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ரப்பிடத்தில் நான் திரும்பி சென்று இதை கேட்பதற்கு வெட்கப்படுகிறேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வெட்கப்படுகிறேன். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் மறுபடியும் மிஅராஜுடைய பயணத்தை முடித்து மக்காவை வந்தடைந்தார்கள். உம்முல் ஐமன் அவர்களை சந்தித்தார்கள், இதை சொன்னார்கள். உம்முல் ஐமன் சொன்னார்கள், ரழியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ்வுடைய தூதரை இதை மக்களுக்கு வெளிப்படுத்தாதீர்கள், குழப்பங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட்டுவிடும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைக்க முடியுமா? மறைக்க முடியாது. நபி மக்களுக்கு தெரிவித்தார்கள், நான் ஒரே இரவில் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி, அதற்கு பிறகு 7 வானங்களை கடந்து சென்றேன். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். மக்கள் ஏற்றுக்கொள்ள தடுமாறினார்கள். அபூஜகல் வந்தான், அல்லாஹுடைய தூதரே, முஹம்மது ரசூலே, முஹம்மதே, உங்களிடத்தில் ஏதாவது செய்திகள், புதிய செய்தி இருக்கிறதா? ஆம் அபூஜகலே, நான் சென்றேன் ஒரே இரவில் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி, அதற்கு பிறகு 7 வானங்களை கடந்து ரப்பை சந்தித்தேன், அல்லாஹ் எனக்கு கடமைகளை கொடுத்தான். அப்படியா? இதுதானா கதை? நான் எங்களிடத்திலே நீங்கள் கூறியதை மக்களை அழைத்தால் சொல்வீர்களா? அவனுக்கு என்ன ஆனது? இவருடைய நாவாலே இவர் பொய்யை கூறுகிறார் என்று நிரூபிக்கக்கூடிய தனம் என்று நேரம் என்று அவன் நினைத்துக் கொண்டான். அபூஜகல் சொன்னான், வாருங்கள் குறைசிகளே, முகமது ஒரு செய்தியை சொல்ல போகிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வாருங்கள் வாருங்கள். எல்லா மக்களும் ஒன்று கூடினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எழுந்து சொன்னார்கள், ஆம், ஒரே இரவில் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி சென்றேன், அதற்கு பிறகு 7 வானங்களை கடந்து சென்றேன். மக்கள் சொன்னார்கள், முஹம்மதுடைய பொய்யம்மை ஆச்சரியப்படுத்துகிறது, உண்மையிலே ஆச்சரியப்படுத்தலாம், பொய்யில் இவர் ஆச்சரியப்படுத்துகிறாரே என்று கைகளை தட்டினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்டவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த இஸ்ரா வல் மிஅராஜ் இது தரக்கூடிய படிப்பினைகள் என்ன, பாடங்கள் என்ன? இஸ்ரா மிஅராஜ் தரும் படிப்பினைகள், முதல் படிப்பினை, இதயம் பிளக்கப்பட்டது, வயிறு பிளக்கப்பட்டு இதயம் எடுக்கப்பட்டது. கண்ணியத்துக்குரியவர்களே, இது 2 முறை நடந்திருக்கிறது. ஒன்று, ஹலீமா சஅதியா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் அல்லாஹ்வுடைய தூதர் பாலருந்தும் குழந்தையாக ஒப்படைக்கப்பட்ட பொழுது, அல்லாஹ்வுடைய தூதர் மலையில் மீது இருந்து அவர்களுடைய சிறுவர்கள் எல்லாம் கீழே விளையாடி கொண்டிருந்த பொழுது, ஹலீமா சஅதியாவுடைய அவர்களுடைய அந்த அரவணைப்பில் இருந்த பொழுது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மூலமாக இதயம் பிளக்கப்பட்டு கல்பு வெளியே எடுக்கப்பட்டு ஷைத்தானுடைய சதை துண்டு அதிலிருந்து அகற்றப்பட்டது. 2வது முறை மிஅராஜுடைய பயணத்திற்கு செல்வதற்கு முன்னால் கல்பு எடுக்கப்பட்டு ஜம்ஜம் நீரால் குளிப்பாட்டப்பட்டு ஈமானோடும் ஹிக்மத்தோடும் முழுமையாக்கப்பட்டது. 2 வித்தியாசம் இருக்கிறது. இன்னல்லாஹு அலா குல்லி ஷைன் கதீர். இரண்டாவது, மூசா அலைஹிஸ்ஸலாம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உரையாடல் என்ன சொன்னார்கள்? மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்கள்? குறைத்து கேளுங்கள் நபியே, மூசா அலைஹிஸ்ஸலாம் என்னை விட இந்த சமூகம் எண்ணிக்கையில் அதிகமாக சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய நபி என்றாலும், அவரிடத்தில் அந்த ஒரு மூசா அலைஹிஸ்ஸலாம் அதை கண்டு வியந்தாலும், ஒரு நபிக்கு அவர் செய்யக்கூடிய அறிவுரை என்ன? அந்த சமூகத்தை பாதுகாப்பதற்காக. என்ன ஒரு தன்மை பாருங்கள், அந்த சமூகத்தை பாதுகாப்பதற்காக இதை பத்தாது, இது இதை ஏற்றுக்கொள், இதை உங்களுடைய சமூகம் செயல்படுத்தாது, குறையுங்கள் நபியே. சுப்ஹானல்லாஹ், ஒரு திறமை உள்ள நபிமார்களின் தலைவராக இருந்தாலும், இந்த உலகத்திற்கெல்லாம் தலைவராக இருந்தாலும், அல்லாஹ் படைத்ததில் அந்த படைப்பை போன்ற ஒரு படைப்பில்லை என்றாலும், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை விட தன் சமூகத்திடத்திலே அதிக முறை அதிக நாட்கள் பழகிய மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு மறுபடியும் அல்லாஹுவை சந்திக்க சென்றார்கள். என்ன ஒரு பணிவு பாருங்கள், என்ன ஒரு உண்மையை ஏற்றுக்கொள்ளும் தன்மை பாருங்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில். மூன்றாவது, தொழுகையுடைய முக்கியத்துவம். இந்த உலகத்தில் எல்லா கடமைகளும் எப்படி கொடுக்கப்பட்டது? வஹியின் மூலமாக முஹம்மது ரசூலுக்கு கொடுக்கப்பட்டது. ஒரே ஒரு கடமை மட்டும்தான் நேரடியாக அல்லாஹுவால் கொடுக்கப்பட்டது. என்ன கடமை? எந்த கடமையை நாம் புறக்கணிக்கிறோமோ, எந்த கடமையை நாம் நிறைவேற்றுவதற்கு சிரமமாக இருக்கிறதோ, எந்த கடமைக்காக உறக்கத்தை துறக்க நான் தயார் இல்லையோ, எந்த கடமைக்காக எம்முடைய வேலைகளை துறக்க நான் தயார் இல்லையோ, எந்த கடமைகளுக்காக எம்முடைய செல்வத்தை துறக்க தயார் இல்லையோ, குடும்பத்திற்கு நேரம் உண்டு, உறங்குவதற்கு நேரம் உண்டு, விளையாடுவதற்கு நேரம் உண்டு, சாப்பிடுவதற்கு நேரம் உண்டு, அரட்டை அடிப்பதற்கு நேரம் உண்டு, இந்த உலகத்தை சுற்றி பார்ப்பதற்கு நேரம் உண்டு, எந்த இறைவனை வணங்குவதற்கு அஞ்சு நேர தொழுகைகளை ஒரு நாளில் சரிவர தொழுக முடியவில்லையோ, இல்ல மஷா அல்லாஹ், அந்த கடமையை அல்லாஹ் நேரடியாக நபிக்கு கூறினார். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அதுவும் எப்படிப்பட்ட கடமை? யாரும் இந்த கடமையிலிருந்து விலக முடியாத கடமை. ஜகாத் செல்வந்தவர்களுக்கு, ஹஜ் செல்வந்தவர்களுக்கு, உடல் வலிமை உள்ளவர்களுக்கு, நோன்பு உடலில் தாக்கத்துள்ளவர்களுக்கு, சக்தி உள்ளவர்களுக்கு. ஆனால் யாராக இருந்தாலும் அவர் நோயாளியாக, அவர் மரணப்படுக்கையில், அவர் உயிருள்ளவராக, சுகமுடையவராக வயதை அடைந்து விட்டால், இவர்கள் யாராக இருந்தாலும் போர்க்களத்தில் அவர் நின்றாலும் இதை விடுவதற்கு அனுமதி கிடையாது. நின்று தொழ முடியவில்லையா உட்கார்ந்து தொழு, உட்கார்ந்து தொழ முடியவில்லையா படுத்து தொழு, படுத்தும் தொழ முடியவில்லையா, இன்றைய அறிஞர்களுடைய கருத்தின் அடிப்படையில் கண்ணால் தொழு, சைகையால் தொழு. தொழுகையிலிருந்து எந்த காலத்திலும் விடுதலை கிடையாது. எதிரிகளுக்கு முன்னால் நீ போர்க்களத்தில் நின்றாலும் அந்த நேரத்திலும் நீ தொழுகையை விடக்கூடாது. எப்படிப்பட்ட கடமை? அல்லாஹுடைய கடமை, எல்லா நபிக்கும் அல்லாஹிட்ட கடமை. ஆனால் எங்கே நம்முடைய சமூகம்? ஐந்து நேர தொழுகைகள், அதை தொழுவதை விட்டால் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், வேண்டுமென்றே தொழுகையை விடுபவன் அல்லாஹுவை மறுத்த காஃபிராகிறான். ஐந்து நேர தொழுகையை தொழுதாலும் நரகம் உண்டு ஒருவனுக்கு. யார் தெரியுமா? யார்? பலர் கேட்டிருப்பீர்கள். யார் அவன்? فخلف من بعدهم خلف اضاعوا الصلاه واتبعوا الشهوات فسوف يلقون غيا. பின்னால் இவர்களுக்கு பின்னால் இவர்களை வந்தடைய கூடியவர்கள் தொழுகையை பாலாக்குவார்கள். தொழுகையை பாலாக்குது என்றால், இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா சொன்னார்கள், அஹரூஹா அன் வக்திஹா, தொழுகையை அதனுடைய நேரத்திலிருந்து தவறி தொழுவார்கள். இவர்கள் நாளை மறுமையில் நரகத்தில் கையா என்ற ஓடையை சந்திப்பார்கள். பெரியவர்களை, சிறியவர்களை, தாய்மார்களை, வயதில் தொழுகையை கடமையானவர்களை, தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழவில்லை என்றால் நரகம். சுபஹை சுபஹுடைய நேரத்தில், லுஹரை லுஹருடைய நேரத்தில் தொழவில்லை என்றால் நரகம். தொழுகையை விட்டால் அல்லாஹ் பாதுகாப்பாடாக. நான்காவது, இரண்டு ஹரமுடைய எல்லைகளுக்கும் இருக்கக்கூடிய முக்கியத்துவம். மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் அக்ஸா. அல்லாஹ் இந்த இரண்டையும் மூமின்களை கொண்டுதான் அல்லாஹ் பலப்படுத்துவான். இந்த இரண்டு ஹரமுக்கும் இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை உணர முடியும். ஐந்தாவது, இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, கஷ்டத்திற்கு பிறகு இன்பம் என்ற ஒன்று ஒரு கணம் மூமின்களுக்கு உண்டு. நபியே, இது சிரமமாக நீங்கள் கழித்தால் இதற்கு பிறகு இதோ இன்பம். எல்லா மூமின்களுக்கும் கஷ்டத்திற்கு பிறகு ஒரு நிச்சயமாக சந்தோஷம், மகிழ்ச்சி ஒன்ற கணம் உண்டு. ஆறாவது அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தன்மை. மிஅராஜுடைய பயணத்தை காஃபிர்கள் எல்லோரும் மறுத்த பொழுது அபூபக்கரிடத்தில் இதை கொண்டு சென்ற பொழுது சொன்னார்கள், இதை தூதர் சொல்லி இருந்தால் நான் ஏற்றுக்கொள்கிறேன், இன்னஹு சித்திக், அவர் உண்மையாளர். ஏழாவது லினுரியஹு மின் ஆயாத்தினா, எம்முடைய அத்தாட்சிகளை நாம் காண்பிப்பதற்காக. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்ரா மிஅராஜுடைய பயணத்தில் பார்த்த காட்சிகள் என்ன? இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹி இப்னு ஷைபா இப்னு ஹிப்பான் போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்படுகிறது, ஹசனுடைய தரத்தில் அல்லது ஸஹீஹுடைய தரத்தில். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்ராவுடைய பயணத்தில் சென்றேன், ஒரு கூட்டம் நரகத்தில் தங்களுடைய உதடுகளை நரகத்தால் ஆன கத்திரிகளால் கத்தரித்துக் கொண்டிருந்தார்கள். யார் அவர்கள்? ஹாஉலாஇ ஹுதபா உம்மத்தி, இவர்கள் உங்களுடைய சமூகத்துடைய ஹதீபுகள், பேச்சாளர்கள். என்ன, இவர்கள் இந்த உலகத்தில் நன்மையை ஏவினார்கள், ஆனால் அவர்கள் அந்த நன்மையை பின்பற்றவில்லை. அல்லாஹ் பாதுகாப்பானாக. இஹ்லாஸை கடைபிடியுங்கள், அல்லாஹ்விற்காக அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி மட்டும் செயல்படுங்கள், செய்ததை சொல்லியதை வாழ்க்கையில் செயல்படுத்துங்கள், இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய தண்டனை அவர்களை சூழும். இரண்டாவது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்ராவுடைய பயணத்தில் மிஅராஜுடைய பயணத்தில் சென்ற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கபரில் தொழுது கொண்டிருந்தவர்களாக பார்த்தார்கள். சுப்ஹானல்லாஹ், முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். மூன்றாவது, அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், அல்லாமா அஹ்மத் ஷாக்கி ரஹிமஹுல்லாஹ் ஸஹீஹுடைய தரத்தில் கொண்டு வருகிறார்கள், மிஅராஜுடைய பயணத்தில் சென்ற பொழுது இரத்த ஆற்றில் ஒருவர் மிதந்து கொண்டிருந்தார், அவர் யார் என்று கேட்கப்பட்டது, ஆகிலுர் ரிபா, வட்டியை சாப்பிட்டவன். அல்லாஹ் பாதுகாப்பாடாக. அதற்கு பிறகு மிஅராஜுடைய பயணத்தில் சிலர் தங்களுடைய இரும்பாலான அகங்களால் தங்களுடைய முகங்களை கீறி கொண்டிருந்தார்கள், யார் அவர்கள் என்று கேட்கப்பட்டது. ஜிபிரீல் அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் மக்களுடைய மாமிசங்களை சாப்பிட்டவர்கள், மக்களுடைய கண்ணியத்தில் விழுந்தவர்கள், மக்களை பற்றியே பேசிக் கொண்டிருப்பவர்கள், பிறரை பற்றியே புறம் பேசி திரிபவர்கள், தங்களை எண்ணாமல் பிறரை எண்ணுபவர்கள், தங்களுடைய ஈமானை எடை போடாமல் பிறர் ஈமானுக்கு எடை போடுபவர்கள்.
1: தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஷரை அவர்கள்.
1: யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாதிஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். யா அய்யுஹன்னாஸ் தக்கூ ரப்பக்கும் அல்லதீ கலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வகலக மின்ஹா ஸவ்ஜஹா وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலாவுக்கே ஸலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், ஸஹாபாக்கள் தாபியின்கள் தபஈ தாபியின்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டும். அன்புக்குரிய அருமைச் சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா சூரத்துல் அன்ஆம் 54வது வசனத்திலே சொல்லி காட்டும் போது, வஇதா ஜாஅக்கல் லதீன யுஃமினூன பிஆயாதினா ஃபகுல் ஸலாமுன் அலைக்கும். நபியே, நம்முடைய வசனங்களை நம்பியவர்கள் உங்களிடம் வந்து நின்றால், நீங்கள் யுஃமினூன பிஆயாதினா எங்களுடைய வசனங்களை நம்முடைய வசனங்களை நம்பியவர்கள் உம்மிடம் வந்தால், ஃபகுல் ஸலாமுன் அலைக்கும், அந்த மக்களுக்கு அல்லாவின் சாந்தியின் சமாதானமும் உங்கள் மீது உண்டாகட்டுமாக என்று கூறுங்கள் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான், கத்தப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹி ரஹ்மா, நிச்சயமாக உங்கள் இரட்சகன் இரக்கம் காட்டுவதை தன் மீது கடமையாக்கி கொண்டான் என்று அந்த மக்களுக்கு சொல்லுங்கள். அன்னஹு மன் அமில மின்கும் சூஅ பி ஜஹாலத்தின், உங்களில் ஒருவர் யார் பாவமான காரியத்தை அறியாமையால் ஒரு தீமையை செய்து, சும்மத்தாப மின்பாதிஹி, அதுக்கு பிறகு அதை தொடர்ந்து தௌபா செய்து, வாஸ்லஹ, தன்னுடைய காரியத்தை அவர் சீர்திருத்தி கொள்வாராக இருந்தால், ஃபஅன்னஹு கஃபூரு ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாகவும் இரக்கமுள்ளவனாகவும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த சூரத்துல் அன்னாமினுடைய 54வது வசனத்தில் அல்லாஹு தஆலா அவனுடைய கருணையை பற்றி சொல்லி காட்டுறான். அப்போ நம்முடைய வசனங்களை ஈமான் கொண்டவர்கள் வந்தால் உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லிட்டு, கத்தப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹி ரஹ்மா, அல்லாஹ் அவன் மீது கருணை காட்டுவதை கடமையாக்கி விட்டான் அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு என்ன செய்து சொல்லி காட்டுது. அதே மாதிரி அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீத், புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் பதிவாயிருக்கக்கூடிய ஒரு ஹதீத், லம்மா கதல்லாஹுல் கல்க கதப கிதாபன் ஃபஹுவ இந்தஹு ஃபௌக அரிஷிஹி, அல்லாஹு தஆலா படைப்பினங்களை எல்லாம் படைத்து விட்ட போது அவனுக்கு அருகிலே அரிஷின் மீது அல்லாஹு தஆலா எழுதினான், இன்ன ரஹ்மத்தி சபகத் கதபி, நிச்சயமாக என்னுடைய கருணை என்பது என்னுடைய கோபத்தை மிஞ்சிவிட்டது என்று அல்லாஹாக்கு சுப்ஹானஹு தஆலா எழுதினான் அப்படிங்கிற செய்தி புகாரி முஸ்லீம் போன்ற கிரந்தங்களில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்போ உண்மையிலே நாங்கள் அல்லாஹ்வுடைய கோபம், அல்லாஹ்வுடைய தண்டனை, நரகம், அல்லாஹ்வுடைய பிடி ரொம்ப கடினமானது, இதையெல்லாம் நாங்கள் என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அதை விட அல்லாஹ்வுடைய கோபத்தை விட அல்லாஹ்வுடைய கருணை ரொம்ப அதிகமாக இருக்குது, அல்லாஹ்வுடைய இரக்கம் ரொம்ப கூடுதலாக இருக்குது, அல்லாஹ் கருணை காட்டக்கூடியவனாக இருக்கிறான். இது அல்லாஹ் குர்ஆன்லேயே சொல்லி காட்டுறாங்க, நபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ் எழுதிட்டான், அல்லாஹ்வுடைய கோபத்தை விட இரக்கம் மிஞ்சி விட்டது என்று, அதை விட இது அதிகமாகிவிட்டது அப்படி என்று சொல்லி காட்டுறான். நம்மளும் இயல்பாகவே என்ன செய்கிறோம்னு சொன்னால், நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கும் போது பிள்ளைகள்கிட்ட நம்ம அல்லாட கோபத்தை தான் முதல்ல நம்ம சொல்கிறோம். அல்லாஹ் அடிப்பான், அல்லாஹ் சுடுவான், அல்லாஹ் நெருப்பில் போடுவான், அல்லாஹ் தண்டிப்பான் என்று நம்ம ஒரு பிள்ளை ஒரு தவறு செய்யக்கொள்ள அல்லாவை வந்து தண்டிப்பான்னு சொல்கிறோம். தண்டிப்பான் தான், அப்படி தான் பிள்ளைகளுக்கு சொல்லணும். ஆனால் அதை விட அதிகமாக அல்லாவுடைய கருணையை பேச மறந்துட்டேன் நம்ம. அல்லாஹ் இரக்கமுள்ளவன், அல்லாஹ்க்கு மன்னிக்கக்கூடியவன், அல்லாஹ் கிருபை செய்யக்கூடியவன், அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான், அல்லாஹ் அருள் செய்வான். இப்படி அல்லாஹை பற்றிய கருணையை கூடுதலாக பேசி அல்லாஹோட கோபத்தை குறைவாக பேசணும். ஏன்னா அல்லாஹோட கருணை தான், இரக்கம் தான் அதிகமாக இருக்குது. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு வந்து நமக்கும் கூட அல்லாஹ்வை நெருங்கிறது, இபாதத் செய்கிறது ரொம்ப ஒரு விருப்பத்துக்குரியதாக இருக்கும். ஒரு சிலர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, அல்லாஹோட இரக்கத்தை, அல்லாஹோட மன்னிப்பை, அல்லாஹோட கருணையை மட்டும் தொடர்ந்து பேசினா அவன் பாட்டுக்கு பாவம் செஞ்சுக்கிட்டு பேய்த்திருவான், நல்லா மன்னிப்பான் தானே என்றுட்டு பாவம் செஞ்சுட்டு பேய்த்திருவான்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். இந்த நினப்பு நபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாதா? அல்லாஹுக்கு அவனுடைய அருளை பற்றி பேசும்போது தெரியாதா? ஆனால் உண்மையிலே ஒரு பகுத்தறிவுள்ள ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய அருளை பற்றி பேசும்போது அவன் பாவம் செய்கிறதுக்கு ஒரு நாள் நினைக்க மாட்டான். இவ்வளவு கருணை காட்டக்கூடிய, இவ்வளவு இரக்கம் காட்டக்கூடிய அல்லாஹ்வுக்கிட்ட நாம் சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ளாமல் வேறு எங்கே போகிறதுன்ட்டு யோசிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு நிறைய தாரவனுக்கு துரோகம் செய்ய மனசு வராது. நம்ம ஒருத்தருக்கிட்ட வேலை செய்கிறோம், அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாரு, ஒரு நேரம் நம்ம ஒரு மணித்தியால் நம்ம போகலாட்டி கூட அதுக்கும் சம்பளம் பண்ணுறாரு, இடையில் லீவு, பொண்டாட்டு பிள்ளையில் சோமில்லை, இப்போ புள்ள கிடச்சிருக்கு, இதுக்கெல்லாம் எந்த ஒரு அலவன்ஸும் நமக்கு கிடையாது, அவர் கரெக்டாக சொன்னதை சொன்ன மாதிரி செய்கிறாரு அப்படி என்று சொன்னால் அவர்கிட்ட நம்ம விசுவாசமாக நடக்கிறத விட, பேசினத்தை விட கூட தாரான், இருக்கிறத இன்னும் அள்ளித்தாரான், அதிகமான நமக்கு இன்னும் சலுகைகளை தாரான் அப்படி என்று சொன்னால் இவ்வளவு செய்கிறவனுக்கு எவ்வளவு கடமைப்படணுங்கிற மனசு தான் வரும். அப்போ யதார்த்தமாக அல்லாஹ்வுடைய கருணையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்லி காட்டும் போது என்ன சொல்றான்னு சொன்னால், ஒரு ரஹ்மத்தி வசியத் குல்லை ஷெய்யின், என்னுடைய கருணை என்பது எல்லா விஷயங்களிலும் விசாலித்து விட்டது. ஃபஸ்அக்துபுஹா லில்லதீன யத்தகூன, நிச்சயமாக அதனை நான் இறையச்சம் உள்ளவர்களுக்கு, என்னை அஞ்சு நடக்கக்கூடியவர்களுக்கு நான் கடமையாக்கி விட்டேன். வயவுதூன ஜக்கா, மேலும் ஜக்காத்தை கொடுப்பவர்களுக்கு நான் அதனை கடமையாக்கி விட்டேன். வல்லதீன ஹும்பி ஆயாத்தினா யூமினோன், நிச்சயமாக அவர்கள் நம்முடைய அத்தாட்சிகளை நம்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுறாங்க. இப்போ இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, அல் ஜன்னத்து அக்ரபு இலா அஹதிக்கும் மின் ஷிராக்கி நஅலிஹி, சொர்க்கம் என்பது உங்கள் ஒருவருக்கு தன்னுடைய செருப்பினுடைய பட்டியை விட பக்கத்தில் இருக்கிறது. ஒன்னார்வு மிஸ்லதாலி, நரகமும் அது போன்றுதான் அப்படி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது புகாரியில முஸ்லீமில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அப்போ அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறத மன்னிக்க மாட்டேங்கிறான், அது அல்லாததை அவன் நாடியோர்களுக்கு மன்னிப்பான் அப்படிங்கிறான். அப்போ அல்லாஹ் அவன் நாடியோர்களுக்கு மன்னிக்கிறான் என்பது ஏனைய பாவங்களை, இணை வைத்தல் அல்லாத மற்றைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்பது அல்லாஹ்வுடைய ஒரு கருணையை சுட்டி காட்டக்கூடியதாகத்தான் என்ன செய்து இதில் இருக்குது. அதே மாதிரி அல்லாஹு தஆலா சூரா ஜுமர் 53வது வசனத்தில் அவன் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான். என்ன வார்த்தை அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் வந்து அவன் மன்னிக்கக்கூடியவனுங்கிறத சொல்கிறதுக்கு எடுக்கக்கூடிய அந்த முதல் வசனமே அல்லாஹ்வோட கருணையை அதுக்குள்ளே உள்ளடக்குது. ஏன்னா இன்றைக்கு இயல்பாகவே நம்ம எல்லாரும் பேசும்போது, எந்த மொழியில் நம்ம பேசினாலும், நம்ம பேசும்போது நல்லது ஒரு ஆள் செஞ்சிட்டாருன்னு சொன்னால் எப்படியாவது நம்மளோட சம்மந்தப்படுத்திக்குவோம். நல்லது செய்கிறவர் எப்படியாவது நம்மளோட சம்மந்தப்படுத்திக்குவோம். இப்போ இலங்கையை சேர்ந்த ஒருத்தர் ஏதாவது கண்டுபிடிச்சிட்டாருன்றா, அவன் நம்ம ஊரும் கிடையாது, நம்ம மதமும் கிடையாது, நம்ம கண்டதும் கிடையாது, நம்ம என்ன சொல்லுவோம், எங்கள் நாட்டுக்காரன்றோம், நம்ம நாட்டுக்காரன்றோம். அப்படியே வந்து அது நம்ம ஊராக இருந்தால் அது எங்கள் ஊர் ஆள், எங்களோட கிழக்கு மாகாணம், எங்களோட வடக்கு மாகாணம் அப்படின்னு நேருவோம், செல்லிடுவோம். அப்படியே நம்ம மதமாக இருந்தால் எங்கள் ஆளுன்னு சொல்லிடுவோம், நம்ம எங்கள் முஸ்லீம் ஒரு ஆள் தான் அதை சாதிச்சிருக்கிறாங்கிறோம். உலகத்தில் எங்கேயாவது ஒருத்தன் செய்திருக்கிறான், அவன் முஸ்லீம்னா அது நம்முடைய முஸ்லீம் ஒரு ஆள் செஞ்சிருக்கிறாரன்றோம். அப்போ நல்லது செய்யும்போது நம்மளோட சேர்த்து பேசுவோம், கெட்டது செய்யும்போது பெத்த பாப்பாவே தள்ளி வச்சுருவோம். பாப்பா தவறு செஞ்சிட்டார் என்று சொன்னால் நம்ம உமா கிட்டே சொல்லுவோம், உன் புருஷனை வந்து வாயை கொஞ்சம் அடக்கி வைக்க சொல்லுவோம், உண்ட புருஷன்ருவோம். உழங்கிட்டா சொந்த சகோதரனை பார்த்து சொல்லுவோம், உங்கள் வாப்பா ரொம்ப துள்ளுறாரு அப்படி என்று சொல்லி நம்ம நெஞ்சிடுவோம், சொல்லிடுவோம். சொந்த வாப்பாவை உன்னை வாப்பா வந்து என்ன செய்ய சொல்லு, கொஞ்சம் அடக்கி வாசிக்க செல்லுன்றுவோம். அவன் சகோதரனுக்கு தான் வாப்பா வாக்குவான், அவனுக்கு வாப்பா வாக்க மாட்டான், கோபம் வந்த உடனே அப்ப சொந்த பிள்ளைய கூட கொண்டாடிக்கிட்டே செல்லும், உன்னை புள்ள படுத்துற பாடப்பாடு, உன்னை புள்ள என்ன வேலை செய்யலாம் பறன்றோம். அப்ப மனசுக்கு விருப்பம் இல்லாத ஒரு வேலையை செஞ்சா சொந்தத்தையே தள்ளி வைப்போம், நல்லது செஞ்சா தள்ளி இருக்கிறதையே சொந்தமாக்கி கொள்வோம். இது இயல்பு. அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையில ஈமான் கொண்டவர்களே என்று கூப்பிடுறான், இஸ்ரவேலர்களே பனு இஸ்ரவேலர்களே என்று கூப்பிடுறான், வேதம் கொடுக்கப்பட்டவர்களே என்று கூப்பிடுறான். இப்படி ஒவ்வொரு விஷயமாக இந்த மக்களையெல்லாம் அல்லாஹ் தஆலா கூப்பிட்டாலும் இந்த வசனத்தை பாருங்க, அல்லாஹ் பாவிகளே என்று கூப்பிடுறான். அதை கூட தொடக்கத்தில் எப்படி சொல்றான் சொன்னால், குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், பாவம் செய்த என்னுடைய அடியார்களேங்கிறான். இப்ப யாருமே செய்ய முடியாத ஒரு விஷயம் இது. பொதுவாக தவறு செஞ்ச நாமளே நம்மளோட சேர்த்துக்க மாட்டோம். அல்லாஹ் மற்றது தனித்தனியா சொன்னாலும் பாவம் செஞ்சவர்களே என்று சொல்லும் போது அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னியும், பாவம் செய்த என்னுடைய அடியார்களே அப்படி என்று கூப்பிட்டு ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய கருணையில் நம்பிக்கையை கைவிட்டுறாதீங்க, நிராசை அடைஞ்சிடாதீங்க. நிச்சயமா அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்க கூடியவன், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா மன்னிக்க கூடியவனாகவும் இரக்கம் உள்ளவனாகவும் இருக்கிறான். ரஹீம்ங்கிறது இரக்கம் உள்ளவன், அவன் மன்னிக்க கூடியவனாகவும் இரக்கம் உள்ளவனாகவும் இருக்கிறான் அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு என்ன செய்து சொல்லி காட்டுது. அப்ப இந்த வசனத்துல பாருங்க எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அவனுடைய கருணையை எவ்வளவுக்கு மேம்படுத்தி சிறப்பா சொல்லி காட்டுறாங்கிறத பாருங்க. அப்ப இது ஒரு முக்கியமான ஒரு ஒரு ஒரு வசனமாக இருக்குது. அல்லாஹ்வோட கருணையை செல்லக்கூடியதா இருக்குது. அப்ப அப்படி அவ்வளவு இரக்கம் உள்ளவன் அல்லாஹ், நம்ம மேல அவ்வளவு இரக்கம் உள்ளவனாக அல்லாஹ் என்ன செய்யறான் இருக்கிறான். அதே மாதிரி பாருங்க, அப்துல் ரஹ்மான் இப்னு ஜுபைர் அலி அல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறாங்க, ஒரு நாள் நாங்கள் நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கும்போது, அத்த நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷேகுன் கபீருன் ஹரமுன் சகத ஹாஜபாஹு அலா ஐனைஹி, ஒரு வயதான ஒருத்தர் வாரார். எப்படி வயதானவர் என்று சொன்னால், ரொம்ப நரை விழுந்த, கூனுண்ட, தன்னுடைய புருவ முடிகளெல்லாம் கண் புருவத்தின் முடிகளெல்லாம் கொட்டுப்பட்ட ஒருவர், ஒவ்வொரு முதிர்வு நாளாசா ஒரு பொல்லை ஊன்றி கொண்டு வருகிறார். பொல்லை ஊன்றிக்கிட்டு அப்படியே அந்த இடத்துக்கு வாரார். ஹத்தா காம பைன யதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்து நிற்கிறார். இன்னொரு வேதத்தில் வருது, இதில் யார் முஹம்மது என்று கேட்டார்ண்டு, யார் முஹம்மது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க, அரஐத ரஜுலன் அமல ஜுனூப குல்லஹா லம் யத்ருக் தாஜ்ஜதன் வல ஹாஜ்ஜதன் இல்லா தஹா. அவர் என்ன சொல்றாருண்டா, ஒருத்தர் வந்து எல்லா பாவங்களும் செய்திருக்கிறார். அவர் எப்படி பாவம் செய்திருக்கிறார்னா, தேவைப்பட்ட பாவம், தேவையில்லாத பாவம், பெரிய பாவம், சின்ன பாவம் எல்லாம் செஞ்சிக்கிறார். அதாவது தாஜ்ஜதன்னா சின்ன பாவம், அது அவசியமே இல்லை, செய்ய வேண்டிய அவசியமே இல்லை, போகும்போது அடிச்சுட்டு போகிறான், அவனுக்கு தேவையே இல்லாதவன். அப்போ ஒரு ஒரு சின்ன பாவத்தையும் செய்கிறான், பெரிய பாவத்தையும் செய்கிறான். இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தலைக்கு கொஞ்சமாக அவன் ஒருத்தன் செஞ்ச பாவத்தை பிரித்து பிரித்து கொடுத்தால் அகலக்கத்துகும், எல்லாரையும் அந்த பாவம் நரகத்தில் போட்டுரும், அழிச்சு போட்டுரும். அவ்வளவு பாவத்தை ஒத்த ஆள் செஞ்சிருக்கிறான். அன்னஹு மின் தௌபா, அவருக்கு வந்து அலஹு மின் தௌபா, அவருக்கு வந்து என்ன இருக்குது, மன்னிப்பு இருக்குதா அப்படின்னு நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்குறாங்க. அவனுக்கு மன்னிப்பு கொடுப்பான் அல்லாஹ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ படர்க்கையில் தான் கேள்வி கேட்குறார். ஒருத்தன் பாரான் வந்து வந்து சொல்கிறார், ஒரு ஆள் பாவம் செஞ்சிருக்குது, அவ்வளோ பாவம் செஞ்சிருக்குது, இந்த பாவத்தை எல்லாம் மன்னிப்பேனா அப்படி என்றால், இந்த கேள்வி எவ்வளவு பெரிய பாவம் என்றால், உலகத்தில் இருக்கிறாக்கள் எல்லாருக்கும் ஒரு ஆளை செஞ்ச பாவமே நரகத்து போகிறதுக்கு போதும், அவ்வளோ பாவத்தை செஞ்சுட்டான், இந்த ஆளை மன்னிப்பானா அல்லாஹ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் கேட்கும் போதே புரிஞ்சுக்கிறாங்க, தன்னை பற்றி தான் கேட்குறாரு. அப்போ வயது போய் அந்த கூ நின்று நரையெல்லாம் விழுந்து புருவ முடியெல்லாம் கொட்டி அந்த அளவுக்கு வயசு போன நேரம், கபுரை நெருங்குற நேரம், அந்த நேரத்தில் இவர் வந்து தௌபா ஏற்றுக்கொள்ளப்படுமா, இவ்வளோ பாவம் செஞ்சால் அல்லாஹ் மன்னிப்பானாங்கிறாங்க. அப்போ பொதுவாக இன்றைக்கு நிறைய பாவம் செஞ்சுட்டா நம்மளை எங்கே அல்லாஹ் மன்னிக்க போகிறான்? அதுலேயே தொடர்ந்து இருக்க பார்க்குறாங்க. நாம் செஞ்ச பாவத்துக்கு எப்படி நரகத்தனை போகிறோங்கிறாங்க. அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவர், அப்போ அல்லாஹ் மன்னிப்பானா அப்படின்னு கேட்டதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்குறாங்க, ஹல் அஸ்லம்த, நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கிறையான்னு கேட்டாங்க. நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கிறையா அப்படின்றாங்க. உடனே அவர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஅன்னக ரசூலுல்லாஹ், அவரத்தையும் கலிமா சொன்னாரு, அல்லாஹ் தான் இறைவன் என்று நான் சாட்சி சொல்கிறேன், அவனை மட்டும்தான் வணங்கணும் என்று சாட்சி சொல்கிறேன், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் சாட்சி சொல்கிறேன் அப்படி என்று சொன்னார். சென்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஃபஅலுல் கைராத் வதத்ருக்கு சையாத் ஃபயஜ்அலுஹுன்ன லக குல்லஹுன்ன கைராத் என்றாங்க. இனிமேல் நீ நல்லதை மட்டும் செய், இனிமேல் நீ நல்ல நன்மைகளை மட்டும் செய், இனிமேல் பாவங்களை கைவிட்டு விடு, இதுக்கு முன்னால் நீ செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் உனக்கு நன்மையாக புரட்டி தருவான். போ, இவ்வளவு பாவத்தை செஞ்சேன்னு அவர் சொல்கிறார். இந்த உலகத்தில் எல்லாருக்கும் தலைக்கு கொஞ்சமாக பிரித்து போட்டாலும் எல்லோரும் நரகத்துக்கு போகிற பாவத்தை செஞ்சு விட்டு வந்திருக்க. அவர் கிடைக்கிறத பாருங்கள், நீ கலிமா சொல்லிட்டே இல்லை, அல்லாஹை நம்பிட்டே இல்லை, இனிமேல் நீ பாவத்தை செய்யாத விட்டுடு, நன்மையை மட்டும் செய், இன்னொன்று இதுக்கு முன்னே நீ செஞ்சே பாவம் அப்படியே அல்லாஹ் பிரட்டி நன்மையாக்கி விட்டான் அப்படின்னு அந்த ஆளுக்கு அப்படியே அதிர்ந்து போகுது, அப்படியே புல்லரிச்சு போகுது. அவர் திரும்ப கேட்குறார், அல்லாஹ்வின் தூதரே, நான் செஞ்ச பாவம் எல்லாத்தையுமா மன்னிச்சிருவான் அல்லாஹ், சிறுசி பெருசி எல்லாத்தையுமா மன்னிப்பான் அப்படி என்று கேட்டோன்ன, நாம் அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டான் அப்படி என்று சொன்னது அந்த அமரம். அப்படியே திரும்பினார் பொல்ல ஊன்றினார், எங்களை கண்ணை விட்டு மறையும் வரைக்கும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லிக்கொண்டே அவர் போனார் அப்படி என்கிற அந்த செய்தியை நாங்கள் பார்க்குறோம். அன்புக்குரிய அருமை சகோதர்களே, இப்படி அல்லாஹுக்கு சுப்ஹானத்தால மன்னிப்பு கொடுக்கறது மட்டும் இல்லை, சூரத்துல் ஃபுர்கானில் 70வது வசனத்தில் இதை அழகாக சொல்லி காட்டுறான், அழகாக சிலேடையாக இதை சொல்லி காட்டுறான். என்ன சொல்லி காட்டுறான், இல்லா மன் தாப வ ஆமன வ அமில அமலன் சாலிஹா, யார் தௌபா செய்து ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்கிறார்களோ, ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு சையாத்தீஹிம் ஹசனாத், அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் நன்மையாக புரட்டி விடுகிறான். இப்போ அவர் செஞ்ச பாவத்தையெல்லாம் நன்மையாக புரட்டினதா அந்த ஹதீஸில் பார்த்தோம். அதை இமாம் அல்பானி ரஹமத்துல்லாஹி அவர்கள் சஹியான ஹதீஸ்ங்கிறாங்க. இது அப்படியே அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்கிறானே, சூரத்துல் ஃபுர்கானில் 70வது வசனத்தில் ஃபவுலாயிக யுபத்திலுல்லாஹு சையாத்தீஹிம் ஹசனாத், அப்போ ஒரு பாவத்தை செஞ்சு தௌபா செஞ்சிட்டோம்னு சொன்னால், ஈமான் கொண்டு நல்லமல் செஞ்சிட்டோம்னு சொன்னால், நேரத்தோடு செஞ்ச பாவத்தை எல்லாம் அல்லாஹ் நன்மையாக புரட்டி விடுகிறான் சொல்லிட்டு, வகான அல்லாஹு கஃபூரர் ரஹீமா, நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆல மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான், இரக்கம் உள்ளவனாக இருக்கிறான். அந்த ரெண்டையும் சேர்த்து சொல்கிறான், அல்லாஹ் மன்னிக்கிறவன் இரக்கம் காட்டுறவன் அப்படி என்கிறான். அவ்வளவு பெரிய அருளாளனாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆல என்ன செய்கிறான் இருக்கிறான்ங்கிறத நாங்கள் என்ன செய்யக்கூடாது, மறந்துடக்கூடாது. அதே மாதிரியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஹதீது வேறு வேறு வசனங்களில் புகாரியில் வருது, முஸ்லீமில் வருது, முஸ்னத் அஹமதில் வருது, நிறைய ஹதீதுகள் அங்கே கிரந்தங்களில் வரக்கூடிய ஒரு ஹதீத். இப்போ நான் வாசிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லீமில் வரக்கூடியது, இதே மாதிரி ரிவாயத்து புகாரியிலும் வருது. இன்னலில்லாஹி மியத்து ரஹ்மா, நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு வந்து 100 மடங்கு கருணை உள்ளது, அதில் ஒன்றை மட்டும்தான் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் ஜின்கள் அன்சல மின் ரஹ்மத்தன் வாஹிதத்தன் பைனல் ஜின்னி வல் இன்சி வல் பஹாமி வல் ஹவாமி, இந்த உலகத்தில் உள்ள மனிதன் ஜின்னு விலங்கு ஊர்வன பூச்சி புழு எல்லாத்துக்கும் ஒண்டைத்தான் இறக்குறான், 100 மடங்கு அல்லாஹ்வுடைய இறக்கம், அதில் ஒண்டை மட்டும்தான் இது எல்லாத்துக்கும் இறக்கினான். அந்த ஒண்டை வச்சுக்கு தான் நீங்கள்லாம் ஆளுக்கால் நேசம் காட்டுவதும் பாசம் காட்டுவதும். ஹத்தா தர்ஃபா தாபா ஹாஃபிரஹா அலா வலதிய ஹஷியத்தன் துசிபா, ஒரு விலங்கு நடந்து கொண்டு போகும்போது எடுத்த காலை வச்சா தன்னுடைய கன்று நொந்து விடும் என்று தூக்கி பிடித்து கொண்டிருப்பதற்கும் அந்த ஒன்று தான் காரணம். ஃபைதா கான யௌமில் கியாமா அக்மலஹா அல்லாஹு பிஹாதிஹி ரஹ்மா, மறுமை நாள் வந்துவிட்டால் அல்லாஹ் இந்த ஒன்றையும் சேர்த்து நூறாக அவனுடைய கருணையாக அதை பிரதிபலிக்க செய்வான். எந்த அளவுக்கு என்று தெரியுமா? நிச்சயமாக ஷைத்தான் மறுமையில் நினைப்பான், அல்லாஹ்வுடைய கருணை இன்றைக்கு நம்மளையும் காப்பாற்றும் என்று நினைச்சிருவானான் ஷைத்தான். அந்த அளவுக்கு அல்லாஹ் மறுமை நாளில் இரக்கத்தை காட்டுவான், இரக்கமுள்ளவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய கருணைய இந்த இந்த ஹதீதில் நாங்கள் புகாரியில் முஸ்லீமில் வரக்கூடிய இந்த ஹதீதில் காணக்கூடியதாக இருக்கு. அப்போ அல்லாஹ் இரக்கமுள்ளவன் அப்படிங்கிறதுல இந்த வசனம் சொல்லுது. அதே மாதிரி பாருங்க, உமர் அலி அல்லாஹு தாலான் அவர்கள் அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள், யுத்தம் முடிந்து விட்டது, கைதிகள் எல்லாம் கைப்பற்றப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு குழந்தை உண்டு அழுது கொண்டு இருக்கிறது. இன்னொரு ரிவாயத்தில் வருது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் அலி அல்லாஹு தாலான் அவர்களுக்கு சொன்னார்கள், அந்த பிள்ளையை எடுத்து நெஞ்சோடு அணைச்சு கொண்டார்கள். உமர் அலி அல்லாஹு தாலான் அவர்கள் அந்த பிள்ளையை எடுத்து நெஞ்சோடு அமர்த்திக்கிட்டார்கள். அந்த பிள்ளையுடைய அழுகையை அடக்கிறதுக்காக என்ன செய்கிறாங்க, அப்படியே வச்சுக்கிறாங்க. அந்த ஃபைதா இம்ராத்தின் மின சபி தசா, அந்த பொம்பளை அந்த கைதி கூட்டத்துக்குள்ளே இருக்கிற அந்த பொம்பளை அந்த பிள்ளையை தேடி ஓடிக்கிட்டு வாரா. ஓடிக்கிட்டு வந்து அப்படியே வரும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிள்ளை அவட பிள்ளை தான் கொடுத்துடுங்கிறாங்க. அந்த பிள்ளைய கொடுக்குறாங்க. ஃபஅஹதத்ஹு ஃபல்சகத் பி பத்னிஹா வார்பஅத்ஹு, அப்படியே வந்து அந்த பிள்ளையை எடுத்து நெஞ்சோட கட்டி பிடிச்சி அங்கேயே உட்கார்ந்து பிள்ளைக்கு தாய்ப்பால் கொடுத்தார்கள். இன்னொரு விவாதத்தில் வருது, தலையை திறந்த நிலையில் அந்த பெண் வந்தாங்க, தலையை மூடலை, தலையை திறந்துக்கிட்டு ஓடி வந்தாங்க. அதாவது பிள்ளை ஒன்று தொலைஞ்சி போச்சோன்னா அபாயபுரத்துக்கெல்லாம் நமக்கு எண்ணம் பெறாது. உடுத்த உடுப்போட செருப்பும் போடாமல் ரோட்டில் ஓடிடுவா ஒரு தாய், அந்த பாசம் அப்படி இருக்கும். அந்த பாசத்தை அப்படி சொல்லும்போது என்ன சொல்லலாம், ஆனால் தலையை கூட மூடலை, ஓடி வந்துட்டாங்க. ஆக்களெல்லாம் இருக்கிறத பார்க்கல, அங்கேயே வச்சு உட்காந்து மடியில் வச்சுட்டாங்க. அந்த பிள்ளை அப்படியே மடியில் வச்சிருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், தரவுன ஹாதிஹி தாரிஹத்தன் வலதஹா ஃபின்னார், இந்த பெண் தன்னுடைய பிள்ளையை நெருப்பில் தூக்கி வீசுவாளா அப்படின்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னார்கள்லா, இல்லையே, நாங்கள் தான் அவருடைய அன்பை பார்த்துட்டோமே அப்படின்னு சொல்லி அவளால் முடியவே முடியாது, இந்த பிள்ளைய நெருப்பில் அவளால் தூக்கி போட முடியாது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு அர்ஹமு பி இபாதிஹி மின் ஹாதிஹி பி வலதிஹா பி வலதிஹி வலதிஹா, சொன்னாங்க அல்லாஹ் இந்த பெண் பிள்ளையில் காட்டுற பாசத்தை விட ரொம்ப இரக்கமுள்ளவன், அர்ஹமன்டா மிக மிக இரக்கமுள்ளவன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அப்போ ஒரு ஆளை சும்மா அல்லாஹ் நரகத்தில் போட மாட்டான். ஒரு ஆள் நரகத்துக்கு போகிறான்னா அவன் எவ்வளோ பெரிய பாவியாக இருப்பான் சிந்திச்சு. இப்படிப்பட்ட ஒரு இரக்கம் உள்ள ஆளுக்கிட்டேயே ஒருத்தன் நழுவி நரகத்துக்கு போகிறான்னு சொன்னால் அவன் எவ்வளோ பெரிய பாவியாக இருப்பான். ஒரு ஆள் வந்து அதான் நபிகள் நான் சொல்லலாம், இந்த ஹதீதை வைத்து ஒருத்தர் கிதாபில் ஒரு விரிவுரையாக ஒரு சம்பவம் எழுதி சொல்கிறார். அவர் உதாரணமாக சொல்கிறார், அல்லாஹ் இந்த தாயை விட இரக்கம் உள்ளவர். நம்ம ஒரு ஒரு ஒரு இடத்துல பார்க்குறோம்.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றாலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் இஷா தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
2: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம்

0: ربنا لا تجعلنا مع القوم الظالمين، حسبي الله لا إله إلا هو، عليه توكلت وهو رب العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها، وزكها أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
1: தொழுகைக்கான அதான் கேட்டீர்கள்.
2: வழங்கியது
3: முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.
4: புரிஞ்சு கொள்ளலாம், அல்லாஹ் அவ்வளவு இரக்கமுள்ளவனாக இருக்கிறான். அது மட்டுமில்லை, அனசர் அலி அல்லாஹு தாலா அவர்கள் அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னையிறாங்க, ஒரு மரணப்படுக்கையில் இருக்கக்கூடிய ஒரு வாலிபனை சந்திக்க போகிறாங்க, துக்கம் விசாரிக்க போகிறாங்க. போனோன்னு அவருக்கு சக்கராத்துடைய நிலை தான். அவர்கிட்ட கேட்குறாங்க, கைஃபு தஜுதுக்க, நிலைமை எப்படிப்பா இருக்குதுன்னு கேட்குறாங்க, உன்னுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ மரணப்படுக்கையில் இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட நீ வந்து என்ன மனநிலையில் இருக்கிற, உன் நிலைமை எப்படி இருக்குது அப்படி என்று கேட்குறாங்க. கேட்ட உடனே அவர் சொல்கிறாரு, வல்லாஹி யா ரசூலல்லாஹ் இன்னி அர்ஜுல்லாஹ் வ இன்னி அகாபு துனூபி, அல்லாஹ் மீது ஆணையாக அல்லாஹ்வின் தூதரே, அல்லாவை நான் நல்ல ஆதரவு வைக்கிறேன், நல்லா என்ன மன்னிப்பாக எனக்கு சொர்க்கம் தருவான்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது, ஆனால் என்னுடைய பாவங்களை நினைக்கும் போது பயமாகவும் இருக்குது யா ரசூலல்லாஹ் என்றார். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், لا يجتمعان في قلب عبد في مثل هذا الموطن الا اعطاه الله ما يرجو وامنه مما يخاف. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எந்த ஒரு அடியானிடத்தில் இந்த இரண்டு எண்ணமும் வருதோ, அல்லாஹ் மன்னிப்பாங்கிற நம்பிக்கையும் பாவத்தை நினைத்த ஒரு பயமும் இந்த ஒரு சூழ்நிலையில் யாருக்கு வருதோ, கண்டிப்பாக அல்லாஹ் அவருக்கு அவர் ஆதரவு வைத்த மாதிரி கருணையும் காட்டுவான், அவர் பயப்பட்ட மாதிரி மன்னிப்பும் கொடுப்பான் அப்படி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னைறாங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ அந்த அளவுக்கு அல்லாஹ் இரக்கமுள்ளவன். அல்லாஹ்வை நாங்கள் என்ன செய்யணும், இரக்கமுள்ளவன் அல்லாஹ், அவன் மன்னிக்கக்கூடியவன், ஆனால் பாவத்தை நினைச்சி பயமும் நமக்கு என்ன செய்யணும், இருக்க வேண்டும். அவ்வளோ இரக்கமுள்ளவனாக அல்லாஹு தஆலா என்னைறான் இருக்கிறான். பாருங்க, அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த உலக வாழ்க்கையை எப்படி தந்திருக்கிறான் என்றால், நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வயது நிர்ணயிக்கப்பட்டிருக்கு, அது நமக்கு எப்படி என்று தெரியல. ஒரு சிலருக்கு நீண்ட ஆயுசு, ஒருத்தருக்கு குறைந்த ஆயுசு, ஆனால் நமக்கு தரப்பட்ட காலம் நமக்கு மறுமைக்காக தயார் செய்யக்கூடிய காலம்தான். அதை அல்லாஹ் தஆலா போட்டு அந்த இருக்கிற காலமெல்லாம் நீங்கள் கஷ்டப்படணும் அப்படின்ற அல்லாஹ் சொல்லலை. இப்போ ஒரு ஒரு ஒரு போட்டி, ஒரு போட்டி பரீட்சை நடக்குது, இல்லாட்டி ஒரு போட்டி நடக்குது, உங்களுக்கு ஒன் மந்த் டைம், இல்லாட்டி ஒரு வாரம் டைம், அதுக்குள்ளே நீங்கள் ரெடி ஆகணும்டா, தூக்கம் இல்லை, அது இல்லை, இதில் அப்படி ரெடி ஆகும், என்ன கஷ்டப்படுவோம், சாப்பாடு இல்லாமல் இருப்போம். அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையை நமக்கு மறுமைக்கு தயாராக தந்தாலும் என்ன கஷ்டப்பட சொல்கிறேன், நான் கல்யாணம் பண்ணுங்கிறேன், பொண்டாட்டிக்கு ஒரு வாய் சோறு தீட்டி விடுவது, அதுக்கு நன்மை தாரங்கிறான், பிள்ளை குட்டியோட இறக்கமாயிருங்கிறான், நல்ல சம்பாதி குடும்பத்துக்கு கொடு, நல்ல செலவு செய்யி அப்படிங்கிறான், அழகாக தூங்கு, இரவு விடிய விடிய நின்று தொலை எழும்பினவர நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்குப்பா, உண்ட கண்ணுக்கு செய்ய வேண்டிய ஹக்கிரிக்கு செய்யி அப்படிங்கிறேன், நான் பகலைக்கெல்லாம் நோன்பு பிடிக்க போனேங்கிறேன், வா உடம்பை வருத்திக்காத, நோன்பை எல்லா நாளும் பிடிக்கக்கூடாது, நானும் உங்களை விட அல்லாஹ் பயந்தவன், நோன்பு பிடிக்கவும் செய்கிற, நோன்பு இல்லாமலும் இருக்கிறேன், அப்படியெல்லாம் எல்லா நாளும் நோன்பிடிச்சு உடம்பை வாட்டிக்காத, நோன்பையும் பிடி நோன்பு இல்லாமலும் இருக்கின்றாங்க. ஒருத்தர் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன், நான் இப்படி என்ன செய்ய போகிறேன், பிரம்மச்சாரியாவை இருந்துட போகிறேன்ன்றாங்க, ரசூல்லா கூப்பிட்டு நான் அல்லாஹ் பயந்தவன், நானும் கல்யாணம்

0: பண்ணியிருக்கிறேன், கல்யாணம் பண்ணுங்கன்றான். உங்களோட உடல் தேவையை நிறைவேற்றுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ எவ்வளவு ஒரு ஒரு சுகமான வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா தாரான். என்ன செய்ய சொல்கிறான், அஞ்சு நேரம் தொழுப்பா, அஞ்சு நேரம் தொழு, அஞ்சு நேரம் தொழு, மா வருஷத்தில் ஒரு மாதம் நோன்பு வை, வருஷத்தில் ஒரு மாதம் நோன்பு வை, உன்னுடைய பணத்துக்கு 2.5% சக்காத்தை கொடு. அவன் தந்தது தான் எல்லாமே. அப்போ நம்ம 2.5% சக்காத்து கொடுக்குறோம்டா, மிச்சம் எல்லாம் நமக்கு தானே, மற்ற 7.5 நமக்கு தானே. அப்போ நமக்கு எல்லாம் தாரான், உனக்கு வசதி வந்தால் ஹஜ்ஜு செஞ்சுட்டு போ. அதான் நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் நிற்கிறாங்க, குதிரையில் ஒருத்தர் வாரார், அந்த குதிரையை விட்டு இறங்கலை, வந்த நேரார் வந்து, நான் சொர்க்கம் போகணும்டா, என்ன செய்யணும், களிமா சொல்லணும், களிமா சொன்னாங்க, களிமா சொன்னால் என்ன கடமைண்டாங்க, அஞ்சு நேரம் தொழணும், ரமலான் மாதம் நோன்பு வைக்கணும், உன்னுடைய பொருளாதாரத்துக்கு சக்காத்தை கொடுக்கணும், ஹஜ்ஜு செய்யணும் அப்படின்னாங்க. அவர் சொன்னார், நான் அஞ்சு நேரம் தொழுவேன், வேறு எந்த ஒரு தொழுகையும் நான் தொழ மாட்டேன், உபரியான சுண்ணத்தான தொழு ஒன்றும் தொழ மாட்டேன், ரமலான் மாதம் மட்டும்தான் நோன்பு வைப்பேன், வேறு ஒரு நாள் நான் நோன்பு வைக்க மாட்டேன், 2.5% சக்காத்தை கணக்கு பார்த்து கொடுப்பேன், வேறு தர்மம் ஒன்றும் செய்ய மாட்டேன், ஹஜ்ஜு மட்டும் செய்வேன், சும்மா இல்லை, நாங்கள் அங்கே போக மாட்டேன் என்று சொன்னார். குதிரையை தரிப்பைத்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவர் சொன்னதை செய்தால் அவர் சொர்க்கம் நுழைந்து விட்டார். அவ்வளவு அவ்வளவு அல்லாஹ்வுடைய அந்த கருணை விசாலித்து இருக்கிறார். அப்போ அதை விட அதிகமாக தொழுதா எவ்வளோ பெரிய நன்மைகள் இருக்குன்னு சிந்திச்சு பாருங்கள். அதை விட அதிகமாக செஞ்சால் எவ்வளவு நன்மைகள் இருக்கும். அல்லாஹ் அப்படி இரக்கம் உள்ளவனாக, அல்லாஹ் கருணை உள்ளவனாக இருக்கிறான். அது மட்டும் இல்லை, அல்லாஹ்வோட கருணை எப்படியெல்லாம் இருக்குதுன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு நன்மை செய்ய நினைத்தால் ஒரு நன்மை எழுதப்பட்டுரும், நினைச்சதுக்கு நீங்கள் செய்யுங்க செய்யாமல் விடுங்க, நினைச்சதுக்கு ஒரு நன்மை எழுதியாச்சு, முடிஞ்சு கதை முடிஞ்சு. நீங்கள் நன்மை செய்யணும்னு நினைக்கிட்ட நல்ல வசதி வந்தால் நான் நிறைய பேருக்கு கொடுப்பேங்கிறீங்க, வசதி வந்தால் நல்லா கொடுப்பேன் தர்மம் செய்வேன்னு நினைக்கிறீங்க, வசதி இல்லை, நீங்கள் செஞ்சதாகவே நன்மை எழுதப்பட்டாச்சு. ஒரு நன்மை செய்து விட்டால் 10 மடங்குலேருந்து 700 மடங்கு வரை அவருக்கு நன்மை எழுதப்பட்டுரும். இப்போ ஆரம்பத்தில் நமக்கு 50 வக்து தொழுக தான் கடமையாக்கப்பட்டுச்சு மிஹ்ராஜில். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்து பலவீனமானவர்கள் என்று மூசா நபி சொல்ல கேட்டு திரும்ப திரும்ப போய் போய் போய் 5 ஆக்கிட்டாங்க. அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா, 5 தான் ஆனால் 50க்கு நன்மை இருக்குங்கிறாங்க. 5 தான் இந்த மக்களுக்கு தொழுக கடமை, நன்மை மட்டும் 50 வக்து தொழுக, அதாவது 1 க்கு 10 மடங்கு தான் நன்மையே ஆரம்பிக்குது. இந்த ஃபர்ஸ்ட் பேசிக்கே 10 மடங்குலேருந்து அதிகமாக்குறான் அல்லாஹ். அப்போ இந்த மனிதனுக்கு ஒரு நன்மை செய்ய நினைச்சா ஒரு நன்மை, செஞ்சா 10 லிருந்து 700 மடங்கு வரைக்கும் நன்மை. பாவம் செய்ய நினைத்தால் பாவம் எழுத மாட்டான்லாம், பாவம் செய்ய நினைத்தால் பாவம் எழுத மாட்டான். இவன் திருந்துவான்ற மலக்குமார்களை காத்துக்கிரிக்க வைக்கிறான் அல்லாஹ். அப்படியே அந்த பாவத்தை செய்ய நினைச்சத ஏதோ ஒரு காரணத்தினால் செய்யாமல் விட்டால் அதுக்கு ஒரு நன்மை அல்லாஹ்வுத்தால எழுதுறான். ஏண்டா ஒரு வெக்கத்தில் ஒருத்தன் பாவம் செய்ய மாட்டாலும் நன்மை இருக்குது. ஏண்டா ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அல் ஹயா ஷுஅபத்து மினல் ஈமான், வெக்கம் ஈமானின் ஒரு பகுதியன்றாங்க. அப்போ வெக்கத்தில் ஒருத்தன் பாவம் செய்ய மாட்டாலும் அதுக்கு நன்மை இருக்குது, விளங்கிட்டா? அப்போ ஒரு பாவம் செய்கிற நினைச்சு தான் செய்யலை, நன்மை எழுதப்பட்ட பாவமே செஞ்சிட்டான்டா, ஒரே ஒரு பாவம் தான் எழுதப்பட்ட. எப்படி அல்லாஹ் தஆலா தாராண்டவன், நன்மை செஞ்சாலே 10லேருந்து 700, பாவம் செஞ்சால் ஒரே ஒரு பாவம், நினைச்சதுக்கு இப்போ நன்மை, பாவத்து நன்மையே, பாவத்தை நினைச்சதுக்கெல்லாம் கிடையாது, நினைச்சதுக்கெல்லாம் எழுதுறது இல்லை. அப்போ ஒரு மனிதன்ற வாழ்க்கையில் சரியா அல்லாஹ் இப்போ நமக்கு காட்டுற அந்த கருணைப்படி பார்த்தா நன்மை தான் நிறைஞ்சிருக்கணும், பாவம் குறைஞ்சிருக்கணும். அதுக்குள்ள அல்லாஹ் இன்னொரு விஷயத்தை சொல்கிறான், ஒரு நன்மை செய்ய செய்ய ஒரு பாவம் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. உலு செய்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் உலு செய்யும் போது கையை கழுவுறீங்க, இந்த கையை கழுவும் போது அதனால் வடிகிற தண்ணியோடு அல்லது அதன் கடைசி துளியோடு கையால் செஞ்ச பாவம் கழுவப்படுது, முகத்தை கழுவுறோம் கண்ணால் செஞ்ச பாவம் கழுவப்படுது, காலை கழுவுறீங்க காலால் செஞ்ச பாவம் கழுவப்படுது, உலு செஞ்சுட்டு தொழுகைக்கு நடந்து போகிறீங்க, வீட்டில் உலு செஞ்சுட்டு போகிறீங்க அல்லது பள்ளியில் உலு செஞ்சுட்டு தொழுகைக்கு நடக்கிறீங்க, நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு 8க்கும் ஒவ்வொரு பாவம் அழியுது, ஒரு அந்தஸ்து உயருது. அப்போ நன்மை தான் அதிகம், கொஞ்சம்தான் பாவம், அந்த பாவமும் ஒரு நன்மை செய்யக்கூட அழுதிது. நீங்கள் தௌபா செய்யாமல் சிறு பாவங்கள் தொழுதுட்டு சுபஹானல்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அல்லாஹூ அக்பர் அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 34 தடவை, கடல் நுரையளவுக்கு உங்களுடைய சிறு பாவங்கள் இருந்தாலும் அல்லாஹ் மன்னிச்சுறேங்கிறான். கடல் நுறைய அளவுக்கு. அப்போ அல்லாஹ் பாவத்தை எப்படி மன்னிக்கிறான்னு பாருங்க, எவ்வளோ சந்தர்ப்பங்களை அல்லாஹ் சொல்கிறான்னு பாருங்க. ஒரு தொழுகை தொழுதுட்டு அடுத்த வக்து தொழுகையாக காத்திருக்கோம், மாதிரியை தொழுகிட்டு எஷா வரைக்கும் இப்போ உட்காந்துட்டு இருக்கிறோம். இதில் நம்ம அல்லாட மார்க்கத்தை படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், அதுக்கு வர நன்மை. அல்லாட அருள் இறங்குது, அல்லாட ஒரு அமைதி நமக்கு உள்ளத்தில் இறங்குது. மலக்குமார்கள் ரெக்கை விரிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த கூட்டத்தை பற்றி அல்லாவிடத்தில் மலக்குமார்கள் பேசுவாங்க. உன்னுடைய பள்ளி வாசலில் ஒரு பள்ளியில், யா அல்லாஹ், உன்னுடைய அடியார்கள் ஒன்று கூடி உன்னுடைய மார்க்கத்தை பேசி உன்னுடைய குர்ஆன் வசனத்தை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள், கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் கேட்பான், தெரிந்துக்கிட்டே கேட்பான். அவங்க என்ன கண்டிக்கிறாங்களா? இல்லை, கண்டிருந்தா எப்படி செய்வாங்க? காணாமலே இப்படி இருந்தா கண்டிருந்தா எப்படி செய்வாங்கன்னு அல்லாஹ் பெருமையாக பேசுவான் அந்த மனுஷனை பற்றி மலக்குமார்கள்ட்ட. திரும்ப அல்லாஹ்வுத்தாலா கேட்பானா, அவங்க எதை வந்து கேட்குறாங்க? சொர்க்கத்தை கேட்குறாங்க. யா அல்லாஹ், சொர்க்கத்தை கண்டிருக்காங்களா? இல்லை. கண்டால் எப்படி கேட்பாங்க? அப்போ எதை பயப்படுறாங்க? நரகத்தை பயப்படுறாங்க. கண்டிருக்காங்களா? இல்லையே. அப்போ கண்டால் எப்படி பயப்படுவாங்க என்று சொல்லிட்டு அல்லாஹ்வுத்தாலா சொல்கிறான், அந்த அடியார்களுக்கு நான் நரகத்தை ஹராமாக்கி விட்டேன், அவருக்கு சொர்க்கத்தை வாஜிபாக்கி விட்டேன், நீங்கள் சாட்சிகள் என்று அல்லாஹ்வுத்தாலா சொல்லணும் இந்த சபைக்கு. இது ஒன்று. அது மட்டும் இல்லை, ஒரு ஒக்து தொழுக தொழுதுட்டு அடுத்த ஒக்துக்கு சும்மா பயான் இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மா பள்ளியில் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் திக்ரு செய்யுங்க, குர்ஆன் ஓதுங்க, இல்லாட்டி சும்மா தூங்கிக்கிட்டு இருங்க. ஒரு தொழுகை முடித்து விட்டு அடுத்த தொழுகைக்காக நீங்கள் காத்துக்கிருக்கும் காலமெல்லாம் ஒரு மலக்கை அல்லாஹ்வுத்தாலா நியமிச்சுட்டான் உங்களுக்காக, அவர்கள் மகபரத்துக்காக துவா கேட்டுக்கிட்டே இருப்பார்கள். சுபஹானல்லாஹ், மலக்குமார்கள் துவா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, இவருடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சிடியாலாம், இவருக்கு அருள் செஞ்சிடியாலான்னு மலக்குமார்கள் துவா கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அந்த சந்தர்ப்பம் இருக்கு. அப்போ அல்லாஹ்வுடைய அந்த கருணைங்கிறது இப்படி என்ன செய்யுது? இன்னும் நிறையவே அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு ஹதீஸ்களை எடுத்தாலும், ஒவ்வொரு குர்ஆன் வசனத்தை எடுத்தாலும் அல்லாஹ் கருணை என்ன பாருங்கள். இந்த சில உலமாக்களுடைய சில தவறும் இருக்கு என்னண்டா, பயானில் நரகத்தை பற்றி சொல்லுவாங்க, தண்டனையை பற்றி சொல்லுவாங்க, அப்படியே பேசாமல் போய்த்துருவாங்க. அதுலேயே கொஞ்சம் பேருக்கு என்ன செய்யும், பிரச்சனையாகி குழம்பிடும். ஆனால் உண்மையாக பாருங்கள், அல்லாஹ் குர்ஆனில் நரகத்தை பற்றி தண்டனையை பற்றி சொன்னால் கடைசியாக சொல்லுவான், தௌபா செய்து மீண்டவர்களுக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு இருக்குது அப்படி. அல்லாஹ் நரகத்தை பற்றி சொல்லிவிட்டு கடைசியாக என்ன செய்வான், தௌபா செய்து மீண்டவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பு கொடுப்பான். இல்லை இல்லை, தீனாமனு வாமிலு சாலிஹாத் அப்படியம்மா. தர நரகத்தை பற்றி சொல்லிட்டு இது அவர்களுக்குரிய தண்டனை, ஆனால் மூமின்களுக்கு சுவன தோட்டங்கள் உண்டு, அரியாசனங்களில் அமர்ந்திருப்பார்கள், அடியே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், அவர்கள் ஃபீஹா மா தஷ்தஹி அம்புசிஹிம், அவர்களுடைய மனசு கேட்பதெல்லாம் அங்கு கிடைக்கும். அல்லாஹ் அதை சொல்வேன். அப்போ ஒரு ஒரு அல்லாட கருணையை சொல்ல மறந்துடக்கூடாது. ஒருத்தன் திருந்துறதுக்கு பாருங்கள், அவர் வந்து அவ்வளோ பெரிய பாவம் செஞ்சவர்கிட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் மன்னிப்பான், அல்லாஹ் இரக்கமுள்ளவன், நீ தௌபா செஞ்சா நீ இஸ்லாத்தை தருகிறியா, அல்லாஹ் மன்னிக்கிறேங்கிறான். அப்போ அந்த அல்லாட கருணைங்கிறது ஒரு மனிதனை தவறு செய்ய தூண்டாது. நம்ம தவறாக நினைக்கிறோம், இதை சிலதெல்லாம் இந்த ஹதீஸெல்லாம் சொல்லிடக்கூடாது, சொன்னால் அப்படியே விட்டுருவான். ஏன் அல்லாவும் சொல்லக்கூட ரசூலுல்லாவும் சொல்லக்கூட நம்ம என்ன நம்முடைய மூளையை மார்க்கத்துக்குள்ளே பயன்படுத்துறது? நம்ம என்ன செய்யணும், அதை சொல்கிற விதத்தில் சொல்லணும். இப்படிப்பட்ட இரட்சகனிடம் சொர்க்கம் பாங்க தெரியாத உனக்குன்னு கேட்கணும். இப்படிப்பட்ட இரட்சகனிடம் பாருங்கள், என்ன ரமலானை எதிர்நோக்கிக்கிட்டு இருக்கோம், இது எவ்வளோ பெரிய அல்லாவுடைய ஒரு கருணை. என்ன நம்ம எப்படி இருக்கிறோம், என்ன அடுத்த வருஷம் நான் வந்துட்டு ரமலான் வந்துட்டு, இந்த ரமலானை பற்றி எவ்வளோ ஹதீதுகள், இதை வந்து ரமலான் மாதம் வந்துவிட்டால் உல்லிகத் அபுவாபுன்னார், நரகத்தின் கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டு விடும், ஒஃபுத்திஹத் அபுவாபுல் ஜென்னா, சொர்க்கத்தின் கதவுகள் திறந்து விடப்படும் இல்லையா. அதே மாதிரி ஒகுல்லிகத்தி ஷயாத்தீன், ஷைத்தான் ஒ சுஃபிதத்தி ஷயாத்தீன், ஷைத்தான்கள் விலங்கிலிடப்படுவார்கள் அப்படி என்று சொல்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, யார் இந்த ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்கிறாங்களோ அவங்களுக்கு முந்தின பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடும். மத்தக்கத்தமும் இன் தன்பி, எல்லா முந்தின எல்லாமே மன்னிக்கப்பட்டுரும். யார் இந்த ரமலான் மாதத்தில் நின்று வணங்குறாரோ அவருக்கு முந்தின பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுரும். எவ்வளோ பெரிய ஒரு கண்ணியத்தை இந்த மாதத்தில் கொடுக்குறான், அவ்வளோ பெரிய. அப்போ நமக்கு வருஷா வருஷம் ஒரு ஒரு ஒரு பாவத்தை கழுவி அல்லாவை நெருங்குற ஒரு கருணை அல்லாஹ் தஆலா அப்படியே கையை நீட்டி தாரான். அதுல வந்து ஒரு இரவு சொல்றான், ஒரு இரவு லைலத்துல் கத்ர் கைரு மின் அல்ஃபி ஷஹர், ஆயிரம் மாதங்களை விட சிறந்த நாள் அந்த நாள். அந்த ஒரு நாள் நம்ம நின்று வணங்கினா, அந்த ஒரு நாள் நாங்கள் குர்ஆன் ஓதினா, அந்த ஒரு நாள் நாங்கள் தர்மம் செஞ்சா, ஆயிரம் மாதங்கள் அமல் செஞ்ச நன்மை கிடைச்சிரும், அதை விட கூட கிடைக்கும்டா. 83 வருஷம் அமல் செஞ்ச நன்மை கிடைக்கும், 83 வருஷம் உசிரோடு இருந்தாலும் 83 வருஷம் அமல் செய்ய மாட்டோம் நம்ம. அதில் நமக்கு சிறுபிராயம் கழியும், நோய்க்கு கழியும், பாயில் கிடந்தது கழியும், தூக்கத்துக்கு கழியும், சாப்பிட்டது கழியும், அடுத்தாக்களோட பேசிக்கிட்டு இருந்தது கழியும், தொழில் ஓடினது கழியும். கடைசியில் 83 வருஷம் உசுரோடி இருந்தால் கூட நாம் அமல் செஞ்சதை கூட்டி கழிச்சு பார்த்தா 1 வருஷமும் இருக்காது. ஆனால் ஒரே ஒரு இரவு அமல் செஞ்சால் 83 வருடம் அமல் செஞ்ச நன்மை கிடைக்கும். நான் கேட்கேன், நமக்கு ஒரு 10 வருஷம் ரமலான் கிடைச்சா, 10 வருஷம் ரமலான் கிடைச்சா 830 ஆண்டுகள் அமல் செஞ்ச நன்மை கிடைக்கும். ஃபுல்லா இரவு பகலாக வேலை தூக்கம் உண்டும் இல்லாமல். இதை விட ஒரு சிறந்த ஒரு அருளை பார்க்க முடியுமா? இந்த ரமலான் வந்துட்டு இருக்கு, அதுலேயாலும் நாம் அல்லாவை நெருங்குவோம், பாவத்தை கையிடுவோம், தவற விடுவோம், அல்லா கிட்ட நெருங்குவோம் என்ற எண்ணம் விரலாட்டி இவனுக்கு நரகம் சரியா போலையா? சிந்திச்சு பாருங்களேன், இப்படிப்பட்ட ஒரு ஒரு திறந்த ஒரு ஒரு கருணையாளனுக்கிட்ட வாங்க தெரியாதவனுக்கு நம்ம என்ன செய்வோம்? நம்ம என்ன, நம்மளே பார்க்குறோம், ஒரு நல்லோரு பொஸ்ஸிக்கிட்ட வேலை செய்த ஒருத்தன் உருப்படாமல் இருக்கானண்டா செல்வோண்டே, உன்னோட சம்பளம் என்ன, உனக்கு அந்த ஆள் தந்த ஸ்பெஷலிட்டிகள் என்ன, நீ என்ன எல்லாம், உனக்கு என்னடா குறை, உனக்கு வாழ தெரியாதடா, அவனுக்கிட்ட உனக்கு உழைக்க தெரியாதடா என்று நம்ம கேட்போமா இல்லையா? இவ்வளவு கருணையுள்ள ரஹ்மானுக்கிட்ட, இவ்வளவு அருள் செய்கிற அல்லாஹ் கிட்ட இருந்து சொர்க்கம் வாங்க தெரியலாட்டி அவன் எப்படிப்பட்டவன்? நபிகள் நான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சொல்கிறாங்களே, அல்லாஹ் ஒருத்தன் ஒருவன் நாசமாகட்டும் நாசமாகட்டும் நாசமாகட்டும் என்ன, யார் யார் ரசூலல்லாஹ் என்ன சொன்னாங்க, இந்த ரமலான் மாதம் வந்தும் நரகத்தில் இருந்தவன் தப்பில்லாட்டி அவன் நாசமாகட்டும். ஒரு தாய் தகப்பன், வயசான ஒரு தாய் தகப்பன் இருந்தும் சொர்க்கம் போகலாட்டி அவன் நாசமாகட்டும். ஒரு தாய் தகப்பன், வயசான தாய் தகப்பன் இருந்தால் அதுக்கே சீர் செஞ்சால் சொர்க்கம் போய்த்திடலாமே அப்பா. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு கருணையை அல்லாஹ் தஆலா வச்சுக்கிட்டு இருக்கிறான், அந்த கருணையை வாங்க தெரியாதவன். இன்னல் இன்சான ரப்பி லக்கனூத், நிச்சயமாக இந்த மனிதன் தன்னுடைய இரட்சகனிடம் நன்றி கட்டவனாக இருக்கிறாங்கிறது தானே. நமக்கு அல்லாஹ் என்ன குறை வச்சான், அல்லாஹ் நமக்கு எவ்வளவு அருளை செஞ்சிருக்கிறான். ஆகுப்பெரிய அருள் நமக்கு ஈமான் கிடைச்சது, நம்ம கலிமா சொல்லிக்கிறோம், நம்ம தேடினம்மா, யுத்தம் செஞ்சம்மா, ஓடினம்மா, தேடி படித்தம்மா, ஆய்வு செஞ்சம்மா. ஒரு சிலர் நம்ம இஸ்லாத்துக்கு வந்திருப்போம், ஒரு சிலர் நம்ம பிறக்கும் போதே முஸ்லீம் ஆயிருப்போம், நமக்கு அல்லாவை நம்புற அந்த பாக்கியம் கிடைச்சிச்சு. இல்லாடி நம்மளோட நிலைமை என்ன? இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஆகப்பெரிய அருள் இஸ்லாம் தான், ஈமான் தான். வானத்தை முற்று அளவுக்கு தங்க பாலங்கள் நம்மகிட்ட இருந்தாலும் அதை வச்சு சொர்க்கம் கிடைக்காது. உடுக்க உடுப்பில்லாட்டி ஈமான் இருந்தால் அதை வச்சு சொர்க்கம் கிடைக்கும். இதுதான் யதார்த்தம். இந்த மறுமைக்காக சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக நாம் அடைய வேண்டிய ஒரு பெரிய ஒரு சொத்து நம்மகிட்ட கிடைச்சிட்டு அது களிமா. அதான் நபிகள் நான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், களிமா லா இலாஹ இல்லல்லாஹ்வை தராசின் ஒரு தட்டிலையும், 7 வானம் பூமி அதில் உள்ளது எல்லாத்தையும் மறுதட்டில் வைத்தாலும் இந்த களிமா கதிக்கும் என்றால் அந்த களிமாவோட பொறுமதி அதுதான். இன்றைக்கு பில்கேஜோ அல்லது ஒலன் மாஸ்கோ களிமா சொல்லாமல் மௌத்தானா சொர்க்கம் போகலாமா? அவங்கள்ட்ட இருக்கிற சொத்துக்கு ஒலன் மாஸ்க மாதிரி 1000 பேரை ஒன்று சேர்த்து ஒரு ஆளுக்கு கொடுத்து அவர் சொர்க்கம் போகலாமான்னு கேட்டால் முடியாது. ஆனால் ஒரு பிச்சை எடுக்கிறவன் களிமாவோட இருந்தால் சொர்க்கம் போவான். ஏண்டா அங்கே இருக்கிற பொறுமதியான களிமா அங்கே இல்லை, மற்ற இடத்துல இல்லை. ஆகப்பெரிய ஈமான் நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். அந்த ஈமானை வச்சுக்கிட்டு நம்ம நிறைய பேர் சொல்கிற, நான் பயோ படித்தேன் பயோடுபடலை என்ன தொழுறு, நான் ஏலவல் படித்தேன் யூனிவர்சிட்டி கிடைக்கல தொழுகையா, இவருக்கு என்ன தொழுறு, எனக்கு ஒழுங்கான வீடு இல்லை, எனக்கு வாகனம் இல்லை, நான் கருப்பாக இருக்கேன், பருவ இருக்கு, எனக்கு முடியல, எனக்கு மொட்டை, எனக்கு அசிங்கம், எனக்கு கட்டை, இப்படியெல்லாம் நம்ம காரணம் சொல்லுவோமே. சுபஹானல்லாஹ், நமக்கு ஈமான் இருக்கே பாப்பா, நமக்கு அழகு அந்தஸ்து பட்டம் பதவி சொத்து சுகம் எல்லாம் இருந்து ஈமான் மட்டும் இல்லாட்டி நம்மளை விட கைசேதமான ஒருத்தர் இருப்பாரா? அப்போ அல்லாஹ் இவ்வளவு தந்திருக்கிறான், சிந்திச்சுப்பார், உனக்கு எவ்வளவு அருள் தந்திருக்கிறான். அப்போ அல்லாஹ்வை தொழுகிறதுக்கு நம்மளால் முடியலாட்டி நம்ம எப்படி சொர்க்கம் போகிறேன்? அப்போ தொழாதவன் நரகம்ங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு உண்மை. நம்ம என்ன யோசிக்கணும்னா, துளாட்டி நரகம், அல்லாஹ் கொடுமைக்காரனா அப்பா, இவ்வளவு தந்த அல்லாஹ், இவ்வளவு செஞ்ச அல்லாஹ், இவ்வளவு மன்னிப்பு, இவ்வளவு சொர்க்கம், இவ்வளவு பிரம்மாண்டம், உனக்கு இதை அடைய ஏலாட்டி நாம் அவனை என்ன சொல்லுவோம்? இது கூட செஞ்சுட்டு ஏலாட்டி என்ன செய்வோம்? நபிகள் நான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆக கடைசி சொர்க்கம் போகிறானே அவனுக்கு கொடுக்குற சொர்க்கம் எனக்கு தெரியும் என்றாங்க. ஆக கடைசி சொர்க்கம் போகிறவனுக்கு எப்படி சொர்க்கம் கிடைக்கும் என்ற என்ன தெரியும்? அதை சொல்லும்போது சொன்னாங்க, மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்டார்கள், யா அல்லாஹ், சொர்க்கத்தில் ஆக படித்தரம் குறைந்த சொர்க்கம் எப்படி இருக்குன்னு சொல்லி யா அல்லாஹ். அப்போ அல்லாஹ் தஆலா சொல்லாங்க, கேள்வி எனக்கு கேட்டு முடிஞ்சு, சொர்க்கத்துக்கு போகிறவங்க சொர்க்கத்துக்கு போய், நரகத்துக்கு போகிறவங்கள நரகத்துக்கு போனதுக்கு பிறகு அல்லாஹ் சில அருள் செய்வான். அது புகாரியிலையும் பெறுது அந்த ஹதீஸ். அல்லாஹ் அருள் செய்வான், என்ன அருள் செய்வான்னு சொன்னால், அல்லாஹ் தஆலா அந்த நல்லடியார்கள் சொர்க்கத்துக்கு போன மூமின்களுக்கு இன்னொரு கண்ணியம் கொடுப்பார், உங்களுக்கு இந்த நரகத்தில் போய் ஈமான் கடுகளை ஒரு ஒரு ஒரு ஒரு தீனார் அளவுக்கு ஈமான் உள்ளவர்களை கூட்டிட்டு வர்றதுக்கு அனுமதி போங்கன்றுவான், நரக நெருப்பு மூமின்களை தீண்டாது. நல்லா அந்த இப்ராஹிம் நபிக்கு நெருப்பை குளுமையாக சின்ன மாதிரி சொல்லி விட்ருவான், அவங்க போய் கொஞ்சம் பேர் எடுத்துக்கு வந்துடுவாங்க, இன்னொரு தடவைப்பா இன்னொரு தடவை எடுத்துக்கிடுவாங்க, இன்னொரு தடவை எடுப்பாங்க, இன்னொரு தடவை எடுப்பாங்க. அதான் நல்லடியார்களுடைய ஷஃபாத்துங்கிறது, அதுதான் நல்லடியார்கள் மகான்களுடைய ஷஃபாத்துன்றா நரகத்தில் இருக்கிறார்களுக்கு அல்லாஹ் ஷஃபாத் செய்வது. இணை வைக்காதவர்கள் கலிமா சொல்லியிருக்காங்க, ஆனால் சில சில பாவங்களுக்காக உள்ளே இருக்கிறாங்க, அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். நம்முடைய ஆக்கள் துவா கேட்குற யாரெல்லாம் நல்லடியார்களுடைய ஷஃபாத்தை தாயாளாண்ட, அந்த துவா அப்படி கேட்கக்கூடாது. நல்லடியார்களுடைய ஷஃபாத்தை தாயாளாண்ட என்ன அர்த்தம்? எங்களை ஃபஸ்ட்டு நரகத்துக்கு அனுப்பிவிட்டு அவங்களுடைய ஷஃபாத்தை தாயாளாண்ட தாங்கையிலும் அந்த நெருப்பே அப்படி கேட்கக்கூடாது. ஷஃபாத்து செய்கிற பாக்கியத்தை தாயாளாண்டான் கேட்கணும், நரகத்தில் இருக்கிறவர்களையும் எடுக்கக்கூடிய பாக்கியத்தை தாயாளாண்ட. இப்படி எல்லாம் எடுப்பான், எடுத்து அதில் எல்லாம் வந்துடுவாங்க. கடைசி அல்லாஹ் தஆலா உங்களோட பங்குக்கு எடுத்துகிட்டு இல்லை என்ன பங்குக்கு கொஞ்சம் எடுக்கிறேன், அல்லாவே கொஞ்சம் பேரை மன்னித்து சொர்க்கத்துக்கு அனுப்புவார். இதில் ஆக கடைசியாக ஒருத்தர் நரகத்திலேருந்து வருவார், அவருக்கு பிறகு ஒருத்தரும் இல்லை, அவர் தான் கடைசி ஆள். முஸ்லீமில் வர ஒரு ஹதீஸில் வருது, அவர் அல்லாஹ் என்று சொன்னதை தவிர வேற நன்மை செய்யலையாம். சுப்ஹானல்லாஹ். அப்போ அவர் அது நரகத்திலேருந்து வர நாம நினைச்சிடப்படா, அப்போ எப்படியோ சொர்க்கம் பெய்திடலாமே அப்படின், எப்படியோ சொர்க்கம் பெய்திடலாமே நினைக்கமே நரகத்தில் இருந்துடலாமா நம்மளால் முடியுமா? இந்த உலகத்தில் ஒரு ஆளுக்கு நெருப்பு பிடித்ததும் அணைச்சதுமாக இருந்தவர் எப்படி இருப்பார் சிந்திச்சு பாருங்கள். நெருப்பு பிடித்ததும் ஒரு ஒன் ஒரு ஒரு ஒரு த்ரீ செகண்ட், நெருப்பு பிடித்ததும் பாஞ்சி வச்சுட்டு போத்தினதும் அவர் என்ன பாடுபாடுவார்? இந்த உலகத்து நெருப்பு ஒரு செகண்ட் பிடித்தவருக்கே வாழை ஏலாட்டி நரக நெருப்பில் இருந்து ஒரு காலத்தில் சொர்க்கம் பாடுறத கனவு காணப்படாது, ஒரு நாள் அது நினச்சும் பாத்திரப்படாது. அல்லாஹ் பாதுகாக்கணும், நரகத்தை விட்டு நம்மளை தூரமாக்கணும். அல்லாஹ் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சொல்கிறாங்கண்டா, அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு மனிதர் நோன்பு வைப்பாராக இருந்தால், அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தத்துக்காக போகும்போது சரியான கஷ்டமான ஒரு நிலைமை, அதிலேயே ஒருத்தன் அல்லாஹ்வுக்காக நோன்பு வச்சால், அபுஅத அல்லாஹு வஜூஹு சபீன ஹரீஃபா மினன்னார், அவனுடைய முகத்தை அல்லாஹ் நரகத்திலிருந்து 70 ஆண்டுகள் நடக்கும் தூரத்துக்கு தள்ளி வச்சிருவானா. அப்போ அல்லாஹ் கொடுக்குற பாக்கியம் என்னென்ன, அந்த மூமின்களுக்கு நரகத்தை விட்டு தள்ளி வைக்கிறது, பக்கத்தில் நின்றாலே சூடும். அப்போ அப்படிப்பட்ட நரகத்தில் போய் வந்துடலாமென்று ஒரு நாள் நினச்சிடக்கூடாது. சரி, அல்லாஹ் என்ன சொல்லான்டா, அந்த நரகத்துக்கு போகிறவனா அப்போ எவ்வளோ பெரிய பாவியாக இருப்பான் அவன், அவன் கடைசியால் அவன் தான் வருவான், நடக்க முடியாமல் தவண்டு தவண்டு வருவான், ஆளே கருத்து போய் வருவான். அப்படியே மாவுல் ஹயாத் அப்படிங்கிற ஒரு ஜீவ நீர், அப்படியே ஒரு நீர் குட்டை, அதில் வந்து எல்லாம் இறங்க சொல்லுவான், அதில் இறங்கி குளித்தோன்னா அவர் அப்படியே வெள்ளையாகி வெளியே வந்துடுவார். அப்போ அல்லாஹ் தஆலா சொல்லுவான், இதே போது ஹுலில் சென்னா அப்படியே போய் சொர்க்கம் இருக்குது, போய் நுள்ள நுழைஞ்சிக்க அப்படின்னு சொல்லுவான் அல்லாஹ். இவர் அப்படி போவார், அவர் அப்படியே சொர்க்கத்துக்குள்ளே போய் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு பார்ப்பார். எல்லாமே ஆக்களுக்கு கொடுத்த சொர்க்கமாகத்தான் அவருக்கு தென்பட வைப்பான் அல்லாஹ். அவருக்கு அப்படியே அல்லாஹ் காட்டுவான், அல்லாஹ் ரப்பே வஜதுஹா மல்லா, எல்லாமே நிரம்பி இருக்குது, எனக்கு இடம் இல்லையேன்னு அல்லாஹ் தஆலா சொல்லுவான், இதே பொது குளிச்சனா இருக்கே போ அப்படின்றான். திரும்பவும் போவான், திரும்பவும் அப்படிதான் அவருக்கு காட்டப்படும். திரும்பவும் அல்லாஹ் கிட்ட சொல்லி மூன்று தடவையும் வந்தது பிறகு அல்லாஹ் கேட்பான், இப்ப சொர்க்கத்தில் உனக்கு எவ்வளவு இடம் தேவை? சொர்க்கமெல்லாம் நிரம்பிருக்கி நிரம்பிருக்கிறிய, சொர்க்கத்தில் உலகத்து அளவுக்கு இடம் இருந்தால் போதுமாங்கிறான். அல்லாஹ் நம்ம வந்து ஒருத்தன் கேட்டு கேட்டு கடைசியாக நம்ம என்னப்பா ஒரு 10 ரூபா இருந்தால் போதுமான்றான் கேட்போம். நம்மட வசதிக்கு அதான் பெரிய காட்சி, இல்லாட்டி நம்ம ஒரு 100 ரூபா வரைக்கும் போதுமா என்ன நீ கடுமையாக தான் கேட்டுக்க நிற்காய், நம்ம பசி காசு இல்லைங்காய், ஒரு 100 ரூபா இருந்தால் போதுமான்றோம். டிக்கெட்டு தடுமாறி இடம் இல்லாமல் தங்க இடம் இல்லாமல் வசதி இல்லாமல் வரவனுக்கு அப்பா அப்படி ஒரு சின்ன ரூம் தான் நிறுக்கி படுக்கணும், அப்போ அவ்வளோ பெரிய விஷயம் பண்ணுறோம் நம்ம. இவன் நரகத்திலேருந்து வாரவன், வாரவனுக்கு அல்லாஹ்வுத்தால கேட்பா சொர்க்கத்தில் உலக அளவுக்கு ஒரு இடம் இருந்தால் போதுமா? உலகம் என்ன, நம்ம ஊரே நம்ம இன்னும் சுற்றி பார்க்காம இருப்போம். இந்த இலங்கைங்கிறது உலக படத்தில் சின்னோண்ட தெரியுது, உலகத்தில் நிலத்தை விட நீர் தான் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த நிலமே ஒத்துன நாடுகள் நம்ம தெரியாத நாடுகள் எல்லாம் இருக்குது, எத்தனையோ இடங்களில் வந்து மனுஷன் குடியேறாத இடங்கள் எல்லாம் இருக்குது. அப்போ உலக அளவு உனக்கு சொர்க்கத்தில் இடம் போதுமா அப்படி எனக்கு ஒன்றும் போகுங்கிறப்பேன்றான். அல்லாஹ் தஆலா சொல்வான், லக்க மிதுலுஹா உலக மிதுலுஹா உலக மிதுலுஹா உலக ஆஷரத்து அன்சாலியா, இன்னொன்று இன்னொன்று இன்னொன்று இன்னொன்றுங்க அவன் ஆச்சரியப்பட்டுட்டு போவான். 10 மடங்கு இடம் இருக்க எடுத்துக்கொண்டுருவான். அல்லாஹ் சுபஹான் அல்லாஹ், ஆக கடைசி சொர்க்கம் அது, சொர்க்கத்தில் ஆக கடைசியாக கிடைக்கிறவருக்கு 10 மடங்கு சொர்க்கம் அல்லாஹ் எடுத்துக்கொண்டான். இவன் நினைச்சுக்கும் அல்லாஹ் கிண்டல் பண்ணுறான், இவன் நினைச்சுக்குவான் அல்லாஹ் கிண்டல் பண்ணுறான். அவன் சொல்லுவானா, யாரப் நீ என்ற எஜமான், நான் உன்னுடைய அடிமை, என்னை வச்சு சிரிப்பு என்னை வச்சு நகைச்சுவை பேசாத, சிரிக்காதே அல்லாஹ் என்று இந்த மனிதன் சொல்வான் அப்படி என்று சொல்லி நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கடவாய்ப்பல்லு தெரிகிற அளவுக்கு சிரித்தார்கள் அப்படி என்று அல்லாஹ்வுடைய கருணையை சொல்லப்படுது. சுபஹானல்லாஹ், அல்லாஹ் அவ்வளவு கருணையுள்ளவர், இவ்வளவு பெரிய கருணையுள்ள ரஹ்மான, அந்த அல்லாவை நம்பி ஈமான் கொண்டு சொர்க்கம் போக தெரியாட்டி அவன் எப்படிப்பட்ட மனுஷன் சிந்திச்சுப்பார். இவ்வளவு இரக்கம் உள்ளவன், இவ்வளவு மன்னிக்கக்கூடியவனை ஈமான் கொண்டு அவனுக்கிட்ட சொர்க்கம் பாங்க ஏலாட்டி நாம் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்போம். அப்போ அதிகமானவர்கள் நரகம் போகிறார்கள் என்றால் எவ்வளோ பெரிய ஒரு அநீதி, எவ்வளோ பெரிய அநீதி செய்யக்கூடியவன் அந்த மனுஷன் இருப்பான் அப்படிங்கிறத நாங்கள் சிந்திச்சு பார்க்கணும். எவ்வளோ பெரிய ஒரு கொட்டுமக்காரனாக இருந்தாலும் கடைசி நேரத்தில் கலிமா சொன்னால், இஸ்லாத்தை தழுவினால், அல்லாவிடத்தில் கையேந்தினால் அல்லாஹ் மன்னிப்பான் என்றால் இதுக்கு மேலே நம்ம என்ன செய்ய, எந்த அளவுக்கு என்று சொன்னால், இபின் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இடத்துல ஒருத்தர் வந்து கேட்குறார், அல்லாஹ்வுடைய தூதர் ரகசிய விசாரணை பற்றி உங்களிடம் ஏதாவது சொல்லியிருக்கிறாரான்னு கேட்குறார். ரகசிய விசாரணை அப்படி ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? ஆ சொல்லியிருக்கிறாங்க. நாளை மறுமையில் எல்லா மக்கள் முன்னாடியும் அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்பான். அதில் ஒரு மனுஷனை அல்லாஹ் தஆலா அப்படியே தனியாக எடுத்து மற்றவர்கள் தெரியாத அளவுக்கு ஒரு திரையை போட்டுருவான், என்ன கேட்குறாருன்றே தெரியாது, திரையை போட்டுருவான். திரையை போட்டுட்டு அல்லாஹ்கிட்ட கேட்பான், நீ இப்படி ஒரு பாவம் செஞ்சியே, ஆ யாரோ சொல்லலாம், இப்படி ஒரு பாவம் செஞ்சியே, அதனப்த கதா அதனப்த கதா அதனப்த கதா, இப்படி செஞ்ச இதை செஞ்ச அதை செஞ்ச இதை செஞ்சோன்னு, ஆம் ரப்பு ஆம் ரப்பு ஆம் ரப்பு ஆம் ரப்பு என்று சொல்லி அவன் நினைப்பான், நாம் இனி வெற்றி பெற மாட்டோம். இதையெல்லாம் எல்லாம் நினப்பு வச்சுட்டு கேட்கான், நம்ம வெற்றி பெற மாட்டோம் அப்படின்னு அவன் நினைப்பான். அல்லாஹு தஆலா சொல்வான், இந்த பாவத்தை எல்லாம் உலகத்திலும் உனக்கு நான் மறைத்தேன், இந்த மறுமையிலும் நான் உனக்கு மன்னிக்கிறேன், உனக்கு சொர்க்கம் போன்று சொல்வான், உனக்கு சொர்க்கம் போன்று சொல்வான். இன்னொரு ஹதீஸில் வருது, அவன் போகும்போது திரும்பி திரும்பி பார்ப்பானாம், அல்லாஹ் கேட்பான், என்ன பார்க்குறேன்ட்டு, நீ கேட்காத சில பாவம் இருக்கு, நீ கேட்டதை விட பெரிய பாவம், அதை நீ கேட்டுருவியோண்டு பயமாக இருக்குதம்மா, எல்லாம் மன்னிச்சிட்டேன் போன்றுவான். அல்லாஹ், ஏ இந்த உலகத்தில் அடுத்தவன் குறையை நீ மறைத்தால் உன்னுடைய குறையை நான் உலகத்திலும் மறுமையிலும் மறைப்பேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். இந்த உலகத்தில் இன்னொருத்தனை குறையை மறைச்சா நான் உன்னுடைய குறை எந்த உலகத்திலையும் மறைச்சி மறுமையிலையும் மறைப்பேன். அல்லாஹ் நாம் செஞ்ச சில தவறுகளை இந்த உலகத்திலையும் தெரியாமல் மறைச்சி நமக்கு தௌபா செய்கிற ஒரு மனசை தருவான், நாம் தௌபா செய்வோம். அல்லாஹ் மறுமையிலையும் மறைப்பான். அவ்வளவு பெரிய கிருபை உள்ள ரஹ்மான் அல்லாஹ், மன்னிச்சு மறைச்சி சொர்க்கம் தாரவர். அவ்வளவு பெரிய கிருபை உள்ள ரஹ்மானுடைய கருணை இறக்கம் விசாலித்திருக்கிறது. அதை அடையக்கூடிய மாதம் நேரே நான் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த ரமலான் மாதம் வருது. எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு அல்லாவை நெருங்கி அல்லாவுடைய கருணையை நமக்கு ஆக்கி முடியுமான அளவுக்கு நாம் குர்ஆனை ஓதி தர்மங்கள் செஞ்சு நன்மைகள் புரிஞ்சு, கொஞ்சம் கஷ்டந்தான், நின்று வணங்குவோம். அதில் அல்லாஹ் நமக்கு ரொம்ப பெரிய கருணையை தருவான். ஏண்டா இன்னொரு வருஷம் நம்ம இருப்போமா இல்லையாண்டு தெரியாது. அல்லாஹு தஆலா நமக்கு தந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ரமலானில் அதிகம் அதிகம் நன்மைகளை செய்து அல்லாஹ்வுடைய கருணைகளை எடுக்கக்கூடியவனாக ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானானி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்.
1: நேர்கள், இதுவரை விசேட மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஷரை அவர்கள். நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றாலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள்.
2: ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம், உங்கள் முஸ்லீம் வானொலி.
3: ஆசிய நாடுகள் முழுவதும் உங்கள் முஸ்லிம் வானொலி,
4: முஸ்லிம் வானொலி .com.
1: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் இறை நினைவில் மன அமைதி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் ஆதில் ஹசன் அவர். நேர்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: ஒரு ஆச்சரியம் பார்ப்பீங்க, அங்க நபிமார்கள் தன்னுடைய ரப்பை சொல்லக்கூடிய நேரத்தில் ரஹ்மான் என்று தான் சொல்லுவாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் மரியா சூரா மரியத்தை ஓதி பார்த்தீங்கன்னா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர் வாழ்க்கையில் நடந்த பெரிய பிரச்சனை, அவருக்கு பிள்ளை இல்லை, அவர் ரஹ்மான் தான் சொல்லுவார். பிள்ளை இல்லாமல் ரப்பு சோதிக்கிற நேரம் என் ரப்பு இறக்கமானவன். மரியம் அலைஹிஸ்ஸலாம் காட்டுக்குள்ளே போயிட்டாங்க, பிள்ளையை பெற்றெடுத்துட்டாங்க, ஊருக்கு வர முடிஞ்ச ஊருக்கு வந்தால் பிரச்சனை ஆயிரும். என்னப்போ வாப்பா இல்லாமல் பிள்ளையை கொண்டாந்துருக்கிறேன், காரி முகத்தில் துப்பிடுவாங்க. அவங்க அதை சொல்கிறாங்க, அல்லாவுட்டு யாரெல்லாம் மித்து கபுல ஹாசா, இது நடக்க முன்னாடி நான் மௌத்தா பேரணும், நசியம் மன்சியா, என் பேர் இவங்க மறந்துடும். மரியம்ன்ற ஒரு ஆள் வாழ்ந்தாங்கன்னு எவனுக்கும் தெரியக்கூடாது. இந்த புள்ளையை பெற்றெடுத்து பிரசவத்தாகிடக்கூடாதா யாரெல்லாம், எதுக்கு பிரசவ வேதனைக்கா மௌத்தா இருக்கக்கூடாது அப்படின்னா, மரியம் மலேசியா இது நடக்க முன்னாடி, எது நடக்க முன்னாடி, பிள்ளையோட போற நேரம் ஒருத்தர் ஒருத்தர் திரும்பி காரி துப்பி, இதுக்கா ஓடினீங்க, பாஞ்சு ஓடினீங்களா, இவ்வளவு நாள பள்ளியில காணலையே, உங்க வாப்பா யாரு, உம்மா யாரு, எப்படிப்பட்ட வேலையை பண்ணிட்டு வாரீங்க. இதை ஒரு பெண் தாங்க மாட்டான், தாங்கவே மாட்டான். அவ போய் பாப்பா கணவர் இல்லாமல் பிள்ளை ஈண்டெடுக்கிற அந்த அதிசய நேரம், இதெல்லாம் நடக்கிற நேரம் எப்படி இருந்திருக்கும், ரப்போட கோபம் வருமா? சில வேலை இன்னைக்கு சில வீட்டில் பார்க்குறோம், புள்ள மவுத்தாயிரும், சில பொம்பளை சொல்லுவோம், அல்லாஹ் கண்ணில்லை அவனுக்கு, நவுசு பில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும், ரப்புக்கு திட்டார்கள். எங்க சில பேர் அப்படி பேசுறாங்க, எங்க வீட்டை தாண்டி வேற இல்லையா, எங்களை இவ்வளோ வேதனைப்படுத்தி ஏன் பார்க்குறாங்க, ஸ்தக்ஃபிருல்லாஹ், அப்படி பேசுறார்கள். ரப்புடைய அத்தாட்சிகளை கண்டவர்கள் தான் துடியாக துடிக்கிற நேரம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் மெல்ல மெல்ல புள்ளி எடுத்துட்டு வர்றாங்க. ஊர் என்ன பண்ண நினைக்கிறீங்க, உங்கள் ஊரில் ஒரு பத்தினி பொம்பளை இருந்தான்னு வைங்க, அவள் திருமணம் முடிக்கல, காட்டுக்குள்ளே போயிட்டா, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் திரும்பி புள்ளையோடு வந்தால் நீங்கள் எப்படி பேசுவீங்க, எப்படி பேசுவீங்க? அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க, மரியம் என்ன வேலை பண்ணிட்டு வந்த, உங்கள் வாப்பா யார் தெரியுமா, உம்மா யார் தெரியுமா, யா உத்த ஹாரூன், ஹாரூன் சகோதரி, அந்த அளவுக்கு சிலாகிச்சு பேசுறாங்க, இப்படி பண்ணிட்டியே, உங்கள் உம்மா வாப்பா செய்யாத ஒரு காரியத்தை பண்ணிட்டியேன்னு கேட்குற நேரம், அவன் நோம்பு பிடிச்சிருந்த பேசையில் நடக்கிற நேரம் மூத்துல காரி துப்புற மாதிரி இருக்குதா. அந்த அம்மா என்ன சொல்றாங்க, வார்த்தை ரஹ்மான் தான் சொல்றாங்க, நேரத்தில் என் ரஹ்மான் ரஹ்மான் ரஹ்மான் என்றாங்க. அந்த ரஹ்மான் தான் இப்ப தொழுகையில் சொன்னோம், ரஹ்மான் ரஹீம் என்று சொல்ற நேரம் நம்மால அந்த உணரணும், ரப்பே தாய்ட்டேங்களே, நீ இறக்கமானவன் யாரெல்லாம், இந்த வேதனையில் அவர்கள் ரஹ்மான் சொன்னதெல்லாம் சொல்லி காட்டும். அடுத்த ஸ்டோரி வரும், இப்ராஹிம் நபி அவர் யாரு, அடுத்த சூரா மரியத்தில் இப்ராஹிம் தகராறு, அந்த நேரத்தில் யாபத்தி யாபத்தி யாபத்தி யாபத்தி, என் வாப்பாவே அருமை வாப்பாவே அருமை வாப்பாவே, அவர் யாப்புனையும் சொல்லலை, என் அருமை மகனு சொல்லலை, இவர் யாபத்தி யாபத்தி என்று சொல்கிற நேரம் எல்லாம் பாப்பாவுக்கு மானுக்கு ஒரு சின்ன இது வருவது, ஏன் பாப்பா அதை வணங்குறீங்க, இந்த சைத்தானையை வணங்குறீங்க, லிமத்து அபுது சைத்தான் மாலா எஸ்மு ஒலாயு புசிறு ஒலாயு குண்டியான் கிஷையா சொல்லிட்டே போறாரு. ஆனால் இந்த டைமில் அவர் ரஹ்மான்றார், பாப்பா வீட்டை விட்டு போசல இல்லம் தந்தையில் அர்ஜுமன்னு கவசூர் நீ மலியா கல்லால இறஞ்சு கொள்வோம் ஓடிங்கிறது, என்ன பேசுறேன் என்று கேட்குற நேரம் அவர் சொல்றாரு, ரஹ்மான நான் மன்னிப்பு கேட்பேன், உங்களுக்காக மன்னிப்பு கேட்பேன், கிரப்பி, அதாவது அந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப திரும்ப நபிமார்கள் தன்னுடைய வேதனையான நாட்களை கழிக்கிற நேரம், ஒரு வாப்பா கதவை தொடர்ந்து வெளியே போன்னு காலால் உதஞ்ச ஒரு மகனுக்கு அந்த நேரம் ரஹ்மான பார்த்து, எனக்கு இது நடக்குமா யாருலாம், உன்னோட இவ்வளோ இறக்கமா நடந்தனே, உன்னை பற்றி பேசினே, கெட் அவுட் என்று வெளியே போட்டு காலால் உதஞ்சி தள்ளுறாரு. அந்த நேரமெல்லாம் அந்த நபிமார்கள் ரஹ்மான் என்று சொன்னார்கள், என் ரஹ்மானிடம் பேசுவேன் என்றார்கள். அல்லாஹுவை அவர்கள் புரிந்த விதம், அவன் அத்தாட்சியை பார்த்த விதம், அதனால் கவனமாக நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். அத்தாட்சிகளை ஏன் இந்த தலைப்பு தர்றாங்கன்னு சொன்னால், வெறுமனை ஏதோ அத்தாட்சிகளை பேசிட்டு போயிட்டோம்ல, முடிவு என்ன, பேசுகிற எனக்கும் கேட்குற உங்களுக்கும் அல்லாஹோட ரஹ்மானோட இறக்கம் இன்னும் கூடணும். அவன் ரஹ்மான் தான் என்று நாம் புரியணும், அவன் இறக்க முடியவன், அவன் ரசாக், அவன் கைவிட மாட்டான், அவன் வஹாப், அல்லாஹ்வுடைய அஸ்மா வசிஃபத் அல்லாஹ்வுடைய பேரும் பண்புகளையும் நமக்கு ஒவ்வொன்றையும் நாம் பார்க்கிற நேரம் அவன் எப்படிப்பட்டவன் என்ற உணர்வு நமக்குள் வருவதற்கு தான் இந்த தலைப்பு. வெறுமனா அல்லாஹ் அப்படி பண்ணினா அத்தாட்சிகள் இருக்குதுன்னு கேட்டுட்டு போயிடக்கூடாது. நமக்குள்ள உள்ள தொழும்பாத தொழுகை காமு குசாலா சோம்பேறிகள் மாதிரி நிற்கிறாங்க, அந்த அந்த முனாஃபிக் தொழுக வரக்கூடாது. அதனால் நமக்குள் மாற்றங்கள் வர வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மூசா நபியுடைய சமூகத்தில் என்ன பண்ணுறாங்க, அந்த மந்திரவாதிகள் அந்த சூனியக்காரவங்க வர்றாங்களா, அவர்கள் என்ன கேட்குறாங்கடா ஃபிரௌன்ட்ட, ஃபிரௌன் மூசா மெஜிக் பண்ணுறாரு, நாங்கள் அதை முறியடிச்சிட்டோம்னு வைங்க என்ன கிடைக்கும், உங்கள் பக்கத்தில் இடம் கிடைக்குமா, ஃபிரௌன் பக்கத்தில் உட்காரலுமா, என்ன அர்த்தம் தெரியுமா, ஃபிரௌன் பக்கத்தில் போய் சிம்மாசனத்தில் உட்காரல, எங்களுக்கு உங்களோட அரசியலில் பங்கு கிடைக்குமா, எங்களை கண்டா மதிப்பீங்களா, உங்கள் கட்சியில் சேர்ப்பீங்களா, இந்த மாதிரி அர்த்தம் விளக்குச்சா. அவங்க வேற ஒன்றும் கேட்கல, எங்களுக்கு உங்ககிட்ட இடம் கிடைக்குமா, ஆமாண்டா செஞ்சு முடிச்சிருங்க, மூசாக முடிச்சிருங்க, நீங்கள் கயிறையோ கைத்தடியோ போட்டு மூசா மெஜிக்க முடிச்சிடணும், முடிச்சிட்டு வாங்க என்கிட்ட இடம் தர்றேன். இப்படி பேரம் பேசி வந்தவர்கள் அவர்கள் போடுறார்கள், மூசா நபியும் போடுறார். அந்த நேரத்தில் அது விழுங்குது, அத்தனையும் விழுங்குது. உடனே பார்த்துட்டு சொல்றாங்க, ஆஹா இது நாம படித்த கலையில் இதெல்லாம் நடக்காது, போட என்ன மூசா அலைஹிஸ்ஸலாமே பயப்படுறாரு. ஏத்துக்கொண்டுட்டோன்னு சஜிதாவில் விழுந்தா இப்போ ஃபிரௌன் கேட்குறான், ஏய் என்னப்பா என்ன போய் சேர்ந்துட்டியா, ஓ இவன் தான் குருவோ, இவர் தான் குருவோ, இவர்கிட்ட படிச்சு தான் இவ்வளோ செய்கிறீங்களோ, இன்னும் உள்ள கபீருக்கு உங்கள் தலைவர் இவர் தானா, எல்லாம் சேர்ந்து நாடகம் மாத்துறீங்களா, மாறுகால் மாறு கையெடுப்பம் பாரு, எங்க எனக்கு முன்னாடி நான் கூட்டி வந்துட்டு சஜிதாவில் உழுவுறியான்னு கேட்ட உடனே என்ன கேட்டு என்ன பேரம் பேசி வந்தார்கள், ஃபிரௌன் அரசியலில் இடம் கேட்டார்கள், ஃபிரௌன் பக்கத்தில் எடுத்தெடுப்பில் பேசி விட்டாங்க. இந்த உலகத்தில் தானே ஃபக்லி மாந்த கால் ஆகிய தீர்ப்பு கொடுத்துரு, இந்த ஆதியில் இந்த துனியாவுக்கு தானே தீர்ப்பு, எங்களுக்கு அல்லாவிடம் ஆகிராவை கிடைக்கணும் என்பதுக்கு உடனே சைதாவில் விழுந்தவங்க ஸ்ட்ராங்காக பேசினாங்க. அல்லாட அத்தாட்சியை கண்ட மனிதர்கள் ஸ்ட்ராங் அனுப்பார்கள், ரப்போட நெருங்குவார்கள், ரப்புக்கு எதிராக பேசினால் அவர்கள் எதிர்த்து நிற்பார்கள். இது எல்லாம் தான் திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி தருகிறது. அதனால் இந்த அத்தாட்சிகள் என்ற தலைப்பினூடாக நான் ஒரு சில பதிவுகளை உங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ்வுடைய அருளால் மேற்கொள்ளப் போகிறேன். இவைகளை எல்லாம் நீங்கள் பார்க்கிற நேரம் நமக்குள் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை பார்க்கணும் பயம் வர வேண்டும், அவனிடம் ஒரு அவனுடைய இறக்கத்தை நாம் உணரணும், அவையை தேடி நாம் பயணிக்கணும் என்ற அடிப்படையிலே சுருக்கமாக ஒரு சில பதிவுகளை உங்களுக்கு மத்தியிலே பதிவு செய்யலாம் நினைக்கிறேன்.
2: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் ஆதில் ஹசன் அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
3: www.muslimwanoli.com
2: சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
3: www.muslimwanoli.com
2: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியின் காத்தலையில் ரமலான் வசந்தம். நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அலி அகமது ரஸாதி அவர்கள்.
4: அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத் ஃபக்கத் காலல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஃபீ கிதாபிஹில் கரீம் வகால அன்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இக்ரஉல் குர்ஆன் فإنه يأتي يوم القيامة شفيعا لأصحابه صدق رسول الله صلى الله عليه وسلم நன்னியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இறக்கிய இந்த குர்ஆனிலே மூன்றாவது சூராவாக கருதப்படும் சூரா தான் சூரா ஆல இம்ரான். சூரா பக்கராவுக்கு அடுத்த சூராவாக இந்த சூரா ஆல இம்ரான் கருதப்படுகின்றது. சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு சூராவாக நாம் பார்த்து வருவதற்கான காரணம் என்ன தெரியுமா? இந்த குர்ஆனை நாம் இந்த ரமலானுடைய காலத்தில் அதிகமாக நாம் ஓதிக்கொண்டிருக்கின்றோம். அதிகமாக இந்த குர்ஆனை ஓதும் பொழுது அதற்குள்ளிருக்கும் விடயங்களை எல்லாம் விளங்கி ஓதுவோமாக இருந்தால் அந்த குர்ஆனுடைய சிறப்பும் அந்த குர்ஆனுடைய வல்லமையும் கல்பில் பொதிந்து கொள்ளும். விளங்காமல் ஓதுவோமாக இருந்தால் அது ஏதோ ஓதிக்கொண்டு செல்வதுதான் போகுமே தவிர அதனால் அடைய வேண்டிய பிரயோஜனங்களை எங்களால் அடைய முடியாமல் போய்விடும். எனவே சகோதர சகோதரிகளே, இந்த சூரா ஆல இம்ரானுக்கு ஏன் இந்த சூரா ஆல இம்ரான் என்று பெயர் வந்தது? ஆல இம்ரான் என்பது இம்ரானுடைய குடும்பம். ஹஸ்ரத் மரியம் அலைஹி சலாமுடைய வாப்பாதான் இம்ரான், அஹ்லு இம்ரான். ஹஸ்ரத் ஈசா அலை சலாமுடைய தாய் மரியம் அலை சலாத்துடைய குடும்பத்துடைய செய்தி எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவில் கொண்டு வருவதால் தான் இதற்கு ஆல இம்ரான் என்று பெயர் இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இந்த சூறாவை ஓதும் பொழுது நமது உள்ளத்தில் வரவேண்டிய முக்கியமான விடயம் என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் சஹாபாக்கள் அபு உமாமா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் சொல்கிறார்கள், இஸ்முல் ஆலம் மூன்று சூறாக்களில் தான் இருக்கின்றது. இஸ்முல் ஆலம் என்றால் என்ன? அல்லாஹுடைய பிரம்மாண்டமான பெயர். அல்லாஹுடைய பிரம்மாண்டமான பெயர், அதை கொண்டு அல்லாஹுவை அழைத்தால் அல்லாஹ் துவாக்களை கபூல் செய்து விடுவான். ரமலானுடைய காலம், சஹருடைய நேரம், இஃப்தாருடைய நேரம், அதிகமாக நாம் துவாக்களில் ஈடுபடுகிறோம். நம்முடைய துவாக்கள் கபூல் செய்யப்பட வேண்டுமாக இருந்தால் அந்த இஸ்முல் அஅம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அல்லாஹுடைய பெயரை தேடி துவா செய்ய வேண்டும். அபு உமாமா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக, இஸ்முல்லாஹில் அஅம், அல்லாஹுடைய பிரம்மாண்டமான பெயர், ஃபி தலாதி சுவரிம் மினல் குர்ஆன், குர்ஆனில் மூன்று சூராக்களில் தான் இருக்கின்றது. முதலாவது சூரா சூரத்துல் பக்கரா, இரண்டாவது சூரா சூரா ஆல இம்ரான், மூன்றாவது சூரா சூரா தாஹா. இந்த சூரத்துல் பக்கராவிலே ஆயத்துல் குருசி இருப்பது நமக்கு தெரியும். இந்த ஆயத்துல் குருசியில் இஸ்முல் ஆதம் இருக்கிறது, அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். சூரா பக்கராவில் உள்ள இஸ்முல் ஆதம் அதுதான். இரண்டாவது சூரா ஆல இம்ரானில் எங்கு இஸ்முல் ஆதம் இருக்கிறது? சூரா ஆல இம்ரானுடைய முதலாவது ஆயத்திலே, அலிஃப் லாம் மீம், அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். ஆல இம்ரானுடைய முதல் வசனமே இஸ்முல் ஆதம் தான். ஓதும் பொழுது கொஞ்சம் சிந்தனை கெடுங்கள். ஓதக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே நீங்கள் ஆல இம்ரானுடைய முதல் ஆயத், அலிஃப் லாம் மீம், அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் என்று, ஹய்யுல் கய்யூம், அதை ஓதியதோடு அல்லாஹுடன் கையேந்துங்கள், யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம் என்று அல்லாஹ்வுடம் இறைஞ்சுங்கள். இந்த இஃப்தாருடைய வேளையிலே நீங்கள் யா ஹய்யு யா கய்யூம். மூன்றாவது இஸ்முல் அஅ்ஸம் இடம் பெற்றிருக்கும் சூரா, சூரா தாஹா. சூரா தாஹாவிலே வஅனதில் வுஜூஹு லில் ஹய்யில் கய்யூம், வஅனதில் வுஜூஹு லில் ஹய்யில் கய்யூம். அந்த ஹய்யுல் கய்யூமுக்காக உலகத்தில் இருக்கும் அனைத்து முகங்களும் கட்டுப்படுகின்றது. ஹய்யுல் கய்யூம் யார்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. சகோதர சகோதரிகளே, ஆகவே இந்த ஆல இம்ரான் என்று சொல்லக்கூடிய இந்த சூரா, இதற்கு மறுபேர் தான் அஸ்ஸஹ்ரா. நபியவர்கள் சொன்னார்கள், இந்த ஸஹ்ராவைன் என்ற ரெண்டு சூராக்கள் குர்ஆன்ல இருக்கிறது. ஒன்று சூரா பக்ரா, இரண்டாவது சூரா ஆல இம்ரான். இந்த இரண்டையும் ஓதுங்கள், அது கியாமத்துடைய நாளையில் உங்களுக்கு ஷஃபா செய்யும், சிபாரிசு செய்யும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரமலானுடைய காலம், வேறு விடயங்களை எல்லாம் பேசாமல் ஏன் இதை பேசுகிறோம் என்றால், சகோதர சகோதரிகளே, குர்ஆனை ஓதுவதற்கு ஆசை வர வேண்டும், சூரா ஆல இம்ரானை பிறட்டினால் ஆசை வர வேண்டும். சூரா ஆல இம்ரானுடைய 17வது ஆயத்தை சற்று எடுங்கள். உங்களுடைய குர்ஆனிலே சூரா ஆல இம்ரானுடைய 17வது ஆயத்தை சற்று எடுங்கள். அந்த ஆயத்துக்கு சொல்வது தொய்பா, மனமானவர்களின் தன்மைகள். நீங்களும் வீடுகளில் ஓதுவீர்கள். ஓதும் பொழுது இந்த 17வது ஆயத்திலே அஸ்ஸாபிரீன வஸ்ஸாதிகீன வல்கானிதீன வல்முஸ்தூஃபிகீன வல்முஸ்தஃபிரீன பில் அஸ்ஹார், ஐந்து சிஃபாத்துகள், ஐந்து தன்மைகள். அஸ்ஸாபிரீன, பொறுமையுள்ளவர்கள். வஸ்ஸாதிகீன, உண்மையாளர்கள். வல்கானிதீன, அல்லாஹ்வின் பக்கம் சாயக்கூடியவர்கள். வல்முஃபிகீன, செலவழிக்க கூடியவர்கள். வல்முஸ்தஃபிரீன பில் அஸ்ஹார். சஹருக்கு எழும்புறோமே, 30 நாளும் இன்ஷா அல்லாஹ் சஹருக்கு எழும்புவோம். சஹர் நேரத்தில் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்கள். நோம்போடு தொடர்புடையதான் இந்த குர்ஆன். சஹர் நேரத்தில் வெறும் சாப்பாடுகளிலோ வேறு விடயங்களிலோ நேரத்தை வீணடித்து விடாமல் சஹர் நேரத்தில் இஸ்திக்ஃபார். மூமீன்களுடைய சிஃபாத்துகளில் ஒன்று சஹர் நேரம். ஒரு 100 இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம வதூபு இலை, அஸ்தக்ஃபிரு அல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வதூபு இலை. எந்த இஸ்திக்ஃபாரை செய்ய முடியுமோ செய்யுங்கள். அல்லாஹ் இந்த சூரா ஆல இம்ரானுடைய 17வது ஆயத்திலே அல்லாஹ் இந்த விடயத்தை கொண்டு வருகிறார். இன்று ஓதக்கூடிய இந்த சூரா ஆல இம்ரான் 5 சிஃபாத்துகள். முதலாவது சிஃபத் என்ன? அஸ்ஸாபிரீன், நோம்பால சபர், நோம்பால சபர் கிடைக்கும். வஸ்ஸாதிகீன், உண்மை, நோம்ப பிடிச்சு யாரும் போய் பேச மாட்டோம். அடுத்தது வல்கானிதீன், நோம்ப பிடிச்சு குர்ஆன் ஓதுவோம், வேறு வேறு அமல் செய்யறதால் அல்லாஹ்வை நெருங்குவோம். நாலாவது வல்முஃபிகீன், நோம்ப பிடிச்சிட்டு செலவழிப்போம். சகோதரர்களே, சஹருக்கு பள்ளிவாசல்ல, இஃப்தாருக்கு, ஏழைகளுக்கு நாங்க கொடுப்போம். சஹர் செய்யுங்க, இஃப்தார் செய்யுங்க. கடைசியான அமல், 5வது அமல் தான் நோம்ப பிடித்துட்டு வல்முஸ்தஃபிரீன பில் அஸ்ஹார், சஹர் நேரம் இஸ்திக்ஃபார் செய்தல். இதை அல்லாஹ் இந்த சூரா ஆல இம்ரானுடைய 17வது ஆயத்திலே கொண்டு வந்திருக்கின்றார். சகோதர சகோதரிகளே, இன்ஷா அல்லாஹ் இதில் இந்த சூரா ஆல இம்ரானில் 200 ஆயத்துகள் இருக்கு. நீங்க சூரா ஆல இம்ரான ஓதினால் கிட்டத்தட்ட 14,762 எழுத்துக்கள் இருக்கு. 14,000 762 எழுத்து, ஒரு எழுத்துக்கு 10 நன்மை என்றால் 14,000 பெருக்குங்கள், எவ்வளவு நன்மை கிடைக்கும். இதுதான் ஆசவாரம் சூரா ஆல் இம்ரான், பெரிய சூரா. ஆனா ஓதனும், ஏன் இதுல 200 ஆயத், இதுல 14,762 எழுத்துக்கள் இருக்கிறது. அல்லாஹ் ஒவ்வொரு எழுத்துக்கு 10 நன்மை என்றால் 14,000 பெருக்கி பாருங்கள். அதைவிட விசேட அம்சம் என்ன தெரியுமா? சூரா ஆல இம்ரானில் 200 தடவை அல்லாஹ் என்ற லஃப்துல் ஜலாலா வருகிறது. 200 தடவை அல்லாஹுடைய பெயர் வருகிறது. அந்த இடங்களில் வட்டமிடுங்கள், அல்லாஹ் யார் என்பதை 200 தடவை சூரா ஆல இம்ரானில் அல்லாஹ் தெளிவுபடுத்தியிருக்கின்றான். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, ரமலானில் இந்த குர்ஆனை ஓதும் பொழுது எந்த அளவு ஈமான் அதிகரிக்கும் என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். ஈமான் கூட வேணும், இல்லாவிட்டால் குர்ஆனை ஓதி என்ன பலன்? அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் 7 நாளைக்குள் குர்ஆனை முடிப்பார்கள். இந்த சூரா ஆல இம்ரானில் அடுத்த விசேட அம்சம் என்ன தெரியுமா? இந்த சூரா ஆல இம்ரானில் கடைசியாக வரக்கூடிய, அதாவது 190 ஆயத்திலிருந்து கடைசி வரை, சூரா ஆல இம்ரானுடைய 190 ஆயத்திலிருந்து கடைசி வரை கையில் குர்ஆன் இருந்தால் கொஞ்சம் குர்ஆனை எடுங்கள். 190 என்றால் மொத்தம் சூரா ஆல இம்ரான் இருப்பது 200 ஆயத்துகள் தான். 190 ஆயத்திலிருந்து சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் தூங்கி எழும்பி விழித்து மிஸ்வாக் செய்து வுது எடுத்து இந்த ஆயத்தை ஓதினார்கள். ஓதிவிட்டு எழும்பி 2 ரக்கா தொழுதார்கள். நீளமான தொழுகை, நீளமான ருக்கூ, நீளமான சுஜூத். பிறகு தூங்கினார்கள். நபி அவர்கள் தூங்கினால் கொரட்டை சத்தம் கேட்கும். திரும்ப 3 எழும்பினார்கள். 6 ரக்கா தொழுதார்கள், அதாவது 3 தடவை தொழுதார்கள். பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை ஓதினார்கள். நபி அவர்கள் சொல்லுவார்கள், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், இன்றிரவு எனக்கு ஒரு ஆயத் இறங்கியது, வைலுன் லிமன் கரஅஹா வலம் யதஃபக்கர் ஃபீஹா, அதை ஓதி அதை சிந்திக்காமல் விட்டவன் அவன் நாசமடைந்து விட்டான். என்ன ஆயத் சகோதரர்களே? இன்ன ஃபீ கல்கி ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன்னஹார் லஆயாத்தில் லிஉலில் அல்பாப். அல்லாஹ் சொல்றான், வானங்களில் பூமியில் இரவு பகல் மாறி மாறி வருவதில் அத்தாட்சி உள்ளவர்களுக்கு, புத்தி உள்ளவர்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது. சும்மா உலகத்துல வாழாதீங்க, உலகத்தை கொஞ்சம் பாருங்க, இந்த 7 வானத்தை பாருங்க. அல்லாஹ் சொல்றான், தஹஜ்ஜத்ல எழும்பி ஓத வேண்டிய ஆயத், தஹஜ்ஜத்ல கருத்தை விளங்கி ஓதுங்க. வானங்களுடைய படைப்பு, பூமியுடைய படைப்பு, இரவு பகல் மாறி மாறி வருகிறதா, இதில் புத்திசாலிகளுக்கு அத்தாட்சி இருக்கிறது. இதை சிந்திக்கிற ஒரு மனிதன் அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளுவான். அதற்கு பிறகு அல்லாஹ்
5: சொல்கிறான், அல்லாஹ் சொல்றான், அந்த புத்திசாலிகள் இருக்கிறார்களே, அல்லதீன யதுகுரூன அல்லாஹ், அல்லாஹ்வை திக்ர் செய்வார்கள், கியாமன் நின்றவர்களாக, வகுஊதன் உட்கார்ந்தவர்களாக, வஅலா ஜுனூபிஹிம் விலாப்புறங்களில் தூங்கியவர்களாக, திக்ர் மாத்திரமல்ல, வயதஃபக்கரூன ஃபீ ஹல்கி ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமியுடைய படைப்புகளை பற்றி சிந்திப்பார்கள். சிந்திப்பது மாத்திரமல்ல, ரப்பை அழைப்பார்கள், ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, யா அல்லாஹ் இவை எதையும் நீ பொய்யாக பாத்திலாக படைக்கவில்லை, சுபஹானக் நீ தூய்மையானவன்,
4: பகினா அதாபன்னார். நரகத்தை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. ஒரு துவா. இரண்டாவது துவா அவங்க கேட்பார்கள், ரப்பனா இன்னக மன் துதுகின்னார் ஃபகத் அஹ்ஸைதா வமா லில்லாலிமீன மின் அன்ஸார். ரப்பே, நீ நரகத்தில் நுழைவித்தால் அவன் கை சேதம் அடைந்து விட்டான், அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்பவர்கள் யாரும் கிடையாது. ரப்பே, அல்லாஹ்வை தஹஜ்ஜத்துல இந்த துவாக்களை ஓதும். சூரா ஆல இம்ரானுடைய 190வது ஆயத்திலிருந்து 200வது ஆயத்து வரை சகோதரர்களே, ரமலான் 34வது இதை ஓதுங்கள். கொஞ்சம் சிந்தியுங்கள். குர்ஆன் இறங்கிய மாதம். இரண்டாவது துவா. மூன்றாவது துவா, ரப்பனா இன்னனா சமிஅனா முனாதியை யுனாதி லில் ஈமானி அன் ஆமினு பிரப்பிக்கும் ஃபஆமன்னா. ரப்பே, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்த பொழுது, ஈமான் கொள்ளுங்கள் என்று அழைத்த பொழுது நாங்கள் ஈமான் கொண்டோம் ரப்பே. அல்லாஹ் கிட்ட சொல்றோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் முனாதி, எங்களை அழைத்தார்கள் ஈமானின் பக்கம், நாங்க ஈமான் கொண்டுட்டோம் ரப்பே. அடுத்த துவா, ரப்பனா ஃபக்ஃபிர் லனா துனூபனா, யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. வக்ஃபிர் அன்னா சையாத்தினா, எங்களுடைய குற்றங்களை எல்லாம் மன்னித்து விடுவாயாக. வதவஃபனா மஅல் அபரார், நல்லடியார்களோடு எங்களை மௌத்தாக்குவாயாக, பாவிகளோடு எங்களுக்கு மரணத்தை தந்து விடாதே ரஹ்மானே. வதவஃபனா மஅல் அபரார். நாலாவது துவா. ஐந்தாவது துவா, ரப்பனா வஆத்தினா மா வஅத்தனா அலா ருசுலிக், யா ரப்பே ரசூல்மார்களுக்கு வாக்களித்த ஒன்றை எங்களுக்கும் தருவாயாக. வலா துஹ்ஸினா யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளையில் எங்களை கை சேதம் அடைந்தவர்கள் ஆக்கிவிடாதே, கியாமத்துடைய நாளையில் எங்களை கேவலப்படுத்தி விடாதே. இன்ன கலா துஹ்லிஃபுல் மீஆத், ரப்பே நீ வாக்களித்தால் மாறு செய்ய மாட்டாய். அது புறோ, ஃபஸ்தஜாபலஹும் ரப்புஹும் அன்னி லா உதீஉ அமல ஆமிலின் மின்கும் மின் ஸக்கரின் வ உன்ஸா, மின் ஸக்கரின் வ உன்ஸா,

0: அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு மக்ஃபிரத்தை மன்னிப்பை அல்லாஹ் நசீபாக்கி விடுவார். இந்த அளவு விசேடம் நிறைந்ததுதான் இந்த சூரா ஆல இம்ரான். சகோதரர்களே, இந்த சூரா ஆல இம்ரானிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல ஹஸ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தை அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் இவர்களுடைய சம்பவங்களை அல்லாஹ் இந்த சூரா ஆல இம்ரான் எங்களுக்கு கற்றுத்தந்து அல்லாஹுடைய குதரத்துகளை அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். சூரா ஆல இம்ரானில் அல்லாஹ் எங்களுக்கு முக்கியமாக சொல்லித்தரக்கூடிய ஒன்றுதான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உஹதுடைய யுத்தத்தை பத்தி அல்லாஹ் சொல்லித்தருகிறான். இவ்வாறெல்லாம் பெரும்
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
2: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை Glitz.lk. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் Glitz.lk தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். Glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். Glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0777-101-0743.
3: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்தன நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட்டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் சுவாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 0777-34-5-965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தலைப்பிடம்.
2: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள், சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775-57-57-560.
4: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
5: முஸ்லிமூன் يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها

0: محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் புதுமைகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு புதுமையான காரியங்களும் வழிகேடுகள், வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவினுடைய ஆரம்பத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுபடுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் அந்த நபிமொழியை ஆரம்பமாக பதிவு செய்து என்னுடைய உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இணை வைத்தலை விட்டும், பித்தத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும், அமல்களை பாழாக்கக்கூடிய அனைத்து தீய நடவடிக்கைகளை விட்டும், உங்களையும் என்னையும், உங்களது குடும்பத்தாரையும் எனது குடும்பத்தாரையும், நம் அனைவர்களையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் காப்பாற்றுவதோடு, அல்லாஹுனுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டத்திட்டங்களை நம்முடைய வாழ்வில் நாம் முழுமையாக பின்பற்றி, மரணிக்கின்ற பொழுது முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, பெரியோர்களே, சிறப்புமிக்க இந்த நிகழ்ச்சியில் மண்ணறையை நோக்கி மனித வாழ்வு என்ற ஒரு தலைப்பை அன்பு சகோதரர்கள் இங்கே எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். பொதுவாகவே நாமெல்லாம் முஸ்லீம்கள், அல்லாஹனுடைய வேதத்தையும் அல்லாஹனுடைய தூதரையும் இறந்த பிறகுள்ள கபருடைய வாழ்க்கை, மறுமையுடைய வாழ்க்கை அனைத்தையும் நாமெல்லாம் நம்பியவர்கள்தான். நம்பியவர்களுக்கு மத்தியில் இப்படி ஒரு தலைப்பு பேசப்பட வேண்டிய அவசியம், நிறைய மனிதர்கள் மரணத்தை குறித்து, கபருடைய வாழ்க்கை குறித்து அலட்சிய போக்குடையவர்களாக, மறந்தவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற காரணம்தான். நம்மவர்களுக்கு மத்தியிலே நினைவுபடுத்துவதற்கு இந்த தலைப்பு அடிக்கடி பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பாக மாறிவிட்டது. அல்லாஹுவால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிர் ஜீவராசிகளுக்கும் அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட ஒரு தவணை வரை இந்த உலகத்தில் வாழ வைத்து, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மரணத்தின் மூலம் ஒரு இறுதி முடிவையும் வைத்திருக்கிறான் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். மரணத்தை பற்றி அறிவியல் பூர்வமாகவோ தத்துவார்த்த ரீதியாகவோ விளக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. நாமெல்லாம் அன்றாடம் நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய உறவினர்கள் மத்தியிலே, நாம் வசிக்கின்ற நம்முடைய பகுதிகளிலே, அன்றாடம் நம்முடைய கண் எதிரே எத்தனையோ மக்கள் நம்மை விட்டு பிரிந்து போயிருக்கிறார்கள். சென்ற ஆண்டு நம்மோடு இருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு நம்மிடத்தில் இல்லை. சென்ற மாதம் நம்முடைய குடும்பத்திலே உள்ளவர்கள் எல்லாம் இன்று நம்மிடத்திலே இல்லை. அவர்களெல்லாம் அல்லாஹ் நிச்சயித்த அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு அவர்கள் எல்லாம் சென்று விட்டார்கள். நாமெல்லாம் அப்படி செல்ல போகிறவர்கள். கடந்த ஒரு 3 மாதத்திற்கு முன்னால் இதே போன்றது ஒரு நிகழ்ச்சி நெல்லை மாவட்டத்தில் வைத்து, தமிழகத்தில் இருக்கிற திருநெல்வேலி மாவட்டத்தில் வைத்து இப்படி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த நிகழ்ச்சிக்கு வழக்கமாக வீடியோ பதிவு செய்கிற என்னுடைய நண்பர், நான் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு நடக்கப் போகிற நிகழ்ச்சிகளை அவரிடத்திலே கூறி கேமராவுடன் நாளை லொகருக்கெல்லாம் குறிப்பிட்ட இடத்திலே நீங்கள் வந்திருக்க வேண்டும் என்று நான் தொலைபேசியிலே பேசினேன். காலை 10 மணிக்கு கேமராவை எடுத்தார். அதை சிறிது சார்ஜில் இடுவோமே என்று சார்ஜ் இட்டார். சார்ஜ் இட்டவருக்கு திடீரென நெஞ்சிலே ஒரு வலி. தொலைபேசியிலே மீண்டும் என்னை தொடர்பு கொண்டார். உடனடியாக மருத்துவரை அணுகி தீவிர சிகிச்சை பெற்று நீங்களோ அல்லது உங்களை சார்ந்தவர்களோ உடனே வாருங்கள் என்றேன். அடுத்து வருகிற தொலைபேசி நண்பர் இறந்துவிட்டார். அவருடைய வயது வெறும் ஒரு 20-22 வயதுதான் மதிக்கத்தக்க வயதாக இருக்கும். ஏன் நான் இதை உங்களை மத்தியில் இந்த நேரத்தில் பரிமாறுகிறேன் என்றால், அல்லாஹ் நிச்சயித்து அந்த தேதி வந்துவிட்டால் அந்த மௌத்துக்கு, அந்த மரணத்திற்கு வயது வரம்பு கிடையாது. முதிய வயதோ இளம் வயதோ இப்படி வயது வரம்பு மரணத்திற்கு கிடையாது. மரணத்திற்கு நோயும் ஆரோக்கியமும் மரணத்திற்கு ஒரு தடையில்லை. மரணத்திற்கு சொந்த ஊர், வெளியூர், வெளிநாடு, இடம், பொருள், ஏவல் எல்லாம் மரணத்திற்கு தெரியாது. அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் உயிரை பறிக்கக்கூடிய மலக்கை அல்லாஹ் நியமனம் செய்து வைத்திருக்கிறான். அல்லாஹ் நிச்சயித்த தேதி வந்தால் உடனடியாக அந்த மலக்கு பிடித்து விடுவார், அவ்வளவுதான். அதே போன்று அண்மையில் நாகர்கோவிலே நடந்த ஒரு சம்பவம் கூட மிகப்பெரிய ஒரு சான்று. பள்ளியினுடைய பொறுப்பு அந்த சகோதர வசம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. எப்பொழுதும் அவர் அதிகாலை பொழுது 4:30 மணிக்கெல்லாம் பள்ளியை திறந்து பள்ளியை சுத்தம் செய்து ஒலு செய்வதற்கான தண்ணீர் வசதி ஏற்பாடுகள் செய்து தகஜித்தும் தொழுதுதான் பாங்கு சொல்வது அவருடைய வழக்கம். அப்படி ஒரு நாள் ஃபஜ்ருடைய நேரத்தில் பாங்கு சொல்லி இக்காமத்துக்காக வேண்டி மக்கள் மெல்ல மெல்ல வந்து கொண்டிருந்து ஜமாத்துடைய நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. முன்சப்பில் இருந்து கொண்டிருக்கிறார். தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டது என்பதை உணர்த்துவதற்காக வேண்டி நம்முடைய சகோதரர் முகத்தினாக அந்த பணியிலே பணியெடுக்கிற சகோதரை தொடும் பொழுது அத்தையத்தில் இருந்து அப்படியே முகத்தாகி போய்விட்டார். இது சமீபத்தில் நடந்த நிகழ்ச்சி. இப்படி நம்முடைய தனி மனித வாழ்வில் எத்தனையோ உதாரணங்களை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆரோக்கியமாக இருந்திருப்பார்கள், நேற்று வரை பேசியிருப்பார்கள், அடுத்த நாள் வருகிற தொலைபேசியிலே அவர் இறந்துவிட்டார் என்கிற செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன்னரை வாழ்க்கை என்பது மறுமை வாழ்க்கையினுடைய ஆரம்பகட்ட வாழ்க்கை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ் யாரை எந்த இடத்தில் மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்தானோ அந்த இடத்திற்கு அல்லாஹ் அவர்களை அழைத்துச் செல்லுவான் என்று கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆக மரணம் என்பது தவிர்க்க முடியாத சகோதரர்களே, நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஒளிந்தோடினாலும் அந்த மரணம் கண்டிப்பாக நமக்கு வரும். மன்னரை வாழ்க்கையை நாம் ஒவ்வொருவரும் சந்திக்கக்கூடியவர்கள் தான் என்பதிலே இரண்டாவது கருத்திற்கே இடமில்லை. எந்த மதத்தை சார்ந்தவர்களானாலும் எந்த மார்க்கத்தை சார்ந்தவர்களானாலும் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட எல்லா பொருள்களை வணங்கி அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய மக்களானாலும் அல்லாஹுவே இல்லை, மறுமை இல்லை, மன்னரை வாழ்வு இல்லை என்று பேசுகிற நாத்திக சிந்தனையுடைய மக்களானாலும் அந்த மரணத்தையும் அந்த மன்னரை வாழ்வையும் கண்டிப்பாக சந்திக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய நியதி. நமக்கு மத்தியில் இருக்கிற ஒரு கேள்வி என்னவென்றால், இந்த உலகத்தில் எந்த அளவுக்கு சந்தோஷமாக ஹலாலான அடிப்படையில் வாழ்கிறோமோ அதே போன்றதொரு சந்தோஷமான ஒரு வாழ்வு நமக்கு மண்ணறையிலும் கிடைப்பதற்கு என்ன வழி என்பதை மையமாக வைத்துதான் இந்த தலைப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய பயணம் எதை நோக்கி அமைக்கப் போகிறோம், அடுத்த கட்ட பயணம் தாயினுடைய கருவறையை முதல் பயணத்திலே இருந்த நாம் இந்த பூமிக்கு பயணமாக இருக்கிறோம். இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அடுத்தொரு வாழ்க்கை வாழப்போகிறோம். அதுதான் வமிம் வரா இஹிம் வருஷ உன் இலா யோமி யுபாசூன். ஒவ்வொரு மனிதனும் இறந்து போனால் திரைமறைவு வாழ்வு அவர்களுக்கு உண்டு என்று அல்லாஹ் மன்னரையை குறித்து பேசுகிறான். இது நம்முடைய மூன்றாவது கட்ட வாழ்வு. நான்காவது நம்முடைய வாழ்வு உலகத்தை எல்லாம் அழித்து உயிர் ஜீவராசிகளுக்கெல்லாம் உயிர் கொடுத்து மறுமை நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எழுப்பி விசாரித்து சொர்க்கத்தையும் நரகத்தையும் கொடுக்கிறானே, அது நான்காவது வாழ்வு. நாம் ஒரு இரண்டாவது வாழ்விலே இருக்கிறோம். இந்த வாழ்க்கையை எந்த அடிப்படையில் நாம் அமைத்துக் கொள்கிறோமோ அதற்கு ஏற்றவாறுதான் நம்முடைய கபருடைய வாழ்வு அமையும் என்பதில் இரண்டாவது கருத்திற்கே இடமில்லை. அன்பார்ந்த சோர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை, உத்தம சஹாபாக்களுடைய வாழ்வு, இவர்கள் எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தால் ஒரு உண்மை உங்களுக்கு பளிச்சென்று தெரியும். என்ன உண்மை? அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக மக்கள் உத்தம சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹு என்று புகழ்ந்து பேசுகிறோமே, அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையெல்லாம் பாருங்கள். எதை செய்தாலும் அந்த மன்னரை வாழ்க்கையில் அதற்கு என்ன பலன் கிடைக்கும் என்று பார்த்து தான் செய்வார்கள். எதை செய்தால் அந்த மன்னரை வாழ்க்கையை நாம் இழந்து விடுவோம் என்பதிலே ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பார்கள். ஒரு நாள் பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்குவாவை குறித்து மறுமையை குறித்து பல கட்ட உரைகளை அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களுக்கு மத்தியிலே நிகழ்த்தி இருக்கிறார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும் பிரத்யேகமாக இந்த கபருடைய வாழ்க்கையை குறித்து எப்பொழுது பேசினாலும் அல்லாஹ்வுடைய தூதர் பேசினாலும் தேம்பி தேம்பி அழக்கூடியவராகவே இருப்பார். சஹாபாக்கள் எல்லாம் என்ன காரணம் என்று கேட்ட பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன பதில், மறுமையினுடைய வெற்றியும் தோல்வியும் அந்த கபருடைய வாழ்க்கையை வைத்துதான் இருக்கிறது. கபருடைய வாழ்வு நமக்கு சிறப்பாக அமைந்தால் மறுமையில் நாம் எல்லாம் வெற்றி பெற்று விட்டோம். மறுமையினுடைய துவக்கம் தான் அது. ஆகவேதான் அந்த கபருடைய வாழ்வு குறித்து சொல்லும் பொழுதெல்லாம் அதிலிருந்து பாதுகாப்பு, சிறந்த ஒரு வாழ்வு அந்த கபருடைய வாழ்வில் கிடைப்பதற்காக வேண்டிதான் நான் என்னை நினைத்து நான் அழுகிறேன் என்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்த சோர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் நமக்கு எல்லா சுதந்திரங்களையும் தந்திருக்கிறான். நன்றாக உண்ணுங்கள், ஹலாலானதை எல்லாம் உண்ணுங்கள், நீங்கள் பருகுங்கள், நல்ல நல்ல ஆடைகளை அணியுங்கள். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை இந்த பூமியிலே நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள். எல்லா சுதந்திரங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அனுமதித்த மார்க்கம் இஸ்லாம். அல்லாஹ்வுடைய அன்பை பெற, அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற, அல்லாஹுவால் விருப்பப்படுகிற மனிதனாக நாம் வாழ ஒவ்வொரு மதங்களிலும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, முற்றிலும் நீங்கள் துறந்து துறவரம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. திருமணம் முடிக்கக்கூடாது, நல்ல நல்ல ஆடைகளை அணியக்கூடாது, இந்த உலகத்தினுடைய எந்த இன்பங்களும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. இன்பங்களை ஆசாபாசங்களை முற்றிலும் வேறறுத்து துறவரம் மேற்கொண்டால் தான் கடவுளுடைய நெருக்கத்தை பெற முடியும் என்று பிற மதத்தவர்களுடைய கொள்கை கோட்பாடு. இஸ்லாமிய மார்க்கத்துடைய கோட்பாடு என்ன தெரியுமா? திருமணம் முடியுங்கள், நன்றாக இந்த உலகத்திலே சந்தோஷமாக வாழுங்கள், ஹராமை மத்தியாதீர், ஹலாலெல்லாம் நீங்கள். எதுவரை என்றால்
1: யா ஐயுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அதுக்கில்லா. அல்லாஹுவை நினைவு கூறுவதற்கு தடையாக அவைகளை ஆக்கிக் கொள்ளாதீர்கள். பொருளாதார நேரம் வரும்பொழுதெல்லாம் கரைத்தாக குறித்த நேரத்திலே தொழுது கொள்ளுங்கள். சம்பாதிக்கின்றீர்களா, நிறைவாக சம்பாதியுங்கள். வருடாந்திர ஜக்காத்தை ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து விடுங்கள். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் சம்பாதியுங்கள். அண்டை வீட்டுக்காரன் பசியோடு இருந்தால் அவனுடைய பசியை போக்குவதற்கு உங்களுடைய பொருளாதாரம் பயன்பட வேண்டும். இப்படியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சம்பாதியுங்கள் என்று சொல்கிறான். என்னை நினைவு கூறுவதற்கு தடையாக ஆகிவிடக் கூடாது என்கிறான். உங்களிடத்தில் இருக்கிற பொருளாதாரத்தை வைத்து அந்த கவுடைய வாப்பாக அமைத்துக் கொள்ளலாம். உங்களுடைய உடல் உழைப்புகளை வைத்து அந்த கபருடைய வாழ்க்கையை நீங்கள் நினைத்தால் சொர்க்கத்து பூங்காவாக கூட மாற்றலாம். அது உங்களுடைய விருப்பம். நீங்கள் நடப்பதை பொறுத்து தான் இருக்கிறது, உங்களுடைய செயல்பாடுகளை பொறுத்து தான் இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சஹாபாக்களை பொறுத்தவரையில் பாருங்கள், மரணம் வருவதற்கு முன்னால் முதல் முதலில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எப்படியாகிலும் நாம் ஏற்றாக வேண்டும் என்கிற துடிப்பை சஹாபாக்கள் மத்தியிலே நீங்கள் பார்க்கலாம். என்ன காரணம்? யா ஐயுஹல்லதீன ஆமனுத்தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமுத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹுவை பயப்பட வேண்டியவாறு உண்மையாக பயப்படுங்கள். மரணிக்கின்ற பொழுது நீங்கள் முஸ்லீமாக மரணியுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த முஸ்லீமான மரணம் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் கிடைத்தால்தான் கபருடைய வாழ்வு வெற்றி அடையும் என்பதிலே சஹாபாக்கள் ரொம்ப கண்ணுங்கருத்தமாக இருந்திருக்கிறார்கள். ஒரே ஒரு சம்பவத்தை பாருங்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திண்ணை தோழர்களில் ஒருவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் திண்ணை தோழர்களுக்கெல்லாம் அவர்களுக்குரிய உணவுகளை கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். பேரித்தம்பளம் அன்றைய உணவு அந்த சஹாபாக்களுக்கு ஒரு நாளைக்கு 5 பேரித்தம்பளம், ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுடைய உணவு. இப்படி ஒவ்வொரு மனிதனும் வாங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரிசையிலே நிற்கிறார்கள். அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 5 பேரித்தம்பளத்தை அன்றைய உணவாக கொடுத்தார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரத்துடைய உணவை மட்டும் உண்டு பாக்கி இருக்கிற அந்த பேரித்தம்பளத்தை தன்னுடைய சட்டை பையக்குள்ளே போடுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பார்த்து, உங்களுக்கு தந்த அந்த உணவை சட்டை பையக்குள் போட்டு பாதுகாக்கின்றீர்களே, அந்த உணவு யாருக்காக வேண்டி பாதுகாக்கிறீர்கள் என்று கேட்கிறார். யார் ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் வயோதிக பருவத்தில் வீட்டிலே இருக்கிறாள், தாய்க்கு கொடுக்கவே நான் பத்திரப்படுத்தினேன் என்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் ஒரு 5 பேரித்தங்கனியை கொடுத்து, இதை உங்களுடைய தாய்க்கு நீங்கள் கொடுங்கள் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து அந்த பேரித்தங்கனியை பெற்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு மிகப்பெரிய மன வருத்தம் உண்டு, நான் தினந்தோறும் அதை நினைத்து சங்கடப்படுவதுண்டு. என்ன அபூ ஹுரைராவே என்றார்கள், என்னுடைய தாய் இன்னும் இஸ்லாத்திற்கே வரவில்லை, நான் பல முறை என்னுடைய தாயிடத்திலே பேசி பார்த்திருக்கிறேன், ஆகவே நீங்கள் என்னுடைய தாய்க்கு இஸ்லாம் என்ற விலை மதிக்க முடியாத இந்த ஹிதாயத்து கிடைப்பதற்காக அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் யா ரசூலல்லாஹ் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தாயாருக்காக வேண்டி ஹிதாயத்திற்காக வேண்டி பிரார்த்தனையும் செய்தார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பேர்த்தங்கனியை எடுத்து வீட்டுக்கு சென்றார். வீட்டுக்கு சென்றால் வீட்டினுடைய முற்றத்தில் நின்று கொண்டு கதவை தட்டுகிறார். நீண்ட நேரம் கதவை திறக்கப்படவே இல்லை. சிறிது நேரம் பொறுத்து தாய் வெளியே வந்தார். தாயிடத்தில் ஏதோ ஒரு மாற்றம். அபூ ஹுரைரா உன்னிப்பாக பார்த்தாராம். குளித்து தூய்மையான ஆடையெல்லாம் அணிந்து தாய் தன்னுடைய கண் எதிரே நிற்பதை அபூ ஹுரைரா அவர்கள் பார்க்கிறார். தாய் மகனை பார்த்து சொன்னார்களாம்,
0: நான் இஸ்லாமிய மார்க்கத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டேன் என்று.
1: அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அந்த ஆச்சரியம் தாங்காமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு ஓடி வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் மார்க்கத்தை ஏற்றார்களாம், என்னுடைய தாய் இஸ்லாத்தை ஒப்புக்கொண்டார்களாம், அடுத்து எனக்காக வேண்டி நீங்கள் ஒரு பிரார்த்தனை செய்வீர்களா யா ரசூலல்லாஹ்? என்ன அபூ ஹுரைராவே, என்னை எப்படி இந்த உலகத்தில் மக்கள் பாசத்தோடு அன்போடு நேசத்தோடு என்னோடு நடக்கிறார்களோ அதே போல என்னுடைய தாயோடும் எல்லா மக்களும் நேசம் வைக்கவும் நீங்கள் துவா செய்யுங்கள் யார சொல்லலாம். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்காக வேண்டியும் பிரார்த்தனை செய்தார்கள் என்று ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். உண்பதற்கு உணவில்லாத காலகட்டத்தில் கூட, உடுப்பதற்கு உடையில்லாத காலகட்டத்தில் கூட, தங்குவதற்கு வீடு இல்லாத காலகட்டத்தில் கூட அந்த மக்களுடைய எல்லா எண்ணங்களையும் நீங்கள் பார்த்தால், எப்பொழுதும் நமக்கு மரணம் வரலாம், அந்த மரணம் வந்தால் எந்த நன்மையான காரியமும் செய்ய முடியாது, யாரும் நம்மை காப்பாற்றவும் முடியாது, யாரும் நமக்காக வேண்டி எந்த ஒன்றையும் செய்து அனுப்பவும் முடியாது. ஆகவே உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு நிமிடத்தையும் அந்த வாழ்க்கைக்காக வேண்டி தயார்படுத்துகிறவர்களாக சஹாபாக்கள் இருந்தார்கள். நாம் கபருடைய வாழ்வும் மறுமையுடைய வாழ்வும் சிறந்து விளங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், அது நன்றாக அமைய வேண்டும் என்று விருப்பப்படுகிறோம், அதற்கேற்ப முயற்சி செய்கிறோமா என்றால் முயற்சியிலே தோற்று போய்விடுகிறோம். அந்த தோல்வி வந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி இப்படிப்பட்ட சம்பவங்களை பல முறை இந்த மனித சமூகத்திற்கு நினைவுபடுத்த வேண்டியிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் எத்துணை இடங்களில் சொல்கிறான், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், பயப்பட வேண்டிய முறைப்படி பயந்து கொள்ளுங்கள், மூமின்களே நீங்கள் இஸ்லாத்தில் நுழைந்து கொள்ளுங்கள், முழுமையாக நுழைந்து கொள்ளுங்கள். எவ்வளவு முறை அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். என்ன காரணம்? மனிதர்களாய் நாம் எல்லாம் மறதிக்கு உட்பட்டவர்கள். இனி ஒரு பாகத்தை பாருங்கள். நாம் வாழுகிறோமே இந்த உலகம், இந்த உலகம் நாளுக்கு நாள் எப்படிப்பட்ட உலகமாக மாறி வருகிறது என்றால், பெரும்பாவங்கள் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எவைகளை எல்லாம் பட்டியல் போட்டார்களோ அவைகளை எல்லாம் செய்தே ஆக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோமோ என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு பெரும் பெரும் பாவங்கள் எல்லாம் வீட்டினுடைய வாசலுடைய கதவை தட்டுகிற காலம் இந்த காலம். பெரும்பாவங்கள், விபச்சாரத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, வட்டியை எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதர் எவைகளை எல்லாம் பட்டியல் போட்டார்களோ பெரும்பாவங்கள் என்று, அதை செய்தால் அல்லாஹ் ஆத்திரப்படுவான், அதை செய்தால் அல்லாஹ்வுடைய ஆபம் உங்களின் மீது இறங்கும், இதை செய்தால் அல்லாஹ் உங்களை மறுமை நாளில் பேச மாட்டான், கருணை கண்கொண்டு பார்க்க மாட்டான், உங்களுடைய பாவங்களை மன்னிக்க மாட்டான், உங்களை தூய்மைப்படுத்த மாட்டான் என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன காரணகாரியங்களை சொன்னார்களோ அந்த பெரும்பாவங்கள் எல்லாம் நாமும் ஒரு கட்டத்தில் செய்ய வேண்டிய வருமோ என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய உலக அமைப்பு முறை இருக்கிறது. அதிலிருந்து நீங்கள் உங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டுமானால் நாட்டினுடைய சட்டத்திற்கு நீங்கள் பயப்பட மாட்டீர்கள். காரணம் என்ன? சட்டம் ஒவ்வொரு மனிதனையும் கண்காணிக்காது. இன்னும் சொல்ல வேண்டுமானால் அந்த பெரும்பாவங்களை எல்லாம் அரசாங்கமே செய்கிற அளவுக்கு இன்றைக்கு நாடு முன்னேறி இருக்கிறது. அரசு அனுமதி கொடுத்து நடக்கப்படுகிற பெரும்பாவங்கள், அந்த பெரும்பாவத்திலே இருந்து உங்களை நீங்கள் காப்பாற்ற வேண்டுமானால் நண்பர்களுடைய கண்களை நீங்கள் மறைக்கலாம், ஊராருடைய கண்களை நீங்கள் மறைக்கலாம், குடும்பத்தாருடைய கண்களை நீங்கள் மறைக்கலாம், ஆனால் அல்லாஹ்வால் தீர்மானிக்கப்பட்டு நமக்கென்று நியமிக்கப்பட்டு நம்மோடு ஒரு வானவர் இருந்து கொண்டிருக்கிறாரே அவருடைய கண்ணை உங்களால் மறைக்கவே முடியாது என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் திருந்து விடுவீர்கள். இந்த மன்னரை வாழ்க்கை இருக்கிறது, அதை சஹாபாக்கள் இழக்கவே மாட்டார்கள். அதற்காக வேண்டி உயிரை பறி கொடுத்தாலும் சரி. உதாரணத்திற்கு மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கட்டத்தில் விபச்சாரம் செய்து விடுகிறார். அந்த விபச்சாரத்தை சாட்சி பூர்வமாக யாரும் குற்றம் நிரூபித்து கையும் காலமாக பிடிக்காத குற்றம். மாயிஸ் ரலியல்லாஹுன் அவர்கள் நேரடியாக அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து சொல்லுகிறார். அப்பொழுது என்ன சட்டம் அமுலுக்கு இருக்கிறது? திருமணமானவர்கள் விபச்சாரம் புரிந்தால் கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும் என்கிற சட்டம் அன்றைக்கு அமுலில் இருந்த நேரம், மரண தண்டனை. நேரடியாக வருகிறார், வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சொல்லுகிறார், யார சூழல்லா, நான் விபச்சாரம் செய்து விட்டேன், யார சூழல்லா, எனக்குரிய தண்டனையை தாருங்கள் யார சூழல்லா. இந்த உலகத்தில் வரலாறுகள் எழுதப்பட்டு பாதுகாக்கப்பட்டதிலிருந்து இனி இந்த உலகம் அழிகிற காலம் வரை இப்படி ஒரு சமுதாயத்தை எந்த வரலாற்று ஆசிரியர்களும் பார்த்திருக்கவே மாட்டார்கள். யார சூழல்லா, என்னை கொல்லுங்கள், நான் கொலை குற்றத்திற்குரிய காரியத்தை செய்திருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அன்றைக்கு ஒரு சஹாபி இஸ்லாத்தை
2: தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
1: www.muslimvanoli.com.
0: நேர்கள் உங்கள் முஸ்லிம் வானொலியில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் ஆதில் ஹசன் அவர்கள்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ், இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநுஃமினு பிஹி வநதவக்கலு அலைஹி வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா மின் சையாத்தி அஃமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வமன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. وما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار وبعد. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானு உத்தாலாவை போற்றி புகழ்ந்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது செலவாத்தும் சலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். புனிதமிக்க மஹ்ரிபுடைய தொழுகையை தொடர்ந்து அல்லாஹுடைய ஆலயத்தில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்புகளும் ஈமானிய உறுதியும் என்ற ஒரு தலைப்பு எனக்கு தந்திருக்கிறார்கள். இந்த தலைப்பு ஏன் தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு வகையில் ஈமானுடைய உறுதியை உருவாக்குவதற்காக இஸ்லாம் எந்த எந்த கோணங்களில் பேசுகிறதோ அதில் ஒரு கோணத்தை பேசுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் ஈமான் உள்ளவர்கள் அத்தனை பேரும் உறுதியோடத்தான் இருப்பார்கள் என்று கேட்டால் இல்லை. இப்போ இன்றைக்கு நான் பேசுகிறேன், ஈமானுடைய உறுதி என்னிடம் இருக்கிறதா இல்லையா என்று ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும், நாளை இருக்குமா இல்லையான்னு அல்லாஹுக்கு தெரியும். அல் ஈமானு யஸீது வ யன்குஸ், ஈமான் கூடும் ஈமான் குறையும். இந்த உலகத்தில் எந்த பெரிய ஆலிமுக்கும் ஈமான் ஒரே தரத்தில் இருக்காது, ஈமான் கூடி குறையும். எந்த பெரிய இமாமாக இருந்தாலும் ஈமான் ஒரே ஸ்டேஜில் இருக்காது, ஈமான் கூடும் ஈமான் குறையும். அப்படி என்றால் எவ்வளவு ஓதினாலும் எத்தனை கிதாபுகள் படித்தாலும் ஈமானை ஒரே தரத்தில் வைக்க இயலாது. அந்த ஈமான் கூடி குறையும். அந்த நேரத்தில் எல்லாம் ஸ்திகாமத், உறுதியோடு இந்த ஈமானை உறுதிப்படுத்துவதற்கு என்ன வழிமுறை இஸ்லாம் என்ன சொல்லுகிறதோ அவைகளை எல்லாம் தேடி படித்து நடைமுறைப்படுத்துகிற நேரம் தான் ஈமானிய உறுதி நமக்கு வரும். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அந்த வகையிலே இந்த மாதிரியான சபைகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக கேட்ட ஒரு பிரார்த்தனை உங்களிடம் சொல்லிவிட்டு என் உரைக்குள் நிலையலாம் நினைக்கிறேன். அனஸ் பின் மாலிக் ரழியல்லாஹு அவர்கள் பக்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஆச்சரியமான ஒரு துஆவை அதிகம் அதிகம் கேட்டார்கள். அல்லாஹுமையா முகல்லிபுல் குலூப் ஷப்பித் கல்பி அலா தீனிக், உள்ளங்களை பரட்டக்கூடிய என்னுடைய ரப்பே, என்னுடைய கல்பை மார்க்கத்தின் பக்கம் நிலை பெறச் செய்வாயாக. தொடர்ந்து ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. அனஸ் பின் மாலிக் ரழியல்லாஹு அவர்கள் ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய தூதர், இறை தூதர் அவர்கள்ட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் கேட்க வேண்டுமா, இதை நீங்கள் அதிகம் கேட்கணுமா, நாங்கள் கேட்கலாம், உள்ளங்களை பரட்டக்கூடிய ரப்பே மார்க்கத்தின் பக்கம் கல்புகளை நிலை பெறச் செய்வாயாக, நாங்கள் கேட்கலாம். யா ரசூலல்லாஹ், நீங்கள் கேட்கலாமா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஹலீல், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய கரங்களில் கல்பு உண்டு, கல்புகளை அல்லாஹ் பரட்டி போடுவான்ண்டாங்க. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இஸ் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அந்தல் வஹாப். சூரா ஆல் இம்ரான் பெரட்டி முதல் பக்கத்திலே பாருங்க, கடைசி அவரும் மூமின்கள் அடிக்கு ஒரு முறை ஒரு துவா கேட்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த துவாக்கள் எல்லாம் திருக்குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த துவாக்களோடு நாம் வாழ வேண்டும் என்பதற்காக முதல்ல சொல்லி, ஈமான் எந்த தரத்தில் இருக்கும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொண்டு ஈமானிய உறுதிக்காக போவோம்னு சொல்கிறேன்.
1: ரப்பனா லா துசி குலூபனா பாதை ஹதைத்தனா, நேர்வழி இது என்று காட்டியிருக்கு பிறகு யா அல்லா எங்கள் கல்புகளை தடம் பொருள செய்து விடாதயா அல்லா. ரப்பனா லா துசி குலூபனா பாதை ஹதைத்தனா வா ஹபுல நாமில்லதுன் கரஹ்மா, உன் அருள் மலை எங்கள் மீது பொழிய வைப்பாயாக. இன்னக்கு அந்தல் வகாப், நீ குடை வல்லல் யா அல்லா. மூமிங்கள் தொடர்ந்து கேட்பார்களாம், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் ஈமானோடு இந்த சபையில் சந்தித்திருக்கிறோம், மரண வேளையில் இந்த ஈமான் மீயுமா இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹிதாயத்து கிடைத்தால் ஹிதாயத்து நிரந்தரம் என்று உத்தரவாதம் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்படி சொத்து செல்வங்கள் கிடைத்தால் உத்தரவாதம் இல்லையோ நாளை இல்லாமல் போகலாம், நாளை மறுநாள் அழிந்து போகலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உத்தரவாதம் இல்லை, பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஈமானை பாதுகாக்கும் முயற்சியில் ஈடுபடணும், ஹிதாயத்தை பாதுகாக்கும் முயற்சியில் ஈடுபடணும். அல்லாஹ்விடம் மன்றாடி கேட்க வேண்டும். அதனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், பலர்கள் என்ன நினைத்து விட்டார்கள் என்றால், அல்லாஹ் ஈமானை தந்து விட்டான், ஹிதாயத்தை தந்து விட்டான், எல்லாம் சரி, இப்ப எல்லாம் முடிந்து விட்டது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு நொடியும் சோதிப்பான், வாய்ப்புகளை தந்து சோதிப்பான், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் எவ்வளவு அக்கறையாக இருக்கிறான் என்று பார்த்து சோதிப்பான். எல்லாம் படித்து விட்டோம் என்பதற்கு ஈமான் பூரணமாகி விடுமா? ஒரு போதும் யாருக்கும் அது நடக்காது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரொம்ப டேஞ்சரான விஷயம். மரண வேளையில் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஹிதாயத்தோடு திருப்பொருத்தத்து அவருடைய திருப்பொருத்தத்தை நாடி இருக்கிற நேரம் எங்களுடைய ரூஹுகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிரித்தெடுக்க வேண்டும். ஷஹாதத்துடைய மரணத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மிகவும் டேஞ்சரான இந்த உலகத்தில் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது ஹிதாயத்தும் ஈமானும் பாதுகாக்கும் முயற்சி. மறந்துடாதீர்கள், எந்த கொள்கையில் எந்த ஜமாத்தில் இருந்தாலும் சுவர்க்கத்துக்கு நானும் நீங்களும் உத்தரவாதம் பெறவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடைசி வேளை ஜிஹாது களத்தில் குதித்த தோழர் ரசூலுல்லாஹ் சொன்னார், வஹுவ ஃபின்னார், அவர் நரக நெருப்பில் என்றார், நரகத்தில் என்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜிஹாது களம் வரைக்கும் கொண்டு வந்த ரப்புல் ஆலமீன் ஹிதாயத்துடைய வாசலை பூட்டி விட்டான் என்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடிக்கொரு முறை ஈமானிய பயிற்சி ஈமானிய உறுதி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அடிக்கு ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாலைவனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல அதிசயங்களை நிகழ்த்தினான். அந்த அதிசயங்களை மிக சுருக்கமாக சொல்லுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதாவது எனக்கும் உங்களுக்கும் அதில் அவனுடைய அருளை வைத்து அவைகளை படிப்பினை பெறக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் சேர்த்தருள் புரிவானாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய முன்னறிவிப்பு செய்தார்கள், நான் உங்களுக்கு சொல்லி நீங்க தெரிய வேண்டிய தேவையில்லை. முதல் விஷயம், ஒரு மனிதர் ஏன் முன்னறிவிப்பு செய்யணும், எதற்கு முன்னறிவிப்பு செய்யணும் என்று கேட்டீங்கன்னா, இறை தூதரை ஏற்றுக்கொண்டு விட்டாங்க சஹாபாக்கு. ஏற்று கொண்டதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்படி நடக்குமப்பான்றாங்க, பல ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி நடக்கும்ன்றாங்க. நான் கேட்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொண்ட பிறகு, ஈமானில் நல்ல ஒரு உறுதியை அடைந்ததுக்கு பிறகு, நாலு பேரை இழந்து ஷஹாதத்தை சந்தித்தவர்கள், அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டவர்கள், இப்படியெல்லாம் வாழுகிற நேரம் அவர்கள்ட்ட போய் மறுபடி அவர்களை கூப்பிட்டு நான் சொல்லுகிறேன் பாருங்கள், நடக்குமாண்டு பாருங்களேன் என்று சில விஷயங்களை எதுக்கு சொல்லணும்? அல்லாஹுடைய நல்லடியார்களே, இதுக்கு அர்த்தம் பின்னணி என்ன தெரியுமா? ஈமான் கூடி குறைஞ்சிரும், ஈமான் கூடி குறைஞ்சிரும். ஈமானை அதிகப்படுத்துவதற்கு மதீனமா மண்ணிலே எக்கச்சக்கமான அதிசயங்கள் நடந்தது. சஹியான செய்திகளோடு ரசூலுல்லாஹ்வுடைய நாவினால் வந்த அதிசய செய்திகளை அந்த மக்கள் உரசி பார்த்து தேம்பி தேம்பி அழுது, ஜிஹாது களங்களில் எங்களுடைய உயிரை அல்லாஹ்வுக்காக வேண்டி திறக்கும் வாய்ப்பு உண்டா யா ரசூலல்லாஹ் என்று ஓடோடி வந்தார்கள். அதனுடைய பின்னணி ரகசிய கதைகளைத்தான் இப்பொழுது உங்களுக்கு முன்னாடி முன்வைக்கப் போகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை, எப்பொழுதும் சஹாபாக்களை எங்களோடு வைத்து பார்ப்போம். அவர்கள் செய்ததை செய்ய முடியலையே, ஏன் செய்ய முடியவில்லை? தொடர்ந்து சோசிப்போம். வேற ஒன்றுமில்லை, மதீனமா பள்ளிவாசலிலே நபவிகளை நடந்த அதிசயங்களும் ரசூலுல்லாஹ்வுடைய நாவினால் பேசப்பட்ட அதிசய வார்த்தைகளும் தான் அதுக்கு மிக முக்கியமான காரணம். அந்த பாடங்களை தான் இந்த நேரத்தில் நானும் நீங்களும் படிக்க போறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதாவது ஹதீஸ்களுக்கு வர முன்னாடி இந்த நாட்டில் நடந்த சில விஷயங்களை சொன்னாதான் முன்னறிவிப்பு ஏன் என்பதை நீங்கள் புரிவீங்க. மஹிந்த ராஜபக்சேவுடைய கவர்மெண்ட்டை பெறற்றத்துக்கு எக்கச்சக்கமான திட்டங்கள் போட்டார்கள். ஒரு ஒரு ஆட்சிக்கு வருவதற்கும் ஒரு ஆட்சியிலிருந்து வெளியேறுவதற்கும் திட்டம் போடுவார்கள். இப்போ கிட்டத்தில் ஒரு திட்டம் அம்பலப்படுத்தப்பட்டது, எல்லாமே திட்டங்கள் தான். திட்டங்கள் போடுவார்கள், சூழ்ச்சிகள் வெற்றி பெறும், வெற்றி பெறாமல் இருக்கும், எதுவும் நடக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடு ஆட்சியை கொண்டு வந்து வைப்பான். அதில் ஒருவரை பயன்படுத்தினார்கள், தொட்டவத்து என்று சொல்லக்கூடிய ஒரு ஜோசியக்காரர். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் எல்லோரும் கண்டிருப்பீங்க ஸ்ரீலங்காவில் சிரசே என்று சொல்லக்கூடிய இந்த மீடியா அவர்கள் தான் நேர்மையை பேசக்கூடியவர்கள் என்று எக்கச்சக்கமான நேர்மைவாதிகள் பேசுவார்கள், நேர்மையாக பேசுவார்கள். அவர்கள் செய்த ஒரு மோசடியை பாருங்கள், உங்களுக்கு சொல்றேன். அதாவது நான் எந்த ஆட்சியை நான் சார்ந்து பேசவில்லை, நடந்ததை கொஞ்சம் பாருங்கள். கிட்டத்தில் அம்பலமாக்கப்பட்டுச்சு இந்த தொட்டவத்து என்ற ஜோசியக்காரரை அவர்கள் பயன்படுத்திய விதம். அந்த வீடியோ காட்சியை நான் பார்த்தேன். என்ன செய்தார்கள் தெரியுமா? தொட்டவத்தெண்டா யாரு தெரியுமா? கண்ணு குருடர், நீங்கெல்லாம் கண்டிருப்பீங்க. விரலை இப்படி வைத்து கொண்டு ஒரு மெலிந்தவர் இப்படி இப்படி பார்த்து எனக்கு எதுவும் செய்ய சொல்ல முடியும், நடப்பதை எல்லாம் சொல்லுவேன். மீடியாவில் அடிக்கு ஒரு முறை வருவார்கள், அவரை போட்டு தொட்டவத்த மகாத்மையாக்கியன் என்று சொல்லி அவருக்கு பெரிய சக்தி உண்டதாக நிறைய பேசுவாங்க. நீங்களாம் பார்த்துருப்பீங்க, அவரை பத்திரிகை வாயில நிறைய போட்டோ போடுவார்கள். இந்த தொட்டவத்தையை வச்சு என்ன பண்ணாங்கடா சிரச, ஒரு நாள் காலையில் அண்மையில் தான் அந்த இதை பார்த்த நிகழ்ச்சியை காட்டினாங்க வீடியோ கிளிப்பை. அவர் என்ன பண்ணுறாங்கன்னா மூணு பெட்டி வச்சிருக்கிறாங்க, இலங்கையில் நிறைய பேர் பார்க்குறாங்க. ஆச்சரியமான ஒரு வேலை பண்ண என்ன தெரியுமா, மூணு பெட்டி வெள்ளை பெட்டி தொட்டவத்தை கையை வைப்பார். வீடியோ முழு ஸ்ரீலங்காவும் பார்க்குது, நேர்மை பேசுகிறார்களாம். அல்லாஹுடைய மார்க்கத்தை தவிர எவனால் நேர்மையாக பேச முடியும்? அல்லாஹுடைய நல்லடியார்களே, நியாயவாதிகளாம். அந்த தொட்டவத்தை கையை வைக்கிறார் பெட்டியில். வைக்கிற நேரம் அங்கே ரெண்டு பேர் இருக்கிறாங்க, ஒருவர் ஆம்பளை ஒரு ஒரு பொம்பளை. அந்த பேசுவாங்களே உட்கார்ந்து, அதில் அவர் கேட்குறாரு, ஸ்ரீலங்கா பார்க்குது இப்போ, ஆச்சரியமா இவர் தன்னுடைய புலன்களை எல்லாம் பயன்படுத்தி அத்தீந்திரே அதாவது தன்னுடைய ஞானத்தை பயன்படுத்தி யாருக்கும் இல்லாத சக்தியை பயன்படுத்தி பொட்டிக்குள்ள உள்ளதை சொல்ல போறாராம். ஜோசியர் சொல்ல போறாராம், சொல்லுவாரா இல்லையான்னு பார்ப்போம். இலங்கைக்கு சொல்லிவிட்டு வீடியோவை அதை நோக்கி திருப்பி இருக்கிறார்கள். அவர் கையில வைத்து விட்டு பொட்டியில கையை வச்சு முதல்ல பொட்டிக்குள்ள என்ன ஞாபகம் இல்லை என்னமோன்னு சொல்லுவான், உள்ளக்கு இருக்கேன். ரெண்டாவது ஞாபகம், ரெண்டாவது பொட்டியில கையை வச்சுட்டு சொல்லுவார், ஒரு வாட்ச் இருக்குதுன்றவான், ஒரு வாட்ச் இன்னொன்று சேர்த்து சொல்லணுமான்னு கேட்பார். அந்த வாட்ச் வேலை செய்யாது அப்படின்றவர், அந்த வாட்ச் வேலை செய்யாது. உடனே அவர்கள் பார்த்துக்கொண்டு பொறுமையாக இருப்போம், மூன்றாவது பொட்டியில கையை வைத்து பார்ப்பார். பார்த்து விட்டு அப்படியே கொஞ்ச நேரம் இருந்துட்டு சொல்லுவார், மே சம்பந்தே மகையை பிழித்துரும் நெக, மே சம்பந்தே மகையை பிழித்துரும் நெக, இது சம்பந்தமாக என்னுடைய பதில் இல்லை. அவர்கள் கேட்பாங்க, அதில் ஏதோ ஒன்று இருக்கப்பா, இல்லை இல்லை. எப்படி பாருங்க நாடகத்தை, அவர்கள் சொல்லுவார்கள், இல்லை இருக்கிறது, நீங்கள் இருப்பதை சொல்லுங்கள். திரும்ப சொல்லுவார், இது சம்பந்தமாக என்னுடைய பதில் இல்லை, இது சம்பந்தமாக என்னுடைய பதில் இல்லை. திரும்ப சொல்லுவார், ஒழுங்காக சொல்லுங்கள் அப்படி என்றுவார். இவர் மறுபடி சொல்லுவார், இது சம்பந்தமாக என்னுடைய பதில் இல்லை. பெட்டியை திறப்போமா? திறப்பார்கள். திறந்தா ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன இருக்குன்னு சொல்லுவானோ அப்படி இருக்கும். பக்கத்தில் உள்ளவர் ஜால்ரா போட்டு, நம்பவே முடியவில்லையே, ஆச்சரியமாகவே இருக்கிறதே. ரெண்டாவது பொட்டி திறந்தால் வாட்ச் வெளியெடுக்கிறாங்க, மேக்கெல்லாம் விடக்கிறான், திட்டம் மேக்க இதாகண்டே, ஓ புதுனம் தாங்க முடியல, வாட்ச் வேலை செய்யவே இல்லை, ஆச்சரியம். ஸ்ரீலங்காவில் எல்லாரும் பார்க்கிறார்கள். மூன்றாவது எடுத்தால் ஒரு தாழ் துண்டு, மூன்றாவது எடுத்தால் அது தாழ் துண்டு, அதில் ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கு பதில் இல்லை. கேள்விக்கு பதில் என்ன இல்லை? நான் ஏன் மே சம்பந்தே மகை பிடித்து நகைக்கிழமா முக்கடத்துக்கு, பதில் இல்லை என்பதனால் தான் சொன்னேன். ஓ மூனையும் சொல்லிவிட்டார். கூமுட்டைகள் வேண்டுமாக இருந்தால் தலையை குனிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு போவார்கள். இதுக்கு பதிலடி கொடுப்பதற்கு முஸ்லீம் வரவில்லை. அவர்களோடு இருக்கிற ஹீரோ எவனோ உண்டு, சுவர்ணவாணி யாரோ ஒருவர் அடுத்த நிகழ்ச்சி போடுகிறார். அந்த வீடியோ கிளிப்பும் இந்த இணையதளத்தில் இருக்கிறது. இவரை கூப்பிட்டு விட்டு வித்யா குலப்பத்தி என்று ஸ்ரீலங்காவில் ஒரு சிலர்கள் இருக்கிறார்கள், ஹேத்துவாதி சங்கம் என்று. எங்க அதாவது தௌஹீத்வாதிகளை போன்று அவர்கள் இறைவனை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் பேய் பிசாசு கூத்துக்களை விரட்டி விரட்டி, அந்த டைம்ல இருந்து டாக்டர் கோவூருக்கு பின்னாடி வந்தவர்கள் விரட்டி விரட்டி கேட்பார்கள், எப்படி அது நடக்கும், எப்படி அவன் கல்லடிப்பான் சொல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நிறைய டாக்டர் ஜனக ஜெயசூரிய, அதே மாதிரி டாக்டர் ரூமி ரூபன், இப்படி எக்கச்சக்கமானவர்கள் இருக்கக்கூடிய ஒரு சில ஒரு கூட்டம் இருக்கிறது, கூட்டமைப்பு. அவர்கள் வந்து விட்டார்கள் மீடியாவுக்கு, வந்து இவனை கூப்பிட்டு, ஒன்று வேணாமப்பா, மூணு பொட்டி நான் தர்றேன், சரியா, நாங்களும் இருக்கிறோம் இப்போ ஹிரூல நினைக்கிறேன், வீடியோ பொட்டி இப்போ ரைட், ஸ்ரீலங்கா பார்க்கட்டு, மூணுக்குள் என்னன்னு சொல்லு, சிறுசையில் சொன்னேன் இல்லையா, இப்போ சொல்லு என்ன பதில், டக்குன்னு சொல்ல வேண்டியதானே. எனக்கு இப்பொழுது சொல்ல முடியாது, நான் மிக நீண்ட நேரமாக அமைதி பெற வேண்டியிருக்கிறது, இந்த சூழலில் நான் எப்படி சொல்வது, இது பதட்ட சூழல். நிகழ்ச்சி முடியும் வரைக்கும் ஏமாத்தினான். அதுக்கப்புறம் அடுத்த நிகழ்ச்சி, பெட்டியில் உள்ளதெல்லாம் சொல்லாத, உலகத்தில் இதுக்கு ஒரு டெஸ்டிங் இருக்குது, சைக்காலஜிக்கலி ஓவரா போனா பைத்தியம் பிடிச்சவனுக்கு இந்த டெஸ்டிங் பண்ணுவாங்க. என்ன டெஸ்டிங் தெரியுமா? எனக்கு ஞானம் உண்டு அங்கே நடப்பதை நான் சொல்லுவேன், இங்கே நடப்பதை சொல்லுவேன் ஈசா நபியா சொல்கிறதுக்கு. அப்படி சொல்கிறவர்களுக்கு 25 கார்டு இருக்குது, சிம்பிள். அதுக்கு ஒரு கார்ட் பேக் மாதிரி ஸ்டார் போட்டிருப்பாங்க, பெட்டி போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். அந்த கார்டை எடுத்து இப்படியே கொடுத்து இது பண்ணிவிட்டு ஜம்பிள் பண்ணி கொடுப்பாங்க. ஜம்பிள் பண்ணி அவர் கையில் வச்சுட்டு, இப்போ நான் எடுத்த கார்டு என்னன்னு சொல்லணும், ஸ்டாரா இல்லையான்னு. 1, 2, 25 தடவை சரியாகணும். விஷயம் வழங்குதா? ஒன்றும் இல்லை, நான் இப்போ எடுத்தது ஸ்டார், ஸ்டார் சரியாக சொல்லிட்டார். இப்போ எடுத்தது பெட்டி, பெட்டியை சொல்லிட்டார். சரி, உருண்டை உருண்டை சொல்லிட்டாரு, கார்டில் வரைஞ்சிருப்பாங்க. சிம்பிள் டெஸ்டிங். இதை சொல்ல சொன்னால் அங்கே இருப்பார் ஒருத்தர், இவர் இப்போ எனக்கு சொல்ல முடியாது, அதை அதுக்கு நான் ஞானத்துக்கு போக வேண்டும். சிறுசுக்குள்ளே ஞானத்துக்கு போனீங்களா? அதுக்கு பிறகு என்னாச்சுண்டா? இப்போ கார்டுகளை எடுத்து எடுத்து பார்க்குற நேரம் அவர் சொல்லிட்டார். யார் இருப்பார் ஒருத்தர் மைக்கை பிடிச்சி ரெண்டு பேரும் சமாளிக்கிறதுக்கு? அவர் என்ன பண்ணிட்டார்? நான் சொல்லுகிறேன் பாருங்கள், ஸ்டார்ன்றார். சொன்ன மாதிரி ஸ்டார் ஆச்சு. அந்த சும்மா உள்ளவர் ரெண்டாவது சொன்னார், பிள்ளையா போச்சு. என்ன விஷயம் என்றால், அதையும் சொல்ல தயங்கினான். நான் என்ன சொல்கிறேன்டா, இந்த நாட்டில் உலகத்தில் எந்த நாட்டு மக்களையும் கவரணும் என்றால் கவர்ச்சி யாரிடம் தெரியுமா? எல்லாம் தெரியும் என்று ஒருவர் இருந்தால் அவர் பக்கத்தில் எப்படி எறும்புகள் ஒரு சீனிக்கு வருமோ அப்படி சூழுவார்கள். அந்த நம்பிக்கை உண்டாக்கினால் வேண்டிய மாற்றத்தை கொண்டு வரலாம். ரெல்லன்னு சொல்லுவார்கள். அரசியல் மாற்றங்கள் வேணுமா? எல்லாரும் உண்டை பேசினால் அரசியல் மாற்றத்தை கொண்டு வரலாம். இப்படி திட்டமிட்டு பல சதிகள் நடந்தது. அதில் பயன்படுத்தியது என்ன? ஜோசிய கலை. எப்பொழுதும் உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டுடைய அரசியலை தீர்மானிப்பதற்கு ஜோசியக்காரரை தான் முன்னாடி கொண்டு வருவார்கள். ஏனென்றால் நடக்கக்கூடியதை சொல்லுவாராம். சும்மா கண்ணை பொத்தி சொன்னால் அது நடக்குமாம். அவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்குதாம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இதுதான் சாதாரணமாக மக்கள் ஒருவர் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கைக்கு அளவுகோலாக எடுக்கிறாங்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால இந்த உலகத்தில் அப்படி சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் கூட்டி வந்து உட்கார வைத்தால் யாருமே நடக்கிறத சொல்கிற ஆள் இல்லை. சொல்லி இருந்தால் பெரிய பெரிய விஷயங்களை. யாழை காட்டில் 2014 December 26 இப்பொழுது ஞாபகம் இருக்கிறது. அதாவது அந்த அலை மோதுற நேரம் இலங்கையில் எவனுக்குமே தெரியாது. நான் ஒரு நிகழ்ச்சியில் மேடையில் ஸ்டேஜில் ஓடிக்கொண்டு வர்றாங்க கிராம் பாஸில் மக்கள். அந்த நேரத்தில் எனக்கு இன்றைக்கு ஞாபகம், என்னடாண்டு எங்களுக்கு தெரியல, பயானை பேசிக்கொண்டிருக்கிறோம், திடீரென்று நிப்பாட்டி விட்டு என்னென்றால் மோதிர பக்கத்தில் தண்ணி வந்தது என்றார்கள். மட்டுக்குழி பக்கத்தில் தண்ணி என்றாக 2004. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இலங்கை பூராக கடல் கொந்தளிக்கிற நேரம் எவனுக்கும் தெரியாது. ஆச்சரியம், யாழக்காட்டில் அடுத்த தடவை பேப்பரில் வருகுது, யாழக்காட்டில் மிருகங்களுக்கு சேதம் இல்லை. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே மிருகம் கடற்கரை ஓரத்தை விட்டு தாண்டி சென்று விட்டதா. கடலுக்கு நடக்க போகிறதை ரப்புல் ஆலமீன், அந்த மிருகங்களுக்கு என்னமோ டிஃப்ரெண்ட்டை தெரிகிற அளவுக்கு பூமியில் ஒரு சின்ன மாற்றம் நடந்திருக்கு. அந்த மாற்றத்துக்கேற்ப அதுக்கு புரியுது. எந்த ஜோசியக்காரனும் சொல்லி இருந்தால், எக்கச்சக்கமாக அம்பாந்தொட்டையில் போனோம், ஜனாசாக்களை பார்த்தோம், எக்கச்சக்கமான மனிதரை பார்த்தோம், உடுப்பே இல்லை நிர்வாணமாக எக்க ஒரு ஜனாசாவை பார்த்து இன்றைக்கு ஞாபகம் மீட்பு பணியில் ஈடுபடுற நேரம் மரத்தை கெட்டி கொண்ட ஒருவர் அந்த ஜனாசா கிட்ட கொண்டு போய் கை அப்படியே கை இப்படி பொத்தப்பட்டு நான் கிட்ட போய் பார்க்கிறேன், இந்த கையால் என்னவோ தெரியுது என்னன்னு பார்த்தால் சல்லி. கடைக்கு வந்தவர் சல்லியை பிடித்திருக்கிறார். உடுப்பு அப்படியே, ஒரு ஜனாசாவுலையும் உடுப்பு காணவில்லை, அப்படியே மரத்தை பிடித்திருந்தார். இவ்வளவு பெரிய சம்பவங்கள் நடக்க எவனாவது ஒரு ஜோசியக்காரர் இருந்தா, அம்பாந்தொட்டவா, திசமாராவா, இங்க கிருந்தெல்லதா, சொல்ல வேண்டியதுதான் எல்லாருடைய நல்லடியார்களே. இதுதான் இந்த மாய வலையிலே இந்த மக்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். எவனாவது ஒத்தன் அப்படி பேசினால் நம்புவதற்கு தயாராக இருக்கிறார். உலகத்தில் அதுக்கு ஒரு பவர் இருக்குது. இப்படி ஒருத்தன் சொல்லி உண்மையாக நடந்தால், ஏதாவது இருந்தால் அதுக்கு சூழ்றதுக்கு மக்கள்கிட்ட பெரிய ஒரு ஆதரவு இருக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் மக்களுக்கு நிறைய போதனைகள் செய்கிற நேரம் அவர்கள் உயிரை திறக்க வேண்டியிருந்தது, தன்னுடைய குடும்பத்தை விட வேண்டியிருந்தது. இதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் பேச ஆரம்பித்தாங்க. அல்லாஹ் எனக்கு சொல்லித்தருகிறான்ன்றாங்க ரசூலுல்லாஹ். ஆச்சரியமான சில வரலாறுகள் மதீனாவில் நிகழ்கிறது. அதில் ஒன்று தான் பள்ளிவாசல், மதீனத்து பள்ளிவாசல் கெட்டுற நேரம் எல்லாரும் கல்லை கொண்டு வராங்க. சஹீஹுல் புகாரில் இடம் பெறுது. கொண்டு வர்ற நேரம் அம்மார் ரதியல்லான் அவர்கள் எல்லாரும் ஒவ்வொரு கல்லை கொண்டு வரேன்னு ரெண்டு கல்லை கொண்டு வராரு அம்மார் ரதியல்லானும். ரசூலுல்லாஹ் கிட்ட கொண்டு வந்து வர்ற தலையில் தூசி தட்டுறாங்க. பாவம் அம்மார்ன்றாங்க. அவர் திரும்பியா, ரசூலுல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே, எனக்கு ஏன் பாவம் சொன்னீங்க? ரசூலுல்லாஹ் பார்த்து திரும்பி கேட்குறாரு. அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, அம்மார் உன்னை கொல்லுவார்கள் என்றாங்க. இன்னொரு ரிவாயத்தில் வரம்பு மீறிய கூட்டம்
2: உன்னை கொல்லும் அண்டாகும்.
1: அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதர், இது ஷஹீஹ் அல் புகாரியில் இடம்பெறக்கூடிய செய்தி, முதல் முதலில் மஸ்ஜித் நபவி கெட்டப்படுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதர், அவரை பார்த்து இறை தூதர் பொய் என்றா என்னென்றே தெரியாது, அவர் 40 ஆண்டுகளுக்கு நபித்துவத்துக்கு முன்னாடியே பொய் சொல்லல, அவருக்கு பொய் என்று தெரியாது, அவர் என்ன சொல்றாரு, அம்மார் உன்னை கொல்லுவார் என்றாங்க. ஒருவர் அப்படி சொல்லி அது நடக்காவிட்டால் அவர் சும்மா பொய்யராகி விடுவார். இப்ப நான் ஒன்று சொல்றேன், நாளைக்கு மழை பெய்யும், மழை பெய்யலண்டா அண்ணன் பொய்யம் போறான் பாத்தீங்களா, மழை பெய்யும் என்று சொன்னாரு, எங்க பெஞ்சிச்சுன்னு கேட்பாங்க. ஒரு விஷயத்தை சொல்ல முன்னாடி 4 பேர் யோசிப்பார்கள், சொல்லி மாட்டிட்டோம்டா, அதனால் திட்டம் போட்டு தான் பேசுவார்கள், திட்டம் போட்டு தான் சொல்லுவார்கள், மாட்டிப்படாம ரெண்டுக்கும் இல்லாத மாதிரி பேசுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்ன, அம்மார் உன்னை கொல்லுவார்கள். இது சாதாரண ஒரு மனிதர் பேசல, அல்லாஹ்வுடைய தூதர் பேசினாங்க. பேசினால் அது நடந்தாகணும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அது நடக்கலண்டா முழு இஸ்லாமும் பொய்யா போயிரு, முழு இஸ்லாமும். ரசூலுல்லாஹ்க்கு ஒரு பிள்ளை வருமா, அல்லாஹ்விடம் இருந்து வகை எடுத்து தானே பேசுவார்கள். ரசூலுல்லாஹ் மௌத்தாகினார்கள் ஹிஜ்ரி 11, அம்மார் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மௌத்தாகினது ஹிஜ்ரி 37. ரசூலுல்லாஹ் அடக்கம் செய்யப்பட்டு 26 ஆண்டுகள் அவர் உயிர் வாழுகிறார். அம்மார் ரதியல்லாஹு அன்ஹு பார்த்து ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, எல்லாரும் ஒரு கல், புனிதமான மிகப்பெரும் பாக்கியம் ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை கெட்டுற பாக்கியம். எல்லாரும் ஒவ்வொன்று தூக்குற நேரம் அந்த சின்னவர், அவருடைய உம்மாவும் இல்லை வாப்பாவும் இல்லை, அவங்க உம்மா தான் நடு சந்தியில் வந்து சொன்னார்கள், அல்லாஹ் வேணும், அல்லாஹ்வுடைய தூதர் வேணும் என்று சொல்கிற நேரம், விடுங்கள் சுமையா என்று சொன்னார்கள். பாலைவனத்து காபிர்கள் ஒன்று சேர்ந்து விடமாட்டேன் என்று தைரியமாக நின்றார். பெருமானார் பொய் சொல்ல மாட்டார் என்றார்கள். எடுத்து அம்பை மர்மஸ்தானத்துக்கு குத்தினார்கள். ரத்தம் பீரோட்டு ஓடியது. ஓடுகிற நேரம் பாலைவனத்திலே சின்ன புள்ளை இருக்கிற, எந்த உம்மாவும் அப்படி பேச மாட்டார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், எந்த தாயும் பேச மாட்டார்கள், புள்ளை இருக்குதே என் புள்ளை தத்தளிக்குமே, கொல்ல போறார்களே என்று தெரிந்து யாராவது பேசுவார்களா, எனக்கு என் ரப்பு வேணும் என்று துடியாக துடித்தார்கள் சுமையா ரதியல்லாஹு அவர்கள், எனக்கு அல்லாஹ்வுடைய தூதர் வேணும் என்று சொன்னார்கள், குத்தினார்கள் வெறியர்கள், அந்த ரத்தம் பீருட்டு ஓடியது, மண்ணு நலைந்தது, அது சாதாரண ரத்தம் அல்ல, இஸ்லாமிய கொடி கம்பத்தில் அந்த கொடி பறக்க ஆரம்பித்தது. அல்லாஹ்வுடைய ஒரு பெண் ஷஹீத் என்ற அந்தஸ்துக்கு வருகிறார், அவங்க வாப்பா கொண்டு வந்து வைக்கப்படுகிறாள், கடூரமான முறையிலே ஒட்டங்களில் கால் கட்டப்படுகிறது. எல்லாருக்கும் தெரியும் அந்த காலத்தில் நடத்தக்கூடிய என்ன மாதிரி எப்படி கொல்லுவாங்க, 2 ஒட்டகத்தில் கெட்டினா 2 கூறு திசைக்கு ஓடினா அது சாதாரணமாக குத்தி கொலை செய்கிற மாதிரி வேதனை இல்லை, கால்கள் பிளக்கப்பட்டு ரத்தம் தெறிக்கப்பட்டு ஒரு மனிதன் தாங்க முடியாத வேதனையில் தான் உயிர் பிரியும். அப்படிப்பட்ட நிலைமை, சின்ன மகனை வச்சுட்டு யாராவது அந்த முடிவெடுப்பார்களா, யாராவது அந்த முடிவெடுப்பார்களா, இந்த முடிவுக்கு பின்னணி என்ன, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அலையாசுருன் ஃபில் ஜன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அம்மாரே உங்களுடைய குடும்பம் சுவர்க்கத்துக்கு படைக்கப்பட்ட குடும்பம், நீங்கள் உங்கள் உம்மா உங்கள் வாப்பா எல்லாரும் சுவர்க்கம், அலையாசுருன் ஃபில் ஜன்னா, சுவர்க்கத்துக்காக படைக்கப்பட்ட குடும்பம். அந்த மகன் வாப்பா உம்மாவை இழந்து ரசூலுல்லாவோட கோவப்படாமல் எனக்கு அதிகம் அதிகம் நன்மை வேண்டும் என்பதற்காக 2 கற்களை தூக்கி வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதருடைய கல்புக்கு பாவம் என்ற உணர்வு வந்து கலைகளை தூசி கிட்ட எடுத்து தலையை தட்டி தூசியை தட்டி அம்மார் நீங்கள் பாவம் என்கிறார் ரசூலுல்லா. அவர் திரும்பி யார சூழல்லா ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குற நேரம் அல்லாஹ்வுடைய தூர் சொல்லுங்க, அம்மார் நீங்கள் ஷஹீதாக்கப்படுவீர்கள், வரம்பு மீறிய கூட்டம் உங்களை கொல்லும். ரசூலுல்லாஹ் மௌத்தாகி 26 ஆண்டுகளுக்கு பிறகு சிஃபின் யுத்தத்தில் அம்மார் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்படுறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் ஒவ்வொரு வரலாறையும் ஒவ்வொரு ரசூலுல்லாஹ்வுடைய முன்னறிவிப்புகளும் சஹியான செய்திகளோடு சொல்லப்படுகிற நேரம் நான் திரும்ப திரும்ப இதை சொல்ல மாட்டேன், ஒரே ஒரு அடிப்படையைத்தான் புரிய வைப்பேன். அதாவது ரசூலுல்லாஹ் ஏன் வாழக்கூடிய ஒருவருக்கு இதை சொன்னாங்க, நன்றாக புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர் இருக்கிறாரு உங்களை கொல்லுவாங்கப்பான்னு சொன்னால் அல்லாஹ் மீது ஆணையாக அது நடக்கும், அது கடுவை லட்சமாக பிளந்தாலும் அது மாறாது, அது நடக்கும். அது ஏன் சொன்னார்கள் தெரியுமா, அந்த காலம் வருகிற நேரம் உள்ளவர்களுக்கு ஈமானை புதுப்பிப்பதற்கு, ஷஹீது என்ற அந்தஸ்துக்காக வேண்டி அவர் முன்னாடி வருவதற்கு, அல்லாஹ்வுக்காக வேண்டி எதையும் கொடுப்பதற்கு தயாராகுவதற்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படிப்பட்ட ஒரு படை உருவாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் ரப்புல் ஆலமீனுடைய சந்திப்பு லிக்கா, அல்லாஹ்வை சந்திக்க வேண்டி இருக்கிறது, அல்லாஹ்வோடு பேச வேண்டியிருக்கிறது. அந்த சந்திப்பு எப்படி என்பதை திரும்ப திரும்ப சிந்திப்பதற்காக வேண்டி ஈமானை புதுப்பிக்க ரசூலுல்லாஹ் நாவசைத்து பேசினால் அது இங்கே நடந்தால் ரெண்டாவது என்ன இங்கே நடந்தால் கபரு, கபரு நடந்தால் ஆகிறா, உலகத்திலேயே சரிபார்க்கணுமா இல்லையா, ஒருவர் சொல்றத உலகத்திலே சரிபார்க்கணும், அற்புதமான. அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது எல்லாம் முன்னறிவிப்புகள் எதுக்கெண்டா கித்தாபுகளில் இமாம்கள் எழுதி சும்மா உட்கார்ந்து புகாரி தக்கியாவில் அரபியில் ஓதிக்கொண்டு போனார்களே. உள்ளவனுக்கு ஒன்றும் தெரியாது, ஓதினவனுக்கு ஒன்றும் தெரியாது. அல்லாஹ் அவர்களுக்கு இதாயத்தை கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது எல்லாம் எதுக்கு தெரியுமா? சத்தியத்தை நோக்கி அத்தனையும் விட்டு விட்டு ஊர்ல உள்ள எல்லா பதவிகளையும் துறந்தாவது அல்லாஹ்வுடைய பாதையிலே வந்து சேர வேண்டும் என்பதற்காக வேண்டிய அல்லாஹ்வுடைய மக்ரிபில் ஓதி காட்டினார்களே. அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுத்தான்? யாரை தேர்ந்தெடுத்தான்? அயோக்கியன் ஃபிரௌனுடைய பொண்டாட்டியை தேர்ந்தெடுத்தான். அந்த அம்மா சத்தியம் என்று தெரிந்த பிறகு காதில் உள்ளதையெல்லாம் கலட்டி போட்டார்கள். எல்லாத்தையும் கலட்டி விட்டு நடு சந்தியில் இறங்கினால் பட்டணத்து ராணி நாளைக்கு பிச்சைக்காரி என்று பெயர் எடுத்தார்கள். ஏன் தெரியுமா? மூசா சொல்லுவது உண்மை என்றார்கள். மூசா சொல்லுவது உண்மை. இந்த சத்தியத்துக்காக வேண்டி வர வேண்டுமாக இருந்தால் எல்லா மௌலவிமார்களுக்கும் சத்தியம் தெரியாமலா இருக்கிறது? வரமாட்டார்கள். ஏன்? பிச்சை சம்பளத்துக்காக வேண்டி, ஒரு மாத சம்பளம் வர வேண்டும் என்பதற்காக நிர்வாகி எதையாவது ஒரு அநாச்சாரத்தை செய்ய சொன்னால், அராஜகத்தை செய்ய சொன்னால் தைரியமாக முன்னாடி வந்து செய்வார்கள். அந்த தைரியம் ஏன் கிடைத்தது தெரியுமா? பணத்தின் மீது வைத்த நம்பிக்கை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த கூட்டம் அப்படிப்பட்ட கூட்டம் அல்ல. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நம்பினால் கொடுத்து விட்டு வெளியே இறங்குவோம், கீழே இறங்கி அல்லாஹ்வுடைய அருளை தேடுவோம். பயம் என்பது எங்கள் பக்கத்திலும் வராது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பயமும் அது எங்கேயோ பறந்திருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக வேண்டி ஷஹாதத்தை எல்லா நேரமும் எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாக்கியமாக கருதக்கூடிய ஒரு கூட்டம் வர வேண்டுமாக இருந்தால் முன்னறிவிப்புகளை ரசூலுல்லாஹ் செய்கிற நேரம்தான். அவர்கள் புதுப்பிக்கப்பட்ட மனிதர்களாக மாறினார்கள். சரி, இது அப்பொழுது நடக்கக்கூடியது. ரசூலுல்லாஹ் மௌத்தாகி விட்டார்கள், பிறகு நடக்கிறதுக்கு முன்னறிப்பு செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் காலத்தில் ஏதாவது முன்னறிப்பு உண்டா? சஹீஹுல் புகாரி பாபு கஸ்வா, அதாவது சஹீஹுல் புகாரியை பரட்டுங்க, போர்கள் என்று ஒரு பாடம் இருக்கிறது. இதுதான் இந்த உலகத்தில் நடந்த போர்களில் கிறிஸ்தவர்கள் அசந்து போன யுத்தம், முஸ்லீம்கள் யார் என்று புரிந்த யுத்தம், அதிபயங்கரமான யுத்தம். விக்கிபீடியாவில் போய் கிறிஸ்தவர்கள் எழுதின இந்த யுத்தத்தை கொஞ்சம் படியுங்கள், புகாரி எடுத்து சஹியான செய்தியை படியுங்கள். நாங்களும் எழுதியிருக்கிறோம், அவர்களும் எழுதி வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய புத்தகத்தில் மோத்தா போர்கள், அதாவது இந்த போரை பற்றி எழுதி வைத்திருக்கிறார். பைசன்டைன் வார் என்று எழுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த யுத்தத்துக்கு அனுப்புற நேரம் ஆச்சரியமாக ரசூலுல்லாஹ் பேசினார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி காலம், அல்லாஹ்வுடைய தூதருடைய கடைசி காலம். முதல் முதலாக ஜசீரத்துல் அரப் ரோமர்களோட சண்டை பிடிக்க போறாங்க. ரோமர்கள் யாரு தெரியுமா? லட்சக்கணக்கான படை வைத்தவர்கள். சூரப்பப்பான்னு சின்ன பிள்ளைகள் காட்டு பார்க்குமே, அவ்வளவு பலம் வாய்ந்தவர்கள் அந்த காலத்திலே. அமெரிக்கா எப்படி எம்பையரோ, அதாவது இன்றைக்கு எப்படி பலசாலியோ, அப்படி எம்பையர் ஆஃப் ரோம், எம்பையர் ஆஃப் பர்ஷியா. இன்றைக்கும் உங்கள் பிள்ளைகள் பாடப்புத்தகத்தில் படிக்கிறார்கள், ரோம சாம்ராஜ்யம், பாரசீக சாம்ராஜ்யம் என்று படிப்பார்கள். ரோம சாம்ராஜ்யம் முட்டுக்கால் போட்டு ஓட ஓட அடித்தார் அல்லாஹுடைய தூதர், அதாவது சஹாபாக்கள். எப்படி தெரியுமா? ஆச்சரியம். விக்கிபீடியாவில் கொஞ்சம் போய் பாருங்கள், அவருடைய படையுடைய எண்ணிக்கை 100,000. அல்லாஹுடைய இல்லையார்களே, சஹீஹுல் புகாரியில் பாருங்கள், எங்கள் படையுடைய எண்ணிக்கை 3,000. கொஞ்சம் வச்சு வச்சு பாருங்கள், ஆச்சரியமான வரலாறு. அவர்களையும் சொல்லட்டும், நாங்களும் சொல்லுவோம். யுத்தத்துடைய வெற்றி தோல்வி இல்லைன்னு அவர்கள் எழுதி வைத்திருப்பார்கள். நாங்களும் சொல்கிறோம், வெற்றி தோல்வி இல்லை, ஓகே, ஆனால் வெற்றி எங்கள் பக்கம். எப்படி என்று சொல்கிறேன் பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்புவார்கள். யாரை அனுப்பினார்கள் தெரியுமா? 3 தோழர்கள், பெரும் பெரும் தோழர்கள் இருக்க இளைஞர்களை எல்லாம் கூப்பிட்டார்கள். பள்ளிவாசல் நிர்வாகிகளுக்கு சொல்கிறேன், இளைஞர்களை கூட்டி வைத்து பக்கத்தில் வைத்து அவர்களை உஷார்படுத்துங்கள், அவர்களுக்கு தாவாவில் இடம் கொடுங்கள், அவர்களுக்காக வேண்டி நில ப்ரொஜெக்டுகளை கொடுங்கள். ரசூலுல்லாஹ் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், வீரமிக்க உமர் பின் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், வீரமிக்க உமர் பின் கத்தாப்

மன்னருக்கு முன்னாடி நின்று பேசினார். சிறுக்கென்றால் என்ன என்று சொன்னார். அப்படி பேசினார். மிக திறமையான விவாதம் செய்யக்கூடிய அலிபின் அபி தாலிப் ரதியல்லாஹுடைய மூத்த நானா ஜஃபர் ரதியல்லாஹு அவர்கள் அவரை எடுத்தார். ரசூலுல்லாஹ் ஜைது பின் ஹாரிசா ரதியல்லாஹு அவர்களை எடுத்தார்கள். அடுத்ததாக அப்துல்லா இப்னு ரவாஹா ரதியல்லாஹு அவர்களை எடுத்தாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? வித்தியாசமாக பேசினார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய நாவு வித்தியாசமாக அசைந்தால் என்னமோ நடக்க போகிறது என்ற அர்த்தம் அல்லாஹ்வுடைய. அந்த மதீனாவுல மக்கள் குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்தி சுத்தி வந்தார்களே. இறை தூதர் பேசுகிறார், இந்த பாலைவனத்தில் இறை தூதர் பேசுகிறார். இது அதிசயமான பேச்சு. அவர்களுக்கு தெரியும், அதிகாலையில் எழும்பி ஓடி வருவார். அல்லாஹ்வுடைய தூதரே உங்களோடு பேசணும், சலாம் சொல்லணும். அப்படிப்பட்ட ஆர்வம். ஏன் தெரியுமா? ஆச்சரியமாக சில விஷயங்கள் நடந்து கொண்டிருந்தது. ரசூலுல்லாஹ் லைவ் டெலிகாஸ்ட் பண்ண போகிறார்கள். இன்டர்நெட் இல்லை, வெப்சைட் இல்லை, எஸ்எம்எஸ் இல்லை, இமெயில் இல்லை, ஃபேக்ஸ் இல்லை, டெலிஃபோன் இல்லை, கிராம்பல் பிறந்தும் இல்லை. அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் லைவ் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. யுத்தம் எங்கே நடக்க போகுது? ஷாமில். மக்கா மதீனாவில் உள்ளவர்களுக்கு, போனவர்களுக்கு தெரியும், சவுதிக்கு போனவர்களுக்கு ஷாம் சிரியா எவ்வளோ தூரம் என்று தெரியும். ஷாம் மோத்தா என்ற பிளேஸ், அந்த பிளேஸில் தான் வார் நடக்க போகுது. யாரோடு? ஜசீரத்துல் அரபுல அரபிகளோட சண்டை பிடிச்சது தெரியும். ரோமர்களோட நோ எக்ஸ்பீரியன்ஸ். ரோமர்கள் எப்படி என்று தெரியாது. ஆனால் உலகத்தில் எம்பையர்ஸ், அவர்கள் தான் பலசாலிகள். சண்டை நடக்க போகுது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அப்துல்லா பின் ரவாஹா நீங்கள் கொடியை பிடிங்கள். அப்துல்லா பின் ரவாஹா முதலில் ஜெயித் பின் ஹாரிசா அல்லது அப்துல்லா பின் ரவாஹா என் ஞாபகம் சார், சரி என்றான். கொடியை பிடிங்க. அப்துல்லா பின் ரவாஹா கொலை செய்யப்பட்டால் ஜாஃபர் பின் அபி தாலிப் கொடியை பிடிக்கட்டும் என்றாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹுடைய நல்லடியார்களே, கொலை செய்யப்பட்டால் என்று ரசூலுல்லாஹ் சொன்னால் அவர் கொலை செய்யப்படப்போகிறார் என்ற அர்த்தம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ஜாஃபர் நீங்கள் கொடியை பிடிங்கள் என்றாங்க ரசூலுல்லாஹ். ஜாஃபர் நீங்கள் கொலை செய்யப்பட்டால், ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர் கொலை செய்யப்பட்டால், ஜைத் பின் ஹாரிசா நீங்கள் கொடியை பிடிங்கள் என்றார். அவ்வளவுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே சொல்லிவிட்டார்கள். சொன்னதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் சின்னவர், ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் வளர்ற பிள்ளை. உங்களுக்கு நன்றாக தெரியும், 10 வருஷம் அந்த ஹதீம் து ஆஷர சுனீன், 10 வருஷம் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் நான் இருந்தேன். அவங்க உம்மா விட்டுட்டு போட்டாங்க, வளர்த்துட்டாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் படம் பிடிக்கிறார். ஷஹீஹுல் புகாரியை புரட்டுங்கள். ஆயிஷா ரதியல்லாஹு சொல்கிற செய்தியும் வருகிறது. நான் நின்று கொண்டிருக்கிறேன், ரசூலுல்லாஹ் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். வஹி வரப்போகிறது. அனஸ் பின் மாலிக் ரதியல்லாஹு அவர்கள் பார்க்கிறார்கள். ஷாம் ரசூலுல்லாஹ் மதீனாவில் 56 யுத்தங்கள் நடந்தது. 19 யுத்தங்களில் ரசூலுல்லாஹ் கலந்து கொண்டாங்க. மீதமுள்ள யுத்தங்களில் ரசூலுல்லாஹ் கலந்து கொள்ளலை. அதில் ஒரு யுத்தம் தான் இது. அங்கே மக்கள் ஷாமில், ரசூலுல்லாஹ்வும் நிறைய இன்னும் பலர்களும் பெரிய பெரிய தோழர்களும் மதீனாவில். ரசூலுல்லாஹ் லைவ் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் பேசின செய்தி இமாமுனா புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கிறாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு ஷாமை காண்பிக்கிறான் என்றாக. யார் பேசுவது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய தூதர் பேசுகிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு ஷாமை காண்பிக்கிறார். என்ன சொன்னார்கள் தெரியுமா? அந்த வரிசையிலே நான் சரியா என்று யாராவது ஞாபகம் இருந்த மௌலவிமார்கள், நான் சொல்லக்கூடிய வரிசை சரியா என்று பார்த்துக்கொள்ளுங்கள். அதாவது அப்துல்லா பின் ரவாஹா அல்லது ஜெயித் பின் ஹாரிஷா, அவர்கள் இருவரில் ஒருவர் கொடியை பிடிப்பார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் பிள்ளையாக இருந்தால். என்ன? அப்துல்லாஹ் பின் ரவாஹா கொடியை பிடிக்கிறார், ஜெயித் பின் ஹாரிஷா ரதியல்லாஹு அவர்கள் கொடியை பிடிக்கிறார்கள். பிடிக்கிற நேரம் அல்லாஹுடைய தூதர் வளர்த்த பிள்ளை எப்படி இருக்கும்? அல்லாஹுடைய நல்லியார்களே, அல்லாஹுடைய தூதர் சொன்னார், ஜெயித் கொடியை பிடித்து முன்னாடி போகிறார், முன்னாடி போகிறார், அவர் ஷஹீதாக்கப்படுகிறார். அல்லாஹுடைய தூதர் கவலையோடு சொன்னார்கள், மதீனாவுடைய மண்ணிலே காத்தை விட வேகமாக பறக்குது, ஜெயித் திரும்பி வரமாட்டாரா? ரசூலுல்லாஹ் வளர்த்த பிள்ளை திரும்பி வரமாட்டாரா? ஜனாசாவையா கொண்டு வரலாம்? அல்லாஹுடைய நல்லியார்கள், ஃப்ளைட் வசதியாக உண்டு, கொண்டு வந்து வர எப்படி கொண்டு வர? பல நாட்கள் பிரயாண தூரம் அல்லாஹ்வுடைய நல்லியார்களே. ரெண்டாவது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஜாஃபர் பின் அபி தாலிப் அவர் கொடியை பிடிக்கிறார், அல்லாஹ்வுக்காக வேண்டி முன்னாடி போகிறார். அவர்களுக்கு வேற எதுவும் தேவையில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வேற எதுவும் தேவையில்லை. சொர்க்கம் வேண்டும், அல்லாஹ்வுடைய அருள் வேண்டும், அல்லாஹ்வுடைய அன்பு வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கொடியை பிடித்து கொண்டு முன்னாடி போகிறார். அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்ணில் கண்ணீர் வடிகிறது. சொன்னார்கள், ஜாஃபர் பின் அபி தாலிப் ஷஹீதாக்கப்பட்டார் என்றாங்க ரசூலுல்லாஹ். மதீனாவிலே ஜாஃபருடைய குடும்பம் பெரிய குடும்பம்,
மக்காவிலிருந்து வந்த குடும்பம் அவர்கள் அழ ஆரம்பித்து விட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னால் அதுக்கு மாற்றமாக நடக்காத அல்லாஹ்வுடைய நிலையார்கள். அவர்கள் அழ ஆரம்பித்து விட்டார்கள். அந்த மக்கள் அழுகிற

0: மாத்திரம் நாங்கள் சொல்லுவோமே கத்தம் இல்லை, ஃபாத்தியா இல்லை என்று. இந்த ஹதீஸ் தான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், வேற எந்த ஹதீஸும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அழுது கொண்டே இருக்கக்கூடிய ஜாஃபருடைய குடும்பத்தாருக்கு யுத்தம் நடக்குது, எப்ப திரும்பி வருவார் என்று தெறியாது. ஜாஃபருடைய ஜனாசாவை ரசூலுல்லா அறிவித்து விட்டார்கள். அறிவித்த உடனே ரசூலுல்லா சொன்னார்கள், அழுது கொண்டிருந்த உடனே ஒருவர் வந்து சொன்னார், யார் ரசூலுல்லா, ஜாஃபருடைய குடும்பம் அழுகிறார்கள், ரசூலுல்லாவை தொந்தரவுபடுத்துற மாதிரி பலவாட்டி வருகிற நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய நிலைமையை பார்த்தீர்களா, அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், ஏன் தொந்தரவு பண்ணீர்கள், ஏன் ரசூலுல்லாவுக்கு இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்கிற நேரம் ரசூலுல்லா சொல்லுவார்கள், ஆல ஜஃபர், அதாவது ஜஃபருடைய குடும்பத்துக்கு சாப்பாடு கொடுங்கள் என்பார்கள் ரசூலுல்லா. ஜாஃபருடைய குடும்பம் அழுகிறார்கள், அவர்களுக்கு போய் சாப்பாடு சாப்பிடாமல் இருக்கிறார்கள், சாப்பாடு கொடுங்களப்பா, அவர்களுக்கு தின்ன கொடுங்க, கத்த மோதுங்கண்டி இல்லை, அவர்களுக்கு போய் ஊட்டி விடுங்களப்பா, அவர்கள் சாப்பாடு உங்களுக்கு சமைச்சு தர மாட்டாங்க. ஜஃபர் மௌத்தாயினதுக்கு இந்த ஹதீஸு இந்த செய்தியிலிருந்து தான் நாங்கள் எடுக்கிறோம். அதில் ஒரு துண்டை வைத்துத்தான் தௌஹீத் ஜமாத்து கத்தம் இல்லை என்று சொன்னோம். ஜஃபருடைய குடும்பத்தாருக்கு சாப்பாடு கொடுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்ததாக சொன்னார்கள், அப்துல்லாஹ் பின் ரவாஹா கொடியை பிடித்தார், முன்னாடி போகிறார், அவரும் ஷஹீதாக்கப்பட்டார் என்றாங்க ரசூலுல்லாஹ். லைவ் டெலிகாஸ்ட். அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்ததாக ஒன்றை சொன்னார்கள், என்ன சொன்னார்கள் தெரியுமா? சைஃபுன் மின் சுயூஃபில்லா, சைஃபுன் மின் சுயூஃபில்லா, அல்லாஹ்வுடைய வாட்களில் ஒரு வாள், காலித் பின் வலீத் ரழியல்லாஹு அன், அல்லாஹ் காலிதுடைய கையிலே கொடியை கொடுத்தார், அல்லாஹ் அவர் கையில் வெற்றியை கொடுத்தான் என்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதாவது ஹதீஸை ஆய்வு செய்யக்கூடிய உலமாக்கள் இது வெற்றி தோல்வி என்பதை விவரமாக சொல்லுகிற நேரம் பல கருத்தில் இருக்கிறாங்க. தோல்வி அல்ல, வெற்றி என்றும் இல்லை, யுத்தம் இடையில் நிப்பாட்டப்பட்டதுன்னு சொல்லுவார்கள். ஆனால் வெற்றி என்பது அடித்து வெற்றி பெறல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்படி வெற்றி நான் சொல்கிறேன், யுத்தத்தை ஹாலித் பின் வலித் ரழியல்லாஹு அவர்கள் படை எடுத்தார்கள், இப்படி இருந்த படையை விரித்தார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரோமருடைய கால்களை நடுங்க வைத்தான். ஏன் நடுங்க வைத்தான் தெரியுமா? ஜசீரத்துல் அரபில் வந்த அரபிகள் எப்படி என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். படை பெருசாகிவிட்டது, ஓ அரபிய தீபகற்பம் இன்னும் படை கொண்டு வருகிறது என்று பயந்து பின்னாடி ஆனார்கள். இவர்களும் கொஞ்சம் வந்தார்கள், அவர்கள் பின்னாடி போக இவர்கள் வந்தார்கள், யுத்தம் முடிந்து விட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் நாங்கள் வெற்றி என்று சொல்வோம். அடித்து வெற்றி இல்லை, அதுக்கு பிறகுதான் மெல்ல மெல்ல ரோம சாம்ராஜ்யம் சரிந்து கீழே விழுந்தது. உமர் பின் கத்தாபுடைய ஆட்சி காலத்தில் பாரசீகம் சின்ன பின்னமானது, பைத்துல் அபியல் வெள்ள மாளிகை கையிலே வந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் உங்களுக்கு சொல்கிறேன், இதுதான் வெற்றி. இந்த வெற்றி ரசூலுல்லா சொன்னாங்க, ஹாலித் பின் வலீத் அல்லாஹ் அவர் கையில் வெற்றியை கொடுத்தான். பல நாட்கள் பிரயாண தூரம் முடிந்து மதீனாவுடைய போர்டருக்கு வருகிற நேரம், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜுல் ஹுலைஃபா ஒரு போர்டர் இருக்கிறது மதீனாவுக்கு, போர்டருக்கு வர்ற நேரமே மக்கள் பேசினார்கள், இவர் மௌத்தாகிட்டாரே, இவர் மௌத்தாகிட்டாரே. அவங்க ஆச்சரியப்பட்டு ஓடி வருகிறார் ரசூல்லாவிடம், எடுத்தால் நீட்ட வாள், எவன் நாட்டு வாளை அப்படியே ரசூல்லா பக்கத்தில் எடுத்து, யார் ரசூலல்லா, என் கையில் 7 அல்லது 9 வாட்கள் உடைந்து விட்டது, யமன் நாட்டு இந்த வாளிலே அல்லாஹ் பரக்கத்தை வைத்தான், யார் ரசூலல்லா என்று சொல்லுகிற நேரம் மதீனாவிலே நடந்த அத்தனை சம்பவங்களும் அந்த மக்களுக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த ரசூலுல்லா எதை மதீனாவில் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணினார்களோ, எனக்கு ஷாம் தெரிகிறது என்று சொன்னார்களோ, அப்படியே நடந்திருந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்பொழுது நான் கேட்கிறேன், இங்கே உள்ள சிலர்களுக்கு, சில மௌலவிமார்களுக்கு, என்ன இதெல்லாம் சொல்லி நாங்கள் ஈமான் பெறணுமா? நாங்கள் எப்படிப்பட்ட ஈமான் தெரியுமா? நாங்கள் ரசூலுல்லாஹை எப்படி நம்பினோம் தெரியுமா? அல்லாஹ்வை நம்பினோம், இப்படி எல்லாம் சொல்லித்தான் நம்பணுமா என்று கேட்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹாபாக்களுக்கே ரசூலுல்லாஹ் அல்லாஹ் தேவையில்லாமல் இந்த சம்பவத்தை உருவாக்க மாட்டான். நபி ஏன் அப்படி சொல்லணும், ஏன் அவர் ஷாமை பற்றி பேசணும் தெரியுமா? இவர் காணாத ஷாமை இப்பொழுது என்ன நடக்குது என்று பேசினால் காணாத மறுமையை பற்றி பேசுவார். ஷாமில் நடந்தது அப்படி என்றால் மறுமையில் அது 100க்கு 100 நடக்கும். இருக்குதான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மௌலூது ஓதக்கூடிய மௌலவிமார்கள் தேம்பி தேம்பி அழுது இதை எல்லாம் பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வேணுமென்று வரம்பு மீறி வைராக்கியத்தோடு கந்தூரி கொடுக்கக்கூடியவர்கள், அப்பாவி மக்களை ஏமாற்றக்கூடியவர்கள், கயவத்தனம் செய்யக்கூடியவர்கள், இந்த ஹதீஸ்களை உட்கார்ந்து பார்த்தால் நடுங்கும். ரஹ்மான் வருகிற சபை, ரஹ்மான் வருகிற சபை, யாருக்கும் பேச முடியாமல் எல்லோரும் மூர்ச்சிட்டு விடுவார்களே. அதிபயங்கரமான சபை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வந்து விசாரிக்கிற நேரம், என் நிலைமை என்ன, உங்களுடைய நிலைமை என்ன, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நிலைமைகளை எல்லாம் பார்ப்பதற்குத்தான் ரசூலுல்லாஹ் முன்கூட்டி சொன்னார்கள். ஷாமில் நடப்பதை சொன்னால் உரசி பார்த்தார்கள். மதீனமா மக்களுக்கு சிம்பிளா நீங்க நினைச்சுக்கோங்க, அவர்களுக்கு அறிவே இல்லை, படிப்பே இல்லை, ஒன்றுமே இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. சில விஷயங்களில் எங்களை தாண்டி அறிவு, என்ன தெரியாது, தெளிவாக சொல்லுவார்கள். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஒருவர் வந்தால் இந்த தேதியில் இந்த நேரத்தில் வந்து சேருவார்கள். அவர்களுக்கு வாகன ஸ்பீட் தேவையில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், மதீனாவிலிருந்து ஒட்டகம் வந்து இவர்கள் மதீனா ஒட்டகம் என்று சொன்னால் இவர்கள் வேற ஊர்லேருந்து வந்தார்களா இல்லையான்னு பார்ப்பதுக்கு டெஸ்டிங்கே இருக்கிறது. ஒட்டகம் போட்ட புழுக்கி எடுத்து உடைத்து பார்ப்பார்கள், என்ன இருக்குதுண்டு, அதை வைத்து சொல்லுவார்கள் இது மதீனத்து ஒட்டகமா இல்லையாண்டு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மதீனாவிலிருந்து வந்த படையா இல்லையான்னு சொல்லுவார்கள். அவ்வளோ
1: அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழுக்கும் அல்லாஹ்வுக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதாவது அவர்களுக்கு மதீனத்து மக்கள் பொறுத்தளவில் அவர்களுக்கென்று சில ஞானங்கள் இருந்தது. அந்த ஞானங்களை பொறுத்தளவில் அது வந்து சொல்லுவாங்க அனுபவ அறிவு உண்டு, அந்த மாதிரி நிறைய அறிவுகள் அவங்கள்ட்ட இருந்துச்சு. அதை வச்சு அவங்க நிறைய அளந்து கொள்வாங்க. உதாரணத்துக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். சனிக்கிழமை யுத்தம் நடந்தால் யோசிச்சு பார்ப்பாங்க, சனிக்கிழமை இவர் எப்படி, எப்போ இவர் கொலை செய்யப்பட்டார், சனிக்கிழமையா, இவர் எப்போ சொன்னார், சனிக்கிழமையா, போட்டு பார்ப்பாங்க. அப்போ சரியாக லைவ் பண்ணுறாரு, எப்படி பண்ணுறாரு, ஷாமில் நடந்தது இவர் எப்படி சொன்னாரு, இந்த மாதிரி எல்லாம் கணக்கு போடுறதுக்கு பின்னாடி யூதர்கள் இருந்தார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், மதீனாவுடைய மெப்பை ரசூலுல்லாஹ் இப்படி இருந்தால் வலது பக்கம் மலைத்தொடர், இடது பக்கம் மலைத்தொடர், பின்னாடி பனு குறைலாக்களுடைய யகுதிகளுடைய ஈச்சமர தோட்டம், பின்னாடி அவ்வளோ யகுதிகளும் சதி செய்வார்கள், எல்லாத்துக்கும் பதில் அனுப்புவார்கள், ஒவ்வொன்றா பேசுவார்கள், கணக்கெல்லாம் திட்டமாக போடுவார்கள். எப்பையும் எதிர்ப்பு நடந்து கொண்டே இருக்கும், யாரும் இல்லாமல் முழு முஸ்லீம் கூட்டத்தில் ரசூலுல்லாஹ் இருக்கவில்லை. மதீனாவுடைய பின்புறம் அப்படியே யகுதிகள் இருந்த இடம். நன்றாக புரியுங்கள், கட்டி முஸ்லீம் என்று நினைக்காதீர்கள். அதனால் என்ன செய்து சொன்னாலும் இப்படி செய்யலாமே, அப்படி செய்யலாமே, இப்படி இருக்கலாம் என்று போடுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒன்றும் செய்ய முடியவில்லை. இறை தூதர் பேசின பேச்சுக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை. அப்படியே சும்மா சரிம் ஜாஃபர் ரலியல்லாஹு அவர்கள் திரும்பி வந்திருந்தால் என்ன நடந்திருக்கும், என்ன நடந்திருக்கும், நீங்க மௌத் என்று சொன்னீங்க, இத ஆள் வந்து விட்டார், இஸ்லாம் அண்டோடையே முடிந்து விட்டது, எல்லாம் முடிந்துவிடும். எவ்வளவு தைரியம் இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ஜாஃபர் திரும்பி வரமாட்டார் என்று சொல்ல எவ்வளவு தைரியம் இருக்க வேண்டும். ஜெயித் என்னுடைய நான் வளர்த்த புள்ளி ஜெயித் வரமாட்டார், அப்துல்லா பின் ரவாஹா வரமாட்டார், ஆனால் ஹாலித் பின் வலித் வருவார் என்று சொல்வதற்கு தைரியம் இருக்க வேண்டும். பாசிபிலிட்டி என்று இருக்கிறது, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே சொல்வார்கள் ப்ராபபிலிட்டி என்று. ப்ராபபிலிட்டி என்றால் என்ன, இப்போ உதாரணத்துக்கு நடக்கும் நடக்காமல் இருக்கும், நான் ஒரு ரூபாவை எடுத்து மேலே போடுறேன், அது ரெண்டு பக்கம் வருவதில் ப்ராபபிலிட்டி, இப்பொழுது இது வரும் அல்லது அடுத்த பக்கம் வரும், ரெண்டு பக்கத்தில் ஏதாவது ஒன்று வரும். இதே மாதிரி ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒத்தரை சொன்னால் பரவாயில்லை, மூணு பேர் மௌத்தாகுவாங்க, ஒத்தர் திரும்பி வருவார்ன்றாங்க. மூணு பேர் மௌத்தாகி ஒருத்தர் திரும்பி வந்த எவ்வளவு துல்லியம் அல்ல அப்படின்னு, அப்படியே உட்காந்து திஹாரி ஜங்ஷன்ல கற்பனை பண்ணுங்க, திஹாரி ஜங்ஷன்ல ஒரு ஆள் உட்கார்ந்துட்டார், உட்கார்ந்து சொல்றாரு, இப்போ 7:40 ஆச்சா, ஒரு 8:30 அல்லது ஒரு 10:00, 10:00 இந்த நம்பர் நம்ப பிளேட்ல உள்ள வாகனம் வரும், இங்கால ஒரு வாகனம் வரும், இந்த டிப்பரும் இந்த மோட்டார் சைக்கிளும் மோதி ஒரு ஆள் செத்து போவார். 9:30 எல்லாத்தையும் கூப்பிடுறாரு, 7 போய் பிச்சு பாரு அப்படின்றார். நின்றுட்டு பார்க்குறோம், 9:30 விபத்து நடக்குது, நானும் பார்க்குறேன் நீங்களும் பார்க்குறீங்க, என்ன ஆகும், தவீத்வாதியாக இருந்தால் மற்றவன் ஆஹான தலையாட்டினாலும் ஓஹோ செட்டிங் போல கேம் அமைச்சுட்டான் போலன்னு நான் கொஞ்சம் கண்ணால் பார்ப்போம், கொஞ்சம் எடிஷன்லாம் பார்ப்போம், ஏதாவது வித்து செய்கிறானோ தெரியாது, ஏதாவது ஒன்று பண்ணுறான். அதுக்கு பிறகு அடுத்த கிழமை இந்த நேரத்தில் பூமி குலுக்கம் வரமாட்டான், சரியா, அடுத்த சனிக்கிழமை 10:00 பூமி குலுக்கம் வரும், தியாரி அசையும் பண்றாரு, சொன்ன மாதிரி வருகுது. இப்ப தவீத்வாதியும் தோத்துருவாரு, பூமி ஆட்டியல அதாவது செட்டிங்ல பூமி அசையுதுண்டா, ஓஹோ இவனுக்கு ஏதோ தெரியும். மூணாவது அவன் சொல்ற நேரம் கண்ணை பொத்து ஏத்துக்கொள்வோமா இல்லையா, ஏய் நீ நாளைக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 12:00 நீ செத்து போயிடுவாடா, அவன் நடுங்கி செத்துருவான். அப்படி யாராவது ஒரு ஆள் சொன்னா உங்களுக்கு தெரியுமா, உங்க கையில தூக்கிட்டு இருக்கீங்களே உங்க புள்ளை, உங்க புள்ளை இந்த 4 வருஷம் பெரு இன்னும் கொஞ்சம் பெருசாகிட்டு திடீரென்று ஆக்சிடென்ட் ஆகி கால் இல்லாமல் போய் ரோத சேரில் தான் போவான்னு சொன்னா அவ்வளோத்தையும் கண்டவன் வீட்டில் வந்து சாப்பிட மாட்டான், பொண்டாட்டி முன்னாடி அழுவான். அவள் கேட்பா ஏனண்டு மெட்ரஸ் சொன்ன போற, அவவும் தேம்பி தேம்பி அழுவா, கால் போகவும் இல்லை கை போகவும் இல்லை. அவர் சொல்லிட்டாரே போத்தானே போகும், ஒவ்வொரு இரவும் பயந்து பயந்து எழும்புவான், புள்ளையாச்சே புள்ளையாச்சேன்னு நினப்பான், துட்டிச்சு போவான், ஆக்சிடென்ட் வர முன்னாடியே செத்து போவான். ஏன் நம்பிக்கை சஹாபாக்களுக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? நான் சொன்னனே இந்த உதாரணம், நம்பினால் ஒருவர் எப்படி நடப்பாரோ ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும். அல்லாஹ் மறுமையில் எழுப்பாட்டுவான் கண்ணால ஓடும். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் என்னுடைய நிலைமை என்ன யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நான் எப்படி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அது சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள், அது சாதாரணமான ஒரு சந்திப்பு இல்லை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. சஹாபாக்கள் துடித்து போவார்கள், அவர்கள் ஏன் அதிகம் அதிக மையவாடிகளை சந்தித்து ஏன் ஜியாரத்து பண்ணினார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது சாதாரண நாள் இல்லை, அது சாதாரண நேரம் இல்லை. இரவு முழுக்க நின்ற ரசூலுல்லாஹ் நீண்ட நேரம் தொழுவதற்கு பின்னணி என்ன? ரப்புல் ஆலமீனை சந்திக்க போகிறோம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அது ஏன் தெரியுமா? உரசி பார்த்தார்கள், ஷாமில் நடப்பதை இப்பொழுதே சொன்னால் அவர் கபரில் நடப்பதை சொல்லுவது 100 to 10,000 உண்மை. தூக்கம் போகுமா, தூக்கம் போகுமா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? மறுமையுடைய அவர் சொன்னது நடந்தே ஆகும், இதுல என்ன ப்ராபபிலிட்டி இருக்கிறது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? நடக்கும் நடக்காமல் இருக்கும் எவனாலும் சொல்ல இயலாது. சரி, அடுத்ததை பார்ப்போம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ரசூலுல்லாஹ் வாக்கிங் போவார்கள், எங்க போவார்கள் தெரியுமா? எங்களை உங்களை மாதிரி ரசூலுல்லாஹ்வை எடுக்காதீர்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கும் சஹாபாக்களுக்கும் அல்லாஹ் கொடுத்த பலம். பிலால் இப்னு ரபா ரதியல்லாஹு அவர்கள் மதீனாவுக்கு வந்த உடனே அழுதார்கள், ஒரு மூலையிலே பிலால் ரலி அழுந்தார்கள், இன்னொரு மூலையில் அபூபக்கர் ரலி அழுந்தார்கள். என்னால் மதீனாவுடைய கிளைமேட் தாங்க இயலாது, அவ்வளோ காய்ச்சல். அந்த நேரத்திலே ஒரு கவிதை படிப்பார், நாங்கள் மக்காவிலே மலைகளில் ஓடுவோமே அந்த மாதிரி இருந்தோமே என்று படித்து படித்தே அழுவார். அப்படி ஏண்டா மக்காவை பொறுத்தளவில் மதீனாவை விட, மக்கா மதீனா நிலப்பரப்பு இப்படி, மதீனாவுடைய நிலப்பரப்பு மலைகள் மக்கா. இப்போ அக்குரணையில் உள்ளவருக்கு மலை ஏறுறது சிம்பிள், கண்டிகள் அந்த பக்கத்தில் உள்ளவங்களுக்கு, இந்த புத்தளம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அவங்க தரை பகுதி. இதே மாதிரி மக்காவில் எங்கே போனாலும் மலைமலையாகவே இருக்கும், அதனால் அவங்க ஹபியே என்னென்னா மலை ஏறி இறங்குறது. ரசூலுல்லாஹ் வாக்கிங் போகிறார்கள், எங்கே போனார்கள் தெரியுமா? மதீனாவுடைய தரையில் அல்ல, உஹது மலையிலே. சஹீஹுல் புகாரியை பரட்டுங்கள், சஹீஹுல் புகாரியை பரட்டுங்கள். இந்த இரவு முடிவு செய்யுங்க, எது எப்படி வாழ்க்கை அமைக்கிறது. இந்த முன்னறிவிப்புகள் எல்லாம் என்னுடைய மரணத்தை உங்கள் மரணத்தை ஞாபகப்படுத்தணும், விட்டு போகிற சந்ததியை ஞாபகப்படுத்தணும், இந்த ஊர்வாசிகளை ஞாபகப்படுத்தணும். சூரா யாசின்ல போய் அவர் அழுது கொண்டு சொல்லுவாரே, அவர்களுக்கு தெரிந்திருந்தால் என்னை கொண்டு விட்டார்களே என்று சொல்லுவார்களே, அந்த மாதிரி இந்த ஊர் மக்களை காப்பாற்றும் முயற்சி எங்கள் போயிடுச்சு. எங்கள் வியாபாரம், எங்கள் வாழ்க்கை, எங்கள் குடும்பம் என்று மட்டுமில்லை, இவர்களையும் எடுத்துக்கொண்டு சத்தியத்தை தெரு தெருவாக சொல்லணும். டைல்ஸ் அடிச்சிட்டோம், பள்ளியை கட்டிட்டோம், ஃபேனை போட்டுட்டோம், ஓயாது, இது ஓயாது, இந்த அலை ஓயவே ஓயாது. கடைசி வீடு உள்ள வரைக்கும் இந்த அலை போகும், எங்களை கொண்டாலும் போகும், ரத்தத்தை வடித்தாலும் போகும், சத்தியத்தை ஒரு நாளும் பின்னாடி காலை எடுத்து வைக்க மாட்டோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த உணர்வு சஹாபாக்களுக்கு வரப்போய்தான் பிரான்சுடைய போர்டர் வரைக்கும் போய் திறந்தார்கள் கதவை. ஐரோப்பா அப்படியே பயந்து நின்றது, பிரான்ஸ் அசந்து நின்றது. ஏன் திறந்தார்கள்? உலகத்தில் எல்லா மூலையிலும் யாரு? முஹம்மது பின் காசிம் சுபஹா, அவருடைய வயசு எத்தனை? தாரிக் பின் ஜியாத் 18 வயசு, பிரான்சை பிடிக்கிற நேரம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் பலத்தை கையிலே கொடுத்திருந்தான். அதனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஒவ்வொரு முன்னறிவிப்புகளும் எங்கள் வாழ்க்கை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கணும். ரசூலுல்லாஹ் வாக்கிங் போகிறாங்க உஹது மலையில், சின்ன ஒரு பூமி குலுக்கம், வளமைக்கு மாற்றம் ரசூலுல்லாஹ் காலை தூக்கி ரசூலுல்லாஹ் அப்படி செய்கிறதே இல்லை, வளமையாக ரசூலுல்லாஹ் செய்ய மாட்டார்கள். வளமைக்கு மாற்றம் வாக்கிங்னா மஷூரா, நாங்கள் மஷூரா செய்கிறது உட்காந்துட்டு, ஏழமெண்டா தரையில் நடப்போம். எவ்வளோ தடகாத்திரம் இருக்கும், உஹது மலையை கொஞ்சம் ஏறி பாருங்கள், மூச்சரைச்சே போயிடுவோம். ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும், ரசூலுல்லாஹ்வுக்கு சாப்பாடு கொடுக்க ஜபலுன்னூரில் ஈராக் என்ற குகைக்கு போனாங்களே, கொஞ்சம் ஏழு மண்டை ஏறி பாருங்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஜபலுர் ரஹ்மா சவுர்குகையை கொஞ்சம் மேலமண்ட ஏறி பாருங்க, சர்வ சாதாரணமாக ஏறுவார்கள் அந்த காலத்து அரபியர்கள். அவ்வளோ பவர் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருந்தான். வாக்கிங் எங்க தெரியுமா? உகது மலையில. எங்க பொம்பளைகள் வாக்கிங் போனாங்களா, இடுப்பை முடிச்சு கடைசியில எக்கச்சக்கமான பாம் பூச வேண்டி வரும். அது பெண்கள் தான் என்று பார்த்தா ஆம்பளைக்கு அதை பூச வேண்டி வரும். அப்படிப்பட்ட நிலைமை இல்லாம இருக்கிறோம் அல்லாஹ்வுடையார்களே. வாக்கிங் போற நேரம் பூமி குலுக்கும். அல்லாஹுடைய தூதர் என்ன பண்ணார்கள் தெரியுமா? காலை தூக்கி ஒரு அடி அடித்தார்கள் உகதுக்கு. வளமைக்கு மாற்றம், உகதிலே ஒரு அடி, காலை தூக்கி உகது மலையை அடித்தார்கள். அடித்து விட்டு சொன்னார், உகது நீ அசையக்கூடாது என்றார்கள். ஆச்சரியமாக இருக்கிறது உமர் பின் கத்தாபுக்கு. ஏனென்றால் உற்ற நண்பர்கள் நாலு பேர் நிற்கிறார்கள் அங்கே. ரசூலுல்லா மூணு பேர், அபூபக்கர் சித்திக் ரதியல்லான் அவர்கள், உமர் பின் கத்தாப் ரதியல்லான் அவர்கள், உஸ்மான் பின் அஃபான் ரதியல்லான் அவர்கள். இந்த மூணு பேரோட ரசூலுல்லா, ரசூலுல்லா வளமையாக மண்ணோட கல்லோட பேசவே மாட்டார்கள். ஜாஹிலியத்திலே பேச மாட்டாங்க. ரசூலுல்லா உகது மலையோட பேசினார்கள் என்றா, காலை அடித்து உகது நீ அசையக்கூடாது. வேறொன்றுமல்ல, வஹி வருகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மெசேஜ் வரப்போகுது. இது உகது அசையக்கூடாது என்று சொன்னது உகதுக்கல்ல, இந்த அசைவிலேயே அல்லாஹ் ஒரு அசைவை கொடுத்தான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், உகது நீ ஏன் அசையக்கூடாது தெரியுமா? ஹதீஸில் ஏன் அசையக்கூடாது தெரியுமான்ற வார்த்தை வரல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சொல்ல போக்கல அப்படிதான் சொல்லணுமே. உகது அசையக்கூடாது. உன் மீது ஒரு சித்திக் இருக்கிறார், உன் மீது ஒரு நபி இருக்கிறார். ரசூலுல்லா யாரு? நபி. உகதுக்கு என்ன சொல்றாங்க? இது உகதுக்கு இல்லை, எனக்கும் உங்களுக்கும், சஹாபாக்களுக்கு. உகது நீ அசையக்கூடாது, உன் மீது நபி இருக்கிறார், உன் மீது ஒரு சித்திக் இருக்கிறார். யாரு? அபூபக்கர் சித்திக். மற்ற ரெண்டு பேரையும் பார்த்து, உன் மீது மற்ற என்னுடைய ரெண்டு தோழர்கள் இருக்கிறாங்க அப்படி ரசூலுல்லா சொல்லல. உன் மீது ரெண்டு ஷஹீதுகள் இருக்கிறார்கள். அப்ப ரசூலுல்லா ஷஹீது இல்லை, அபூபக்கர் சித்திக் ஷஹீது இல்லை, மற்ற ரெண்டு பேர் கொலை செய்யப்படுவாங்க. அல்லாஹ்வுடைய நல்லியார்களே, எனக்கு உலகத்தில் ஒரு மாமாவை கூட்டி வாங்க. அந்த மாமா சொல்லணும் மருமவனை பார்த்து, மருமவன் உங்களை கொல்லுவாங்க. அதை தெரிஞ்சா ஏன் மகளை கொடுக்குறேன்னு கேட்க மாட்டாங்க. அதை தெரிஞ்சா எப்படி கொடுப்பாங்க? கொடுப்பாங்களா மகளை? ரசூலுல்லா யாரை பார்த்து சொன்னாங்க தெரியுமா? ஒன்று மாமா. ரசூலுல்லா உமர் பின் ஹத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு ரசூலுக்கு 10 வருஷத்துக்கு இளமை, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 10 வருஷத்துக்கு 12 வருஷத்துக்கு இளமை ரசூலுல்லாவுக்கு, அவர் தம்பி. ஆனால் அவர் ரசூலுல்லாவுக்கு இன்னொரு முறையில் மாமா. ஏண்டா அவங்க மகளை ரசூலுல்லா முடித்தாங்க, அதனால மாமாவை பார்த்து சொல்றாங்க, ரசூலுல்லா நண்பர் ஒரு பக்கத்தில், உங்களை கொல்லுவாங்க, உங்களை கொல்லுவார்கள். அடுத்தது யார்? ஜுன்னுரைன். ரசூலுல்லாடைய ஒரு புள்ளை இல்லை, ரெண்டு புள்ளைய கல்யாணம் முடித்து கொடுத்தால், ஒத்தரை கல்யாணம் முடிச்சு கொடுத்தா அவர் தம்பிக்கு கல்யாணம் முடிச்சு கொடுப்போமான்னு எக்கச்சக்கமான கல்யாணம் வீட்டில் போய் கேளுங்க பார்ப்போம். நானக்கு இவரை கொடுத்தாச்சு, தம்பிக்கு கொடுப்போமான்னு லட்சத்தில் ஒரு வீட்டில் கொடுப்பாங்க. வந்துதா இந்த குடும்பத்தோட வெச்ச சகவாசமே போதும் பண்ணுவாங்க. அல்லாஹ்வுடைய நல்லியார்களே, ஒரு புள்ளையை கொடுத்து ஒரு மகள் மௌத்தாக மறுபுள்ளையை ரசூலுல்லா கொடுத்தார்கள் என்றால் எப்படிப்பட்ட பாசம் வைத்திருப்பார்கள் உஸ்மான் பின் அஃபான் ரதியல்லாஹு அன்ஹோட. சுன்னுரை ரசூலுல்லாவுடைய ரெண்டு புள்ளையும் கல்யாணம் முடித்தவர் சொன்னார், உஸ்மான் நேரடியாக ரதியல்லாஹன் அப்படி என்று சொல்லாமல் சொன்னார்கள், உன் மீது ரெண்டு ஷஹீதுகள் இருக்கிறார்கள். உகதுடைய அசைவுக்கு ரசூலுல்லா காலடித்து பேசினது உகதுக்கல்ல, எனக்கும் உங்களுக்கும். உரசி பாருங்க, உமர் பின் ஹத்தாப் கொலை செய்யப்படாட்டி நான் சொன்னது பொய், உஸ்மான் பின் அஃபான் கொலை செய்யப்படாட்டி நான் சொன்னது பொய். சரி, கொலை செய்யப்பட்டுட்டாங்க, இப்போ என்ன முடிவு? இப்போ என்ன முடிவு? இது நான் வீணாக பேசவில்லை, என் ரஹ்மான் எனக்கு சொல்லித்தர நான் சொன்னேன். ஏன் தெரியுமா? இது நடந்தா மருமையுடைய சன்னிதானத்தில் எல்லோரும் இருக்கு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வருவானே, மலாய் எல்லா மலக்குமார் வஜா அரபுக்க வல் மலக்கு சஃபன் சஃபா, மலக்குமார்கள் எல்லாம் அணிவகுத்து நிக்கிற நேரம் ரப்புல் ஆலமீன் வருவானே, வஜி அயௌம இதிம்பிஜ ஹன்னம், நரகம் கொண்டு வந்து நிற்பாட்டப்படுமே. அல்லாஹுடைய நல்லடியார்களே, எல்லோரையும் கூட்ட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாரிப்பானே, அந்த சன்னிதானத்தில் கொஞ்சமும் சந்தேகம் வராது. அப்படி என்றால் மனிதருடைய மனங்கள் புண்படுமாறு பேசினீர்களா? மன்னிப்பை கேளுங்கள், பெருமையை தூக்கி மிதியுங்க, இறங்கி போய் மன்னிப்பு கேளுங்க. மருமையுடைய சன்னிதானத்திலே அது பலமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்கள் இறங்குங்க, எப்பையும் உங்கள் நிலைமையை இறக்குங்க, ரப்புல் ஆலமீனுக்காக இறக்குங்க, அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துவான். உங்கள் நாவில் வேண்டியதை பேசலாம்னு நினைக்கிறீர்களா? கொள்கைவாதிகளை இப்பொழுது உங்களுக்கு சொல்கிறேன், கந்தூரிவாதிகளுக்கு சொல்லியாச்சு, அவர்கள் மட்டும்தான் குற்றவாளிகளா? தௌஹீத் ஜமாத்து வாதிகளே, அல்லாஹ்வை ஷாகிதாக வைத்து சொல்கிறேன், மிக பெரும் ஒரு பாவத்திலே தைரியமாக ஈடுபடுகிறீர்கள். மிக பெரும் ஒரு பாவத்திலே தைரியமாக ஈடுபடுறீங்க. நீங்கள் எதை நம்பிக்கொண்டு இந்த பாவத்தில் ஈடுபடுறீங்க? வேண்டிய மாதிரி நாவை அசைக்கலாமா? ரசூலுல்லா கேரண்டி கொடுத்தார்கள், வாரண்டி கொடுத்தாங்க. இப்போ ஏதாவது ஒரு பிசி வாங்கினீங்கன்னா, ஃபோன் வாங்கினீங்கன்னா, வண்டியை வாரண்டி போடுவாங்க. உடஞ்சா தண்ணியில் உளுந்தா தர ஏதாவது நடந்தால் பார்ப்போம், வாரண்டி. ரசூலுல்லா வாரண்டி கொடுத்தார்கள் சுவர்க்கத்துக்கு வருவதற்கு. இப்போ சீல் வைக்கிறேன், யார் வரணும் தெரியுமா? இதையும் ரெண்டு தொடைகளுக்கு மத்தியில் உள்ளதையும் ரெண்டு உயர்களுக்கு மத்தியில் உள்ள பாதுகாத்தவருக்கு அல்மனலஹு ஜன்னா. நான் பொறுப்பென்றார்கள் ரசூலுல்லா சுவர்க்கத்துக்கு, நான் நிப்பேன் என்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாய்க்கு வந்ததும் கேட்டதும் எல்லாத்தையும் பேசுவீர்களா? எல்லாத்தையும் கொடுப்பீர்களா? தௌஹீத் ஜமாத்தில் இருந்து ஒரு கூட்டம், அவர்கள் தான் உண்மையான தௌஹீத்வாதிகளா? எப்படி பேசினார்கள் தெரியுமா? உள்ளவர்களுக்கெல்லாம் தீர்ப்பு, இவர் இப்படிப்பட்டவர், அவர் விபச்சாரி, இவர் இப்படி, அவர் இப்படி. ஷஹீஹுல் புகாரி, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்த ஹதீஸ் பரட்டி பாருங்கள். இன்றைக்கு போய் மிக டேஞ்சர், ஷிர்க்கு இல்லை, இபாதத்தோட நரகத்துக்கு அல்லாஹ் அனுப்புவான், அல்லாஹ் பாதுகாக்கணும். நான் யாரையும் நரகவாதி என்று சொல்ல அருகதையும் இல்லை, அப்படி சொல்லவும் இல்லை. எதையும் சொல்ல முடியாத ஒரு மனிதனுக்கு தீர்ப்பு கொடுக்க முடியாது, எவனுக்கும் தீர்ப்பு கொடுக்க முடியாது. கடைசி நிமிடம் அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்தை கொடுத்து இவரிடம் ஹிதாயத்தை பறித்தால் அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ரொம்ப அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. வாய், நாங்கள் சத்தியத்தில் இருக்கிறோம் என்று என்றைக்கும் பெருமை படையலாது எங்களுக்கு. அல்லாஹ் கடைசி மூச்சில் அந்த சத்தியத்தோட பிரிய வைக்க வேண்டும் என்று தேம்பி தேம்பி கேட்க வேண்டும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. என்ன ரசூலுல்லாஹ் சொன்னார்கள்? முன்னாடி நடந்த ஒரு சம்பவம், புகாரியை பரட்டி பாருங்கள். முன்னாடி நடந்த சம்பவம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஒரு கூட்டம் முன்னாடி ஒரு என்ன பண்ணினார், அல்லாஹ்வை வணங்க போனாராம். அந்த நேரம் எந்த தொழுகை என்று தெரியாது, ஹதீஸில் வரவும் இல்லை. அல்லாஹ்வை தொழப்போகிறார், எப்படி தொழுதாருன்னு தெரியவில்லை. போகிற வழியிலே ஒருவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஆபித், அல்லாஹ்வை வணங்கக்கூடிய வணக்கசாலி, அவர் என் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் முன்னாடி நடந்தது, முன்காலத்தில் நடந்தது. இவர் என்ன பண்ணுகிறார்? அவரை கூப்பிடுகிறார், வாருங்களேன் அல்லாஹ்வை வணங்குவதற்கு போவோம், அல்லாஹ்வை வணங்குவதற்கு போவோம், வாருங்களேன் கூப்பிடுறார். இவர் என்ன பண்றாரு தெரியுமா? என்னை பார்க்கவா படைத்தான், நீ போ அப்படி என்றார். உண்மையாக இது பிழை, அவர் பேசியது பிழை. வணக்கசாலி ஆபித், அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவர், அல்லாஹ்வை வணங்க ஓடி போறவர், கோபம் முத்தி கொண்டு வந்து தெரியாமல் சிறுக்கு செய்து விட்டார், தெரியாமல் பாவம் செய்தார். என்ன சொன்னார் தெரியுமா? தெரியவில்லை என்று அந்த இது வந்து இபாதத்து செய்கிறோம் என்ற அந்த பெருமை அவருக்கு வந்து விட்டது. அல்லாஹ் ஒருபோதும் உன்னை மன்னிக்க மாட்டான் என்றார் சுபஹானல்லாஹ். அல்லாஹ் ஒருபோதும் உன்னை மன்னிக்க மாட்டான் என்றார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அவர் நரகத்தில் என்றார். அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை கையில் எடுத்து எவ்வளவு தொழுதாலும் அல்லாஹ் மன்னிப்பது அல்லாஹ்வுக்குரியது. அவன் யாரையும் மன்னிப்பான், யாரையும் சொர்க்கத்துக்கு போடுவான், உன்னை மன்னிக்க மாட்டான் என்று இவர் எப்படி சொல்லுவார்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சர்வ சாதாரணமாக தீர்ப்பு கொடுத்து விட்டார்களே. ஒருவர் பிழை செய்திருந்தால், தப்பு பண்ணியிருந்தால், தகஜத்தில் எழும்பி தேம்பி தேம்பி அழுது அவர் அல்லாஹ்விடம் மன்றாடி இருந்தால், இவங்க கொடுக்குறாங்களே பட்டம் சில மௌலைமார்களுக்கு, ஷேக் ஜானி விபச்சாரத்துக்கு ஷேக் கொடுத்தார்களே, திரும்பி குடும்பத்துக்கே வந்துவிடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வா இருக்குது என்று பேசக்கூடாது, அமைதியா அடங்கி வாழணும், அடக்கமாக இருக்கணும். உள்ளதை எல்லாம் கொட்ட போனீர்கள் என்றால் அந்த சீரழிவை கண்ணால பார்ப்பீர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகப்பெரிய ஃபித்னா நாவு, இருப்பதற்காக வேண்டி எதையும் பேச இயலாது. வீராப்பு பேசி நரகத்துக்கு போவதற்கு தயாராக கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடக்கத்தோட போக வேண்டும். அதற்காக வேண்டி சொல்கிறேன், ஒரு ஜமாத்து பிரிந்து போய் என்ன சொன்னார்கள், அவர் அப்படி, அவங்க வேலை என்ன தெரியுமா, இவர் இப்படி, அவர் அந்தவாதி, இவர் இந்தவாதி, எல்லாத்தையும் கொடுத்து முடித்து விட்டார். என்னமோ அல்லாஹ் கலாக்கதறி அவர் கையில் கொடுத்த மாதிரி ஒரு மனிதன் தேம்பி தேம்பி அழுதி தௌபாவில் ஈடுபட்டு அவன் திரும்ப வந்தால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஷேக் முஃபாரிஸ் பிரசாதி அவர்கள் எங்களோடு சேர்ந்திருக்கிறார் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அவர் இதுக்கு முன்னாடி அதாவது கொழும்பு மர்க்கஸில் படித்தவர், அவர் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே தப்லீ கோட்டை ஸ்ரீலங்காவிலே படித்தவர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய கல்புக்கு அதை இறக்கினானே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாய் முந்தி அங்கே படித்தவர்கள் எல்லாம் இப்படி என்று நான் சொல்லியிருந்தால் எப்படிப்பட்ட நிலைமையில் நான் இருப்பேன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? யாருக்கும் தீர்ப்பு கொடுப்பதற்கு அருகதையே எங்களுக்கு இல்லை அல்லாஹ்வுடையார்களே. அந்த அருகதையும் அதிகாரத்தையும் அல்ல எங்களுக்கு தராமல் எங்க வேலை அதா? அவர் அவருக்கு போய் தீர்ப்பு கொடுப்பதா? பேசாமல் மௌனமாக எங்களை பாதுகாக்கணும், எங்க குடும்பத்தாரை பாதுகாக்கணும், சமூகத்தை பாதுகாத்து நாங்கள் தப்பில்லாமல் ரப்பே எங்களை காப்பாத்து ஓடாமல் தப்பாமல் இன்னொருவருக்கு பட்டம் சூட்டினால் திரும்ப சுழண்டு வரும்.
2: தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
1: www.muslimwanoli.com.
0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் வான்மறை தொடர்.
2: بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அல்லாஹ் இந்த புனித பூமியில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ அது போன்று அல்லாஹ் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. இந்த பயணத்திற்கு முன்னதாகவும் உம்ரா எப்படி செய்ய வேண்டும் என்ற விஷயங்களை பற்றி பார்த்தோம். இந்த வகுப்பு இன்ஷா அல்லாஹ் நினைவூட்டலாக இருக்கும், அல்லது புதிதாக வந்தவர்களுக்கு ஒரு பாடமாக அமையும். ஃபிக்ஹுல் உம்ரா, உம்ராவிற்கான சட்டத்திட்டங்கள். அரபி மொழியில் உம்ரா என்றால் அஸ்-ஸியாரா என்ற அர்த்தம். ஒரு நோக்கத்தோடு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பயணமாகுதலுக்கு அரபியில் உம்ரா என்று சொல்வார்கள். இஸ்லாமிய மார்க்கத்துடைய வழக்கத்தின்படி உம்ரா என்றால் அல்லாஹுடைய புனித இல்லம் இருக்கக்கூடிய காபாவை நோக்கி பயணம் செய்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவுடைய காரியங்கள் என்று எதையெல்லாம் செய்தார்களோ அவை அனைத்தையும் செய்தலுக்கு இஸ்லாமிய வழக்கத்தில் உம்ரா என்று சொல்லப்படும். அல்லாஹுடைய மார்க்கத்தில் உம்ராவிற்கு ஏராளமான சிறப்புகள் உண்டு. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாளில் 4 உம்ராக்களை செய்திருக்கிறார்கள். 3 உம்ரா நேரடியாக, 1 உம்ரா அல்லாஹுடைய தூதர் செய்யவில்லை, காஃபிர்கள் தடுத்து விட்டார்கள் ஹுதைபியாவில் வைத்து. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனுடைய கூலியை கொடுத்து விட்டார். மொத்தம் 4 உம்ராக்கள் நேரடியாக அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையிலிருந்து உம்ராவுடைய பாடத்தை 3 உம்ராக்களில் படிக்கலாம். இஸ்லாமிய மார்க்கத்தில் ஏராளமான சிறப்புகள் உம்ராவிற்கு உண்டு. அதில் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு உம்ராவில் இருந்து இன்னொரு உம்ரா இடைப்பட்ட பாவத்திற்கு பரிகாரமாக அமையும் என்று. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், ஹஜ்ஜையும் உம்ராவையும் தொடர்ச்சியாக செய்யுங்கள், அது வறுமையை போக்கும், அது உங்களுடைய பாவங்களை அழிக்கும். எப்படி தங்கத்தை செய்பவன் அந்த தங்கத்துடைய உலோகத்திலிருந்து அழுக்குகளை வெளியாக்கி தங்கத்தை சுத்தப்படுத்துவதற்காக அதை மேலும் மேலும் மெருகூட்டுவானோ, அது போன்று அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்திலிருந்து பாவங்களையும் வறுமையையும் அல்லாஹ் நீக்கிவிடுவான் உம்ராவின் மூலமாக என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவை பெண்களுடைய ஜிஹாத் என்று சொன்னார்கள். பெண்கள் போர்க்களத்தில் கலந்து கொள்ளக் கூடாது, ஆனால் பெண்களுக்குரிய ஜிஹாத் உம்ரா என்று சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரியவர்கள், முடியாதவர்கள், சிறியவர்கள், பெண்கள் என எல்லோருடைய ஜிஹாதும் உம்ரா என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் மேலும் சொன்னார்கள், மிக முக்கியமான ஹதீஸ், வல் ஹாஜ்ஜு வல் முஅ்தமிரு, ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்களும் உம்ராவிற்கு செல்லக்கூடியவர்களும் வஃதுல்லாஹ், அல்லாஹுவின் விருந்தாளிகள் ஆவார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அந்த வாய்ப்பை எமக்கு தந்திருக்கிறார். அல்லாஹுவின் விருந்தாளிகள், அல்லாஹ் அவர்களை அழைத்தான், ஃபஜாபூஹு, அவர்கள் அந்த அழைப்பிற்கு பதில் கொடுத்தார்கள். இதா ஸஅலூஹு, அவர்கள் அழைப்பிற்கு பதில் கொடுத்ததால் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் எதையாவது கேட்டால் அல்லாஹ் அதை கொடுப்பான். அல்லாஹுடைய விருந்தாளிகள் அல்லாஹுடைய அழைப்பிற்கு பதில் கொடுத்தார்கள், அவர்கள் எதை கேட்டாலும் அந்த உம்ராவில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைவேற்றி தருவான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உம்ராவில் ரமதானில் செய்யக்கூடிய உம்ராவிற்கு மட்டும் தனி சிறப்பு, மற்ற உம்ராக்களை விட ரமதானில் செய்யக்கூடிய உம்ரா ஹஜ்ஜுக்கு நிகரானது, ஹஜ்ஜுடைய நன்மைகளுக்கு நிகரானது. அல்லது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருந்து ஹஜ்ஜு செய்தால் என்ன கூலியோ அந்த கூலி அல்லாஹ் ரமதானுடைய உம்ராவிற்கு கொடுக்கிறான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உம்ராவிற்கு செல்வதற்கு முன்னால் எம்முடைய உள்ளத்தில் நாம் வைத்துக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம் அந்நியத்துல் ஹாலிசா, தூய்மையான உள்ளம். அல்லாஹ்விற்காக மட்டும்தான் இந்த உம்ராவை செய்கிறேன், அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி நன்மையை அதிகரித்து பாவங்களை குறைப்பதற்காகத்தான் என்னுடைய வாழ்வின் மாற்றத்திற்கான இந்த உம்ராவை தவிர நான் இரண்டு மூன்று உம்ராக்களை செய்துவிட்டேன் அல்லது என்னுடைய கணவன் அழைத்து வந்தார் என்னுடைய பெற்றோர்கள் வர சொன்னார்கள் இதனால் செய்கிறேன் என்ற எண்ணம் எல்லாம் என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது. நான் என் அமலை முன்னோக்கி, என் ரப்பை முன்னோக்கி, என்னை படைத்தவனை முன்னோக்கி நன்மையை அதிகரித்து பாவங்களை நான் அழிப்பதற்காகத்தான் இந்த உம்ராவுடைய பயணத்தில் நான் கலந்து கொள்கிறேனே தவிர பேருக்காகவோ புகழுக்காகவோ வேறு எந்த நோக்கத்திற்காகவும் இந்த உம்ராவை நான் செய்யவில்லை என்ற எண்ணம் யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அந்த எண்ணத்திற்கு ஏற்றவாறு அல்லாஹ் அவர்களுக்கு கூலியை வழங்குவான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவுடைய சட்டங்களாக ஏராளமான சட்டங்களை சொன்னார்கள். நம்மை பொறுத்தவரை நாம் நம்முடைய ஊரிலிருந்து கிளம்பி மதினாவிற்கு வந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் மதினாவில் இஹ்ராமை அணிந்து நாம் உள்ளே நுழையவில்லை, நுழைய வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது. நாம் மதினாவிற்கு வந்தோம், நம்முடைய இயற்கையான ஆடையில் இருக்கிறோம். தேவையான பொழுது நம்முடைய ஆடைகளை மாற்றுகிறோம், ஃபர்தான நேரங்களுக்கு மஸ்ஜித் நபவிக்கு சென்று தொழுகையை நிறைவேற்றுகிறோம். இது நம்முடைய வழக்கமான செயலாக மதினாவுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவிற்கு வைத்த முதல் நிபந்தனை மீகாத். மீகாத்துடைய எல்லையில் இருந்துதான் இந்த உலகத்தில் வரக்கூடிய எல்லோரும் உம்ராவிற்கு வர வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான்கு மீகாத்துடைய எல்லைகளை தன்னுடைய வாழ்நாளில் நிர்ணயித்தார்கள். ஐந்தாவது எல்லை பின்னால் காலத்தில் சஹாபாக்களால் முடிவு செய்யப்பட்டது, அது வேறு. நான்கு எல்லைகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதில் ஜித்தா வழியாக வரக்கூடியவர்களுக்கு எல்லை ஜித்தாவிற்கு முன்னதாகவே வந்துவிடும். அதனால் அவர்கள் ஊரில் இருந்தே இஹ்ராமுடைய ஆடை அணிந்து மீகாத் வந்தவுடன் உம்ராவிற்கான நியத்தை செய்து கொள்ளலாம். ஆனால் மதீனாவிற்கு வரக்கூடியவர்களுக்கு மதீனாவை தாண்டிதான் மீகாத்துடைய எல்லை இருக்கிறது. இப்ப மதினாவிலே நாம் இருக்கிறோம், நம் மதினாவை விட்டு வெளியே செல்லும் பொழுதுதான் மீகாத்துடைய எல்லை இருக்கிறது. நம்முடைய மீகாத் அபுரார் அபியார் அலி, அபியார் அலி கான யுஸம்மா தில் ஹுலைஃபா, தில் ஹுலைஃபா என்று அழைக்கப்படக்கூடிய எல்லைதான் மதினாவில் இருந்து செல்லக்கூடியவர்களுக்கு மீகாத்துடைய எல்லை. இப்படி அல்லாஹுடைய தூதர் உலகத்தில் நான்கு மூலைகளை நிர்ணயித்தார்கள் உம்ராவிற்கு வரக்கூடிய ஹஜ்ஜிக்கு வரக்கூடியவர்களுக்காக. இப்ப நம்ம எங்க போக போறோம்? தில் ஹுலைஃபா அபியார் அலி என்று அழைக்கப்படக்கூடிய தில் ஹுலைஃபாவுடைய எல்லையில் சென்று எஹ்ராமை அணிய போகிறோம். எஹ்ராமுடைய ஆடையை நம்முடைய ஹோட்டலுடைய அறைகளில் இருந்து கூட நாம் அணிந்து கொள்ளலாம், அதில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் சிறந்தது மீகாத்துடைய எல்லைக்கு சென்று அணிவது. ஆனால் அதில் வசதி எமக்கு குறைவாக இருக்கும் அல்லது எம்முடைய லக்கேஜ்களை எடுத்து ஏற்றுவது சிரமமாக இருக்கும் என்றால் எம்முடைய அறைகளில் இருந்து குளித்து உடலில் நறுமணம் பூசி, உடலில் நறுமணம் பூசி, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்கள் வெளியே தெரியும் அளவிற்கு நறுமணம் உடலில் பூசலாம், பெண்கள் நறுமணம் தெரியாத வெளியே வராத நறுமணங்களை உடலில் பூசிக்கொள்ளலாம். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் குளித்து தங்களை சுத்தம் செய்து உதூ செய்து எஹ்ராமுடைய ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும். பெண்கள் ஹைதுடைய காலத்தில் இருந்தாலும் சரி அவர்களும் எஹ்ராமுடைய ஆடையை அணிந்து கொள்ளலாம். ஹைது எஹ்ராமுக்கு சுத்தமாக இருக்க வேண்டும் என்ற நிலைமை அவசியம் கிடையாது. அவர்களும் குளித்து சுத்தம் செய்து தங்களுடைய ஆடைகளை அணிந்து கொள்ளலாம். ஆண்களுடைய எஹ்ராம் ஆடை என்ன? மேலே ஒரு ஆடை, கீழே ஒரு ஆடை, தைக்கப்படாத, அதாவது இரண்டு மூலைகளும் ஒன்று சேர்க்கப்படாத மேலொரு ஆடை கீழொரு ஆடை ஆண்களுடைய எஹ்ராம். பெண்களுடைய எஹ்ராம் அவர்கள் எதை ஆடையாக அணிந்திருக்கிறார்களோ, எதை ஹிஜாபாக அணிந்திருக்கிறார்களோ அதுதான் பெண்களுடைய எஹ்ராமுடைய ஆடை. எஹ்ராமுடைய ஆடை அணிந்ததில் இருந்து ஒரு மனிதன் எஹ்ராமுடைய நிலைக்கு சென்று விட மாட்டான். இப்போதுதான் சொல்லுவான் மீகாத்திற்கு சென்று நீயத்தை மொழிந்தால்தான் அவன் எஹ்ராமுடைய நிலைக்கு செல்லுவான். எஹ்ராமுடைய ஆடை அணிவதால் எஹ்ராமுடைய நிலைக்கு சென்று விட முடியாது. எஹ்ராமுடைய ஆடை அணிந்ததற்கு பிறகு எஹ்ராமுக்கென்று இரண்டு ரக்அத் சுன்னா என்று எதுவும் கிடையாது. முடிந்தால் உது செய்தால் உதுவுடைய இரண்டு ரக்அத்துகளை தொழுது கொள்ளலாம். அல்லது பள்ளியில் வைத்து எஹ்ராம் அணிந்தால் பள்ளியுடைய தஹியா மஸ்ஜிதை தொழுது கொள்ளலாம். அல்லது ஃபரதான நேரத்தில் நாம் எஹ்ராமை அணிந்தால் எஹ்ராமை அணிந்து ஃபரதான தொழுகைகளை தொழுது கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய இறுதி ஹஜ்ஜின் போது துல் ஹுலைஃபா அந்த பகுதிக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய மஸ்ஜிதில் எஹ்ராமை அணிந்து துஹருடைய தொழுகைக்கு பிறகு அங்கிருந்து நீயத்தை வைத்து கிளம்பினார்கள். அது போல் செல்வதும் சுன்னாதான். ஆனால் இந்த துல் ஹுலைஃபாவை பொறுத்தவரை, இங்கு இருக்கக்கூடிய எல்லையை பொறுத்தவரை, அந்த பள்ளியில் தொழுவது அல்லாஹ்வுடைய தூதருடைய வழக்கம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜிப்ரீல் எனக்கு கட்டளையிட்டார் இந்த வாதியில் இந்த பள்ளத்தாக்கில் தொழும்படி. இந்த பள்ளத்தாக்கு பரக்கத் பொருந்திய பள்ளத்தாக்கு, அதனால் இங்கே தொழுவது சுன்னா. ஃபரதான நேரத்தில் சென்றால் ஃபரதான கடமைகளை தொழுதால் போதும், தனியாக இந்த தொழுகையும் தொழ வேண்டும் என்று அவசியம் இல்லை. ஃபரத் அல்லாத நேரத்தில் சென்றால் இரண்டு ரக்அத் தொழுது விட்டு அங்கிருந்து களைவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய சுன்னா. போய் ஹராமை அணிந்து மீக்காத்துடைய எல்லைக்கு வருவோம். மீக்காத்துடைய எல்லையில் வைத்து எப்படி நீயத்தை மொழிவோம், நீயத்தை எப்படி மொழிய வேண்டும், வாயால் லப்பைக உம்ரதன் அல்லது அல்லாஹும்ம லப்பைக உம்ரதன் சொல்லுங்க. அல்லாஹும்ம லப்பைக உம்ரதன், யா அல்லாஹ் உம்ராவிற்காக நான் ஆஜராகிறேன் என்ற நீயத்தை மீகாத்துடைய எல்லையில் வைத்து முழிந்தவுடன் எஹ்ராமுடைய நிலைக்கு செல்லுவோம். எஹ்ராமுடைய நிலைக்கு சென்றால் ஆண்கள் தலையை மறைக்க கூடாது. ஆண்கள் தலையில தொப்பியோ தலைப்பாகையோ அல்லது துண்டுகளோ எதுவும் அணிந்து கொள்ளக்கூடாது. பெண்கள் தங்களுடைய முகங்களையும் கைவுரைகளையும் கலட்டி விட வேண்டும். பெண்கள் எஹ்ராமுடைய நிலைக்கு சென்று விட்டால், நீயத்தை முழிந்து விட்டால், முகத்தை மறைப்பது கூடாது, கைகளை மூடுவது கூடாது. காலுரைகளை அணிந்து கொள்ளலாம், காலுரைகளை அணிந்து கொள்ளலாம், கலட்ட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. கையுறைகளை கலட்டி விட வேண்டும், முகத்திரையை கலட்டி விட வேண்டும் பெண்கள். அதற்கு பிறகு நறுமணம் பூசுவது கூடாது. முடிகளை வெட்டுவதோ நகங்களை கீறுவதோ அதற்கு பிறகு கூடாது. அதற்கு பிறகு வேட்டையாடுவதோ அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்ராமுடைய நிலையில் தடை செய்த மற்ற செயல்களை செய்வதோ, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்வதோ, இவை அனைத்தும் இஹ்ராமுடைய நிலையில் தடை செய்யப்பட்டதாகும். இதை யாராவது செய்துவிட்டால் அதற்கு பரிகாரமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு காரியங்களை சொன்னார்கள். லப்பைக உம்ரதன் அல்லாஹும்ம லப்பைக உம்ரதன் என்ற நீயத்தை மொழிந்து விட்டால் இஹ்ராமுடைய நிலைக்கு நாம் சென்று விடுவோம். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய சுன்னா, மதினாவில் இருந்து மக்கா செல்லும் வரை பயணம் கொஞ்சம் தூரமானது, கிட்டத்தட்ட 5 மணி நேரம் அல்லது 5.5 மணி நேரம், 6 மணி நேரம் கூட ஆகலாம். இந்த 6 மணி நேரமும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருக்கு கூறி தந்த சுன்னா தல்பியாவை ஓதுவது. லப்பைக அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன்னிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்ற தல்பியாவை ஆண்கள் சத்தமாக ஓதலாம், பெண்கள் வாய்க்குள் மௌனமாக ஓதிக்கொள்ள வேண்டும். எதுவரை? மஸ்ஜிதுல் ஹராமில் நுழையும் வரை. மஸ்ஜிதுல் ஹராமில் நுழையும் வரை தல்பியாவை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் தல்பியாவை மொழிகிறாரோ இஹ்ராமுடைய நிலையில், அவருடைய வலதுபுறம் இடதுபுறம் மரமாக இருந்தாலும் கல் கற்களாக இருந்தாலும் அவரோடு சேர்ந்து தல்பியாவை மொழிகிறது என்று. சுப்ஹானல்லாஹ். அதனால் தல்பியாவை அதிகம் ஓதிக்கொண்டே வர வேண்டும். வீணான பேச்சுகளையோ அல்லது தேவையற்ற செயல்களையோ அந்த இஹ்ராமுடைய நிலையில் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். இஹ்ராமுடைய நிலையில் ஆனதற்கு பிறகு தல்பியாவை ஓதி மக்காவை நோக்கி புறப்பட்டு மஸ்ஜித் ஹராமில் நுழைய தயாராகுவோம். அதற்கு முன்னால் எம்முடைய அறைகளுக்கு சென்று நாம் அறைகளில் நுழைய வேண்டிய அந்த வேலைகளை எல்லாம் செய்து எம்முடைய லக்கேஜ்கள் எல்லாவற்றையும் வைத்துவிட்டு மீண்டும் நீங்கள் குளித்து சுத்தமாக வேண்டும் என்று ஆசைப்பட்டால் குளிக்கலாம், சுத்தமாகலாம். அதே இஹ்ராமுடைய ஆடையை அல்லது வேறு இஹ்ராமுடைய ஆடை அணிந்து கொள்ளலாம். ஆண்களாக இருந்தால் தைக்கப்பட்ட ஆடையை அணியக்கூடாது. குளித்ததற்கு பிறகோ அல்லது குளிக்கும் போதோ இரண்டு மூளையும் சேர்க்கப்பட்ட ஆடை அணிந்து குளிக்கவும் கூடாது. அதற்கு குளித்ததற்கு பிறகு அதை அணியவும் கூடாது. இஹ்ராமை மீண்டும் அவர்கள் குளித்து அணிந்து கொள்ளலாம். பெண்களும் தங்களை சுத்தப்படுத்தி மீண்டும் தங்களுடைய ஆடைகளை அணிந்து கொள்ளலாம். நறுமணம் பூசப்படக்கூடாது. ஆனால் பாறைகளில் இருந்து கிளம்பி மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி நடக்க புறப்படுவோம். மஸ்ஜிதுல் ஹராமை நுழைந்தவுடன் தல்பியாவை நிறுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு தல்பியாவை ஓதக்கூடாது. பள்ளிவாசலில் நுழையக்கூடிய துஆவை ஓத வேண்டும். வலது காலை உள்ளே வைத்து மஸ்ஜிதுல் ஹராமில் நுழையும் போது பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அல்லது வேறும் சில துஆக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் கூறியது, அல்லாஹும்மா ஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக், பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், அல்லாஹும்மா ஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக் உள்ள நுழையும் போது சொல்லி தர, அல்லது கிதாபு உங்களுடைய புத்தகத்தில் இருக்கும், அதை பார்த்து நீங்க ஓதிக்கொள்ளுங்க. துஆபுக்க கையிலே வச்சுக்கொள்ளுங்க. உம்ரா செய்ய வேண்டிய அந்த குறிப்புகளையும் கையிலே வச்சுக்கொள்ளுங்க. சில தவிர ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் வந்தால் நீங்க பார்த்துக் கொள்ளலாம். பள்ளியில் நுழையும் போது துஆவை ஓதி நுழைவோம். நேரடியாக கஅபாவை நோக்கி செல்வோம். தவாஃப் செய்யக்கூடிய இடத்திற்கு, தவாஃப் செய்யக்கூடிய இடத்திற்கு உள்ளே நுழைவோம். தவாஃபை ஆரம்பம் செய்வோம். தவாஃபை ஆரம்பம் செய்யும் போது ஆண்கள் 4 சுன்னாக்களை கடைபிடிக்க வேண்டும். பெண்கள் 3 சுன்னாக்களை கடைபிடிக்க வேண்டும். பெண்கள் 2 சுன்னாக்களை கடைபிடிக்க வேண்டும். ஆண்கள் 4 சுன்னாக்களை கடைபிடிக்க வேண்டும். ஆண்கள் கடைபிடிக்க வேண்டிய முதல் சுன்னா, இஹ்ராமுடைய ஆடை அவர்கள் அணிந்திருப்பார்கள், தங்களுடைய உடல் முழுக்க மூடி, சரியா? இஹ்ராமுடைய ஆடை கழுத்தில் நாட்டாம துண்டு மாதிரி போடக்கூடாது, உடல் தெரியற மாதிரி. பெண்கள் இருப்பாங்க, தங்களுடைய உடல்ல மறைக்க வேண்டிய அவுராக்கள் இருக்கும், அதனால் எஹ்ராமுடைய ஆடை உடல் முழுக்க போர்த்தி இருக்க வேண்டும். கையில் எந்த உறுப்புகளோ அல்லது உடலில் தெரிய வேண்டிய உறுப்புகளோ ஆண்கள் இதை துண்டுதான போட்டிருக்கோன்னு சொல்லி இஷ்டப்படி போட்டு இருக்கக்கூடாது. தங்களுடைய வயிற்று பகுதிகளோ நெஞ்சு பகுதிகளோ எதுவும் அவர்களுக்கு தெரியக்கூடாது. பெண்கள் இருக்கிறார்கள், அவுராக்களை மறைக்க வேண்டும். எஹ்ராமுடைய ஆடை முழுவதுமாக ஆண்கள் போற்றி இருக்க வேண்டும். தவாஃபை ஆரம்பிப்பதற்கு முன்னால் தவாஃபுல் குதுமை, முதலாவது தவாஃபை ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஆண்கள் தங்களுடைய காபா இடதுபுறம் இருக்கும், தங்களுடைய வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய கையை முழுவதும் தெரியும்படியாக தன்னுடைய ஆடையை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த வகுப்பு முடிஞ்சதுக்கு பிறகு ஆண்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் எப்படி போடணும்னு சொல்லி. சரியா? வலதுபுறம் தெரியும்படியாக தங்களுடைய கைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஆண்கள். பெண்கள் எதையும் செய்யக்கூடாது, இயற்கையான ஆடையிலே இருக்க வேண்டும். இரண்டாவது சுன்னா தவாஃபுல் குதூம் ஏழு சுற்றுகளை கொண்டது. எத்தனை சுற்றுகள்? ஏழு சுற்றுகள். தவாஃப் ஒன்றுதான், அந்த ஒன்று ஏழு சுற்றுகளை கொண்டது. எல்லா தவாஃபும் ஒன்றுதான், அது ஏழு சுற்றுகளை உள்ளடக்கின ஒரு தவாஃப். இப்ப ஏழு சுற்றுகளை சுற்ற வேண்டும். ஆண்கள் முதல் மூன்று சுற்றுகளில் கொஞ்சம் வேகமாக நடக்க வேண்டும், பெண்கள் இயற்கையாகத்தான் நடக்கணும். ஆண்கள் முதல் சுற்றுகளில் ரமத் என்று சொல்வார்கள், கொஞ்சம் பாதத்தை ஒட்டி வைத்து கொஞ்சம் வேகமாக குதித்து குதித்து ஓடுதல். கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருந்தால் சிரமம் ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, இயற்கையாக நடந்தாலே போதுமானது. கூட்டம் இல்லாத பட்சத்தில் கொஞ்சம் வேகமாக நடப்பது ரசூலுல்லாஹுடைய சுன்னா. மூன்றாவது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவான சுன்னா, இஹ்ராம் தவாஃபை ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஹஜர் அஸ்வதுடைய கல்லிலிருந்து இஹ்ராமை ஆரம்பிக்க வேண்டும், தவாஃபை ஆரம்பம் செய்ய வேண்டும். ஹஜர் அஸ்வதுடைய கல் இடதுபுறமாக இருக்கும். முடிந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஜர் அஸ்வதுடைய கல்லை முத்தமிட வேண்டும், உதட்டால் தொட்டு முத்தமிட வேண்டும் முடிந்தால். அதுவும் முடியவில்லை என்றால் வலதுகரத்தால் ஒரே ஒரு கையை மட்டும் திருப்பி சைகை செய்ய வேண்டும். இரண்டு கையையும் திருப்பி சைகை செய்வது ரசூலுல்லாஹுடைய சுன்னா கிடையாது. ஒரே ஒரு கையை மட்டும் திருப்பி ஹஜரத்துடைய கல்லை சைகை செய்ய வேண்டும், முத்தமிட வேண்டும். அதுவும் முடியாத பட்சத்தில் ஏதாவது கம்பு இருந்தால் அல்லது குச்சி இருந்தால் அல்லது கையால் தொட முடியும் என்றால் அதை தொட்டோ அந்த கம்பை தொட்டோ அந்த கம்பையோ கையையோ முத்தமிட்டுக் கொள்ளலாம். இந்த மூன்று முறையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா. இந்த மூன்று முறையும் செய்வது சுன்னா. ஆனால் அங்கு இருக்கக்கூடிய முஃமின்களுடைய முஸ்லிம்களுடைய கண்ணியத்தை பாதுகாப்பது வாஜிப், ஃபர்த், கடமை அது. அதனால் சுன்னாவை செய்ய வேண்டும் என்பதற்காக முண்டியடித்து உள்ளே சென்று முஸ்லிம்களுக்கு கொடுக்க வேண்டிய இயற்கையான கண்ணியத்தை அல்லது ஹரமுக்கு கொடுக்கக்கூடிய இயற்கையான கண்ணியத்தை கெடுத்து விடக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் அவர்களை பார்த்து சொன்னார்கள், உமர் இன்ன கரஜுன் கவி, நீ பலமான மனிதன், மக்களுக்கு சிரமம் கொடுத்து நீ ஹஜர் அஸ்வதுடைய கல்லை தொட வேண்டும் என்பதற்காக போட்டியிடாதே, உன்னால் முடிந்தால் தொடு, இல்லை என்றால் அமைதியாக இரு. குறிப்பாக பெண்கள் ஆண்களை முந்திக் கொண்டு ஆண்களை உரசிக்கொண்டு ஆண்களுக்கு இடையே புகுந்து கொண்டு ஹஜர் அஸ்வதுடைய கல்லை தொட வேண்டும் என்று செல்ல அனுமதி கிடையாது. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே அவருடைய வேலையால் பெண்மணி வந்து சொன்னார்கள், அடிமை பெண்மணி, நான் இந்த தவாஃப் செய்ய போகிறேன், மூன்று நான்கு முறை ஹஜர் அஸ்வதுடைய கல்லை தொடப்போகிறேன். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, லா ஆஜரக்கில்லா, லா ஆஜரக்கில்லா, உம கல்லா கூலி தர மாட்டான், ஆண்களை முந்த போகிறாயா என்று ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவருடைய அடிமை அவர்களுடைய வேலையால் பெண்ணை பார்த்து கேட்டார்கள். ஆண்கள் இருக்கும்போது கண்ணியமான முறையில் பெண்கள் நடந்து செல்ல வேண்டும், ஆண்களை உரசிக்கொண்டோ ஆண்களை இடைவெளி விடுத்து உள்ளே நுழைந்தோ ஹஜர் அஸ்வதுடைய கல்லை தொட வேண்டும் என்ற முத்தமிட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. சைகையால் செய்து தொட்டாலே அதுவும் போதுமானது. முடிந்தால் தொட்டு முத்தமிடுவது சிறந்தது, முடியவில்லை என்றால் சைகை செய்வது போதுமானது. சைகை செய்யும் போதோ முத்தமிடும் போதோ அல்லது கம்பால் தொட்டு முத்தமிடும் போதோ பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் சொல்லுங்க, பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர். அந்த துஆவை அந்த தஸ்பீஹை ஓதிக்கொள்ள வேண்டும். இந்த தஸ்பீஹை ஓதி தவாஃபை தொடங்குவது ஒரு முதல் தவாஃபை முதல் சுற்றை தொடங்குவது சுன்னா. எத்தனை சுன்னா முடிஞ்சிருச்சு? எத்தனை முடிஞ்சிருச்சு? முதல் சுன்னா இது, வலதுபுறம் ஆண்கள் அணிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது சுன்னா ரமம் குதிச்சு ஓடுறது. மூன்றாவது சுன்னா, நான்காவது சுன்னா என்ன? மூன்றாவது சுன்னா என்ன? சைகை செய்யணும். நான்காவது சுன்னா முதல் சுற்றை சுற்றி வரும்போது ஒரே ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா, ஹஜர் அஸ்வதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ருக்னுல் யமானி, ஹஜர் அஸ்வதுக்கு முன்னால வரக்கூடிய ருக்குன் யமானி, அந்த பச்சை லைட் போட்டிருப்பாங்க, அதுக்கு முன்னாடி வரக்கூடிய மூளை. அந்த மூளைக்கும் ஹஜல் அஸ்வதுக்கும் இடையில் வரும்போது ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆகிரத்தி ஹசனா வக்கினா அதாபன்னார் இந்த துஆவை ஓதிக் கொள்வது சுன்னா. தவாஃபில் நான்கு சுன்னாக்கள், இரண்டு சுன்னா ஆண்களுக்கு, இரண்டு சுன்னா இந்த நான்கு சுன்னாக்களும், நான்கு சுன்னாக்களும் ஆண்களுக்கு, இரண்டு சுன்னா பெண்களுக்கு. சரியா, முதல் தவாஃப் முதல் சுற்று முடியும். பலர் சொல்வதைப் போல முதல் தவாஃபுக்கு ஒரு துஆ, இரண்டாவது தவாஃபுக்கு இன்னொரு துஆ, மூன்றாவது தவாஃபுக்கு மூன்றாவது துஆ, நான்காவது தவாஃபுக்கு நான்காவது துஆ, இப்படி எல்லாம் துஆக்கள் ஒவ்வொரு தவாஃபுடைய சுற்றிலும் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய எந்த சுன்னாவிலும் அது கிடையாது. ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் அல்ல, பலகீனமான ஹதீஸ் அல்ல, இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ் கூட அப்படி கிடையாது. தவாஃபுக்கு எந்த தனிப்பட்ட துஆவும் கிடையாது. இன்னொன்று, துஆ புக்குகளை, துஆ புத்தகங்களை பார்த்து துஆக்களை ஓதாதீர்கள் தவாஃபில். ஏன், அந்த துஆ புக்கில், அந்த துஆ புத்தகத்தில் முதல் என்ன இருக்கிறது என்று உங்களுக்கு தெரிய வேண்டும். துஆ ஒரு மந்திரம் அல்ல, சொன்னால் கிடைப்பதற்கு அது உள்ளத்திலிருந்து எழ வேண்டும். உள்ளம் அதை அறிந்திருக்க வேண்டும். எதை கேட்கிறோம் என்பதை நாம் தெரிந்திருக்க வேண்டும். சரியா, அதனால் இன்னொரு துஆ செய்தார், அதனால் ஆமீன் சொல்ற, அதெல்லாம் அந்த இடத்தில் கூடாது. நாம் நமக்கு தேவையானவற்றை அல்லாஹ்விடத்திலே முறையிட வேண்டும். ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் அல்லாஹ்விடத்திலே தங்களுக்கு தேவையானவற்றை, தங்களுடைய பாவத்திற்காக, பெற்றவர்களுடைய பாவ மன்னிப்புக்காக, இறந்தவர்களுடைய பாவ மன்னிப்புக்காக, உயிரோடு இருப்பவர்களுடைய பாவ மன்னிப்பிற்காக, தங்களுடைய வாழ்வின் பிரச்சனைகளுக்காக, மறுமையின் வெற்றிக்காக, பிள்ளைகளின் வளர்ச்சிக்காக என ஒவ்வொருவரும் தனக்கு தேவையான துஆக்களை தவாஃபில் ஓதிக்கொள்ள வேண்டும். துஆ முடிந்ததா ஏதாவது குர்ஆனுடைய வசனங்களை ஓதிக்கொள்ளலாம், அல்லது திக்ர்களை ஓதிக்கொள்ளலாம். சரியா, தனிப்பட்ட குர்ஆனுடைய வசனமோ தனிப்பட்ட துஆவோ தவாஃப் செய்யும் போது கிடையாது, ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை அல்ல. முதல் சுற்று இப்படி முடியும், இரண்டாவது சுற்று, மூன்றாவது சுற்று, நான்காவது சுற்று, ஐந்தாவது சுற்று, ஆறாவது சுற்று, ஏழாவது சுற்று. ஒவ்வொரு சுற்றும் முடியும் போது ஹஜல் அஸ்வதுடைய கல்லில் முடியும். இரண்டாவது சுற்றை ஆரம்பம் செய்யும் போது தொட்டோ முத்தமிட்டோ சைகை செய்தோ பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று வலதுபுறத்தால் சைகை செய்து இரண்டாவது சுற்று, மூன்றாவது சுற்று, நான்காவது சுற்று, ஐந்தாவது சுற்று, ஆறாவது சுற்று, ஏழாவது சுற்றை முடிக்கும் போது ஹஜல் அஸ்வதில் பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று சொல்ல வேண்டும் என்று அவசியம் கிடையாது. சரியா, ஆறு முறைதான் பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர், ஏழாவது முறை முடிவது, அதை முடிவதற்கு தொடக்கத்தில் ஓதக்கூடிய திக்ரை ஓதக்கூடாது. சரியா, இப்ப தவாஃப் உடைய இபாதத் முடிஞ்சிடும். தவாஃப்ல வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன? தவாஃப் செய்து கொண்டிருக்கும் போதே தொழுகை ஆரம்பிக்கும். திடீரென்று துஹருடைய நேரம் வரலாம், அசருடைய நேரம் வரலாம், நாம் செல்லக்கூடிய நேரத்தில் இஷாவுடைய நேரம் கூட நடந்து கொண்டிருக்கலாம். தவாஃபை செய்து கொண்டிருக்கும் போது தொழுகையுடைய நேரம் வந்தால் என்ன? எந்த இடத்தில் தவாஃப் செய்தோமோ அந்த இடத்திலேயே தவாஃபை நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. ஆண்கள் செய்ய வேண்டியது தவாஃபுல் குதூமில் வலதுபுறம் தெரியும்படியாக இஹ்ராமை அணிந்திருக்கிறார்கள். தொழுகை வந்தால் தங்களுடைய முழு உடம்பையும் மூடிக்கொள்ள வேண்டும். நிலை மாறியதால் இஹ்ராமுடைய நிலை மாறாது. தவாஃபில் தவாஃப் செய்யும் போது மட்டும்தான் வலதுபுறம் தெரிந்திருக்கணும். தவாஃபை முடிச்சாலோ அல்லது தவாஃப் செய்யும் போது தொழுகையுடைய நேரம் வந்தாலோ வலதுபுறம் தெரிய வேண்டும் என்று அவசியம் இல்லை. தெரிந்தால் தொழுகை கூடாது. சரியா, அதனால வலதுபுறம் முழுவதுமாக தொழுகையில் மறைத்திருக்க வேண்டும். ஆண்கள் தங்களுடைய ஆடைகளை மூடிக்கொள்ள வேண்டும். தொழுகை முடிந்தவுடன் எந்த இடத்தில் நிறுத்தினோமோ தவாஃபை அதே இடத்திலிருந்து மீண்டும் துவங்கலாம். இரண்டாவது, வயதானவர்கள் இருப்பார்கள் அல்லது சிறியவர்கள் இருப்பார்கள், குழந்தைகளுக்கு ஓய்வு தேவைப்படும். அப்படி தேவைப்பட்டால் அவர்கள் ஓய்வெடுத்து ஓரத்தில் உட்கார்ந்து கொண்டோ அல்லது கிடைக்கக்கூடிய இடங்களில் அமர்ந்து கொண்டோ அவர்கள் ஓய்வெடுத்து கூட தவாஃபை நிறுத்தி நிதானமாக செய்யலாம். ஒரே அடியாக ஏழு சுற்றையும் சுற்ற வேண்டும் என்பதற்காக நோயுள்ளவர்கள் தங்களை சிரமப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அல்லாஹ் அவர்களுடைய நஃப்ஸுக்கு மேல் அல்லாஹ் சிரமத்தை எதிலும் அல்லாஹ் ஏற்படுத்த மாட்டான். ஓய்வு தேவைப்பட்டால் ஓய்வெடுத்து தவாஃபை மெதுவாக நிறுத்தி நிதானமாக நிறைவேற்றுங்கள். எந்த இடத்தில் நிறுத்தினோமோ அதே இடத்திலிருந்து மீண்டும் அவர்கள் ஓய்வெடுத்ததற்கு பிறகு துவங்கிக் கொள்ளலாம். மூன்றாவது, உது பிரியலாம். உது பிரியக்கூடிய காரியங்கள் ஏற்படலாம் தவாஃப் செய்யும் போது. தவாஃபிற்கு உது வாஜிப். தவாஃப் செய்வதற்கு முன்னால் உதுவோடு தான் தவாஃபை ஒருவர் துவங்க வேண்டும். லா கிலாஃப ஃபீஹி, அதுல கருத்து வேறுபாடு கிடையாது. சில அறிஞர்கள் கருத்து வேறுபாடு பட்டிருக்கலாம். ஆனால் பெரும்பான்மையின் அறிஞர்களுடைய கருத்தின்படி தவாஃபிற்கு உது தேவை. ஆனால் தவாஃபை உதுவோடு செய்யக்கூடிய நேரத்தில் உது முறிந்து விட்டால், இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரை நாம் விரும்பும் போதெல்லாம் வெளியே சென்று உள்ளே வர முடியாது. கூட்டம் அதிகமாக இருக்கும், குடும்பத்தோடு செல்லலாம், அல்லது சிரமம் இருக்கும், வெளியே சென்று உது செய்து உள்ளே சென்று வருவதற்கெல்லாம் நேரமாகிவிடும். மகரிப் தொழுகைக்கு வெளியே போனா இஷா தொழுகைக்கு பிறகுதான் உள்ள வர முடியும். இப்படி பல சிக்கல்கள் இருப்பதால் அறிஞர்களை பொறுத்தவரை, குறிப்பாக இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ், ஹனஃபி மதுஹபை சார்ந்த அறிஞர்கள் இது போன்ற பிரசித்தி பெற்ற அறிஞர்களுடைய கருத்தின்படி அவர்கள் உது இல்லாமல் தவாஃபை தொடரலாம். தவாஃபோடு உதுவை ஆரம்பித்து இடையில் உது முறிந்துவிட்டால் அவர்கள் மீண்டும் உது செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. தவாஃபை உது இல்லாமல் அவர்கள் தொடரலாம், அவர்களுக்கு அதில் எந்த சிரமமும் இல்லை. முடிந்தால் உது செய்துவிட்டு வந்து தவாஃபை தொடரலாம். முடியாத பட்சத்தில் அவர்கள் உதுவை செய்வதற்காக சிரமப்படுத்திக் கொண்டு வெளியே சென்று உது செய்து மீண்டும் வர வேண்டும் என்ற அவசியம் அதில் கிடையாது. இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ், இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய கருத்து இதில் அடங்கி இருக்கிறது. தவாஃப் முடியும், இஹ்ராம் அணிந்தோம், மீக்காத்துடைய எல்லைக்கு சென்றோம், தல்பியாவை ஓதினோம், தவாஃபுடைய சுன்னாக்களை நிறைவேற்றினோம், தவாஃபை முடித்தோம். அதற்கு பிறகு மகாம் இப்ராஹிம், வத்தஹிது மகாம் இப்ராஹிம் முஸல்லா, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று மகாம் இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்ற அந்த இடம். அந்த இடத்திற்கு முன்னால் வந்தோ இடம் இருந்தால், அல்லது பள்ளியில் எங்கிருந்தோ எங்கிருந்துமோ, மஸ்ஜிதுல் ஹராமில் எங்கே நின்றுமோ இரண்டு ரக்காத் தொழ வேண்டும். முதல் ரக்காத்தில் குல் யா அய்யுஹல் காஃபிரூன் லா அபுது மா தஅபுதூன் என்ற சூராவை ஓத வேண்டும். இரண்டாவது ரக்காத்தில் குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூராவை ஓத வேண்டும். குல் அஊது, எந்த புத்தகத்தில் படிச்சீங்க? எந்த புத்தகத்தில் இருக்கு? முதல் ரக்காத்தில் குல் யா அய்யுஹல் காஃபிரூன், இரண்டாவது ரக்காத்தில் குல் ஹுவல்லாஹு அஹத், அதான் சுன்னா, சூரத்துல் இக்லாஸ். சரியா? அது தெரியாத பட்சத்தில் நீங்க குல் அவுது பிறப்பின் நஸ் தான் தெரியும்னா ஊதிக்கொள்ளுங்க, அது உங்க இஷ்டம். ஆனா இது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா, முதல் ரக்காத்தில் குல் யா அய்யுஹல் காஃபிரூன், இரண்டாவது ரக்காத்தில் குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவை ஓதுவது. என்ன சந்தேகம் இருக்கா? படிச்சது தப்பு, இதுதான் சரியானது. சரியா? இரண்டு ரக்காத் சுன்னா தொழ வேண்டும். மக்காம் இப்ராஹிமுக்கு முன்னால் இடமில்லை என்றால் பள்ளியில் எங்குமோ அங்கதான் தொழணும் சொல்லி சிரமத்தை ஏற்படுத்தக்கூடாது யாருக்கும். சரியா? எங்கேயா தொழுது கொள்ளலாம. தொழுது முடிச்ச உடனே இடத்துல இருந்து எழுந்துடணும். துவா கேட்கிறோங்கிற பேர்ல உட்கார்ந்து இருக்க கூடாது. தவாஃப் செய்யறவங்களுக்கு சிரமமா இருக்கும். பின்னால் மக்காம் இப்ராஹிம் முன்னாடி தொழ முடியாது, கூட்டம் அங்கே தவாஃப் செஞ்சுட்டு இருப்பாங்க. பின்னால் தான் மக்காம் இப்ராஹிமுக்கு பின்னால் அந்த பள்ளியில் எங்குமோ. மக்காம் இப்ராஹிமில் இரண்டு ரக்அத் தொழுததற்கு பிறகு சஃபா மர்வாவை நோக்கி சஈக்கு செல்லணும். செல்லக்கூடிய வழி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறை, ஜம்ஜம் நீரை அருந்துவது. முடிந்த அளவு வயிறு நிரம்ப ஜம்ஜம் நீரை அருந்துவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னா. ஜம்ஜம் பரக்கத்தான நீர், அதற்கு ஆயிரம் சிறப்புகள் இருக்கிறது. அதை குடிக்கும் போது என்ன துஆவை ஓதி குடித்தாலும் அது நிறைவேறும். ஜம்ஜம் நீரை முடிந்த அளவு அதிகமாக வயிறு நிரம்ப குடிக்க வேண்டும். அதற்கு பிறகு சஃபா மர்வாவை நோக்கி சஈ செல்ல வேண்டும். சஈ எங்கிருந்து ஆரம்பிக்கும்? தொங்கோட்டம் சஃபாவில் இருந்து. சஃபா மலை முதலில் ஏறுவோம். ஏறும் போது இன்ன ஸஃபா வல் மர்வா மின் ஷஆயிரில்லாஹ் ஃபமன் ஹஜ்ஜல் பைத அவ் இஅ்தமர ஃபலா ஜுனாஹ அலைஹி அன் யத்தவஃப பிஹிமா வமன் ததவ்வஅ கைரன் ஃபஇன்னல்லாஹ ஷாகிருன் அலீம் என்ற குர்ஆனுடைய வசனத்தை முழுமையாகவோ அல்லது இன்ன ஸஃபா வல் மர்வா மின் ஷஆயிரில்லாஹ் என்ற ஒரு பகுதியை மட்டுமே ஓதிக்கொள்ளலாம். உங்க புத்தகத்தை பார்த்து ஓதிக்கொள்ளுங்கள். அது அங்க இருக்கும்போது உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். சரியா? அதை ஓதின உடனே அப்தஉ பிமா பதா அல்லாஹு பிஹி, அல்லாஹ் எதை கொண்டு ஆரம்பித்தானோ அதை கொண்டு நானும் ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ் எதை கொண்டு ஆரம்பிக்கிறான்? இன்ன ஸஃபா, ஸஃபாவை கொண்டு அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். இப்ப ஸஃபாவில் இருந்து ஆரம்பிக்கிறோம். ஸஃபா மலையில் ஏறியதற்கு பிறகு இந்த குர்ஆனுடைய வசனத்தை ஓதி இந்த வார்த்தையை கூறியதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், لا اله الا الله وحده لا شريك له، لا اله الا الله وله الحمد وهو لا لا لا لا اله الا الله له الملك وله الحمد وهو على كل شيء قدير، لا اله الا الله وحده انجز وعده ونصر عبده وهزم الاحزاب وحده وهزم الاحزاب وحده ذكري ودي كله வேண்டும். لا اله الا الله والله اكبر، لا اله الا الله وحده لا شريك له، له الملك وله الحمد هو على كل شيء قدير، لا اله الا الله وحده صدق وعده انجز وعده وهزم الاحزاب وحده. ذكري ஓதி கொள்ள வேண்டும். முதலாவது ஓதியதற்கு பிறகு விரும்பிய துஆ களை செய்ய வேண்டும். எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் துஆ செய்யலாம். முடியுமோ அவ்வளவு நேரம் துஆ செய்யலாம். அவசர அவசரமா சஃபால இருந்து இறங்கணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. திக்ர ஓதிட்டோம் ஏதோ
1: நீங்கள் தொடர்ந்து

0: உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0777-101-0743.
1: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் சுவாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசிலக்கம் 0777-34-05-965. எலோலன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
0: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையக பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775-57-57-560.
2: வானலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி
3: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
4: சொல்ற முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் முட்டை அடிங்க. உங்களுக்கு விருப்பம் இல்ல, முடி அதிகமா இருக்கிறது, அடிக்கடி உம்ரா செய்ய போறீங்க, ரமதான்ல உம்ரா வர போறீங்க, அப்பவும் முட்டடிக்கணும், இப்படி அடிக்கடி முட்டடிக்க உங்களுக்கு விருப்பம் இல்லாத பட்சத்துல முடிய கத்தரித்துக் கொள்ளுங்க. முழுவதுமான பகுதியில், சும்மா ஒரு முடி எடுத்தா பெண் பொம்பளை புள்ள மாதிரி கத்தரிக்க கூடாது. எங்கெல்லாம் முடி இருக்கோ எல்லா பகுதியும் கொஞ்சம் கொஞ்சம் குறைத்துக் கொள்வது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடி சொன்னா, சிறந்தது முடியை மழிப்பது. ரசூலுல்லாஹ் 2 அவர்களுக்காக துஆ செய்தார்கள். அல்லாஹ்வே, முடியை மழிப்பவர்களுக்கு இரக்கம் காட்டு. இப்ப சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், வெட்டுபவர்களுக்கு ரசூலுல்லாஹ் 2 சொன்னார்கள், மழிப்பவர்களுக்கு யா அல்லாஹ் இரக்கம் காட்டு. யா ரசூலுல்லாஹ், முடியை வெட்டுபவர்களுக்கு 3 சொன்னார்கள், யா அல்லாஹ், வெட்டுபவர்களுக்கும் இரக்கம் காட்டு. சரியா? அல் இஹ்லாஸ் அதுல பேணிக் கொள்ளுங்க. மத்தவங்களுக்காக முட்டடிக்காது. மற்றவங்களுக்காக முட்டடிக்கிறத விட முடி வெட்டுறது சிறந்தது. புரியுதா இல்லையா? ஊர்ல போனா கேட்பாங்களே, அல்லது யாராவது முட்டடிக்கலாம், உம்ரா நிறைவேறலாம் சொல்லுவாங்களுங்கிறதுக்காக கடைசியில வந்து இஹ்லாஸ் அழிச்சு விடாதீங்க. உங்களுக்கு மனசுல என்ன தோணுதோ இதுதான் செய்யணும், இதான் செய்யக்கூடாது, ரெண்டே வருஷம் சாய்ஸா கொடுத்துட்டா. உங்களுக்கு நன்மை வேணும்னா முடி வெட்டி, நல்லா நன்மை அதிகமா வேணும் சொன்னா முடிய மன்னிச்சு கொள்ளுங்க, இல்லைனா முடிய வெட்டி கொள்ளுங்க. இஹ்லாஸ் உங்களுக்கு எதுல பேர முடியுமோ அதை நீங்க செஞ்சு கொள்ளுங்க, அது உங்களுடைய விருப்பம். இதான் உம்ரா. இதோடு உம்ராவுடைய காரியம் நிறைவேறும். அதுக்கப்புறம் உம்ராவுக்கு கண்டு தனிப்பட்ட காரியமோ துஆவோ உம்ரா செஞ்சதுக்கு பிறகு தொழுகையோ எதுவும் கிடையாது. சரியா? இப்ப நம்ம எல்லாம் ஜமாஅத்தா தான் உம்ரா போறோம். யாருக்காவது உம்ரா செய்ய தனிப்பட்ட முறையில தெரியும்னு சொன்னா அவங்க தனிப்பட்ட முறையில செய்யுங்க, ஜமாஅத்த செய்ய வேணாம், அதான் சிறந்தது. அப்பதான் இஹ்லாஸ் அதிகமா அமல் செய்வீங்க, உங்களால முடிஞ்ச அளவு அமல் செய்வீங்க. சரியா? ஆனால் ஜமாஅத்தா வரும்போது சீக்கிரம் முடியும் எதிர்பார்க்காதீங்க. சரியா? என்ன பொறுத்த வரைக்கும் ஜமாஅத்தா போகும்போது அதிகமான துஆக்கள் செய்யப்படும். கிட்டத்தட்ட 2-4 கூட ஆகும். உம்ரா செய்யணும்னா அரை மணி நேரத்துக்குள்ள முடிச்சிடலாம். உம்ராவை நிறுத்தி நிதானமா துஆவோட ஒரு பலனுள்ள உம்ராவை செய்யணும்னா நீண்ட நேரம் எடுக்கணும். அதுக்கான முழு தயாரிப்போடு நல்லா சாப்பிட்டுட்டு தெம்பா வந்துருங்க. சரியா? அப்படி சாப்பிட்டதுக்கு பிறகுதான் உம்ரா போக போறோம். அதனால சொல்றேன், அதிகமான நேரம் தவாஃபிலும் சஹிலும் துஆவிலும் அதிகமா இருப்போம், அதனால தயாரா வந்துருங்க. அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் இறுதியாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக நினைத்து இந்த உம்ராவை செய்யுங்க. இனிமேல் உம்ரா செய்யக்கூடிய வாய்ப்போ அல்லது மக்காவுக்கு போய் உம்ரா செய்வோங்கிற உறுதியும் நமக்கு கிடையாது. எப்ப வேணாலும் யாருக்கு வேணாலும் மூத்தம் தரலாம். அல்லாஹ் நாடுனாதான் இந்த உம்ராவை கூட நம்மளால செய்ய முடியும். உம்ராவுக்கு வந்துட்டு செஞ்சுதான் போகணும்லாம் கிடையாது. ரசூலுல்லாஹ்வே சஹாபாக்களை அழைச்சிட்டு போய் அல்லாஹ் காஃபிர்களை வச்சு தடுத்துட்டான், காஃபிர்களை தடுத்துட்டாங்க. ஹுதைபியா ரசூலுல்லாஹ் உம்ரா செய்யல. புரியுதா இல்லையா? அதான் நம்ம செய்வோங்கிறதெல்லாம் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அல்லாஹ் எனக்கு வாய்ப்பு

0: ஒப்பு கொடுத்தால் இதுதான் இறுதியாக உம்ராவாக இருக்கலாம் என்ற எண்ணத்தோடு உம்ரா செய்யுங்க. நம்ம 10 உம்ரா செய்ய போறோம், முதல் உம்ரா தானே சாதாரணமா செஞ்சு போடலாம், இருந்துடாதீங்க. அது உங்களுடைய விருப்பம், மற்ற உம்ராக்களை அதிகப்படுத்துவது. ஆனா சிறந்தது ஒரு உம்ராவில், ஒரு பயணத்தில் ஒரு உம்ரா தான் சிறந்தது. ரெண்டாவது உம்ரா, மூன்றாவது உம்ரா செய்யணும் ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா அதுல உங்க குர்ஆன் சுன்னா உடைய ஆதாரம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க செய்யும், அது உங்களுடைய விருப்பம். அது இஃத்திலாஃபான விஷயம், ஹராம் ஹலாலுடைய விஷயம் அல்ல. மார்க்க கருத்து வேறுபாடு, அது சிறந்தது எது சிறந்தது இல்லை எது என்று தான் சொல்ல முடியுமே தவிர இது ஹலால் இது ஹராம் என்று சொல்ல முடியாது. அதனால் ஒரு உம்ரா, ஒரு பயணத்தில் ஒரு உம்ரா சிறந்தது. இரண்டாவது உம்ரா செய்ய வேண்டும் என்றால் மீக்காத்திலிருந்து மறுபடியும் வந்து செய்யுங்க. ஆயிஷா பள்ளியிலிருந்து அடிக்கடி போயிட்டு வர்றது சிறந்ததல்ல. அது உங்களுக்கு ஏற்றமாதாக நீங்கள் தெரிந்தால் அதை நீங்கள் செய்யுங்கள், அதுல நம்ம தடை செய்ய மாட்டோம். சரியா? சில அறிஞர்கள் அதற்கும் அனுமதி கொடுப்பதால் ஹைர். வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா உம்ராவுடைய பயணத்துல? மக்கால செய்ய வேண்டிய வணக்க வழிபாடு அதிகமானது எது? தவாஃப் தான். நஃபிலான வணக்கங்களை விட அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், மக்காவில் இருக்கக்கூடிய நேரத்தில் நஃபில் அதிகமா தொழுறதை விட அதிகமா செய்ய வேண்டிய தவாஃப். ஏன்னா நஃபில் எங்க வேணாலும் தொழுதுக்கலாம், தவாஃப மக்கால மட்டும்தான் நிறைவேற்ற முடியும். நஃபிலான வணக்கங்களை விட அதிகமாக தவாஃபில் ஆர்வம் கொள்ள வேண்டும். தவாஃப் ஒரு தவாஃப் தான், ஏழு சுற்றுகளை சுற்றணும். ஒரு தவாஃப் செய்யும் போது ஏழு சுற்றுகளை முடிச்சாதான் ஒரு தவாஃப் முழுமையாகும். சரியா? ரெண்டு ரக்கா ரெண்டு சுற்று சுட்டிட்டு ரூமுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு மூணாவது சுத்து வரணும் வரக்கூடாது. ஆரம்பிச்சா முடிச்சிடணும், எத்தனை தவாஃப் வேணாலும் செஞ்சு கொள்ளலாம். ரசூலுல்லாஹி சொன்னா கிளம்பும் போது தவாஃபில் விதா, இறுதியான தவாஃபை செய்வது, அது போகும்போது சொல்லித்தர. இருக்கக்கூடிய நேரத்தில் முழுவதுமான நேரத்தை தவாஃபில கழிச்சு கொள்ளணும் இன்ஷா அல்லாஹ். நம்முடைய மக்காவுடைய பயணத்தை பொறுத்தவரை 8 நாள் பயணம். ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்டிய இபாதத்துகள் என்று தனிப்பட்ட முறையில் நாம் ஒதுக்கிக் கொள்ள வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு ஜுசுவுடைய குர்ஆனாவது ஓதி முடிக்கணும். டெய்லி கேட்பேன், ஒரு ஜுசுவுடைய குர்ஆனாவது ஒரு நாளைக்கு ஓதி முடிச்சிருக்க வேண்டும். காலை மாலை ஓதக்கூடிய துஆக்களை, காலை சுபஹுடைய தொழுகை முடிந்தால் அல்லது மாலை மகரிபுடைய தொழுகை முடிந்தால் துஆ புக் அதுக்கு தான் கொடுத்திருக்கோம், தொடர்ந்து ஓதுங்க. காலை மாலை ஓதக்கூடிய துஆக்களை அரபியில ஓதிட்டு தமிழ ஓதுங்க. சரியா? காலை மாலை ஓதக்கூடிய துஆக்களை ஒவ்வொரு நாளும் ஓதணும், ஒரு ஜுசு குர்ஆன் ஓதணும். ஃபரதான தொழுகைகளை ஹரம்ல தான் நிறைவேற்றணும், ஹரம்ல தான் நிறைவேற்றணும். சில ஹோட்டல்ல கீழே பள்ளி இருக்கும், முசல்லா இருக்கும், அங்க தொழக்கூடாது. தொழுதா கூலி கிடைக்காதுன்னு சொல்லல, அங்க தொழுறது சிறந்தது இல்ல, ஹரம் இருக்கு. நம்ம தொழுற வாழ்க்கையில் அல்லாஹ் கொடுத்ததே 8 நாள் நமக்கு, அதுலயும் போய் மஸ்ஜிதுல் ஹராம்ல தொழாம ரூம்ல உட்காந்து தொழுதுட்டு இருந்தா அதுல சிறந்தது இல்ல. மஸ்ஜிதுல் ஹராம்ல பள்ளிக்குள்ள போய் துழுவ முயற்சி பண்ணுங்க. இக்காம சொன்ன உடனே, அதான் சொன்ன உடனே ரூம்ல இருந்து கிளம்பி எங்க வரிசை கிடைக்குது அங்க நின்று தொழுதுட்டு மறுபடியும் ரூமுக்கு வரணும்னு சொல்லி இந்த முயற்சியை வச்சு கொள்ளாதீங்க. முடிஞ்ச அளவு உங்களுடைய அறைகள் பக்கத்துல தான் இருக்கும் சில ஹோட்டல்ல தவிர, அவங்க சீக்கிரமே கிளம்பி ஹரமுக்குள்ள போயிருங்க. எல்லா வக்துகளையும் ஹரம்ல தொழுறதுக்கு முயற்சி செய்யுங்க. யாரும் ஃபரத விட்டுறாதீங்க. ஃபரதான தொழுகையை ஹரமில் விட்டவன் வாழ்க்கையில் எங்க போனாலும் ஃபரதான தொழுகையை நிறைவேற்ற மாட்டான். புரியுதா? ஹரம்ல ஃபரதான நிறத்துடைய தொழுகைகளை ஜமாஅத்தோடு தொழுங்க. நான்காவது, எல்லா சுன்னா கழிவு போயிடுங்க. ஃபஜ்ருடைய முன் சுன்னா, துஹ்ருடைய முன் சுன்னா, பின் சுன்னா, மகரிபுடைய பின் சுன்னா, இஷாவுடைய பின் சுன்னா, இந்த 12 ரக்அத்துகளை ஒவ்வொரு நாளும் பேணி தொழுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒவ்வொரு நாளைக்கு 12 ரக்அத் சுன்னாவுடைய தொழுகையை தொழுகிறாரோ இவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை அமைக்கிறான். பனல்லாஹு லஹு பைதன் ஃபில் ஜன்னா. சரியா? ஒரு வீடு கட்டுறதுக்கு துபாயில வாழ்க்கை அளிக்க வேண்டியதா இருக்கு, அல்லது ஊர்களில் சொத்து அளிக்க வேண்டியதா இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு 12 ரக்அத்தோடு அல்லாஹ் சொர்க்கத்தில் வீட்டை கட்டுறான், ஒரு நாளைக்கு ஒரு வீடு. சரியா? அதனால 12 ரக்அத் சுன்னாவுடைய தொழுகையை பேணி நிதானமா நிறுத்தி தொழுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இன்னொரு வாய்ப்பு ஜனாசா தொழுகை. 5 வக்துக்கு ஜனாசா தொழுகை நடக்கும் அல்லாஹ் நாடினால். சில வக்து தவிர ஜனாசா தொழுகையை கலந்து கொள்ளுங்க. ஒரு ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்வதுடைய கூலி மழையளவு, இவ்வளவு பெரிய மழைன்னு பார்த்தமா இல்லையா, அவ்வளவு பெரிய மழையளவு நன்மையை அல்லா அந்த 2-3 நிமிடத்தில் தொழக்கூடிய ஜனாசா தொழுகைக்கு அல்லாஹ் கொடுப்பான். அதை பேணி தொழுதுட்டு வாங்க. சரியா? ஒரு ஜுசு குர்ஆன் முடிக்கணும், ஃபரதான தொழுகைகளை ஜமாஅத்தோட பள்ளியில சென்று ஹரம்ல சென்று பேணிதான் தொழணும். சுன்னாவான தொழுகைகளை தொழுது கொள்ளணும். காலை மாலை ஓதக்கூடிய துஆக்களை ஓதிக்கொள்ளணும். ஜனாசா தொழுகையை தொழணும். தஹஜ்ஜத்துடைய தொழுகையை பேணணும். சரியா? ஃபர்தான ஃபஜ்ர் அதானுக்காக தூங்கிட்டு இருக்காதே. எவ்வளவு சீக்கிரம் எழுந்திருக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எழுந்திருங்க, எவ்வளவு சீக்கிரம் தூங்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தூங்கிருங்க. சரியா? இந்த வழக்கத்தை கடைபிடிச்சு கொள்ளுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம மாற்ற வேண்டியது, நம்ம யாருமே இன்னும் யார் யாருன்னு நம்ம பழகல. இன்னும் நூறு பேர் இருக்குமா இங்க? நூறு பேருடைய பேராது நமக்கு தெரியுமா? எல்லாம் குடும்பத்தோட குடும்பத்தோட ஒதுங்கி ஒதுங்கி போயிடுறீங்க. கொஞ்ச நாள் எட்டு நாளைக்கு இந்த கணவன்மார்கள்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வைங்க, ஒரு ஒய்ஃப் மார்கள்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வைங்க. இபாதத்தில் ஆர்வம் செய்யறதுக்கு பெண்கள் பெண்களா போகட்டும், ஆண்கள் ஆண்களா வரட்டும், சரி அவங்களுக்குள்ள ஒரு குடும்பம் ஆனாதான் இபாதத் செய்யறதுக்கு நேரத்துக்கு ஹரமுக்கு போறதுக்கு, இல்ல பிள்ளைக்காக வெயிட் பண்ணணும், வாப்பாக்காக வெயிட் பண்ணணும், மனைவிக்காக வெயிட் பண்ணணும், இதுல நம்மளுடைய நேரம் போயிடும். சரியா, கொஞ்சம் ஒதுக்கி வைங்க எல்லாரையும். ஒதுக்கி வச்சு அவங்க உங்களை ஹரமுக்கு அவங்க அவங்களே போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எல்லாரும் ஒவ்வொரு ஆளுடைய பழகிக்கோங்க, பேரை தெரிஞ்சுக்கோங்க, ஊரை தெரிஞ்சுக்கோங்க. அல்லாம கொடுத்த ஒரு வாய்ப்பு அது, நமக்குள்ள அன்ப பாசத்தில் கஷ்டங்களை பரிமாறுறதுக்கு அந்த செயல்பாடுகளை அமைச்சுக்கொள்ளும். சரியா, ஹரம பொறுத்த வரைக்கும் பெண்கள் தனியா தான் தொழணும், ஆண்கள் தனியா தான் தொழணும். அதனால குடும்பத்தோட போய் தொழணும் ஆசைப்படாதீங்க. முடிஞ்ச அளவு பெண்கள் பெண்களோட சேர்ந்து சீக்கிரம் போங்க, ஆண்கள் ஆண்களோட சேர்ந்து சீக்கிரம் போங்க. வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? இவர் எங்க போனாரு? தவாப் செய்யும் போது உது கடமை, வாஜிப். தவாப் செஞ்சிட்டு இருக்கும் போது உது முடிஞ்சிச்சுன்னா மீண்டும் போய் உது செய்ய வேண்டும் என்று அவசியம் இல்ல, தவாஃப் தொடரலாம். தவாஃபுக்கு தான் உது கிடையாது, ஃபர்தான தொழுகைக்கு உழு இதையா இல்லையா? குழந்தை கோட்டா கூட தெரியும், இந்த கடையில் இருக்காரு. தொழுகைக்கு ஜமாஅத்துக்கு உழுவு செஞ்சுதான் ஆகணும், அந்த கடமையை நிறைவேற்றாம இருக்க முடியாது, உது செஞ்சுதான் ஆகணும். உங்களுக்கு இடைப்பட்ட நேரத்தில் வாட்டர் இருக்குல்ல, கொஞ்சம் வெளியே போனீங்கன்னா தண்ணி கிடைக்கும். நீங்க ஏன் தவாஃப்ல தொழணும் ஆசைப்படுறீங்க? தொழுகை நடக்கும் போது உது முடிஞ்சிருச்சுன்னா வெளியே போய் உது செஞ்சுட்டுதான் உள்ள வரணும். உங்களுக்கு உம்ரா செஞ்சிட்டீங்கன்னா மரணித்தவர்களுக்கு உம்ரா செய்யலாம். கொஞ்சம் அமைதியா இருக்கும், அஞ்சு நிமிஷம் பட்சத்தை முடிச்சிடலாம். இந்த சஃபா வல் மர்வா மின் ஷாஇர் அல்லாஹ் உங்க துவா புக்கில் இருக்கு, உங்க துவா புக்கில் இருக்கு, அதை நான் சொல்லித்தரேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: கேட்டது தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் வான்மறை தொடர். சுக்ரான் யா ரப்பி சுக்ரான். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் முஸ்லிம் வானொலி. ஆங்கில மருந்து வகைகளுக்கும் அழகு சாதன பொருட்களுக்கும் இன்று முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை. ஆங்கில மருந்து வகைகளுக்கும் அழகு சாதன பொருட்களுக்கும் இன்று முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை. சிறந்த கல்வி சமூகத்தை நோக்கிய பயணத்தில் அகாடமி அண்ட் பயோமேத்ஸ், ஆர்ட்ஸ், காமர்ஸ் மற்றும் டெக்னாலஜி போன்ற அனைத்து கற்கினர்களும் ஒரே இடத்தில். அகாடமி அண்ட் பிரதான வீதி சாய்ந்தமருது. தொடர்புகளுக்கு 0774906616.
2: யூ ஆர் லிஸ்னிங் டு முஸ்லிம் வானொலி .com.
1: நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவு கேட்கலாம். வழங்குகின்றார் மௌலவி அப்துல் ஹமீத் ஜராயி அவர்கள்.
3: ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار سرو புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, நிம்மதியை இழக்கச் செய்யும் ஆடம்பரம் என்ற ஒரு தலைப்பில் என்னை உரையாற்றுமாறு பணித்திருக்கின்றார்கள். அதாவது ஆடம்பரத்தினால் நிம்மதிகள் இன்றைக்கு சமூகத்திலே இழந்து கொண்டிருக்கிறது. இந்த நிம்மதியை இழந்த மக்கள் எல்லா சாராராகவும் எல்லா தரத்தில் உள்ளவர்களாகவும் தான் இருக்கிறாங்க. அது மாணவர்களாக மாணவிகளாக இருந்தாலும் சரி, தாய் தந்தையர்களாக திருமணம் முடித்தவர்களாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளாக அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, மேல்நாட்டவர்களாக கீழத்தேயவாதிகளாக இருந்தாலும் சரி, எல்லா தரத்திலேயும் எல்லா மக்களும் நிம்மதிகளை இழந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் இந்த ஆடம்பரங்களால் நிம்மதி கூடுதலாக இழக்கப்படுது அப்படிங்கிறாங்க. பொதுவாக இந்த ஆடம்பரம் என்கிறது சடவாதம் என்று சொல்லலாம். ஏன்னா ஒரு சில வார்த்தைகளுக்கு நமக்கு அர்த்தங்கள் ரொம்ப கஷ்டம். சடவாதம் சடவாதம் என்று சில உரைகளை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனால் அந்த சடவாதம்டா என்னென்னு தெரியாது சிலருக்கு, அதை சொல்லிக்கிட்டு போவாங்க. உண்மையிலே சடவாதம் என்கிறது என்னன்னு சொன்னால், அதுக்கு வியாக்கியானம் சொல்லுவாங்க, இந்த பிரபஞ்சத்தின் மத்திய நிலையிலிருந்து கடவுளை எடுத்து விட்டால் அது சடவாதம்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பிரபஞ்ச உலகத்தில் இறைவன் என்கிற ஒன்றை இல்லைண்டா மக்கள் இப்போ என்ன செய்வாங்க, கடவுள் இல்லைண்டா அந்த கடவுளுக்கு கட்டுப்பட மாட்டாங்க. அப்போ கடவுள் இல்லாட்டி மறு உலகம் உண்டு இல்லை, கடவுள் இல்லாட்டி நம்மளை விசாரிக்க யாருமே இல்லை. எனவே நாம் இந்த உலகத்தில் எவ்வளவு அனுபவிக்கலாமோ அவ்வளவு அனுபவிப்போம் என்றதுதான் சடவாதம். இந்த சடவாத கொள்கையை உலகமயமாக்கலினூடாக இன்றைக்கு உலகத்தில் பரப்பிக்கிட்டு இருக்கிறவர்கள் யூத கிறிஸ்தவர்கள், இஸ்லாத்தினுடைய விரோதிகள் யூதர்கள். இறைவன் என்கிற ஒரு கருப்பொருளை மறக்க வைத்தால், அதை மட்டும் எடுத்து விட்டால் அடுத்தது சடவாதம் மிஞ்சும். சடவாதம் மிஞ்சானால் உலகத்தில் நாம் வெல்லலாம், யூதர்கள் வெல்லுவாங்க, முஸ்லீம்களை அடக்கலாம் என்கிறதுக்காக பல திட்டங்களை கொண்டு வராங்க. அந்த திட்டங்களுக்கு உலகமயமாக்கல் பயன்படுத்தப்படுது. இந்த உலகமயமாக்கல் மூலமாகத்தான் இந்த திட்டத்தை என்ன செய்கிறாங்க, கொண்டு வர்றாங்க. உலகமயமாக்கல் என்கிற நேரம் ஊடகங்கள், பத்திரிகைகள், இன்டர்நெட்டு இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உலகமயமாக்கலுக்கு என்ன செய்யப்படுது, படுத்தப்படுது. ஒரு செகண்டில் உலகத்தில் அவங்க ஒரு விஷயத்தை அமுல்படுத்தி விட்டால் அதை ஒரு செகண்டில் உலகத்தில் எல்லாரும் தெரிகிற மாதிரி ஒரு ஒரு குளோபலைசேஷன், ஒரு உலகமயமாக்கலை, ஒரு உலகம் சார்ந்த ஒரு நெட்வொர்க்கை உருவாக்கியிருக்கிறாங்க. உருவாக்கி அவங்க இந்த சடவாத கோட்பாட்டை திணிக்கிறாங்க. இந்த சடவாத கோட்பாட்டுக்கு நம்மளோட எளிய தமிழை நாம் சொல்வதாக இருந்தால் ஆடம்பரம். ஆடம்பரம் என்ன செய்து, இறைவனை மறக்கடிக்குது. நமக்கு இறைவனை மறக்கடிக்கிறது தான் ஆடம்பரம். அல்லாஹ் தஆலா சூரத்து ஸுஹ்ரஃபில் சொல்லி காட்டுறான், ஓமை யாஷ்வான் திக்ரி ரஹ்மான், அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் யார் வாழ்கிறார்களோ, நுகையு பஹு ஷைத்தானன் ஃபஹு லஹு கரீன், அவரிடம் நாம் ஒரு ஷைத்தானை சாட்டி விடுவோம், அதுதான் அவருக்கு துணையாக பேசுவோம். அந்த ஷைத்தான் தான் அவருக்கு கரீனாக, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு துணையாக போய்விடுது அப்படிங்கிறாங்க. அப்போ அல்லாவை மறந்தால் அடுத்தது ஷைத்தான் தான், ஷைத்தான் வந்துடுவான். அப்போ அல்லாவை மறக்கடிக்கிறது தான் சடவாதம். அல்லாஹ் இல்லை, அல்லாஹ் உண்ட இல்லைன்னு ஒரு முஸ்லீம் பாயால் சொல்ல மாட்டான். ஆனால் அல்லாவை நினைக்காத நேரங்கள் அதிகமாக இருக்குது. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாத்ரூமுக்கு போகும்போது அல்லாஹும் என்னி அவுதுபிக்க மினல் ஹுபுஸி வல் கபாயித் என்றுட்டு போகிறாங்க. தன்னுடைய மோதிரத்தை கழட்டி வெளியில வச்சுட்டு போவாங்க. என்னென்னா அந்த மோதிரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் என்று எழுதிருக்கு, முஹம்மதுர் ரசூலுல்லான்னு இருக்குது. அப்ப அந்த பாத்ரூம் என்றா நம்ம கற்பனை பண்ணக்கூடாது, கட்டடம் உண்டு. ரசூலுல்லா காலத்துல பாத்ரூம்ங்கிறது என்னென்னா ஒரு எல்லையை ஒரு மரத்தை வச்சு, ஒரு மரத்துக்கு ஒரு பத்தைக்கு ஒரு மை ஒரு மண் குமியலுக்கு பின்னால அவருடைய வெளிவாசல் தேவையை பூர்த்தியாக்குறதுக்கு போறாங்கன்றால் அந்த இடத்துக்குள்ள போறதுக்கு அந்த எல்லைக்கு வெளியிலேயே தன்னுடைய மோதிரத்தை கலட்டி வச்சுட்டு போவாங்க. அது சமன் நம்ம பாத்ரூம் என்று சொல்கிறோம். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளேயே கொண்டு வந்துட்டோம். சஹாபாக்கள் காலத்தில் அது ஒரு மரப்புக்கு போவாங்க. அந்த காலத்து பழையவங்கள்ட்ட கேட்டால் தெரியும், வயல் பக்கம் என்ன ஒரு காடு நிலங்கள் நிறைய இருந்துச்சு, மக்கள் குறிப்பிட்ட ஒரு சில நிலத்தை தான் ஆண்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அதுக்கு வந்து நம்முடைய ஊர் வளமையில் புலக்கடை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க, என்ன ஒரு ஏரியாவை தள்ளி வைப்பாங்க. வீடு இங்கே இருக்கும், அது ரொம்ப தள்ளி இருக்கு. இப்போ அது வீட்டுக்குள்ளே வந்துச்சு. அப்படி தள்ளி இருக்கிற இடத்துல போகும்போது அப்படி சொல்லிட்டு போவாங்க. அங்கேருந்து அவர் வெளியில் வரும்போது உஃப்ரானக் என்று சொல்லுவாங்க. ஏன் அல்லாஹ் என்ன மன்னிச்சுக்கோமாங்க, பாத்ரூம் போகிறது என்ன பாவமா, மன்னிச்சுக்கோங்கிறதுக்கு பாத்ரூம் போகிற என்ன பாவத்தை செஞ்சுட்டு வந்துட்டாங்களா. அவ்வளவு நேரமும் அல்லாவை நினைக்கலை. அந்த பாத்ரூம் போயிட்டு இருக்கிற நேரம் எல்லாம் அல்லாவை நினைக்கலை, அல்லாட இருக்கிற செய்யலை. இப்போ பாருங்க, இப்போ கொஞ்ச நேரம் அல்லாவை நினைக்கலைங்கிறதுக்கு மன்னிப்பு கேட்குறாங்க, உஃப்ரானக்ங்கிறாங்க. அப்போ ஒரு மனிதனுடைய உள்ளம் இறை தொடர்புகளோடு நிறைய இருக்கணும், இதுதான் இஸ்லாம். விளையிட்டான் அப்போ இறை தொடர்புகளோட இருந்தால் அவன் ஒரு மூமினாக இருப்பான். அப்போ ரஹ்மானுடைய நினைவுகள் எங்கே இல்லையோ நுகையுல்லஹு ஷைத்தானன் ஃபஹுவ கரீன் ஃபஹுவலஹு கரீனன். அப்போ நாம் ஷைத்தானை அவனுக்கு என்ன செய்வோம், சாட்டி விடுவோம். அந்த ஷைத்தான் அவனுக்கு துணையாகி விடுவான். அப்போ இது சடவாதம். இந்த சடவாதம் எதால் வருது அப்படின்னு சொன்னால் இந்த ஆடம்பரங்களால் வருது. அப்போ இந்த ஆடம்பரங்களால் இந்த சடவாதம் வந்தால் ஷைத்தான் துணை ரஹ்மானுடைய திக்ர் இல்லை. இப்போ இன்னொரு வசனத்தை பாருங்க, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், ஒமன் அஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத தன்கா. யார் என்னுடைய நினைவை விட்டும் புறக்கணித்து விட்டாரோ, ரஹ்மானை நினைக்கலையோ, ஃபஇன்ன லஹு மஈஷத தன்கா, அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கைங்கிறான். தன்காண்டா ஸ்ட்ரெஸ், அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறான். இப்போ தலைப்புக்கு வந்தாச்சா, தலைப்பு பாருங்க, ஆடம்பரம்ங்கிறது சடவாதம், சடவாதம்ங்கிறது இறை நினைவுகள் அற்ற வாழ்க்கை. இறைவனை நினைக்கவில்லை என்றால் அவனுக்கு நெருக்கடி, நெருக்கடி வந்தால் நிம்மதி இல்லை. எனவே ஆடம்பரம் நிம்மதி இல்லாத வாழ்க்கையை கொண்டு வரும். புரிஞ்சுதா? இப்போ நம்ம தலைப்பு எப்படி சரியாகுது பாருங்க, அதை இறைவன் சொல்கிறான். அப்போ இந்த தலைப்பை ரொம்ப ஒரு அழகாக தொகுத்து எடுத்திருக்கிறாங்க. உண்மையிலேயே ஆடம்பரம் வரும்போது மனுஷத்துவம் வந்துடும். ஆடம்பரம்ங்கிறது அல்லாஹ்வுடைய நினைவு இல்லாமல் போகிறது தான். அப்போ யார் இறைவனை நினைக்கலையோ அவங்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை வந்துடுது. எப்படி வந்தது பாருங்க, இந்த நெருக்கடியான வாழ்க்கை எப்படியெல்லாம் நம்ம சமூகத்தில் வந்துட்டு பாருங்க. நம்முடைய கையில் இப்போ ஆடம்பரங்கள் நிறைய கூடிட்டு, ஆடம்பரங்கள் கூட கூட நம்முடைய இறை தொடர்பு குறைஞ்சிக்கிட்டு வருது. இல்லைங்கிட்டா ஒரு காலத்தில், அந்த காலத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த நவீன கண்டுபிடிப்புகள் கருவிகள் இல்லாத காலம், நவீன கண்டுபிடிப்புகள் கருவிகள் இல்லாத காலம். மனுஷன் எப்படி வாழ்ந்தான், வண்டியில் மாட்டில் வண்டியில் பூட்டிக்கிட்டு தான் பயணம். காட்டுக்கு போய் என்ன செய்வாங்க, விறகு வெட்டிக்கிடுவாங்க, மரம் வெட்டிக்கிடுவாங்க. விவசாயம் பண்ணுறேன்னு சொன்னால் என்ன வயல் காடு என்று தான் பேர், வயல் காடு. அவங்களுக்கு என்ற சொந்த நிலைமைக்காது, அவங்க ஒரு காட்டுக்குள்ளே போய் மரங்களை வெட்டி ஒரு பகுதியை தண்ணீர் தேக்கங்களுக்கு பக்கத்தில் ஒரு நிலத்தை துப்புரவு பண்ணி அதில் நெல்லை விதைத்து அறுவடை செஞ்சுட்டு வருவாங்க. அப்போ தன்னுடைய மாட்டில் வண்டியில் பூட்டிக்கிட்டு முளை நெல்லை எடுத்துக்கிட்டு முளநெல்லை ஏற்றிக்கிட்டு நெல்லை ஏற்றிக்கிட்டு போய் காடு வெட்டி விவசாயம் பண்ணி அறுவடை செஞ்சு நெல்லோட வீட்டுக்கு வருவாங்க. எவ்வளோ காலம் போயிருக்கு, ஒரு 3 மாதம் போகுது. அப்போ 3 மாதம் அவர் போய் நெல்லை வச்சு விதைச்சி அறுவடை செஞ்சுட்டு வர்றார். அவ்வளோ நாளும் அவ்வளோ கடுமையான ஒரு உழைப்பு. இப்படியெல்லாம் அந்த காலத்தில் மக்கள் என்ன செஞ்சாங்க, வாழ்ந்தாங்க. நம்ம வீட்டில் பெண்கள் என்ன செய்வாங்க, அரிசி தேவை என்றால் நெல் குத்தணும். மிஷின் வந்தா நெல் குத்துற மிஷின் வந்தா இல்லையே, நெல் குத்துறண்டா கட்டாயம் ஒரு இன்னொரு பக்கத்து வீட்டு தொடர்பு கட்டாயம் இருக்கணும். ஒருத்தி தனியாக ஒரு வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு வாழையில, அதனால் அக்கம் பக்கத்து தொடர்பு அயலவர் தொடர்பு கெட்டியாக இருந்துச்சு. எப்படியும் உதவிக்கு போய்த்தான் ஆகணும், நான் என் பக்கத்து வீட்டுக்காரிக்கு ஒரு உதவி செஞ்சு தான் ஆகணும், இல்லாட்டி எனக்கு உலக்கம் மாற்ற அவள் வர மாட்டாங்க. நெல் குத்துறண்டா உலக்கம் மாற்றி போடணும், 2 பேர் போடணும். அப்போ தான் அப்போ அவள் இன்றைக்கு வாடி எண்டை விட்ட நெல் குத்துறண்டா 3 குடும்பம் சேர்ந்து நெல் குத்துவாங்க. இங்கே மாறி அவள் என்ன செய்வாள், ஒரு நாளைக்கு நெல் குத்த பெறுவாள். நெல் குத்தித்தான் சோறு. இன்றைக்கி அரிசி அரிக்கிறதே இல்லை, அரிசி பக்கத்த கொட்டுறது தான். கல் நீக்கப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட அரிசி பிள்ளைங்கிட்டா இப்போ அரிசியே தயாரிக்கிறான். அரிசியை நூடுல்ஸ் செய்கிற மாதிரி அரிசியை தயாரிக்கிறான். அரிசி மாதிரி மாவால் உண்டை உருவாக்குறாங்க, அது இன்றைக்கு வருது. அப்போ அதில் எந்த கலப்படம் உண்டு, அரிக்க தேவையில்லை. அரிக்க மேலா சுளகு, அம்மி, திருகக்கல், உலக்க, உரல் இவ்வளவும் இல்லாமல் தான் இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நம்ம எந்த வீட்டில் அரிக்குமில்ல அரிக்கி, எந்த வீட்டில் அம்மி கிளவி இருக்குது, எந்த வீட்டில் உரல் உலக்கு இருக்குது, எந்த வீட்டில் சுளகு இருக்குது, எங்கே இருக்குது சுளகு இருக்குதா? இருந்தாலும் இப்போ கல்யாணம் முடிச்சு பிள்ளை குட்டியோட இருக்கிற நம்மளோட பொம்பளை பிள்ளையை தந்து சுளகை கொடுத்து புடைக்க சொல்லுங்க பார்ப்போம், புடைப்பாங்க? முடியாது, இல்லை. இப்போ அப்போ இருந்துச்சு. அப்போ நெல் குத்தணும், விறகு வெட்டணும், கோடாரி இல்லாத ஊடு இல்லை, கொல்லி கொத்துவாங்க பெண்கள். இப்பெல்லாம் சுகப்பிரசவம் தான், இந்த சீசர் பண்ணுற கதையே கிடையாது. இந்த கிளினிக்கு போகிறான், கிளினிக் 3 மாதமானால் கிளினிக்கு போவாங்க. கிளினிக்கு போய் ஸ்கேன் பண்ணுறதும் அதை தூக்கக்கூடாது இதை தூக்கக்கூடாதுங்கிறதும் ஊர்பட்டு டேப்லெட்டை கொடுக்குறோம் உம்பட்டும் செஞ்சு கடைசியாக ஒரு சைன் வைங்க, ஏன் வெட்டணும். அப்போ இவ்வளோ நாளாக கிளினிக் போனேன், மருந்து கொடுத்தேன்னே, என்ன நடந்தது, எல்லாம் செஞ்சுட்டு கடைசியாக வெட்டணும். அம்மா அம்புட்டு விட்டமின் டேப்லெட் எல்லாம் எழுதி கொடுத்து போட்டு கடைசியாக பால் பொட்டியை வேண்டி கொடுங்கம்மா, ஏ தாய்ப்பால் இல்லைங்க, என்ன நடக்குது, எல்லாம் இதுக்கு ஒன்றும் இல்லையே. அப்போ அப்போ இருந்த பெண்கள் கொல்லி கொத்துவாங்க, ஓங்கி போட்டு கட்டையில் கொல்லியை செதுக்கி எடுக்க தெரியுது, நெல் குத்த தெரியுது, கொச்சிக்காய் அரைச்சி தான் கறி, கொச்சிக்காய் தூளா ஆரிசன் கொச்சிக்காய் அரைக்கிற காஞ்ச கொச்சிக்காய் ஈக்கியில் சுற்றி குத்தி அடுப்பில் வச்சு லேசாக அப்படி சுட்டு அப்படியே அம்மியிலேயே கலட்டி விட்டு அப்படியே மிளகு வச்சு நச்சிரம் வச்சு அரைக்கிறேன். அந்த அரைக்கிறதுக்குன்னு சில அம்மி இல்லாதவங்க பக்கத்து வீட்டில் கொச்சிக்காய் அரைக்கிறதுக்கு போய் நிற்பான், நீ அரைச்சி முடிஞ்சோன்னா நான் அப்படியே. அப்போ கொச்சிக்காய் அரைச்சி கொல்லி கொத்தி அடுப்பு ஊதி தீவனம் செஞ்சு பயிர் வச்சை செஞ்சு இப்போ ஒரு வீட்டுக்கு விருந்தாளி போனால் இப்போ என்ன செய்வாங்க, ஒரு பக்கத்து கடைக்காரனுக்கு ஒரு கோல் உறப்பாக ஏதாவது ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக ஃபெட்டிஷ் கட்லெட் மாதிரி ரெண்டு உறப்பாக ரெண்டு பழம் ஸ்வீட்டாக ஏதாவது உண்டு, குடிக்கிறதுக்கு என்னப்பா இருக்கிட்டுருந்துச்சி அப்படின்ற அதையும் கேட்டு ஒன்றும் வேலை இல்லை, அப்படியே கொழுப்பு பிடிச்சி போய் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம், ஒன்றும் வேலை இல்லை, கிச்சன் சுத்தமாக இருக்குது புகை பிடிக்காமல். அப்போ எல்லாமே வந்து இறங்குது கொடுத்துட்டு. அந்த காலத்தில் எல்லாம் வீட்டில் வாழை மரம் வச்சு வாழைக்கொலை வெட்டி மடு வெட்டி அந்த பொம்பளைங்களே மடு வெட்டி மடுவில் வாழை மரத்தை வச்சு அதுக்கு போகிறீர்கள்.
4: தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: உங்கள் முஸ்லிம் வானொலியில்
0: சிந்தனை.
2: பெண்களே, உங்க ஆசைகளை அடக்குங்க, நீங்கள் திருப்தி காணுங்க. உங்க பிள்ளைகள், உங்கள் மகள்மார்கள் உங்களுக்கு முன்னாடி வளர்ந்து வருகிறார்கள். நீங்க உங்க கணவன் முன்னாடி கிடைக்கிறது அல்ஹம்துலில்லாண்டுங்க. உங்க பக்கத்துள்ள மகள் சொல்லுவா, வாப்பா அல்ஹம்துலில்லா, நீங்க வளர்த்த வளர்ப்பு. நீங்க திருப்தி காணாம இவ்வளவா இவ்வளவா, எல்லாரும் உடுக்குறாங்க, இவ்வளவா அல்ஹம்துலில்லா, நீங்க வாங்கினது 1000 ரூபாய், இன்னொரு வீட்டுல வாங்கினது 20000 ரூபாய். உங்க 1000 ரூபாய் அல்லாஹ் பரக்கத்து செய்தால் குடும்பமாக சிரிப்பீர்கள் தாய்மார்களே. இந்த பெருநாள் உங்களுக்குரிய பெருநாளாக மாறும். 20000 கொடுத்தும் அந்த வீட்டில் மகிழ்ச்சி வராது. வெஸ்டர்ன் வேர்ல்ட் அமெரிக்கா இன்றைக்கு சிரிப்புக்கு துடிக்கிறது, சந்தோஷத்துக்கு அடைகிறது. அவர்கள் ராத்திரிக்கு தூங்குற நேரம் சாக்குள்ள சீப்பின் டேப்லெட் எடுத்துட்டு போய் தூங்குறார்கள். அவர்களுடைய பெட்டை நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள். அவர்களுடைய லக்ஸரி அபார்ட்மெண்ட்களில் நீங்கள் தூங்கியிருக்க மாட்டீர்கள். அவர்கள் சாப்பிடுகிற ஹைஜெனிக் ஃபுட்டை நீங்கள் சாப்பிட்டிருக்க மாட்டீர்கள். ஆனால் இரவு வந்தால் நீங்கள் தூங்குறீர்கள், பகல் வந்தால் நீங்கள் எழும்புறீர்கள். இரவு வந்தால் அவர்கள் விழித்திருக்கிறார்கள், பைத்தியமாக அலைகிறார்கள், தூக்கம் வரவில்லை என்கிறார்கள். மென்டல் ஹெல்த்தில் பிரச்சனை. இரவானால் சூரியன் மறைந்தால் ஒரு மனிதனுக்கு தூக்கம் வர வேண்டும், சூரியன் உதித்தால் அவர்கள் லேசமாக எழும்ப வேண்டும். அவர்கள் பைத்தியம் என்று சொல்லாத பைத்தியமாக மாறிவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லாம் மாறிவிட்டது, முடிவு உங்கள் கையிலே. எனக்கு முடியுமான அளவுக்கு நான் அல்லாஹ்வுக்கு பயந்து பேசினேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது ஒரு பெரிய நீண்ட ஒரு தலைப்பு, ஒவ்வொன்றாக நான் உங்களுக்கு புரிய வைக்க முற்பட்டேன். ஏனென்றால் உங்களுக்கு எந்த வாழ்க்கை வேணும்? உங்க வீட்டுக்குள்ள அந்த பரக்கத்து வரணுமா? அந்த ரஹமத் வரணுமா? உங்க கணவரோட நிஜமா நீங்க வாழ ஆரம்பிக்கணுமா? இந்த முசீபத்தை விட்டு விட்டு, நீங்கள் எண்ணுகிற பொருளாதாரத்தை விட்டு விட்டு நிஜமா வாழணுமா? அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்விடம் ஒரு நாள் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், இதனோட முடிக்க, யா ரசூலுல்லாஹ், என் கணவர் ஜுபைர், ஆயிஷா நாய் தாத்தான், என் கணவர் ஜுபைர் எனக்கு தருவது மட்டும்தான் எனக்கு இருக்கு, வேற வழியில் நான் தர்மம் செய்யணுமா? பெண்களே, இப்போ உங்கள் கணவர் தந்ததை இன்றைக்கு இதை எனக்கு இதை நான் சொல்லாமல் முடித்தா அறக்குறை நிறைய ஆதீசுகள் இருக்குது பரக்கத்துக்கு. நான் இதை ஒன்றாவது சொல்லணும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் கட்டாயம் வீட்டுக்கு போய் இன்றைக்கு செய்யணும் என்பது. அஸ்மா, இது லாஸ்ட் கேள். அஸ்மா ரதியல்லாஹு கேட்குறாங்க, யார சொல்லலா, என்னை மாப்பிள்ளை தர்றதை தவிர வேறு எனக்கு வருமானம் இல்லை. அந்த காலமே வருமை எங்களை மாதிரி இல்லை. மாப்பிள்ளை ஹஸ்பண்ட் கொடுக்குறத தாண்டி இல்லைண்டா, திரும்ப போய் புதுசாக கேட்கல, திரும்ப போய் நான் தர்மம் கொடுத்தேன்னு கேட்கல. ஏன்னா எல்லாத்தையும் சேர்த்து பட்ஜெட் இவ்வளவுதான். நான் தர்மம் கொடுத்த இன்னொரு 5000 வேற போடுங்க, அவங்களுக்கு தர்மம் 10000 கேட்கல. யார் சொல்லலாம், நான் தர்மம் கொடுக்கணுமான்னு கேட்கறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க தெரியுமா? அஸ்மா, நீங்க பொம்பளை, நீங்க வேலைக்கா போறீங்க, நீங்க எதுக்கு தர்மம் கொடுக்கணும்னு கேட்டாங்களா? இல்லை. அஸ்மா ரதியல்லாஹு பார்த்து சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஸ்மா நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, அதாவது கணக்கு பார்க்காதீங்க, நீங்க கணக்கு பார்க்காதீங்க. அஸ்மா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், ஃபயஹ்ஸி அல்லாஹு அலைக், அல்லாஹ் உங்களுக்கு கணக்கு பார்த்துருவானாங்க. அன்புக்குரியவர்களே, உங்க ஹஸ்பண்ட் இன்னைக்கு 1000 ரூபாய் தர, 200 ரூபாய் கொடுத்துருங்க, கணக்கு பார்க்காது. வல்லாஹி நான் சொல்லுகிறேன், நான் அல்லாவை நம்பி இருக்கிறேன், நீங்கள் அல்லாவை நம்பியிருக்கிறீர்கள், ஷஹாதத்தை சொல்லியிருக்கிறோம். உங்க கையில் 1000 ரூபாய் தான் இன்றைக்கு இருந்தால், பயம் இல்லாமல் இன்றைக்கு நீங்கள் தர்மம் பண்ணி பாருங்க, அந்த பரக்கத்தை வல்லாஹி வல்லாஹி நீங்க காப்பாப்பீங்க.
1: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது
0: சிந்தனை. வானொலியில் அளவற்ற அருளோடும் நிகரற்ற அன்போடும் இஸ்லாமிய நிகழ்ச்சிகள். உங்கள் முஸ்லிம் வானொலி.

0: இன்றே உங்கள் முஸ்லிம் வானொலியை டவுன்லோட் செய்து தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள்.
1: www.muslimwanoli.com
0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் வான்மறை தொடர்.
2: நாம் அடிக்கடி எமது பேச்சு வழக்கிலே உபயோகிக்கக்கூடிய ஒரு வார்த்தை, ஆனால் இதனுடைய ஆழ அகலங்கள், இதனது கருத்து, இது மனிதனிலே என்னதெல்லாம் செய்யும் என்பதை பற்றி நாமெல்லாம் அதிகமாக அறியாமல் இருக்கிறோம். ஆனால் குர்ஆனிலும் சுன்னாவிலும் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த ரோசம் என்பது பற்றிய வார்த்தை அதிகமாக இடம்பெறுவது நீங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய இது பற்றி விளங்கப்படுத்தி இருப்பதையும் சொல்லியிருப்பதை நம்ம பார்க்கிறோம். எங்களில் ஒருவரை இப்பொழுது நான் எழுப்பி, ரோசம் என்பது நல்ல குணமா கெட்ட குணமா என்று கேட்டால் பதில் சொல்ல முடியாது அவசரமாக. காரணம் வந்து நாங்கள் அதை ஸ்டடி பண்ணலை, அந்த குணத்தை பற்றி நாங்கள் வந்து கூடுதலாக என்ன செய்யவில்லை, பேசவில்லை. கோபம் என்ற விஷயத்தை நிறைய படித்திருக்கிறோம், நிறைய கேட்டிருக்கிறோம், நிறைய விளங்கியிருக்கிறோம். ஆத்திரம் என்கின்ற பகுதி நிறைய படித்திருக்கிறோம், பொறுமை நம்ம நிறைய தெரிந்து வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு குணங்களையும் நாங்கள் அடையாளப்படுத்தி விளங்குகிற நேரத்தில் ஏற்படக்கூடிய பலன் அதிகம். கூடுதலாக அடையாளப்படுத்தி குர்ஆன் சுன்னா அடிப்படையிலும் அனுபவபூர்வமாகவும் வழிகாட்டல் என்ற அடிப்படையிலும் நம்ம அதை அடையாளப்படுத்தி அறிந்தால் அதனால் கிடைக்கக்கூடிய பலன் அதிகம். அப்போ இது நல்ல விஷயம், இது கெட்ட விஷயம் என்று நம்ம பிரித்தறிந்து கொள்ளலாம். அந்த அடிப்படையில் ரோசம் என்கின்ற ஒரு குணத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் மேற்பட்ட இடங்கள் இதை பற்றி பேசுகிறார்கள். இந்த ரோசம் சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இப்போ ரோசம் என்கின்ற அந்த பண்பை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், குர்ஆனும் சுன்னாவும் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களெல்லாம் எடுத்து பார்த்தால் ரோசம் என்ற குணம் ஒரு சிறந்த குணமாகத்தான் குர்ஆனும் சுன்னாவும் சொல்கிறது. மோசமான குணமாக என்ன செய்யலை, சொல்லவில்லை. ஒரு சிறந்த குணமாகத்தான் குர்ஆனும் சுன்னாவும் சொல்லக்கூடியதை நாங்கள் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எல்லா இடங்கள்லையும் ஒரு சிறந்த குணமாகத்தான் சொல்லிக்கிறதே தவிர கெட்ட குணமாக சொல்லவில்லை. ஆனால் பண்படுத்த வேண்டிய ஒரு சிறந்த குணம், அது வந்து பண்படுத்தப்பட வேண்டும். சில இடங்களில் அது இருக்கவே கூடாது, சில இடங்களில் குறைக்கப்படணும், சில இடங்களில் அதிகரிக்கப்படணும். இப்படித்தான் குர்ஆனும் சுன்னாவும் சொல்கிறத பார்க்குற ஒரு கெட்ட குணமாக சொல்லலை. ஆனால் கோபம் என்ற குணத்தில் நலவு இருக்குதா இல்லையா, நலவு இருக்குது. ஒரு தந்தை கோபப்படுகிற நேரத்தில் தான் ஒரு குழந்தையுடைய சில வழிகாட்டல் விஷயங்கள் அவர் கடுமையாக நடந்து கொள்ள வேண்டிய நிலை ஏற்படுகிறது. அதனால தான் நல்ல குடும்பம் என்ன செய்து உருவாகிறது. மார்க்க விஷயங்கள் முறிக்கப்படுகிற நேரத்தில் நம்ம கோபப்படணும், அதனால் நன்மை உண்டு. ஆனால் கோபத்தால் ஏற்படக்கூடிய நன்மைகள் மிக கொஞ்சம். அதனால கோபத்தை இஸ்லாம் கெட்ட குணமாகத்தான் சொல்லும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், அவுசினி, அல்லாஹ்வின் தூதர், எனக்கு ஒரு உபதேசம், வசியத்தை சொல்லுங்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லா தகுபப், கோபப்பட வேண்டாம். ஃபரத்தத மிராரன் ஃபகால லா தகுபப். அவர் வந்து பலமுறை திருப்பி திருப்பி கேட்கிறாரு, பலமுறையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் கோபப்பட வேண்டாம் என்று தான் சொன்னாங்க. அப்போ கோபத்தில் நலவும் கெடுதியும் இருந்தால் கெட்ட கோபப்பட வேண்டாம், நல்ல கோபப்படுங்கன்னு சொல்லியிருக்கலாம். ரசூலுல்லாஹி அப்படி சொல்லலை. அப்படி சொல்லாமல் கோபப்பட வேண்டாம், கோபம் நல்லது இல்லை என்று ரசூலுல்லாஹி என்ன செஞ்சிட்டாங்க, சொல்லிட்டாங்க. குர்ஆனில் அல்லாஹு தஆலா ஆத்திரம் பட்டு சொல்கிற நேரத்தில், வல் காதிமீன் அல் கைத வல் ஆஃபீன அனின் நாஸ் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். அவர்கள் ஆத்திரத்தை அடக்கிக் கொள்வார்கள், மக்களை மன்னித்து விடுவார்கள், நலவு செய்கின்றவர்களை அல்லாஹு தஆலா விரும்புகிறான். இப்படி குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இப்போ இந்த இரண்டு இடங்களையும், ஆத்திரம் ஒரு கெட்ட குணம் என்றதையும் கோபம் ஒரு கெட்ட குணம் என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் என்ன செய்து எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. அப்போ இதிலிருந்து எங்களுக்கு என்ன புரியுது, அசல்லையே அது கெட்ட குணம். ஆனால் ரோசம் சம்பந்தமாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்க என்று சொன்னால் இது கெட்ட குணம் வந்து எதில் குர்ஆன்லேயும் வரல, ஹதீஸ்லையும் என்ன செய்யலை, வரவில்லை என்பதை நீங்கள் பார்க்கலாம். மாற்றமாக அது நல்ல குணம் என்று புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பில் வந்திருக்குது. ஆனால் நான் இந்த மூன்றையும் ஒரே கருத்துலாம் பயன்படுத்துவோம். பெரும்பாலும் நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் பேச்சு வழக்கில் ஒரே கருத்துலாம் பயன்படுத்துவோம். ஆளுக்கு சரியான கோபம் இப்படி சொல்லுவோம், அதே கருத்தில் ஆளுக்கு சரியான ரோசம் என்றுவோம், சரியான ஆத்திரம் வந்துடும். ஆனால் மூன்று கருத்து என்ற அடிப்படையில் தான் குர்ஆனும் சுன்னாவும் யூஸ் பண்ணுது. ஒரு இடத்துல அல்லாஹு தஆலா முனாஃபிகீன்களை பார்த்து சொல்கிறான், குல் மூத்து பி கைதிக்கும், உங்களோட ஆத்திரத்தாலே நீங்கள் மரணித்து விடுங்கள் அப்படின்னு சொல்கிறான் அல்லாஹு தஆலா. உங்கள் ஆத்திரத்தால் மரணித்து விடுங்கள். ஒரு மனிதனால் ஆத்திரத்தால் உயிரிழப்பு வருவதற்கான நிறைய வாய்ப்பு இருக்கிறது என்று இன்றைக்கு விஞ்ஞானம் என்ன செய்கிறது சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அளவுக்கு மீறி ஆத்திரப்பட்டான்னா அவருடைய மரணத்துக்கு அது என்னது முதல் காரணியாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறத பார்க்கிறோம். அப்போ இது மூன்றும் எங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவான வழக்கில் நானோ நீங்களோ பேசுகிற நேரத்தில் ஒரே வழக்கில் இருந்தாலும் பிரித்தறியப்பட வேண்டிய மூணு குணங்கள், பிரித்தறியப்பட வேண்டிய மூணு குணங்கள். அதில் ரோசம் என்ற பகுதி பண்படுத்தப்பட வேண்டிய ஒரு சிறந்த குணம், ஒரு நல்ல குணம் பண்படுத்தப்பட வேண்டிய ஒரு சிறந்த குணம் என்பதை என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இதன் முதன் முதலாக எப்பொழுதும் எங்கள் குணங்களை நாங்கள் அனலைஸ் பண்ண வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்றேன். இதுல வந்து இது நல்ல குணமா, இது கெட்ட குணமா, இது எப்படி நம்ம வளர்த்துக்கொள்ளணும். சில பொழுதுகளில் நீங்கள் ஒரு குணத்தை சரியாக புரிந்து கொள்ளாது விட்டால் நீங்கள் அதுக்கு எதிராக ஆக்ஷன் எடுப்பீங்க. குழந்தை ரோசப்படுதுன்னு வைங்களே, நாங்கள் ரோசத்துறை கெட்ட குணமாக விளங்கி வைத்திருந்தேன்னு வைங்க, எப்படி எப்படி முடிவெடுப்போம்? அதை தண்டிக்கணும், அதை இல்லாமல் ஆக்கணும்னு தான் முடிவெடுப்போம். ரோசம் ஒரு நல்ல குணம் மட்டும் விளங்கி வச்சுருந்தா இது நல்ல குணம், இதை நெறிப்படுத்தணும் என்ன செய்வோம், முடிவெடுப்போம். எனவே எங்களோட பார்வையும் ஒரு காரணம். எனவே அந்த அடிப்படையில் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நீங்கள் மனதில் பதிவு வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம், ரோசம் நெறிப்படுத்தப்பட வேண்டிய ஒரு சிறந்த குணம். இது முதல் அறிமுகமாக நீங்கள் ரோசம் சம்பந்தமாக புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், ரோசம் பிறந்த குழந்தை முதல் மரணிக்கின்ற நிலையில் இருக்கக்கூடிய, நோயான நிலையில் இருக்கக்கூடிய முதியவர்கள் வரைக்கும் விட்டு போகாத ஒரு குணம், விட்டு போகாத ஒரு குணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் சிறிய வயதில் ரோசம் அதிகமாக இருக்கும், வளர வளர ரோசம் குறைந்து கொண்டு சொல்லும், இது இயல்பு. சிறிய வயதில் ரோசம் அதிகமாக இருக்கும், வளர வளர ரோசம் குறைந்து கொண்டு சொல்லும். இது என்ன, குர்ஆன் சுன்னா ரீதியாகவும் எடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா அது சொல்லுது. இரண்டாவது, அணு உலக ரீதியான அனுபவ ரீதியான நிலைகளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாலும் அது சொல்லப்படுவது நீங்க என்ன செய்யலாம், பார்க்கலாம். அது மாத்திரம் இது இது ஒரு பகுதி. இன்னொரு வகையில் நீங்க யோசிச்சீங்கன்னு சொன்னால் நீங்கள் பார்க்கலாம், சிறு குழந்தைகள், குழந்தைகளிடத்தில் இருக்கக்கூடிய ரோசத்துக்காக சொல்ல வருகிறேன். ஒரு சாதாரணமாக ஒரு மாத குழந்தைன்னு வைங்க, ஒரு ரெண்டு மாத குழந்தைன்னு வைங்க, வாழ்க்கையை பற்றி தான் உம்மா இதான் இந்த வாப்பா என்ற விஷயமாக தெரியுமா, தெரியாது. ஆனால் அந்த குழந்தைகிட்ட நீங்கள் ரோசத்தை பார்க்கலாம். பால் கொடுப்பதற்காக ஒரு தாய் ஒரு அதாவது பசியில் அலறி பால் கேட்குற நேரத்தில் கொடுக்காமல் அப்படி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் நீங்கள் லேட் விட்டுட்டு திருப்பி அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க போனீங்கன்னா உடனே எந்த குழந்தையும் அங்கீகரிக்காது, எந்த குழந்தை என்ன செய்யாது, அங்கீகரிக்காது, கொஞ்சம் எதிர்கொண்டு காட்டும். அது அர்த்தம் என்ன தெரியுமா, நான் எவ்வளோ நேரமாக கூப்பிடுறேன், வேற வேலை இருந்துட்டு இப்பே பரவும் பால் வாணா எனக்கு என்றதான் அது அர்த்தம். அதனுடைய அந்த ரோசத்தை குழந்தை காட்டும் இடத்து நீங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். பெற்றோர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இதை அனுபவப்பட்டிருப்பார்கள். இது நம்ம வந்து இப்போ அதாவது வாசிப்பிலையும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அந்த குழந்தை ஆற்றுப்படுத்தி வேற வேற விளக்கம் சொல்லி அந்த தாய் அந்த குழந்தைக்கு விளங்காது, விளங்காது விட்டால் தாய் பேசுவான், இதுதான் நடந்தது அதான் நடந்தது என்று சொல்லி கொஞ்ச நேரத்துக்கு பின்னால் தான் அந்த குழந்தை என்ன செய்யும், அந்த பாலை குடிக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம என்ன செய்யறோம், பார்க்குறோம். இதுக்கு பேர் கோபம் அல்ல, கோபம் என்ற சப்ஜெக்ட், இதுக்கு பேர் ரோசம். அதாவது தன்னை மதிக்க வேண்டிய இடத்துல நீ என்ன செய்யலை, என்னை மதிக்கவில்லை, எனக்கு நீ தர வேண்டிய உரிமை நீ தரலை என்பதை ரோசம் என்றது. அந்த உணர்வு சின்ன குழந்தைகிட்ட நீங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். அதே போல் ஓரளவு குறிப்பிட்ட வளர்ந்த பின்னால் வீட்டில் வந்து ஆங்காங்கே எல்லா பொருளும் ஆங்காங்கே வீசுபட்டிருக்கும், அந்த கணக்கே இல்லாமல் பொருள், பெருமதியான பொருளெல்லாம் கணக்கு இல்லாமல் இருக்கும். ஆனால் அடுத்த வீட்லேருந்து ஒரு சின்ன குழந்தை அந்த வீட்டுக்கு வந்துட்டால் இந்த குழந்தைக்கு அதெல்லாம் பெருமதியாக மாறும், பெருமதியாக மாறி எப்படி வேண்டாம், அதை தொடாத இதை தொடாத அப்படின்றே நின்றுருக்கும். இதனுடைய அர்த்தம் இது என்னது, கோபப்படுறதுக்கு அதில் என்ன இருக்குது, எதுவும் இல்லை. ரோசம் எனது பகுதி, எனது என்னுடையது, இதில் எனது உரிமை என்ற பகுதி இருக்குதே, அதையே சில தாய்மார் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அது நடந்து முடிஞ்சோடனே குழந்தை ரோசத்தில் இருக்குமா, பாவமா அடுத்த புள்ள தானே தங்கச்சி தானே அப்படி என்று சொன்னப்பறம் கொடுப்பான். என்னட்ட கேட்டு நீ எடுக்கணும், யார்கிட்ட கேட்கணும், என்னிடத்துல கேட்க, நீயா எடுத்தா எனக்கு ரோசம் வரதான் செய்யும், என்னட்ட கே, அதுக்கு பின்னால் கொடுக்கக்கூடிய ஆயிரம் பிள்ளைல நீங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம், கேட்டு எடுக்கணும். அந்த பிள்ளைக்கு சொல்ல தெரியாது, ஆனால் இயல்பான ரோசம் இருப்பதை நீங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். சொன்னால் அந்த விஷயம் என்ன செஞ்சிருது, சரியாகிறது, கேட்டு உங்களை தான் இது உங்களுக்குரியது தான், கொஞ்சம் கொடுப்போம்னா எனக்கு கேட்டுக்கொள்றதை நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி பல கட்டங்களை நீங்கள் பார்க்கலாம். வீட்டிலேருந்து ஒரு பொருளை எடுத்து போகக்கூடிய நேரத்தில் கூட குழந்தை என்ன செய்யும், சண்டை பிடிக்கும். அதுக்கு பின்னால் அந்த தாய் அதை சமாதானப்படுத்தி அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லி இது உங்களுடைய தான், இதே விட பெருசுன்னு உங்களுக்கு கிடைக்குன்னு சொன்னால் தான் அந்த குழந்தை அமைதியாக இருக்கிறத பார்க்கலாம். இதெல்லாம் என்ன அர்த்தம், அந்த டேபிளில் போட்டு போன போகிறோம் இப்படியாடா செய்வாயின்னு அடித்து நாலாடி அடித்தா நீங்கள் ரோசத்தை சரியான முறையில் புரிந்து கொள்ளவில்லை, அந்த குழந்தை சிறந்த முறையில் பயன்படுத்தப்பட மாட்டாது என்பதை என்ன செய்ய வேண்டும், நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு பேர் ரோசம், கைராண்ட அரபில் சொல்வார்கள், இதற்கு பேர் ரோசம். இந்த ரோசம் என்பது வெறுமனே ஒரு குழந்தையோட வாழ்க்கையில் மட்டுமல்ல, ஒரு மனிதன் ஒழுக்கமாக வாழ்கிறான் என்றால் அந்த பின்னணி என்ன தெரியுமா, ரோசம் அவன்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். ஒரு மனிதன் ஒழுக்கமாக வாழ்கிறான் என்றால் அதில் அர்த்தம் அவர் நல்ல மார்க்கத்தை படிச்சுக்கிறாரு, நல்ல மார்க்கத்தை விளங்கி இருக்கிறாரு, நல்ல மார்க்க அறிவிக்குன்னு அர்த்தம் அல்ல. அதனால தான் மார்க்க அறிவோட ஒழுக்கம் கெட்ட வேலை செய்கிறவன் நிறைய பேர் நம்ம பார்க்குறோம். மார்க்க அறிவு மார்க்க விளக்கம் எல்லாம் இருக்குது, ஆனால் எது இருக்காது, ரோசம் இருக்காது. ரோசம் இல்லை என்று சொன்னால் அவனிடத்தில் என்ன செய்யாது, அதாவது வெட்கமும் இருக்காது. ரோசம் இல்லை, ரோசத்துடைய ரோசத்தை இன்னும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னால், ரோசம் என்பது நல்ல குணங்களுடைய ஊற்றுன்னு விளங்குங்க. எப்படி நல்ல குணங்களுடைய பிறப்பிடம் தான் ரோசம், நல்ல குணங்களுடைய பிறப்பிடம். அந்த கைரா இருந்தால்தான், ரோசம் இருந்தால்தான் ஒருவர் வெட்கப்படுவார். ரோசம் இல்லாட்டி வெட்கம் வராது. நாங்கள் எப்படி கேட்போம், உனக்கு கொஞ்சமாக ரோசம் இல்லையா, வெட்கமே வராதான்னு கேட்குற எண்ணத்துக்கு ரெண்டு சம்மந்தப்படுத்துகிறோம். கைரா ரோசம் என்பது எல்லா நல்ல குணங்களுடைய பிறப்பிடம். அப்போ ஒருத்தன் ஒழுக்கமாக இருக்கிறான்னா அதுக்கு காரணம் என்ன?
0: கேட்டது தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் வான்மறை தொடர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முஸ்லிம் வானொலி, முஸ்லிம் வானொலி .com. வயல் வழியின் வாசத்தோடு வலம் வருகிறது. முஸ்லிம் வானொலி, முஸ்லிம் வானொலி,
1: முஸ்லிம் வானொலி .com,
0: முஸ்லிம் வானொலி .com. உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியில் ரமலான் சிந்தனை.
3: நேர்கள் உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியில் ரமலான் சிந்தனையை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். ஆயத்துல் குரிஷியுடைய சிறப்புகள் பற்றிய மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்கின்றார் மௌலவி அஷேக் அலி அகமது ரஜாதி அவர்கள்.
4: சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் தன்னை எவ்வாறு அறிமுகப்படுத்தினான், அல்லாஹ் தன்னை எவ்வாறு அறிமுகப்படுத்தினான் என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு ஆயத்து தான் ஆயத்துல் குர்சி என்ற ஆயத். ஆயத்துல் குர்சி என்ற இந்த ஆயத் இருக்குதே, இந்த ஒரு ஆயத் அல்லாஹ் தன்னுடைய 10 விடயங்களை தெளிவுபடுத்தியிருக்கும் ஒரு ஆயத். அதனால தான் இந்த ஆயத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபை இப்னு கஅப் ரழியல்லாஹு அன் அவர்களிடம் கேட்டார்கள், யா அபா முந்திர் அதத்ரி ஐயு ஆயத்தின் மின் கிதாபில்லாஹி மஅக், அபு முந்திரே உங்களிடம் இருக்கக்கூடிய ஆயத்துகளில் அல்லாஹுடைய ஆயத்துகளில் மிக சிறந்த ஆயத் எது தெரியுமா? சொன்னார்கள், அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். குர்ஆனிலே 6666 வசனங்களுக்குள் மிக பிரம்மாண்டமான ஆயத்து தான் இந்த ஆயத்துல் குர்சி. ஏன்? அல்லாஹ் தன்னை பற்றி அதிலே தெளிவுபடுத்தியிருக்கின்றான். இரண்டாவதாக அபு உமாமா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், இந்த ஆயத்துல் குர்சிக்குள்ளதான் அல்லாஹுடைய இஸ்முல் அஸம் என்ற பிரம்மாண்டமான பெயர் இருக்கிறது. அல்லாஹுடைய இஸ்முல் அஸம் என்ற பிரம்மாண்டமான பெயர் இந்த ஆயத்துல் குர்சிக்குள்ளதான் இருக்கிறது. மூன்றாவது, யார் இந்த ஆயத்துல் குர்சியை ஹசன் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, மன் கரா ஆயத்துல் குர்சி ஃபீ துபுரி ஸலாத்தில் மக்தூபா கான ஃபீ திம்மத்தில்லாஹி இலா ஸலாத்தில் உக்ரா. யார் ஃபர்தான தொழுகைக்கு பிறகு இந்த ஆயத்துல் குர்சியை ஓதுவாரோ அவர் அல்லாஹுடைய பொறுப்பில் ஆகிவிட்டார். ஒரு ஆயத்து தான் இவ்வளோ பிரம்மாண்டமான ஆயத். நான்காவது சகோதரர்களே, அபு உமாமா ரழியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், மன் கரா ஆயத்தல் குர்சி ஃபி துப்ரி குல்லி ஸலாத்தின் மக்தூபா லம் யம்னஹு மின் துகூலில் ஜன்னத்தி இல்லல் மௌத். யார் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஆயத்துல் குர்சியை ஓதுவாரோ அவருக்கும் சுவர்க்கத்துக்கும் இடையில் தடையாக இருப்பது மரணம்தான். அவர் மரணித்தால், அவர் மௌத்தானால் அவர் சொர்க்கம் நுழைந்து விடுவார். சகோதர சகோதரிகளே, இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு ஆயத்துக்குள் அல்லாஹ் எதையும் பேசவில்லை, அல்லாஹ் தன்னை பற்றி தான் பேசுகிறார். உலகத்திலே ஆகப்பெரிய அறிவுதான் அல்லாஹுவை விளங்குவது, அல்லாஹுவை அறிமுகப்படுத்துவது. அதனால்தான் அல்லாஹுவை அறிமுகப்படுத்துவதற்கு அல்லாஹ் தன்னை எவ்வாறு அறிமுகப்படுத்தினானோ அவ்வாறு அறிமுகப்படுத்துவதுதான் ஆக சிறந்தது. அதில்தான் இந்த ஆயத்துல் குர்சி ஐந்தாவது சிறப்பு தான். இந்த ஆயத்துல் குர்சியை ஓதினால் ஷைத்தான் அந்த இடத்துக்கு வரமாட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை ஜகாத்துல் ஃபித்ருடைய ரமலானுடைய காலத்திலே ஜகாத்தை பாதுகாப்பதற்கு அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்புக்காக நியமித்திருந்தார்கள். ஒரு நாள் இரவு அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அந்த ஈச்சம்பழங்களை எல்லாம் பாதுகாத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதர் மனித தோற்றத்திலே வருகிறார். வந்து அந்த ஈச்சம்பழங்களை எல்லாம் அள்ளி அள்ளி சாப்பிடுகிறார். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு உடனே அவனை பிடித்தார்கள். பிடித்ததோடு அவன் சொன்னான், நான் பெரிய குடும்பக்காரன், எனக்கு பிள்ளைகள் இருக்கிறது, என்னை விட்டு விடு, நான் திரும்பவும் வரமாட்டேன். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு இறக்கத்திலே விட்டு விட்டார்கள். இவன் போய்விட்டான். அடுத்த நாள் காலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சபைக்கு வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், மா ஃபஅல அஸீருகல் பாரிஹா, அபூ ஹுரைரா, கைதியுடைய நிலைமை என்னவாக ஆனது? யா ரசூலல்லாஹ், தன்னுடைய தேவையெல்லாம் முறையிட்டான், இரக்கம் வந்தது, அவனை விட்டு விட்டேன் யா ரசூலல்லாஹ். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ ஹுரைரா, அவன் இன்றும் திரும்ப வருவான், இன்றும் திரும்ப வருவான். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், எனக்கு உறுதியாகி விட்டது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே அவன் வருவான் என்று, நான் பார்த்து கொண்டிருந்தேன், அவன் வந்தான். வந்து சாப்பிடும் பொழுது அவனை பிடித்து கொண்டேன். பிடித்ததோடு அவன் திரும்ப அதே தன்னுடைய கஷ்டங்களை முறையிட்டார். அபூ ஹுரைரா, என்னுடைய பெரிய குடும்பம் அபூ ஹுரைரா என்றெல்லாம் முறையிட்டான். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் திரும்ப அவனை விட்டு விட்டேன். மூன்றாவது நாளும் வந்தான். மூன்றாவது நாள் அவனை நான் பிடித்து சொன்னேன், இதற்கு பிறகு உன்னை விடமாட்டேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடன் உன்னை நான் எடுத்து செல்ல போகிறேன். இது மூன்றாவது நாள். அப்பொழுதுதான் அவன் சொன்னான், அபூ ஹுரைரா, நான் என்னை விட்டு விடு, தஅனி உஅல்லிமுக கலிமாத், என்னை விட்டு விடு அபூ ஹுரைரா, உனக்கு நான் சில கலிமாக்களை கற்றுத்தருகிறேன், அதை வைத்து அல்லாஹ் உனக்கு பிரயோஜனம் தருவான். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு கல்வி தாகமுடையவர், அதிகமான ஹதீஸ்களை அறிவித்தவர் அவர்தான். அவனிடம் கேட்டார், என்ன விடயம்? அவன் சொன்னான், இதா ஆவைத இலா ஃபராஷிக் ஃபக்ரா ஆயத்தல் குர்சி, சொன்னான், நீ விரிப்புக்கு சென்றால் ஆயத்துல் குர்சியை ஓதிவா, ஃபஇன்னஹு லயஸால அலைக மினல்லாஹி ஹாஃபிஸ், நீ ஆயத்துல் குர்சியை ஓதினால் உன்னிடம் ஒரு பாதுகாவலரை அல்லாஹ் நியமித்து விடுவார். காலையாகும் வரை ஷைத்தான் உன்னிடம் நெருங்க முடியாது. இதை கற்றுத்தந்ததோடு அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் அவனை விட்டு விட்டேன். விட்டு விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சபைக்கு சென்றேன். நபி அவர்கள் கேட்டார்கள், அபூ ஹுரைரா, சிறை கைதியுடைய நிலைமை என்னவாக மாறியது அபூ ஹுரைரா? யா ரசூலல்லாஹ், அவனை பிடித்தேன். அவன் சொன்னான், உனக்கு ஒரு விடயத்தை கற்றுத்தருகிறேன், விட்டு விடு என்று கற்றுத்தந்தான், விட்டு விட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அபூ ஹுரைரா, அது என்ன விடயம்? சொன்னான், அபூ ஹுரைரா ரழியல்லாஹு சொன்னார்கள், அவன் ஆயத்துல் குர்சியை ஓதும்படி சொன்னான். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அமா இன்னஹு கத் ஸதக்க வஹுவ கதூப், அபுஹுரைரா அவன் சொன்னது உண்மை ஆனால் அவன் பொய்யன். அவன் சொன்னது உண்மை ஆனால் அவன் பொய்யன். அபுஹுரைரா, கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த ஐந்து சிறப்புகளும் உள்ளடக்கியதுதான் இந்த ஆயத்துல் குர்சி.
3: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவில் ஆயத்துல் குர்சியுடைய சிறப்புகள் பற்றிய மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அலி அகமது ரசாதி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
1: உங்கள் முஸ்லீம் வானொலியில் கேட்டது
0: ரமலான் சிந்தனை.
1: You are listening to Muslimvanoli.com.

0: റമദാൻ കരീം സീതനം വാങ്ങാത്ത സമുദായം വേണ്ടും.
1: www.muslimvanoli.com
2: நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்கள்.
3: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد, سورة مريم உடைய இரண்டாவது வகுப்பு. இதுவரை சூரா மரியம் தரக்கூடிய வசனங்களில் முதல் 6 வசனங்களுடைய விளக்கத்தை எம்முடைய முன்னாள் அறிஞர்களுடைய விளக்கங்களின் அடிப்படையில் பார்த்தோம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் யார்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சூராவில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமை ஏன் கொண்டு வருகிறான்? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இடையில் உள்ள ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் இந்த இருவருக்கும் உள்ள தொடர்பு என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இருவருக்கும் உள்ள தொடர்பை எப்படி ஆக்கினான்? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து பெற்ற படிப்பினைக்கு பிறகு அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்ட பிரார்த்தனை என்ன என்பதை பற்றி எல்லாம் நாம் பார்த்தோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், யா ஜக்கரியா இன்னா நுபஷ்ஷிருக பி குலாமின் இஸ்முஹு யஹ்யா லம் நஜ்அல் லஹு மின் கப்லு சமியா. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் என்ன கேட்டார்கள்? யா அல்லாஹ், எனக்கு ஒரு குழந்தையை கொடு, என்னுடைய வாரிசை நீ அதிகப்படுத்து, எனக்கு பிறகு என்னுடைய குடும்பத்தார்களிடத்திலிருந்து வாரிசை உருவாக்கு, நான் அதை பயப்படுகிறேன் என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை அழைத்தார்கள். எப்படி அழைத்தார்கள்? தன்னுடைய இயலாமையை கூறி அழைத்தார்கள். அவர்களுடைய இயலாமை என்ன? வயோதிகம். இன்னொரு இயலாமை, அவர்களுடைய மனைவிக்கு குழந்தை பெற்றுத்தரும் பாக்கியம் கிடையாது, ஆக்கிரன். அவர்கள் குழந்தை பெற்றுத்தரக்கூடிய பாக்கியம் இல்லாத பெண்ணாக இருந்தார்கள். இந்த இரண்டு பலகீனத்தோடும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுவின் மீது உள்ள நம்பிக்கையில் தனக்கு குழந்தை வேண்டும் என்று உறுதிப்பட அல்லாஹுவை வேண்டினார்கள். அல்லாஹுடைய பதில் எப்படி அமைந்தது? சூரா மரியமுடைய 7வது வசனம் சொல்லுகிறது, யா ஜக்கரியா, அல்லாஹ் அழைக்கிறான், யா ஜக்கரியா, ஜக்கரியாவே. இது யாருடைய அழைப்பு? அல்லாஹுவின் அழைப்பு. ஆனால் யாரின் மூலமாக அல்லாஹ் அழைக்கக்கூடிய அழைப்பு? ஜிப்ரீலின் மூலமாக அல்லாஹ் அமைக்கக்கூடிய அழைப்பு. ஏன் இது போன்று குர்ஆனிலே அல்லாஹ் அழைக்கக்கூடிய அழைப்புகளாக மூசா அலைஹிஸ்ஸலாமை தவிர வரக்கூடிய எல்லா அழைப்புகளும் மலக்குகளுடைய துணையின் மூலமாக அல்லாஹ் அழைக்கக்கூடிய அழைப்பு தான். ஏன்? நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் மட்டும்தான் அல்லாஹ் எந்த மலக்கின் துணை இல்லாமலும் நேரடியாக அல்லாஹ் பேசினான். மற்ற எல்லா நபிமார்களிடத்திலும் அல்லாஹ் மலக்குகளின் துணையோடுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வஹியின் மூலமாக செய்திகளை அறிவித்தான். இப்ப யா ஜக்கரியா என்று அழைக்கும் பொழுது அல்லாஹ் நேரடியாக ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமை அழைக்கிறான் என்று பொருள் அல்ல. ஒரு மலக்கின் துணை மூலம் அல்லாஹ் அழைக்க கூறுகிறான் யா ஜக்கரியா என்று. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதே போன்றுதான் மற்ற நபிமார்களுக்கு எப்படி வஹி கொடுக்கப்பட்டதோ அது போன்றுதான் ஜிப்ரீலின் மூலமாக அல்லாஹ் வஹியை கொடுத்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேரடியாக ஒரே சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹுடைய தூதரிடத்திலே பேசினான். எப்போது? மிஃராஜ் இஸ்ராவுடைய பயணத்தில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அல்லாஹ் நேரடியாக பேசினான். எந்த ஒரு இடைத்தரகரும் இல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படித்தான் அழைக்கிறான், யா ஜக்கரியா இன்னா நுபஷ்ஷிருக பி குலாமின் இஸ்முஹு யஹ்யா, உனக்கு ஒரு குழந்தையை நான் நற்செய்தியாக கூறுகிறேன், அவருடைய பெயர் யஹ்யா, ஆண் குழந்தை அது. இன்னா நுபஷ்ஷிரு, உனக்கு நற்செய்தியை நான் கூறுகிறேன், பி குலாமின் இஸ்முஹு யஹ்யா, யஹ்யா என்ற பெயரோடு இருக்கக்கூடிய ஒரு குழந்தையை லம் நஜ்அல் லஹு மின் கப்லு சமியா, இதற்கு முன்னால் இது போன்ற

சூட்டவில்லை. அந்த பெயரோடு இதற்கு முன்னால் யாரும் இந்த பூமியில் இருந்ததில்லை. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அதற்கு பிறகுள்ள வசனங்களில் அல்லாஹ்விடத்திலே ஆச்சரியத்தோடு கேட்கிறார்கள், கால ரப்பி அன்னா யகூனு லி குலாம் வலம் வகானத் இம்ராத்தி ஆகிரா வகத் பலக்து மினல் கிபரி இதியா. சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு தூரம் நம்பிக்கையோடு இருந்த நபி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பிரார்த்தனைக்கு பதிலளித்ததற்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார், யா அல்லாஹ் கால ரப் அன்னா யகூனு லி குலாம், எனக்கு எப்படியா அல்லாஹ் குழந்தை பிறக்கும், வகானத் இம்ராத்தி ஆகிரன் என் மனைவி குழந்தை பெற்று தரும் பாக்கியம் இல்லாதவள், வக்கது பலகத்து மினல் கிபரி இதியா என்னுடைய வயதோ முதுமையடைந்து விட்டது, இதற்கு மேல் எதையும் செய்ய முடியாத வயதில் நான் இருக்கிறேன், என் மனைவியும் குழந்தை பெற்று தரும் பாக்கியம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள், இந்த நேரத்தில் எனக்கு குழந்தை கொடுக்கிறாய், அதுவும் யஹ்யா என்ற ஆண் குழந்தையை கொடுக்கிறாய் என்று கூறுகிறாய், அது எப்படி நடக்கும் என்று கேட்கிறார். என்ன அர்த்தம்? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இப்படி கேட்பதால் அல்லாஹ்வின் மீது உள்ள நம்பிக்கை இல்லாமல் கேட்கிறார் என்று அர்த்தமா? அப்படி என்றால் அந்த துஆவிலும் இதை இணைத்திருப்பார். எப்போது இந்த வார்த்தையை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார், அந்த துஆ அல்லாஹ்விடத்திலே நம்பிக்கையோடு கேட்கப்பட்டு பதிலளிக்கப்பட்டதற்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார். இது எல்லா நபிமார்களும் அல்லாஹ்விடத்திலே கேட்பதுதான். ஏன்? தங்களுடைய மனதுடைய திருப்திக்காக. உதாரணமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சூரா பக்கராவுடைய 260வது வசனம் சொல்லுகிறது, இப்ராஹிம் அல்லாஹ்வை அழைத்தார், வஇத் கால இப்ராஹிம் ரப்பி அர்னி கைஃப துஹில் மௌதா, இறைவா எனக்கு எப்படி நீ இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிறாய் என்பதை நான் பார்க்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ், இறந்தவர்களை உயிர்ப்பிப்பது யாருடைய தன்மை? அல்லாஹ்வுடைய தன்மை. இப்படி கேள்வி கேட்பதால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருந்தாரா? இந்த தன்மையில் அல்லாஹ்வை கேட்கிறான், கால அவலம் துமின், இப்ராஹிம் இதில் உனக்கு நம்பிக்கை இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், கால பலா, இருக்கிறது அல்லாஹ், வலாக்கில் லியத்மஇன்ன கல்பி, என்னுடைய உள்ளம் திருப்தி அடைய வேண்டும் என்பதற்காக கேட்கிறேன். இதுதான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய பிரார்த்தனையும் எமக்கு சுட்டிக்காட்டுவது. இது நம்பிக்கை இழந்து கேட்கப்படும் கேள்வி அல்ல, ஒரு ஆச்சரியத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய ஆற்றலை எப்படி வெளிப்படுத்துகிறான் என்பதை அறிவதற்காக ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்கக்கூடிய கேள்வி. கால ரப்பி அன்னா யகூனு லி குலாம் வகானத் இம்ராத்தி ஆகிரன் வகத் பலகத்து மினல் கிபரி இதியா, என் ரப்பே, பணிவோடு கேட்கிறார் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், ஆச்சரியத்தோடு கேட்கிறார், பணிவோடு ஆச்சரியத்தோடு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை அழைக்கிறார், என் ரப்பே எனக்கு எப்படி குழந்தை கிடைக்கும், என் மனைவியோ குழந்தை பெற்றுத்தரும் பாக்கியம் இல்லாத பெண்ணாக இருக்கிறார்கள், நானோ வயது முடிந்து என்னுடைய வயதும் என்னுடைய வாழ்வும் முடியக்கூடிய நிலைமையில் எலும்புகள் எல்லாம் தளர்ந்து காணப்படுகிறேன், எனக்கு எப்படி உன் புறத்தில் இருந்து குழந்தை கிடைக்கும் என்பதை எனக்கு கூறு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கும் பதில் சொல்கிறான், கால கதாலிக் கால ரப்புக ஹுவ அலைய ஹையன் வகத் கலக்துக மின் கப்லு வலம் தகு ஷைஆ. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த ஆச்சரியத்தோடு அழைக்கப்பட்ட அந்த பிரார்த்தனைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதில் அளிக்கிறான், கால கதாலிக், அப்படித்தான் என்னுடைய செயல்கள் அமையும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், இப்படித்தான் நீங்கள் எப்படி கேட்டீர்களோ அப்படித்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பான். கால கதாலிக் கால ரப்புக் ஹுவ அலைய ஹையின், உங்களுடைய ரப்புக்கு உம்முடைய ரப்புக்கு அலைய ஹையின், நீ தளர்ந்தாலும் உன் மனைவிக்கு அந்த பாக்கியம் இல்லை என்றாலும் அது மிக எளிதானது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், அலைய ஹையின், அது பெரிய விஷயம் அல்ல, அல்லாஹ்விற்கு குழந்தை இல்லாத உமக்கு ஒரு குழந்தையை கொடுப்பது பெரிய ஒரு காரியம் அல்ல. ஏன்? ஒரு நபியிடத்தில் அல்லாஹ் எப்படி பேசுகிறான் பாருங்கள், உம்மை அல்லாஹ் படைத்தான் ஜக்கரியா, மின் கப்லு வலம் தக்கு ஷைஆ, ஒன்றுமே இல்லாமல் இதற்கு முன்னால் நீ இருந்த பொழுது அல்லாஹ் உம்மை படைத்தான். சுப்ஹானல்லாஹ், உன்

0: ஒன்றே இல்லாமல் இருந்த பொழுது உன்னை படைத்த அல்லாஹுவால் நீயும் இருக்கிறாய், உன் மனைவியும் இருக்கிறார்கள். என்ன தன்மை இருந்தாலும் சரி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நிலைமையில் குழந்தையை கொடுப்பது அவனுக்கு எளிது, நீ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். சுப்ஹானல்லாஹ், ஒரு நபியுடைய அழைப்பிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜக்கரியா இப்படியெல்லாம் என்னிடத்தில் கேட்கக்கூடாது, என் ஆற்றலில் எல்லாம் நீ சந்தேகப்படக்கூடாது, நான் சொல்லினேன் நம்பிக்கை கொண்டுதான் ஆக வேண்டும் என்றெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிலளிக்கவில்லை. அல்லாஹ் தன்னுடைய பணிவோடு, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சி அதிகாரத்துடைய தன்மையோடு, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த படைப்பின் பெருமையோடு அல்லாஹ் கூறுகிறான், ஜக்கரியா ஒன்றுமே இல்லாமல் இருந்த பொழுது உன்னை படைத்த அல்லாஹுவான், நீயும் இருக்கிறாய், உன் மனைவியும் இருக்கிறார்கள். எந்த நிலையில் இருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய பிரார்த்தனையை இந்த நேரத்தில் எப்படி செயல்படுத்தாமல் இருப்பான், ஒன்றுமே இல்லாமல் இருந்த பொழுது படைத்த அல்லாஹுவான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான். சூரத்துல் இன்சானுடைய முதல் வசனமும் மனிதர்களை பார்த்து அப்படித்தான் கேட்கிறது. ஹல் அதா அலல் இன்சானி ஹைனும் மினத் தஹர் லம் யகும் ஷைஅம் மத்கூரா, என்ன இருந்தோம் என்று சொல்லப்பட முடியாமல் இருந்த இவர்களை படைத்ததை பற்றிய சிந்தனையை இவர்கள் சிந்திக்க வேண்டாமா? எப்படி வந்தார்கள் இந்த மனிதர்கள்? யார் கொண்டு வந்தது இவர்களை? இவர்களுக்கு இதற்கு முன்னால் அவர்கள் எப்படி இருந்தார்கள் சொல்ல முடியுமா யாராவது? என்னுடைய வயது 24-25 என்றால் இந்த 25 வருடத்திற்கு முன்னால் எங்கே இருந்தேன், என்னவாக இருந்தேன், யாரிடத்தில் இருந்தேன், எந்த கருவறையில் ஒளிந்திருந்தேன்? கிடையாது. எதுவுமே இல்லை என்று சொல்ல முடியாத உங்களால், உங்களை படைத்த அல்லாஹுவால் நீங்கள் இருக்கின்ற பொழுது ஒன்றை படைக்க முடியாதா? மனிதர்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அப்படித்தான் எப்படி இல்லாமல் இருந்த பொழுது உங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயிர் கொடுத்து படைத்தானோ அது போன்றுதான் நீங்கள் மரணித்ததற்கு பிறகும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயிர் கொடுத்து உங்களை எழுப்புவான். என்ன சொல்ல வருகிறான் அல்லாஹ்? ஒன்றுமே இல்லாமல் இருந்த பொழுது உயிர் கொடுத்து படைத்த அல்லாஹுவால் நீங்கள் இருந்து வாழ்ந்து மரணித்ததற்கு பிறகு மீண்டும் உங்களை உயிர் கொடுத்து எழுப்ப முடியாதா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களை பார்த்து கேட்கிறார். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய பிரார்த்தனைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படித்தான் பதிலளிக்கிறான். மேலும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய ஈமானுடைய உறுதியை அதிகப்படுத்துவதற்காக மேலும் கேட்கிறார்கள். கால ரப்பி ஜஅல்லி ஆயா, என் நினைவா, எனக்கு ஏதாவது ஒரு அத்தாட்சியை கொடு. எனக்கு இப்படி குழந்தை பிறக்கும் என்று கூறுகிறாயே, அதற்கு ஒரு அத்தாட்சி எனக்கு வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார். அல்லாஹ் கூறுகிறான், கால ஆயதுக், உமக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற அத்தாட்சி, அல்லாஹ் துக்கல்லிமன் நாஸ தலாத லயாலின் சபியா, நீ சுகமாக நோய் இல்லாமல் எந்த ஒரு குறைவுடைய தன்மையும் இல்லாமல் நீ இருந்தாலும் 3 நாட்கள் மக்களோடு உம்மால் பேச முடியாது. சுப்ஹானல்லாஹ். கால ரப்பி ஜஅல்லி ஆயா, கால ஆயதுக் அல்லாஹ் துக்கல்லிமன் நாஸ தலாத லயாலின் சபியா, யா அல்லாஹ், நீ கூறிய இந்த தன்மையை, உன்னுடைய மலக்குகள் எனக்கு கூறிய இந்த நற்செய்தியை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு அடையாளத்தை, ஒரு அத்தாட்சியை, ஒரு ஆதாரத்தை எனக்கு கொடு. நீ வாக்களித்ததன் அடிப்படையில் அதன் மூலம் என்னுடைய உள்ளம் மேலும் திருப்தி அடையும் என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், ஜக்கரியா அதனுடைய அடையாளம் என்ன, மக்களோடு நீ நல்ல நிலைமையில் இருந்தாலும் 3 நாட்கள் உம்மால் பேச முடியாது, உன் நாவை நீ அசைத்தாலும் உம்மால் பேச முடியாது. ஆனால் அல்லாஹ்வை புகழ்ந்தால், அல்லாஹ்வை துதித்தால் உன் நாவுகள் வெளிப்படும் அந்த சப்தத்தை. அல்லாஹ் அல்லாத, அல்லாஹ்வுடைய புகழ் அல்லாத எதை கூறினாலும் நீ மக்களிடத்தில் உம்மால் பேச முடியாது. சூரா ஆல இம்ரானுடைய வேறொரு வசனத்தில் அல்லாஹ் இதே நிகழ்வை சொல்லுகிறான். கால ரப்பி ஜஅல்லி ஆயா, யா அல்லாஹ், எனக்கு ஒரு அத்தாட்சியை கொடு. கால ஆயதுக் அல்லாஹ் துக்கல்லிமன் நாஸ தலாஸத அய்யாமின் இல்லா ரம்ஸா, சைகை செய்வதை தவிர 3 நாட்கள் மக்களிடமிருந்து நீ பேசுவதில் இருந்து தடுக்கப்படுகிறாய். சைகை இல்லா ரம்ஸா, அல்லாஹ் தெளிவாகவே சொல்லுகிறான். அந்த நேரத்தில் நீ என்ன செய், வத்குர் ரப்பக கசீரன், அல்லாஹுவை அதிகமாக திக்ர் செய்யுங்கள் ஜக்கரியா. வஸப்பிஹ் பில் அஷ்ஷி வல் அப்கார், காலை நேரத்திலும் மாலை நேரத்திலும் அல்லாஹ்வை புகழுங்கள் அதிகமாக. சுப்ஹானல்லாஹ். ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை திக்ர் செய்யுமாறு, அல்லாஹ்வை புகழுமாறு, அல்லாஹ்வை மகத்துவப்படுத்துமாறு அல்லாஹ் கூறுகிறான்? இந்த இடத்தில் அவர் கேட்டது என்ன? அதற்கு முன்னால் அவருடைய தேவை என்ன? குழந்தை. அல்லாஹ்வை கொடுப்பதாக வாக்குறுதி கொடுக்கிறார். வாக்குறுதி கொடுத்ததற்கு அல்லாஹ்விற்கு என்ன செய்ய வேண்டும்? அப்போ திக்ர் என்ன? அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதுடைய மிகப்பெரிய அம்சம் அல்லாஹ்வை புகழ்தல். அல்லாஹ்வை புகழ்தல் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய அம்சங்களின் மிக உயர்ந்தது, மிக மேலானது. அதனால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி ஜக்கரியா, உமக்கு அல்லாஹ் கொடுத்த இந்த குழந்தைக்கு அட்டாட்சி உம்மால் 3 நாட்கள் பேச முடியாது. இதன் மூலம் மக்கள் உணரட்டும், இது யாரின் புறத்திலிருந்து வந்த குழந்தை தான். அல்லாஹுவின் அழைப்பு, அல்லாஹுவை ஜக்கரியா அழைத்ததால் அல்லாஹ் கொடுத்த குழந்தை இது. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அல்லாஹ் கொடுத்தது. அதற்கு நீ நன்றி செலுத்துவதற்காக என்ன செய்? அல்லாஹ்வை அதிகமாக புகழ் ஜக்கரியா. அல்லாஹுவை அதிகமாக மகத்துவப்படுத்து. وَسَبِّحْ بِحَمْدِ رَبِّكَ. அல்லாஹ்வுடைய புகழை நீ பறைசாற்று மக்களிடத்திலே என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிலளிக்கிறான். நபி ஜக்கரியா فَخَرَجَ عَلَى قَوْمِهِ مِنَ الْمِحْرَابِ. மிஹ்ராப் என்றால் வணங்குவதற்காக முன்னாள் காலத்திலே வைக்கப்பட்ட இடங்கள், மஸ்ஜிதை போன்று. فَخَرَجَ عَلَى قَوْمِهِ مِنَ الْمِحْرَابِ. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய அழைப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த இடத்தில் ஏற்றுக்கொண்டானோ, எந்த இடத்தில் அல்லாஹ் அழைத்து ஜக்கரியாவிற்கு எந்த இடத்தில் அல்லாஹ் குழந்தைக்கு நற்செய்தி கொடுத்தானோ, அந்த இடத்திலிருந்து வெளியேறி மக்களிடத்திலே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வந்தார். வஹா இலைஹிம், அவர்களுக்கு வஹி அறிவித்தார். யாருக்கு? மக்களுக்கு செய்தி கூறினார். அன் சப்பிஹூ புக்ரதௌ வ அஷியா, காலையிலும் மாலையிலும் நீங்களும் அல்லாஹ்வை புகழுங்கள் என்று. வாயால் சொல்ல முடியுமா? முடியாது. செய்கையால் அதை மக்களிடத்திலே சொல்லுகிறார். காலையிலும் மாலையிலும் நீங்களும் அல்லாஹ்வை புகழுங்கள் என்று. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய புகழை, அல்லாஹ்வுடைய துதியை தான் மட்டும் செய்யாமல் மக்களுக்கும் செய்யுமாறு அறிவுறுத்துகிறார் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். ஃபவுஹா இலைஹிம் அன் சப்பிஹு புக்ரதௌ வ அஷியா. இதோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை முடிக்கிறார். யாருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரை அல்லாஹ் குழந்தையாக கொடுத்தான்? யாருக்கு? அல்லாஹ் அடுத்த வசனங்களில் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் யார் என்பதை நேரடியாகவே அறிமுகப்படுத்துகிறார். அவர் எப்படி வளர்ந்தார், எங்கே பிறந்தார், எங்கே யாருக்கு அவர் யாரிடத்திலே பாடம் பயின்றார், இதையெல்லாம் அல்லாஹ் எதையும் அங்கே பேசவில்லை. நேரடியாக அல்லாஹ் யஹ்யா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றுக்கு வருகிறார். யா யஹ்யா குதில் கிதாப பிகுவா வஆதைனாஹுல் ஹுக்ம ஸபியா. மிக முக்கியமான வசனங்கள். ஒரு அழைப்பாளருக்கு என்ன என்ன தன்மைகள் எல்லாம் இருக்க வேண்டும் என்பதை ஒரு நபியின் மூலமாக அல்லாஹ் தெளிவுபடுத்தக்கூடிய வசனங்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறந்த யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைப்பு பணியில் நுபுவத்தில் சுமந்த தன்மை என்ன, அந்த தன்மைகளை யார் அவருக்கு கொடுத்தது என்ற விவரங்களை எல்லாம் அல்லாஹ் ஒவ்வொரு வசனத்திலும் தெளிவாக விவரிக்கிறான். யா யஹ்யா, யஹ்யாவே ஹுதில் கிதாப பிகுவா, உன்னுடைய புத்தகத்தை நீ உறுதியாக எடுத்துக்கொள். வஆதைனாஹுல் ஹுக்ம ஸபியா. நபி யஹ்யாவிற்கு வஆதைனாஹு, அவருக்கு நாம் வழங்கினோம் சிறு வயதில் இருக்கும் பொழுதே. ஹுக்குமை, ஹுக்கும் என்றால் என்ன என்பதை பின்னால் பார்ப்போம். சிறு வயதில் இருக்கும் போதே அல்லாஹ் அவருக்கு ஹுக்குமை வழங்கினான். என்ன தன்மை? எத்தனையாவது தன்மை இது? முதல் தன்மை. எதை அல்லாஹ் கொடுத்தான்? ஹுக்குமை கொடுத்தான். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் யாருக்கு அனுப்பப்பட்ட தூதர்? பனி இஸ்ரவேலர்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர் நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமை போன்று. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் சிறு பிரயாயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவது போல சபியன், ஒரு சிறு வயதை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அடைந்த பொழுது அல்லாஹ் நபி யஹ்யா அவர்களுக்கும் வஹியின் மூலமாக அல்லாஹ் அறிவிக்கிறான், யா யஹ்யா ஹுதில் கிதாப். கிதாப் என்றால் வேதம். பனி இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம் என்ன? தௌரா. தௌராவை உறுதியாக பற்றி பிடியுங்கள். உறுதி என்றால் பிக்குவா, அதில் நீங்கள் முயற்சி செய்யுங்கள். அதை மனனம் செய்வதற்கு, அதை நீங்கள் செயல்படுத்துவதற்கு, அதில் உள்ள நன்மைகளை ஏவி தீமைகளை தடுப்பதற்கு, மக்களை மக்களிடத்தில் எச்சரிக்கை செய்வதற்கு, நற்செய்தியை கூறுவதற்கு உங்களை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த யஹ்யாவிற்கு நாம் ஹுக்குமை கொடுத்திருக்கிறோம். அவருக்கு நாம் கொடுத்த முதல் கட்டளை ஹுதில் கிதாப பிக்குவா, உங்களுடைய வேதத்தை நீங்கள் உறுதியாக பற்றி பிடியுங்கள். அப்படியானால்தான் உங்களால் பின்னால் வரக்கூடிய தன்மைகளை செயல்படுத்த முடியும். அப்படியானால்தான் நபித்துவத்தில் உங்களால் நிலையாக நிலைத்திருக்க முடியும். அப்படியானால்தான் வரக்கூடிய எதிர்ப்புகளை உங்களால் சமாளிக்க முடியும். அப்படியானால்தான் தோல்விகளை எல்லாம் வெற்றியாக்க முடியும். அப்படியானால்தான் கண்ணியத்தை இழந்தால் கண்ணியத்தை பெற முடியும். அப்படியானால்தான் அல்லாஹ்வுடைய உதவியோடு இந்த பூமியில் நீங்கள் வாழ முடியும். யா யஹ்யா ஹுதில் கிதாப பிக்குவா, முதல் கட்டளையாக யஹ்யாவிற்கு அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கொடுத்த கட்டளை, உங்களுடைய வேதத்தை நீங்கள் உறுதியாக பற்றி பிடியுங்கள். அல்லாஹ் எதை கூறுகிறான் இதன் மூலமாக? யஹ்யா அலைஹிஸ்ஸலாமிற்கு என்ன கட்டளையோ அதுதான் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சமூகத்திற்கும். நீங்கள் எதை பற்றி பிடித்தாலும், எதை பற்றி பிடிக்கவில்லை என்றாலும், குர்ஆனை நீங்கள் உறுதியோடு பற்றி பிடிக்கவில்லை என்றால் உங்களுடைய வாழ்வில் எதையும் நீங்கள் சேகரிக்க முடியாது. யஹ்யா ஹுதில் கிதாப் பிகுவா, உறுதியோடு பலத்தோடு மனதிடாகரத்தோடு உங்களுடைய குர்ஆனை நீங்கள் பற்றி பிடியுங்கள், உங்களுடைய வேதங்களை நீங்கள் பற்றி பிடியுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யஹ்யா அலைஹிஸ்ஸலாமிற்கு கொடுத்ததை எமக்கு நினைவு கூறுவதுடைய படிப்பினை இந்த சமூகமும் குர்ஆனை தங்களுடைய வாழ்வில் பற்றி பிடிக்க வேண்டும். அவருக்கு நாம் ஹுக்குமை அவருடைய சிறு பிரயாயத்தில் வழங்கினோம். ஹுக்கும் என்றால் இங்கே அல்லாஹ் கூறுவது ஹிக்மா, ஞானம் என்று சொல்லுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி யஹ்யாவிற்கு சிறு பிரயாயத்தில் ஞானத்தை புரிந்து கொள்ளும் ஆற்றலை அல்லாஹ் வழங்கினான். ஹிக்மத் அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பது. யுக்தில் ஹிக்மத் மையஷா, யுக்தில் ஹிக்மத் மையஷா, யாருக்கல்லா நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் ஹிக்மாவை வழங்குகிறான். யாருக்கல்லா ஹிக்மாவை வழங்கினானோ அவர்கள் அதிகமான நன்மைகள் கொடுக்கப்பட்டவர்கள். அல்லாஹ் அந்த தன்மை எமக்கும் தருவானாக. ஹிக்மத் அல்லாஹுடைய மிகப்பெரிய அருள்கொடை. யாருக்கல்லா நாடுகிறானோ அவருடைய அடியார்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு அதை வழங்கி அவர்களை இந்த பூமியில் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். நபிமார்களிடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லோரிடத்திலும் இந்த தன்மையை அல்லாஹ் எதிர்பார்ப்பான், அல்லாஹ் கொடுத்திருப்பான். இந்த தன்மை இல்லாத எந்த நபியும் இந்த பூமியில் அனுப்பப்படவில்லை. இப்னு கய்யிம் ரஹிமகுல்லா ஹிக்மத் என்றால் என்னவென்று கூறுகிறார்கள். ஹிக்மத் என்றால் ஒரு செயலை எந்த நேரத்திலே செய்ய வேண்டுமோ, யாரிடத்தில் அந்த செயல் செய்யப்பட வேண்டுமோ, எந்த நேரத்தில் அது செய்யப்பட வேண்டுமோ என்பதை அறிந்து செய்தல்தான் ஹிக்மத். ஹிக்மத் என்றால் இந்த செயல் எப்போது செய்யப்பட வேண்டும், எந்த நேரத்தில் செய்யப்பட வேண்டும், யாரிடத்தில் செய்யப்பட வேண்டும் என்பதை அறிந்தால் அதுதான். யாரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எந்த நேரத்தில் இதை அவருக்கு வெளிப்படுத்த வேண்டும், நாம் இந்த செயலை எப்படி அவரிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற முறைகளை அறிந்து செய்தல் தான் ஹிக்மத் என்று இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லா அவர்கள் கூறுகிறார்கள். ஏன் அல்லாஹ் இந்த தன்மையை நபி யஹ்யாவிற்கு கொடுத்ததாக கூறுகிறான்? என்ன கூறினோம்? நபிமார்கள் எல்லோருக்கும் இந்த தன்மை தேவையானது. அழைப்பு பணியில் யாரெல்லாம் இந்த பூமியில் அழைக்கிறார்களோ அந்த எல்லா அழைப்பாளர்களும் இந்த தன்மை இல்லாமல் அழைப்பு பணி செய்ய முடியாது. அல்லாஹ் அதைத்தான் புத்தகம் அல் குர்ஆனிலே முஃமின்களுக்கு கட்டளைக்காக கூறுகிறான், உத்உ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇதத்தில் ஹஸன. அல்லாஹ்வுடைய பாதையின் பக்கம் மக்களை அழையுங்கள் ஹிக்மத்தை கொண்டும், மௌஇதத்தில் ஹஸன அழகிய அறிவுரைகளை கொண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஹிக்மத்தை நபி யஹ்யாவிற்கு வழங்கியிருந்தான். அழைப்பு பணியில் கடைபிடிக்க வேண்டிய இந்த ஞானத்தை அல்லாஹ் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கியிருந்தான். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கண்காணிப்பில் வளர்க்கப்பட்டவர். நபி ஜக்கரியாவிற்கு பிறந்த குழந்தை சுப்ஹானல்லாஹ், பிறந்ததிலிருந்து தங்களுடைய மரணம் வரை அல்லாஹ்விற்கு எந்த கட்டளையிலும் மாறு செய்யாமல், பாவங்களில் பெரும் பாவங்கள் எதையும் தொடாமல் இந்த பூமியில் வாழ்ந்தவர். அல்லாஹ் எதற்கு என்னை படைத்தானோ அதற்காகத்தான் நான் வாழ்வேன் என்ற ஞானத்தோடு இந்த பூமியில் வளம் வந்தவர் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். அவர்களுடைய அவர்களோடு சம வயதில் இருந்த குழந்தைகள் எல்லாம் நபி யஹ்யாவை விளையாட்டிற்கு வாருங்கள் என்று அழைக்கும் பொழுது என்ன சொல்லுவார் தெரியுமா? மாலில் லஈபி ஹுலிகனா, நாம் படைக்கப்பட்டது விளையாடுவதற்கு இல்லையே, வ இன்னமா ஹுலிகனா லில் இபாதா, நாம் படைக்கப்பட்டது வணங்குவதற்கு தானே, இந்த விளையாட்டெல்லாம் எனக்கு தேவையில்லை என்று ஒதுங்கி விடுவார்கள். யார்? யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். சுப்ஹானல்லாஹ், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்வார்கள், நாங்கள் இந்த பூமியில் விளையாடுவதற்கு படைக்கப்படவில்லை, நாங்கள் படைக்கப்பட்டது எதற்காக? இபாதத்திற்காக என்று எப்போது சொல்லுவார்? சிறு வயதில். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஞானத்தையும் அந்த ஆற்றலையும் அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமானுடைய உறுதியையும் நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். இரண்டாவது 13வது வசனம் சொல்லுகிறது, வஹனானம் மில் லதுன்னா வஸகாதன் வகான தக்கியா. மூன்று தன்மை அல்லாஹ் சொல்லுகிறான். வஹனானம் மில் லதுன்னா, அவர் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இரக்க குணத்தை கொண்டிருந்தார். அல் ஹனான் அல்லாஹ்வுடைய தன்மையில் உண்டு. அல் ஹன்னான், அல் மன்னான், அல் ஹன்னான். ஹனான் என்றால் ஷஃபகா வ ரஹ்மா வ முஹப்பா, நேசம் அருள் அல்லது அன்பை பரிமாறுதல் என்று அர்த்தமாகும். ஹனானம் மில் வ ஹனானம் மில் லதுன்னா, எம்மின் புறத்திலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், எம்மின் புறத்திலிருந்து அவருக்கு அருளை அல்லாஹ் கொடுத்திருந்தான். ரஹ்மத்தின் தன்மையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு வழங்கியிருந்தான். இந்த முஹப்பத்தின் நேசத்தின் தன்மையை அல்லாஹ் அவருக்கு வழங்கியிருந்தான். எம்மின் புறத்திலிருந்து அவருக்கு என்ன தன்மை கொடுக்கப்பட்டது? ரஹ்மத், முஹப்பத் என்ற தன்மை கொடுக்கப்பட்டது. இப்ப முதல் தன்மை என்ன? ஹிக்மத். இரண்டாவது தன்மை முஹப்பத். அப்படி அடிக்கிட்டே வாங்க. இதுதான் தாயுடைய தாவாவில் ஈடுபடக்கூடிய மனிதருடைய தன்மைகள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தன்மையை ஏன் நபி யஹ்யாவிற்கு கொடுத்தான்? இந்த தன்மை இல்லாமல் அழைப்பு பணி செய்பவர்களால் அழைப்பு பணியில் வெற்றி பெற முடியாது. அல்லாஹ் நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன கூறுகிறான் சூரத்துல் ஆல் இம்ரானுடைய 159வது வசனத்தில், ஃபபிமா ரஹ்மத்தின் மின் அல்லாஹி லின்தலஹும், அல்லாஹ் உமக்கு செய்த அருளால் தான் நபியே நீங்கள் அவர்களோடு மென்மையோடு நடந்து கொள்கிறீர்கள். வலவ் குன்த ஃபத்தன் கலீபல் கல்வி, உங்களுடைய கல்வில் கடுகடுப்பான தன்மையோ அல்லது கோபமடையக்கூடிய தன்மையோ இருந்திருந்தால், உங்களோடு இருக்கக்கூடியவர்கள் இன்றோ உங்களை விட்டு விரண்டிருப்பார்கள். என்ன அல்லாஹ் கூறுகிறான்? அழைப்பு பணியில் முஹப்பத்தை, அழைப்பு பணியில் ரஹ்மத்தை நீங்கள் கடைபிடிக்கவில்லை என்றால் உங்களை விட்டு இந்த மக்கள் விரண்டிருப்பார்கள். இன்று எம்மிடத்தில் இல்லாத ஒரு தன்மை இது. எப்படி? நான் நேற்றுதான் தொழுக ஆரம்பித்திருப்பேன், நான் நேற்றுதான் ஷிர்கிலிருந்து பிதஅத்திலிருந்து விலகி இருப்பேன் அல்லாஹ்வுடைய அருளால். ஆனால் ஒருவர் அந்த பாவத்தில் இருந்தால் அவர் எப்படி பார்ப்பார்? இவர் இவர் நேற்று தான் தொழுவ ஆரம்பிச்சிருப்பார் ஃபஜ்ர். மறுநாள் காலையில ஃபஜ்ருக்கு போகாம அவர் ரூம்ல யாராவது தூங்கிட்டு இருந்தா எப்படி பாப்பார் அவரு? இவடெல்லாம் முஸ்லீமா, இவடெல்லாம் இந்த பூமியில வாழ்றதுக்கு தகுதியானவனா, நீ எல்லாம் நான் சொர்க்கத்துக்கு போயிருவியா இப்படி இருந்தா? சுப்ஹானல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ். இவருடைய பெரும்பான்மையான மக்களுடைய தன்மை இதுதான், இல்ல மஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. நான் இருக்கக்கூடிய தன்மையில் அவரும் இருக்க வேண்டும். நான் இருக்கக்கூடிய தன்மையில் அவர் இல்லை என்றால் நான் சொர்க்கவாதி, அவர் நரகவாதி. அழைப்பு பணியில் ரஹ்மத்தை கடைபிடிப்பவர்கள் மிக குறைவு. இந்த அழைப்பு பணியின் களத்தில் அல்லாஹுடைய அருளை கூறி அல்லாஹுடைய அன்போடு பாசத்தோடு அவருக்கும் நேர்வழி கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அழைப்பு பணியில் ஈடுபடுபவர்கள் மிக குறைவு. எதற்கு அழைப்பு பணி என்று? நான் சத்தியம், நீ அசத்தியம், விவாதத்திற்கு வருகிறாயா, நிரூபிப்போமா, நீ எக்கேடும் கெட்டுப்போ, நான் சத்தியத்தில் இருக்கிறேன் என்பதை மக்களுக்கு எடுத்துச் சொல்கிறேன், அது போதும் எனக்கு. லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதருடைய அழைப்பு பணி அதுவல்ல. தாங்கள் இருக்கக்கூடிய கொள்கையில் இவர்களும் வர வேண்டும் என்பதற்காக எந்த வார்த்தைகளை அல்லாஹ்வுடைய தூதர் உச்சரிக்க வேண்டும் என்பதை கணக்கிடுவார்கள். எப்படி இவரிடத்தில் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்ப்பது, எப்படி இவரிடத்தில் இதை கையாளுவது, எந்த வார்த்தைகளை அமைப்பது, எந்த நேசத்தை இவருக்கு வெளிப்படுத்துவது என்ற ஹிக்மத்துடைய முழு விவரங்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் அறிந்துதான் அழைப்பு பணி செய்வார்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும், அல்லாஹ்வுடைய தூதருடைய மஸ்ஜித் நபவியில் வந்து ஒருவர் சிறுநீர் கழிக்கிறார். அவருக்கு தெரியும் மற்ற இடங்களில் சிறுநீர் கழிக்கலாம் என்று, வேண்டுமென்று மஸ்ஜித் நபவியில் வந்து சிறுநீர் கழிக்கிறார். சஹாபாக்கள் அவரை பிடிக்க போகிறார்கள், என்ன காரியம் செய்கிறாய் நீ என்று. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? விடுங்கள், விடுங்கள், அவரை தொந்தரவு செய்யாதீர்கள், அவர் அவருடைய காரியத்தை முழுமைப்படுத்தட்டும். அவர் முழுமைப்படுத்தியதற்கு பிறகு அவரை அழைக்கிறார்கள். அழைத்து என்ன சொன்னார்கள்? தோழரே, இது சிறுநீர் கழிக்கக்கூடிய இடம் அல்ல. அல்லாஹ்வை தொழுவதற்கு, குர்ஆனை ஓதுவதற்கு, அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு ஆக்கப்பட்ட இடம். இந்த இடத்தில் இது போன்ற காரியங்கள் எல்லாம் செய்யக்கூடாது என்று கூறி அவருடைய கண்களுக்கு முன்னால் நபி தோழர்களை அனுப்பி அந்த சிறுநீரை சுத்தமாக்க சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் தொழுகைக்குரிய நேரம் வந்ததற்கு பிறகு எல்லோரையும் தொழுகைக்கு அழைக்கிறார்கள். இந்த மனிதரும் வருகிறார். அல்லாஹுடைய தூதர் தக்பீர் சொல்லும் பொழுது இந்த மனிதர் கூறுகிறார், யா அல்லாஹ், இந்த பூமியில் எனக்கும் இந்த முஹம்மதுக்கும் இரக்கம் காட்டு, வேறு யாருக்கும் இரக்கம் காட்டாதே என்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதற்காக வந்தார்? அல்லாஹுடைய தூதருடைய உள்ளத்தை காயப்படுத்த வேண்டும் என்று வந்தார். எப்படி மாறினார், எப்படி மாறினார்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு துஆ செய்தார். இந்த ஹிக்மத்தை இந்த அழைப்பு பணியில் தூதர் கடைபிடித்ததால் தான் அந்த சஹாபாக்களுடைய அந்த ஈமானுடைய அழைப்பு, இல்லை என்றால் இந்த மக்கள் உங்களை விட்டு என்றோ இரண்டு ஓடு இருப்பார்கள் தூதரே. இந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் தெளிவாக சொல்லுகிறார். இதற்காகத்தான் நபி யஹ்யாவிற்கு இந்த அருளுடைய தன்மை கொடுக்கப்பட்டது, இந்த நேசத்துடைய தன்மை கொடுக்கப்பட்டது. நுபுவத்தில் வரக்கூடிய எல்லோர்களுக்கும் அல்லாஹ் இதை கொடுப்பான். அழைப்பு பணிக்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்த, அல்லாஹ் தேர்ந்தெடுத்த எல்லோருக்கும் யுக்தில் ஹிக்மத் மையஷா, நாடியவர்களுக்கு அல்லாஹ் இந்த ஹிக்மத்தை வழங்குவான். இப்ப இரண்டாவது தன்மை நஹியா இஹ்யாவிற்கு கொடுக்கப்பட்டது, வரஹ்மதம் மின் இந்தினா வஹனானம் மில்லதுன்னா. மூன்றாவது வஸகாத்தன், ஜக்காத் என்றால் ஜக்காத் கொடுக்குமாறு அல்லாஹ் ஆக்கிறான் என்று சொல்லலாமா? ஜக்காத் என்றால் ஜக்காத் அரபி மொழியின்படி இரண்டு அர்த்தம் உண்டு. ஒன்று ஜியாதா, இன்னொன்று அத்தத்துஹீர். ஒன்று அதிகப்படுத்தும் என்ற அர்த்தம், இன்னொன்று சுத்தப்படுத்தும், தூய்மைப்படுத்தும் என்ற அர்த்தம். இந்த இடத்தில் அல்லாஹ் கூறுகின்ற நம் யஹ்யாவிற்கு வழங்கப்பட்ட ஜக்காத் தூய்மை. எதிலிருந்து தூய்மை? எல்லா தீமைகளிலிருந்தும், எல்லா பாவங்களிலிருந்தும், எல்லா குஃபுர், ஷிர்க், பிதஅத், எல்லா அல்லாஹ்விற்கு அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட எல்லா காரியங்களிலிருந்தும் நபி யஹ்யாவை அல்லாஹ் தூய்மைப்படுத்தினான். சுப்ஹானல்லாஹ். வஸகாத்தன், இப்னு ஜரீர் ரஹிமஹுல்லாஹ் தங்களுடைய தப்சீரில் சொல்லுகிறார்கள், ஹுவ தஹாரத்தும் மினத் துனூப், பாவங்களில் இருந்து அல்லாஹ் அழிக்கக்கூடிய தூய்மை அது, அல்லாஹ்வுடைய பாதையில் கட்டுப்படுவதற்கு அல்லாஹ் கொடுக்கின்ற வாய்ப்பது. ஏன் அல்லாஹ்வுடைய பாதையில் ஒருவர் நிலையாக இருக்க வேண்டும் என்றால் அவர் எதிலிருந்து வெளிப்பட வேண்டும், பாவங்களிலிருந்து விடுபட வேண்டும். பாவங்களில் நிலையாக இருப்பவரால் ஒருபோதும் நன்மையில் நிலையாக இருக்க முடியாது. நல்ல குறிச்சு வச்சுக்கோங்க, பாவங்களில் நிலையாக இருப்பவரால் ஒருபோதும் நன்மையில் நிலையாக இருக்க முடியாது. ஒருவர் கேட்கிறார், என்னால் ஏன் ஃபஜ்ர் தொழுக முடியவில்லை, எல்லா நல்ல காரியத்தையும் செய்கிறேன், என்னால் ஏன் ஃபஜ்ருக்கு எழுந்திருக்க முடியவில்லை, என்னுடைய மனைவி ஏர்போர்ட்டிற்கு வருகிறாள் என்றால் என்னால் 3 மணிக்கு அல்லது 3:30 மணிக்கு என்னால் விழிக்க முடிகிறது, என்னுடைய மனைவியை ஊருக்கு அனுப்ப வேண்டும் என்றால் அந்த நேரத்தில் என்னால் எழ முடிகிறது, அல்லது உலகத்திலே வேறு ஏதாவது ஒரு அற்ப காரியத்திற்கு ஏதாவது விளையாட்டு போட்டி நடக்கிறது என்றால் அந்த நேரத்தில் என்னால் எழ முடிகிறது, அல்லது பெருநாள் என்ற ஒரு மகிழ்ச்சி தினம் வரும்பொழுது கூட என்னால் இயற்கையாகவே எழ முடிகிறது. ஆனால் இந்த இயற்கையுடைய தன்மை ஏன் என்னுடைய ஒவ்வொரு காலையுடைய விடியலிலும் இல்லை என்ற கேள்வி உங்களுக்கு இருந்தால் ஒரே பதில்தான் என்னுடைய அலாரம் சரியில்லை, என் போன்ல உள்ள சவுண்ட் சரியில்லை, அல்லது எழுப்புறதுக்கு ஆள் இல்லை, இதுவெல்லாம் அந்த பதில் அல்ல. என்ன பதில்? உங்களுடைய வாழ்க்கையில் பாவங்கள் இருக்கிறது, அவ்வளவுதான். அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு இடத்தில் ஒரு மனிதர் வருகிறார், யா அலி ஹுர்ரிம்து மினஸ் ஸலாத்தி பில் லைல், அலியே இரவுடைய வணக்கத்திலிருந்து தூரமாகிறேன், தடுக்கப்படுகிறேன், என்ன காரணம் என்று எனக்கு தெரியவில்லை. அலி இப்னு அபி தாலிப் சொன்னார்கள், அந்த ரஜுலுன் கத் கையதத் கதுனூபுக், நீ பாவங்களால் பிணைக்கப்பட்ட மனிதனாக இருக்கிறாய், அவ்வளவுதான். உன்னால் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு சரியாக எழ முடியவில்லை என்றால் உன்னுடைய பலகீனம் அதனுடைய காரணம் அல்ல, உன்னுடைய அசதி அதனுடைய காரணம் அல்ல, உன்னுடைய போனோ உன்னுடைய அருகில் இருப்பவர்கள் அதனுடைய காரணம் அல்ல, உன்னுடைய கல்வியில் இருக்கக்கூடிய பாவம் அதை தடுக்கிறது, அந்த நன்மையை செய்ய விடாமல் உன்னை இழுக்கிறது. நீ எப்போது அதை விடுகிறாயோ அப்போதுதான் அந்த நன்மை உன்னை விட்டு வெளியே வரும், அதுவரை என்ன முயற்சி செய்தாலும் நடக்காது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனால்தான் நபி யஹ்யா அவர்களுக்கு அல்லாஹ் ஞானத்தையும் மென்மையையும் கொடுத்ததற்கு பிறகு ஸகாத்தன் தூய்மையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்தான். அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா, அல்லாஹ்வுடைய தூதர் அதனால் தான் அல்லாஹுவை அழைப்பார்கள், யா அல்லாஹ் என்னுடைய கல்விற்கு தக்குவாவை கொடு, என்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்து, நீதான் பரிசுத்தப்படுத்துவதில் மேலானவன், நீ இல்லாமல் யாரும் என்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த முடியாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜகாத்தன் என்ற தன்மையை அல்லாஹ் கொடுத்ததாக கூறுகிறான். எத்தனாவது தன்மை? 4வது தன்மை, வக்கான தக்கியா, அவரோ அல்லாஹுவை பயப்படக்கூடிய தக்குவாவின் தன்மையை சுமந்தவராக இருந்தார். தக்குவா என்றால் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டார், அல்லாஹ் எதை ஏவினானோ செயல்படுத்தினார், எதை விட்டு அல்லாஹ் தடுத்தாரோ அதை விட்டு விலகிக் கொண்டார். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஸகாத்தன் வகான தக்கியா, அல்லாஹ் தூய்மைப்படுத்தினான், அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவராக இருந்தார் என்றால் அவரை அல்லாஹ் பாவங்களில் இருந்து தூரமாக்கினான், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்வதில் இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறையச்சத்தை ஏற்படுத்தினான் மாறு செய்யாமல் என்று இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். அப்போ என்னென்ன தன்மை? ஹிக்மத், ரஹ்மத், ஜகாத், தக்வா. 5வது, வபர்ரம் பிவாலிதை வலம் யகுன் ஜப்பாரன் அசியா. வபர்ரம் பிவாலிதை, தன்னுடைய பெற்றோர்களுக்கு அவர் நல்ல முறையில் நடந்து கொள்பவராக, நன்மை செய்பவராக, பணிவிடை செய்பவராக, தன்னை பணிந்தவராக இருந்தார். இதுவெல்லாம் ஒரு நபியுடைய தன்மை என்றெல்லாம் வெளிப்படுத்த வேண்டுமா? பெற்றோர்களுக்கு தன்னை பெற்றெடுத்தவர்களுக்கு அவர் ஒபர்ரம்பி வாலிதை, பணிவடை செய்யக்கூடிய நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடிய மனிதராக இருந்தார். சுப்ஹானல்லாஹ். ஏன்? ஒரு அழைப்பாளர் இந்த தன்மையில் இல்லை என்றால் அவர் அழைப்பு பணியை செய்ய முடியாது. அவர் அழைப்பாளருக்குரிய தகுதியே அவரிடத்தில் கிடையாது. ஏன்? அல்லாஹ்விற்கு அடுத்தபடியாக இந்த பூமியில் கண்ணியம் கொடுக்கப்படுபவர்கள் யார்? பணிவிடை செய்வதற்கு, நன்றி கடன் செலுத்துவதற்கு தகுதியானவர்கள் யார்? பெற்றோர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், ஐயுல் அமலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நேசத்திற்குரிய அமல்கள் எது? அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுதல். தொழுதல் என்று சொல்லவில்லை, தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுதல். சும்மா ஐ, அதற்கு பிறகு அது சும்ம பிர்ருல் வாலிதைன், அதுக்கு பிறகு பெற்றோர்களுக்கு பணிவுடை செய்தல். சும்மா ஐ அல் ஜிஹாது ஃபி ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்தல். இதுக்கு முன்னாடி எது பெருசு? அதுக்கு முன்னாடி எது பெருசு? ஜிஹாதிற்கு இன்று இருக்கக்கூடிய முக்கியத்துவம் தொழுகைக்கு கிடையாது. ஜிஹாத பத்தி பேசுவாரு, ஷாம பத்தி பேசுவாரு, சிரியாவை பத்தி பேசுவாரு, மிஸ்ர பத்தி பேசுவாரு. உலகத்துடைய எல்லா நாட்டு நடப்பையும் முஸ்லிம்களுடைய விவரத்தையும் கண்ணீரோடு அவர் மக்களிடத்தில் எடுத்து கூறி இதை விட்டு நம்முடைய சமூகத்தை பாதுகாக்கணும்னு சொல்லி அழைப்பார். யாஹி ஹல் சல்லை தல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் துழுதியான்னு கேட்டா, ஜமாஅத்தோடு தொழுகிறியான்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ஜிஹாதுடைய அந்தஸ்திற்கு முன்னால், பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதற்கு முன்னால் தொழுகை அல்லாஹ் முன்னிலைப்படுத்துகிறார். தொழுகை இல்லாமல் வாழ்க்கை கிடையாது, தொழுகை இல்லாத வாழ்க்கை வாழ்க்கையே கிடையாது. தொழுகை இல்லாமல் வாழ்க்கை கிடையாது, தொழுகை இல்லாத வாழ்க்கை வாழ்க்கையே கிடையாது. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், துன்பம் வந்தாலும், இன்னல் வந்தாலும், தூதர் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை அரிஹ்னா யா பிலால் பிஸ்ஸலா, தொழுகையை கொண்டு எங்களுடைய உள்ளத்திற்கு நிம்மதியை கொடு பிலாலே, அழைப்பு செய்வதற்காக. அபூ தாலிப் இருந்தார், கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தார்கள், தங்களுடைய மகள் இருந்தார்கள், தங்களுடைய மகன் இருந்தார்கள், தங்களுடைய மகளின் மகன் இருந்தார். எல்லா நேரத்திலும் அரிஹ்னா பிஸ்ஸலாத்தி யா பிலால், தொழுகையை கொண்டு எங்களுடைய உள்ளத்திற்கு நிம்மதியை கொடு பிலாலே. அஞ்சு பைசா சம்பளம் போச்சுன்னா அல்லாஹ் விட்டே தூரமாய் போயிடுவார். லா ஹவ்ல வ லா குவ்வத்த இல்லா பில்லாஹ், இல்ல மஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், வ கதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா வ பில் வாலிதைனி இஹ்ஸானா, அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்ற கட்டளையும், அல்லாஹ்வுடைய வணக்கத்திற்கு பிறகு பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர்களுக்கு விதியாக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், பெரிய பாவங்களை குறித்து உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? ஆம் அல்லாஹ்வுடைய தூதரே. கால அல் இஷ்ராக்கு பில்லா, அல்லாஹ்விற்கு இணை வைத்தல் பெரும்பாவத்துடைய முதல் பட்டியல். உகூக்குல் வாலிதைன், இரண்டாவது பட்டியல் பெற்றோர்களுக்கு மாறு செய்தல். இத்தனை பேர் தங்களுடைய நாவால், தங்களுடைய செயலால், தங்களுடைய குணத்தால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் பெற்றோர்களை நோவினை செய்பவர்கள். பெற்றோர்களுக்கு நோவினை செய்து, பெற்றோர்களிடத்தில் உறவை துண்டித்து, அல்லாஹ்வின் உறவை தேட வேண்டும் என்றால் ஒருபோதும் நம்மால் தேட முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பெற்றோர்களின் பொருத்தத்தில் அல்லாஹ்வின் பொருத்தம் இருக்கிறது, பெற்றோர்களின் கோபத்தில் அல்லாஹ்வுடைய கோபம் இருக்கிறது. இந்த பூமியில் அல்லாஹ் எல்லா தண்டனைகளையும் கொஞ்சம் தாமதப்படுத்துவான், பெற்றோர்களுக்கு மாறு செய்யும் பாவத்திற்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை தவிர. பெற்றோர்களுடைய பொருத்தம் இல்லாமல் ஒருவர் மரணமானால் அவரால் மரண தருவாயில்லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை கூற முடியாது. இல்லல்லாவுடைய வார்த்தை கூறுவதிலிருந்து தடுக்கப்படுபவர்கள் யார் என்று அறிஞர்கள் கொடுத்து சொல்லும் பொழுது ஷிர்க்கிற்கு பிறகு அடுக்கக்கூடிய அடுத்த பாவம் பெற்றோர்களுக்கு மாறு செய்தவர்கள். கபூரில் மன்றம் புக்க உமாதீனுக்க என்ற கேள்விக்கு அவரால் பதில் சொல்ல முடியாது. பெற்றோர்களுடைய பொருத்தத்தோடு அவர் மரணித்திருக்கவில்லை என்றால் அவர் தொழுகட்டும், ஹஜ் செய்யட்டும், ஜகாத் கொடுக்கட்டும், தாவா செய்யட்டும், மனைவிடத்து நல்ல முறையில் நடந்து கொள்ளட்டும், பிள்ளைகளிடம் நல்ல முறையாக இருக்கட்டும், எல்லாத்தையும் இந்த பூமியில் நல்லவராக இருக்கட்டும், அவரால் அவர்களுடைய பெற்றோர்கள் நோவினை அடைந்திருந்தால் அல்லாஹ்வுடைய அருள் முற்றிலுமாக அவரிடமிருந்து தடுக்கப்படும். அல்லாஹ் பாதுகாப்பானார். அதனால் தான் அல்லாஹ் கூறுகிறான், வபர்ரம் பிவாலிதை நபி யஹ்யா பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய மனிதராக இருந்தார். ஒலம் யக்குன் ஜப்பாரன், எத்தனாவது தன்மை? ஆறாவது. ஒலம் யக்குன் முத்தகப்பிரன், பெருமை கொள்பவராக அவர் இல்லை. எதிலிருந்து? அல்லாவிற்கு கட்டுப்படுவதிலும் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதில் இருந்தும் பெருமை கொள்பவராக இல்லை. தன்னை பணித்தார், பணிய வைத்தார் அல்லாவுடைய கட்டளைகளுக்கு, பெற்றோர்களுடைய கட்டளைகளுக்கு, உலக விஷயத்தில் எல்லாவற்றிலும் தன்னை பணித்தார் நபி யஹ்யா. ஜப்பாரன் அசியா, மாறு செய்பவராகவும் அவர் இல்லை. மாறு செய்பவர் என்றால் எதில் மாறு செய்பவர்? அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இரண்டையும் இங்கே அல்லாஹ் கொண்டு வர ஆசைப்படுகிறார். மேலே அல்லாஹ் எதை கூறினான்? பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்பவராக. அதோடு அல்லாஹ் சொல்லும் பொழுது ஜப்பாரன் அசியா, ஜப்பார் என்றால் பெருமை கொள்பவராக, அசியா என்றால் மாறு செய்பவராக, பெற்றோர்களுக்கும் அல்லாவிற்கும் கட்டுப்படுவதிலிருந்து பெருமை கொள்பவராகவோ, பெற்றோர்களுக்கும் அல்லாவிற்கும் கட்டுப்படுவதிலிருந்து மாறு செய்பவராகவோ நபி யஹ்யா இல்லை. வஸலாமுன் அலைஹி யௌம உலித் வ யௌம யமூத் வ யௌம யுபஅத்ஸு ஹய்யா. இந்த தன்மைகள் எல்லாம் இவரிடத்தில் இருந்ததால் வஸலாமுன் அலை, அவருக்கு எம்முடைய பாதுகாப்பு உண்டாகியது. யௌம உலித, பிறக்கும் பொழுது, வ யௌம யமூத், மரணிக்கும் பொழுது, வ யௌம யுபஅத்ஸு ஹய்யா, நாளை மறுமையில் உயிர் கொடுத்து எழுப்பும் பொழுது. வெறுமனே அல்லாஹ் கொடுக்கல இந்த வாக்கியத்தை. எதுவுமே செய்யாம நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் என்ன பாதுகாத்துன்னு நபி யஹ்யா போய் நிக்கல, எதுவுமே செய்யாம மௌத்து நேரத்தில் அல்லாஹ் பாதுகாத்துன்னு போய் நிக்கல. இந்த தன்மைகளை எல்லாம் சுமர்ந்தால் அல்லாஹ் பாதுகாத்தான். யௌம உலித், நபி யஹ்யா அவருக்கு இருக்கக்கூடிய சிறப்பு என்ன தெரியுமா? அல்லாஹ் அவர் எப்படி பாவத்திலிருந்து பாதுகாத்தான் தெரியும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையில் குல்லு பனி ஆதம் யாத்தி யௌமல் கியாமத்தி வலஹு தம்புன், ஒவ்வொரு ஆதமுடைய பிள்ளையும் மறுமையில் ஏதாவது ஒரு பாவத்தோடு தான் வருவான். இல்லா மகான மின் யஹ்யா இப்னு ஜக்கரியா, யஹ்யா இப்னு ஜக்கரியாவை தவிர. மிகச்சிறந்த நபி, அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படியுங்கள், பாவத்திலிருந்து எப்படி விடுபட முடியும் என்பதை அறிய முடியும். ஒரு பாவமும் இல்லாமல் நபி யஹ்யா வருவார் மறுமையில். அவர் பிறக்கும் பொழுது அல்லாஹ் அவரை பாதுகாத்தான், பிறந்ததில் இருந்து அவரை வழிகாட்டினான். குர்ஆனை கொண்டு, நல்ல குணங்களை கொண்டு, நேர்வழியை கொண்டு, பாவத்திலிருந்து விடுபடுவதை கொண்டு, தக்குவாவை கொண்டு, பெருமை கொள்ளாமல் இருப்பதை கொண்டு, அல்லாவிற்கு முரண்படாமல், பெற்றோர்களுக்கு முரண்படாமல், பெருமை கொள்ளாமல் இருப்பதை கொண்டு அல்லாஹ் அவரை பாதுகாத்தான். அறிஞர்கள் சொல்லுவது மரண தருவாயில் கபூரில் அவரை அல்லாஹ் பாதுகாத்தார். அது மட்டுமல்ல, இந்த இரண்டிலிருந்தும் அவர் பாதுகாக்கப்பட்டதால் மறுமையிலும் பாதுகாக்கப்படுவார். மரண தருவாயில் ஒருவர் பாதுகாக்கப்படவில்லை என்றால், வேதனையை அனுபவித்தால், கபூரில் வேதனையை அனுபவித்தால், நாளை மறுமையில் இவரால் நிம்மதியாக இருக்க முடியாது. ஏன்? ஒரு மனிதன் எப்படி மரணமாகிறானோ அப்படித்தான் மறுமையில் எழுப்பப்படுவான். எந்த பாவத்தில் மரணமானானோ அதே பாவத்தில் தான் மறுமையும். அல்உமூரு பிலவாகிப், இறுதியை கொண்டுதான் அல்லாஹ்வுடைய தீர்ப்பு இருக்கும். எப்படி வாழ்ந்தீர்கள், எப்படி சென்றீர்கள் என்றெல்லாம் அல்லாஹ்விடத்தில் தீர்ப்பு கிடையாது. மரணமாகும் பொழுது எப்படி இருந்தாய்? முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணியுங்கள் என்று சொல்லவில்லை, முஸ்லிம்களாக இல்லாமல் மரணிக்காதே. நீ முஸ்லீமா மரணிக்கலன்னு சொன்னா வெற்றி பெற முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தன்மைகளுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற அருள்தான் நபி யஹ்யாவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த தன்மைகள். எதையெல்லாம் அல்லாஹ் கொடுத்தான்? சிறு வயதில் அல்லாஹ் அவருக்கு ஹிக்மத்தை அல்லாஹ் வழங்கினான். குழந்தை பெற்றெடுத்தவர்கள் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக தங்களுடைய குழந்தைக்கு அல்லாஹ் இந்த தன்மையை தர வேண்டும் என்ற பிரார்த்தனையை கேட்க வேண்டும். ஹிக்மத்தை, ஞானத்தை, யாரிடத்தில் எப்படி பேச வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எந்த நேரத்தில் எதை கூற வேண்டும் என்ற தன்மைகளை எல்லாம் கொடுக்கும்படி. அல்லாவின் புறத்திலிருந்து அல்லாஹ் அருளை, அருளுடைய தன்மையை கொடுத்தான். அவரை எல்லாம் தூய்மைப்படுத்தினான். தக்கையா, தக்குவாவுடையவராக அவர் இருந்தார். வாலிதை, பெற்றோர்களுக்கு நல்ல முறையில் நடந்து கொண்டார். ஒலம் யக்குன் ஜப்பாரன், பெருமை கொள்பவராகவோ, அசையா, மாறு செய்பவராகவோ அவர் இல்லை. இப்படி இருந்த காரணத்தால் வஸ்ஸலாமுன் அலைஹி யௌம உலித வயௌம யமூது வயௌம யுபஅது ஹய்யா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கும் இது போன்ற தன்மைகளை அழைப்பு பணியில் இருப்பவர்களுக்கும் அழைப்பு பணியில் அணிந்திருப்பவர்களுக்கும் அல்லாஹ் தருவானாக. அல்லாஹ் இந்த தன்மைகளோடு நன்மைகளை செய்து கொண்டிருக்கும் நிலையில் நம்முடைய வாழ்வையும் மரணத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி மறுமையில் மிகப்பெரிய வேதனையில் இருந்த அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. ஜஸாக்கும் அல்லாஹு கைரன். பாரக்கல்லாஹு லக்கும். அக்கூலு கௌலி ஹாதா, அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக், அஷ்ஹது அல்ல இலாஹ இல்ல அன்த், அஸ்தக்ஃபிருக வ அதூப் இலைக்.
1: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்திருந்தீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
2: கிழக்கிலிருந்து புதுமையோடு வரும் வருகிறது
1: உங்கள் முஸ்லிம் வானொலி,
2: முஸ்லிம் வானொலி .com.
1: நேர்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி வானொலியில் அளவற்ற அருளோடும் நிகரற்ற அன்போடும் இஸ்லாமிய நிகழ்ச்சிகள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லீம் வானொலியின் வானொலிகளில் தொடர்ந்தும் இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அன்சார் ஹுசைன் ஃபிர்தோசி அவர்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாயி முஹம்மதின் முர்சலீன் وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்புக்குரிய சகோதரர்களே, ஜமாத்துடைய நிர்வாகிகளே, உறுப்பினர்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் ஒரு ஷார்ட் டைமில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த தர்பியா நிகழ்வில் அல்ஹம்துலில்லாஹ் திரளாக நம்முடைய சகோதரர்கள் கோவை மண்டலத்திற்குட்பட்ட அனைத்து மாவட்டங்களைச் சார்ந்த உறுப்பினர்கள், பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள் பெருமளவில் அல்ஹம்துலில்லாஹ் வருகை தந்திருக்கிறீர்கள். இந்த தர்பியா வகுப்பு உங்களுக்கு கடிதம் மூலம் தெரிவிக்கப்பட்டதை போல அல்லாஹ்வினுடைய பேரருளை கொண்டு இன்றைய கால சூழ்நிலையில் நம்முடைய ஜமாத்தினுடைய செயல்வீரர்கள் அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்களை மட்டுமே தலைப்பாக போட்டு அகீதா, மன்ஹஜ், களப்பணியாளர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள், வழிகட்ட பிரிவினர்களை பற்றிய அடையாளங்கள் ஆகிய ஒரு முக்கியமான தலைப்புகளில் அல்ஹம்துலில்லாஹ் தெரிந்து கொள்ள வேண்டிய நிறைய விஷயங்களை இன்றைக்கு நாம் தெரிந்திருக்கிறோம். இப்போது மதிய அமர்வில் ஃபிக்ஹுல் ஜிஹாதி வல் கிலாஃபா அலா தௌஇல் கிதாபி வஸ்ஸுன்னா, குர்ஆன் சுன்னாவுடைய ஒளியில் ஜிஹாதும் கிலாஃபத்தும் என்கிற தலைப்பில் இந்த வகுப்பு நடைபெறுகிறது. பொதுவாக மதிய நேரத்தில் சாதாரண உணவை சாப்பிட்டு விட்டு வந்தாலே பாடத்தை கேட்பதும் பாடத்தை படிப்பதும், குறிப்பாக பாடம் நடத்துவதும் சிரமமான விஷயம். அதில் இன்றைக்கு நாம் பிரியாணி விருந்தை சாப்பிட்டு விட்டு வந்திருக்கிறோம். அதனால் எப்படி இருக்கும்னு தெரியல. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் மீது பாரத்தை போட்டு விட்டு தான் இந்த வகுப்பை நாம் துவங்குகிறோம். அதனால் அருமை சகோதரர்கள், இந்த வகுப்பிலே பேசப்படக்கூடிய கருத்துக்களை கொஞ்சம் கவனமாக செவிமடுத்து குறிப்புகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுமாறு ஒரு வேண்டுகோள் வைத்தவனாக என்னுடைய வகுப்பிற்குள் நான் நுழைகிறேன். முதலில் குர்ஆன் சுன்னா ஒளியில் ஜிஹாதையும் கிலாஃபத்தையும் அறிய வேண்டியதன் அவசியம் என்ன? காரணம் என்னவென்றால், இன்றைக்கு உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் மூன்று விதமான வகையினர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெரும்பான்மையான முஸ்லிம்கள் தீனை பற்றிய எந்த கவலையும் இல்லாமல் துனியாவின் மோகத்திலே ஈடுபட்டு கொண்டும் மார்க்கம் என்கிற பெயரில் ஷிர்கான பிதாத்தான காரியங்களை அரங்கேற்றி ஒரு வழிகட்ட அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். இரண்டாவது கூட்டம் எப்படி இருக்கிறது என்றால், உலகாதாரியங்கள், உலக மோகங்கள் போன்றவற்றிலிருந்தெல்லாம் கொஞ்சம் விலகி வாழ்ந்து சமுதாய பணிகளை செய்கிறோம், சமூக பணிகளை செய்கிறோம், சீர்திருத்த பணிகளை செய்கிறோம் என்று அடிப்படையை வைத்துக் கொண்டு உலகளாவிய அளவில் இஸ்லாமிய கிலாபத்தை நிலைநாட்டப் போகிறோம் என்பதையும் ஒரு அடிப்படையாக வைத்துக் கொண்டு ஜிஹாதையும் இமாமத் என்கிற கிலாபத்தையும் முன்னிலைப்படுத்தி அந்த வகையில் இஹ்வானிகள் என்று உலகளாவிய அளவில் அறியப்படக்கூடியவைகளை மையமாக கொண்டு செயல்படுகிற ஒரு கூட்டம். அடுத்த ஒரு கூட்டம் தான் உலகாயத்திலிருந்து விலகி ஹலால் ஹராமை பேணி இபாதத்துகள் போன்ற அனைத்து விஷயங்களிலும் சுன்னாக்களை நிலைநாட்டி தௌஹீது தான் உயர்வானது, தௌஹீது தான் நபிமார்களுடைய பணி என்பதை அடிப்படையாக வைத்து சலஃப் என்கிற கொள்கையை சார்ந்து தங்களை சலஃபிகள் என்று அறியப்படுத்திக் கொண்டு நாம் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஜமியத் தஹ்லீல் குர்ஆன் ஹதீஸ் என்கிற அமைப்பை எப்படி எந்த கொள்கையின்படி நடத்தி கொண்டிருக்கிறோமோ அந்த அடிப்படையில் இந்த ஜிஹாத் கிலாஃபத் போன்ற விஷயங்களை எல்லாம் முறைப்படி புரிந்து தௌஹீதிற்கும் தாவத்திற்கும் இஸ்லாமிய பிரச்சாரத்திற்கும் தான் முதற்கட்ட முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் செயல்கொண்டு விட்டிருக்கிற கூட்டம். ஆனால் இதில் என்ன பிரச்சனை தெரியுமா? தௌஹீதை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய குர்ஆன் சுன்னாவை பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற நம்மை பார்த்து இந்த நான் சொன்ன இந்த இரண்டாவது கருத்திலே உள்ள பெரும்பான்மையான மக்கள் நாம் என்ன சொல்ல வருகிறோம் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பான்மை இல்லாத காரணத்தினால் நாம் எல்லாம் சமூக அக்கறையிலிருந்தும் சமூக பணிகளிலிருந்தும் அப்பாற்பட்டவர்களைப் போலவும் சர்வதேச தலைமைத்துவத்தை உருவாக்குவதில் உடன்பாடு இல்லாதவர்களைப் போலவும் ஒரு தவறான காட்சிகளை இன்றைக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதிலே குறிப்பாக இளைஞர்கள் பெருமளவில் வசீகரிக்கப்பட்டு யார் எதை பேசினாலும் குறிப்பாக ஹிலாஃபத் என்கிற வார்த்தையை பயன்படுத்தும் போதோ ஜிஹாத் என்கிற வார்த்தையை பயன்படுத்தும் போதோ உணர்ச்சி வசப்படக்கூடிய, கொந்தளிக்கக்கூடிய அல்லது உணர்ச்சி வசப்பட்டு சிந்தனை ரீதியாக சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். அதனால் தான் நம்முடைய மாநில தலைமை நிர்வாகம் இது விஷயத்திலே பரிசீலித்து இன்றைக்கோ செய்ய வேண்டிய ஒரு விஷயம்தான் நம்முடைய ஷேக் அவர்கள் தங்களுடைய ஆரம்ப உரையில் சொன்னதைப் போல. இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் காலம் தாழ்ந்தாவது அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி இந்த வகுப்பு இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அருமை சகோதரர்களே, முதலில் ஜிஹாதை பார்த்துவிட்டு அதற்கு பிறகு ஹிலாஃபத்திற்கு போவோம். ஜிஹாதனுடைய சிறப்பை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஜிஹாத் என்பதும் ஹிலாஃபத் என்பதும் தவறான வார்த்தைகள் அல்ல, அது உச்சரிக்கக்கூடாத வார்த்தைகளும் அல்ல, அதை நாம் பயன்படுத்தக்கூடாத வார்த்தைகளும் அல்ல. ஆனால் ஜிஹாத் என்பதும் ஹிலாஃபத் என்பதும் தவறான வழிகளிலேயே மக்களிடத்தில் போதிக்கப்பட்டு விட்ட காரணத்தினால் ஜிஹாத் என்கிற வார்த்தையை இன்றைக்கு உச்சரிப்பதற்கு பயன்படக்கூடிய அளவிற்கு நம்முடைய சூழ்நிலைகள் மாறிவிட்டது. ஆனால் ஜிஹாத் என்கிற வார்த்தை சிறப்புக்குரிய வார்த்தை. அந்த ஜிஹாதிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய சிறப்பை தந்திருக்கிறார். திருக்குறானில் பாருங்கள், சூரத்து நிசாவில் 95வது வசனம், லா யஸ்தவில் காயிதூன மினல் முஃமினீன் அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடக்கூடிய போராளிகளும் தங்களுடைய செல்வங்களை கொண்டும் தங்களுடைய உயிர்களை கொண்டும் அல்லாஹ்வின் பாதையில் போரிடக்கூடிய அந்த முஜாஹிதுகளும் இப்படி போராடாமல் இருக்கக்கூடிய மூமின்களும் சமமானவர்கள் அல்ல. லா யஸ்தவி அல் காயிதுன மினல் முஃமினீன் கைரு உலில் தரர், பாதிப்பு இல்லாமல் பலகீனம் இல்லாமல் போர் செய்வதற்குண்டான அத்தனை தகுதியும் உடலில் வைத்துக் கொண்டு சூழ்நிலையை வைத்துக் கொண்டு போருக்கு வரமாட்டேன் என்று யாரெல்லாம் மூமின்களில் உட்கார்ந்து விடுகிறார்களோ அவர்களும் அல்லாஹ்வுடைய பாதையில் தங்களுடைய பொருளாதாரங்களை கொண்டும் உயிர்களை கொண்டும் போரிடுகிறார்களே அவர்களும் சமம் அல்ல. ஃபத்தலல்லாஹுல் முஜாஹிதீன பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம் அலல் காயிதீன தரஜதன், நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறை நம்பிக்கையாளர்கள் எவர்கள் தங்களுடைய உயிர்களை கொண்டும் உடைமைகளை கொண்டும் போரிடுகிறார்களோ அப்படிப்பட்டவர்களை போருக்கு செல்லாமல் அமர்ந்திருக்கிறார்களே அவர்களை விட மேம்படுத்தி வைத்திருக்கிறான். மூமின்கள் எல்லோருமே சிறப்புக்குரியவர்கள் தான். ஆனால் அந்த மூமின்களில் அல்லாஹ் எப்படி வேறுபடுத்தி காட்டுகிறான்? சாதாரணமான முறையில் இபாதத்தை செய்பவனும் அந்த இபாதத்தை நன்றாக ரசித்து ருசித்து செய்பவனும் ஒன்றா? இல்லை. சாதாரண முறையில் மார்க்கப்படிகளில் ஈடுபடுபவனும் ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு மார்க்கப்படியில் ஈடுபடுகிறானே அவனும் ஒன்றா? இல்லை. அதே போன்றுதான் எல்லோருமே இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தாலும் அல்லாஹ்வின் பாதையில் அர்ப்பணிப்பு செய்வதற்கு தயாராக கூடியவர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்களை ஏனைய மக்களை காட்டிலும் அல்லாஹ் மேம்படுத்தி வைத்திருக்கிறான். குள்ளன் வாதல்லாஹுல் ஹுஸ்னா, எல்லோருக்குமே அல்லாஹ் நன்மைகளை வாக்களித்திருக்கிறான். போருக்கு செல்லாமல் அமர்ந்திருப்பவர்களை காட்டிலும் முஜாஹிதுகளை, அல்லாஹ்வின் பாதையில் போரிடுபவர்களை எல்லாம் மேம்படுத்தி வைத்திருக்கிறான். அவர்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய கூலியை தயார்படுத்தி வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனுடைய 4வது அத்தியாயம் 95வது வசனத்திலே குறிப்பிடுகிறேன். அதே போன்று ஜிஹாதையும் ஜிஹாதில் ஈடுபடுகிற முஜாஹிதுகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பித்து சூரத்து தௌபாவில் 19 மற்றும் 20வது வசனத்திலும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அதே சூரத்து தௌபாவின் 111வது வசனத்திலும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். சூரத்து சஃப் என்கிற அத்தியாயத்தின் 9 மற்றும் 10 ஆகிய வசனங்களை குறிப்பிடுகிறான். அதே போன்று சூரத்து ஆலை இம்ரான் 3வது அத்தியாயத்தின் 169 மற்றும் 170 ஆகிய வசனங்களை குறிப்பிடுகிறான். நிறைய வசனங்கள் இருக்கின்றன. இதை நீங்கள் வீட்டிற்கு போய் இன்ஷா அல்லாஹ் குரானை திறந்து பார்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு வசனத்தை மட்டும் உதாரணத்திற்கு சொல்லிவிட்டு ஏனைய வசனங்களின் எண்கள் உங்களுக்கு இங்கே தரப்படுகிறது. அதே போன்று பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டது. யா ரசூலல்லாஹ், ஐயுல் அமலி அஃதல், அமல்களில் அல்லாஹுக்கு விருப்பமானது எது? ரசூலல்லாஹ் சொன்னார்கள், ஈமானு பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் ஈமான் கொள்வது. சும்மா மாதா, பிறகு எது என்று கேட்கப்பட்ட போது அல் ஜிஹாது ஃபி சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் போரிடுவது. திரும்ப எது என்று கேட்கப்பட்டது? ஹஜ்ஜு மப்ரூர், அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ்ஜு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது புகாரி முஸ்லிம் ஆகிய ஹதீஸ்களில் இடம்பெற்றிருக்கிறது. இன்னொரு ஹதீஸிலே பாருங்கள், இடம்பெற்றிருக்கிறது. இன்னொரு ஹதீஸிலே பாருங்கள்,

முஸ்லிம் கூட ஒரு இடத்தில் பிரம்மாண்டமாக மஸ்ஜித் கட்டப்படுவது விரும்புவானா விரும்ப மாட்டானா? விரும்புவான். ஆனா அந்த மஸ்ஜித் குராபிகள் கிட்ட இருக்கு. இப்போ விரும்புவோமா? நிச்சயம் விரும்ப மாட்டான். இப்படிதான் காலத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக எழுப்பப்பட்ட மஸ்ஜிது குப்பா, அதுதான் முதல் பள்ளிவாசல் ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போனோன்னு செஞ்சது. அந்த குப்பாவின் பள்ளிவாசலை அல்லாஹ் சொல்லும் போது எப்படி சொல்கிறான்? இந்த மஸ்ஜித் தான் சிறந்தது, எதை விட? மஸ்ஜிது திரார். யார் கட்டின பள்ளி மஸ்ஜிது திரார் என்பது? முனாஃபிகைகள் கட்டிய பள்ளி. பள்ளிவாசல் புனிதமானதுதான், ஆனது யார்கிட்ட இருக்கு? வேதம் புனிதமானதா? ஆனா அதை சாத்தான் உதச்சுன்னா என்ன செய்ய முடியும்? அதே போன்றுதான் ஒரு இடங்களில் இஸ்லாமிய ஜித்தியாவில். அப்போ மார்க்கத்தில் உள்ள விஷயம் தான், எப்படி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இஸ்லாத்திற்கு எதிராக புறப்பட்டவர்கள், இனி ஹுக்மு இல்லா இல்லா, ஆட்சியும் அதிகாரமும் அல்லாஹ்வை தவிர யாரும், அல்லாஹ்வை தவிர யாருக்கும் சொந்தம் இல்லை என்று சொன்னார்கள். இந்த வாசகத்தை அங்கே விமர்சிக்கும் போது அலி ரலியல்லாஹு அன்ஹு அழகாக சொன்னார்கள், கலிமத்து ஹக்கின் உரித பிஹா பாத்தில். கலிமத்து ஹக்கின் உரித பிஹா பாத்தில். அல்லாஹ்வை தவிர அதிகாரம் யாருக்கும் சொந்தம் இல்லை என்பது நல்ல வார்த்தை தான், ஆனால் அந்த வார்த்தையை கொண்டு ஒரு அசத்தியம் நாடப்படுகிறது. அதே போன்றுதான் இன்றைக்கு சர்வதேச அரங்கில் இஸ்லாமியர்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காகவும், அல்லது ஒரு சுய விளம்பரத்தை பெற்றுக் கொள்வதற்காகவோ, அல்லது ஒரு தவறான ஒரு அறியாமை சிந்தனையில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை, அவர்கள் அறியாமலேயே இருக்கிறார்களோ என்னவோ, ஏதோ ஒரு காரணத்திற்காக நல்ல வார்த்தைகள் இன்றைக்கு தவறான முறையில் அறியப்படுகிறது. அதிலே ஆரம்பம் தொட்டு இன்று வரைக்கும், அதிலும் குறிப்பாக பள்ளின சமூக மக்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்தியா போன்ற நாட்டில் இந்த ஜிஹாத் என்பதை குறித்தும் ஹிலாஃபத் என்பதை குறித்தும் ஒரு தெளிவான பார்வை நமக்கு வர வேண்டும். அதனால் அருமை சகோதரர்களே, ஜிஹாதை நேசிப்பது என்பது ஈமானில் உள்ளது, ஜிஹாதை வெறுப்பது என்பது நிஃபாக்கில் உள்ளது. இதெல்லாம் உள்ள விஷயம்தான். ஜிஹாதை நேசிப்பது என்பது எதிலே உள்ளது? ஈமானில் உள்ள ஒரு விஷயம். ஜிஹாதை வெறுப்பது என்பது நிஃபாக், நயவஞ்சகத்தில் உள்ள ஒரு விஷயம் என்பதை புரிந்த மக்களாகத்தான் நாம் இருக்கிறோம். அதை அல்லாஹ் நமக்கு அழகாக சொல்கிறான். எப்படி பாருங்கள், சூரத்து தௌபாவின் 92, அதே சூரத்து தௌபாவின் 24, அதே சூரத்து தௌபாவின் 81. இந்த மூன்று வசனங்களும் நீங்கள் படித்து பார்த்தால் தெரியும், யாரெல்லாம் உள்ளபடியே உளப்பூர்வமாக ஜிஹாத் என்பதை வெறுக்கிறார்களோ, ஏடா இது சும்மா அல்லாஹ்வுடைய பாதையில புரட்டு போகணுமா, தியாகம் பண்ணணுமா, இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமிசமாக இருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப வல்கராக இருக்கிறது என்று ஒருவன் உள்ளத்தில் நினைத்தால் அது பாவம். அந்த ஜிஹாதை விரும்புவது என்பது ஈமானில் உள்ளது, அதை வெறுப்பது என்பது நயவஞ்சகர்கள் தான் அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வெறுத்தார்கள், அதெல்லாம் நம்ம மறுக்கல. ஆனா இப்ப இந்த ஜிஹாத் என்றால் என்ன, அதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். அருமை சகோதரர்களே, இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் ஜிஹாத் என்கிற வார்த்தைக்கு நமக்கு ஒரு அழகான விளக்கத்தை கொடுக்கிறார்கள். என்ன கொடுத்தார்கள்? அல் ஜிஹாது ஷரஅன் பதலுல் ஜுஹுதி ஃபி கிதாலில் குஃபார். இறை மறுப்பாளர்களை எதிர்க்கின்ற விஷயத்தில், இறை மறுப்பாளர்களை எதிர்க்கின்ற விஷயத்தில் அர்ப்பணிப்புகளை செலவிடுவதுதான் ஜிஹாத். ஜிஹாத் சொல்றோமே, போராட்டம் என்று ஒரே வார்த்தையில முடிச்சிடுறோம், போராட்டம் என்று போர் என்று ஒரே வார்த்தையில் முடித்து விடுகிறார்கள். ஆனால் அதற்கு சரியான அர்த்தம் என்ன? ஷரியத்திலே குஃபார்களுக்கு எதிராக, இறை மறுப்பாளர்களுக்கு எதிராக ஒரு முஸ்லிம் தன் தரப்பில் இருந்து ஏதேனும் ஒன்றை அர்ப்பணிப்பதற்கு பேர் ஜிஹாத். அந்த ஜிஹாத் என்பது தன்னுடைய நஃப்ஸை கொண்டும் இருக்கலாம், தன்னுடைய பொருளாதாரத்தை கொண்டும் இருக்கலாம், ஷைத்தானுக்கு எதிராக செயல்படுவதும் இருக்கலாம், பாவமான காரியங்களை எதிர்த்து செயல்படுகிறானே அதன் மூலமாகவும் இருக்கலாம். இப்போ ஜிஹாதுங்கிறது வெறுமனே கத்தியை தூக்கி கொண்டோ ஆயுதங்களை ஏந்தி போவது மட்டுமல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிஹாதை குறித்து நமக்கு எப்படி எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள்? ஜாஹிதுல் முஷ்ரிகீன, முஷ்ரிகளுக்கு எதிராக நீங்கள் ஜிஹாது செய்யுங்கள், பி அம்வாலிக்கும் வ அன்ஃபுசிக்கும் வ அல்சினத்திக்கும், உங்களுடைய பொருட்களை கொண்டு, உங்களுடைய உயிர்களை கொண்டு, உங்களுடைய நாவுகளை கொண்டும் நீங்கள் என்ன செய்யுங்கள்? ஜிஹாது செய்யுங்கள். அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி எதிரிகள் இஸ்லாத்தை கொச்சைப்படுத்துகிறார் என்பதற்காக வேண்டி ஒரு கூட்டம் போட்டு நாம் மறுப்புரை சொன்னால் அதுவும் என்னதான்? ஜிஹாது தான். அதைத்தான் நம்முடைய ஜமாத் ஆரம்பத்திலிருந்து அல்ஹம்துலில்லாஹ் செய்து கொண்டிருக்கிறது. அதனால நம்ம ஜிஹாது செய்யாமல்லாம் இல்லை, நாம தான் சரியான ஜிஹாதை செய்து கொண்டிருக்கிறோம். ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அப்படித்தான் சொன்னார்கள். இன்னும் சொல்லணும்னா அந்த ஜிஹாதிலேயே உயர்ந்த ஜிஹாதை ரசூலுல்லாஹ் சொல்லும் போது அஃதலுல் ஜிஹாதி கலிமத்து அதிலின் இந்த சுல்தானின் ஜாயிரின், அணிந்து முழைக்கிற பாவம் செய்கின்ற அரசனுக்கு முன்னிலையில் உண்மையை ஓங்கி உரைப்பதுதான் ஜிஹாதிலேயே உயர்ந்த ஜிஹாத்.
அப்படின்னு நபிகள் நாயகம் செல்லாச்சர்கள் சொன்ன செய்தி நசாய் என்கிற

0: ஹதீஸுகளில் இடம் பெற்றிருக்கிறது. இதை வைத்து பார்க்கும்போது ஜிஹாத் என்றால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மேலோங்க செய்வதற்காக அல்லாஹ்வுடைய எதிரிகளுக்கு எதிராக நம்முடைய உயிரை கொண்டோ நம்முடைய பொருளாதாரத்தை கொண்டோ நம்முடைய நாவை கொண்டோ நம்முடைய எந்த வகையான சக்தியை கொண்டோ எந்த போராட்டங்களை நாம் செய்தாலும் எந்த எதிர்காரியங்களை செய்தாலும் அவைகள் எல்லாமே ஜிஹாதில் போய் சேரும். இதுதான் ஜிஹாத் என்பதற்கு சரியான டெஃபினேஷன். விளங்குதா? சரி, இப்போ இந்த ஜிஹாத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? ஜிஹாதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி கடமையாக்குகின்றான், எப்போது கடமையாக்குகின்றான் என்பதை நாம் தெரிந்து கொண்டால் இந்த விஷயத்தில் நமக்கு குழப்பமே வராது. முதன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கப்பட்ட வசனம் என்ன வசனம் சொல்லுங்க, எல்லாருக்கும் தெரியும் என்ன வசனம், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், நபியே படைத்த உன் இறைவனின் பெயரை கொண்டு ஓதுவீராக. உம்மை படைத்த அல்ல, எல்லாத்தையும் படைச்சோம், அதனால உம்மை படைச்சோம் முடிஞ்சுள்ள உண்டு, படைத்த உன் இறைவனின் பெயரை கொண்டு படிப்பீராக ஓதுவீராக. நீங்கள் நன்றாக அந்த அத்தியாயத்தினுடைய ஆரம்ப 5 வசனங்களை கவனித்தால் தெரியும், அதில் எத்தி வையுங்கள் என்கிற வார்த்தை கூட இல்லை. ஒரு ரசூல், ஒரு இறை தூதர் எதற்காக சமுதாயத்தில் அனுப்பப்படுகிறார் என்றால் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக, நன்மையை ஏவி தீமையை தடுப்பதற்காக. ஆனா முதன் முதலில் அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்கும் போது முதல்ல நீங்க படி என்று சொல்லிதான் அல்லாஹ் வசனத்தை இறக்கினார். இங்க பிரச்சனை என்னன்னா, யாரும் படிக்கிறதுக்கு தயாரா இல்ல, அடிக்கிறதுக்கு தயாரா இருக்கு. முதல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் எதை இறக்கினார், இக்ரா படிங்க. முதல்ல அந்த வசனத்தை எல்லாம் இறக்கும் போது நீங்கள் எத்தி வையுங்கள் என்று கூட சொல்லல, முதல்ல படிங்க. வேதம் என்றால் என்னவென்று தெரிந்து கொள்ளுங்கள், மார்க்கம் என்றால் என்னவென்று தெரிந்து கொள்ளுங்கள். புரியுதா? அதான் முதல்ல படி, அதுக்கப்புறம் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படிச்சவன அடுத்து என்னது, சும்மா அன்ஸல அலை யா ஐயுஹல் முத்தஸ்ஸிர் கும் ஃபஅன்ஸிர், போர்வையை பொருத்தி கொண்டிருப்பவரே நீங்கள் எழுவீராக, எழுந்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக. அப்ப செகண்ட் ஸ்டேஜ் என்னது, அச்சமூட்டி அதாவது தாவா. முதல்ல இல்மு, இல்மின் அடிப்படையில் உண்டான அமல், அதற்கு பிறகு என்னது தாவா. தாவாவும் அமலும் இரண்டு ஒன்றும் ஒன்றோடு ஒட்டி போனது. இல்மும் அமலும் தாவாவும் ஒருங்கேறி இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால தான் நம்முடைய அமைப்பின் அடையாள சொல்லை கூட நாம் சில இடத்திலே சொல்லும் போது இல்மு அமலு தாவா என்று சொல்லுவோம். ஒவ்வொரு அமைப்பு ஒவ்வொன்றும் வச்சிருக்கிறான். அப்படிதானா, திமிரி எழு திருப்பி அடி அப்படிலாம் நிறைய பேர் வச்சிருப்பான். கடமை கண்ணியம் கட்டுப்பாடெல்லாம் வச்சிருக்கிறாங்க. நம்ம ஜமாத்துக்கு அப்படி இருக்கா இல்லையா? இருக்கு. என்ன இருக்கு? அமல் தாவா, படிங்க முதல்ல, அமல் செய்யுங்க ரெண்டாவது, அடுத்து தாவாக்குவாங்க. இந்த மூன்றை நாம் அடிப்படை எதை வைத்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிப்படைகளை வைத்து. அப்ப இந்த கும் ஃபஅன்தீர், நபியை எழுந்திருப்பீராக, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலில் என்ன செய்கிறான், தன்னை சுற்றி இருக்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுற்றி வாழ்கிற அந்த அரபுகளுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய சொல்கிறான். குடும்ப நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய சொல்கிறான். அதற்கு பிறகு ஒட்டுமொத்த மக்களுக்கும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய சொல்கிறான். இப்படியே அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய இந்த காரியத்தை மட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமார் 13 ஆண்டு காலம் இடைவிடாமல் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருந்தார்கள். இந்த அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய தப்லீக் என்கிற அமலுக்கு பிறகு ரசூலுல்லாஹி செஞ்ச வேலை என்னது சொல்லுங்க பாப்போம். வெரி குட். ஹிஜ்ரா, ஜிஹாதுக்கு முன்னாடி என்ன இருக்கணும், ஹிஜ்ரத் இருக்கணும். முதல்ல ஜிஹாதிலே வருபவனுக்கு மார்க்கத்தினுடைய அறிவு இருக்கணும். அவன் குரானை முதல்ல படிச்சிருக்கணும், அந்த குரானின் படி அமல் செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும். அதற்கு பிறகு சுமார் 13 ஆண்டு காலங்கிறது ரசூலுல்லாஹி அல்லாஹ் கொடுத்த டியூரேஷன், கால அளவு. நமக்கு அப்படி இல்லை. அந்த 13 ஆண்டு காலத்தில் ரசூலுல்லாஹி எப்படிப்பட்ட ஒரு சாதனையை மேற்கொண்டார்களோ அதே போன்ற ஒரு சாதனை இன்றைக்கு நமக்கு மேற்கொள்ளப்படுகிறதோ அது வரைக்கும் நம்ம எதிரதான் இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு இருந்து அதே தாவாவின் களத்தில் தான் இருக்க வேண்டும், அதே தப்லீகனுடைய பாதையில் தான் இருக்க வேண்டும். தப்லீகன தப்பா நினைச்சிடாதீங்க, தப்லீக் என்பதும் நல்ல வார்த்தை தான். கலிமத்து ஹக்கின் உரிதவிஹா பாத்தில், தப்லீகன்னு தப்லீகனோட நமக்கு யார் ஞாபகம் வரும், திண்டுக்கல் ஞாபகத்துக்கு வரும், மேல் விசாரணை ஞாபகத்துக்கு வரும், கொஞ்சம் பிராடா போனா டெல்லியில உள்ள அந்த இடம் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் தப்லீக் என்பது நல்ல வார்த்தை. இன்றைக்கு சமுதாயத்துல தப்லீக் நடக்கல, தப்லீழ நடக்குது. வித்தியாசம் தெரியுமா உங்களுக்கு? தபலீகு என்பதற்கும் தபலீழ என்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. பல்லா யுபல்லிஉ தபலீழ அப்படினா முழுங்கிறதுன்னு அர்த்தம். ஸ்தோத்ர அல்லாஹ் பண்ணிக்கட்டும். தபலீகு அப்படினு சொன்னா எத்தி வைத்தல் அர்த்தம். இன்றைக்கு பெரும்பான்மையாக நடக்கக்கூடியது தபலீழ. நம்ம தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், தபலீகு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன் மக்களை சந்திக்கிறோம், கூட்டத்தை போடுறோம், பேசுறோம், மக்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை அல்ஹம்துலில்லாஹ் நிவர்த்தி செய்கிறோம். ஷிர்கையும் பிதத்தையும் எதிர்ப்பதிலேயே கிட்டத்தட்ட கால் நூற்றாண்டுகளை அல்ஹம்துலில்லாஹ் கழித்திருக்கிறோம். அப்ப நாம் தான் உண்மையிலேயே அல்ஹம்துலில்லாஹ் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், தபலீகை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தபலீக் என்கிற பேர் இன்றைக்கு சமுதாயத்தில் பெருவாரியாக தபலீகுடன் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ சகோதரர்களே, இதிலிருந்து நமக்கு என்ன விளங்குதுன்னா, முதலில் மார்க்கத்தை படிக்க வேண்டும், படித்ததன்படி அமல் செய்ய வேண்டும், செய்தாமலின்படி மக்களை நோக்கி பிரச்சாரங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதில் என்றைக்கு இடர்பாடுகளும் இன்னல்களும் கடுமையாக்கப்படுகிறதோ அதற்கு பிறகு ஹிஜ்ரத்து மேற்கொள்ளப்பட வேண்டும். அந்த ஹிஜ்ரத்து மேற்கொள்ளப்பட்டதற்கு பிறகுதான் என்ன செய்ய வேண்டும், ஜிஹாது செய்ய வேண்டும். அதுவும் ஜிஹாது யாரோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள், ஒட்டுமொத்தமாக லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏற்காத எல்லோரையும் கொன்னார்களா? இல்ல, யார் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய மார்க்க பிரச்சாரத்தை வேரோடு அறுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, ஒட்டுமொத்தமாக இஸ்லாமிய ஆட்சி நடைபெறக்கூடிய மதீனா மாநகரை மண்ணோடு மண்ணாக ஆக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ, அவர்களுக்கு எதிராகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிஹாது செய்தார்கள். நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு போனதற்கு பிறகு அங்கு உள்ள குஃபார்கள் இறை மறுப்பாளர்கள் கிட்டத்தட்ட மூன்று விதமாக வாழ்ந்தார்கள். முதல் தரப்பு யாரு, அஹ்லு சுல்ஹின் வஹுதுனா, அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உடன்படிக்கை போட்டு ஒப்பந்தம் போட்டு வாழ்ந்த முஷ்ரிக்குகள், மார்க்கத்தை ஏற்கல்ல, இறை மறுப்பாளர்கள் தான், முஸ்லீம் அல்லாதவர்கள் தான், கைர முஸ்லீம்கள் தான், நான் முஸ்லீம்கள் தான், மாற்றுக்கிறது அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இவர்கள் முதல் வகையில் இருக்கக்கூடியவங்க யாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பந்தம் போட்டு ஒரு உடன்படிக்கையை போட்டு ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்ட் என்று சொல்லுகிறோமே, ஒரு தார்மீக உடன்பாடு, உங்களுக்கும் நாங்கள் குறுக்கீடு செய்ய மாட்டோம், எங்களுக்கும் நீங்கள் குறுக்கீடு செய்யாதீர்கள் என்கிற அடிப்படையில் ஒப்பந்த உடன்படிக்கை போட்டு வாழக்கூடிய ஒரு கூட்டம். இரண்டாவது யார், அஹ்லு ஹர்பின், அவர்கள் தான் போர் செய்யக்கூடிய மக்கள். இஸ்லாத்தை அன்றைக்கு அஹ்லு ஹர்பாக யார் இருந்தா, மக்காவின் மக்கள் தான் இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ரையும் உஹதையும் நடத்தும் போது உலகத்திலேயே நான் முஸ்லிம்களாக அந்த மக்கால உள்ளவங்க தான் இருந்தாங்களா? யமன் தேசத்தில் உள்ள இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்களா? ரோமாபுரியில இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்களா? பாரசீகத்தில் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்களா? அன்றைக்கு எத்தியோப்பியா இஸ்லாத்துக்கு வந்துச்சா? அன்றைய ஹுராசான் இஸ்லாத்துக்கு வந்துச்சா? வரலையே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை 13 ஆண்டு காலம் பிரச்சாரம் செய்து ரசூலுல்லாஹ் மதீனாவிற்கு போனதற்கு பிறகு முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக அல்லது இஸ்லாமிய ஆட்சியை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தவர்கள் மதீனாவில் மட்டும்தான், வேறு எங்கேயும் இஸ்லாமிய நாடுகளாக இல்லை. மக்காவில் எப்படி காஃபிர்கள் முஷ்ரிக்குகள் இருந்தார்களோ அதே போன்றுதான் யமனில் இருந்தார்கள், அதே போன்றுதான் ரோமாபுரியில் இருந்தார்கள், அதே போன்றுதான் பாரசீகத்தில் இருந்தார்கள், அதே போன்றுதான் ஹுராசானில் இருந்தார்கள், அதே போன்றுதான் யமன் தேசத்தில் இருந்தார்கள், அதே போன்றுதான் எல்லா பகுதியில் இருந்தார்கள். ஏன் எல்லா இடத்துக்கும் ரசூலுல்லாஹ் போய் ஜிஹாத் பண்ணல? இதைத்தான் இன்றைக்கு நாம் இது என்ன பிரச்சனைனா, யாருமே அகலு ஹர்ப் அல்ல, யாருமே என்ன கிடையாது, அகலு ஹர்ப் அல்ல. அகலு ஹர்ப் என்றால் என்ன, போர் செய்ய வேண்டும் என்கிற இடத்திலே இருக்கக்கூடியவர்கள் அல்ல. அவங்க அவங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, ரசூலுல்லாஹ்வும் ரசூலுல்லாஹ் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா மக்கால உள்ள குரேஷிகள் அவன் வேலையை பார்த்தானா, பார்க்கல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க சகவாசமே வேணான்ட்டு அல்லாஹ்வுடைய நாட்டுப்படி ஹிஜ்ரத் பண்ணி மதீனாவுக்கு போய் ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கையை மக்களுக்கு தந்து கொண்டிருந்த சமயத்தில் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களுக்கும் இன்னபிற மக்களுக்கும் தொடர் தொல்லைகளை செய்து கொண்டிருந்தார்கள். மதீனாவிற்குள் உள்ளே புகுந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணியை வேரறுப்பதற்குண்டான எல்லா சதியாலோசனையிலும் ஈடுபட்டார்கள். பாதலால் அஹ்லு ஹர்பாக யார் இருந்தா, அப்ப அஹ்லு ஹர்பாக யார் இருந்தா, மக்காவில் உள்ள மக்கள் மட்டும்தான் இருந்தார்கள். அப்ப அதனால் தான் அந்த மக்காவில் உள்ளவர்களுக்கு எதிராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் செய்தார்கள் என்றும், ஏழையும் கைர முஸ்லிம்களுக்கு எதிராக போர் செய்யவில்லை என்பதையும் புரிந்து கொள்ளலாம். சரி, இப்ப அந்த ஜிஹாதுடைய நிபந்தனை என்ன? இப்ப ஜிஹாதுனா எல்லாரும் செஞ்சிடலாமா? ஜிஹாதுனா அதான் மூன்றாவது யார் என்றால் அஹ்லு திம்மா. அஹ்லு திம்மா என்றால் என்ன, இஸ்லாமிய ஆட்சியிலேயே இருக்கக்கூடிய முஷ்ரிக்குகள் உடன்படிக்கை போட்டுக்கொண்டு அவர்கள் அவர்களுடைய நாட்டில் சுதந்திரமாகவும் நம்ம நம்முடைய நாட்டிலே வாழ்றது பேர் அஹ்லு சுலஹ், உடன்படிக்கை போட்டு வாழ்றது. அஹ்லு திம்மா என்றால் என்ன, இஸ்லாமிய ஆட்சி நடைபெறக்கூடிய மதீனாவிலேயே முஷ்ரிக்குகள் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் அங்களுடைய நாட்டிலே வாழ்வதற்கு அவர்களுடைய உடல்களுக்கும் அவர்களுடைய உடைமைகளுக்கும் பாதுகாப்பை இஸ்லாமிய அரசாங்கம் தருவதனால் வரி செலுத்தி வாழக்கூடிய திம்மிகள். இப்படி மூன்று விதமான நான் முஸ்லிம்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் போதே என்ன செய்திருந்தார்கள் அந்த சமுதாயத்தில் வாழ்ந்திருந்தார்கள். அப்போ இந்த மூன்று சாரார்களில் எல்லார்கிட்டையும் போய் நம்ம ஜிஹாத் செஞ்சிட முடியுமா? யார்கிட்டதான் செய்யணும், அஹ்லு ஹர்ப். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், யார் அஹ்லு ஹர்பாக இருக்கிறார்களோ, போர் செய்யக்கூடிய நாடாக எது இருக்கிறதோ அந்த நாட்டிற்கு எதிராக மட்டும்தான் ஜிஹாது செய்ய முடியும். இல்ல எல்லாத்தையும் வெட்டி வீழ்த்த வேண்டும் என்று முடிவெடுத்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு யகுதி என்னவா இருந்திருக்க முடியாது, பணியாளனாக இருந்திருக்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலகட்டத்தில் பெருமானார் தம்முடைய வறுமையை போக்குவதற்காக தன்னுடைய கேடயத்தை ஒரு யகுதியிடத்திலே அடமானம் வைத்திருக்க முடியாது. இப்படி நிறைய உதாரணங்களை அதற்கு நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். சரி, இப்ப இந்த ஜிஹாதிற்கு என்ன கண்டிஷன், நிபந்தனை? இமாம் முஹம்மது இப்னு சாலிஹ் அல் உசைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஜிஹாத் என்கிற தலைப்பில் லபுத்த ஃபீஹி மின் ஷர்த், ஜிஹாதிற்கு ஒரு முக்கியமான நிபந்தனை இருக்கிறது. என்ன நிபந்தனை தெரியுமா? அது முஸ்லிம்களிடத்தில் குதரத் என்கிற ஆற்றல் இருக்க வேண்டும். இதுதான் ஜிஹாதிற்குண்டான நிபந்தனை. ஜிஹாதிற்குண்டான நிபந்தனை என்னது? முஸ்லிம்களிடத்தில் என்ன இருக்கணும்? குதரத் என்கிற ஆற்றல். குதரத் என்றால் என்ன? يستطيعون به القتال, எதிரிகளிடத்திலே போரிடுவதற்குண்டான சக்தி அவர்களிடத்திலே இருக்க வேண்டும். அவர்களிடத்தில் சக்தி இல்லாமல் தங்களை போரிலே அவர்கள் ஈடுபடுத்திக் கொள்வது என்பது தங்களை தாங்களே அழிவின் பக்கம் கொண்டு செல்லுதல் என்பதற்கு சமமாகும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சவாபுன்னு நினைச்சு போய் அதாபத்தேடுறது, நன்மைன்னு நினைச்சு போய் தீமையை சம்பாதிக்கிறது, புண்ணியோன்னு நினைச்சு போய் புழுக்கமான காரியத்தில் விழுகிறது. எது? தன்னிடத்திலே சக்தி இல்லாமல் ஜிஹாது செய்வதற்குண்டான ஆற்றல் இல்லாத போது தங்களுடைய உயிரை பணைய வைக்கிறோம் என்று சொல்லி, அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி ஜிஹாதிற்கு கிளம்பி செல்லுதல் என்பது எதற்கு சமம்? உங்கள் கரங்களை நீங்களே அழிவின் பக்கம் கொண்டு செல்லாதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அதற்கு சமம். ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா முஸ்லிம்களின் மீது இஸ்லாம் சஹாபாக்கள், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு காலத்து மக்கள் மக்காவில் இருக்கும்போது என்ன செய்யவில்லை? ஜிஹாதை கடமையாக்கவில்லை. ஏன்? அவர்கள் ஆஜிசூன், இயலாத ஒரு சூழ்நிலை இருந்தார்கள், துஃபா, பலகீனர்களாக இருந்தார்கள். ஆனால் எப்போது மதீனாவிற்கு அவர்கள் போனார்களோ, இஸ்லாமிய நாட்டை நிறுவினார்களோ, அவர்களுக்கு போர் செய்வதற்குண்டான சக்தியும் ஆற்றலும் வளமும் வந்ததோ அப்போதுதான் அவர்கள் ஜிஹாது செய்தார்கள். இல்லை என்று சொன்னால் எப்படி ஏனைய கடமைகள் முடியாத போது செய்வது கடமை இல்லையோ அதே போன்றுதான் ஜிஹாத் என்கிற கடமையும். ஹஜ் என்பது ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றுதான். ஆனால் எல்லாரும் அதை செய்ய முடியுமா? முடியாது. யாருக்கு சக்தி இருக்கிறதோ அதை என்ன செய்ய முடியும்? ஹஜ்ஜுக்கு போக முடியும். நோன்பு என்பது எல்லோர் மீதும் இருக்கக்கூடிய கடமைதான். ஆனால் அலல்லதீன யுத்தீகூனஹு, யாரால் அந்த நோன்பை முடிக்க முடியாதோ குடிக்க முடியாதோ அவர்களுக்கு சலுகை இருக்கிறதா இல்லையா? அதே போன்றுதான் ஜிஹாத் என்பது அல்லாஹுவால் சுமத்தப்பட்டிருக்கிற கடமையாக இருந்தாலும் அந்த ஜிஹாதை செய்வதற்குண்டான ஒரு சூழல், ஒரு சக்தி, ஒரு ஆற்றல், அதை எதிர்கொள்வதற்குண்டான ஒரு இஸ்லாமிய நாட்டினுடைய உருவாக்கம் என்பது இல்லாத போது எப்படி ஏனைய கடமைகள் இயலாமையின் காரணத்தினால், பலகீனத்தின் காரணத்தினால் விடுபட்டு விடுமோ அதே போன்றுதான் இந்த கடமையும் விடுபட்டு விடும். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஹா. இதுக்கு என்ன ஒரே ஆதாரம்? எது? எந்த ஆன்மாவையும் அல்லாஹ் அதனுடைய சக்திக்கு மீ சோதிப்பதில்லை என்கிற இந்த வசனத்தை மேற்கோள் காட்டி இமாம் அவர்கள் ஜிஹாதுடைய நிபந்தனையாக எதை சொல்கிறார்கள்? குதிரத் என்கிற ஆற்றல் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்மிடத்தில் இந்த ஆற்றல் இருக்கிறதா? இன்றைக்கு நமக்கு ஜிஹாதை செய்வதற்குண்டான ஒரு தேசத்தை நாம் நிறுவிவிட்டோமா? அல்லது இஸ்லாத்திற்காக வேண்டி உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு தேசத்தை நோக்கி நாம் ஹிஜ்ரத் செய்து விட்டோமா? இந்தியா என்பது என்னவோ ஹலிஃபாக்கள் ஆட்சி செய்திருந்த ஒரு நாட்டை போலவும், அந்த நாட்டிற்கு நாம் எல்லாம் வெளிநாட்டிலிருந்து ஹிஜ்ரத் செய்து வந்தவர்கள் போலவும் எல்லாம் நாம் சிந்திக்க கூடாது. பள்ளின சமுதாய மக்களுக்கு மத்தியில் எப்படிப்பட்ட வாழ்முறையை மார்க்க நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறதோ அந்த அடிப்படையில் தான் வாழ வேண்டும். ஆனால் அதே நேரத்திலே இந்த போர் என்பது ஜிஹாது ஒரு சில சந்தர்ப்பங்களில் கட்டாய கடமையாகிவிடும். ஒரு சில சந்தர்ப்பங்களில் கட்டாய கடமையாகிவிடும். முதல் சந்தர்ப்பம் என்ன தெரியுமா? போருக்காக அழைக்கப்பட்டு போர்க்களத்திற்கு நாம் போகும்போது இரண்டு படைகளும் ஒன்றோடு ஒன்று சந்திக்கும் தருணத்தில் அந்த இடத்தில் ஜிஹாத் செய்வது என்பது கட்டாய கடமை. போருக்காக புறப்பட்டு வந்துட்டேன் ஆனால் எனக்கு இப்போ மனசு இல்லை, போருக்காக புறப்பட்டு வந்துட்டேன் ஆனால் மக்களை கொள்வதற்கு எனக்கு மனம் இல்லை, போருக்காக புறப்பட்டு வந்துட்டேன் ஆனால் எனக்கு பயம் இருக்கிறது என்று சொல்லி ஒருவன் போர்க்களத்திலிருந்து களத்திலிருந்து வெளியே போனால் அது அவன் மீது சுமத்தப்பட்டிருக்கிற ஹராம். அங்கே போர்க்களம் செய்வது என்பது கட்டாய கடமையாகிவிடும். ஆதாரம் 8:45. அதே 8:15 மற்றும் 16 வசனம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழித்தொழிக்கும் 7 பெரும்பாவங்களை பற்றி சொல்லும் போது என்ன சொல்லியிருக்கிறார்கள்? அத்தவல்லி யோம ஸஹஃப், போர் நடக்கும் போது புறமுதுகு காட்டி ஓடுதல் என்பது அந்த தவிர்த்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்ட 7 பெரும்பாவங்களில் ஒரு பாவமாக இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? இதுவும் போர் நடைபெறும் போது அங்கே, அதாவது ஜிஹாத் என்பது கடமையாகிரும் என்பதற்குரிய ஆதாரம். இரண்டாவது, இஸ்லாமிய நாடுகளில் ஒரு நாடை எதிரி சூழ்ந்து விட்டார்கள் என்று ஒரு சூழ்நிலை வரும்போது அங்கேயும் ஜிஹாது கடமை. நல்லா புரிஞ்சுக்கோ, தற்பாதுகாப்புக்காக அல்ல. இப்ப நமக்கு பக்கத்துல ஒரு இஸ்லாமிய நாடு இருக்கு, அந்த நாட்டில் எதிரிகள் சூழ்ந்துட்டாங்க, இப்ப அங்கேயும் நமக்கு போக முடியும்னா போறது கடமை. ஆனா ஏற்கனவே நமக்கு சொல்லிட்டோம், போறவனுக்கு முதல்ல என்ன இருக்கணும், குதிரத் இருக்கணும். அந்த குதிரத் குவத்துங்கிற விஷயத்துல நம்ம அடிபட்டுருவோம். இருந்தாலும் குதிரத்தும் குவத்தும் இருக்கிற ஒரு நாடு, என் நாட்டில் நான் சேஃப்டியா இருக்கிறேன் என்று அவன் நினைத்துக் கொள்ளக்கூடாது. அவனை போன்ற ஒரு இன்னொரு இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் எதிரிகள் சூழ்ந்து விட்டால் இவர்கள் இங்கிருந்து அங்கே சென்று அவர்களை பாதுகாப்பது என்பது, காப்பாற்றுவது என்பது இவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிற கடமை. இதற்கு நீங்கள் ஆதாரமாக பார்க்க வேண்டுமானால் 9:123 அல்லாஹ் எப்படி சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, காத்திலுல்லதீன யலூனக்கும் மினல் குஃபார், உங்களை அடுத்து சூழ்ந்திருக்கக்கூடிய குஃபார்களை நீங்கள் போர் செய்யுங்கள். அவர்கள் ஒரு கடுமையை உணரட்டும், அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயம் அல்லாஹ் தக்குவாதாரிகளோடு இருக்கிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லக்கூடிய இந்த வசனத்தை வைத்து நம்ம என்ன முடிவு பண்றோம், ஒரு பாதிப்புக்குள்ளாகக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் போதும் போர்க்களம் கடமையாகிவிடும். அடுத்து என்னது, முஸ்லிம்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற இமாம், முஸ்லிம்களுக்காக இமாம் என்றால் யாரு, பள்ளிவாசலுடைய இமாம் இல்ல, ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் தலைமையாக அமீராக யார் இருக்கிறாரோ அந்த அமீர் ஜிஹாதுக்காக மக்களை திரட்டும் போது அங்கே அவர் மக்கள் மீது ஜிஹாது கடமையாகிவிடும். எப்படி அப்ப ஜிஹாதுடைய அழைப்பை யாரு கொடுக்க முடியாது, ஒரு தனி மனிதரோ அல்லது ஒரு ஒரு குழுவினுடைய ஒரு பிரதிநிதியோ அல்லது மக்களுக்கு மத்தியில் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவரோ அல்லது மக்களை வழி நடத்துகிறேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற ஒருவரோ என்ன செய்ய முடியாது, ஜிஹாதுக்குரிய அழைப்பை கொடுக்க முடியாது. ஜிஹாதுக்குரிய அழைப்பை யார் தான் கொடுக்கணும், இமாமுல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுக்குரிய ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்குரிய இமாமாக தலைவராக யார் இருக்கிறாரோ அவர்தான் ஜிஹாதுக்குரிய அழைப்பை கொடுக்க வேண்டும். அப்படி அவர் அழைக்கும் போது ஜிஹாத் என்ன ஆகிடும், கடமையாகிவிடும். குரானில் பாருங்கள், அதே தௌபாவின் 41வது வசனம், இன்ஃபிரு ஹிஃபாஃபன் வஸிகாலா وَجَاهِدُوا بِأَمْوَالِكُمْ وَأَنفُسِكُمْ فِي سَبِيلِ اللَّهِ ذَلِكُمْ خَيْرٌ لَّكُمْ إِن كُنتُمْ تَعْلَمُونَ. அதே போன்று அந்த சூரத்து தௌபாவின் 38வது வசனத்தையும் நீங்கள் பார்த்தால் அதிலும் அல்லாஹ் இப்படித்தான் எப்படி சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது, அல்லாவின் பாதையில் புறப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்லப்படும் போது நீங்கள் உலக வாழ்க்கையை கொண்டு பொருந்தி கொண்டீர்களா, நிச்சயம் இந்த உலக வாழ்க்கை என்பது மறுமையோடு ஒப்பிடும் போது அற்ப சுகம்தான் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை ஜிஹாதிற்காக திரட்டிய போது அங்கே சிலரிடத்திலே கொஞ்சம் பலகீனம் வந்தது, அந்த பலகீனத்தை போக்கும் விதத்தில் அல்லாஹ் வசனத்தை இறக்கினான். அப்ப இந்த வசனத்தை வைத்து பார்க்கும் போது ஒரு அமீருல் முஸ்லிமீனாக, முஸ்லிம்களுக்குரிய ஒரு இமாமாக அமீராக இருப்பவர் முஸ்லிம்களை ஜிஹாதிற்காக திரட்டும் போது அங்கே ஜிஹாத் என்னாகிவிடும், கடமையாகிவிடும். இது ஜிஹாதுடைய ஃபிக்ஹில் உள்ள முக்கியமான விஷயம். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இந்த 3 சந்தர்ப்பங்களில் ஜிஹாத் என்பது கடமையாகி விடுகிறது. அடுத்து சகோதரர்களே, இந்த ஜிஹாதிற்கென்று சில உசூல்கள், அடிப்படைகள் இருக்கிறது. கடமைகள் என்பது வேறு, நிபந்தனை என்பது வேறு, அடிப்படைகள் என்பது வேறு. நிபந்தனைங்கிறது உங்களுக்கு சொல்லிட்டேன், என்ன நிபந்தனை, என்ன இருக்கணும், குதிரத், ஆற்றல் இருக்க வேண்டும். அதாவது இஸ்லாமிய நாடு அமைக்கப்பட்டு எதிரிகளுடைய எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய அடிப்படையில் ஒரு குதிரத்தும் குவத்தும் இருப்பது ஜிஹாதிற்குரிய நிபந்தனை. ஜிஹாது எப்போது கடமையாகும் என்பதில் 3 சந்தர்ப்பங்களை பார்த்தோம். அடுத்து இந்த ஜிஹாதினுடைய அடிப்படைகளில் முதல் அடிப்படையில் தெரியுமா, ஜிஹாத் வாஜிபாகிவிட்டது, கடமையாகிவிட்டது என்று என்ன நிபந்தனைகள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த நிபந்தனைகள் பூரணமாக இருக்க வேண்டும். ஒரு முஜாஹிதிற்கு ஜிஹாதிற்குரிய நிபந்தனை என்பது வேறு, ஒரு முஜாஹிதுக்குரிய நிபந்தனை என்பது வேறு. ஜிஹாதுக்குரிய நிபந்தனை என்பது ஒட்டுமொத்தமாக எதிரிகளை சமாளிப்பதற்குண்டான ஆற்றல் இருக்க வேண்டும். ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதன் ஜிஹாதிலே ஈடுபடுவதற்கும் சில நிபந்தனைகள் இருக்கிறது. என்ன நிபந்தனை, முதலில் அவன் முஸ்லீமாக இருக்க வேண்டும், பருவ வயதை அடைந்திருக்க வேண்டும், அவன் புத்தி சுவாதீனம் உள்ளவனாக இருக்க வேண்டும், புத்தி சுவாதீனம் இன்மையில் இருக்கக்கூடியவனாக இருக்கக்கூடாது, புத்தி உள்ளவனாக இருக்க வேண்டும், சுதந்திரமானவனாக யாருக்கும் அடிமையானவனாக இருக்கக்கூடாது, அவன் சுதந்திரமானவனாக இருக்க வேண்டும், ஆணாக இருக்க வேண்டும், பெண்ணை அது அந்த சூழ்நிலை ஏற்படும் போது அதாவது மருத்துவத்திற்காகவும் இன்ன வேற உதவிகளுக்காகத்தான் எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர போர்க்களத்தில் போய் என்ன செய்ய முடியாது, பொம்பளை நிப்பாட்ட முடியாது. அப்போ அவன் ஆண்மகனாக இருக்க வேண்டும். அதே போன்று சலாமத்து மீன துறர், பலகீனத்திற்குட்பட்ட எந்த விதமான பாதிப்புகள் இல்லாமல் அந்த பாதிப்பு இருந்து விலகியவனாக இருக்க வேண்டும். உதாரணமாக அவன் ஆணாக இருக்கிறான், இஸ்லாமியனாக இருக்கிறான், புத்திசாலியாக இருக்கிறான், கால் உடைபட்டிருக்கிறான், அல்லது கண் அவனுக்கு இதாக இருக்கிறது, கை அவனுக்கு உடைந்திருக்கிறது என்றால் அவன் அனுமதிக்கப்பட்டவன். அதே போன்று அவனுக்கு செலவு செய்வதற்குண்டான சக்தியும் இருக்க வேண்டும். இப்ப அவன் ஜிஹாதிற்கு வந்து விட்டால் அவனுடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்கு அந்த மாதிரியான நிபந்தனைகள் ஒரு சேர வந்திருக்கிறதா என்பதை கவனிப்பது முதல் அடிப்படை. இரண்டாவது அடிப்படை என்ன? ஜிஹாதிற்கு ஒருவன் புறப்பட்டு வரும்போது அவன் பெற்றோர்களிடத்தில் அனுமதி வாங்க வேண்டும். இது இரண்டாவது அடிப்படை. இதுக்குண்டான ஹதீஸ் நமக்கு தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஜிஹாதிற்கு வருகிறேன்னு சொன்னா ரசூல் என்ன கேள்வி கேட்டாங்க? ஹய்யுல் வாலிதாத், உன் பெற்றோர்கள் உயிரோடு இருக்கிறார்கள்னு கேட்டாங்க. ஆமா யார் ரசூலுல்லாஹ், ஆனா அவங்க அழுதுகிட்டு இருக்காங்க, நீ போய் அவங்கள சிரிக்கவே அதுதான் உனக்குரிய ஜிஹாதுன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. அப்போ பெற்றோர்களின் அனுமதி. மூன்றாவது சகோதரி தான் ரொம்ப முக்கியமானது. அம்ருல் ஜிஹாத் மௌகூலுன் இலா இமாமில் முஸ்லிமீன் வஜ்திஹாதிஹி. ஜிஹாத் என்கிற இந்த விஷயம் முஸ்லிம்களின் தலைவர் எடுக்கக்கூடிய முடிவை தவிர தனி மனிதர்கள் எடுக்கக்கூடிய முடிவல்ல. இதைத்தான் இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலேயே இப்ப தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே ஜிஹாது செய்ய வேண்டும் என்ற ஒரு முடிவு எடுப்பதாக இருந்தால் யார் தான் எடுக்கணும்? யார் எடுக்கணும்? நம்ம அப்துல் காதர் மாதிரி தான் எடுக்கிறதா இருந்தா, அப்படி ஒரு வேலை எடுப்பதாக இருந்தால் நீங்களும் டக்கு எடுத்துட முடியாது. யார் எடுக்கணும்? ஒரு அமீராக இருக்கக்கூடியவர் தான் எடுக்க வேண்டும். காரணம் திருக்குறானில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா தெளிவாக நமக்கு சொல்கிறான். 24வது அத்தியாயம் 62வது வசனத்தை பாருங்க. இன்னமல் முஃமினூன அல்லதீன ஆமனு பில்லாஹி வ ரசூலிஹி. நிச்சயமாக மூமின்கள் என்பவர் யார் தெரியுமா? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நம்பிக்கை கொண்டிருப்பார்கள். வ இதா கானூ மஅஹு, அவர்கள் அவருடன் இருக்கும்போது. எப்படி? அவர்கள் அவருடன் இருக்கும்போது. அவருடனா யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருடன் இருக்கும் போது அல்ல, அம்ரின் ஜாமியின், ஒரு பொதுவான போர்க்கள சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அவர்கள் இருக்கும் போது லம் யதஹபு ஹத்தா யஸ்தாதினூஹு, அவரிடத்தில் அனுமதி கேட்காமல் அவர்கள் போகக்கூடாது. என்ன அர்த்தம்னா, ஒரு ஜிஹாதிற்காக வேண்டிய ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஷூரா கூட்டும் போது அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இறக்கிய வசனம் இது. அப்போ மஷூராவை கூட்டி ஜிஹாதிற்குரிய அறிவிப்பை யார் தான் செய்யணும்? இமாமாக இருப்பவர் தான் செய்ய வேண்டும். அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமல் இமாமு ஜுன்னத். நிச்சயமாக தலைவராக இருப்பவர் தான் கேடயத்தை போன்றவர். ஏன்? யுகாத்தலு மின் வராயிஹி, அவருக்கு பின்னால் இருந்துதான் போர் என்பது நடத்தப்பட வேண்டும். அவர் இல்லாமல் நடத்தக்கூடாது. அவர் இல்லாமல் நடத்தக்கூடாது. யுகாத்தலு மின் வராயிஹி, அவரை முன்னிலைப்படுத்தி. அதுக்காக ஒரு முதல் வரிசையில் இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. அவரை முன்னிலைப்படுத்தி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அவருடைய கருத்து முதன்மையாக்கப்பட்டு அவருடைய அனுமதி பெறப்பட்டு அவருடைய ஏற்பாட்டின் அடிப்படையில் தான் நடத்தப்பட வேண்டும். இந்த விஷயத்தில் தான் இன்றைக்கு இளைஞர்களுக்கு என்னை
1: நீங்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை திரட்டி கொண்டு உம்ரா செய்வதாக கனவை காணுகிறார்கள். நபிமார்களுடைய கனவை பொறுத்த வரைக்கும் வஹீயின் அம்சங்களில் ஒரு அம்சம், அது எப்போது வேண்டுமானாலும் நடக்கும். ஆனால் ரசூலுல்லாஹ் இப்போதே நடப்பதாக நினைத்துக் கொண்டு என்ன செஞ்சாங்க, எல்லாத்தையும் கூட்டு போனாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் தம்மோடு போர் செய்வதற்காகத்தான் வருகிறார்கள் என்று ஒரு தவறான சிந்தனையின் அடிப்படையில குஃபார்கள் அனைவரும் ஆயுதங்களை ஏந்தி கொண்டு போர் செய்வதற்காக ஹுதைபியா என்கிற எல்லையை நோக்கி வருகிறார்கள். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தரப்பு நியாயத்தை தெளிவாக சொல்கிறார்கள். நாங்கள் போருக்கு வரவில்லை, உம்ராவிற்காகத்தான் வருகிறோம் என்று சொல்கிறார்கள். என்ன இருந்தாலும் எங்கள் அறிவிப்பு இல்லாமல் நீங்கள் வந்தது தவறு, அதனால் நீங்கள் நிச்சயம் திரும்பி போக வேண்டும் என்று பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட்டு கடைசியில் ஒரு உடன்படிக்கை எங்கே வருகிறது. என்ன உடன்படிக்கை? இந்த வருஷம் நீங்க பண்ணக்கூடாது, அடுத்த வருஷம் வந்து நீங்க உம்ரா பண்ணிட்டு போகலாம் என்று எவன் எந்த நாட்டுக்காரன் அவர்களை இந்த நாட்டை விட்டே துரத்தினானோ அவனே கடைசியில டேட்டு போட்டு தர, நீங்க வந்துட்டு போங்க. அப்ப இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் முன் வச்ச கால பின் வைக்கிறாங்களா இல்லையா, உம்ரா செய்யணும்னு சொல்லி கூட்டு போறாங்க. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூக நலன் கருதி, சமுதாய நலன் கருதி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்காலத்தில் வரக்கூடிய ஒரு நன்மையை கருதி, சஹாபாக்களை விட்டிருந்தால் வந்திருந்த எல்லாத்தையும் அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க, ஒரு பெரிய விஷயமே அல்ல. இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்தத்தை ஓட்டுவதை விரும்பாதவர்கள், ஆதலால் தன்னளவில் அடக்கத்தோடு அந்த இதை ஏத்துக்கிறாங்க. ஆனா சஹாபாக்கள் எல்லாம் ஏத்துக்கிட்டாங்களா? ஏத்துக்கல, எல்லாரும் கொந்தளிக்கிறார்கள். குறிப்பா உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் அதிகமாக வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது, அதிக சப்தத்தை குரலை உயர்த்தி ரசூலுல்லாஹ்விடத்தில் உமர் இப்னு கத்தாப் அவர்கள் பேசிய சம்பவம் இதுதான். என்ன, அலஸ்னா அலல் ஹக், திரும்ப திரும்ப கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வின் தூதரா இல்லையா, நாம் சத்தியத்தில் இருக்கிறோமா இல்லையா, சொல்லுங்க, அவங்களை போட்டலாம். இப்ப இங்க என்னன்னா, சஹாபாக்கள் எல்லோரும் இந்த நேரத்தில் ஒரு மனிதர்கள், சஹாபாக்கள் சிறப்பிற்குரியவர்கள் தான், இருந்தாலும் அங்கே தலைவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்கெல்லாம் பொதுமக்கள். அப்படி இவர்கள் ஜிஹாது செய்யக்கூடிய மனநிலையில் இருந்தாலும் கூட, இந்த எதிரிகளோடு சண்டை போட வேண்டும் என்கிற முடிவுக்கு தன்னளவில் மனதளவில் வந்தாலும் கூட யார் அங்க அனுமதி கொடுக்கல? ரசூல்லா அனுமதி கொடுக்காத வரைக்கும் அவங்க யாரும் கையில கத்திய தூக்கல். அப்ப இதுல நமக்கு என்ன தெளிவாக விளங்குகிறது, என்னதான் சூழ்நிலை இருந்தாலும், என்ன பதட்டமாக இருந்தாலும், பரபரப்பாக இருந்தாலும், கலவரமாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும், ஜிஹாத் என்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவது யாருடைய அறிவிப்பை வைத்து தான் இருக்க வேண்டும்? ஒரு அமீருடைய அறிவிப்பை வைத்து தான் இருக்க வேண்டுமே தவிர, தனி மனிதர்கள், தனி குழுக்கள் அல்லது பொதுமக்களாக வாழக்கூடியவர்கள் நிச்சயம் இந்த ஒரு பொறுப்பை, இந்த ஒரு முடிவை எடுக்கவே முடியாது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஜிஹாதினுடைய இந்த முக்கியமான அடிப்படை என்பது என்னது? அது இமாமுடைய இஜ்திஹாத் சம்பந்தப்பட்டது. இமாமுடைய இஜ்திஹாத் என்றால் என்ன? அவர் சிந்தித்து, அவர் ஜிஹாத் வேண்டுமா வேண்டாமா என்று அவர் எடுக்கக்கூடிய முடிவு சம்பந்தப்பட்டதுதான் ஜிஹாத் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த நான்காவது அடிப்படை என்பது, ஜிஹாதாக இருந்தாலும் சரி, என்ன விஷயமாக இருந்தாலும் சரி, குரானையும் சுன்னாவையும் மையப்படுத்தித்தான் அது மேற்கொள்ளப்பட வேண்டும். அப்போ குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், அய்யாமுல் ஃபித்ர், குழப்பமான சூழ்நிலைகளில், குழப்பமான காலங்கள் வரும்போது, குழப்பமான சூழ்நிலை வரும்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? குரானையும் சுன்னாவையும் மையப்படுத்தித்தான் நம்முடைய அத்தனை காரியங்களையும் அமைத்துக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தாவது பில்லாஹி மினல் ஃபித்ன் மா ظஹர மின்ஹா வமா பதன், குழப்பங்களை விட்டு, குழப்பங்களில் இருந்து அல்லாஹ்வை கொண்டு பாதுகாவல் தேடுங்கள். அதில் வெளிரங்கமாக தெரியக்கூடிய குழப்பங்களாக இருந்தாலும் சரி, அந்தரங்கமாக தெரியக்கூடிய குழப்பங்களாக இருந்தாலும் சரி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி இருக்கிற செய்தி முஸ்லிம் என்கிற ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. பாக ஜிஹாதுடைய அடிப்படைகளை பொறுத்த வரைக்கும் சகோதரர்களே, நான்கு அடிப்படைகள் இருக்கிறது. முதல் அடிப்படை, ஜிஹாத் கடமையாகி விட்டதா என்கிற அந்த நிபந்தனைகள் பரிபூர்ணப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். இரண்டாவது அடிப்படை, பெற்றோர்கள் அல்லது பொறுப்பாளர்களுடைய அனுமதியை பெற்றுதான் ஜிஹாதிற்கு ஒருவன் வர வேண்டும். மூன்றாவது, ஜிஹாத் என்கின்ற முடிவை எடுப்பது இமாமுடைய தலைவருடைய முடிவு சம்பந்தப்பட்டது, தலைவருக்கு கீழ் உள்ளவர்கள் அதில் தங்களுடைய ஆலோசனையும் கருத்தையும் தான் தலைவரிடத்திலே சொல்ல முடியுமே தவிர, ஜிஹாதிற்கான அழைப்பை கொடுப்பதோ மக்களை திரட்டுவதோ அது அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டதல்ல. நான்காவது, குரானையும் சுன்னாவையும் மையப்படுத்தித்தான், குரானையும் சுன்னாவையும் மையப்படுத்தித்தான் ஜிஹாதாக இருந்தாலும், என்ன காரியங்களாக இருந்தாலும் செயல்முறைப்படுத்த வேண்டும். குறிப்பாக குழப்பமான காலங்களில் நாம் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். இதுதான் சகோதரர்களே ஜிஹாதை குறித்து அடிப்படையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், சரியா? ஆனால் இப்படிப்பட்ட இதெல்லாம் மிக மிக முக்கியமான அடிப்படைகளாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். எது ஜிஹாத், ஜிஹாதுடைய அர்த்தம் என்ன, ஜிஹாதுடைய சிறப்பு என்ன, ஜிஹாதுடைய நிபந்தனை என்ன, ஜிஹாத் எப்போது கடமையாக்கப்படும், யாருக்கு கடமையாக்கப்படும், ஜிஹாதுடைய அடிப்படைகள் என்ன என்பதையெல்லாம் என்ன செஞ்சிட்டோம், நம்ம சுருக்கமாக இப்போது தெரிந்து கொண்டோம். அடுத்து நாம் மிக மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஹிலாஃபத் என்பது. இது குறித்து தான் கொஞ்சம் ரொம்ப விரிவாக பார்க்கணும். ஏன்னா ஜிஹாதை குறித்து ஏற்கனவே நமக்கு நிறைய வகுப்புகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போது நான் உங்களுக்கு சொன்னது அடிப்படையாக ஜிஹாதை குறித்து நாம் தெரிய வேண்டிய ஜிஹாதுடைய ஃபிக்ஹில் உள்ள முக்கியமான விஷயங்கள். இப்போ ஹிலாஃபத்துக்கு போறோம். ஹிலாஃபத் என்றால் சகோதரர்களே, இதனுடைய விளக்கத்திற்கு நம்ம போறதுக்கு முன்னாடி ஒரு அடிப்படையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன அடிப்படை? இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும், அல்லாஹுனுடைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும், எல்லாமே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முன்னறிவிப்பாக கொடுத்திருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் கியாமத்து நாள் வரைக்கும் நடைபெறக்கூடிய முக்கிய நிகழ்வுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டே நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார். அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு முன்பு நடந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு பின்பு நடந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி. உதாரணமாக ஆதம் நபியின் படைப்பை பற்றி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்? எப்படி தெரிஞ்சோம்? குரான்னு ஒன்று இறங்க போய் அந்த குரான்ல உள்ளதை ரசூல்லா ஓதி காட்ட போய்தான் யாருடைய படைப்பே நமக்கு தெரியும். ஆதம் நபியின் படைப்பு நமக்கு தெரியும். ஒருவேளை குரானில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் நபியின் படைப்பை பற்றியும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் அந்த சொர்க்கத்தில் நடந்த சம்பாஷணையை பற்றியும் சொல்லி இருக்காவிட்டால் நமக்கு தெரிஞ்சிருக்குமா? தெரியாது. இதுதான் பெரிய உதாரணம். அப்போ ஆரம்பமான விஷயங்களாக இருந்தாலும் சரி, பெருமானாருடைய மௌத்திற்கு பிறகு நடைபெறக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி, எல்லாமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பின்படிதான் சகோதரர்களே நடக்கும். அப்ப அந்த அடிப்படையில் இந்த ஹிலாஃபத்தை குறித்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன முன்னறிவிப்புகளை செய்திருக்கிறார்களோ அவைகளை மையமாக வைத்து நாம் சில விஷயங்களை படிக்கும் போதுதான் இதன் அடிப்படைகளை நாம் சந்தேகம் இல்லாமல் புரிந்து கொள்ளலாம். இப்ப அந்த அடிப்படையில் சகோதரர்களே, ஜிஹாத் இந்த ஹிலாஃபத்தினுடைய அழைப்பு, அல் ஹிலாஃபத்து இஸ்லாமியா, இஸ்லாமிய ஹிலாஃபத்தை நோக்கி அழைப்பு விடுப்பதில் ஒரு முஸ்லிமுக்கு என்ன நிலைப்பாடு இருக்க வேண்டும்? இன்றைக்கு காலையில் நம்முடைய வகுப்பில் ISIS பற்றி நமக்கு தெளிவான சில விளக்கங்கள் சொல்லப்பட்டுச்சு. இப்ப இந்த விளக்கங்கள் எல்லாம் தெரியாத ஒரு சாதாரண பாமர முஸ்லிம் என்ன நினைப்பான்? அவனுடைய மனதில் ஷாம் என்பதும் ஈராக் என்பதும் இஸ்லாமிய பிரதேசங்களைப் போலவும், அபூபக்கர் அல்-பக்தாதி ஒரு பெரிய ஹீரோவை போலவும் தான் தெரியும். உண்மைதானங்க? இப்ப இந்த விபரங்கள் எதுவுமே தெரியல. அகீதாவை பற்றியும் மன்ஹஜை பற்றியும் சலஃபு சாலிஹீன்களை பற்றியும் எதுவுமே தெரியாத ஒரு பாமர முஸ்லிம், வெறுமனே இன்டர்நெட்டில் மேய்ந்து கொண்டிருக்கிற ஒரு முஸ்லிம், ஃபேஸ்புக்கில் தங்களுடைய கருத்துக்களை வீராவேசத்தோடு தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய சூரப்புலிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அந்த நம்முடைய அடிப்படை என்னவென்றால் சலஃபியத் என்கிற அடிப்படை தான். குரானின் படியும் சுன்னாவின் படியும் சஹாபாக்களுடைய வழிமுறையின் படியும் எந்த அடிப்படையில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ, நிலைப்பாடு சொல்லப்பட்டிருக்கிறதோ, அந்த அடிப்படையில் தான் இதையும் நாம் புரிந்து கொள்வோம்.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் மார்க்க சொற்பொழிவை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் மீண்டும் நாங்கள் இணைந்து கொள்வோம். சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
2: www.muslimvanoli.com
0: உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் உத்தியோகபூர்வ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலமாக அனைத்து விதமான மார்க்க சொற்பொழிவுகளையும் வீடியோ மூலமாக நீங்கள் பார்க்கலாம். இன்றே முஸ்லிம் வானொலியின் உத்தியோகபூர்வ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வானொலியில் வானொலியில் நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலி.
2: www.muslimvanoli.com
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: அந்த அடிப்படையில் தான் இதையும் நாம் புரிந்து கொள்வோம். உதாரணமாக பாருங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் சொல்கிறான், தில்க தாருல் ஆகிரா, இந்த மறுமையின் இல்லத்தை பொறுத்த வரைக்கும், நஜாலுஹா லில்லதீன லா யுரீதுன உலூவன் ஃபில் அர்தி வலா ஃபசாதா, இந்த பூமியில் ஒரு உயர்ந்த அந்தஸ்தையும் இந்த பூமியில் குழப்பத்தையும் யார் விரும்பாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் மறுமையின் இல்லம். வல் ஆக்கிபத்துலில் முத்தகீன், இறுதி வெற்றி என்பது முத்தகீன்களுக்கு தான். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் கஸஸ் என்கிற 28வது அத்தியாயத்தின் 83வது வசனத்திலே குறிப்பிடுகிறான். அதாவது மறுமையின் வெற்றி யாருக்கு, மறுமையினுடைய அந்த இல்லம் யாருக்கு என்பதை அல்லாஹ் சொல்லும் போது யாருக்கு சொல்கிறான்? பூமியை பொறுத்தவரைக்கும் உலகத்தை பொறுத்தவரைக்கும் அவர்கள் விரும்பாமல் தான் இருப்பார்கள். என்னதான் இந்த பூமியில் மனைவி மக்கள் குடும்பம் குட்டி என்று நாம் வாழ்ந்தாலும் இவைகள் எல்லாமே எதுக்கு அப்புறம் தான், அல்லாவுக்கு அப்புறம் தான், அல்லாவுடைய ரசூலுக்கு அப்புறம் தான் என்று ஆரம்ப பாடம் சுமத்தப்பட்டவர்கள் நம்ம ஆரம்பத்திலிருந்தே பாலர் பாடம் பயிற்றுவிக்கப்பட்டவர்கள். அதனால் இந்த பூமியில் ஒரு பெரிய ஆட்சி வேணும், இந்த பூமியில் பெரிய ஒரு அந்தஸ்து வேணும், இந்த பூமியில் பெரிய ஒரு அதிகாரம் வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருக்க மாட்டார்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொதுவான ஒரு உபதேசமாக ஒட்டுமொத்த மூமின்களுக்கும் சொல்லியிருக்கிறார். அதுபோக சூரத்துன் நிசா 115வது அத்தியாயம் 115வது வசனம், 4வது அத்தியாயத்தின் 115வது வசனம், வமன் யுஷாக்கிக்கு ரசூல மின் பாதி மா தபையன லஹுல் ஹுதா, யாருக்கு இதுதான் நேர்வழி இது என்று தெளிவானதற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதருக்கு நெருக்கடியை ஏற்படுத்துகிறாரோ, வயத்தபிய கைர சபீலி முஃமினீன், அந்த சஹாபாக்களின் வழி அல்லாத வேறொரு வழியை பின்பற்றுகிறானோ. இங்கே இறை நம்பிக்கையாளர்கள் வழி என்று சொன்னாலும் இந்த வசனம் இறங்கும் போது இறை நம்பிக்கையாளராக இருந்தது யாரு? சஹாபாக்கள் தான். அதனால சஹாபாக்கள் வழி என்று சொல்வதில் என்ன கிடையாது, தப்பு கிடையாது. யார் அந்த இறை நம்பிக்கையாளர்களின் வழி அல்லாத வேறொரு வழியை பின்பற்றுகிறானோ, நுவல்லிஹி மாத்தவல்லா, அவன் செல்லும் வழியிலே அவனை செல்ல வைப்போம், ஒ நுசுலிஹி ஜஹன்னம், அவனை நரகத்திலே நாம் நுழைவிப்போம், ஒ சாஅத் மஸீரா, அது கெட்ட வழியாக இருக்கிறது. அப்ப இதிலிருந்து கிலாபத்தாக இருந்தாலும் ஜிஹாதாக இருந்தாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் சஹாபாக்கள் எந்த நிலைப்பாட்டிலே இருந்தார்களோ, சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து எந்த நிலைப்பாட்டிலே பாடத்தை படித்தார்களோ, எந்த ஒரு அடிப்படையில் தங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டார்களோ, அதே அடிப்படையில் தான் நாம் அமைத்துக் கொள்வோம். உலகமே ஒரு கருத்தை சொன்னாலும், உலகத்தில் இருக்கிற பெரும்பான்மை முஸ்லிம்கள் ஒரு கருத்தை சொன்னாலும், அந்த கருத்து கவர்ச்சிகரமானதாக இருந்தாலும், அந்த கருத்து ஒரு புரட்சிகரமானதாக மக்கள் மன்றத்திலே விவாதிக்கப்பட்டாலும், அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் அந்த அல்லாவின் தூதர் வழியில் இருந்த சகாபாக்களும் எதை நிலைப்பாட்டாக எடுத்தார்களோ அதைத்தான் நம்ம என்ன செய்வோம், நிலைப்பாட்டாக எடுப்போம் என்பதை மனதில் வைத்துக் கொண்டுதான் இந்த கிலாபத் குறித்த விவரங்களை நாம் பார்க்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். பாக சகோதரர்களே, சகாபாக்களின் வழியை பின்பற்றாமல் போனோம் என்றால் குரானில் அல்லாஹ் எச்சரித்ததை போல நரக வேதனைக்குத்தான் ஆளாக நேரிடும் என்பதை கொஞ்சம் நாம் அச்சத்தோடு பயத்தோடு சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சரி, இப்போது இந்த கிலாபத்தை குறித்து பேசுவதற்கு என்ன அவசியம் என்றால், உலக அரங்கில் வாழக்கூடிய முஸ்லிம்களாகிய நாம் மிகப்பெரிய வீழ்ச்சியில் இருக்கிறோம், மிகப்பெரிய பின்னடைவில் இருக்கிறோம். இஸ்லாத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் எதிராக நடைபெறக்கூடிய தாக்குதல்கள் வன்மையாகத்தான் நடந்து கொண்டே இருக்கின்றன. இதற்கு ஒரே காரணம், முஸ்லிம்கள் எல்லா விதத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் ஏனைய மக்களை காட்டிலும் ஒரு பலகீனத்திலே இருக்கிறார்கள். அவர்கள் எண்ணிக்கையில் அதிகமானவர்களாக இருந்தாலும் அவர்கள் மிகப்பெரிய ஒரு பலகீனத்தில் இருக்கின்ற காரணத்தினால் ஏனைய மக்களோடு அவர்களை எடை போடும் போது அவர்களுக்கென்று ஒரு எடையே இல்லாத அளவிற்கு பலகீனத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் புரிந்து வைத்திருக்கிறோம். இப்ப இதற்கு என்ன காரணம், சில முஸ்லிம்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இதற்கு ஒரே காரணம், முஸ்லிம்களாகிய நம்மிடத்திலே குவத் இல்லை. குவத்னா என்னது, ஆற்றல் இல்லை. படிப்பில் பின்தங்கி இருக்கிறோம், பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட உலகத்திலே ஒரு மனிதருக்கு எது வளமாக பலமாக இருக்க வேண்டுமோ அந்த வளமும் பலமும் இல்லாத காரணத்தினால் நலமிழந்து எப்படி இருக்கிறோம், நம்ம பலகீனத்திலே இருக்கிறோம். இன்னும் சிலர் என்ன சொல்கிறார்கள், இந்த முஸ்லிம் அல்லாத குஃபார்களை வாழ விட்டதுதான் பிரச்சனை, அதனால ஒட்டுமொத்தமாக குஃபார்கள் என்ன செய்யணும், வெட்டி வீழ்த்தினால்தான் முஸ்லிம்கள் நம்ம முன்னாடி வர முடியும். அடுத்து பெரும்பான்மையான சில மக்கள் என்ன நினைக்கிறாங்க, நமக்கென்று ஒரு ஹிலாபத் இல்லை, நமக்கென்று ஒரு ஹலீஃபா இல்லை. நாம் நமக்கென்று ஒரு ஹிலாபத் உருவாக்கப்பட்டு நமக்கென்று ஒரு ஹலீஃபா இருந்தால் நிச்சயம் நம்ம என்ன செய்வோம், நம்முடைய இஸ்லாமியர்கள் முன்னேற்ற பாதையிலே போவார்கள், இஸ்லாமிய நாடுகள் முன்னேற்ற பாதையிலே போகும் என்கின்ற எண்ண ஓட்டங்களில் சிந்தனைகளில் இன்றைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருப்பதை பார்க்கலாம். அதனால் தான் இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி, இஸ்லாத்தை பற்றி, இந்த இஸ்லாம் தீவிரவாதத்தினுடைய மார்க்கம், பயங்கரவாதத்தினுடைய மார்க்கம் என்று எல்லோரும் சொன்னாலும் அது உண்மையில்லை உண்மையில்லை என்று நம்மை போன்றவர்கள் தொடர்ந்து பிரச்சாரம் செய்தாலும், எங்காவது ஒரு சில இடங்களில் அறியாமையின் காரணத்தினால், இஸ்லாமிய அழிவு இல்லாத காரணத்தினால் சிலர் செய்யக்கூடிய அந்த பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு பெரிதாக தெரிவதில்லை. சரி, இஸ்லாத்திற்காகத்தானே அவர்கள் போராடுகிறார்கள் என்கிற மன ஓட்டத்தில் அவர்கள் வருவதை நம்மால் தடுக்க முடியவில்லை. ஏன், நமக்கென்று ஒரு ஹிலாபத் வேண்டும், நமக்கென்று ஒரு ஹலீஃபா வேண்டும். அப்போ இந்த ஹிலாபத் என்றால் என்ன, ஹலீஃபா என்றால் என்ன என்பதை நாம் நிச்சயம் தெரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கோம். அருமை சகோதரர்களே, ஹிலாபத் என்கிற வார்த்தை ஹலஃப என்கிற வார்த்தையிலிருந்து பிறந்து வந்த வேர்ச்சொல். ஹிலாபத் என்கிற வார்த்தை ஹலஃப என்கிற வார்த்தையிலிருந்து பிறந்து வந்த, பிரிந்து வந்த ஒரு சொல். இதற்கு அர்த்தம் என்னது என்றால், அதிகாரத்தில் ஒருவருக்கு அடுத்து இன்னொருவன் வந்தான். இத்தமா ஃபில் ஹுக்மி, இதற்கு முன்னாடி ஒருத்தர் அதிகாரத்தில் இருந்தார், ஆட்சியில் இருந்தார், அவருக்கு பிறகு ஆட்சியில் இவர் வந்திருக்கிறார். இதுதான் ஹலஃபை என்பதற்கு அர்த்தம். உதாரணமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக வேண்டி என்ன செஞ்சாங்க, தூர் சீனாமலைக்கு ஒரு இடைவெளியில் புறப்பட்டார்கள். அப்படி போகும்போது தன்னுடைய இடத்தில் யாரை விட்டுட்டு போனாங்க, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை விட்டு போனாங்க. அப்போ விட்டுட்டு போகும்போது என்ன சொல்லிட்டு போனாங்க, வகால மூசா அலி அஹீஹி, மூசா தம்முடைய சகோதரர் ஹாரூனுக்கு சொன்னார், உஹ்லுஃப்னி ஃபி கௌமி, என்னுடைய சமுதாயத்தில் எனக்கு நீ ஹலீஃபாவாக இருந்து போனாங்க. இப்ப நான் வர்ற வரைக்கும் அந்த கேப்ல இவர் எப்படி தன்னுடைய மக்களுக்கு ஆட்சி, அதாவது அதிகாரம் செய்யக்கூடியவராக, தலைமை தாங்கக்கூடியவராக இருந்தாரோ, அதே போன்று என் நான் வரும் வரை நீ தலைமை தாங்கக்கூடியவனாக இரு. அப்ப ஹலீஃபா என்பதற்கு அர்த்தமே என்னன்னு சொன்னா, ஒருவர் ஆட்சியில் இருந்து அவர் போனதுக்கு அப்புறம் அடுத்து வர்றவருக்கு பேர் தான் என்னது, ஹலீஃபா. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, ஒரு கற்பனைக்காக சொல்றேன், இந்தியால இஸ்லாமிய ஆட்சியே வருதுன்னு வைங்க, அங்க ஆட்சி செய்யறவரை ஹலீஃபான்னு சொல்ல முடியுமா? ஏன் முடியாது? இப்போ சப்போஸ் மோடியுடைய ஆட்சிக்கு பிறகு ஒரு முஸ்லீம் ஆட்சிக்கு வர்றாரு, அவரை நீங்க ஹலீஃபா, அவர் எவ்வளோ பெரிய தக்குவாதாரியா இருந்தாலும் அவரை நீங்க ஹலீஃபான்னு சொல்ல முடியாது. ஏன்? ஏன்னா இவருக்கு முன்னாடி இருந்தது கேடி, சாரி மோடி. அப்ப மோடிக்கு பின்னாடி வந்தவரை எப்படி ஹலீஃபான்னு சொல்ல முடியும்? முடியாது. இதுக்கு நீங்க இன்னும் கூடுதலா விளங்கணும்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஆட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அவரை மக்கள் என்ன சொல்லி அழைச்சாங்க, ஹலீஃபத்து ரசூலில்லா. மக்கள் தான் கொஞ்சம் ஆர்வத்துல ஹலீஃபத்துல்லான்னு கூப்பிட்டாங்க. அந்த அவ்வளவு பெரிய போஸ்ட் ஹலீஃபாங்கிற சாதாரணமான வார்த்தை கிடையாது, அதனாலதான் அதை சொல்லி மைனூட்டா மக்களை டக் பண்றாங்க. அந்த ரசூல் சலாஹத்துக்கு பிறகு அந்த சீட்ல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ஹலீஃபத்துல்லான்னாங்க. ரசூல் என்ன ஹலீஃபத்துல்லான்னு சொல்லாதீங்க, ஹலீஃபத்து ரசூலில்லான்னு சொல்லுங்க. முத முத இஸ்லாமிய வரலாற்றில் ஹலீஃபா என்கிற டேர்ம் எப்போ வருதுன்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சி தலைவரா வரும். அது ஓகே, லாஜிக்கலா ஓகே. ஏன் ரசூல்லா இருந்தாங்க, ரசூல்லாக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு வந்தாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு மௌத்துக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு வராங்க. இப்போ அவங்களை எப்படி கூப்பிடணும், ஹலீஃபத்து ரசூலில்லான்னு சொல்ல முடியாது. ஏன் ஹலீஃபானா அடுத்து வர்றவருங்கிறதுக்கு அர்த்தங்கிறதுக்காக சொல்றேன். அவங்க ஏன் ஹலீஃபத்து ரசூலில்லாஹு சொன்னா, ரசூல்லாக்கு அடுத்து வந்தவர். அப்ப உமர் ரலியல்லாஹு ஹலீஃபான்னு சொல்லணும்னா ஹலீஃபத்து ஹலீஃபத்தி ரசூலில்லாஹு சொல்லணும். உஸ்மான் ரலியல்லாஹு ஹலீஃபான்னு சொல்லணும்னா ஹலீஃபத்து ஹலீஃபத்தி ஹலீஃபத்தி ரசூலில்லாஹு மூணு வாட்டி சொல்லணும். அப்ப இந்த பேர் இழுத்துக்கிட்டே போன உடனே தான் உமர் ரலியல்லாஹு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அங்க முடிச்சாங்க, அமீருல் முஃமினீன். இல்லைன்னு சொன்னா அந்த நாலு கலீஃபாக்கு எப்படி சொல்லணும், முதல்ல உள்ளவருக்கு ஹலீஃபத்து ரசூலில்லா, அடுத்து ஹலீஃபத்து ஹலீஃபத்தி ரசூலில்லா, அடுத்து ஹலீஃபத்து ஹலீஃபத்தி ஹலீஃபத்தி ரசூலில்லா, நாலாவது வந்தவருக்கு ஹலீஃபத்து ஹலீஃபத்தி ஹலீஃபத்தி ஹலீஃபத்தி ரசூலில்லான்னு சொல்லணும். அப்போ டாம் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம எல்லாம் ஷார்ட் ஆகணும், நமக்கு நேம் முக்கியம் இல்லை. ஏன் இந்த ராஜாவெல்லாம் எப்படிங்க பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாருங்க, ராஜாதி ராஜ ராஜ குலோத்துங்க ராஜ அந்த திலக ராஜா அது இது நாலு லேனி எழுதுவாங்க. இது நமக்கும் எழுதியிருக்கலாம், ஆனா நம்முடைய முன்னோர்கள் பேரை விரும்பாதவர்கள், ஷார்ட் பண்ணுங்க பேர் என்ன, அப்படி மட்டும் போட்டிருந்தோம் ஹலீஃபத்து ஹலீஃபத்து ஹலீஃபத்துன்னு அலி ரலியல்லாஹு நாலு லைன் எழுதணும். சிம்பிளா உமர் ரலியல்லாஹு கொண்டு வந்த சிஸ்டம் தான் அமீருல் முஃமினீன்ங்கிறது. அப்போ ஹலீஃபானா என்ன அர்த்தம், ஏற்கனவே ஒருவர் இஸ்லாமிய ஆட்சியில் ஆட்சி செய்து அதுக்கு பின்னாடி அதே அடிப்படையில் ஆட்சி செய்பவருக்கு பேர் தான் ஹலீஃபா. இந்த எந்த விவரமும் தெரியாம யாரு வந்தாலும் ஹலீஃபா, யார் என்ன சொன்னாலும் ஹிலாஃபாவா, ஹலீஃபாவிற்கும் ஹிலாஃபாவிற்கும் விளக்கம் இன்றைக்கு மக்களிடத்திலே புரியப்படாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்க விஷயம் ஏழாம் அத்தியாயத்தின் 142வது வசனம். அப்ப ஹலீஃபாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் புரிஞ்சு போச்சா? இப்ப நம்ம ஷேக் அப்துல் காதர் மதனி ஹலீஃபாவா, அவங்க அமீர், நம்முடைய ஜமாத்துக்கு அவங்க அமீர். அதனால நம்மையே நம்ம என்னன்னு நினைச்சுக்க கூடாது, நம்ம எல்லாம் ஹலீஃபா, நம்ம எல்லாம் ஹிலாஃபத்துலாம் நம்ம நினைச்சுக்க கூடாது. ஒட்டுமொத்த முஸ்லீம்களுக்கும் ஒரு தலைவராக, அவருக்கு முன்பு ஒருவர் ஒரு தலைவராக இருந்து அவருக்கு அடுத்து வந்தவர் தான் ஹலீஃபா. விளங்குது அவங்களுக்கு, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு அர்த்தம் என்ன, ஆதாரம் என்ன, இது வந்து ஷரியத்துல நம்முடைய இஸ்லாமிக் டெர்மினாலஜியை பொறுத்தவரை கலை சொல்லில் ஹலீஃபா என்றால் அவர் தான் ஒரு இஸ்லாமிய நாட்டிற்கு தலைவராக, நிர்வாகியாக, மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்கும் மக்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு செய்யக்கூடியவராக, மக்களின் உரிமையை நிலைநாட்டக்கூடியவராக செயல்படக்கூடிய ஒரு ஜனாதிபதிக்கு என்ன சொல்லலாம், நம்ம ஹலீஃபா என்று சொல்லிக் கொள்ளலாம். பாருங்கள், அபுதாவதில் வரக்கூடிய ஹதீஸ் நசாயிலும் வருகிறது, அலைக்கும் பி சுன்னத்தி வ சுன்னத்தில் ஹுலஃபா இர் ராஷிதீன் அல் மஹ்தியீன், என்னுடைய சுண்ணாவை, என்னுடைய வழிமுறையை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அதே போன்று நேர்வழியில் இருந்த, நேர்வழி காட்டக்கூடிய நேர்வழியில் இருந்த ராஷிதீன் அல் மஹ்தியீன் என்று வரும். ராஷிதீன் என்றால் நேர்வழியில் உள்ளவர்கள், மஹ்தியீன் என்றால் நேர்வழி காட்டக்கூடியவர்கள். நேர்வழியில் இருந்து நேர்வழியை காட்டக்கூடிய குலஃபாக்களுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று ஹலீஃபா என்கிற வார்த்தைக்கு, ஹலீஃபா என்கிற அர்த்தத்தில், ஹலீஃபா என்கிற அர்த்தத்தை நாடுவதற்கு அமீர் என்கிற வார்த்தையும் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதனாலதான் அமீருல் முஃமினீன் யாரை கூப்பிட்டாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டாங்க. அதுக்கு பின்னாடி வந்த எல்லாரையும் அமீருல் முஃமினீன் என்று தான் அவர்கள் அழைத்தார்கள். அதாவது அமீர்கள் எல்லாம் ஹலீஃபாக்கள் அல்ல, ஆனால் ஹலீஃபாக்கள் எல்லாம் அமீர். புரியுதா? புரியுதா? அமீர்கள் எல்லாம் என்ன கிடையாது, ஹலீஃபாக்கள் இல்லை, ஆனால் ஹலீஃபாக்கள் எல்லாம் அமீர். இதற்கு ஆதாரம் என்னன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அய்மத்து மின் குரைஷ், ஆட்சி தலைவர்கள் குறைஷ் இருந்து தான் வருவார்கள். ஏன்னா அபுபக்கர் அலி, உமர் அலி இல்லானு, உஸ்மான் அலி, அலி அலி இல்லானு, முஆவியார் அலி இல்லானு, அவங்க மக்கள் எல்லாருமே எதில் உள்ளவங்க தான், குறைஷி குலத்தை சார்ந்தவர்கள் தான். அப்ப அங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அய்மா எப்படி ஹுலஃபான்னு வேற ஒரு இடத்துல பயன்படுத்தினாங்களோ அதே மாதிரி இங்க அய்மான்னு பயன்படுத்திருக்கிறாங்க. சோ அமீர் என்கிற வார்த்தையும் எதற்கு பயன்படுத்தப்படும், ஹலீஃபா என்பதற்கு பயன்படுத்தப்படும். அதற்கு இது ஆதாரமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி சொல்ல இன்னொரு ஹதீஸை சொல்லும் போது, மன் அத்தா அமீரி ஃபக்கத் அத்தானி, யார் என்னுடைய அமீருக்கு கட்டுப்பட்டாரோ அவர் எனக்கு கட்டுப்பட்டவன் தான். அப்போ அமீர் என்பதும் ஹலீஃபா என்பதும் ஒரே அர்த்தம் தான். எந்த வகையில், ஹலீஃபாவாக இருப்பவருக்கு நம்ம என்ன வார்த்தையும் சொல்லலாம், அமீர் என்கிற வார்த்தையும் சொல்லலாம். அதனால தான் நான் உங்களுக்கு சொன்னேன், அபுபக்கர் அலிலானவர்களை முதன் முதலில் மக்கள் ஹலீஃபத்து ரசூலில்லா என்று சொன்னார்கள். உமர் ஃபாருக் அவர்கள் வரும்போது ஹலீஃபத்து ஹலீஃபத்து ரசூலில்லான்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போன உடனே தான் அங்கே அமீர் முஃமினீன் என்கிற வார்த்தை அமுலுக்கு வந்தது. அது காலம் தொட்டு இது காலம் வரைக்கும் மன்னர்களுக்கு அமீர் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அதனாலதான் பஹ்ரைனுடைய மன்னருக்கு அமீருல் பஹ்ரைன் என்று இப்போதும் கூட சொல்கிறார்கள். குவைத்திலே உள்ள மன்னருக்கு அமீர் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, சாஹிபு சுமு அல் அமீருல் மலிக்கி என்று சொல்லுவார்கள். அந்த டேர்ம் இன்று வரைக்கும் புழக்கத்தில் இருக்கிறது. சரி, ஹிலாஃபத்தை குறித்த ஒரு சில ஹதீஸ்களை நான் பார்க்க வேண்டும் சகோதரர்களே. ரெண்டு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஹிலாஃபத்தில் ஹிலாஃபத் என்றால் என்ன அர்த்தம், ஹலீஃபானா என்ன அர்த்தம், அதே போன்று இந்த ஹிலாஃபத்து எல்லாமே எந்த அடிப்படையில் தான் நடக்கும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த முன்னறிவிப்பின் பிரகாரம் தான் நடக்கும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹிலாஃபத்தை குறித்து என்ன முன்னறிவிப்பை செய்தார்கள்? முதல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்த 13 ஆண்டு காலம் ரசூலுல்லாஹ் செஞ்ச ஒரே வேலை என்னதான், மார்க்க தௌஹீதை சொல்லி ஷிர்கை ஒழித்த ஒரே வேலை தான் ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க. ஒரு நாடு என்று உருவாக்கப்பட்டதற்கு பிறகுதான் இந்த ஹிலாஃபத் என்கிற பேச்சு, ஜிஹாத் என்கிற சிந்தனை எல்லாம் வருகிறது. அதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிலாஃபத்தை குறித்து நமக்கு சொன்ன செய்தி முஸ்லிம் என்கிற ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஸவாலி அல் அர்த, அல்லாஹ் எனக்கு பூமியை சுருட்டி காட்டினான். இப்படி இன்னைக்கு எல்லாம் நம்ம வந்து பெரிய விஷயம் கிடையாது, ஏன் இன்னைக்கு ஆண்ட்ராய்டில் ஒரு சின்ன சாஃப்ட்வேர் மேப்ல போய் பார்த்துட்டோம்னா அப்படியே நமக்கு என்னது வரைபடமும் வருது. இது எந்த விஞ்ஞானம் இல்லாத அந்த அஞ்ஞான காலத்திலேயே விஞ்ஞானம் பேசிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருட்டி காட்டப்பட்டுச்சு பூமி. ஃபராய்த்து மஷாரிகஹா வ மகாரிபஹா, அதனுடைய கிழக்கு திசைகளையும் மேற்கு திசைகளையும் நான் பார்த்தேன். இன்ன உம்மத்தி சையபுலுகு முல்கஹா மா சுவியலி மின்ஹா, எனக்கு அந்த பூமியில் எவைகளெல்லாம் எடுத்து காட்டப்பட்டதோ அவைகள் அனைத்தையும் என்னுடைய உம்மத்தினுடைய அங்கே போவும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த அந்த முன்னறிவிப்பின் பிரகாரம் தான் இஸ்லாமிய ஆட்சி என்பது வந்தது. ரசுல்லா அன்னைக்கு ரசுல்லா சொல்லும் போது ரசுல்லா பாக்கெட்ல எத்தனை நாடு இருந்துச்சு, மதீனா மட்டும்தான் இருந்துச்சு. இப்படிதானா அன்றைக்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை உற்சாகம் ஊட்டுவதற்கு ஒரு மிகப்பெரிய உண்மையை சொன்னாங்க, கவலைப்படாதீங்க நமக்கு எல்லாம் எல்லா இடத்தையும் கொடுப்பாங்க. அதே மாதிரி நடந்துச்சு. அது இன்ஷா அல்லாஹ் உலகை வென்ற மார்க்கம் இஸ்லாம் அப்படிங்கிற தலைப்புல 4 பகுதிகளாக யூடியூப்ல நான் பேசின விஷயங்கள் போடப்பட்டிருக்கும். அது நீங்க பாத்தீங்கன்னா எந்தெந்த நாடு எப்படி எப்படி இஸ்லாத்துக்கு வந்துச்சுங்கிற விவரங்கள்லாம் நம்ம போட்டுருவோம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே முன்னறிவிப்பு செய்து விட்டார்கள் எப்படி அந்த நிறைய நாடுகள் இஸ்லாத்திற்குள் வரும் என்பதை. அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு செய்தியை சொன்னார்கள், இந்த ஹதீஸ் கொஞ்சம் கவனமாக கவனிக்கணும். நுஅமான் இப்னு பஷீர் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், குன்னா குர்ஊதன் ஃபில் மஸ்ஜிதி, நாங்கள் எல்லாம் மஸ்ஜிதில் அமர்ந்து கொண்டிருக்கும் போது வகான பஷீரும் ரஜுலன் யகுஃப், ஒரு செய்தி அங்கே பேசப்படுகிறது. அப்போது அவர் சொன்னார், யா பஷீர் இப்னு சுஹல் சஹல் அதஹஃபது ஹதீஸ் ரசூலில்லாஹி ஃபில் உமரா, தலைவர்கள் விஷயமாக அமீர்கள் விஷயமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் ஏதேனும் நீங்கள் மனப்பாடம் செய்து வைத்திருக்கிறீர்களா? உடனே ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் பெருமானாருடைய ஒரு உரையை இது விஷயத்திலே மனப்பாடம் செய்திருக்கிறேன். அது என்ன அப்படின்னு கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தக்கூனு நுபுவத்து ஃபீக்கும் மாஷா அல்லாஹு அன் தக்கூன, உங்களிடத்தில் நபித்துவம் இருக்கும், அந்த நபித்துவம் அல்லாஹ் நாடும் வரைக்கும் இருக்கும். அதாவது ரசூலா தன்னுடைய காலத்தை சொல்றாங்க, ரசுல்லாவின் காலம் அது என்ன காலம், அது அழுது நுபுவா, நபித்துவத்தினுடைய காலம். அதனாலதான் ஹலீஃபாக்களுடைய காலம் போது நம்ம எதை அங்க கொண்டு வர மாட்டோம், ரசுல்லாவுடைய ஆட்சியை கொண்டு, ஏன் ரசுல்லாவுடைய ஆட்சியும் இஸ்லாமிய ஆட்சி தானே, ஏன் அந்த மதினாவில் உள்ள 10 வருஷத்தை நம்ம சேர்க்கறது இல்லை? ஏன்னா அது ஹிலாஃபத்துடைய ஆட்சி கிடையாது, அது அஹுது நுபுவா. நுபுவானா என்னது? நபித்துவத்தின் ஆட்சி. அது சம்திங் டிஃப்ரெண்ட், அது ஹிலாஃபத்தை விட உயர்ந்தது. அப்ப அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி இஸ்லாமிய ஆட்சியை செய்தாலும் அது ஹிலாஃபத் என்கிற வார்த்தையில நம்ம குறிப்பிடுறது இல்லை. நம்ம என்ன வார்த்தையில குறிப்பிடுறோம்? அத நுபுவத், நபித்துவத்தின் காலம் என்று குறிப்பிடுகிறோம். அப்ப ரசூல் சொன்னார்கள், உங்களிடையே நபித்துவத்தின் காலம் வரும், அந்த காலம் அல்லாஹ் நாடும் வரைக்கும் இருக்கும், அல்லாஹ் அதை உயர்த்துவதற்கு நாடும் போது அதை உயர்த்தி விடுவான். அப்போ அந்த அடிப்படையில் 23 ஆண்டு காலம் எப்படி இருந்துச்சு? நபித்துவத்தின் காலமாக இருந்தது. சும்மா தக்கூனு ஹிலாஃபத்துன், அதற்கு பிறகு ஹிலாஃபத்து வரும். அலா மின்ஹாஜி நுபுவா, நபித்துவத்தின் மன்ஹஜிலேயே. மன்ஹஜின்னு சொல்றோம், மன்ஹஜின் என்னன்னா சிலபஸ்னு அர்த்தம், வழிமுறைன்னு அர்த்தம். ரசூலுல்லாவின் அந்த நபித்துவத்தின் வழிமுறையை அடிப்படையாக வைத்து என்ன இருக்கும்? ஹிலாஃபத் இருக்கும். ஃபதக்கூனு மாஷா அல்லாஹ் அன் தக்கூன, அதுவும் அல்லாஹ் எவ்வளவு காலம் இருக்க வேண்டும் என்று நாடுகிறானோ அவ்வளவு காலம் இருக்கும். சும்மா இர்ஃபவுஹா இதா ஷா இர்ஃபாஹா, அதையெல்லாம் உயர்த்துவதற்கு நாடும் போது அதை உயர்த்தி விடுவான். அப்போ ஹிலாஃபத்து வரும், வந்த ஹிலாஃபத்து உயர்த்தப்படுங்கிறத ரசூல் என்ன பண்ணிட்டாங்க? அன்றைக்கே சொல்லிவிட்டார்கள். ஹிலாஃபத்து வரும், வந்த ஹிலாஃபத்து, அது இதை ரசூலுல்லாஹ் சொல்லும் போது நடுவில் வந்து அப்படி உயர்த்தப்பட்ட ஹிலாஃபத்தை மீண்டும் கொண்டு வருவதற்கு நீங்கள் போராடுங்கள் ரசூலுல்லாஹ் சொல்லலை. நல்லா நீங்க கவனிக்கணும், விவரமா உங்களுக்கு அடுத்து சொல்றேன். அதே போன்று அடுத்து என்னது? அதற்கு பிறகு என்ன இருக்கும்? சும்மா தக்கூனு முல்கன் ஆப்தன், அதற்கு பிறகு கொஞ்சம் கடுமையான ஆட்சி ஒன்று வரும். அதாவது அது ஆட்சியாக இருக்கும், ஆனா எந்த அடிப்படையில் இருக்காது? நபித்துவத்தின் ஆட்சியை போலவும் ஆட்சியை போல இருக்காது, ஒரு அரசாட்சி வரும். அதுவும் இருக்கும் வரைக்கும் இருக்கும், அல்லாஹ் அதை உயர்த்த நாடும் போது உயர்த்தி விடுவான். அதற்கு பிறகு வரும் முல்கன் ஜபரியா, ஒரு அட்ட கொடுங்கோல் ஆட்சி வரும். அதையும் முஸ்லிம்கள் பார்ப்பாங்க, அதுவும் இருக்கும் வரைக்கும் இருக்கும், அதையும் அல்லாஹ் உயர்த்தி விடுவான். அப்படியே சொல்லிட்டு வரும்போது ஃபைனலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது என்ன சொன்னார்கள் என்றால், சும்மா தக்கூனு ஹிலாஃபத்துன் அலா மின்ஹாஜி நுபுவத்தி, அதற்கு பிறகு நபித்துவத்தின் அடிப்படையில் ஒரு ஹிலாஃபத்து மீண்டும் வரும். சும்மா சக்கத்த, அதற்கு ரசூலுல்லாஹ் மௌனமாகி விட்டார்கள். இதற்கு இமாம் இந்த ஹதீஸ் முஸ்லிம் என்கிற ஹதீஸ் நூலில் இடம்பெற்றிருக்கிறது. இதை இமாம் அவர்கள் நபவி ரஹ்மத்துல்லாஹ் நபவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்து விளக்கம் சொல்லும் போது, அது அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் மௌத்த அமைதியாயிட்டார்கள். என்ன அர்த்தம்னா, அந்த நிலையிலேயே இருந்து உலகம் முடிந்துவிடும். எந்த நிலை அது? கடைசி கட்டத்தில் யாருடைய வருகை? அல் இஹ்திலாஃப் பைன உலமா, மார்க்க அறிஞர்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருகைங்கிற வருகைங்கிறது உண்மைதான், தஜ்ஜாலுடைய வருகைங்கிறது உண்மைதான். ஆனா இங்கே ரசூலுல்லாஹ் சொல்லுவது இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகை. ஏன்னா அவங்க தான் ஆட்சி செய்வாங்க. ஈசா நபியே யாருடைய ஆட்சியில் இருப்பாங்க? அன்னைக்கு மஹ்தி அலைஹிஸ்ஸலாமுடைய ஆட்சியில் இருப்பாங்க. அதோடு வந்து என்ன ஆகும்? உலகத்தினுடைய அழிவு வந்துடும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். யாருடைய நுபுவத்து இருக்குவானா? ரசூலுடைய நுபுவத்து தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லாம் நபியா இருக்க மாட்டான். ஏன் நபி யாரு? ஈசா நபிக்கே வைப்போம். ரசூல் ஏன்னா ரசூல தெளிவா சொல்லிட்டான், லவ்கான மூசா ஹையன், வானத்தில் உயர்த்தப்பட்டிருக்கிற ஈசா நபி இல்ல, இறந்து போன மூசா நபியே திரும்ப வந்தாலும் எனக்கு அவர் நபி, அவருக்கு நான் நபியா, நான் தான் அவருக்கும் நபின்னாங்க. அப்போ அந்த மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரும்போதுதான் என்ன இருக்கும்? அந்த இழந்த மின்ஹாஜு நுபுவா, நபித்துவத்தின் அடிப்படையில் உண்டான ஆட்சி இருக்கும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். அதுல இன்னும் கொஞ்சம் தெளிவா ரசூலுல்லாஹ் ஒரு படி மேலேயே போய் சொன்னாங்க, அல் ஹிலாஃபத்து ஃபி உம்மத்தி ஸலாசூன சனா, என்னுடைய உம்மத்தில் ஹிலாஃபத் என்பது 30 வருடம் தான். என்னுடைய உம்மத்தில் ஹிலாஃபத் என்பது 30 வருடங்கள். சும்ம முல்குன் பாத முல்கின், அதற்கு பிறகு முல்க், முல்க் என்றால் என்ன? மலிக், கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியா தானே சொல்றோம், இன்னைக்கு எமிரேட்ஸ் தானே சொல்றோம். இதெல்லாம் நம்ம பதட்டப்படுறதுக்கு ஒண்ணுமில்ல, ரசூலுல்லாஹ் செஞ்ச முன்னறிவிப்புங்க. இதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்களை எல்லாம் சொல்லும் போது, அந்த ஹிலாஃபத் முடித்து முல்க் வரும்போது அந்த முல்கை நீங்கள் ஒழித்து விட்டு ஹிலாஃபத்தை நிலைநாட்டுங்கன்னு சொன்னாங்களா? நமக்கு முக்கியம் தௌஹீது தான். அந்த தௌஹீதை ஹிலாஃபத்தை கொண்டும் நிலைநாட்டுவான் அல்லாஹ், முல்கை கொண்டும் நிலைநாட்டுவான், ஹிலாஃபத்தும் முல்கும் இல்லாமலும் அல்லாஹ் நிலைநாட்டுவான். எதற்காக இதை நான் உங்களுக்கு அழுத்தமாக சொல்கிறேன் என்றால், ஹிலாஃபத் என்பது மார்க்கத்தில் உள்ளதுதான், உண்மைதான். ஆனால் அதைவிட முக்கியமானது எது? எது? தௌஹீதும், தௌஹீதை நிலைநாட்டி ஷிர்க்கை ஒழிப்பதுதான் ரொம்ப முக்கியம். ஏனென்றால் சமுதாயத்தில் நடைபெறக்கூடிய விஷயங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது, ஒரு சில முக்கியமான விஷயங்களை சொல்லும் போது அவர்களுக்கு எதிராக நீங்கள் களமிறங்குங்கள்லாம் சொன்னாங்க. முனாஃபிகளை பற்றி சொல்லும் போதும், ஷிர்க்கை பற்றி சொல்லும் போதும், அதை பற்றி சொல்லும் போதும் ஒரு எச்சரிக்கையை சொல்லுவார்கள். ஆனால் ஹிலாஃபத்து போய்விட்டு முல்கு வரும்போது ரசூல் அதை நமக்கு எச்சரிக்கையாக சொல்லவில்லை. ஏன்னா அது மார்க்கத்துக்கு அப்பாற்பட்டது, நினைக்காதீங்க. இந்த ஹிலாஃபத் என்பது மார்க்கத்திற்கு உட்பட்டது, ஆனால் அதற்காக மன்னராட்சி என்பது மார்க்கத்திற்கு முரண்பட்டது அல்ல. என்னவோ சவுதியிலே ஆட்சி செய்யக்கூடியவர்கள் எல்லாம் பெரிய, அதாவது அவர்கள் பாவம் செய்கிறார்களா, எந்த அடிப்படையில் ஆட்சி செய்கிறார்கள் என்கிற பஞ்சாயத்துக்கு நம்ம வரல. ஏன்னா மனிதனுங்கிற அடிப்படை எல்லோருக்கும் பலகீனங்கள் இருக்கிறது, எல்லோருக்கும் தவறுகள் இருக்கிறது. ஆனால் அதற்காக அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே போனவர்கள் என்றும், அவர்களையெல்லாம் ஒழித்து விட்டு ஒரு கிலாபத்தை உண்டு பண்ண வேண்டும் என்பதெல்லாம் அது ரொம்ப முட்டாள்தனம் அது. அப்ப அதற்காகத்தான் இந்த விஷயத்தை நாம் சொல்லுகிறோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லுகிறார்கள், என்னுடைய உம்மத்தில் கிலாபத் என்பது 30 ஆண்டு, சும்மா முல்குன் பாட முல்கின், அதற்கு பிறகு முல்க், முல்க் முல்க்னா என்னது, அரசாட்சிக்கு மன்னராட்சி வரும், அந்த மன்னராட்சிக்கு பிறகு மன்னராட்சி வரும் என்ற சொல்சலன் சொன்னார். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஃபினா அவர்கள் விளக்கம் சொல்லும் போது சொல்கிறார்கள், அம்சிக் அலைக்கத்த கிலாஃபத் அபி பக்கர், சும்மா கிலாஃபத் உமர், சும்மா கிலாஃபத் உஸ்மான், பிறகு கிலாஃபத் அலி. இந்த 4 பேருடைய கிலாஃபத்தை சொல்கிறார்கள். 30 வருடம்ங்கிறது ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ். ஆனா இந்த 30 வருடம் என்பதில் யார் யாரெல்லாம் ஆட்சி செய்திருக்கிறார்கள்? அபூபக்கர் எத்தனை வருஷம்? 2 வருஷம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு 10 வருஷம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு 12 வருஷம். எவ்வளவு ஆச்சு? 12, 22, 24. அலி ரலியல்லாஹு அன்ஹு 5.5 வருஷம். அலி ரலியல்லாஹு அன்ஹு 6 வருஷம்னு போட்டுருவாங்க. ஏன்னா 5.5 வரும்போது அதை ரவுண்ட் பண்ணும்போது என்ன ஆயிடும், அது 6 ஆகி இந்த 4 பேர் தான் சொல்லுவாங்க. ஆனால் ரசூல் சலாம் சொன்ன எக்ஸாக்ட் அறிவிப்பின்படி, சஹாபாக்கள் இதை கண்கூடாக கண்டு நமக்கு சொன்ன புள்ளி விவரப்படி, அலி ரலியல்லாஹு அன்ஹு 5.5 வருடம் ஆட்சி செய்திருக்கிறார்கள். ஹசன் ரலியல்லாஹு 6 மாதம் ஆட்சி செய்திருக்கிறார்கள். அதனால் தான் ஹசன் வரலாறை போடும் போது ஹாமிசுல் குலஃபாய் ராஷிதீன் என்று போடுவார்கள். ஹாமிசுல் குலஃபாய் ராஷிதீன் என்னது, நேர்வழி பெற்ற கலீஃபாக்களில் 5ஆம் அவர் என்று அவரை குறிப்பிடுவார்கள். ஆனால் அதை நிறைய உலமாக்கள் ஏற்றுக்கொள்வதும் இல்லை. ஏன்னா கிலாபத் என்று சொன்னாலே, கலீஃபா என்று சொன்னாலே இருக்கும் வரைக்கும் ஆட்சி செய்து விட்டு போவது. ஆனால் ஹசன் ரலியல்லாஹு தன்னுடைய கிலாபத்தை தான் இருக்கும் போதே ஒரு சமாதானம் கருதி, அதுவும் ரசூலுல்லாஹ் செய்த முன்னறிவிப்பின்படி தன்னுடைய ஆட்சி யாருக்கிட்ட ஒப்படைக்கிறாங்க, முஆவியாரிடத்தில் ஒப்படைத்து விட்ட காரணத்தினால், இடையில் தன்னுடைய அந்த கிலாபத்தை கொடுத்து விட்ட காரணத்தினால், அவரை கலீஃபா அந்த கிலாபத்தை கொடுத்து விட்ட காரணத்தினால் அவரை

ஆராதனைகளை விட்டு வணங்காமல் விட்டு விலகிவிடுங்கள் என்பதை சொல்வதற்காகத்தான் எல்லோருக்கும் நான் தூதரை அனுப்பினேன் என்று எத்தனை வசனம் இருக்கு. காலில் கூட ஷேக் சொன்னாங்க, நம்முடைய ஷியார், நம்முடைய இது என்னது, நம்முடைய என்ன சொல்றது, சங்கே அந்த ஒரு முழக்கம், என்ன முழக்கம், என்ன அஜெண்டா, யாக்கௌம் உபுதுல்லாஹ மாலக்கும் மின் இலாஹின் கைருஹு, இப்படி சொன்னாங்க. என்னுடைய சமுதாயமே எல்லா நபிமார்களும் சொன்னது அல்லாவை வணங்குங்கள், மாலக்கும் அவனை என்று உங்களுக்கு என்ன கிடையாது, கடவுள் இல்லை என்கின்ற அதை நிலைநாட்டுவதற்கத்தான் நபிமார்கள் அனுப்பப்பட்டார்களே தவிர ஆட்சியை உருவாக்குவதற்காக நான் நபிகளை அனுப்பினேன் என்று குரான்ல என்ன கிடையாது, வசனங்கள் கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுல கூடுதலாக இன்னொரு விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதே கிலாபத்தை குறித்து ரசூலுல்லாஹ் இன்னொரு செய்தி சொல்லும் போது, லா யஸாலு அம்ரு ஹாதிஹில் உம்மத்தி, இந்த உம்மத்தினுடைய ஆட்சி அதிகாரம் என்பது காயிமன் மாவலி அலைஹி மிஸ்னா அஷர கலீஃபத்தன் குல்லுஹும் மின் குரைஷ், 12 ஆட்சியாளர்களுடைய சமுதாயத்தில், அதுவும் குறைசி குலத்திலிருந்தே வந்த 12 பேர் ஆட்சி செய்யும் வரை, ஆட்சி முடியும் வரை இந்த இஸ்லாமிய ஆட்சி என்பது முடிவுக்கு வராதுன்னு சொன்னாங்க. இந்த 12ங்கிறத வச்சுக்கிட்டு தான் யார் விளையாடிக்கிட்டு இருக்கா, ஷியாக்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள், 12 இமாம்கள்னு வச்சுக்குவாங்க. ஆனா உண்மையிலே ரசூல் சலாம் சொன்ன இந்த 12 யாரு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க மகனார் யசீத் ரலியல்லாஹு அன்ஹு, அதற்கு பிறகு பார்த்தோம்னா அப்துல் மலிக் இப்னு மர்வான் ரலியல்லாஹு ரஹிமஹுல்லா, அதற்கு அடுத்து அவர்களுடைய மகனார்கள் 4 பேர், அதற்கு பிறகு உமர் இப்னு அப்துல் அசீஸ். ஏன்னா இந்த 12 பேர் ஆட்சி செய்யற வரைக்கும் கொஞ்சம் ஆட்சி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இந்த 12 பேர் ஆட்சியிலையும் முதல் 4 பேர் செய்யும் போது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த நாளையும் நம்ம கணக்கு பண்ணி பார்த்து கொஞ்சம் டீப்பா உள்ள போனோம்னா வேற வேற மாதிரி, அதை நம்ம விமர்சிக்கல, அதை விமர்சிப்பதற்காக இந்த கூட்டம் இல்லை. இங்க நம்ம இந்த விஷயத்தை சொல்வதற்கு காரணமே ஆட்சி அதிகாரம் என்பது எல்லாமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு முன்னறிவிப்பின் பிரகாரம் தான் நடக்கிறது. அப்ப அந்த 30 காலம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதும், அப்ப அந்த 30 காலம் என்று சொன்னதும் 12 சொன்னதும் முரண்படுதே அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. அந்த 30 காலம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னது மின்ஹாஜு நுபுவா, நபித்துவத்தின் அடிப்படையில் நடைபெறக்கூடிய நேர்வழியின் அடிப்படையில் உண்டான ஆட்சி. அதற்கடுத்து உண்டான 12 குறைஷி குலத்தை சார்ந்தவர்கள் அடுத்தும் ஆட்சியை செய்வார்கள். உமர் இப்னு அப்துல் அசீஸ் வரைக்கும் ஆட்சி செய்தவர்கள் யாருன்னு பார்த்தா எல்லாருமே எந்த குலத்தை சார்ந்தவங்க தான், சுப்ஹானல்லாஹ். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிலாபத்தை குறித்தும் ஆட்சி அதிகாரத்தை குறித்தும் இந்த சமுதாயத்திற்கு என்ன சொல்லணுமோ சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏனென்றால் எல்லைகள் பெருக பெருக எல்லாத்தையும் ஒரு தலைமையை வச்சு எப்படி நீங்க பண்ண முடியும், அப்படிதானங்க. இப்ப எதற்காக நமக்கு மாவட்ட நிர்வாகம், மாநில தலைவர் இருக்கும்போது மாவட்ட நிர்வாகம் எதற்கு கேட்க முடியுமா, அப்படின்னா நமக்கு என்ன 10-15 தலைவரா, நம்ம ஜமாத்துல மட்டும் எத்தனை தலைவர்கள் இங்க இருக்கோம், கிளை தலைவர், அப்படியே வந்தீங்கன்னா மாவட்ட தலைவர், அதுக்கு மேல அப்படியே வந்தீங்கன்னா மாநில தலைவர், இதுல ஒவ்வொன்றுக்கும் குழு போட்டு அந்தந்த குழுக்கு வேற தலைவர் வச்சிருக்கீங்க, தாவா குழு தலைவர், அது இப்ப இருக்குதா, ஒவ்வொரு இடத்துல அப்படி அப்படி செயல்பட்டு இருக்கிறேன். அப்ப இதெல்லாம் என்ன தலைவருக்குள்ளே தலைவர்களா, தலைவருங்கிறது ஒருத்தர் தான், யாரு, மாநில தலைவர். இருந்தாலும் எல்லைகள் பெரிதாகி கொண்டே போகும்போது, விரிவடைந்து கொண்டே போகும்போது அந்தந்த பிராந்தியத்தை கவனிப்பதற்கு தனியா இருந்தா தானே செய்ய முடியும். எல்லா விஷயத்துக்கும் மாநில தலைவர் தான் வந்து உங்களுக்கு தீர்ப்பு சொல்லணும் நடக்கிற காரியமா, இது எப்படி நம்முடைய அமைப்பு, இதே போட்டுதான் உலகத்திற்கும். அப்போ உலகத்தில் இஸ்லாமிய மார்க்க விரிவடைய விரிவடைய அந்தந்த பகுதியில் உள்ளவர்கள் தான் ஆட்சி செய்ய முடியும் என்பது தவிர்க்க முடியாதது. அதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிலாபத்து முடிந்து முல்க் என்கிற மன்னராட்சி வரும்போது வரும் என்று தகவலை சொன்னார்களே தவிர அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்தோ, அதை ஒரு எதிர்மறையான விஷயத்தை போலோ, அது வரும்போது நீங்கெல்லாம் அப்படி கிளர்ந்து எரிச்சு அதெல்லாம் காலி பண்ணுங்கன்னு ரசூலா சொன்னாங்களா, இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக அதை குறித்து சொல்லி இருக்கும் போது அந்த அடிப்படையில் போறதான் நம்முடைய வேலை. சரி, இப்ப அடுத்து நம்ம அப்ப அந்த 12 பேருங்கிறது நபித்துவத்தின் அடிப்படையில் ஆட்சி செய்யாமல் கொஞ்சம் தவறுகள் இருந்தாலும் அதுவும் குறைஷி குலத்தை சார்ந்த ஒரு 12 பேர் ஆட்சி செய்வார்கள் என்கிற முன்னறிவிப்பின் பிரகாரம் நடைபெறக்கூடிய ஆட்சி அதிகாரம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இந்த கிலாபத்திற்காக இப்போது போராடலாமா போராடக்கூடாதா, மார்க்கத்தை நிலைநாட்டுவதே கிலாபத்தை கொண்டு வருவதில் தான் இருக்கிறது என்கிற பிரச்சாரம் செய்யலாமா செய்யக்கூடாதா, மேற்கொள்ளலாமா மேற்கொள்ளப்படக்கூடாதா, இது நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்ன உதாரணம் தான். மஸ்ஜிது கட்டுறதுங்கிறது நல்லது, ஆனா அதே மஸ்ஜித தர்காவாக்குறது, அப்போ அந்த ஒரு தர்காவிற்காக வேண்டி மஸ்ஜித் என்கிற பெயரில் கட்டப்படுவதை ஏற்றுக்கொள்வோமா, அதே போன்றுதான். தௌஹீத் நிலைநாட்டப்பட்டு ஷிர்க் முழுமையாக ஒழிக்கப்படாமல் கிலாபத்தை உருவாக்க போகிறோம் என்று சொல்லுவது மஸ்ஜித் என்கிற பெயரில் கட்டப்படுகிற தர்கா. இதை விட ஒரு உதாரணம் சொல்ல உண்மைதான், இதை நான் மிகைப்படுத்தலாம் சொல்லல. தௌஹீத் நிலைநாட்டப்பட்டு ஷிர்க் ஒழிக்கப்படாமல், பிதாத்துகள் ஒழிக்கப்படாமல், இபாதத்தினுடைய ஆர்வம் மக்களிடத்தில் ஏற்படாமல், குறிப்பாக சுபுஹ் தொழுகையில் வரக்கூடிய அளவிற்கு மக்கள் ஈமானிய உணர்வை பெறாமல்

0: அவர்கள் கிலாபத்திற்காக அடைப்பு விடுப்பதும் ஜிஹாதிற்காக வருவதும் மஸ்ஜித் என்கிற பேரில் ஒரு நிலத்தை வாங்கி தர்காவை கட்டுவது எப்படியோ அதே போன்றுதான் இதுவும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஏன் தௌஹீத் கிலாபத்திற்கான அழைப்பு எல்லாமே தௌஹீத் பரிபூர்ணப்படுத்தப்பட்டதற்கு பிறகுதான். இன்றைக்கு வரைக்கும் அல்லாஹ் எங்கிருக்கிறான் என்று கேட்டால் எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்கிற ஒரு மோசமான அகீதாவில் மோசமான கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள் தான் பெரும்பான்மையான முஸ்லிம்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும், அந்த சுன்னாவின் மகத்துவம் என்ன தெரியாதவர்கள் தான் இன்றைக்கு பெரும்பாலும் முஸ்லிம்கள். தௌஹீதின் வகை என்னன்னு கேளுங்க, தமிழ்நாடு தௌஹீது இந்தியா தௌஹீதும்பா. இப்படிப்பட்ட மக்களை வைத்துக் கொண்டு எது உண்மைதான், உங்க ஊர்ல மதுரையில சம்மர் கிளாஸ் நடக்கும் போது தௌஹீது வகைகள் என்னன்னு கேள்வி கேட்டாராம். தமிழ்நாடு தௌஹீது, இந்தியா தௌஹீது, அப்புறம் நம்ம ஜமாத்து பேர், இந்த மூணு தௌஹீத் தான் தௌஹீதின் வகைகள். தௌஹீது வகைகள் தௌஹீது ருபூபியா, தௌஹீது உலூஹியா, தௌஹீது அஸ்மா வஸ்ஃபா. ஆனா மக்கள் இன்னைக்கு வரைக்கும் அது என்னன்னு சொல்லி தரப்படல. இப்படிப்பட்ட மக்களை வச்சுக்கிட்டு நான் கிலாபத்து பண்ண போறேன், கலீபா வாக்க போறேன்னா எப்படி? இப்ப இங்கே ஒரு சில முக்கியமான குற்றச்சாட்டுகள் அல்லது சந்தேகங்களுக்குரிய பதிலை நாம் பார்க்க வேண்டும். முதலில் அப்படின்னா எல்லா மக்களையும் திருத்திட்டு எல்லா மக்களுடைய அகிதாவையும் சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கிலாபத்தை கூப்பிடணும்னா எப்படிப்பா முடியும்? அப்படிதான் இன்னைக்கு பெரும்பாலும் கேள்வி கேட்பாங்க. அப்படிதானே இதுக்கு பதில் நம்ம எங்க போனோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் போனோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அகிலத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிஹாதிற்காக மக்களை அழைத்தது, கிலாபத்தை நிலைநாட்டியது, முஸ்லிம்களை எல்லா முஸ்லிம்களையும் சீர்படுத்தியதற்கு பிறகா சீர்படுத்தாமலா? எல்லா மக்களுக்கும் ஈமானிய உணர்வை ஊட்டியா, ஈமானிய உணர்வை ஊட்டாமலா? அப்ப இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருவரும் இஹ்லாஸோடு ஜுஹுதோடு அவரவர்களுடைய சக்திகள் இன்றைக்கு வேறு வேறு காரியங்களுக்காக செலவிடப்படுகிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அரசியலிலே நாங்கள் பெரிய அங்கீகாரத்தை கொண்டு வர போகிறோம் என்று தங்களுடைய சக்தியை செலவு செய்கிறார்களா இல்லையா? இது நாங்கள் ஒரு பிரதிநிதித்துவத்தை வாங்கி தர போகிறோம் என்று செலவு செய்கிறார்களா இல்லையா? இப்படி யார் யாரெல்லாம் தங்களுடைய சக்தியை எது எதிலே செலவு செய்கிறார்களோ எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒரு அஜெண்டா, அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள், சிரித்து வைக்காதீர்கள் என்கிற ஒற்றை வார்த்தையின் வரிய அடிப்படையில் நம்முடைய சக்திகள் பிரயோகிக்கப்பட்டால் அது முடியுமா முடியாதா? நிச்சயம் முடியும். சரி, இப்ப கிலாபத்தை உருவாக்க போகிறோம் என்று புறப்பட்டவர்கள் எங்கே கிலாபத்தை உருவாக்குனாங்க? இவர் சொன்ன மாதிரிதான் இருக்கு. இது இவர் சொன்னார் இல்லையா ஐஎஸ்ஐஎஸ்ஐ பற்றி, இது ஐஎஸ்ஐஎஸ்இல் மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு காலத்திற்கு பிறகு நேர்வழி பெற்ற கலிஃபாக்களின் காரணத்திற்கு பிறகு இதே ஹவாரிஜிகளுடைய பேக்ரவுண்டை வைத்து சமுதாயத்தில் இது வரைக்கும் அப்பப்போ கொஞ்சம் சீசன் கேப்பை விட்டு விட்டு இது வரைக்கும் சுமார் 12 பேர் தான் நான் தான் கலிஃபா, நான் தான் கலிஃபா என்று அறிவித்திருக்கிறேன். குபூர்கள் உழைக்கப்பட வேண்டும், தரிக்காக்கள் ஒழிக்கப்பட வேண்டும், ஷியா இசம் ஒழிக்கப்பட வேண்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு ஹக்குகள் நிறைவேற்றப்பட வேண்டும், தௌஹீதுகள் ஓங்கி எல்லா பள்ளிகளிலும் ஒழிக்கப்பட வேண்டும், இப்படி எல்லாம் என்றைக்கு ஒழிந்து அல்லாஹ் அரிஷின் மீது உயர்ந்திருக்கிறான் என்கிற சிந்தனை சித்தாந்தம் என்றைக்கு மக்களுக்கு மத்தியில் அகீதாவாக சொல்லித்தரப்பட்டு ஒரு பரிபூர்ணமான சூழ்நிலை வருகிறதோ அதற்கு பிறகுதான் ஹிலாபத் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. இதை சொல்வதில் எந்த ஒளிவு மறைவும் கிடையாது, இதை சொல்வதில் எந்த விதமான ஒரு குற்ற உணர்வும் கிடையாது. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் சொல்லிக் கொடுத்தாங்க. அகிலத்தின் அருட்கொடை என்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களின் கொள்கையை சரி செய்து விட்டுத்தான் எடுத்து போனார்கள் என்பதை என்ன செய்ய வேண்டும், நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. சரி, அடுத்த கேள்வி, அப்போ எல்லாத்தையும் திருத்தணும் அப்படின்னா எப்படி திருத்த முடியும்? கூட்டங்கள் போட்டே திருத்த முடியுமா? மாநாடு நடத்தியே திருத்த முடியுமா? நமக்குன்னு ஒரு ஆட்சித்தலைவர் வந்தா அவரை வச்சு என்ன செய்யலாம்? எல்லாத்தையும் ரூல்ஸ் போட்டு திருத்திடலாமே. கேட்கிற கேள்வி கரெக்ட் தான். இப்ப யாரை நீங்க ஆட்சித்தலைவர் அப்ப கொண்டு வருவீங்க? சரிங்க, ரைட்டு, இது கரெக்ட் தான். எப்படி ஹெல்மெட்டு போடுறியோ, போடணும் போடணும்னு சொல்லி சொல்லி பார்த்தான், போடவேல கடைசியில் என்ன பண்ணா, ஒரு குறிப்பிட்ட நாள் கொடுத்துட்டு இந்த ஹெல்மெட்டு போடாட்டா உன் லைசன்ஸ் பறிமுதல் செய்யப்படும், உன்னுடைய வாகனம் பறிமுதல் செய்யப்படும். போட்ட உடனே போடுறோமா இல்லையா? எல்லாரும் போடுறோம், ஹெல்மெட்டு போடுறோமா இல்லையா? அதை எடுத்து என்ன செய்யறோம், பெட்ரோல் டேங்க்குகளையாவது வச்சுக்கிறோம், அதையும் பார்த்து போடுறோம். ஹெல்மெட் பெட்ரோல் டேங்க்குக்காக இல்லை, உன்னுடைய தலைக்கு எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்ப ஆனாலும் ரூல்ஸ் போட்டு பண்ண முடியும்னா பண்ண முடியும், கரெக்ட். இப்ப யாரை நீ கலீஃபாவா கொண்டு வருவ? இப்ப யாரை தலைவராக எடுத்துக்கொள்வது? இந்தியாவில் கிலாபத்தை நிலைநாட்டப்பட்டு இந்தியாவில் ஒருவரை தலைவராக எடுக்க வேண்டும் சொன்னா யாரை முதல்ல தலைவராக ப்ரொமோட் பண்ண முடியும்? தொண்டர்களை விட தலைவர்கள் நம்ம கிட்ட இப்ப ஜாஸ்தி, கணக்கெடுங்க, தொண்டர்களை விட தலைவர்களுடைய பேர் தான் ஜாஸ்தி. நம்ம ஜமாத்துல இஸ்லாமிய சமுதாயத்தில் ரெண்டு பேரும் நல்லா சம்பாதிக்கிறாங்க, அடிக்கடி சொல்லுவேன். ஒன்னு கூரியர் கம்பெனி, இன்னொன்னு இந்த பிரஸ். ஏன் எல்லாரும் லெட்டர் பேர்டு, லெட்டர் பேட் அடிச்சுக்கிட்டு எல்லாரும் போஸ்ட் அடிக்கிறாங்க, எல்லாரும் இப்போ இந்த பிளெக்ஸ் பேனர் சரியான வருமானம் இன்றைக்கு இருக்கக்கூடியது இவங்க. ஏன் அது மக்கள் இருக்கிறானோ இல்லையோ, மக்கள் பேர்ல அந்த கட்சி, அக்கா இக்கா கட்சி, இகமுக கட்சி, மக்கா பிக்கா கட்சின்னு ஆயிரத்தெட்டு கட்சிகள் வந்துகிட்டே இருக்கும். லீக்குன்னு மட்டும், லீக்கு இங்க சரியான வீக்கு, ஆனாலும் இந்திய லீக்கு, அந்த லீக்கு, தேசிய லீக்கு, முன்னேற்ற முஸ்லீம் லீக்கு, மறுமலர்ச்சி முஸ்லீம் முன்னேற்ற லீக்கு, என்ன திராவிட முஸ்லீம் லீக்கு, என்னென்னவோ லீக்கு. அப்ப யார் அங்க கொண்டு போய் ப்ரொமோட் பண்ணுவீங்க? அப்ப நாங்க சொல்றது இம்பாசிபிளா, நீங்க சொல்றது எப்படி பாசிபிள்? நம்ம என்ன சொல்றோம் இன்னைக்கு? அல்ஹம்துலில்லாஹ் முன்னாடி வாழ்ந்துகிட்டு ஷேக் கமாலுதீன் மதனி அவங்களுடைய வாழ்க்கையில 25-30 வருஷம் அவங்களுடைய முன்னிலைப்படுத்தி ஆரம்பிக்கப்பட்ட ஜமாத்து 1-2 அப்படியே வந்து இன்னைக்கு 78 பேர், 88 கிளைகள் உருவாக்கப்பட்டு சுமார் 12-13 மாவட்டங்களில் வலுவாக இன்றைக்கு நம்முடைய அமைப்பு அல்ஹம்துலில்லாஹ் இருக்குது. இது இம்பாசிபிளா? இன்னைக்கு இன்னும் இருக்கிற இந்த இது ஏன்பா நாளைக்கு இன்னொரு 10 வருஷம் கழிச்சு தமிழ்நாடு பூரா வராதா? இன்னைக்கு நீ சொல்றது எப்படி பாசிபிள்? எந்த கட்சியை முன்னிலைப்படுத்துறது, எந்த தலைவரை முன்னிலைப்படுத்துறது, யாரை முன்னிலைப்படுத்துறது? இவன் இப்படி சகோதரர்களே, 1008 பிரச்சனைகள் கண்ணுக்கு முன்னாடி. காலைல கூட ஷேக் மைதீன் பக்ரி சொன்னாங்க, எங்களுக்கு தெரியும் நாங்கெல்லாம் மாணவர்களா இருக்கும் போது ஒரு குறிப்பிட்ட சமுதாய அமைப்பு குஜராத்தையும் குஜராத்தையும் படமா காட்டி எங்களையெல்லாம் கூட்டு போய் தனியா பேசி நம்ம அதை செய்யணும் இதை செய்யணும். நான் டக்குன்னு வெளியே வந்து பார்த்தா ஜனநாயகத்தை நிலைநாட்ட இணைவீர் டேஷ் டேஷ் டேஷ் போட்டுருக்கு. ஆமா, அப்ப எல்லாம் தெரிவா தெரியுது. அப்படி மக்களை கூப்பிடுறதுக்கு, இளைஞர்களை கூப்பிடுறதுக்கு எல்லாம் வந்து இதை கவர்ச்சிகரமாக சொல்லி அவன் உள்ள வந்ததுக்கு அப்புறம் உனக்கு போஸ்டர் ஒட்டுவதற்குத்தான் இந்த இளைஞர்கள் பயன்படுத்தப்படுவார்களே தவிர நிச்சயம் காரியம் சாதிப்பதற்கு அல்ல. சகோதரர்கள் யாராக இருந்தாலும் நரம்பு புடைக்க ஹிலாஃபா ஹிலாஃபான்னு பேசக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய எல்லா இடத்திலும் போய் ஹிலாஃபத்தை பற்றி பேசிவிட முடியுமா? ஜனநாயகத்தை அசிங்கமாக அருவறுப்பாக பேசியவர்கள் எல்லா இடத்திலும் போய் அவர்களுக்கு களம் அமைத்து தரக்கூடிய இடத்துல போய் ஜனநாயகத்தை தவறுன்னு பேசிட முடியுமா? அப்போ பேசக்கூடியவர்களாக இருந்தாலும், அதை ஏற்பாடு பண்ணக்கூடியவர்களாக இருந்தாலும் தங்களுக்கு ஒரு சுயலாபம் இருக்கிற என்பதை மையமாக வைத்து தான் எல்லாரும் செயல்படுகிறார்களே தவிர கொள்கை கோட்பாடெல்லாம் குப்பைகளாகத்தான் இன்றைக்கு மதிக்கப்படுகிறது. ஆனா இஹ்லாசோடு சொல்லுகிறேன் சகோதரர்களே, அல்லாவை சாட்சியாக வைத்து சொல்லுகிறோம், நம்முடைய ஜமாத்து தான் புகழை விரும்பாமல் பேரை விரும்பாமல் அது பாட்டுக்கு நம்மளையெல்லாம் எவ்வளவு கேவலமாக யார் பேசினாலும் சத்தம் இல்லாம போய்கிட்டு இருக்கோம், சத்தம் இல்லாம போய்கிட்டு இருக்கோம். கோயம்புத்தூர்லயாவது நீங்க கொஞ்சம் ஒரு வலுவான சுமார் 200-250 உறுப்பினர்களை கொண்டு ஒரு பெரிய அமைப்பாக நீங்க செயல்படுகிறீர்கள். கோயம்புத்தூர் இல்லாத பல மாவட்டங்களில் மாவட்ட அளவுல கணக்கெடுத்தா கூட ஒரு 50-60 பேர் வச்சுதான் அமைப்பு நடத்துறோம். அவ்வளவுதான், இருந்தாலும் நம்ம எளிமையா போய்கிட்டே இருக்கிறோம். ஏன் டே, எனக்கு இந்த துனியா வேண்டாம்டா, எனக்கு வேணும் எது? சின்ன பையன்ல இருந்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வரை எல்லாருக்கும் இதை சொல்லித்தான் சகோதரர்களை ஊட்டப்படுகிறது. ஆக ஹிலாஃபத்தை உண்டு பண்ணுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? தௌஹீதை நிலைநாட்டப்பட்டதற்கு பிறகுதான் ஹிலாஃபத்தை கொண்டு வர. அதனால் தௌஹீதிற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதே போன்று சரி, அப்ப எல்லாரும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றாங்களே, இதுவும் பெரிய க்வெஸ்சன். சரி, அப்ப எல்லாரும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றாங்களே, இது இன்றைக்கு இன்னைக்கு இல்லது அன்னையிலிருந்தே சொல்றாங்க. கலிமா சொன்ன எல்லா முஸ்லிம்களுக்கும் லாயிலா இல்லல்லாஹ் சொன்னால் போதும். இப்லீஸ் கூட தான் லாயிலா இல்லல்லாஹ் சொன்னானா சொல்லலை? அவன் லாயிலா இல்லல்லாஹ் சொன்னானா? அவனும் தான் சொன்னா லாயிலா இல்லல்லாஹ். ஃபிரௌனும் கூட தான் கடைசி லாயிலா இல்லல்லாஹ் சொன்னான். பெருமானார் ஸல்லல்லாஹு காலத்தில் உள்ள மக்கத்து குஃபார்கள் எல்லோரும் அல்லாஹ்வை மறுத்தானா? சும்மா கதை லாயிலா இல்லல்லாஹ் மட்டும் சொன்னால் போதும்னா ராமகோபாலனுக்கு ஒரு மேடை கொடுத்தா கூட லாயிலாக்கா இல்லல்லாஹ் கொண்டு போயிட்டே இருப்பான். அது சொல்றது பெரிய விஷயமே கிடையாது. ஆமாங்க, அன்னைக்கு கூட ஒரு வீடியோ கிளிப் வந்து ஒரு பெரிய சாமியார் சூரத்துல் ஃபாத்தியா ஓதி அர்த்தம் சொல்றார். அமதரியாதே சூர, அதுக்காக அவர் அமீர் முஃமினின் சொல்ல முடியுமா? என்ன ஒரு லாஜிக் பாயிண்ட்! லா இலா இல்லல்லாஹ் எல்லாரும் சொல்றாங்களே, அப்பா லா இலா இல்லல்லாஹ் ரைட் எப்படி சொல்லணும்? அதற்கென்று நிபந்தனை இருக்கிறது, அதற்கென்று உள்ள அடிப்படையில் தான் இருக்க வேண்டும். சரி, ஆதரவாளர் நர்வை சகோதரர்களே, லா இலா இல்லல்லாஹ் சொல்வது என்பது போதாது, அதனுடைய நிபந்தனைகள் எல்லாவற்றையும் புரிந்து தான் நம்ம செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும். அப்ப அந்த அடிப்படையில் தான் தௌஹீதை மையமாக வைத்து லா இலா இல்லல்லாஹ்வை புரிய வேண்டும். அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருக்கிறான் அப்படிங்கிறவனும் லா இலா இல்லல்லாஹ் தான், கபூர்ல போய் முற்றவனும் லா இலா இல்லல்லாஹ் தான். சூஃபிகளை மையமாக வைத்து அமல்களை செய்ய வேண்டாம், நான் முறிந்து வாங்கின முதிர் என்னை டைரக்டா சொர்க்கத்துக்கு கூட்டு போயிருவாருங்கிறவனு லா இலா இல்லல்லாஹ் தான், என்ன விளையாட்டு! அடுத்து என்னது சகோதரர்களே, நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ரசூல் சலா செய்த முன்னறிவிப்பை ஒரு கோடிட்டு காட்டினேன். ஹிலாஃபத் உடைபட்டு இஸ்லாமிய ஆட்சிகள் அப்படி பிரியும் என்பது பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு தான். அது உள்ளபடியே வருத்தத்திற்குரிய ஒரு விஷயமாக இருந்தாலும் வேற வழி இல்லை, அது அல்லாவுடைய நாட்டைப்படி போகணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு தான் வர முடியும். இன்னைக்கு இஸ்லாமிய நாடுகள் மொத்தம் எத்தனை தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க. 56 நாடுகள் வந்து ஐநா சபையில் மட்டும் உறுப்பினராக உள்ள நாடுகள், இது போக நிறைய இருக்குது, அது 80 90 ஒரு சது, அது ஒரு சரியான புள்ளி வரும் தெரியல். சரி அப்படி 50 to 80 அப்படி ஒரு ஆவரேஜா வாங்க, 50 கன்ஃபார்ம். அந்த 30 to 15 எடுத்துக்கிட்டு 65 நாடுகள், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இஸ்லாமிய நாடுகள்னா நமக்கு எத்தனை தலைவர்கள்? இப்போ 65 தலைவர்கள். 65 தலைவர்கள் இருக்கிறது நல்லதா, ஒரு தலைவர் இருக்கு நல்லதா? ஒரு தலைவர் இருக்கிறதா நல்லது. அப்ப 65 நாடுகளை நம்ம பெருமையா பேசிக்கிட்டாலும் 65 தலைமையில முஸ்லிம்கள் சிதறப்பட்டிருக்கிறார்கள் என்பது வருத்தத்திற்குரியதுதான். நம்ம சந்தோஷப்படல் அதுக்கு, ஆனா அதற்காக வேண்டி மார்க்கத்தின் அடிப்படைகளை விட்டு கொடுத்து விட முடியுமா? தௌஹீதை விட இது பெரிதாக நாம் பேசுவதற்கு என்ன முகாந்திரம் இருக்கிறது? தௌஹீதை சொல்லி சிர்கை ஒழிப்பது இன்றைக்கு ஒரு சாதாரண சப்பையான செயலாக பார்க்கப்படுகிறது. என்னப்பா உங்க ஆளுகளுக்கு வேலையே இல்லை, எப்ப பார்த்தாலும் சிர்கு, எப்ப பார்த்தாலும் சிர்க்குதான். என்ன இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கும் தருவாயும் வரைக்கும் சிர்கை சொன்னாங்களா இல்லையா? அப்ப இதுல என்ன இருக்கு? உண்மையிலே நம்ம அப்படி சொல்லிதான் அமைப்பு உருவாக்கி இருக்கிறோம். அருமை சகோதரர்களே, இது பிற்போக்கு தரம் என்றோ அடிப்படைவாதம் என்றோ நினைத்து விடாதீர்கள். இந்த அமைப்பின் கொள்கை கோட்பாடுகள் சொல்லப்பட்டு தான் நம்ம உள்ள வந்திருக்கிறோம். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் விட லா இலாஹ இல்லல்லாஹ் சிறந்ததுன்னு உணர்ந்து புரிந்து தெரிந்து தெரிந்துதான் உள்ளே வந்திருக்கிறோம். அப்ப அதனால இது ஒரு பச்சாம்பசலித்தனம் என்றோ, அடிப்படைவாதம் என்றோ, பிற்போக்குத்தனம் என்றோ, கோழைகளின் செயல் என்றோ, பலகீனர்களின் செயல் என்றோ, இயலாதவர்களின் செயல் என்றோ, என்னவர்கள் விமர்சிச்சாலும் அதை குறித்து நாம் கவலையப்படக்கூடாது. இங்க பாருங்க, ரசூலுல்லாஹ் தெளிவா சொன்னாங்க ஒரு ஹதீஸ், அதாவது கானத் பனு இஸ்ராயில் தசூசுஹுமுல் அன்பியா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு முன்னறிவிப்பு. இதற்கு முன்னாடி உள்ள காலத்தில் நபிமார்கள் தான் பனு இஸ்ரவர்களை ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு நபியும் மரணித்ததற்கு பிறகு அடுத்த ஒரு நபி என்ன செஞ்சாரு? ஆட்சி தலைவராக வந்தார். ஆனா எனக்கு பிறகு நபி எதுவும் இல்லை, ஆனால் எனக்கு பிறகு கலீஃபாக்கள் இருப்பார்கள். அந்த கலீஃபாக்கள் அதிகப்பட்டு கொண்டு சொல்ல சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி வரைக்கும் மக்களை வழி நடத்தினது யாரு? ஒரு நபி. ஒரு நபி போனதுக்கு அப்புறம் அவங்க இடத்துல அல்லாஹ் இன்னொரு நபி அனுப்புவான். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் போனதுக்கு அப்புறம் எனக்கு அப்புறம் என்ன கிடையாது? நபி கிடையாது, ஆனா கலீஃபாக்கள் இருப்பாங்க. அந்த கலீஃபாக்கள் அதிகப்பட்டு கொண்டே இருப்பார்கள். அப்ப கேட்கிறாங்க, யார சொல்லதா, அப்ப நீங்க எனக்கு என்ன கட்டளிடுகிறீர்கள்? நீங்கள் யார் உங்களிடத்திலே முதலில் பையத்திற்கு வருகிறாரோ அவருக்கு நீங்கள் பைய செய்து கொடுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே டைம்ல ஒன்றுக்கு மேற்பட்ட தலைவர்கள் வருவார்கள். ரசூலுல்லா செஞ்சிட்டாங்க இந்த விஷயத்த. ரசூலுல்லா சொல்லும் போது முதல்ல ஒருத்தருக்கு நீங்க பையத் பண்ணி கொடுத்துட்டு மீதி உள்ள எல்லாத்தையும் வெட்டி சாய்ங்கன்னு சொன்னாங்களா? இதற்கு விளக்கம், இது நம்மளா சொல்ற கற்பனை அல்ல, இதை பதிவு செய்த இமாம் நபவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார்கள். ஃபயக்ஸிரூன் ஐ யகூன் அக்ஸர மின் ஹாக்கிமின் வாஹிதின் லில் முஸ்லிமீன ஃபி ஸமனின் வாஹிதின், ஒரே காலத்தில் முஸ்லிம்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட ஆட்சியாளர் இருப்பார். இது யார் செய்த முன்னறிவிப்பு? ரசூலுடைய முன்னறிவிப்பு. அந்த அடிப்படையில் தான் சஹாபாக்களுடைய வரலாறுக்கு பிறகு உமையாக்கள் அந்த ஆட்சி அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அதில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இருந்திருக்கிறார்கள். அப்ப இந்த இடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு எதை கட்டளையிடுகிறீர்கள் என்று சஹாபாக்கள் கேட்ட போது, துஹதுன ஹக்கல்லதி அலைக்கும், உங்கள் மீது எது கடமையோ அதை நீங்கள் செய்யுங்க. இப்படி இந்த மாதிரியான குழப்பமான டைம்ல இப்படி எல்லாம் கிலாபத்துகள் உடைபடும் போது நாங்க என்ன செய்யணும்? துஅதுன அல்ஹக்கல்லதி அலைக்கும், உங்கள் மீது எது கடமையோ அதை செய்யுங்கள். வ தஸ்அலுன அல்லாஹ அல்லதி லக்கும், உங்களுக்கு எது வேண்டுமோ அதை அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. யா அல்லாஹ் எங்களுக்கு ஒரே தலைமையை தானே, யார்கிட்ட தான் கேட்கணும்? அல்லாஹ் கிட்ட தான் கேட்கணும். யா அல்லாஹ் ஷிர்க ஒளின்னு கேட்கணும். ஆனா அதுக்கு நம்மளும் களம் காணணும், ஏன்னா அது நம்ம மீது சுமத்தப்பட்டிருக்கிற கடமை. கிலாபத்தை உண்டு பண்ணுன்னு அல்லாஹ் நமக்கு என்ன செய்யல, கடமை ஏற்படுத்தல. ஆனா எது நமக்கு கடமை? ஷிர்கை ஒழித்து மார்க்கத்தில் நிலைநாட்டி லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கொடியை ஏற்றுவது நம் மீது சுமத்தப்பட்டிருக்கிற கடமை. அப்படிங்கறது என்ன செய்து கொள்ள வேண்டும்? நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்கள். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த கடைசி கடைசியாக யார் வருவா? மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வந்துதான் மின்ஹாஜு நுபுவா, நபித்துவத்தின் அடிப்படையோட ஆட்சி வரும்னு சொன்னோம். அதுக்கு என்ன ஆதாரம்னா, நபிஸ்லா சொன்னார்கள், அநியாயத்தை கொண்டும் அக்கிரமத்தை கொண்டும் பூமி நிரம்பி இருக்கும். கியாமத்தினால் நெருங்க நெருங்க என்ன நடக்கும்? பாவங்களும் அசிங்கங்களும் தான் அதிகமா வரும். எந்த அளவுக்குன்னு சொன்னா, யபாசுல்லாஹு ரஜுலன் மின்னி, என்னுடைய சமுதாயத்திலிருந்து அல்லாஹ் ஒருவரை அனுப்புவான், இஸ்முஹு இஸ்மி, அவருடைய பேர் என்னுடைய பெயராக இருக்கும், வஸ்மு அபிஹி இஸ்மு அபி, அவருடைய தந்தையாரின் பெயர் என் தந்தையின் பெயராக இருக்கும், ஃபயம் லௌஹா அதலன் வகிஸ்தன் கமா முலி அத் ஜூரன் வ துல்மன், அநியாயத்தை கொண்டும் பொய்யை கொண்டும் நிரப்பப்பட்டிருக்கிற சமுதாயத்தில் அவர் நீதியை கொண்டும் சமாதானத்தை கொண்டும் நிலைநாட்டுவார். அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த முன்னறிவிப்பின் பிரகாரம் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வருவதற்கு முன்பு வரை சமுதாயத்தில் என்னதான் இருக்கும்? ஆட்சியிலும் அதிகாரத்திலும் அநியாயங்களும் அக்கிரமங்களும் இருக்கத்தான் செய்யும். அப்ப அதை பொறுமையோகத்தான் நம்மை போகும்படி மார்க்கம் நமக்கு சொல்லி இருக்கிறது. தவிர அதற்காக நீங்கள் மக்களை திரட்டி ஒரு போராட்டங்களை செய்யுங்கள், அதற்காக நீங்கள் மக்களை திரட்டி ஆட்சியை நிர்வகியுங்கள் என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லவில்லை. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் தான் நீங்க கேட்கணும். அப்போ குர்ஆன்ல அல்லாஹ் சூரத்துல் மாயிதால மூன்று இடங்களில் சொல்கிறானே, வமன் லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ் ஃபௌலாயிகஹுமுல் காஃபிரூன், இன்னொரு இடத்துல ஃபௌலாயிகஹுமுல் லாலிமூன், இன்னொரு இடத்துல ஃபாசிகூன். யார் அல்லாஹ் இறக்கியதை கொண்டு தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்கள் அநியாயக்காரர்கள், அவர்கள் காஃபிர்கள், அவர்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள் என்று வருகிறதே. அப்போ நம்மோ கிலாஃபத்தை விட்டுட்டு டெமோக்ரஸி என்கிற ஜனநாயகத்தை எடுப்பது குஃப்ர் இல்லையா? அந்த ஜனநாயகத்திற்காக ஓட்டு போடுவது குஃப்ர் இல்லையா? ஏன்பா ஜனநாயகத்துக்காக ஓட்டு போடுறது குஃப்ர்னா, அந்த ஜனநாயகத்தின் சட்டத்தின் பிரகாரம் லைசன்ஸ் எடுக்கிறது என்னது, பாஸ்போர்ட் எடுக்கிறது என்னது? லைசன்ஸ் பாஸ்போர்ட் தன்னுடைய தேவைகள் எதுவுமே இங்க வராது, ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் வரும், எது? ஓட்டு போடுறது குஃப்ரிலே. ஓட்டு எதுங்க நம்ம போடுறோம்? ஓட்டு போடுறது மார்க்கப்படி கூடுமா கூடாது? ஃபத்வா என்கிற அடிப்படையில் அல்ல, நம்முடைய நிலைமாடு என்கிற அடிப்படையில் சொல்லப்படுது. நமக்கு பொதுவாக சொல்லப்பட்டிருக்கிறது, இரு பெரும் தீமைகளில் நடக்கும் போது ஒரு பொதுநலன் கருதி பெரிய தீமையை தடுப்பதற்கு நம்ம என்ன செய்யலாம், சின்ன தீமையை செய்யலாம். இப்போ காங்கிரஸ் பிஜேபி ரெண்டு பேருமே அயோக்கியர்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை, ரெண்டு பேருமே நமக்கு எதிரிகள் என்பதில் மாற்று கருத்து இல்லை, ரெண்டு பேருமே சான்ஸ் கிடைச்சா நம்மை முடித்து விடுவார்கள் என்பதிலும் மாற்று கருத்து கிடையாது. ஆனா இப்ப இந்த ரெண்டு பேர்ல நம்ம யாருக்கு ஓட்டு போட்டாவணும், நம்ம விதி அவன் சதியே செஞ்சாலும் நம்ம என்ன செய்யணும், காங்கிரஸுக்கு தான் ஓட்டு போட்டாவணும். ஏன் இவனுக்கு நம்ம ஓட்டு போடாட்டா அடுத்து வரவன் நமக்கு வேட்டு போட்டுருவான், யார் அவன்? அப்ப பிஜேபிங்கிற ஒரு பெரிய ஆக்டோபஸ் மிருகம் வந்து நம்மை முழுங்கி விடாமல் இருப்பதற்காக வேண்டி காங்கிரஸ்ங்கிற முதல கிட்ட நம்மளே போய் தலையை கொடுத்துக்கிறோம். தப்பு கரெக்ட் தான், அப்படித்தான அவன் திமிங்கலத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு சரிடா முதல்ல கிடைச்சா பரவாயில்லன்னு போறோம். இங்க நம்ம ஃபத்வாவின் அடிப்படையில் தான் போறோம். சரி இல்ல நான் ஜனநாயகத்தை ஏத்துக்க மாட்டேன்னு ஒட்டுமொத்த முஸ்லிம்களை புறக்கணிச்சோம்னா அவ்வளவுதான். அப்ப வந்து வேணும்னே நமக்கு இருக்கிற ஒரு சான்ஸ் இது அந்த சைத்தானை வரவிடாம தடுக்கிறதுக்கு. அப்ப அந்த சான்ஸை நம்ம பயன்படுத்தாம பெரிய தீமை கொழிவைக்கு செய்கிறோமா இல்லையா? இருந்தாலும் அந்த பெரிய இபிலிஸ் கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு இந்த சின்ன சைத்தான் பரவாயில்லன்னு உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். அவ்வளவுதான், இந்த அடிப்படையில் தான் ஓட்டு போடப்படுகிறதே தவிர, சகோதரர்களே, இந்த ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்கோ கிலாபத்துக்கு ஒரு மாற்று சக்தியை பார்க்காமல் இருப்பதற்காகவோ அல்ல. சரி இந்த ஒரு ஜனநாயகம் தந்திருக்கிற மக்களால் உருவாக்கப்பட்டிருக்கிற சட்டத்தின் அடிப்படையில் ஓட்டு போடக்கூடாது என்றால் மக்களின் சட்டம் தானே எல்லைகளை வகுத்து, இது இந்தியா இது பாகிஸ்தான் என்பது ஷரியத்தை ஏற்படுத்திய இல்லையா, இது சவுதி இது கத்தர் இது பஹ்ரைன் என்ற ஷரியத்தை ஏற்படுத்திய இல்லையா, இங்கிருந்து அங்க போறதுக்கு பாஸ்போர்ட் எந்த ஷரியத்துல இருக்குது, மக்கள் போட்டதை ஏத்துக்கிறோமா இல்லையா? இதே கிலாபத்தை தாங்கி நிற்பவர்கள் இங்கிருந்து இதை வெளிநாட்டில போய் முழங்கணும்னா அவனும் எந்த அடிப்படையில தான் போனோம்? இதற்கு இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அவர்கள் கொடுத்த விளக்கம் இங்கே சொல்வது சால சிறந்தது. இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அவர்கள் இந்த வசனத்தை ஓதிவிட்டு அதற்கு என்ன விளக்கம் சொல்கிறார்கள் என்றால், மன் ஜஹத மா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் இறக்கியதை யார் மறுத்தானோ ஃபக்கத் கஃபர், அவன் தான் காஃபிர் ஆகிவிட்டான். அல்லாஹ் இறக்கியதை கொண்டு தீர்ப்பளிக்காதவன்னா என்ன அர்த்தம், அல்லாஹ் இறக்கினதை இல்லை இல்லை இதெல்லாம் ஏத்துக்க முடியாது என்று மறுக்கிறவன். நம்ம என்ன அப்படியே மறுக்கிறோம், நம்ம இன்னொன்று இந்தியாவினுடைய எல்லா சட்டங்களையும் அப்படியே ஏற்றுக்கொண்டு அதற்காக பாடுபடுறோங்கிற அடிப்படையிலேயே சிறுபான்மையினர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய மார்க்க கடமையை செய்கிறோம். இந்த நாட்டினுடைய தேச பாதுகாப்பிற்கு அவன் எப்படி நமக்கு சில சலுகைகளையும் உரிமைகளையும் தருகின்றானோ அந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்கிறோம், இந்த நாட்டினுடைய பாதுகாப்பிற்கு பிரச்சனை இல்லாமல் இறையாண்மைக்கு எதிராக இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறோம், அவ்வளவுதான். அப்ப அந்த அடிப்படையில அல்லாஹ் இறக்கியதை கொண்டு தீர்ப்பளிக்காதவன் காஃபிர் என்று வருவதற்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் இறக்கியதை ஏற்றுக்கொள்ளாமல் மறுப்பவன், ஏற்றுக்கொண்டு அவனால் தீர்ப்பளிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வரும்போது ஃபஹுவ வாலிமுன் ஃபாசிகுன், அவன் அநியாயக்காரன் தீயவன் என்று இப்னு அப்பாஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இது யாருக்கு பொருந்தும் என்று சொன்னால், இப்போது இஸ்லாமிய ஆட்சி என்கிற அடிப்படையில் செய்து கொண்டிருக்கிறார்களே அவர்களுக்கு பொருந்தும். அவன் நமக்கு எதுவுமே பொருந்தாது, ஏன்னா நம்ம கிட்ட கண்ட்ரோலா இருக்குது, நம்ம கிட்ட ஆட்சி அதிகாரம் வந்து இல்ல ஷரியத்து வேண்டாம் மக்களின் நலன் கருதி நாங்கள் ஜனநாயகத்திற்காக போராடுறோம்னா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்ல, அதனால இது அடிப்படை ஆதாரமற்றது. அடுத்து இன்னொரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும், இஸ்லாம் அல்லாத ஒரு நாட்டிலே வாழ்வது என்பது, இஸ்லாமிய ஆட்சி நடைபெறாத ஒரு நாட்டிலே வாழ்வது என்பது ஹராம் என்றோ பாவமான காரியம் என்றோ ஷரியத்திலே எங்குமே சொல்லப்படவில்லை. ஒரு நாட்டில் ஹிஜ்ரத்து கடமையாக்கப்பட்டதற்கு பிறகு ஹிஜ்ரத்திற்கு வரமாட்டேன் என்று சொல்லாமல் அங்கேயே தங்கியிருப்பதுதான் பாவம். அது நீங்க சில முஸ்லீம்லேயே சில ஹதீஸ்கள் வரும், முஸ்லீம்களுடைய தேசத்திற்கு வராமல் காஃபிர் தேசத்திலேயே தங்குபவனை பற்றி இழுத்தும் படித்து வரும். அது எதுக்குன்னா, ஹிஜ்ரத்து கடமையாக்கப்பட்டு நமக்கு ஒரு பாதுகாப்பான இடம், முஸ்லீம்கள் எல்லாம் மொஹல்லாவா வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தும் இல்ல என் சொந்தக்காரன் இங்க இருக்கிறான், என் சொத்து இங்க இருக்குது, என் வியாபாரம் இங்க இருக்குதுன்னு இருக்கிறானே அவனை பற்றி வந்தது. சரி இப்ப நம்ம ஹிஜ்ரத் பண்ணி போலான்னு முடிவு பண்ணாலும் யார் நம்மளை ஏத்துக்க முடியும், யாருங்க ஏத்துக்க முடியும், ஏத்துக்கிறதுக்கு யார் தயாரு? இங்க கிலாபத்து கிலாபத்துங்கிறவங்க தனியான நாடா வச்சிருக்காங்க, வீடு கூட இல்லை யார்கிட்டையும், இங்க ஊரே இல்லை, நம்ம எங்கன்னு ஆட தேடுறது. பதினாலு சகோதரர்கள் அர்த்தமற்ற வாதம். இன்னும் சொல்ல போனால் ரொம்ப ஒரு முக்கியமான உதாரணம், பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஆட்சி தலைவராக இருந்த ஒருவர் இஸ்லாத்திலே வந்தார். யார் அவர்? நஜாஷி மன்னர். நஜாஷி மன்னர் இஸ்லாத்திற்கு வந்து முஸ்லீமா இல்லையா? அவரு முஸ்லீம், ஆட்சி தலைவரா இல்லையா? அவர் இஸ்லாம் ஆனதற்கு பிறகு அவர் ஆட்சி செய்து கொண்டிருந்த அபிசீனியாவில் இஸ்லாமிய ஆட்சி அமுல்படுத்தினாரா? இல்லை. ஏன்னா அமுல்படுத்திருந்தா அவருக்கு அங்கே என்ன நடந்திருக்கும்? முடிச்சிருப்பாங்கிறது இல்லை, ஜனாசா தொழுகையை தொலை வச்சிருப்பாங்க. அவருக்கு தொழுகை நடந்துச்சா? இஸ்லாத்துக்கு வந்த ஒரு ஆட்சி தலைவருக்கு என்ன நடக்கல? அங்க ஜனாசா தொழுகையே நடக்காதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காயிப் ஜனாசா அவங்களுக்காக நடத்தினாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஜாஷி மன்னரை பற்றி சொல்லும் போது புகழ்ந்துதான் சொன்னார்களே தவிர, இஸ்லாம் போயும் இஸ்லாமத்தை அவர் அங்கே நிலைநாட்டவில்லை, கிலாபத்தை அவர் நிலைநாட்டவில்லைன்னு அவர் பழிச்சாங்களா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அகிலத்தினருக்குடைய அண்ணலும் பெருமானார் பழிக்காத ஒரு விஷயத்தை நம்ம எதுக்கு பழிச்சுக்கணும்? அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னும் சொல்ல போனால் சகோதரர்களை, நிறைய நபிமார்கள் அனுப்பப்பட்ட நபிமார்களில் பலர் இன்னொரு ஆட்சியாளர்களுக்கு கீழ் வாழ்ந்திருக்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கும் போது யார் ஆட்சி தலைவர்? ஈசா நபி ஆட்சி தலைவரா? ஈசா நபி ஆட்சி தலைவராக இருந்தால் அவரையும் சிலுவையில் அறையிறாங்க. அப்ப ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடக்குமுறைப்புக்கு ஆளாக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது தானே அவர் சிலுவையில் அறையப்பட்டார். அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுடைய ஆட்சியின் கீழ் இருந்தாரா இல்லையா? எது வரைக்கும் இருந்தார்? தாவாவிற்கு ஒரு தடை வரும்போது தான் போனார். அது வரைக்கும் ஃபிரௌனுடைய ஆட்சியின் கீழ் அவர் இருக்கத்தான் செய்தார். அதே போன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அமீர் முஃமினீனா இருந்தாங்க, ஒட்டுமொத்த முஸ்லிம் அவங்க மக்களுக்கும் தலைவரா இல்ல, அவர் நிதியமைச்சராகத்தான் இருந்தார். அவருக்கு மேல யார் இருந்தா? அங்க மன்னர், அந்த மிஸ்ரின் மன்னர் தான் இருந்தார். அவர் இஸ்லாமிய ஆட்சியை நிலைநாட்டினார் அப்படிங்கிற பற்றியான குறிப்புகள் இல்லை. ஒருவேளை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இஸ்லாத்தை சொல்லி இருக்கலாம், அவர் ஏற்றிருக்கலாம் ஒரு விஷயம். ஆனால் அப்படி இருந்தால் நபிமார்களை விட வேற யாரோ எப்படி தலைவரா இருக்க முடியும்? ஒரு சமுதாயத்துக்கு ஒரு நபி இருக்கும்போது நபிதான தலைவரா இருக்க முடியும். அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கண்ட்ரோலில் அத்தனை ஆட்சியும் இருந்திருந்தால் அவர் தான் அந்த தேசத்திற்கு தலைவராக இருந்திருக்க முடியும். ஜனாதிபதியாக பிரதமந்திரியாக இருந்திருப்பார், ஒரு நிதியின் மட்டும் அமைச்சராக இருந்திருக்க மாட்டார். அதே போன்று இன்னும் சொல்லணும்னா சகோதரர்களே, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மதீன் தேசத்திலே இருந்தார். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த பக்கம் மக்களுக்கு ஆட்சி தலைவராக, அதாவது நபியாக இருந்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் மருமகன் மாமனார் என்கிற உறவு தான் வந்ததே தவிர,
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முஸ்லிம்
2: சதகல்லாஹுல்லாலிம். நேர்கள் இதுவரை அல் குர்ஆனோத கேட்டீர்கள். நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை இப்போது சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கை இந்திய நேரம் சரியாக அதிகாலை 2 மணி.
1: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

உங்கள் முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு தொடர்ந்தும் அல் குர்ஆன் ஓத கேட்போம்.

فلا تكفر فيتعلمون منهما ما يفرقون به بين المرء وزوجه

0: قل
1: صدق الله العليم. நேர்கள் இதுவரை அல் குர்ஆன் ஓத கேட்டீர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை தொடர்ந்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். உலகம் முழுவதும் முஸ்லீம் வானொலியை www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்திலும், முஸ்லீம் வானொலியுடைய உத்தியோகபூர்வ அப்ளிகேஷனை ஆண்ட்ராய்ட் கையடக்க தொலைபேசி இறங்கு தளங்களில் இப்போது புதிய பொலிவுடனும் புதிய ஒலி நயத்துடனும் நீங்கள் டவுன்லோட் செய்து கேட்கக்கூடியதாக இருக்கும். அப்பிள் மற்றும் ஏனைய கையடக்க தொலைபேசி நேயர்கள் எல்லா ரேடியோ அப்ளிகேஷன்கள் ஊடாகவும் உங்கள் முஸ்லீம் வானொலியை கேட்கக்கூடியதாக இருக்கும். இந்த வேளையில் நேரத்தை நாங்கள் சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக அதிகாலை 3:01.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

உங்கள் முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு தொடர்ந்தும் அல் குர்ஆன் ஓத கேட்போம்.

ولأمة مؤمنة خير من مشركة ولو أعجبتكم

0: சதகல்லாஹுல்லாலீம். நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கை இந்திய நேரம் சரியாக அதிகாலை 4 மணி.
1: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

நிகழ்வுகள் முஸ்லிம் வானொலி நிகழ்வு தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு தொடர்ந்தும் அல் குர்ஆன் ஓத கேட்போம்.

0: சதகல்லாஹுல் அலீம். நேர்கள் இதுவரை அல் குர்ஆன் உத கேட்டீர்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முஸ்லிம் வானொலி.
0: முஸ்லிம் வானொலி, தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள். நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் இப்பொழுது முதல் உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் அல் குர்ஆன் முரத்தில் கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் ஷேக் முஹம்மது அய்யூப் அவர்கள்.
2: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.

0: فتحنا عليهم أبواب كل
1: صدق الله العليم. நீங்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் சுபகு தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
2: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம் அனுசரணை வழங்குவது முகமதுல்லா ஃபார்மசி அண்ட் க்ரோசரி கல்முனை.

0: فلما رأى الشمس بازغة قال هذا
1: சதகல்லாஹுல்லீம். நேர்கள் இதுவரை அல் குர்ஆன் முரத்தில் கேட்டீர்கள். நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். நேரம் சரியாக அதிகாலை 5 மணி.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

நிகழ்வுகள் முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு தொடர்ந்தும் அல் குர்ஆன் ஓத கேட்போம்.

ولا تأكلوا مما لم يذكر اسم الله عليه وإنه لفسق